0: அவர்கள் ஆற்றிய தொண்டு சேவையை போற்றும் விதமாக விருது வழங்கப்படுகிறது. இவ்வாண்டின் ஆக உயரிய த ஆர்டர் ஆஃப் தமாசிக் விருதை இருவர் பெறுகிறார்கள். அவர்களில் ஒருவர் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன். விருது தமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம் என்றார் அவர். நீதித்துறையை வலுப்படுத்த அயராது உழைப்பவர்களுக்கு விருதை அர்ப்பணிப்பதாக திரு சுந்தரேஷ் மேனன் குறிப்பிட்டார். இவ்வாண்டு மேன்மைக்குரிய உன்னத சேவை விருது 5 பேருக்கு வழங்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் 86 வயது டாக்டர் இஸ்காண்டர் ஜலீல், சிங்கப்பூரின் தலைசிறந்த மட்பாண்ட கலைஞர். தேசிய தின அணிவகுப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேசிய விளையாட்டரங்கிற்கு திரும்புகிறது. 40,000-க்கும் அதிகமானோர் இன்றைய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு காலை 7 மணியிலிருந்தே சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சுமார் 30 சாலைகள் பாதிக்கப்படும். அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேசிய விளையாட்டரங்கை சுற்றிய பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய தின அணிவகுப்பில் கலந்து கொள்வோர் பாதுகாப்பு சோதனைகளுக்காக முன்கூட்டியே செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது. அதிகமான உடைமைகளை எடுத்து செல்வதை தவிர்க்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சிங்கப்பூரின் 61வது பிறந்தநாளை முன்னிட்டு தீவெங்கிலும் பற்பல ஏற்பாடுகள். மாஜுலா சிங்கப்பூரா கோ பியான் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருள். கொண்டாட்டங்களில் பலரும் எதிர்பார்க்கும் ஒன்று வானவேடிக்கை காட்சி. தேசிய அரங்கிற்கு அருகிலுள்ள காலாங் பேசின் மிதக்கும் தளத்திலிருந்து வானங்கள் ஏவப்படும். ஒத்திகைகளின் அடிப்படையில் மாலை 7:30 மணியளவில் சிறிய அளவிலான வானவேடிக்கை தொடங்கும். முக்கிய வானவேடிக்கை சுமார் 8:10 மணிக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானவேடிக்கையை பார்க்க மக்கள் வேறு சில இடங்களிலும் கூடலாம். காலாங் பேசின் காலாங் ரிவர்சைட் பூங்கா, தஞ்சோங்ரூ நடைபாதை, ஸ்டேடியம் ரிவர்சைட் வாக், கோல்டன் மைல் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட இடங்களில் இலவசமாக வானவேடிக்கையை கண்டு ரசிக்கலாம். லெங்கோபாருவில் புதிய சமூக நடுவம் குடியிருப்பாளர்களுக்கு விளையாட்டு வசதிகளையும் சமூக சேவைகளையும் வழங்கவிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட குயின்ஸ்டான் விளையாட்டு நிலையத்தின் அதிகாரப்பூர்வ விழாவில் புதிய நடுவம் குறித்து அறிவிக்கப்பட்டது. குயின்ஸ்டான் விளையாட்டு நிலையம் 3 ஆண்டாய் புதுப்பிக்கப்பட்டது. தேசிய தின கொண்டாட்டத்துடன் நேற்று அது அதிகாரப்பூர்வமாய் திறக்கப்பட்டது. புதிய வளாகத்தில் பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளில் குடியிருப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரிக் சுவா சக்கர நாற்காலி பயன்படுத்துவோருக்கு குடியிருப்பை மேலும் வசதியாக்கும் திட்டங்கள் இருப்பதாய் கூறினார். மூத்தோருக்கு தொண்டுள்ளியம், வழிகாட்டுதல் என கூடுதல் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தரப்படும். இனி சில வெளிநாட்டு செய்திகள். ஈரானும் ஓமானும் ஹொர்முஸ் நீரிணை வழியாக புதிய கப்பல் போக்குவரத்து பாதையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை விரைவில் எட்டக்கூடும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருதரப்பும் ஒரு தற்காலிக பாதை குறித்து பேசி வருவதாக திரு அபாஸ் அராக்சி சொன்னார். ஆனால் ஹொர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதற்கு வேறு சில நிபந்தனைகளும் இருப்பதாக அவர் கூறினார். ஜூன் மாதம் இஸ்லாமாபாத்தில் செய்து கொள்ளப்பட்ட தற்காலிக சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதற்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பது ஈரானின் நிபந்தனைகளில் ஒன்று. இதற்கிடையே ஈரான் போர் மற்றும் அமைதிக்கு இடைப்பட்ட தற்போதைய நிச்சயமற்ற சூழலிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான பதற்றம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் அதிபர் மசூத் பெசஷ்கியான் அவ்வாறு சொன்னார். எந்தவொரு ஒப்பந்தத்திலும் விதிமீறல்கள் ஏற்படக்கூடும் என்றும், ஆனால் மோதலுக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் அவற்றை தீர்க்க தெஹ்ரான் முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்தின் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மோசமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாக அது கருதப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திய 14 வயது மாணவன் உட்பட 9 பேர் மாண்டனர். மருத்துவமனையில் இன்னும் 14 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். அவர்களில் 7 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தாய்லாந்தின் சுகாதார அமைச்சர் சொன்னது. சம்பவம் நடந்த பள்ளியில் அனைத்து வகுப்புகளும் வரும் 14 தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. அதனையொட்டி பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுத்திருக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்று மாலை மணி 5:55 வசந்தத்தில் மறு ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் பாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 9:68 அது இடம்பெறும். தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில்

0: செய்திகளுக்கு. ஒலி 9:00 ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீர்களே, தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இன்னும் சற்று நேரத்துல இன்று அணிவகுப்புக்கு பிந்திய காட்சி, அதாவது போஸ்ட் பரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பங்கெடுக்கிறார் ஃபரிஷா. அவரோட ரஃபி பேசியிருந்தாரு. இன்னும் சற்று நேரத்துல அந்த நேர்காணல் உங்களுக்காக இடம்பெறுகின்றது. காத்திருங்க இன்னும் சற்று நேரத்தில். 61வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிங்கப்பூர். காலை மணி சரியாக 8:13 அருகே கொண்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: BKE நோக்கி செல்லும் SLE வாகனம் பழுதாகி இருக்கு. மந்தாய் ரோடுக்கு அப்பால் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. SLE கேட்டு செல்லும் CTE விபத்து நேர்ந்துள்ளது. அங்மோக்கியோ அவென்யூ 5 எக்ஸிட்டுக்கு அப்பால் அங்கு செல்லும் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவைப்படுகின்றது. அந்த சாலையின் 5ஆம் தடத்தை தவிர்த்துடுங்க.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: பிட்சா ஹாட்டின் சீசி 7 டூரியன் பிட்சா. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான். நான் உறவுக்கு பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிட்சாஸ், அதோடு 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
1: தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வெளி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 இன்று நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 மணிக்கு. இந்த மீடியா கோப்பலங்களில் பார்க்கலாம் கேட்கலாம்.

0: சிங்கப்பூர் தனது 61வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது.
1: வருஷம் வருஷம் தேசிய தினத்துல பங்கெடுக்கணும்னு பலருக்கும் ஆசை இருக்கும். ஏன் இதுல பங்கெடுக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு சொன்னா, நாட்டுக்கு நம்ம

0: ஏதாவது செய்யணுமே அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்தே நமக்கு தோணும். ஏன்னா பல தேசிய தின நிகழ்ச்சிக்கு போயிருப்போமே, ஆனா அங்க திடல்ல நடுவுல நிக்கணும் அப்படிங்கறது பலருடைய ஆசையா இருக்கும் போது, அந்த ஆசை எல்லாருக்கும் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், வேலை செய்யும் போது வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். அப்படிதான் பாருங்க, ஃபாரிஷாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபாரிஷா ரைஸ் நம்ம வரவேற்போம். வணக்கம் ஃபாரிஷா, எப்படி இருக்கீங்க நீங்க?
1: வணக்கம் ரஃபி, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ஃபாரிஷா. ஃபாரிஷா, நீங்க இந்த தேசிய தினத்துல வந்து கலந்து கொள்றது இதுதான் முதல் முறையா, இல்ல இதற்கு முன்னாடி நீங்க கலந்து இருக்கீங்களா?
1: முன்னாடி வந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் மோட்டிவேட்டரா பங்கு பெற்றேன்.
0: சரி.
1: என்னோட வேலையே வந்து அங்க இருக்கிற பார்வையாளர்களை உற்சாகப்படுத்துறது தான்.
0: ஆனா எந்த வருஷம்?
1: ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2017 நினைக்கிறேன்.
0: சரி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நானும் மோட்டிவேட்டரா இருந்திருக்கிறேன் ஒரு காலத்துல.
1: இருக்கிறதுனால அது மூலமா தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை பத்தி தெரிய வந்தது. சோ அவங்க வந்து பீப்பிள்ஸ் அசோசியேஷன் குழு வந்து இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லித்தான் வந்து சொன்னாங்க.
0: சரி.
1: அதுக்கப்புறம் நான் ஆடிஷனுக்கு போன, நேர்முக தேர்வுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அங்கிருந்து செலக்ட் ஆகி அப்ப ஆரம்பிச்ச ஒரு பயணம் தான் இது.
0: நேர்முக தேர்வு எல்லாம் இருந்ததா அதுக்கு? தேசிய தின அணிவகுப்புல கலந்து கொள்ளும் ஃபாரிஷாவுடைய பேட்டியை தொடர்ந்து கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருங்க. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திப்போம்.

0: சந்திரபோசின் இசையில தனு கொடுத்த வரிகள் நல்லவன் அந்த திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக
1: இடம்பெற்றது. நிலவரம்
0: Woodlands-ஐ நோக்கி செல்லும் BKE போக்குவரத்து அதிகரித்துள்ளது. Woodlands Road exit-ல் BKE-ஐ நோக்கி செல்லும் SLE வாகனம் பழுதாகி இருக்கு. Mandai Road exit-க்கு அப்பால் அங்கு செல்லும் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவைப்படுகின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, CIN 7 ER, CIN 8 DMI மற்றும் CIN 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இன்றைய அணிவகுப்புல பங்கெடுக்கும் ஃபாரிஷா பேசுறாங்க, தொடர்ந்து கேட்போம்.
4: இப்ப வந்து எனக்கு நீங்க அங்க என்ன செய்ய போறீங்க, எந்த செக்மெண்ட்ல வருவீங்க, இந்த சாப்டர் 4 அப்படிங்கிற மாதிரின்னு சொன்னீங்க. அந்த இடத்துலதான் நீங்க வந்து தோன்றுவீங்க அப்படின்னு. இது வந்து இந்த பரேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் அந்த வண்ணமயமா விளக்கு அங்கேயும் போயிட்டு இருக்கும் போது நீங்க உளுந்து உள்ள நுழையிறீங்க. சொல்லுங்களேன், எப்படி இருக்க போதும் உங்க செக்மெண்ட்?
5: ஓகே, என்னோட செக்மெண்ட் வந்து சாப்டர் 4 பாத்தீங்கன்னாக்கா, சிங்கப்பூர் தொலைக்காட்சியில அந்த காலத்துல வந்து பல மொழிகள்ல ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளும் பாடல்களையும் வந்து நினைவூட்டும் ஒரு பகுதி. அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு அதை பார்க்கும் போது பல இனிய ஞாபகங்களை தூண்டும்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த சாப்டர் 4 பாத்தீங்கன்னாக்கா, என்னோட கேரக்டர் வந்து 80s டான்சர். சோ நான் வந்து 1980களில் வெளிவந்த ஒரு மலாய் பாட்டுக்கு தான் வந்து நடனம் ஆடுறேன். அதுதான் என்னோட ஹைலைட் டான்ஸ்.
4: வாவ், சரி. இதுக்கு வந்து பயிற்சி வந்து எப்ப தொடங்கினாங்க?
5: கிட்டத்தட்ட 4 மாசமா நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல வந்து சனிக்கிழமை வந்து பயிற்சி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் போக போக வந்து வார நாள்ல ஒரு நாள், அப்புறம் வார இறுதியில ஒரு நாள் பயிற்சி வச்சாங்க.
4: சரி, நீங்க வேலையும் செய்யறீங்க, இந்த பயிற்சியிலையும் வந்து கலந்து கொள்ளணும் நீங்க, சரியா? இது வந்து கொஞ்ச காலம்தான் அப்படிங்கிற ஒரு மனசுல இருந்தாலும் கூட நமக்கு நேரம் வேணும் இதுல பங்கெடுக்கிறதுக்கு, இல்லையா? எப்படி நீங்க சமாளிச்சு இதுல கலந்து கொண்டுகிட்டு இருக்கீங்க? உங்க நேரத்தை வந்து எப்படி நீங்க வந்து சரியா வகுத்து இதை செய்யறீங்க அப்படிங்கறதே சொல்லுங்களேன். நீங்க வேலைக்கு மத்தியில
5: உண்மையை சொல்லணும்னாக்கா, இந்த பயணத்துல இருக்கிறது வந்து சவாலான காரியம்தான். ஏன்னா நம்ம வேலைக்கும் போய்கிட்டு பயிற்சிக்கும் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. முக்கியமா வார நாள்ல வேலை முடிஞ்சு பயிற்சிக்கு போகணும், பயிற்சி முடிஞ்சு அடுத்த நாள் திரும்ப காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது வந்து உடல் அளவுல ரொம்ப சோர்வா இருக்கும்.
4: அதுதான் கேட்டவங்க கிட்ட, ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு நாள் முழுக்கும் நீங்க வேர்க்க விறுவிறுக்க நம்ம வந்து அங்க நல்லா ஆடிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லும் போது நமக்கு அந்த சோர்வு இருக்கும், தூக்கம் வரும், தூக்கம் பத்தாம இருக்கலாம். இதெல்லாம் வந்து சமாளிச்சு வரணும். 61வது தேசிய தின கொண்டாட்டங்கள்ல ஃபாரிஷா கலந்து கொள்றாங்க. அவங்க இன்னும் சொல்றாங்க பல தகவல்களை கொஞ்ச நேரத்துல.
6: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: ஒலி 9:08 ஒலியின் உல்லாசம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்காக இடம்பெறுகின்றது.
1: 61வது தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கும் ஃபாரிஷா.
2: ஆனா முக்கியமா நேரத்தை நம்ம வந்து திட்டமிடணும். அது மட்டும் இல்லாம என்னோட நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தினர் கொடுக்கற உற்சாகமும் தான் வந்து இட் கீப்ஸ் மீ கோயிங்னு சொல்லுவேன்.
1: சரி, இந்த நடனத்தை யார் வந்து வடிவமைக்கிறது, யார் உங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ற?
2: அங்க வந்து ஒரு மெயின் கோரியோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. மெயின் கோரியோகிராஃபர்ஸ்க்கு கீழே வந்து ஏன்னா அங்க நிறைய குழு, என்னோட பீப்புள்ஸ் அசோசியேஷன் குழுன்னு பாத்தீங்கன்னாக்கா 300 பேர் இருக்கிறோம். சோ அவங்களை வந்து வெவ்வேறு குழுவா பிரிச்சிருக்கிறாங்க. சோ அந்த ஒவ்வொரு குழுக்கும் வந்து கோரியோகிராஃபர்ஸ் தனித்தனியா இருக்கிறாங்க. சோ மெயின் கோரியோகிராஃபர்ஸ் வந்து டான்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு ஒரு குழுவுக்கும் இருக்கிற கோரியோகிராஃபர்ஸ் வந்து அவங்கவுங்க குழுவுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரே சாப்டர் ஃபாலோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து வேற வேறையா இருக்கும்.
1: சரி, எத்தனை மாணவர்கள் இருப்பீங்க அங்க, எத்தனை பேர் இருப்பீங்க ஒரே நேரத்துல ஒரே அசைவை செய்யறதுக்கு?
2: அது ஆரம்பத்துல வந்து ஒரு 2-3 குழு தான் மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சாப்டர் 4 போக போக வந்து வெவ்வேறு குழுவா நம்ம வந்து ஒன்னா சேருவோம் மேடையில. அப்புறம் கடைசியா சாப்டர் 4 ஃபினாலில தான் வந்து எல்லாரும் அந்த 300 பேரும் சேர்ந்து ஒன்னா நடனம் ஆடுவோம்.
1: ஓகே, இந்த சாப்டர் 4ங்கிறது உங்களுடைய செக்மெண்ட் மட்டும் எவ்வளவு நேரம் இருக்கும் ஃபாரிஷா?
2: ஒரு 8-10 நிமிஷம்.
1: சரி, இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஃபரிஷா, உங்களுக்கு தெரியும் 8-10 நிமிஷம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட தேசிய தினம் என்பது ஒரு 4 மணிக்கு ஆரம்பிக்குமா, மக்கள்லாம் உள்ள வருவாங்க, 3 மணில இருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆக நீங்க வந்து காலையிலேயே போய் அங்க நிக்கணும், காலையில போகணுமா இல்ல மத்தியானம் போகணுமா?
2: மத்தியானம் ஒரு 3 மணிக்கு, ஐ மீன் இத்தனை நாள் நம்ம ஒரு 3 மணிக்கு போனா போதும். ஆனா தேசிய தினத்து அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும், அந்த செக்யூரிட்டி செக் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும்ங்கிறதுனால 1 மணிக்கு எல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க.
1: உள்ள போனதோட நீங்க வந்து ஒப்பனை அணியணும், உங்களோட உடையக்கு மாத்தணும் நீங்க இல்லையா, அப்புறம் நீங்க வந்து ரொம்ப நேரம் காத்து இருக்கணும் உங்களோட அங்கத்தை இருக்க. அது வரைக்கும் நீங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, பேசிக்கிட்டு இருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு தெரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் பொறுத்திருங்க ஃபாரிஷாவை, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சந்திப்போம். என்ன கடிட்டா?

0: தாமரன் அவருடைய கற்பனை இல இளையராஜாவின் இசையில் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் குழுவினர் கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: Woodlands-ஐ நோக்கி செல்லும் BKE போக்குவரத்து அதிகரித்துள்ளது. Woodlands Road exit-ல் AYE, இதனை நோக்கி செல்லும் CTE Balestier Road-க்கு அப்பால் நான்காம் தரத்தை தவிர்த்துருங்க. அந்த சாலையில இப்போது வாகனம் பழுதாகி இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். CTE-யை நோக்கி செல்லும் SLE அங்கும் வாகனம் பழுதாகி இருக்கு. Lento Avenue-க்கு அப்பால்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: உலகை கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலியில் உல்லாசத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரலி,
1: இன்று சிங்கப்பூரின் 61வது தேசிய தினம். தேசிய தின அணிவகுப்பு இன்றிரவு இடம்பெற இருக்கின்றது. அந்த அணிவகுப்புல கலந்து கொள்றாங்க ஃபாரிஷா.
2: பயிற்சியும் நடக்கும், ஒப்பனை நடக்கும், அப்புறம் நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து ரீல்ஸும் பண்ணுவோம்.
1: அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் அதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா, எங்க எது கிடைச்சாலும் ஒரு கண்டானா மாத்திடுறாங்க. சரி, இந்த 61வது தேசிய தினத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மோட்டிவேட்டரா இருந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி இளையர்கள் வந்து முன்வரணும் பங்கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதோட சில பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் பயன்படுத்திக்கணுமா அப்படின்னு நினைக்காம கிடைச்ச வாய்ப்பை எடுத்துக்கிட்டு பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு இளையரா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: கண்டிப்பா இது வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம், எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்காது. அதனால கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தி நம்ம நாட்டுக்காக இது செய்யற ஒரு பங்கு அப்படின்னு நினைச்சு வந்து முன் வந்து பங்கு பெறணும். முக்கியமா நம்ம இந்திய மக்கள் சொல்றேன்.
1: சரி, உங்க வீட்டுல இருந்து யாராவது வராங்களா பாக்குறதுக்கு?
2: ஏற்கனவே வந்துட்டாங்க. அம்மா அப்பா வந்தாங்க. இல்ல, அந்த ரிஹர்சல்ஸ் அப்பெல்லாம் முழு ஆடை அணிந்து அந்த ஒத்திகை அப்பெல்லாம் வந்து பார்த்தாங்க.
1: என்ன சொன்னாங்க பெற்றோர் எல்லாம் பாத்துட்டு?
2: பாத்துட்டு வந்து அவங்க பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம்னாக்கா, மேலேன்னு உட்காந்து பார்வையாளர்கள் பக்கம் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே சின்ன சின்னதா தெரிஞ்சதுனால நானும் சின்னதா தெரிஞ்சிருக்கிறேன் அவங்களுக்கு.
1: இந்த முறை வந்து தொலைக்காட்சியில உங்களை காட்டினாலும் காட்டலாம், அவங்கள பாத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க. அந்த கேமரா அப்படியே வரும்போது நீங்க நல்ல அசைவுகள் வந்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டே நல்லா டான்ஸ் பண்ணீங்க.
2: என்ன பொறுத்த வரைக்கும் தேசிய தினம்னாலே நம்மளோட வேறுபாடுகளை மறந்து நம்மள ஒன்றிணைக்கும் அம்சங்களை வந்து ஞாபகப்படுத்துற நாள். வருஷம் வருஷம் வந்து குடும்பத்தோட சேர்ந்து நான் எப்பவுமே தேசிய தினத்தை வந்து தொலைக்காட்சியில தான் பாத்துட்டு இருப்பேன். ஆனா இந்த வருஷம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னாக்கா என்னோட குடும்பத்தினரும் நண்பர்களும் என்ன வந்து மேடையில பாக்க போறாங்க.
1: அதோட மட்டும் இல்லாம நீங்க இதை ஒரு முறை செய்யல, நீங்க ரிஹர்சல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியூ இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்து அனி ஷோ இருந்திருக்கும், இப்படி வந்து நிறைய எல்லாமே ஒன்னொன்னா வந்திருக்கும் இல்லையா வார வாரம். சோ ஒவ்வொரு வாரமும் நீங்க இருந்து செய்திருக்கீங்க. இந்த 9ஆம் தேதி அதாவது தேசிய தினத்தை இன்னைக்கு செய்யற இந்த இதுதான் இறுதியானது. எனவே உங்களுடைய அந்த ஃபுல் இதை நீங்க கொடுக்கணும், எனர்ஜி எல்லாத்தையும். சரியா?
2: நன்றி.
1: சொல்லுங்க சொல்லுங்க,
2: இதெல்லாம் கட் பண்ணிடுங்க.
1: சரி,
2: இந்த தேசிய தினத்துல வந்து ஆக்சுவலி எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் என்னன்னாக்கா, நம்ம அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூட சேர்ந்து அந்த தேசிய கீதமும் உறுதிமொழியும் எடுக்கும் போது அப்படியே எனக்கு மெய் சிலிர்த்து போகும். இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்கள்ல எல்லாம் நம்ம தொலைக்காட்சியில பார்க்கும் போது மக்கள் வந்து அழுறத வந்து பாத்திருக்கேன். ஆனா அத நான் வந்து ஒரு தொலைக்காட்சியிலன்னு பார்க்கும் போது ஏன் அழுகுறாங்க அப்படின்னு எனக்கு புரியாது. ஆனா அங்க இருந்து அனுபவிச்சு பார்க்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சது அந்த தேசப்பற்ற வந்து எவ்வளவு ஆழமா உணர முடிஞ்சது அப்படிங்கிறது. அது எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது.
1: உண்மையிலே ஃபாரிஷா, உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் வந்து கமெண்ட்ரி இருக்கு இல்லையா தமிழுக்காக வர்ணனை செய்யும் போது, அந்த பிளேஜ், அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டு தேசிய பாடல் இடம்பெறும் போது நம்ம கண் வந்து நம்மளே அறியாம வந்து கலங்கும். அது ஏன்னு தெரியல. அந்த மேல அந்த ஹெலிகாப்டர் பறக்கும் போதும் அந்த கொடியை ஏந்திட்டு பறக்கும் போதுமே நமக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவோம் நம்ம அதெல்லாம் பார்க்கும் போது. சரி, அது நிச்சயம் இருக்கும். இந்த முறை நல்லா செய்யுங்க. உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: ரொம்ப நன்றி.
1: இன்று சிங்கப்பூர் தனது 61வது தேசிய தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இன்றிரவு இடம்பெறவிருக்கும் அணிவகுப்புல அணிவகுப்புக்கு பிந்திய காட்சியில ஃபாரிஷா வந்து தோன்றுவாங்க. ஒரு காட்சி அங்கத்துல காட்சி 4ல அவங்கள பார்க்க மறந்துடாதீங்க. அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துகள்.
0: ஆம் நேர்களே, 61வது பிறந்த நாள நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில தேசிய தின அணிவகுப்பு 2026 இன்று மாலை 6:10 ஒலி ஒளிபரப்பப்படும். மீடியா ஒலி வழிகள்ல நீங்க கண்டு கடிக்கலாம். அது மட்டும் இல்ல, தேசிய தின அணிவகுப்பு அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய தின விளையாட்டு அரங்குல முதன் முறையாக இந்த அணிவகுப்பு இடம்பெறுகின்றது. சுமார் 40,000 பார்வையாளர்களுக்கு மத்தியில இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அதுல பங்கெடுக்கிறாங்க ஃபாரிஷா, அவங்கதான் சற்று முன்பு பேசி இருந்தாங்க. நம்முடைய தேசிய தின அணிவகுப்பின் வர்ணனையாளர்கள் இந்த வருடம் பவளகாந்தம், அழகர் சாமி, விமல் ராம். இன்று மாலை 6:10 நம்முடைய தேசிய தின அணிவகுப்பு.

0: ஒரு பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. பஞ்ச அருணாச்சலம் வரிகளை கொடுக்க அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. ஒரு நேயருக்கு சிறப்பு பரிசு காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காலையில இருந்து நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒரு நேயருக்கு தேசிய தின அணிவகுப்பு சிறப்பு அன்பளிப்பு பை காத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கேள்வியை நான் கேட்பேன் இன்னும் சற்று நேரத்துல, என்ன கேள்வி அப்படின்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்க. ஒரே ஒரு பை உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு. சரியா, யஸ்மின் அரிஃபா உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். இது ஒலியில் உல்லாசம். காலை மணி 8:52 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: CTE இதனை நோக்கி செல்லும் SLE அங்கு வந்து விபத்து நேர்ந்துள்ளது. தாம்சன் ரோட் நுழைவாயிலுக்கு பிறகு வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. CTE நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூக்கு பிறகு அந்த சாலையின் 3rd தடத்துல வாகனம் பழுதாகி இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
2: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
3: எல்லாம் SPM கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
2: SPM கோல்ட் பொன்னி அரிசியா?
3: ஆமா, SPM கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. SPM கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, SPM கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது SPM கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா.

0: ஒலியில் உல்லாசம் கேட்டாலே பரவசம்.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.

இரண்டு உள்ளூர் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். ஷபீரின் இசையில கலாப காதலா இந்த உள்ளூர் நாடக தொடர், அதில் இடம்பெற்ற பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யசீர் நிசார் இந்த பாடலை பாடியிருந்தாரு. அதற்கு முன்பாக கவசம் நாடக தொடர் சத்யா இசையமைத்து பாடிய பாடல் இடம்பெற்றது.

அணிவகுப்பின் அன்பளிப்பு பை குடி பேக காத்துக்கிட்டே இருக்கு. கேள்வியும் இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெற இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, வானொலி பக்கமாகவே இருங்க.

0: சும்மா கீழ்
1: மீண்டும் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். அனிருத்தின் இசையில விவேக் கொடுத்த வரிகள் தர்பார் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. சரி, எஸ் பி பாலா அப்படின்னு சொல்லும் போது பலமுறை வந்து சிங்கப்பூருக்கு நிகழ்ச்சிகளுக்காக வந்திருக்காரு. சிங்கப்பூர்ல அவருக்கு பிடித்த விஷயம் என்ன, எதை ரொம்ப பாராட்டி பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா?
2: ஒவ்வொரு தடவையும் புதுமையா இருக்கு சிங்கப்பூர் வரும்போது. முக்கியமானது ஒழுங்கு. எங்கிருந்தாலும் எல்லாருமே வந்து because it's small place is easy to governance. But இங்க எத்தனை ஜாதிக்கு சம்பந்தப்பட்டவங்க, எத்தனை மொழிக்கு சம்பந்தப்பட்டவங்க, எத்தனை நாட்டுக்கு நாடுகளுக்கு சம்பந்தப்பட்டவங்க இங்க வந்து ரொம்ப அமைதியாக ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அது நிறைய நாட்டில் ரொம்ப கஷ்டம். ரேஷியல் ப்ராப்ளம்ஸ், மொழி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க அப்படி இல்லாம எல்லாருமே வந்து சேர்ந்து ஐக்கியமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒழுங்கு. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, நோ டவுட் அபவுட் தட். இப்ப பார்க்கும்போது நான் மேல இருந்து என் ஹோட்டல்ல இருந்து பார்க்கும்போது கூட ஹவு கிளீன் தி சிட்டி இஸ், ஹவு ஆர்டர்லி தி டிராஃபிக் இஸ், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துல இல்லை. காரணம் என்னன்னா ஒழுங்கு இல்லை, பயம் இல்லை, சட்டத்துக்கு வந்து நிபந்தமாக இருக்கிறது இல்லை. இங்கே அந்த பயமும் அந்த ஒழுங்கும் இருக்கிறது. அதனால தான் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு.
1: அவர் வந்து இறுதியாக இங்கே வந்து கலை நிகழ்ச்சிக்கு வரும்போது அவ்வாறு சொல்லியிருந்தாரு. சிங்கப்பூருக்கு மீண்டும் நமது தேசிய தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்க, உங்களுக்காக பாடல்களும் தகவல்களும் கேள்வியும் வந்துகிட்டே இருக்கு.
3: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
4: படைப்புகளுக்கு தயாராகுங்கள். பரவசமூட்டும் படைப்புகளை வழங்குவோர் ஹாடி மிர்சா.

0: இவற்றை கண்முன்னே கொண்டு வரும் ஓர் அற்புத இரவில் எங்களோடு இணைந்திருங்கள். திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10 இரவு 7 கார்டன்ஸ் பை தி வே மற்றும் மீடியாகாப் இணைந்து வழங்கும் தேச தின இசை நிகழ்ச்சி 2026 ஒளிவழி 5 மீ வாட்ச் மீடியாகாப் என்டர்டெயின்மெண்ட் ஆன் யூடியூப் ஆகிய தளங்களில் கண்டு மகிழ்ந்திருங்கள். வழங்குபவர் அதிகாரப்பூர்வ கட்டண பங்காளி நெட்ஸ் கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் எம்பவரிங் லைவ்ஸ் பிரதான ஆதரவாளர் சாம்சங் அன்போல்ட் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நரச்சன தீ மொழி மயக்குதையாள

0: பிப்ரவரியின் 61வது பிறந்த நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நேர்களே. இன்று மாலை 6:10 சரியாக உங்களுக்காக தேசிய தின அணிவகுப்பு காத்துக்கிட்டே இருக்கு. ஒலி 9:08 மீடியாகாப் ஒலி வழிகளிலும் மறந்துடாதீங்க. சரியாக 6:10 நிகழ்ச்சி தொடங்கிடும். சரி, கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வானொலி பக்கமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி, சிங்கப்பூர் வானொலி தொலைக்காட்சி அப்படின்னு பார்க்கும் போது அன்றைய காலகட்டத்துல ஒலி ஒளிபரப்புத்துறை 60களில் இருந்து இப்போது வரை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை பெயர் மாற்றம் கண்டிருக்கின்றது. இப்ப வந்து மீடியா காப் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இல்லையா. 1980 இருந்து 94 வரை எவ்வாறு அழைக்கப்பட்டது மீடியா காப் அப்படிங்கிறது வந்து ஆக அண்மைய பெயர். 1980 1994 வரை மீடியா காப் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்பதுதான் என்னுடைய கேள்வி. கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணிய பிறகு என்ன செய்யுங்க, உங்களுடைய பதில்களை அனுப்பி வைங்க. 9688 9688 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வைங்க. ஒரு நேயருக்கு தேசிய தின அணிவகுப்பு அன்பளிப்பு பை காத்துக்கிட்டே இருக்கு.
1: நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்களே, யஸ்மின் அரிஃபா உங்களுக்காக நிகழ்ச்சிகளை இன்று வழங்கிக்கிட்டு இருக்கேன். காலை மணி 9:24 சரியாக. நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் நேர்களுக்கு நன்றி. கேள்வி கேட்டிருந்த பல நேர்களும் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சற்று முன்பு மின்னலை திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகள்ல ஹரிஷ் ஜெயராஜன் இசையில பாடல் ஒலிபரப்பானது உன்னிகிருஷ்ணன் ஹரிணி கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பாக வாலியின் வரிகள் ஹரிஷ் ஜெயராஜன் இசையில பாடல் இடம்பெற்றது. சரி, நேர் வந்து பல நேர்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சசிகலா வந்து ஆர்சிஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பிரபா டிசிஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. செந்தில் பலரும் வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. மீனா வந்து ஆர்டிஎஸ் சொல்லியிருக்கீங்க. மற்றும் ஒரு நேயர் வந்து மீடியா காப் ஆர்சிஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இருப்பினும் எனக்கு சரியான பதில்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. என்ன பதில் அப்படின்னு தெரிந்து கொள்ள இணைந்திருங்க எங்களோடு. இப்போதுதான் சிலர் வந்து வானொலி பக்கமா வந்திருக்கலாம். உங்களுக்காக மீண்டும் அந்த கேள்வியை நான் சொல்லிடுறேன். ஒரு குடி பேக், ஒரு பரிசு பை காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது தொலைக்காட்சி வானொலி அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒலி ஒளிபரப்புத்துறை பெயர் மாற்றம் கண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை வந்து பெயரை மாத்திருக்காங்க. 1980 94 வரை எவ்வாறு இப்போ இடம்பெற்ற மீடியா காப், அதாவது மீடியா காப் அப்போது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இன்னும் சற்று நேரத்துல நம்ம வந்து பதில தெரிந்து கொள்வோமா? தொடர்ந்து இணைந்திருங்க.
1: 96 நிலவரம்.
0: சரி, SLEA நோக்கி செல்லும் CTE அங்க வந்து வாகனம் பழுதாகி இருக்கு. இந்த காலை நேரத்துல குறிப்பாக பிரைடல் சாலைக்கு அப்பால் அங்கு செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. இன்று தேசிய தின அணிவகுப்பு ஒரு சில சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கின்றன. நிக்கல் ஹைவே, இதனை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் டிரைவ், ஸ்டேடியம் டிரைவுக்கு அப்பால் KPE அந்த நுழைவாயில் மூடப்பட்டிருக்கு. ஸ்டேடியம் ரைஃபுக்கு இட்டு செல்லும் ஸ்டேடியம் ரோட் அங்கும் வந்து போக்குவரத்து மூடப்பட்டிருக்கு, அதாவது சாலை மூடப்பட்டிருக்கும். மற்றும் ஒரு சாலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேடியம் வீக்கு இட்டு செல்லும் ஸ்டேடியம் கிரசன்ட் அந்த சாலையும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: அடுத்து தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜோய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
2: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
3: ஆமா, எனக்கு ஜிஎஸ்டி அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
2: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
3: உனக்கு தெரியுமா, ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. ஜிஎஸ்டியோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
2: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே?
3: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
2: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
4: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: நீங்க ஓய்வா இருக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு வலைப்பதிவு.
1: ஆரம்பத்துல நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டுதான் இருந்த, ஆனா இப்ப என்னையா ஆச்சு? ஒரு 3-4 மாசமா நீ சம்பளமும் அனுப்பல, எங்களுக்கு போன் பண்ணதும் மோத மாதிரி இல்ல. விவசாயமும் உனக்கு தெரியும்ல, வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி. என்னையா ஆச்சு? நம்ம குடும்பத்துக்காக கேக்குறேன் தம்பி, அப்பாவுக்காக கேக்குறேன் தம்பி, நீயும் உடம்பு கொஞ்சம் நல்லா பாத்துக்க தம்பி, சீக்கிரம் வாயா எங்களை பாக்க.
2: என்ன நடந்தது?
0: எங்களுடைய பிரத்யேக வலையொலியை கேட்க மறவாதீர்கள்.
2: இப்பொழுதே கிளிக் செய்யுங்கள் மீ லிசன் பாட்காஸ்ட்.
3: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க

0: இரண்டு பாடல்களை நம்ம கேட்டோம். ஹரிஷ் ஜெயராஜன் இசையில தாமரையின் வரிகள், வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் விஜய் நகுல் கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது. அதற்கு முன்பாக எனக்கு 20 உனக்கு 18 இந்த திரைப்படத்திற்காக பா விஜயின் கற்பனையில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உன்னிமேனும் சின்மை கொண்டு வந்த பாடலும் இடம்பெற்றது.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: காலை மணி சரியாக 9:41.
2: ஒலி 9:06 எண்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE போக்குவரத்து அதிகரித்திருக்கின்றது இந்த காலை வேளையில. MCEயை நோக்கி செல்லும் AYE அலெக்சாண்டர் ரோடுக்கு அப்பால் சாலையின் 3 தடத்தை தவிர்த்துடுங்க, இப்போது சாலை பணி அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. SLEயை நோக்கி செல்லும் மத்திய விரைவு சாலை மர்ச்சன்ட் ரோடுக்கு அப்பால் முதல் தடத்தை தவிர்த்துடுங்க, அங்கும் சாலை பணி. போக்குவரத்து நிலவரம்.

0: 타입의 우지 루세친 사피라.
1: சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றுமில்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
3: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
4: ரவிஜி
3: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
6: இது உங்க ஒலி உதவ அறியிட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
5: வார இறுதி ஒலியில்
7: என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்.
4: இன்று சிங்கப்பூர் 61வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனால ஒரு நேயருக்கு தேசிய தின அணிவகுப்பின் அன்பளிப்பு பை காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல நேயர்களும் வந்து சரியான பதில்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா முதல்ல சரியான பதில் சொல்ல அந்த நேயருடைய பெயரை சொல்வதற்கு முன்பாக சுமதி, நசிமா, இந்திரா, தேவன், சந்திரசேனா, கருப்புசாமி, நந்தினி, கனா, தேவராஜ், செல்வராஜ், மீனா, ராஜு, ஹசீனா இவங்க அனைவருமே சரியான பதில்களை சொல்லியிருந்தாங்க. ஆனா முதன் முதல்ல டக்குன்னு எனக்கு சரியான பெயரை சொன்ன நேயர் யாருன்னு தெரியுமா? சித்ரா, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க தான் சரியான பதில் சொன்ன முதல் நேயர். உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேள்வியை மீண்டும் பார்த்துருவோம் நேயர்களே. சிங்கப்பூர் வானொலி தொலைக்காட்சி அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒலி ஒளிபரப்பு துறை 60களில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 3-4 முறை பெயர் மாற்றம் கண்டிருக்கின்றது. 1980களில் இருந்து 94ஆம் ஆண்டு வரை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரியான பதில் சிங்கப்பூர் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன். 1980 to 94 சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா டிவி சிங்கப்பூரா அப்படின்னு தொடக்கம் கண்டிருந்தது. 1963ஆம் ஆண்டிலிருந்து 1965ஆம் ஆண்டு வரை ரேடியோ டெலிவிஷன் சிங்கப்பூர் RTS 1965ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டு வரை செயல்பட்டது. அதே ஆண்டுதான் SBC சிங்கப்பூர் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகம் 1980ஆம் ஆண்டிலிருந்து 1994ஆம் ஆண்டு வரை. TCS, RCS உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், டெலிவிஷன் ரேடியோ கார்பரேஷன் ஆஃப் சிங்கப்பூர் 1994ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை. அதன் பிறகுதான் மீடியா கார்ப் அப்படின்னு நாம அழைக்கிறோம். பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயன் அளித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் சித்ரா. உங்களுக்கு வந்து தேசிய தின அணிவகுப்பு அன்பளிப்பு பை பரிசாக வழங்குகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் உங்களை நான் தொடர்பு கொள்ற, மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள. இதே நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கிறது பரமலை.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலியில் உல்லாசம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேயர்களே.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: காலை மணி 9:53 கிடைத்திருக்கும் தகவல்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். MCE இதனை நோக்கி செல்லும் AYE வாகனம் வந்து பழுதாகி இருக்கு. ட்வாஸ் வெஸ்ட் ரோட் எக்ஸிட்டுக்கு முன்பாக அங்கு செல்லும் வாகன மோட்டிகளுக்கு கவனம் தேவை. உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லன்ஸ் ரோட் எக்ஸிட்ல இப்போது போக்குவரத்து அதிகரித்துள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜிமெய் புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பள்ளி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜி போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: StarHub, we got you.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க நினைக்கும் போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பற்றிய குட்டி தகவல்களை நான் வழங்கி இருந்தேன். 7 மணிலிருந்து 8 மணி வரை அந்த காலகட்டத்துல வந்து நிகழ்ந்த ஒன்று நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன், இதெல்லாம் வந்து மிஸ் பண்றேன் பல நேர்களும் வந்து என்னோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பேசி இருந்தோம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில நேர்கள் அனுப்பி வைத்த குரல் பதிவு எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்னால ஒலிபரப்ப முடியல. இருப்பினும் நீங்க அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா மிக்க மிக்க நன்றி. 8 மணிக்கு பிறகு தேசிய தின அணிவகுப்பு, இதுல பங்கெடுக்கும் ஃபாரிஷா பேசி இருந்தாங்க, அவங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். 9 மணிக்கு பிறகு பாடல்களுடன் தகவல்களும் இடம்பெற்றன. தேசிய தின அணிவகுப்பு சிறப்பு பையை காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்த பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் நமது தேசம் 61வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில கண்டிப்பா நாட்டினுடைய அபரிமிதமான வளர்ச்சியை கருத்தில் கொள்ளணும், பெருமிதம் கொள்ளும் அதே நேரத்துல மெத்தனமாக நாம் இருக்க கூடாது. 4 இனம், 4 மொழி, ஆனாலும் நமக்கு இது ஒரே நாடு. எங்கும் புன்னகை முகங்கள், எங்கும் உழைப்பாளர் கூட்டம், அதனால் வந்தது நமக்கு முன்னேற்றம். அறிவுக்கே இங்கு முதல் இடம், அதனால் பாரில் நாம் புகழ் நாடு. இனமொழி பேதம் இல்லை இங்கு, அதனால் எல்லோருக்கும் இது தாய் வீடு. கொடி எங்கும் பறக்கவிட்டு கொண்டாடுவோம் தேசிய தினத்தை. விடை பெற்றுக் கொள்கின்றேன். யாஸ்மின், அரிஃபா, அனைவருக்கும் 61வது தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 7500 பேர் தேசிய தின விருதை பெறுகின்றனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு சேவையை போற்றும் விதமாக விருது வழங்கப்படுகிறது. இவ்வாண்டின் ஆக உயரிய த ஆர்டர் ஆஃப் தமாசிக் விருதை இருவர் பெறவிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன். விருது தமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம் என்றார் அவர். நீதித்துறையை வலுப்படுத்த அயராது உழைப்பவர்களுக்கு விருதை அர்ப்பணிப்பதாக திரு சுந்தரேஷ் மேனன் குறிப்பிட்டார். இவ்வாண்டு மேன்மைக்குரிய உன்னத சேவை விருது 5 பேருக்கு வழங்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் 86 வயது டாக்டர் இஸ்காண்டர் ஜலீல், சிங்கப்பூரின் தலைசிறந்த மட்பாண்ட கலைஞர். தேசிய தின அணிவகுப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேசிய விளையாட்டரங்கிற்கு திரும்புகிறது. 40,000-க்கும் அதிகமானோர் இன்றைய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு காலை 7 மணியிலிருந்தே சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சுமார் 30 சாலைகள் பாதிக்கப்படும். அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேசிய விளையாட்டரங்கை சுற்றிய பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய தின அணிவகுப்பில் கலந்து கொள்வோர் பாதுகாப்பு சோதனைகளுக்காக முன்கூட்டியே செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது. அதிகமான உடைமைகளை எடுத்துச் செல்வதை தவிர்க்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாண்டு தேசிய தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் நிறைய அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. முதல் உட்புற வானூர்தி சாகசம், இதுவரை இல்லாத வகையில் சிறப்பு ஒளிக்காட்சி, பிரம்மாண்ட விளக்கு அலங்காரங்கள் என இன்னும் பல. 36 கலைஞர்கள், 1,600-க்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு உயிர் கொடுக்கவிருக்கிறார்கள். தேசிய தின அணிவகுப்பை முதல் முறை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு லைலா பேகத்திற்கு கிடைத்துள்ளது.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த தடவை நான் என் மகள் கூட போய் பார்க்க போறேன். அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். இந்த வருஷம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது பீப்பிள்ஸ் பரே ட்ரோன் லைட் ஷோ. அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இசை அணிவகுப்பு அண்ட் ஃபயர்வொர்க் வானவேடிக்கை. நம் சிங்கப்பூருடன் ஒன்றாக சேர்ந்து இந்த வருட தேசிய தினத்தை கொண்டாட நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் கடந்து வந்த பாதையை எடுத்துக்காட்டும் கதைகள், புத்தாக்க தொழில்நுட்பம், உணர்வு பூர்வமான இசை போன்றவற்றை பார்வையாளர்கள் எதிர்பார்க்கலாம். சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு தீவெங்கிலும் பற்பல ஏற்பாடுகள். மாஜுலா சிங்கப்பூரா கோ பியான் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருள். கொண்டாட்டங்களில் பலரும் எதிர்பார்க்கும் ஒன்று வானவேடிக்கை காட்சி. தேசிய அரங்கிற்கு அருகிலுள்ள காலாங் பேசின் மிதக்கும் தளத்திலிருந்து வானங்கள் ஏவப்படும். ஒத்திகைகளின் அடிப்படையில் 7:30 அளவில் சிறிய அளவில் வானவேடிக்கை தொடங்கும். முக்கிய வானவேடிக்கை சுமார் 8:10 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானவேடிக்கையை பார்க்க மக்கள் வேறு சில இடங்களிலும் கூடலாம். காலாங் பேசின், காலாங் ரிவர்சைட் பூங்கா, தஞ்சோங் ரூ நடைபாதை, ஸ்டேடியம் ரிவர்சைட் வாக், கோல்டன் மைல் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட இடங்களில் இலவசமாக வானவேடிக்கையை கண்டு ரசிக்கலாம். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரோ ஷோல் பகுதிக்கு அருகே நிலைத்தன்மையை குலைக்கும் நடவடிக்கைகளில் சீனா ஈடுபடுவதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. அந்த பகுதியில் தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்த சீனா மீண்டும் கேள்விக்குரிய காரணங்களை பயன்படுத்தி வருவதாக வாஷிங்டன் கூறுகிறது. பிலிப்பீன்ஸின் லூசான் தீவிற்கு சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்காப்ரோ ஷோல் அமைந்துள்ளது. அது வளம்மிக்க பவளப்பாறை நிறைந்த பகுதி. அதற்கு சீனாவும் பிலிப்பீன்ஸும் தொடர்ந்து உரிமை கோருகின்றன. அந்த பகுதியை நிர்வகிப்பதற்கான புதிய விதிமுறைகளை சீனா அண்மையில் வெளியிட்டது. ஈரானும் ஓமானும் ஹொர்முஸ் நீரிணை வழியாக புதிய கப்பல் போக்குவரத்து பாதையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை விரைவில் எட்டக்கூடும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருதரப்பும் ஒரு தற்காலிக பாதை குறித்து பேசி வருவதாக திரு அபாஸ் அராக்சி சொன்னார். ஆனால் ஹொர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதற்கு வேறு சில நிபந்தனைகளும் இருப்பதாக அவர் கூறினார். ஜூன் மாதம் இஸ்லாமாபாத்தில் செய்து கொள்ளப்பட்ட தற்காலிக சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதற்கு இழப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது ஈரானின் நிபந்தனைகளில் ஒன்று. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் உடல் நலம் குறித்து அவரின் மகன் ஹண்டர் பைடன் மேல் விவரங்கள் வழங்கியிருக்கிறார். திரு பைடனை பாதித்துள்ள ஆண் சுரப்பி புற்றுநோய் எலும்புகளுக்கு அப்பால் மேலும் மற்ற இடங்களுக்கு பரவிவிட்டதாக அவரின் மகன் சொன்னார். திரு பைடன் அதிக வலியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹண்டர் பைடன் அண்மையில் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அந்த விவரங்களை பகிர்ந்தார். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன, படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சூறாவளி மணிக்கு சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சூறாவளி எச்சரிக்கையை 2 உயரிய நிலைக்கு சீனா அதிகரித்துள்ளது. சீனாவின் கிழக்கு பகுதிகளில் கனத்த மழை வரும் செவ்வாய்க்கிழமை வரை பெய்யும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. ஷாங்காய் ஜர்ஜாங் பகுதிகளில் 100 விமான சேவைகளில் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61 தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. அதனையொட்டி பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுத்திருக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்று மாலை மணி 5:55 வசந்தத்தில் மறு ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 9:68 அது இடம்பெறும். தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணையப்பக்கத்தில்

0: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழக்கம் போல வழங்க வந்துட்டேன். நான் சாந்தி குருசாமி. எப்படி இருக்கீங்க எல்லோரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான, நல்ல ஒரு எப்படி சொல்லுவாங்க, நல்ல ஒரு சகல சௌபாகியத்தோடு நல்ல ஒரு லட்சுமி கடாசியமான ஒரு காலை பொழுதா உங்களுக்கு விடியும் விடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தோட இன்றைய பொழுது ஆரம்பிக்கலாமே. அதோடு சிங்கப்பூருக்கு இன்று 61வது பிறந்த நாள். சிங்கப்பூருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம சொல்லிக்கலாமே. நானும் சிங்கப்பூருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கணும் சாந்தி அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான நேரம் காலை 11 மணிக்கு வருங்க. எப்படியும் ஹலோ ஒலிக்கு நீங்க பழைய பாடல்களை விரும்பி கேட்பீங்க. அப்போ உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சிங்கப்பூருக்கு நீங்க சொல்லலாம். ஹலோ ஒலிக்கு நீங்க பாடல் விரும்பி கேட்கிறப்ப அப்படி உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லிக்கங்க. இன்று யாருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்க இருக்கோம்? நானும் ஒரு பெண் திரைப்படத்தில இருந்து நீங்க பாடலை கேட்டிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஆர் சுதர்சனத்தின் இசையில டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டீங்க. அப்போ ஆர் சுதர்சனத்தின் பாடலா சாந்தி அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்ல, டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடல அவங்களுடைய பாடலா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைங்க, அதுவும் கிடையாது. அப்போ யாருடைய பாடலா இருக்கும்? நம்மளுடைய அந்த பாடல்ல வந்த நடிகர் நடிகையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுவும் கிடையாது. எஸ் எஸ் ராஜேந்திரனா, அவருடைய மனைவியா? ஏன்னா அவங்க தான் பாடல்ல வந்திருப்பாங்க, அவங்களா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைங்க, நீங்க வந்து இன்னைக்கு யாரு அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. நேற்று இல்ல, இன்று அவருடைய நினைவு நாள். அவர்தான் திரைப்படத்தின், நம்மளுடைய தமிழ் திரை உலகத்தின் ஜாம்பவான். அவரை பற்றி பலரும் யோசிக்கிறது கிடையாது. ஆனா தமிழ் திரையுலகத்துக்கு அவர் ஆற்றிய பங்கு கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க. அவர் தான் தமிழ் திரையுலகத்தின் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், தமிழ் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தமிழ் பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அவருடைய பாடல்களை தான் நாம இன்று ஒரு தொகுப்பா கேட்க போறோம். ஏன்னா இன்று அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுனால அவருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்க போறோம். அவருடைய பாடல்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவர் தயாரிச்ச படங்களா? அப்போ 70களில் வெளிவந்த படங்களா சாந்தி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா பஞ்சு அருணாச்சலம்னா பலருக்கும் எப்படி தெரியும்? அவர் அன்னக்கிளி திரைப்படம் மூலமா தான் அவர் அறிமுகமானாரு அப்படின்னு உங்கள பலர் நினைப்பீங்க. நேற்று கூட வந்து ஒளியின் உற்ற நேர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவரும் இந்த கேள்விதான் கேட்டாரு, பஞ்சு அருணாச்சலம்னா அப்ப 70கள் பாடல்களா முதல் 1 மணி நேரத்துக்கு ஒளியேற்ற போறீங்க சாந்தி அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, பஞ்சு அருணாச்சலம் 50களில் இருந்து திரைப்படங்கள்ல பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. கவிஞர் கண்ணதாசனுக்கு உதவியாளரா தொடங்கினது அவருடைய பணி. அதன் பிறகு அவருக்கும் ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கிடைச்சு 1962 அவருடைய பெயரும் ஒரு திரைப்படத்துல வெளியானுச்சு ஒரு பாடல் ஆசிரியரா. அப்படி ஆரம்பிச்சதுதான் பஞ்சு அருணாச்சலத்தின் திரைப்பயணம். அதை பற்றி இன்னும் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாடல், இப்ப நீங்க கேட்ட இந்த பூ போல பிறக்கும் அப்படிங்கிற பாடல் அவரு எழுதிய பாடல். இந்த மாதிரி இன்னும் அவருடைய பாடல்களை நாம கேட்கத்தான் இருக்கோம். ஆனா அதற்கு முன்பு சாலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 10:17 ஆகுது நேர்களே.
1: 9:08 நிலவரம்.
0: வாகனங்கள் பழுது ஒரு சில இடங்கள்ல. சாங்கியை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக பயணிய சாலை நார்த்துக்கு பிறகு வாகனம் பழுது. அதே மாதிரி MCEயை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு முன்பும் வாகனம் பழுது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக வுட்லண்ட்ஸ் சாலை எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: பிட்சா ஹட்டின் சீசி 7 டூரியன் பிட்சா. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான். நான் உறவுக்கு பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிட்சாஸ், அதோடு 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, CIN 7 ER, CIN 8 DMI மற்றும் CIN 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
3: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: August 9 மறைந்த தமிழ் திரையுலக ஜாம்பவான் பஞ்சு அருணாச்சலத்தின் நினைவு நாள். பஞ்சு அருணாச்சலம் தமிழ் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், கவிஞர். இதுல தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு போனதுன்னா அது கதை மற்றும் திரைக்கதை எழுத்தாளரா அவரு எடுத்த பரிமாணம் அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு நிச்சயமா திரைப்பட தயாரிப்பாளர். நம்மள பல பேருக்கு, நான் குறிப்பா சொல்றது, இந்த 80கள் காலகட்டத்துல பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் நமக்கு வந்து பஞ்சு அருணாச்சலத்தை எப்படி தெரியும்னா, இசைஞானி இளையராஜாவை அன்னக்கிளி திரைப்படத்துல அறிமுகப்படுத்தின மாமனிதர் அப்படின்னு தான் நமக்கு எல்லாம் அவரை தெரியும் இல்லையா. இசைஞானி இளையராஜாவோடு சேர்ந்து பஞ்சு அருணாச்சலத்துக்கும் அன்னக்கிளிதான் முதல் படம் அப்படின்னு என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாங்க. ஆனா இந்த பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டவங்க எல்லாம் 50கள் 60கள் காலகட்டத்திலிருந்து பாடல்களை கேட்டு வளர்ந்தவங்க, அவங்களை எல்லாம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அன்னக்கிளி திரைப்படத்துக்கு முன்பே பல படங்கள்ல அவரு வேலை பார்த்தவர். அதுல அவருடைய பெயர் வெளியிடாம எத்தனை படங்கள்ல அவரு வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரியலங்க. ஆனா அந்த கிரெடிட்ஸ்ல, அதாவது அந்த படத்தின் கிரெடிட்ஸ்ல பெயர் வெளியானதுனா, முதன்முறை வெளியானதுனா, அது நிச்சயமா 1962 சாரதா திரைப்படத்துல அப்படின்னு திண்ணமா சொல்ல முடியுது. அதுல ஒரு பாடல் ஆசிரியரா அவருடைய பெயர் வெளிவந்துச்சு. கிட்டத்தட்ட 200 படங்கள்ல அவர் பாடல் ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு. 100 படங்களுக்கும் மேல அவரு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டீங்க சாந்தி அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா எப்படி சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறது? எழுத்துனா சாதாரண எழுத்து இல்லைங்க. அந்த 100 படங்கள்ல 45 படங்களுக்கு அவரு ஒரிஜினலான கதை கான்செப்ட் எழுதியிருக்காரு சரியா. மேலும் ஒரு 90 படங்களுக்கு சீன் பை சீனா, ஒவ்வொரு சீனையும் செதுக்கி ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல திரைக்கதை, அதை எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வரியும் பார்த்து பார்த்து வசனங்கள் எழுதியிருக்காரு. அதனால அவர் சும்மா சாதாரண எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனாலதான் இப்படி கொத்தா அவர் வந்து படங்களுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்ன. ஒரு படத்துல அவருடைய எழுத்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பாடலாசிரியரா இருந்திருப்பாரு, வசனத்துல அவருடைய கை கலப்பு இருந்திருக்கும், திரைக்கதையில கொஞ்சம் கலந்து இருக்கும். அவருடைய படம்னா எங்கும் எதிலும் அவர் இருப்பாரு. ஆதியிலையும் இருப்பாரு, அந்தத்திலையும் இருப்பாரு. அதுதான் பஞ்சு அருணாச்சலம். மேலும் பஞ்சு அருணாச்சலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சில பாடல்களுக்கு பிறகு.

பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல்களை இன்று நாம ஒரு தொகுப்பா கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்று அவருடைய நினைவு நாள் அப்படிங்கறதுனால அவர் எழுதிய பாடல்கள், அவர் வந்து பணியாற்றிய படங்களின் பாடல்கள் அப்படின்னு நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அவர் எழுதிய பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில கலங்கரை விளக்கம் திரைப்படத்துக்காக அவர் எழுதிய பாடலை இப்போ கேட்டீங்க, பி சுசிலா பாடிய பாடல். அதற்கு முன்பு ஏழை பங்காளன் திரைப்படத்துக்காக அவர் எழுதிய பாடல், டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டீங்க. அடுத்து என்ன பாட்டு?

0: பஞ்சு அருணாச்சலம் இத்தனை அருமையான பாடல்களை எழுதியிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியாது இல்லையா? எனக்கும் கூட தெரியாது. அவர் பற்றின ஆராய்ச்சியில இறங்குறப்போதான் எனக்குமே தெரிய வந்துச்சு. அவன்தான் மனிதன் திரைப்படத்துல அனைத்து பாடல்களுமே கண்ணதாசன் தான் எழுதியிருந்தாரு. எம்எஸ்வியின் இசையில இந்த பாடல் மட்டும் அவர் எழுதிய பாடல். இந்த பாடலும் இன்னும் ஒரு பாடல் அவர் எழுதியிருந்த பாடல். அது என்ன அப்படிங்கறத பிறகு நான் சொல்றேன். இப்போ நீங்க கேட்ட பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் ஆசை அலைகள். அதற்கு முன்பு நீங்க கேட்ட பாடல்
1: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க் டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைத்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39.95 வள்ளி மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44.95 வள்ளி மட்டும்தான். KFC-ல ருசித்து மகிழுங்க.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: August 9th, மறைந்த திரையுலக ஜாம்பவான், திரைப்பட தயாரிப்பாளர், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவரின் நினைவு நாள். பஞ்சு அருணாச்சலம் நம்ம முதல்லே சொன்ன மாதிரி பலருக்கும் வந்து அன்னக்கிளி திரைப்படம் மூலமா தான் அவர் சினிமாவுக்கு அறிமுகமானாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா பஞ்சு அருணாச்சலம் 1950களில் இருந்தே சினிமாவில பணியாற்ற ஆரம்பிச்சுட்டாரு. கவிஞர் கண்ணதாசனுக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி அவர் உதவியாளரா பணியாற்றியிருக்காரு. அதன் பிறகு கவிஞருக்கு வந்து அவர் உதவியாளரா இருந்த சமயத்தில் இருந்தே அவர் வந்து குடும்ப கஷ்டத்துக்கு காரணத்தினால கவிஞருடைய அனுமதியோட வெளியிடங்கள்ல பகுதி நேரமா கவிஞருக்கு வேலை பார்த்துக்கிட்டே கவிஞருடைய அனுமதியோட வெளியிடங்கள்ல போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அங்க இங்க ஆங்கிலத்துல ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மற்ற சில இடங்கள்ல போய் கவிதை எழுதுறது, இந்த பத்திரிகைகளுக்காக வேலை பார்க்கறது, அங்க இங்க போய் மற்ற கவிஞர்களுக்காக அங்கங்க வேலை பார்க்கறது அப்படின்னு சில பல இடங்கள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு சில கதைகளும் திரைக்கதைகள் வந்து எழுத முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அவருடைய அதிர்ஷ்டம் அந்த படங்கள் எல்லாம் வெளியாகல. கதை எழுதி கொடுத்துட்டு வந்துருவாரு, ஆனா படம் வந்து வெளியாகாது. பாதி வழியிலே படம் நின்னுடும். அவருடைய நண்பர்கள்லாம் வந்து அவரை கேலி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதா அவரை புண்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல, நண்பர்கள்னாலே அப்படித்தானே, அவருக்கு வந்து பெயர் வச்சுட்டாங்களாம் பாதி கதை பஞ்சு அருணாச்சலம் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவர் வந்து ஒரு சின்ன திரை பேட்டியில பாடகர் மனுவோட இதை வந்து பகிர்ந்துகிட்டாரு. அவருடைய குரல்லே இந்த பேட்டியை ஒளியேற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா இன்று வந்து இங்க இணையம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால இதை வந்து என்னுடைய குரல்லே சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அவர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் சாரதா திரைப்படம் வந்து தயாரிப்பு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சு KS கோபாலகிருஷ்ணன் தான் வந்து படத்தை எழுதி தயாரிச்சிருந்தாரு. படமும் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதன் பிறகு என்னாச்சுன்னா, படத்துக்கு எல்லாம் பாடல்களும் எழுதி முடிச்சுட்டு கவிஞரும் வந்து கண்ணதாசனும் வந்து வெளியூர் பயணம் போயிட்டாரு. அதன் பிறகுதான் KS கோபாலகிருஷ்ணன் வந்து சொல்றாரு, இல்ல இன்னும் ஒரு பாடலை வந்து படமாக்கியாச்சு, கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக ஒரு பாடல் எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து வரிகள் எழுதணும், கவிஞரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கவிஞரை கூப்பிட்டா கவிஞர் வந்து வெளியூருக்கு வந்து பயணம் போயிட்டாரு. எங்கேயோ அவர் வந்து பயணம் போயிருக்காரு. அவரு போயிட்டு வர இன்னும் நாளாயிடும், படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இப்போ எழுதி இப்போ சட்ட பாடலை இன்னைக்குள்ள எழுதி அந்த பாடலை வந்து பதிவு செய்யணும். இவர் வந்து தயாரா இருக்காரு, யாரு வந்து கே வி மகாதேவன் வந்து தயாரா இருக்காரு, ஆனா வரிகள் எழுத யாருமே இல்லை. ஓஹோ, கவிஞர் வந்து வெளியூர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனை வச்சுட்டு என்ன, அந்த பக்கம் என்ன ஓடி இருக்குன்னா, அதாவது டிஸ்கஷன் ஓடி இருக்கு. சரி கவிஞர் தான் இல்லையே, சரி வேற யாரையாவது வச்சு எழுதுவோமா, மருதகாசி இருக்காரு, மருதகாசியை கூப்பிடுவோமா அப்படின்லாம் சொல்லி அந்த பக்கம் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாத்துக்கும் நடுவுல கே வி மகாதேவன் ஐயா வந்து அமைதியா, இது வந்து பஞ்ச அருணாச்சலம் சொல்றாரு மனோ கிட்ட, அவர் வந்து அமைதியா சொல்றாரு, நம்ம பஞ்சு அருமையா எழுதுவார வரிகள், பஞ்சுவை வச்சு எழுதிடலாம் அப்படின்னு எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்களாம். உடனே அவரும் வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் ஒத்துக்கிட்டாரு, ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் பஞ்சு அருணாச்சலம் வந்து நல்ல வரிகள் எழுதுவாரு அப்படின்னு. ஆஹா, ஆமா, அருமையான, இது அருமையான ஐடியாவா இருக்க, சரி பஞ்சு வச்சு எழுதிடலாம் அப்படின்னு சொன்ன எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு பஞ்சு அருணாச்சலம் சொல்லி, எனக்கு முதல் பாடல் வாய்ப்பு அது அப்படின்னு சொல்லி அருமையா எத்தனையோ சந்தங்கள், 10-15 சந்தங்கள் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு அள்ளி வீசிட்டேன், எடுத்துக்குங்க எடுத்துக்குங்க அப்படின்னு. அதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த பாடலை தேர்ந்தெடுத்து, அந்த நான் எழுதின 10-15 சந்தத்துல உன்னை தேர்ந்தெடுத்து அதையே அந்த பாடலுக்கு அவங்க வரிகளா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அது என்னோட அதிர்ஷ்டம் பாருங்க. இன்று வரையிலும் திருமணங்களுக்கு, திருமணம்னாலே அந்த பாடல் தேர்ந்தெடுத்து இப்பவும் அவங்க பயன்படுத்துறாங்க, அது என்னுடைய அதிர்ஷ்டம். கவிஞர் போயிட்டு வந்த உடனே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்க இல்லாத பட்சத்துல என்ன கேட்டாங்க, நான் எழுதிட்டேன், எழுதிட்டியா, சரி சரி ஓகே, பாடல் வெளியாயிடுச்சுல அப்படின்னு சொல்லி அவர் படம் வெளியே வர வரைக்கும் அவர் அந்த பாடல் என்னன்னு கேட்கல, கேட்டுட்டு படம் வெளியான பிறகு கேட்டுட்டு வந்து என் முதுக தட்டி நல்லா எழுதியிருக்கடா அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த பாராட்டே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பஞ்சு அருணாச்சலம். அப்படி அவரு முதன் முதல்ல சாரதா திரைப்படத்துக்காக பாடல் எழுதி படத்துல அவருடைய பெயரை முதன் முதலா வெளியிட்டாங்கன்னா அது சாரதா திரைப்படத்துக்கு தான். 1962 வெளிவந்த திரைப்படம். நான் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கோம் அது இந்த பாட்டு தான் அப்படின்னு. அப்படித்தான் அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சு அவருடைய திரைப்பயணம் ஆரம்பிச்சது பஞ்சு அருணாச்சலத்துக்கு. அதன் பிறகு பல பாடல்கள் அவரு எழுத ஆரம்பிச்சாரு. என்ன பாட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த பாட்டு தான்.

0: கலங்கரை விளக்கம் திரைப்படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலை இப்போ கேட்டீங்க. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல். அதற்கு முன்பு சாரதா திரைப்படம், அவர் எழுதிய முதல் திரைப்பாடல், அந்த பாடலையும் கேட்டீங்க.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahop.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: StarHub, we got you.
0: நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா மறைந்த திரையுலக ஜாம்பவான் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல்களை ஒரு மணி நேர தொகுப்பா நாம கேட்டோம். ஏன்னா இன்று அவருடைய நினைவு நாள் அப்படிங்கறதுனால. திரு பஞ்சு அருணாச்சலத்தை ஒரு திரைப்பட தயாரிப்பாளரா பலருக்கும் தெரியும். ஆனா அவர் ஒரு திரைக்கதை எழுத்தாளரா இருந்திருக்காரு, ஒரு பாடல் ஆசிரியரா இருந்திருக்காரு. கடந்த ஒரு மணி நேரமா அவர் எழுதிய பாடல்களை நாம ஒரு தொகுப்பா கேட்டோம். அந்த விதத்துல ஒரு சின்ன திருத்தம், முதல்ல அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டோம் இல்லையா, அன்பு நடமாடும் கலை கூடம். அது அவர் எழுதியிருந்த பாடல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஒரு சின்ன திருத்தம், அந்த படத்துல அனைத்து பாடல்களுமே கண்ணதாசன் தான் எழுதியிருந்தாரு. அந்த படத்துல பஞ்சு அருணாச்சலம் வந்து வசன எழுத்தாளரா இருந்திருந்தார். அந்த படத்தில் அவர் வசனங்கள் எழுதியிருந்தார். அனைத்து பாடல்களுமே கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார். ஆனா இந்த தொகுப்பின் நிறைவு பாடலா கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க போறோம். இந்த கன்னித்தாய் திரைப்படத்தின் அனைத்து பாடல்களுமே, எல்லா பாடல்களுமே பஞ்சு அருணாச்சலம் தான் எழுதியிருந்தாரு, கே வி மகாதேவனின் இசையில. அத்தனை திறன்பட்ட, அவ்வளவு திறன்பட்ட ஒரு பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அப்படி ஒரு பரிமாணமும் அவர் சினிமாவுக்காக எடுத்திருக்காரு அப்படிங்கறத இன்று உங்களோட பகிர்ந்ததுல எனக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். அப்படி ஒரு பரிமாணம் அவர் எடுத்திருக்காரு. இளையராஜாவை திரையுலகுக்கு கொண்டு வந்தது மட்டும் அவர் திரையுலகுக்கு ஆற்றிய பங்கு அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறுங்க. 50களிலிருந்து அவருடைய பணி சினிமாவுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்று நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கறது எனக்கும் மகிழ்ச்சி. இந்த பாடல் முடிஞ்சு உங்களை நான் ஹெலோ ஒலியில சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை நீங்க அங்க விரும்பி கேட்கலாம். அப்படியே சிங்கப்பூருக்கு உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அங்க நீங்க தெரிவிச்சுக்கலாம். இந்த பாடல் முடிஞ்சு ஹெலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தான் ஹலோ ஒலி தொகுப்பு மூலமா உங்களுக்காக ஒலியேற்ற போறேன். நேயர் அமுதா இன்று முதல் பாடல விரும்பி கேக்குறாங்க. இன்றைய ஹலோ ஒலி தொகுப்புல நீங்க பாடல் விரும்பி கேக்குறது மட்டுமல்ல, சிங்கப்பூருக்கு உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நீங்க சொல்லலாம். இன்று சிங்கப்பூருக்கு 61வது பிறந்த நாள், தேசிய தினத்தை நாம இன்று கொண்டாடுறோம். அந்த வகையில அமுதா சிறந்த ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாம் மூவர் திரைப்படத்தில இருந்து பிறந்த நாள் அந்த பாடலை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அருமையான பாடல். சிங்கப்பூருக்கு தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அவங்க சொல்லிக்கிறாங்க. நன்றி அமுதா, நீங்க தேர்ந்தெடுத்திருக்கும் பாடல் தான் இன்றைய ஹலோ ஒலியின் முதல் பாடல்.

பறவையாகலாம். உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம

0: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: கடைசி வாய்ப்பு ஊற்றி ருசிச்சு

மூன்று வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கடையோட 2 முறு முறு

ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி தொகுப்பு மூலமா உங்களுக்காக ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் ராபியா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வணக்கம் சாந்தி. அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். நான் ராபியா, ஜாலான் புக்கெட் மேரா நேயர். இந்த பாடலை, அதாவது வண்டி சக்கரம் திரைப்பட பாடலை, என்னுடைய காலஞ்சென்ற மாமனார் அல்லா பிச்சைக்காக நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். அவரும் வந்து தேசிய தினத்தன்றுதான் காலமானாரு. அதனால அவருடைய நினைவா இந்த பாடலை அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ராபியா விரும்பி கேட்டிருக்காங்க. ஆஹா, தேசிய தினத்தை நாம கொண்டாடுற நேரத்துல ராபியா உங்களுக்கு வந்து தேசிய தினத்தை அனுசரிக்கிறதுக்காக ஒரு காரணமும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? பலருக்கும் வந்து தேசிய தினத்தை கொண்டாடுறதுக்கும் அனுசரிக்கிறதுக்கும் பல காரணங்கள். உங்களுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு காரணம் நிச்சயமா. உங்களுக்காகவும் காலம் சென்ற உங்க மாமனாருக்காகவும் இந்த பாடலை நான் ஒளியேற்றுறேன் ராபியா. அடுத்து நீங்க விரும்பி கேட்கும் பாடல் தான் உங்களுக்காக வருது.

0: உலகம் இல்ல இல்ல தூய உள்ளம் திரைப்படத்துல இருந்து அந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க நம்மளுடைய ஹலீமா, நேயர் ஹலீமா. அப்படியே சிங்கப்பூருக்கு தன்னுடைய தேசிய தின வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க நேயர் ஹலீமா. ஒளியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி தொகுப்பு மூலமா உங்களுக்காக ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் நேயர் சின்னசாமி அடுத்த பாடல விரும்பி கேட்கிறாரு.
1: இனிய காலை வணக்கம் சாந்தி சாமி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா
0: இருக்கிறீங்களா?
1: சிங்கப்பூருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நான் ஒரு பாடலை விரும்பி கேட்கிறேன். பல முறை கேட்டும் நீங்க ஒளிபரப்பவில்லை. ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாடலின் தலைப்பு ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜகுமாரி என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன். இப்பாடலை அனைத்து ஒளி நேயர்களுக்கும் என் குடும்பத்தினருக்கும் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சின்னசாமி, கோத்தத்திங்கு ஜேபி நேயர்.
0: சரி, கண்டிப்பா அந்த பாடல உங்களுக்காக நான் ஒளியேற்றுறேன். போடாம நான் எங்க போக போறேன் சார்? இந்த வாரம் போடலனா அடுத்த வாரம் போட போறேன், அடுத்த வாரம் போடலனா அதுக்கும் அடுத்த வாரம் போட போறேன். எப்படியும் எனக்கு சில வாரங்கள் எனக்கு நேரம் கொடுங்க. சில வாரங்கள் கண்ணில் படும், சில வாரம் கண்ணில் படாம போயிடும். இல்லைனா நீங்க கேட்ட பாடல் போட முடியாம போயிடும். இல்லைனா கண்ணில் படம் நேரம் பற்றாக்குறையா இருக்கும். எங்கேயாவது ஒரு 4 நிமிஷத்துக்கு பாடல் தேடிட்டு இருப்பேன், அவ்வளவுதான் எனக்கு நேரம் இருக்கும். ஐயோ, 4 நிமிஷத்துக்கு யாராவது பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்களா? எனக்கு அவ்வளவுதானே நேரம் இருக்கு. ஒரு 3.5 நிமிஷம் எனக்கு நேரம் இருக்கு. யாராவது 3.5 நிமிஷத்துக்கு பாடல் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே வருவேன். அந்த நேரம் பார்த்து யாருமே 3.5 நிமிஷத்துக்கு பாடல் கேட்டிருக்க மாட்டீங்க, எல்லாருமே 5 நிமிஷத்துக்கு கேட்டிருப்பீங்க. அதனால பார்த்துட்டு ஓகே இந்த பாட்டு போட முடியாது, அடுத்து யாராவது கேட்டிருக்கீங்களா, யாராவது 3.5 நிமிஷம் யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே ஓகே இவர் கேட்டிருக்காரு 3.5 நிமிஷம் இந்த பாட்டு, ஓகே இவரோட பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து போடுவேன். எங்க கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். இருந்தாலும் சின்னசாமி உங்களுடைய பாடல் இதுவோ உங்களுக்காக வருது.

0: 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாய்டி ஆட்டோ 3, சிஆர்என் 7 ER, சிஆர்என் 8 DMI மற்றும் சிஎல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான டிஎம்ஐ மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா ஒலியேற்றிட்டு இருக்கேன். நேயர் ஷாகுல் ஹமீத் அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாரு.
3: காலை வணக்கம் சாந்தி.
2: வணக்கம்.
3: குயின்ஸ்வே ஷாகுல் ஹமீத் பேசுகிறேன்.
2: சொல்லுங்க சார்.
3: முதலில் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ஒளி 9-8 குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் மற்றும் எல்லா சிங்கப்பூர் மக்களுக்கும் என் இதயம் கிடந்த 61வது தேசிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
2: கொள்கிறேன்.
3: அதே வேளையில் ஒளியேறும் அளவு ஒளி நிகழ்ச்சிக்காக ஒளியேறும் பாடல்கள் போட்டர்கந்தன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல நல்ல சேவை என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன். ஜிக்கி பாடியிருக்காங்க. உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் மற்றும் எல்லா இந்திய சமுதாய மக்களுக்காகவும் ஒளியேறும் பாடலை விரும்பி கேட்கிறேன். நன்றி.
2: கியூட்டான ஒரு பாடல் ஷாகுல் ஹமீத், நிச்சயமா உங்களுக்காக அது வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் ரேணுவும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. கண்டசாலாவின் ஒரு பாடல், பலே ராமன் திரைப்பட பாடல். அவங்களும் வந்து 61வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சிங்கப்பூருக்கு சொல்லிக்கிறாங்க. அனைத்து ஒலி நேயர்களுக்கும் ஷாகுல் ஹமீத் மற்றும் ரேணு நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் நீங்க எல்லோரும் விரும்பி கேட்டுட்டு இருக்கும் பழைய பாடல்கள், உங்களுடைய தேசிய தின வாழ்த்துக்கள் எல்லாம் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்கும் பாடல்கள் எல்லாம் ஒலி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நேயர் நூர்ஜஹான் இங்க வந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. ஜூரோங் நேயர், நான் வந்து ஏதாவது ஒரு எம்ஜிஆர் பாடலை எனக்காக ஒலியேற்றுங்க சாந்தி. அந்த பாடலை வந்து ஜைனா சம்சுரின், ஜெய்ஸ்ரீ மற்றும் மணிவண்ணனுக்காக நான் விரும்பி கேட்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும், எல்லா ஒலி நேயர்களுக்கும் வந்து தேசிய தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சிங்கப்பூருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூர்ஜஹான். ஏதாவது ஒரு எம்ஜிஆர் பாடல் அப்படின்னு சொல்றப்போ தேசிய தினமும் அதுவுமா இந்த பாடல் தான் எனக்கு தோன்றது. அதனால இந்த பாடலை நான் ஒலியேற்றுறேன் நூர்ஜஹான். உங்களையும் தொடர்ந்து நேயர் செல்வியும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.
2: காலை வணக்கம்மா சாந்தி. காலை
1: வணக்கம்.
2: போன வாரம் பாடல தவறுதலா அழைச்சிட்டேன். இந்த வாரம் கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். படம் பேரு காவிய தலைவி, பாடல் வந்து கையோடு கை சேர்க்கும் காலங்களே. அந்த பாடல் இந்த ஒலியை கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேக்குறேன். இன்று சிங்கப்பூர் தேசிய தினத்தை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்மா.
1: நிச்சயமா உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. நூர்ஜஹான் மற்றும் செல்வி நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டுக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடாமில்ல நாடு, இந்த நாடு எங்களுக்கு என்ன தேவை?
0: நாடு.

நதியால் அவர் பதியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பதியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது.

0: இந்தியாவின் தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா, வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. இஸ்டாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு இஸ்டாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி, அனைத்து வைர நகைகளுக்கும் 25 விழுக்காடு தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க இஸ்டாராவுக்கு.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com, அழையுங்கள் 6212-96-86.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ ஒலி, பழைய பாடல்கள் தொகுப்பு. நேயர் சாதிக் அடுத்த பாடல விரும்பி கேக்குறாரு.
6: வணக்கம் சாந்தி.
5: வணக்கம்
6: சாதி, பஞ்சாவில
5: சொல்லுங்க.
6: சிங்கப்பூருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
5: நன்றி.
6: எனக்கு சீர்வரிசை படத்திலிருந்து கண்ணனை நினைக்காத நாள் இல்லையங்கிற பாடல், இந்த பாடலை நான் எனக்கு கொடி நேயர்களுக்கும் உங்களுக்கும் விரும்பி கேட்கிறேன். நேரம் வந்து ஒளிபரப்புங்க. நன்றி.
5: நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உங்களையும் தொடர்ந்து நேயர் பத்மாவதியும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க.
7: காலை வணக்கம்மா. நான் பத்மாவதி குருநாதன், வீர திருமகன் படத்தில் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், காணாத கண்களை காண வந்து பாடலை வெளியில் அனைத்தினருக்கும் விரும்பி கேட்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து.
5: அப்படியே வந்து ஒரு புகைப்படம் மூலமா வந்து சிங்கப்பூருக்கு உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். சாதிக் மற்றும் பத்மாவதி குருநாதன், நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: இன்று சிங்கப்பூரோடு சேர்ந்து மற்றும் ஒரு நேயரும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்காக பாடல் விரும்பி கேட்டு வாழ்த்தும் சொல்றாரு அவருடைய நண்பர் ராபர்ட். இதை கேளுங்க.
1: காலை வணக்கம். காலை வணக்கம். இன்று என் நண்பருக்கு ராஜேந்திரன் அவருக்கு 67 வயது ஆகிவிட்டது. அவர் பிறந்தது 9/8/59. நான் அவர் நண்பர் ரோபர்ட். அவருக்காக ஒரு பாட்டு கூறுகிறேன். அவருக்கு ஒரு நல்ல எம்ஜிஆர் பாட்டு கொடுங்க. அவர் எம்ஜிஆர் கட்சி.
0: சரி
1: கொடுங்க. நன்றி வணக்கம்.
0: நிச்சயமா நிச்சயமா. சிங்கப்பூரோட சேர்ந்து அவருடைய பிறந்த நாள் அவர் கொண்டாடுறாரு. ஜாம் ஜாம்னு கொண்டாடட்டும். நல்ல நண்பர் நீங்க ராபர்ட். அதனால உங்களுக்காகவும் அவருக்காகவும் நிச்சயமா நான் வந்து பாடல் போடுறேன். இந்த பாடல் எப்படி?

பகல் செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால ஹெலோ ஒலி தொகுப்பின் நிறைவு பாடலை நானே தேர்ந்தெடுத்து உங்களுக்காக ஒலியேற்றுறேன். மற்ற நேயர்களையும் மன்னிச்சிருங்க, மீண்டும் அடுத்த ஹெலோ ஒலிக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. இந்த பாடல் முடிந்த செய்திகள், அதன் பிறகே டிக்டாக் லைவ் வாயிலா நாம சந்திக்கலாம். 80கள் 90களில் இருந்து பாடல் இருக்கு, வாவ் தகவல்கள் அங்கவும் உங்களுக்காக இருக்கு. அதனால செய்திகள் முடிஞ்சு சந்திக்கலாம். இது ஒலி 968 கீட்டாளி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 7500 பேர் தேசிய தின விருதை பெறுகின்றனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு சேவையை போற்றும் விதமாக விருது வழங்கப்படுகிறது. மேன்மைக்குரிய உன்னத சேவை விருது 5 பேருக்கு வழங்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் 86 வயது டாக்டர் இஸ்காண்டர் ஜலீல், சிங்கப்பூரின் கலாச்சார விருது பெற்ற தலைசிறந்த மண்பாண்ட கலைஞர். இவ்வாண்டின் ஆக உயரிய த ஆர்டர் ஆப் தமாசிக் விருதை இருவர் பெறவிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன். விருது தமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம் என்றார் அவர். நீதித்துறையை வலுப்படுத்த அயராது உழைப்பவர்களுக்கு விருதை அர்ப்பணிப்பதாக திரு சுந்தரேஷ் மேனன் குறிப்பிட்டார். இன்று சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாள். தேசிய தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் நிறைய அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. முதல் உட்புற வானூர்தி சாகசம், இதுவரை இல்லாத வகையில் சிறப்பு ஒளிக்காட்சி, பிரம்மாண்ட விளக்கு அலங்காரங்கள் என இன்னும் பல. 36 கலைஞர்கள், 2600க்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு உயிர் கொடுக்கவிருக்கிறார்கள். தேசிய தின அணிவகுப்பை முதல் முறை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு லைலா பேகத்திற்கு கிடைத்துள்ளது.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த தடவை நான் என் மகள் கூட போய் பார்க்க போறேன், அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். இந்த வருஷம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது பீப்பிள்ஸ் பரே ட்ரோன் லைட் ஷோ. அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இசை அணிவகுப்பு அண்ட் ஃபயர்வொர்க் வானவேடிக்கை. நம் சிங்கப்பூருடன் ஒன்றாக சேர்ந்து இந்த வருட தேசிய தினத்தை கொண்டாட நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறோம்.
0: தேசிய அரங்கிற்கு சென்று அணிவகுப்பை நேரடியாக பார்க்கவிருக்கும் மற்றொருவர் ஷாலினி.
2: அது ஒரு புது அனுபவமாக இருக்க போகுது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும். அதனால நம்ம ரொம்ப உற்சாகத்தோட காத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வருடம் வந்து நம்மளுடைய தொகுப்பாளர் உதயா, அவர் வந்து மற்ற தொகுப்பாளர்களோட சேர்ந்து படைக்க போறாங்க. அது பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நானும் என் குடும்பத்தினரும். தேசிய தினம் அணிவகுப்புன்னு சொன்னாலே அந்த வான வேடிக்கை, அது மட்டும் இல்லாம 3 தேசிய தின பாடல்களும் இருக்கு. அதை பாடும் போது நம்மளுடைய சிங்கப்பூர்கள் நிச்சயமா வந்து ஒரு தேசப்பற்று, அந்த நேரத்துல ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு வரும். அது வந்து அந்த நேரத்துலதான் நமக்கு கிடைக்கும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் கடந்து வந்த பாதையை எடுத்துக்காட்டும் கதைகள், புத்தாக்க தொழில்நுட்பம், உணர்வு பூர்வமான இசை போன்றவற்றை பார்வையாளர்கள் எதிர்பார்க்கலாம். சில உள்ளூர் கலைஞர்களுக்கும் இவ்வாண்டு தேசிய தின அணிவகுப்பு வாழ்வில் முக்கிய மைல்கல்லாக அமையவிருக்கிறது. உதய சௌந்தரி வசந்த மொழிவழியில் நன்கு பரிச்சயமான முகம். முதல் முறையாக தேசிய தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் காணும் 24 கலைஞர்களில் இவரும் ஒருவர்.
3: எத்தனை தடவை ஒத்திக்க பார்த்திருந்தாலுமே இன்னைக்கு வந்து நாள் வித்தியாசமா இருக்கு. அந்த எனர்ஜி வேற மாதிரி இருக்கு, வானிலை ரொம்ப இதமா இருக்கு, எல்லார் முகத்திலயும் ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் இருக்கு. எல்லாருமே நம்மளுடைய நாட்டோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆவலா இருக்கு. இந்த பரேட் முடிஞ்சு எல்லாருமா சேர்ந்து ஒன்னா நம்மளுடைய தேசிய கீதமும் நம்மளுடைய பிளேஜும் சொல்றதுக்கு அந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். ஸோ ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட்.
0: பல நடன மேடைகளை கண்டுள்ளார் ஸ்ருதி நாயர். சிங்கப்பூரின் எதிர்காலம், மக்கள் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் துடிப்பான நடன அங்கத்தில் அவர் இடம்பெறுகிறார்.
4: ஒவ்வொரு தடவையும் மேடைக்கு கீழே காத்திருக்கும் போது கொஞ்சம் பதற்றமும் கொஞ்சம் உற்சாகமும் இருக்கும். ஆனா அதையெல்லாம் விட அதிகமா நான் ஃபீல் பண்றது வந்து நன்றியுணர்வு தான். இவ்வளவு திறமையான கலைஞர்களோட சேர்ந்து ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெவ்வேறு பேக்ரவுண்ட்ஸ், வெவ்வேறு ஜான்ரஸ், வெவ்வேறு பின்னணிகளிலிருந்தும் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கோம். பரதநாட்டியமும் கண்டெம்பரரியும் இணைந்து ஒரு இண்டோ கண்டெம்பரரி நடனத்தை நான் ஆட போறேன். இந்த பயணம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: பார்வையாளர்களை வரவேற்பது முதல் சிங்கப்பூரின் கதையை இசையோடு கலந்து சொல்வது வரை ஒவ்வொருவரும் கொண்டாட்டத்திற்கு இன்னும் அழகு சேர்க்கவிருக்கின்றனர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் உடல் நலம் குறித்து அவரின் மகன் திரு ஹண்டர் பைடன் மேல் விவரங்களை வழங்கியிருக்கிறார். திரு பைடனை பாதித்துள்ள ஆண் சுரப்பி புற்றுநோய் எலும்புகளுக்கு அப்பால் மேலும் மற்ற இடங்களுக்கு பரவிவிட்டதாக அவரின் மகன் சொன்னார். திரு பைடன் அதிக வலியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திரு ஹண்டர் பைடன் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அந்த விவரங்களை பகிர்ந்தார். கெனடி அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்தில் அவசர நிலையை அறிவித்துள்ளனர். அங்கு பற்றி எரியும் காட்டுத்தீயால் 20,000 அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமலன் வட்டாரத்தில் தீ ஓரிரவில் 2 அதிகமானதாய் கூறப்பட்டது. வீடுகளுக்கும் கட்டடங்களுக்கும் பலத்த சேதம். கிட்டத்தட்ட 50 ஆகாயம் வழி மீட்கப்பட்டனர். சுமார் 1,500 அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதும் 100 இடங்களில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீயை அணைக்க முயற்சி செய்கிறார்கள். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன, படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சூறாவளி மணிக்கு சுமார் 160 வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சூறாவளி எச்சரிக்கையை 2 உயரிய நிலைக்கு சீனா உயர்த்தியுள்ளது. சீனாவின் கிழக்கு பகுதிகளில் கனத்த மழை வரும் செவ்வாய்க்கிழமை வரை பெய்யும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. ஷாங்காய் ஜெர்ஜாங் பகுதிகளில் 100 விமான சேவைகளில் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61 தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. அதனையொட்டி பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுத்திருக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்று மாலை 5:55 வசந்தத்தில் மறு ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில்

0: தற்போது டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு வாங்க. ஒலி 968 மீடியா காப் ஒலி 968 அப்படிங்கறதா எங்களுடைய டிக்டாக் பக்கம் நினைக்கிறேன். அந்த பக்கமா இருந்தீங்கன்னா வாங்க, டிக்டாக் பக்கம் வாங்க. 80கள் 90களில் இருந்து பாடல் கேட்கலாம். வாவ், தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு தருணத்துல தேசிய தினத்தை ஒட்டி ஒரு பரிசு கூடை, நேஷனல் டே ஹெம்பர் உங்கள ஒருத்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது இந்த ஒரு மணி நேரத்திலயா அல்லது அடுத்த ஒரு மணி நேரத்திலயா அப்படின்னு சொல்ல தெரியலங்க. ஆனா எப்ப வருமோ அப்ப வரும். சிங்கப்பூரை சார்ந்து ஒரு கேள்வி, வாரம் முழுக்க உங்கள ஒருத்தர் வந்து ஒரு பரிசு கூடைய வென்றுகிட்டு தான் இருக்கீங்க. சிங்கப்பூரை சார்ந்து ஒரு கேள்வி, அதுக்கான பதில சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியிலையும் அப்படி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு, இந்த நிகழ்ச்சியிலையும் இருக்கும். அது இந்த ஒரு மணி நேரமா அடுத்த ஒரு மணி நேரமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆனா இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும், அதுதான் போக்குவரத்து தகவல்கள். நேரம் இப்பொழுது 12:15 ஆகுது நேர்களே.
1: ஒலி 96 எட்டு போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, சிரிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. ஏன்னா விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. AYE நோக்கி செல்லும் CTE குறிப்பாக PIE சாங்கிக்கு பிறகு 4ஆம் தடத்துல அந்த விபத்து. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக வுட்லண்ட்ஸ் சாலை எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல். அங்மோக்கியோ அவென்யூ 8 மற்றும் அங்மோக்கியோ சென்ட்ரல் 2 இந்த பகுதியில இருக்கக்கூடிய சமிக்ஞை விளக்குகள், அதாவது டிராபிக் லைட் வந்து வேலை செய்யல, அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆகியிருக்கு. அதனால அதிக கவனம் உங்களுக்கு தேவை. நிக்கோ ஹைவேயை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் சாலை, அந்த ஸ்டேடியம் சாலை போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள். கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி 90 காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கடையோட 2 3 3 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிந்த வரைக்கும் காத்திருக்காதீங்க.
5: விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள். அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாவ் தகவல்கள்னா என்னங்க? நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற, ஆஹா இது நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே இழுவையா ஜவ் ஜவ்னு இழுக்காம அள்ளி தெளிச்சுட்டு அப்படி போற ஒரு அங்கம் தான் வாவ் தகவல்கள். அதுல முதல் வாவ் தகவல் என்ன? யாரெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்குவிட் கேம்ஸ் பாத்துருக்கீங்க? மனசு ரொம்ப தைரியமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஸ்குவிட் கேம்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதுல ஸ்குவிட் கேம்ஸ் 3க்கு ஒரு தனி பெருமை இருக்குங்க. எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் கிடைக்குதோ அத்தனை நாடுகள்லயும் முதல் நிலையில வந்த தொடர் தான் ஸ்குவிட் கேம்ஸ் 3.
1: ஓஹோ,
0: ஆமாங்க, 93 நாடுகள்ல கிட்டத்தட்ட 60 மில்லியன் முறை ஸ்குவிட் கேம்ஸ் 3 பாத்துருக்காங்க. நீங்க இன்னும் பார்த்தது இல்லையா? மனசு திடமா இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அடுத்த வாவ் தகவல், ஆங்கில மொழியில ஆக சுருக்கமான வாக்கியம்னா என்ன சொல்லுங்க? கோ.
1: ஓஹோ,
0: ஆமாங்க, கோ அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரியுதுல, அதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தையும் தேவையில்ல, பின்னாடியும் இந்த வார்த்தையும் தேவையில்ல. கோ அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தை கொண்ட ஆக சுருக்கமான ஆங்கில வாக்கியம். அடுத்த வாவ் தகவல், உலகத்திலே ஆக நீண்ட நேரத்துக்கு பதிவு செய்யப்பட்ட வானவில் அதாவது ரெயின்போ தாய்வான்ல தோன்றுச்சாங்க. 9 மணி நேரத்துக்கு அந்த வானவில் அங்கே இருந்துச்சான்.
1: ஓஹோ,
0: ஆமாங்க, இது நடந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. 2017 November 30 தான் 9 மணி நேரத்துக்கு ஒரு வானவில் தோன்றுச்சு தைவான்ல. இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதை கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. அப்படியே சாலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:30 ஆகுது. நேரடி
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, சாலைகள் மூடப்பட்டுள்ளன. நிக்கோல் ஹைவேயை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் டிரைவ் குறிப்பாக காலாங் பாயாலேவா எக்ஸ்பிரஸ் வேக்கு பிறகு, அதனால வந்து ஸ்டேடியம் டிரைவ் மூடப்பட்டிருக்கு காலாங் பாயாலேவா எக்ஸ்பிரஸ் வேக்கு பிறகு. மவுண்ட் பேட்டன் சாலையை நோக்கி செல்லும் ஜாலான் பன்னான் கப்பால் ஸ்டேடியம் கிரசன்ட்டுக்கு பிறகு இந்த இடம், இதுவும் வந்து போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருக்கு. ஸ்டேடியம் டிரைவை நோக்கி செல்லும் சில தகவல்கள் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து இங்க அதே தகவல்கள் போடப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்கு எனக்கும். வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக வுட்லண்ட்ஸ் சாலை எக்ஸிட் இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
8: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
9: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றுமில்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
10: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் செல்வி திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் உயிரோடு உயிராக திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் சித்ரா அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 1200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: Stahub, we got you.
4: நாடே கொண்டாடும் இந்த நாளில் நம் அன்பும் ஜொலிக்கட்டும் கண்மணியே.
5: என்ன, என் கணவனுக்கு பாசமும் கவிதையும் சேர்த்து வருது.
4: நம்ம தேசிய நாளும் ஏபிஜே அபிராமியோட சலுகையும் போல.
5: என்ன சொல்றீங்க?
4: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில August 5 10 தேதி வரை தங்க நகையின் செய்கூலியில 40 விழுக்காடு தள்ளுபடி.
5: 40 விழுக்காடு தள்ளுபடியா? ஆச்சரியமா இருக்கு.
4: என் தங்கமான மனைவிக்கு தங்க வளையல் வாங்க எனக்கும் ஆசையா இருக்கு.
5: அப்படியே என் அன்பான கணவருக்கு அழகான மோதிரம்.
4: அப்போ இந்த தேசிய நாள் கொண்டாட்டம் நம்ம ஏபிஜே அபிராமியில தான்.
6: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: மீண்டும் வாவ் தகவல்கள் அங்கத்துல நாம இணையறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? ஜப்பான் நாட்டுல தற்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளை விட செல்லப்பிராணிகளின் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்காங்க.
8: ஓஹோ,
0: ஆமா, தற்போது ஜப்பான்ல செல்லப்பிராணிகளை பார்த்தீங்கன்னா 6.8 மில்லியன் நாய்களும் 9 மில்லியன் பூனைகளும் இருக்கான். ஆனா குழந்தைகளும் நீங்க பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் தான் இருக்கான். ஜப்பான் நாட்டுல கடந்த 15 ஆண்டுகளாகவே வந்து ஜனத்தொகை குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கறது ஒரு பக்கம். ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளே செல்லப்பிராணிகள் மாதிரிதான். ஓ, தப்பா சொல்லிட்டேன். அதாவது செல்ல பிராணிகளே குழந்தைகள் மாதிரிதாங்க. அத போய் நீங்க பெட்னு சொன்னீங்கன்னா உங்க மேல கோபப்படுவாங்க. அப்படி பார்த்தா இந்த கணக்கெடுப்பு சரியா இல்லையா அப்படின்னு எனக்கே ஒரு குழப்பம் தான். அடுத்த வாவ் தகவல், ஷேக்ஸ்பியர் இருக்காருலங்க, அவரு தன்னுடைய வாழ்நாள்ல 1700 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல சில வார்த்தைகள் தான் ஐபால், லோன்லி மற்றும் ஸ்வேகர்.
8: ஓஹோ,
0: ஆமா, மேனேஜர், கிரிட்டிக் இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளும் ஷேக்ஸ்பியர் கண்டுபிடிச்ச வார்த்தைகள் தான். அவரு சிறப்பான நாடகங்களுக்கு தான் கதை எழுதியிருக்காரு. ஆங்கில இலக்கியத்துலதான் அவர் வந்து பெரும் புள்ளி அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட ஷேக்ஸ்பியர் செஞ்சிருக்காரு. நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், நீங்க உங்க குழந்தை பருவத்துல நிண்டெண்டோ விளையாடி இருக்கீங்களா? நிண்டெண்டோ நிறுவனம் வந்து 1889 உண்மையிலே சீட்டுக்கட்டு வியாபாரத்தோட தான் அதோடைய நிறுவனத்தை ஆரம்பிச்சுதான். அதன் பிறகு 1970களில் தான் நிண்டெண்டோ வந்து கணினி விளையாட்டுகள் பக்கமே வந்துச்சான்.
8: ஓஹோ,
0: ஆமாங்க, நான் கூட இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருந்தேன் நிண்டெண்டோனா வந்து அது நிச்சயமா கணினி விளையாட்டு தான் அப்படின்னு. இப்ப நோக்கியா இல்லையா, ஆரம்பத்துல கைபேசியா வித்துட்டு இருந்துச்சு நோக்கியா, ஆரம்பத்துல வேற எதையோ வித்துட்டு அதன் பிறகுதானே கைபேசி பக்கமாவே வந்துச்சு. அப்படித்தான் நிண்டெண்டோவும். இதெல்லாம் இப்படி படிக்கிறப்போ தானே நமக்கு தெரியுது. இன்றைக்கு நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒரு தகவல் புதுசா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

0: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுபானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 இன்று நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம், கேட்கலாம்.
2: பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால நிறைவு பாடல நாம கேட்கலாம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வருது. இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகள் எழுத தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணன் பாடலை கொண்டு வராங்க. அந்த பாடல் முடிந்து பிற்பகல் 1 மணி செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். 2000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். அப்படியே கருத்து கண்ணம்மா கதை கேளு அங்கத்துல ஒரு குட்டி கதை உங்களுக்காக கொண்டு வருவேன். தேசிய தின பரிசு கூட உங்கள ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூரை சார்ந்த கேள்வி உங்கள ஒருத்தரை நான் கேட்பேன், யார் சரியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த தேசிய தின பரிசு கூடை. அது எப்போ வேலைலாம் நீங்க பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரத்துல உங்களுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. செய்திகளுக்கு தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நிழல்கள் பாடலோடு செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். டிக்டாக் லைவ் வாயிலா என்னோடு இதுவரை இணைந்திருக்கும் நேர்கள் நன்றி நன்றி நன்றி. உங்கள பல பேர் சிங்கப்பூருக்கு தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க, நன்றி. உங்கள் எல்லோரும் நீங்க எல்லாம் காண போயிடாதீங்க டிக்டாக் லைவோட. மீண்டும் வானொலிகள் என்னோட இணைஞ்சிருங்க, ஏன்னா பிற்பகல் 2 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கு. அதனால செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒளி 968 கேட்டலை பரவசம். நான் சாந்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் வழமை போல் விநாயகர் துதியாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது ராஜராஜ சோழன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி தாமலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டேவிட் செம் ஜோசன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக டேவிட் சாம் யோசன் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை தொடருகின்ற இஸ்லாமிய கீதமாக முவாத் நவாஸ் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முவாத் நவாஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன் புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர்.

திருமுருகன் புகழ் மாலையாக புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்திப்பாமலைகள் பக்திப்பாமலைகள் வரிசையில். இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணபிரியா உன்னிகிருஷ்ணன் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கிருஷ்ண பிரியா உன்னிகிருஷ்ணன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சிர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது சிவனார் புகழ் மாலையுடன். ஈழத்து பாடகர் எஸ் சி சாந்தன் குழுவினர்.

கேட்டது சிவனார் புகழ் மாலையாக எஸ் ஜி சாந்தன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக மரியா கொலாடி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மரியா கொலாடி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக மீண்டும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது அம்மன் புகழ் மாலையுடன் மகாநதி சோபனா.

கேட்ட மகாநதி சோபனா குழுவினர் பாடிய அம்மன் புகழ்மாலையுடன் நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில். இதுவரை ஒலித்த பக்தி பாமாலைகள்

அன்புறவுகள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

0: தி இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே,
1: ஆண்டின் பொதுக்காலம் 18 வாரம் ஞாயிறு திருப்படி பாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 145. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.

0: முதல் வாசகம். வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 1-3 வரை. இறைவன் கூறுவதாவது, தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொளுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 145.

இரண்டாம் வாசகம். பேரந்த படைப்பு கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதரான தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 35 மற்றும் 37 39 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால்

தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிட்டே, நேரமும் நெருங்கிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு எவ்வளவு பரி உள்ளவர் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கனிவுள்ள இதயத்தில்தான் கடவுள் இருப்பார். ஈரமுள்ள நெஞ்சில்தான் ஈசன் இருப்பான். எனவேதான் இயேசு தன் மலை பொழிவில், கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்றார். இதையே வள்ளுவர், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது என்று பகர்ந்தார். அதாவது, என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் கனிவு உள்ளத்தை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும் என்கிறார். நம் ஆண்டவர் இயேசு பரிவு உள்ளம் கொண்டவர். மக்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக, மக்களுடைய தேவைகளை தன்னுடைய தேவைகளாக, மக்களுடைய பசியை தன்னுடைய பசியாக, மக்களுடைய நீதி வேட்கையை தன்னுடைய வேட்கையாக கருதினார். இவைகளே இயேசுவின் மலை பொழிவின் சாரம். இதையே இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவருடைய போதனையை கேட்க கண் தூங்காது, பசியறியாது, களைப்புறாது, நோய் பாராது கேட்டுக்கொண்டிருந்தனர். அம்மக்கள் கூட்டத்தை கண்டு இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். எனவே அம்மக்களை தொட்டு நோய்களை நின்று சுகம் அளிக்கின்றார். இதுதான் இன்றைய நற்செய்தியின் முதற் பகுதி. இதையே நற்செய்தியில் வேறொரு இடத்தில், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று இயேசு கூறுவதாக பார்க்கிறோம். நற்செய்தியின் இரண்டாவது பகுதியில் இயேசுவின் இந்த பரிவுள்ளம் வெளிப்படுகிறது. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இங்கு 2 பேர்களின் மனநிலையை பார்க்கின்றோம். ஒன்று

0: இயேசுவின் பரிவு உள்ளம், இரண்டாவது அவர் சீடர்களின் கடின உள்ளம். இயேசுவின் கனிவு உள்ளம் அப்பங்களை பகிர வைத்து மக்களின் பசியை போக்கியது. ஆனால் சீடர்களின் கடின உள்ளம் அப்பங்களை பதுக்கி வைத்து மக்களை பசியோடு விரட்டியடிக்க பார்த்தது. இங்கு இன்னொன்றையும் பார்க்கிறோம். அப்பமும் மீனும் அன்றைய ஏழைகளின், தினக்கூலிகளின் அன்றாட உணவு. அன்றாடம் வேலை செய்தால்தான் அன்றைய வயிற்றை கழுவ முடியும். ஆனால் இங்கு இந்த மக்கள் 2-3 நாட்களாக வேலை செய்யாமல் இயேசுவை பின்தொடர்ந்து போதனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அப்படியென்றால் இனி அவர்கள் உணவு வாங்க ஒன்றும் இருக்காது, மக்கள் பட்டினியாகத்தான் செல்ல வேண்டும். இதை உணர்ந்துதான் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார், உணவை பகிர்ந்து கொடுத்தார். ஒருமுறை ஒரு கிராமத்தில் திடீரென்று தீப்பிடித்ததால் அங்கிருந்த அனைத்து குடிசைகளும் எரிந்து கொண்டிருந்தன. அப்போது அம்மக்களை பார்க்க ஒரு அரசியல்வாதியும் ஒரு பொருளாதார நிபுணரும் ஒரு சாதுவும் சென்றனர். அரசியல்வாதி உடனடியாக மக்களை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் எனது கட்சி தலைவரிடம் சொல்லி உங்களுக்கு குடிசைகளை கட்டித்தர சொல்கிறேன் என்றான். அடுத்து பொருளாதார நிபுணர் அம்மக்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கு எவ்வளவு சொத்து சேதமானது என்று கேட்டு புள்ளி விவரம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் சாதுவோ உடனே அம்மக்களை ஒன்று திரட்டி, வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து தீ பரவாமல் தடுப்போம், தீயில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவோம் என்று செயலில் இறங்கினார். நாம் எந்த நிலை? எரிகின்ற இதயத்திற்கு எண்ணெய் வார்க்காமல் இதயம் குளிர தண்ணீர் ஊற்றுவோம். பரிவும் அக்கறையும் கொண்டு அடுத்தவரை வாழ வைப்போம். அப்போதுதான் நாம் இயேசுவின் சீடர்களாவோம். கனிவான வார்த்தை செயலில் வெளிப்படாவிட்டால் அது குறையுடையது என்று சாமுவேல் ஜான்சன் கூறுகிறார். சிந்திப்போம்.
1: நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் எங்களை காத்து வருவதற்காய் எங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்வ போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். குறிப்பாக எம் தாய் மண்ணில் பல துன்ப துயரங்களினால் அலக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எங்கள் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தரணும். எங்கள் அன்பின் நிறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உபகை ஊட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தரணும். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தரணும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறையமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறையமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

எஸ்டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.

இன்றைய கலிக நேரம் 8:36. இதுவரை நேரமும் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய மறையாசிரியர் சில்வெஸ்டர் தமிழ்ராஜா அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்ட டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது இன்றைய நாள் எப்படி. இன்று பிறந்திருக்கும் நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

இன்றைய ராசி பலன். ராசிபலனில் முதலாவதாக மேசராசி அன்பர்களை, மேசராசி அன்பர்களுடைய பலாபலன்களை இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்று 9ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளுக்குரிய ராசிபலனாக மேசராசி அன்பர்களே, உங்களது காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையின் நீண்டகால விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகமும் பெற்றெடுக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எளிய சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து நல்ல மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும்.

தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களது பலாபலன்களை என்று பார்க்கின்ற பொழுது உங்களது அம்மாவின் அன்பு ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை மன மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. குடும்ப விடயமாக முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். சகோதரர்களுடன் மனவருத்தம் ஏற்படக்கூடும், அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும். மிருகசீரியிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். ரிஷபராசியின் பலாபலங்களை பார்த்தோம். தொடர்ந்து மிதுன ராசி என்பவர்களை, மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது புதிய புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பீர்கள். உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும். சிலருக்கு வீண் அணைச்சல் ஏற்படவும் அதனால் உடல் அசதி உண்டாகவும் கூடும். பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள். வெளியில் செல்லும்போது தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் குடும்பத்துடன் தொய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். இது மிதுன ராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, கடகராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்குவதுடன் அவருடைய ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். இது கடகராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் இன்று தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார். அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். தந்தையுடன் தாய் வழி உறவினர்களும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுடன் பேசும் பொழுது பதட்டம் தவிர்க்கவும். பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பூரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும். இது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மன்னிக்கவும், சிம்மராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம். இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் சாதகமாக முடியும். பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும்.

தொடர்ந்து துலாராசி என்பவர்களே, துலாராசி என்பது பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் சிலருக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். காரியங்கள் முடிவதில் இழுவறியாலேயே காணப்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விடயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாயின் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி என்பவர்களுக்கானது இந்த பலாபலன்கள். தொடர்ந்து விருச்சி ராசி என்பவர்களை உங்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது, மனதில் ஓரினம் புரியாத சோர்வு ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி ஆறுதல் தரும். குடும்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும். நாளையை பற்றின சிந்தனையில் மனதில் சற்று குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இது விருச்சிக ராசிக்குரியது. தொடர்ந்து தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசி என்பது பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக மனைவிக்கிடையே ஏற்படும் பிரச்சனை என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் மறையும். மாலையில் பள்ளி கல்லூரிகால நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இது தனுசு ராசி அன்பர்களின் பலாபலன்கள். தொடர்ந்து மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் நீங்கள் நின்று உங்களது பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வெளியில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைப்பிடிக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையின் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பார்த்தோம். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல் உணவு விடயத்தில் கவனமாக இருக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் கவனமாக இருக்கவும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களின் பலாபலன்களையும் பார்த்தோம். இறுதியாக மீனம் ராசி அன்பர்களது பலாபலங்களை பார்த்துவிட்டு, மீனராசி அன்பர்களே, மன உறுதியுடன் நீங்கள் இன்று செயல்படுவீர்கள். எதிர்பாராத பண பலம் பண லாபம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன்களில் ஒரு பகுதியை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும்.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்குவது சாதகமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்வாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உண்டாகும் வாய்ப்பு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும். இன்று ராசிபலன் நிகழ்வினுடாக 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். நிலைய கழிக நேரம் 8:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள் போலே

இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு கால நீடுழி வாழ்க வாழ்கவென்று தமிழொலி குடும்பம் வாழ்த்துக் கொள்கின்றது. நீங்களும் இந்த நேரத்தில் யாருக்காவது பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அல்லது சுபகாரியங்களில் இவைகள் நடைபெறுமாக இருந்தால் உடனடியாகவே இணைந்து அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிப்பதன் மூலம் அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி விடலாம்.

இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு அவர்கள் எல்லாவற்றுக்காக நாம் தரும் பாடல் ஒன்று.

இன்றைய தினத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்கவென்று அவர்களை மனதார வாழ்த்திக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழொலியில் வணக்கம். தமிழொலியின் நிறைவாக

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இந்தியாவின் அண்ட நாட்டுக்கு முன்னுரிமை என்ற வெளியுறவு கொள்கையில் இலங்கையுடனான உறவும் பங்களாதேஷுடனான உறவும் மிக முக்கியமான முதன்மை பொருளாக விளங்குவதாக இந்திய பாராளுமன்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவர் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டு முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அண்மையில் உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவை சந்தித்த போது மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் முன்வைத்ததுதான் இந்த நெருக்கடிக்கு முதன்மையான காரணமாக உருவெடுத்திருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருநாட்டு பேச்சுக்களின் போது மீனவர் பிரச்சினைக்கு மனிதாயமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. இலங்கையில் மனித புதகுலிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மூதூறு படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்று பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் அந்த நாட்டு வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கான உத்தியோர்வு அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் தமது மத்திய குழுவில் ஆராய்ந்து தீர்மானத்தை அறிவிப்பதாக பதிலளித்திருக்கிறார். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் ராஜபக்சாக்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடலாம். தமது இயலாமை மற்றும் பலவீனத்தை பிரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆளுங்கட்சி தோற்கடித்த போதிலும் அடுத்தடுத்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலும் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்ந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 6.59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்று அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம், துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான ஒரு கோட்பாடாகும். அந்த கோட்பாடுகள் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மாறுவதில்லை. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் ஒவ்வொரு சட்டத்தரணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமை என்று முன்னாள் வெளிவுகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி இந்த விடயம் தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய தொழில்நுட்பத்துக்கு பொருந்தாத 30 ஆண்டுகள் பழமையான அரச வேதன முறைமையை மாற்றுவதற்காக நிதியமைச்சகம் புதிய அரச வேதன முறைமைக்கான விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர்கள் தமது உத்தியோர்வ அரசு பங்களாக்களை பயன்படுத்துவதில்லை என்ற தீர்மானத்துக்கு அமைவாக கொழும்பில் அமைந்துள்ள 7 அரசுக்கு சொந்தமான பங்களாக்களை பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு யோசனைகளை கோரியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்து 3 முக்கிய பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். நோர்வூட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் அஸ்வேசம ஊழல் மோசடி தொடர்பில் மேலும் 2 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார்.
அஸ்வசிமே திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் முறையான விசாரணைகளை செய்வதோடு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தில் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த செயற்பாட்டின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். பொருளை மெகசின் சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை சுவரை தாண்டி வீசி எறிய முயன்ற இரண்டு சந்தனவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். குறிப்பிட்ட பல்லன் சேன மற்றும் புதிய மகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ரத்மலானை ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இலங்கை முழுவதும் நுகர்வோர்வுகார அதிகார சபையால் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளின் போது உந்துருளிகளுக்கான தரமற்ற 431 தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அளவிலான இணைய பண பறிப்பு மோசடி குறித்து இலங்கை கணனி அவசரநிலை ஆயத்த குழு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான 5 தர புலமை பரிசல் பரீட்சை இன்று 2723 பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 64 பேர் உயிரிழந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதானி கூகுள் நிறுவனங்களிடம் இளைஞர்களின் தரவுகள் ஒப்படைக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்த கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் சில வாரங்களாக நீடித்த இளையர் போராட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கடும் நெருக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய தேர்வுத்தாள் கசிந்ததால் போராட்டம் தொடங்கியது. பின்னர் இளையவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பற்றியும் அதில் பேசப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க பேரவைத் தேர்தலுக்கு பிந்திய வன்முறை மற்றும் பிறரை அச்சுறுத்தி பணம் பறித்த குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் சட்டசபை உறுப்பினர் சனத்தி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் வழியில் கல்வி பயின்ற காவலர்களுக்கும் பிஎஸ்டிஎம் சட்ட முன்னுரிமையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரில் மனைவியை கொன்றுவிட்டு பீகாருக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் 24 வயது இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டம் சென்னுரை அருகே உள்ள பிலாக்குறிச்சி கிராம மக்கள் குடிநீருக்காக கடந்த 45 நாட்களாக அல்லல் படும் நிலை அங்கு உருவாகியுள்ளது. அசாமில் பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டத்தில் மலைப்பாதையில் நேற்று காலை பேருந்து கவிழ்ந்ததில் 7 பேர் உயிரிழக்க 11 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தியா உட்பட ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையில் நேற்று முன்தினம் ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கனடா இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. அந்த நாட்டின் எல்லை சேவைகள் முகமை தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 உயர்ந்து 1,11,720 கிராமுக்கு 65 உயர்ந்து 13,965 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், எதிர்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் பெற்றவர் என்று கூறப்படும் பாபா வங்கா தெரிவித்த அதிர்ச்சியூட்டும் 3 கணிப்புகள் நிறைவேறும் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது.
ஈரான் உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவசரமாக மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இதனிடத்தில் ஈரான் உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்த நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போல வீடியோ ஒன்றை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி பிரச்சாரம் செய்கிறது ரஷ்ய எதிர்த்தரப்பு கட்சியொன்று. ரஷ்யாவின் தொடர் வான்வெளி தாக்குதல்களுக்கிடையே அந்த நாட்டுடன் சுமூக உறவை பேணி வரும் சேர்பியாவுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். மேற்கு ஜெர்மனியில் உள்ள மெக்கேனிஷ் ராணுவ முகாமின் மீது சந்தேகத்துக்கிடமான இரண்டு ட்ரோன்கள் பறந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொங்கோ குடியரசு நாட்டில் உவண்டா எல்லை அருகே அமைந்துள்ள பனானா எகோல் கிராமத்தில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஏடிஎஃப் கிளர்ச்சியாளர்கள் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்து போனார்கள். தாய்லாந்தின் பேங்காக் பள்ளியொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பள்ளியில் 5 பேர் இறந்தார்கள், 20 அதிகமானோர் காயமடைந்திருப்பது தெரியவந்துள்ளது. வாக்கெடுப்புக்கு தயாராகி கொண்டிருந்த பிரேசில் சட்டமன்றத்துக்கு எதிர்பாராத விருந்தினர்கள் சென்றுள்ளார்கள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, பாதுகாப்பு அதிகாரிகளும் அல்ல, மாறாக அவை கேபிபாரா விலங்குகள் என்பது தெரியவந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் பாடசாலைகளில் அதிகரித்து வரும் வன்முறையால் பிள்ளைகளுக்கு சமூக ஊடகத்தை தடை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படுகிறது. இரண்டு வகையான தடை பற்றி தற்போது ஆராய்ந்து வரப்படுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகாத்தா வருவாய்த்துறையின் தலைமை கட்டிடத்தில் தீ மூண்டது குறித்த விசாரணை நடைபெறுகிறது. நேற்றிரவு 9 மணி அளவில் மூண்ட தீ கட்டிடத்தின் 11 மாடி முதல் 16 மாடி வரை பரவியிருந்தது. கனடிய அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தில் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். அங்கு பற்றியெறியும் காட்டு தீயால் 20,000 அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பானின் தெற்கே ஆக்னாவா பகுதியில் டொல்பின் சூறாவளி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏறத்தாழ 14,000 கட்டிடங்களில் மின்சாரம் கிடையாது. வடகொரியாவில் கொளுத்தும் வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டு அரசு ஊடகம் ஒரு புதிய சமையல் குறிப்பை வெளியிட்டு வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. நாய் இறைச்சி ஷூ முதல் கோழி இறைச்சி சாறு வரை அனைத்தையும் உண்டு கோழியை சமாளிப்பதற்கான வழிகளாக அந்த பரிந்துரை வந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 90,000 ரப்பர் வாத்துக்கள் ஆற்றில் விடப்பட்ட காட்சி அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிகாகோ டக்கி டெர்பி நிகழ்ச்சியில் அந்த வினோத போட்டி நடைபெற்றிருக்கிறது. 121 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணம் ஒன்று தென்பட உள்ளதாக நாசா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் கொழும்பு ஆர் பிரேமதாசா சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 6வது லங்கா பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜப்னா கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்ட கோல் கேலண்டர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை முதல் தடவையாக சூடியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியின் சகலதுறை விளையாட்டாளரான அஸ்மத்துல்லா ஓமர்சாய் சர்வதேச கிரிக்கெட்டில் 2,000 ஓட்டங்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அணி இன்னிங்ஸ் மற்றும் 38 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து ஜம்பவான் மரடோனாவின் உலக புகழ் பெற்ற கடவுளின் கைகோல் அடிக்க பயன்படுத்தப்பட்ட கால்பந்து ஏலத்தில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அர்ஜென்டினா அணியின் கால்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் தந்தை ஜோஸ் மெஸ்ஸி உடல்ல குறைவால் ரொசோரியாவில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 68. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 387.68 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.07 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335.37 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.22 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.87 ரூபாய், ஒரு அகராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 452.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.47 ரூபாய்.
ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.52 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.30 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சு பிள்ளைக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: தொடர்பு 0145 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நிலைய கலிக நேரம் 9:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: தினதி திங்கள் முதல் வெள்ளி வரை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் 9 11 வரையும். காலை பூந்தென்றல் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நீங்கள் விரும்பும் பாடல் ஒன்றையும் தெரிவு செய்து கொண்டு, வெறுப்பு என்ற கருப்பொருளில் இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள், உங்களது கருத்துக்களை ஆய்வு செய்ய இருக்கின்றீர்கள். வெறுப்பு, அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் குணநாயகி அம்மா, குணநாயகி அம்மா நலமாக இருக்கு.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசுவதி அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த வணக்கம்.
1: உலக தமிழ் சிஆர்டி உறவுகள் அனைவருக்கும் ஞாயிறு தின காலை வணக்கம். வணக்கம்
0: அன்பு செல்வா, இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: என்ன வெறுப்போட வந்தேன்னா, நீங்க சொன்ன அந்த வெறுப்பு ஒவ்வொரு நாளும் 9 மணிலிருந்து 10 ஆள் மட்டும் அடிப்பேன். 108 தினம்
0: அடிச்சிருப்பேன்.
1: அது ஒரு வெறுப்பு. ஆனா இன்றைக்கு பார்த்தேன்,
0: அந்த வெறுப்பு இன்று உங்களுக்கு ஒரு முயற்சியாகவே எடுத்து ஒரு சாதனையை புரிந்து விட்டது. என்ன
1: உண்மையதான், அந்த முதல் வந்த அம்மா சொன்ன மாதிரி அவாக்கும் கிடைச்சிட்டு. அது எங்களுக்கு நாங்க எப்படிதான் தலைகிறாலும் அது நடக்கிறாரு.
0: இல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க. அநியமானவர்கள் இந்த வெறுப்பை பழிவாங்கலாக பெற்றுக் கொள்கின்றார்கள், என்ன மாத்திக் கொள்கின்றார்கள்.
1: இல்ல அதுவும் ஒரு ஒரு விதத்துல அது நியாயம்.
0: என்னடா
1: ஒருதன் நேர்மை நடந்தாரண்டா, அவன்ட நல்ல செயல்களை வந்து தாங்காத சில பொறாமையாளர்கள் அவனை தூட்ட தூட்ட அவனுக்கு வெறுப்பு தான் ஏற்படும்.
0: வெறுப்பு உண்மையிலே
1: அவன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்துட்டாண்டா என்ன செய்வான்.
0: ஐயோ,
1: இன்னைக்கு நாங்க அரசியல் ரீதியா பாப்போம்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு உலக வல்லரசு நாடு அமெரிக்கா ட்ரம்ம வந்து எந்த மக்கள் விரும்புறார்கள்?
0: ஒரு தரம் விரும்ப இல்ல.
1: ஒரு 25% ஒரு பணக்கார வர்க்கம் அவரை விரும்பினாலும் யார் விரும்புறாங்க? மெனமாற உலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சுயநலத்துக்காக உலகம் எத்தனை உயிரிழப்பு பாதிக்கப்பட்டிருக்கு.
0: இது
1: மற்றது இப்ப எங்க குடும்பத்துக்கு வாழ போன சும்மா குடும்ப வாழ்க்கைக்கு சகோதரங்கள் நல்ல ஒற்றுமையா இருப்பார்கள். அந்த காலத்துல நாங்களுக்கு ஏதாவது உள்ள எல்லாம் வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்த வாங்கினாங்கள். பொறுப்புகள்ன்றது அந்த காலத்துல கிடைக்கல. என்ன உறவுகளுக்கு பெருசா கிடைக்கிற இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, எந்த குடும்பத்துக்கு பொறுப்பு இல்லாத குடும்பம் இருக்கு? உலகத்துல
0: எல்லா குடும்பத்துக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன
1: கூட இப்ப இந்த சௌரமே துரோகம் செய்துட்டு போற உலகம் ஐயா, அந்த உலகம் ஏன் அதுக்கு காரணம் ஆசை. இப்ப இருக்கிற நவீன உலகத்தின் எல்லாத்திலயும் ஆசை. மற்ற
0: இன்னொரு முக்கியமானது நீங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அத சுமார் ஒரு தீயாக்கு பொறுப்பு வந்தா அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். என்ன
1: அதை ஏற்றுக்கொள்ளவும் வேணும்.
0: ஆனால் ஒரு நன்மை செய்யறக்கே இவ்வளவு பொறுப்பு வருதுண்டா.
1: இப்ப நீங்க பொதுவா பாருங்க, இன்றைக்கு எங்க மண்ணு காந்தி இவ்வளவு மாவீரர்கள் தங்களோட உயிர்களை தியாகிறார்கள். இந்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பேர் மனசுல வந்து அண்ணளவ இடம் பிடிச்சிருந்தாலும் ஒரு சில எங்கட தமிழர்களே அவளை பற்றி தூட்டுகிறார். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். என்ன பட் ஒரு பொதுவா சொல்றேன், நான் ஒரு நகைச்சியா சொல்றேன். இப்ப ஒரு அவளோட சீட்டு போறேன்னு வைப்போமே. என்ன எனக்கு இது ஒரு அனுபவ ரீதியா சொல்றேன். நேரத்துல போறன் சீட்டு எடுக்க எல்லாம் தெரிஞ்சவர்கள் சொந்தக்காரன் தெரியும். நல்லா உயிர் போயிட்டா மேசில நின்று இப்படி நல்லா தீட்டி சாப்பிட்டு
0: பழகிறாங்க.
1: நான் 1000 2000 உடனே 4000 இப்படி நடந்தது
0: எனக்கு. அந்த அந்த நேரத்தில் அவர்கள் அதை வெறுப்பேற்றுவார்கள்.
1: அப்போ
0: எங்களது நிலையும் அறிந்து விட்டார்கள் என்றால்
1: அந்த நேரத்துல உங்களோட மனசை அப்படி எந்த நிலமும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாவது விட்டு இல்ல அப்படியே இல்லாரும் சேர்ந்தது அப்படி செய்வாங்க. இது உண்மையா நடந்த
0: சம்பவம்.
1: கஷ்டத்துல போறான்னு தெரிஞ்சு அடிப்பாங்களோ இவருக்கு இந்த இவர் எப்படி வச்சுக்கிட்டு எடுப்பார் இவரை கொண்டே விட்டு லாபா. இது இதெல்லாம் வந்து இதுதான் வெறுப்பு ஏற்படுறது.
0: என்ன என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சில குடும்பங்கள்ல இந்த சீட்டு கட்டுறதால ஒரு தர கஷ்டம் வருதுன்னு சொன்னால், ஐயோ நான் இந்த கேட்க இல்லையா விட்டு அவருக்கு விடு கொடுங்கன்னு சொல்ற மனநிலையில ஒருவருமே இல்லாம போயிடணும். என்ன
1: இது இது எந்த அனுபவத்துல உண்மையா நடந்த சம்பவத்தை நான் நான் சொன்னேன். எல்லாரும் என்னோட நல்லா பிளாங்கினவங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன் அவங்களை தெரிஞ்சுட்டு ஓஹோ இந்த ஆனா ஒருதன் தன்னும் மனம்புறாங்க. அப்படி ஏன் நான் அனுபவப்பட்டேன். அப்படியான வரும் போல் வந்து என்ன பாட்டு என்னன்னு சொன்ன போன முறை பாட்டு நான் கேட்கலாம். மகாதேவி படத்துல குறுக்கு வழியில் வாழ்வதிடம் இந்த திருட்டு உலகம் இதுதான் வெறுக்குது. இப்ப நீங்க பாருங்க ஒரு இன்னொரு வெறுப்பு விஷயத்த சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இப்ப எங்களை தாய்நாட்டுல பாருங்க, அரசியல் ரீதியா ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு நன்மை செய்வது பல வாக்குறுதிகள் கொடுத்துன்னு வந்தார்கள். ஆனா அவர்களால காரியங்களை நகர்த்த முடியல, இல்ல சூழல் வேற மாதிரி மாறுபட்டுது. அப்ப மக்கள் எல்லாம் வெறுப்படைஞ்சிருக்கிறார்கள், இந்த அரசாங்கத்துல இருந்த நம்பிக்கையை வெறுப்படைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய அரசியல் பாருங்க, விஜய் ரசிகர்கள் நம்பி அவர்களை போட்டார்கள், இப்ப அரசியல் திரிஷாவுக்கும் விஜய்க்குமாக வாழ்க்கை ஓடி அரசியல் ஓடிக்கொண்டு, அப்ப மக்கள் எல்லாம் வெறுக்கிறார்கள் என்ன அரசியல்ல. இதுதான் வெறுப்பு, என்ன வெறுப்புன்றது, இது உண்மையான வெறுப்பு. நான் நேர்கள் பார்த்துப்பார்கள் இப்ப என்ன வெறுப்பார்கள் போட்டா இருக்கிறாங்க பாடல போடுங்க.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல் வானிலைகளை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஜால் செல்வா. இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து ஜால் செல்வா. நிலைய கெளிக நேரம் 9:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் அறியில் காலை பூந்தென்றல்.
2: இனி ஃபில்டர் காப்பி எங்கே ஏரியா?

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்ஸிலிருந்து திருவாளர் லியால் செல்வா அவருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு பைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ரஜினி நாகேந்திரம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு.
0: என்ன பாடல்?
1: நான் வந்து வசிகரா படத்திலே இருந்து காலேஜ் என்றால் டீனேஜ் அல்ல மீனாட்சி சுந்தரேஷ்.
0: ஓகே, அருமையான பாடல். ஓம் சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
1: பாட்டு கேட்டவருக்கே நாகேந்திரத்தார் வாழ்த்துக்கள் சொல்றேன். செல்வா
0: செல்வாக்கு ஓம் நீங்கள் சொல்லுங்கள். வெறுப்பு
1: வெறுப்பு வெறுப்பு வந்து ஒரு மனுஷனை வந்து தனிமையாக்கும். என்ன தனிமையாக்கும்? அதை விட ஊரில் வெறுத்தால் நாங்கள் யாருடைய உதவியின்றியும் வாழலாம். ஆனா இங்க நீங்க புலமேந்த நாட்டுல நாங்கள் வெறுத்து ஒதுக்கினோமோ இதுவே வெறும் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்போம். அப்புறம் அவர்களை சில உதவிகளுக்கு அவர்களை நாடி செல்ல வேண்டிய கட்டங்களும் இருக்கு. அது உண்மை. இங்க யாரும் நீங்கள் ஓது ஆனா வெறுத்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள அவைய போல மனிதிய போல படிக்கணும் சொல்ற பிள்ளைகள் வெறுத்து ஒதுக்குறதால அவர்கள் உண்மையிலேயே முன்னேற்றமடைந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தங்கட முயற்சியால முன்னேறிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். குடும்பத்துல வெறுப்பு வந்துட்டால் அது கடைசி மட்டும் அதொரு சந்தேகத்துக்குரியதான் இருக்கு. அந்த வெறுப்போட வந்து சந்தேகம் சூழ்ந்துடும். என்ன
0: உண்மையிலேயே அந்த அந்த வெறுப்பு ஒரு தனிமையை மட்டும் இல்ல பல உளவியல் தாக்கங்களையும் தந்துவிடும்.
1: என்ன இப்ப பாருங்க, அது எவ்வளவு அந்த அந்த அது அதுகளோட வாழ்வை தொடங்கும் முதலே படிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முதலே என்ன நடந்த எங்களுக்கு தெரியாது. நாங்க கரைக்க கூடாது என்ன நடந்தே. அந்த பிள்ளைகள் தங்கள்ட ஒருதரம் இல்லாத நேரத்துல எவ்வளவு எவ்வளவு வெறுத்த அந்த பிள்ளைகள் தங்களை தீமூட்டி கொள்ள காரணம் என்ன? இப்ப ஏதோ ஒரு அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு ஒன்று இருந்தவங்க தான் அதுல
0: அந்த முடிவு எடுக்க என்ன அதை வெளியில சொல்லி இல்லாத அளவுக்கு அவையில் இருந்திருக்கிறவன் என்ன
1: அதனதான் இப்ப இளவயது மரணங்கள் கூட அப்படிதான் நடக்குது. இளவயது மரணம் ஏதோ ஒரு வெறுப்பு நடந்து நடக்குது. அதுல என்னதான் அந்த முடிவு எடுக்குதுள்ள தனிமையா நிக்கவே அது ஒரு பயங்கரமான இதா இருக்கு. என்ன உண்மையில அதுக்கு கரெக்டா ஒரு விழிப்புணர்வு தேவை. அதை விட நிறைய பிள்ளைகள் இந்த இந்த வேலை செய்யுதுங்க. நீங்க அந்த நியூஸ்ல பாக்கவே தெரியும். அதை வச்சிருக்கிற ஆட்கள் எவ்வளவு பிழைக்கணும். அந்த டியூட்டி டியூட்டி போற ஆட்கள் பாத்தீங்களே
0: எல்லாரும்
1: அதுவும் அதுவும் அந்த பிள்ளைகள் இன்னும் பல பிள்ளைகளுக்கு அது ஒரு கேள்வி உரியாதான் இருக்குது. மற்ற நாங்கள் யாரை வெறுக்கிறோமோ அதையில கட்டாயம் நாங்கள் அதையில நாடி செல்ல வேண்டிய சட்டங்கள் இருக்குது. பிள்ளைகள் அது பிள்ளைகளுக்கு நாங்களும் போவோம்.
0: நாங்கள் எது செய்தாங்கள் எதற்காக உண்மை வெறுக்கின்றார்கள் இப்படி மற்ற பக்கம் திரும்பி யோசிக்க வேண்டும். என்ன
1: அப்படியும் யோசிச்சு வந்த பிள்ளைகளும் இருக்கணும். குடும்பங்களும் நல்ல குடும்பங்களும் இருக்குது. ஆனால் வெறுப்பு மனசுல தனிமையாக்கத்தை விட நிறைய தன்னிச்சையான முடிவுகளையும்
0: எடுக்க வைக்கிறது. என்ன பாடல் சொன்னீர்கள்? காலேஜ் என்றால்
1: வசிகரா வடத்துல இருந்து காலேஜ் என்றால் டீனேஜ் அல்ல
0: மீனாட்சி சுந்தரேசான பாடல்.
1: அதுல இன்னும் மட்டும் சொல்லிட்டு விடுறேன். அந்த அந்த பிள்ளைகள் அந்த வெறுப்பு செய்த போது அந்த போலீஸ் அதிகாரிகள் மனநல வாக்கு மூலம் எடுத்திருந்தார்கள். அந்த நான் பார்த்ததுதான் சொல்றேன். இந்த பிள்ளைகள் வந்து கடைசி எனக்கு தண்ணி தாங்கன்னு கேட்டிருக்குது அந்த இடத்துல. அண்ணி தாங்கனுக்கு அது குடுத்துச்சினமோ இல்லையோ தெரியாது. அப்ப எனக்கு எங்க மாமியோட மகளும் கொடுத்தான். மகள் தூங்கி செத்த உடனே தாயும் நெருப்புல எரிஞ்சு செத்தவா கொக்குவில்ல கொக்குவில் கிழக்கு எங்கட விடாமா அந்த இடத்துல அந்த பிள்ளையும் தண்ணி கேட்டான். இந்த மச்சா மாமியோட மகள் தான் அம்மா அண்ணாண்ட மகள் தண்ணி கேட்கும் பொழுது ஆனால் குடுக்க இல்ல. கடைசி நேரம் அந்த பிள்ளை சாப்பிடன்னு தெரியுது. அதே நான் அவர்கள் அந்த அது செய்தார்கள் என்றது தெரியல. அந்த உபலத்த வெறுத்தவர்கள் இருந்து அந்த இடத்துல தண்ணிய
0: குடுத்துருக்கோம்.
1: அது ஒரு இப்போ அதை வச்சால் அந்த ஞாபகம் தான் கருது எனக்கு. அப்படியே வெறுத்து ஒதுக்குறதால ஒரு விரிவசனம் இல்ல. அதை நாங்கள் நல்ல முறை எங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஏன் அவர்கள் வெறுத்தார்கள் நாங்கள் நல்ல முடிவுகள் எடுத்து அதைக்குரியதாக அதை நல்ல வழியில திருப்ப வேணும்.
0: பாடல் காலேஜ் என்றால் இல்ல மாரேஜ் என்றால் சரி பாடல கருங்க. நன்றி, சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி நாகேந்திரன் தொடர்ந்து வாட்ஸ்அப்பூடாக இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் வணக்கம். பொங்கல் ராஜான் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கோம். கேது அப்படி இருக்கிறார்கள்?
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று?
1: வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது
0: வந்தேன் என்றது பாடல். சரி, நீங்கள் சொல்லுங்கள். வெறுப்பு,
1: வெறுப்பு ஒரு வாழ்க்கையில வெறுப்பு வந்து விட்டா எல்லாமே எல்லாமே போய்விட்டது. என்ன
0: இல்ல, வெறுப்பு இல்லாத வாழ்க்கை இருக்காது. வெறுப்பு இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா?
1: இருக்காது. அது ஒரு குடும்பத்துக்குள்ள வெறுப்பு வந்துட்டா வெறுப்பு தானே அந்த மனுஷனை தனிமையாக்குறது. அந்த தனிமையாக்குறது எது எது சொல்லுங்க? இந்த வெறுப்பு தான், இந்த வெறுப்பு தனிமையாக்கி அது கடைசி கடைசி கட்டத்துக்கே கொண்டு போயிரு. வந்து மற்றது கடைசி கட்டத்துக்கு கொண்டு போயிரும். மற்றது வந்து பாத்தியா, என்ன செய்ய வேண்டிய இதுகளெல்லாம் உயிரியே போற அளவுக்கு வச்சிருமே. இந்த விருப்பன்றது அது பொல்லாது. இந்த விருப்பன்றது பொல்லாது. அன்பு பாசம் அதோட வாழலாம். சரி, இறைவன் கொடுத்த இதோட வாழலாம். அவனுடைய இந்த பொறுப்புன்றது மனுஷனை தனிமைப்படுத்தி பல பல பல வழிகளில் அது போய் தான் நாங்கள் வெற்றி கொள்ளணும்.
0: என்ன
1: வந்து வெறுப்பு வெறுப்பு வந்து கேது நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்கிறோமே, அது அது பழி வாங்க தேவையில்லை. தன்பாலில் ஆட்டோமேட்டிக்காக அது இப்போவோ அப்போவோ இப்போவோ அது காலமும் கர்மாவும் பார்த்துக்கொள்ளட்டும்.
0: அப்படி
1: அந்த பழி வாங்கலுக்கு நாங்கள் போகக்கூடாது. என்னென்னு சொன்னால் அந்த பழி வாங்கலன்னு சொன்னால் அது நம்மளுக்கும் பாய்ச்சி இந்த பிள்ளைகளுக்கும் பாய்ச்சி அதை அப்படி இப்படி எப்படி பழி வாங்குறது இல்லை. நாங்கள் நல்லது செய்தோமா, நல்லது இருந்தோமா, வாழ்க்கையில் எல்லாம் செய்துன்னு இருந்தோமா, அவ்வளவும் காணும் கேது.
0: உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: உள்ளிட்டவாளை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து திரு வாளர் பொங்கையூர் ராஜா அவருக்கும் உதனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ஜோதிசிரியம்மா, எங்கள் ஜோதிசிரியம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: கித்தாகவே இருக்கின்றோமா? கித்துடன் நீங்கள் சொல்லுங்களம்மா, என்ன பாடல்?
1: எனக்கு மல்லிகை பூவே வருவாயான்னு பாட்டு. சரியான பொறுப்போட இருக்கிறேன், 31 மத்தியான நிக்கிறனே, விடுக்கிறதா விடுகிறதா விடுக்கிறான்னு சொல்லிருக்கிறேன்.
0: 31 நிமிடங்கள். ஆம், உண்மையிலே 4 லைனும் அப்படியே லைனுக்கு நிக்கிறாரு. நான் என்ன மாச செய்கிறது
1: வருகுது என்றாலும் மத வெறுப்பு வருகுது, வெறுக்க கூடாது, சுத்தி வர வேண்டும் வேண்டிட்டு. எனக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு போக வலிக்கிட்டு நீங்க சொல்லி ஆக்கள் சொல்லி போட எனக்கு வந்து 5 சக்கர தங்க வேணும். டிபார்ட்மெண்டோ விடட்டும், டிபார்ட்மெண்டோ விடட்டோட அது கடவுள் ஒரு விரல தந்துட்டாரு. இந்த தேன் வந்துட்டு யாரோ அது உரையண்டு உடனாகி விட எடுத்தேன். அப்ப வெறுப்பை பண்ணி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நான் கேட்ட பாட்டை தாங்கோ கேட்டுட்டு நான் போட போறேன்.
0: இப்பொழுது மல்லிகைப்பூவே என்ற பாடலை தருகின்றோம். நீங்கள் வெறுப்பை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை.
1: வெறுப்பு வந்தாலும் நான் வெறுக்க மாட்டேன்.
0: மாட்டீர்கள் என்ன? அதுதான் சிறப்பு. என்ன
1: அதுதான்
0: வெறுப்பு வரும், ஆனா வெறுக்க மாட்டோம். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி இல்லம்மா. இதோ பாடல்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.
2: I like you.

0: ஒழித்த வாழ விரும்பிக்கிட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவருக்கும் அது நன்றிய வாழ்த்துக்களையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் இது பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா, நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அது பிரச்சனை இல்லை, நாங்க வெறுக்க மாட்டோம். எங்களுக்கு கலைக்கோணும் பாட்டு முக்கியம் இல்லை, கலைக்கோணும் போட்டு நாங்கள் வக்கீல விட்டுட்டு வீட்டு வேலையில செய்தோம். கட்டுக்கட்டு
0: சரி சொல்லுங்க.
1: நீண்ட நேரம் நாங்கள் வேலை செய்யற இடங்கள்ல நின்று அவைகளுக்கு டிஸ்டர்ப் கொடுத்து லைன் தான் வெறுப்பும் பெரும் அந்த ஆத்திரங்கள் கோபங்கள் வருது. இப்ப நீங்க வீட்டு தான் நினைக்கணும். எனக்கு பாட்டு வந்து நீங்க நியூஸுக்கு போடுங்க.
0: என்ன பாடல்?
1: வைத்தியக்காரன் பத்தும் சொல்லுவான்
0: போட்டு
1: பத்து மணிக்கு சுருக்கமாக ஆச்சுட்டு. இது முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றது இந்த போன வாரம் நீங்க கிரிக்கத்தை பத்தி ஒரு தலைப்பு கொண்டு வந்தீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நபர் வந்து எனக்கு அடுத்ததா வந்து அது வர்றவர்களும் திருந்தோம் இப்ப கலைச்சிட்டு போறவரும் திருந்தோம் சொல்றது அது கூட அவ என்ன
0: நான்
1: கூட நேரம் எடுத்துட்டு கணவர் கேட்டுட்டு எனக்கு போன் எடுத்தவர்கள் தொலைபேசி கூட்டு அப்படி கதைச்சா வேண்டாம். அவர் தண்டை கலந்து காச்சிட்டு போலாம் மொழி அவர் என்ன வாத்தியாரா என்ன திருத்துறது?
0: சரி சரி அதை விட்டுட்டு மறுப்பு
1: இன்றைக்கு அவர்ல எனக்கு மறுப்பு வந்துட்டு கதைக்கிறத நான் சவுண்டா குறைச்சிட்டேன். அவர் கதைக்கிறத எனக்கு கேட்க விட்டு அதர்ல மறுப்பு வந்து அவர் தேவையில்லாத கதையில கதைக்க கூடாது. இல்ல வந்து தெரியாம சிக்கிட்டாரு உங்களுக்கு என்ன இல்ல பிரச்சனை இல்ல. மற்றது இப்ப நீங்க கொண்டு வந்து மறுப்பு என்ன மறுப்பு வந்து கேது ரெண்டு கண்டலுக்கு தொலைபேசி ஒன்று வந்து சேர்ந்தது வந்தது அதுல இருந்து மறுப்பு. இந்த முந்தி தொலைபேசி இல்லாத நேரத்துல இந்த வெறுப்பு இல்லையே என்ன இன்றைக்கு பாருங்க. இந்த நீங்க அப்துல் கலைஞர் மாதிரி அந்த தேவையில்லாம ஆக்களோட ஆக்கள் ஆக்களை பற்றி கலைக்கிறது பிரிச்சு விடுறது கொஞ்சம் கொழுகி வைக்கிறதெல்லாம் இந்த கை தொலைபேசி தானே இப்ப கூடுதலா காரணமா இருக்கு.
0: தொலைபேசி வெறுப்பு
1: அது இல்லாத வெறுப்பு வருது. தேவையில்லாத கதையை கதைக்கிறது தேவையில்லாம ஆக்களை மூட்டி விடுறது அப்படி விடுறது. இப்ப 15-20 வருஷமா பழையனவர்களையே பிரிச்சு விட்டுருக்கார்கள் இத்தனையோ பேர். இந்த கை தொலைபேசி தான் வேறு சில இடங்கள்ல இருந்து ரோட்டுல இருந்து ரயினுகள்ல இருந்து கதைச்சு கதைச்சு ஆக்களை ஆக்கள் கோழி வச்சு கூத்து பார்த்து இப்ப இவ்வளவு பழைய பழைய நட்பு வழியெல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருக்கார்கள். எனக்கு தெரியக்கூடிய இந்த கை தொலைபேசி தான் காரணம் என்ன இந்த வெறுப்பு வர்றது. மற்றது அந்த இப்ப பாருங்க இப்ப இந்த இப்ப கோயில்களா இருந்தானே எங்கேயா இருந்தானே அந்த சாப்பாடுல பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பு வருது. ஏனென்றால் அந்த வாங்கி கொட்டுறது ரோட்டு வழிய கொட்டு வழிய கொட்டுறது சாப்பாட்டுகளை மற்ற அந்த இப்ப ஒவ்வொரு நாளும் நான் உங்கள்கிட்ட வந்தாலே வெறுப்பு தானே.
0: வெறுப்பு வெறுப்பு
1: அது எனக்கு உங்களுக்கு வெறுக்காது கேட்டுக்கொண்டு தெலுங்கு வருத்திரம் இல்ல
0: இல்ல இல்ல இல்ல கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சிலர் உங்களுக்கு தொலைபேசி எடுத்து வெறுப்பு ஏற்றுவார்கள்.
1: எனக்கு தொலைபேசி எடுத்து வெறுப்பு ஏற்றுவார்கள். சிலர் கேட்டுக்கொண்டு சொல்ல மாட்டார்கள். பாலேந்திரா ஒவ்வொரு நாளும் காலை புத்தகத்துல முதலாவதால வருது பாட்டு கேட்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு நாளும் வருதுன்னா சில பேருக்கு அந்த வெறுப்பு வந்தா சொல்ல மாட்டார்கள். வெறுப்பு வந்தாங்க எனக்கும் போன் அடிச்சு சொல்லுவார்கள். அப்படி
0: என்ன
1: ஒவ்வொரு நாளும் மாறான்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருந்தா பாருங்க. இந்த வீடு வழியா போனா அந்த சில பேர் அந்த அளவுக்கு மிஞ்சி கவனிக்கிற
0: சாப்பாடுகளை
1: சில பேர்ல இருக்குது. அளவுக்கு மிஞ்சி சாப்பாடுல கவனிக்கிறது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு எடுப்பு. நான் லண்டனுக்கு ஒரு நடுவேன் சொந்தக்காரோட போனோம் தெரிஞ்சாக்கள் தான் நல்லா கவனிக்கிறது கூட என்ன கட்டியா கவனிப்பினா கூட உம்மோட ஊர் ஃப்ரெண்ட் என்ன ஓ அவர் வந்து அவட்ட வைஃப் வந்து சட்டியா கவனிக்கிறதா சாப்பாடு எந்த புள்ளியா சொல்லணும் அப்பா வீட்டை விட்டு போக கூடாதப்பா போனா சட்டியா சாப்பாட்டை வந்து நொட்டுக்க தெரியும்னா பொறுக்கிற அளவுக்குன்னா அவன் அப்படித்தான் அவன் இங்கேயும் அப்படித்தான் உருளையும் அப்படித்தான் அவன் அந்த ஆக்களை வழியா கவனிக்கிறான். அது எங்களுக்கு ஒரு பொறுப்பா இருக்கும் சாப்பாடுகள்ல
0: கண்டிப்பா
1: அந்த கூட சாப்பாடா தெரியக்கெல்லாம் பொறுப்பா இருக்கும் சரியான பொறுப்பா இருக்கும் சாப்பாடுகளை கூட தெரியக்கெல்லாம். மற்றது இப்ப இந்த அன்றைக்கு ஒரு ஆலயத்துக்குலாம் நான் நின்று நான் இருப்பேன் இந்த திருமணத்துக்கு போன நான்
0: வாய்ப்புள்ளோட
1: அதுக்கு நான் கோயில் கும்பிடுறதுக்குள்ள வச்சு வலிக்கடை ஆட்சி கொண்டுகிறார்கள். அப்ப என்ன அதுக்குள்ள கோயிலுக்கு நிக்க மனம் பெறும் பொறுப்பு பெறுமா வராதாக அது ஆலயத்துக்குள்ள நின்று ஒரு கதைகள்ல கதைக்கணும் நிக்கணும் பின்னுக்கு திருப்பி பார்த்து பார்த்து முன்னுக்கு வாக்கள் நிக்கணும் அப்ப அது வெறுப்பு வெறுந்தானே. இந்த ஆலயங்களுக்குள்ள நின்று கோயிலுக்கு கும்பிட போனா கோயில கும்பிட்டு வரதை விட்டு அதுக்குள்ள நின்று ஊர் கதை வலிக்கதைகள் காட்சியோ நிக்கிறது வந்து வெறுப்பு வந்துடும். இப்ப சாப்பாடும் அப்படித்தானே நாங்கள் எப்படி சாப்பிட்டாலும் இப்ப பாருங்க வீட்டுல நின்று ஒரே சாப்பாடு சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பரப்பஞ்சோரம் பரப்பஞ்சோரம்னா சாப்பிட்டே இல்ல, நீங்க சாப்பிடுவீங்களா? இது
0: இல்ல,
1: அதுக்குத்தானே சின்ன வீடு வச்சிருக்க நாங்க. சின்ன வீட்டுல கொஞ்சம் ஒரே சாப்பாடு சாப்பிடாம சின்ன வீட்டுல சாப்பிடுட்டு என்று சொல்லிக்கொண்டு சுருக்கமாக இந்த எண்ணில வருத்துருவார்கள். போன வேற வந்து அவருக்கு அவசிய மாதிரி
0: நன்றி வணக்கம்.

0: ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் ஆதரவு தருகின்றார்கள் வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஸ்தாபனத்தினர்.
1: இந்தியாவின் அண்ட நாட்டுக்கு முன்னுரிமை என்ற வெளியுறவு கொள்கையில் இலங்கையுடனான உறவும் பங்களாதேஷுடனான உறவும் மிக முக்கியமான முதன்மை பொருளாக விளங்குவதாக இந்திய பாராளுமன்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவர் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டு முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அண்மையில் உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவை சந்தித்த போது மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் முன்வைத்ததுதான் இந்த நெருக்கடிக்கு முதன்மையான காரணமாக உருவெடுத்திருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருநாட்டு பேச்சுக்களின் போது மீனவர் பிரச்சினைக்கு மனிதாயமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக தெரியவருகிறது. இலங்கையில் மனித புதகுலிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மூதூறு படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்று பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் அந்த நாட்டு வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கான உத்தியோர்வு அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் தமது மத்திய குழுவில் ஆராய்ந்து தீர்மானத்தை அறிவிப்பதாக பதிலளித்திருக்கிறார். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் ராஜபக்சாக்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடலாம். தமது இயலாமை மற்றும் பலவீனத்தை பிரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆளுங்கட்சி தோற்கடித்த போதிலும் அடுத்தடுத்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலும் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்ந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 6.59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்ற அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம் துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான ஒரு கோட்பாடாகும். அந்த கோட்பாடுகள் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மாறுவதில்லை. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் ஒவ்வொரு சட்டத்தரணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமை என்று முன்னாள் வெளிவுகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி இந்த விடயம் தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய தொழில்நுட்பத்துக்கு பொருந்தாத 30 ஆண்டுகள் பழமையான அரச வேதன முறைமையை மாற்றுவதற்காக நிதியமைச்சகம் புதிய அரச வேதன முறைமைக்கான விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர்கள் தமது உத்தியோர்வ அரசு பங்களாக்களை பயன்படுத்துவதில்லை என்ற தீர்மானத்துக்கு அமைவாக கொழும்பில் அமைந்துள்ள 7 அரசுக்கு சொந்தமான பங்களாக்களை பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு யோசனைகளை கோரியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்து 3 முக்கிய பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். நோர்வூட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் அஸ்வேசம ஊழல் மோசடி தொடர்பில் மேலும் 2 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். அஸ்வசிமே திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொள்ளியடித்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் முறையான விசாரணைகளை செய்வதோடு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தில் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த செயற்பாட்டின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். பொருளை மெகசின் சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை சுவரை தாண்டி வீசி எறிய முயன்ற இரண்டு சந்தனவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். குறிப்பிட்ட பல்லன் சேன மற்றும் புதிய மகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ரத்மலானை ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இலங்கை முழுவதும் நுகர்வோர்வுகார அதிகார சபையால் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளின் போது உந்துள்ளிகளுக்கான தரமற்ற 431 தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செய்திகள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அளவிலான இணைய பண பறிப்பு மோசடி குறித்து இலங்கை கணனி அவசரநிலை ஆயத்த குழு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான 5 தர புலமைப்பரிசல் பரீட்சை இன்று 2723 பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 64 பேர் உயிரிழந்து விட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதானி கூகுள் நிறுவனங்களிடம் இளைஞர்களின் தரவுகள் ஒப்படைக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்த கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் சில வாரங்களாக நீடித்த இளையர் போராட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கடும் நெருக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய தேர்வுத்தாள் கசிந்ததால் போராட்டம் தொடங்கியது. பின்னர் இளையவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பற்றியும் அதில் பேசப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க பேரவை தேர்தலுக்கு பிந்திய வன்முறை மற்றும் பிறரை அச்சுறுத்தி பணம் பறித்த குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் சட்டசபை உறுப்பினர் சனத்தி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் வழியில் கல்வி பயின்ற காவலர்களுக்கும் பிஎஸ்டிஎம் சட்ட முன்னுரிமையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரில் மனைவியை கொன்றுவிட்டு பீகாருக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் 24 வயது இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டம் சென்னுரை அருகே உள்ள பிலாக்குறிச்சி கிராம மக்கள் குடிநீருக்காக கடந்த 45 நாட்களாக அல்லல் படும் நிலை அங்கு உருவாகியுள்ளது. அசாமில் பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டத்தில் மலைப்பாதையில் நேற்று காலை பேருந்து கவிழ்ந்ததில் 7 பேர் உயிரிழக்க 11 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தியா உட்பட ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையில் நேற்று முன்தினம் ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கனடா இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. அந்த நாட்டின் எல்லை சேவைகள் முகமை தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் என்று 1,11,720 ரூபாவாகவும் கிராமுக்கு 65 ரூபாய் என்று 13,965 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் எதிர்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் பெற்றவர் என்று கூறப்படும் பாபா வங்கா தெரிவித்த அதிர்ச்சியூட்டும் 3 கணிப்புகள் நிறைவேறும் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் உச்ச தலைவர் முத்தபா கொமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவசரமாக மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இதனிடத்தில் ஈரான் உச்ச தலைவர் முத்தபா கொமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்த நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போல வீடியோ ஒன்றை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி பிரச்சாரம் செய்கிறது ரஷ்ய எதிர்த்தரப்பு கட்சியொன்று. ரஷ்யாவின் தொடர் வான்வெளி தாக்குதல்களுக்கிடையே அந்த நாட்டுடன் சுமூக உறவை பேணிவரும் சேர்பியாவுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். மேற்கு ஜெர்மனியில் உள்ள மெக்கானிஷ் ராணுவ முகாமின் மீது சந்தேகத்துக்கிடமான இரண்டு ட்ரோன்கள் பறந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொங்கோ குடியரசு நாட்டில் உவண்டா எல்லை அருகே அமைந்துள்ள பனானா எகோல் கிராமத்தில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஏடிஎஃப் கிளர்ச்சியாளர்கள் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்து போனார்கள். தாய்லாந்தின் பேங்காக் பள்ளியொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பள்ளியில் 5 பேர் இறந்தார்கள், 20 அதிகமானோர் காயமடைந்திருப்பது தெரியவந்துள்ளது. வாக்கெடுப்புக்கு தயாராகி கொண்டிருந்த பிரேசில் சட்டமன்றத்துக்கு எதிர்பாராத விருந்தினர்கள் சென்றுள்ளார்கள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, பாதுகாப்பு அதிகாரிகளும் அல்ல, மாறாக அவை கேபிபாரா விலங்குகள் என்பது தெரியவந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் பாடசாலைகளில் அதிகரித்து வரும் வன்முறையால் பிள்ளைகளுக்கு சமூக ஊடகத்தை தடை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படுகிறது. இரண்டு வகையான தடை பற்றி தற்போது ஆராய்ந்து வரப்படுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகாத்தா வருவாய்த்துறையின் தலைமை கட்டிடத்தில் தீ மூண்டது குறித்த விசாரணை நடைபெறுகிறது. நேற்றிரவு 9 மணி அளவில் மூண்ட தீ கட்டிடத்தின் 11 மாடி முதல் 16 மாடி வரை பரவியிருந்தது. கனடிய அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தில் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். அங்கு பற்றியெறியும் காட்டுத்தீயால் 20,000 அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பானின் தெற்கே ஆக்னாவா பகுதியில் டொல்பின் சூறாவளி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏறத்தாழ 14,000 கட்டிடங்களில் மின்சாரம் கிடையாது. வடகொரியாவில் கொளுத்தும் வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டு அரசு ஊடகம் ஒரு புதிய சமையல் குறிப்பை வெளியிட்டு வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. நாய் இறைச்சி ஷூ முதல் கோழி இறைச்சி சாறு வரை அனைத்தையும் உண்டு கோழியை சமாளிப்பதற்கான வழிகளாக அந்த பரிந்துரை வந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 90,000 ரப்பர் வாத்துக்கள் ஆற்றில் விடப்பட்ட காட்சி அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிகாகோ டக்கி டெர்பி நிகழ்ச்சியில் அந்த வினோத போட்டி நடைபெற்றிருக்கிறது. 121 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணம் ஒன்று தென்பட உள்ளதாக நாசா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் கொழும்பு ஆர் பிரேமதாசா சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 6வது லங்கா பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜப்னா கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்ட கோல் கேலண்டர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை முதல் தடவையாக சூடியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியின் சகலதுறை விளையாட்டாளரான அஸ்மத்துல்லா ஓமர்சாய் சர்வதேச கிரிக்கெட்டில் 2,000 ஓட்டங்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார்.

68% இந்திய பெறுமதியில் 110.7% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.37% இந்திய பெறுமதியில் 95.22% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.13% இந்திய பெறுமதியில் 117.87% ஒரு அகராக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.47% இந்திய பெறுமதியில் 128.47% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.52% இந்திய பெறுமதியில் 68.30% கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பாலேந்திரா. டெல்லிய கலிகனிடம் 10:22 நீண்ட நேரமாக, கிட்டத்தட்ட 43 நிமிடங்களாக வைபருடாக காத்திருப்போர், வணக்கம்.
1: என்ன
0: செய்வது சொல்லுங்கள்,
1: அதோடய அந்த பொறுப்பு எல்லாம் போயிட்டு எனக்கு தெரியும். 4000 உபரத்திற்கு நான் 5 நிமிஷம் 6 நிமிஷம் கணக்கு போடுறது,
0: சரியா?
1: எப்படியும் ஒரு 20 நிமிஷம் 25 வரும்.
0: ஆனால்
1: தேதி வந்ததுண்டா நாங்களே அது நீடிக்க வேண்டாம் தெரியும். நான் அதுக்குள்ள கனி வீர செய்தேன், சரியா? அப்ப நான் காத்து கொண்டு இருக்கிறேன். லைன் காசு லைன் தான் நான் கவலைப்பட வரும். சந்தேக கோடு சங்கீத
0: கோடு
1: படத்தை மறந்து போனேன். அந்த பாட்டை கேக்குறேன். இப்ப உங்க கருத்தை சொல்லுங்க.
0: வெறுப்பு வெறுப்பு
1: என்ன கேட்கு சொல்லி அதான் கலக்குறோம்
0: என்ன.
1: அப்ப அந்த வெறுப்பண்ணைக்கு முதல் முதல் அந்த வெறுப்பண்ணு சொல்லிக்க இந்த உடலிலே ஒன்றும் இல்லாம இருக்கிறோம் இல்லையா, ஒரு குடிபோறி அதுகள் இல்ல, சிகரெட் இல்ல, அது இல்லாம இருக்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆஸ்பத்திரியில செக் பண்ணி கூட அந்த உடம்பு சொல்லி சில நேரம் சரியே அப்படி சொல்லிக்க ஒரு வெறுப்பு வரும் பாருங்க, உனக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்க அது உண்மையிலே ஒரு சரியான ஒரு வெறுப்பா இருக்குங்க கேது, சரியா? அன்றைக்கு ஒரு நாள் யோசிச்சேன், வீட்டை வர அடிக்கிறாள் இன்னும் எதுக்கு பிளட் கொடுக்கறதுக்கு. அப்ப ஆஸ்பத்திரியில நின்றுட்டு வாரம் 10 நிமிஷத்துல அடிக்கிறான், அப்ப இன்னொரு இடத்துக்கு போகன்றவா, அங்க போனா அங்க ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் அங்க வரையில ரத்தம் எடுக்கணும். அப்ப எனக்கு யோசிச்சேன், இப்படி மனுஷன் வாழ வேணுமா, சரியா? சத்தியாங்க, அப்படியே எழுதிட்டு வந்து மகனுக்கு அடிக்க மகன் இந்த அங்கே அடிச்சா மறந்து போச்சுனா அங்க பிளட் எடுக்க சொல்லி போற அங்க மறந்து போனாரு. இங்க என்ன பிளட் எடுக்கிறேன்னா பிளட் அங்க அனுப்பினா தானே அவளுக்கு தெரியும் என்னத்துக்கு எடுக்க
0: வேணுமா.
1: அப்ப அந்த அப்படியான ஒரு பொறுப்பு வரைக்கும் ரொம்ப நாளும் இதை வந்து வாழ வேணுமோ அண்ட அப்படியான ஒரு பொறுப்பு வரும். மற்றது வந்து இப்ப பிள்ளைகளால பொறுப்பு வரன்ற பிள்ளைகளால சந்தோஷங்கள் தான் எங்களுக்கு வருகிறது, சரியா? சில பொறுப்புகள் வந்தாலும் அது
0: தன்னத்துக்கு நிக்காது.
1: ஓ, அது நிக்காது. பிள்ளைகளின் பொறுப்புகள் வந்து ஏஞ்சலும் அது பாசமும் அதையும் இதையும் அது சில சில விஷயங்கள் அவங்க வாழ்ந்த சூழ்நிலைகள்
0: இருக்குதான்
1: வாழ்க்கையில நாங்க இது கண்டு கொண்டிருக்கிறாரு, சரியா? அந்த அடுத்தவன் சில நேரம் அந்த பொறுப்பேற்றுறான இல்லை, அந்த பொறுப்பேற்றி பொறுப்பேந்தா நைசியா கதைப்பினா அப்படி இல்லையா நைசுமா பாடிக்க சொன்னேன் நான். அப்படியான அந்த பொறுப்பேற்றுறதெல்லாம் நம்ம மனக்கு வச்சு தாக்க போனோம், சரியோ? அது அப்படியே என்னட்டு என்ன குணம் கிடாக்கு, யாரும் என்ன பொறுப்பேற்றிதான்னா தெரியாம சொல்றது வேற விஷயம், தெரியாம பொறுப்பேற்றுறது வேற விஷயம், தெரிஞ்ச உடனே வேற இன்றைக்கு வேற பொறுப்பேற்ற போகணும். இப்ப நான் ஒரு பாட்டிக்கு போறேன், பாட்டியில போன உடனே பிளான் பண்ணுவேன், ஓ மூத்தி வாரர் இப்படி இப்படி செய்து நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து கதைக்க போகணும். அந்த கதைச்சு பொறுப்பேதி கொடுப்பேன் உடனே சமாளிக்கிறா, அது என்ன பாடி சொன்னாராப்பா அதராப்பா இதராப்பான்னு. அப்ப அப்படியான அந்த பொறுப்பேற்றுகள் உண்மையிலே அதை சரியான கோபத்தை உண்டாக்குற பொறுப்பேற்றுகளாக தான் இருக்கு, சந்தேகத்தையும் அது உண்டாக்கும். மற்ற அந்த வெறுப்புல வந்து சந்தேகம் பெறப்படாது வீட்டுல, சரியா? சந்தேகம் வந்து சொன்னால் அது ஆக மோசமான பொறுப்பா இருக்கும் இந்த குடும்பத்துல, அதுகளை நாங்க தவிர்க்க வேணும் கேது, சரியா? கன நேரம் நின்றுட்டேன் நேரம் வீர நேரம் கன நேரம் என்னைக்கு எனக்கு அடுத்த நாள் வந்தவரும் இப்ப நான் 40 நிமிஷம் நின்றால் அவர் எப்படி ஒரு 40 நான் 38 நிமிஷம் அதை நின்றுருப்பார்
0: தானே, நிற்பார் கண்டிப்பா,
1: அவருக்கும் வழிவிடுவோம் நாங்கள், சரியா?
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல் வாழ்நாளை நன்றி, வணக்கம்.
1: மறந்து மறந்துட்டேன்
0: அந்த பாடலை பின்னர் சொல்லுகின்றேன், நீ பாடலை தெரிந்து. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். சொர்க்க நரகம் திரைக்காக
2: என் மரணத்துக்கு யாருமே காரணம் இல்லை, என்னால் ஒரு நல்ல குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவர்கள் இணைந்து வாழ்ந்தால் அந்த புண்ணியம் நான் செய்து கொண்ட இந்த பாவத்துக்கு பரிகாரமாக அமையும். இப்படிக்கு விஜயா.

0: கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர்.

மரணத்துக்கு யாருமே காரணமில்லை. என்னால் ஒரு நல்ல குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவர்கள் இணைந்து வாழ்ந்தால் அந்த புண்ணியம் நான் செய்து கொண்ட இந்த பாவத்துக்கு பரிகாரமாக அமையும். இப்படிக்கு விஜயா,

0: சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை.
1: Ha ha ha ha ha ha.

கெடுத்து கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு

இனி உனக்கு கூட சொந்தமில்லை என் தேகம். சந்தேக கோடு அது சந்தோஷம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பின்லாந்திலிருந்து எங்கள் மூத்தி அண்ணா அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். சரியா, நீண்ட நேரமா காத்திருந்தார், சென்று விட்டார். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நல்ல நலமாக இருக்கோம். தாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள். நீண்ட நேரம் காத்திருப்பதால் எங்களுக்கும் ஒரு இருக்கின்றது. சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பாடலுடன் வந்திருக்கிறீர்கள்?
1: நான் கேட்கும் பாடல் சவாலே சமாளி படத்திலிருந்து நிலவை பார்த்துவான்னு சொன்னது.
0: என்னை தொடாதே அந்த பாடலை கேட்கின்றீர்கள். சரி சொல்லுங்கள். வெறுப்பு.
1: வெறுப்பு நிலவெல்லாம் சொல்லிட்டு வருது. நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், வெறுப்பு உண்டாக்குறதுக்காண்டே சில கூட்டங்கள் இருக்குது. திருக்கி விட்டுருவாங்க, நல்ல சந்தோஷமா பழகுவாங்க, வேண்டுவாங்க. இதில் இன்றைக்கு வெறுப்பு ஏற்றப்படும் என்று சுழி ஓட்டு சேர்ந்து வார கூட்டங்கள் கட்சிக்காக இருக்கு. சரி, அப்படி இருந்தாலும் அந்த வெறுப்ப வெறுப்பை நாங்கள் திணிச்சு அங்க தள்ளி விட்டு போட்டு அவங்களுக்கு மற்ற பக்கத்தால இடிச்சு தூக்கி போட்டுருவோம். அவைக்கு அந்த வெறுப்பை
0: பொதுவாக என்னென்ன விடயங்கள்ல வெறுப்பு ஏற்படும்? அநேகமாக மகவருக்கு என்னென்ன விடயங்கள்ல பொதுவாக வெறுப்பு வரும்?
1: பொறுப்புகள் என்னன்னு கேட்டாங்க, இந்த நல்ல கொண்டாட்டங்கள்ல இந்த விழாக்கள்ல போகும்போது நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துருவேர் அண்டு முன்னுக்கு வந்துருவேர் பொறாமப்பட்டு இந்த வெறுப்பு சொல்லு வார்த்தைகளை அள்ளி இறங்கி அவர அந்த சினக்க வச்சிருவாங்க.
0: உண்மையா அந்த மனதை உடைப்பது என்பது அது ஒரு பெரிய உண்மையிலேயே அது தாங்க முடியாத ஒரு ஒருவர்கிட்ட மனதை உடைப்பது வந்து ஒரு என்னென்ன சொல்ற ஒருவரை இல்லாம பண்ணுவதற்குரிய ஒரு வேலை. என்ன
1: மற்றது அவர் அந்த அந்த வெறுப்பு அவர் மனதுக்குள்ள விழுந்தவுடனே அந்த முழு நாளும் அவருக்கு ஒரு வேற யோசனையில தான் ஓடிக்கொண்டு போவோமே. அதே சிந்தனை தான் அவன் ஏற்றி விட்டுட்டு போயிட்டானேண்டு எப்படியாவது அந்த வெறுப்பு எங்கேயாவது கொண்டே தள்ளி விடணும்னு சொல்லி இருந்தாலும் அவர் அந்த வெறுப்போடு அவன் மனச கொஞ்சம் சோர்ந்து போயிருது. வேற என்ன?
0: பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை. எல்லோரும் சமமானவர்கள் தான் என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை.
1: என்ன,
0: எல்லாவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது, ஏதோ ஒரு திறமை இருக்கின்றது, ஏதோ ஒரு வழியில் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன,
1: எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் தாங்கள் தங்களை தாக்கணும் என்ற அந்த எண்ணம் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வாழ்க்கை. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: ஒழித்த அந்த பாடலை ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பாடகர் அவரையும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: பாடலை
0: பாடல் போடுவதற்கு நேரம் இல்லை, நீங்கள் உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு கமலவேணி இணைந்திருக்கின்றீர்கள், உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கமலவேணி, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் என்ன கருத்தோடு வந்திருக்கின்றீர்கள்? வெறுப்பு.
2: நான் வந்து கேது எங்களுக்கு தெரியாமத்தான் இப்படி அப்படி சொல்லிருக்கல. அதன் மீது ஒரு வெறுப்புத்தானாவே உண்டாகும். என்ன
0: கண்டிப்பாக இல்ல இல்ல, சில சில பேரெல்லாம் நாங்கள் அன்பாக வரவேற்க போவோம், அவர்கள் அது பேச்சு வெறுப்ப உண்டாக்கிவிடும்.
2: என்ன விட்டுட்டு சரியான ஒரு வெறுப்பை தொட்டு கொண்டு செல்லுது.
0: ஆனால் அவர்கள் அதை அந்த அந்த வெறுப்பை கொட்டுவர்கள் புரிந்து கொள்வார்களா?
2: அது அதற்கு நாங்க சொல்றோம் சரியோ பிள்ளையோன்றத மட்டும் புரிந்து கொள்வதில்லை என்றுதான் எனக்கு படுகிறது. கதைக்க யோசித்து கதைக்க வேணுமே, அவர் கதையை கதை கேட்க கதைக்கு சொல்லி நாங்க சரியான யோசித்துதான் கதைக்க வேணும். ஆனா நேர ஒரு கருத்தை நீங்க பிள்ளையா உங்களுக்கு நேரம் சொல்றவங்க யாரும் சுட்டி காட்டலாம்.
0: பிள்ளைங்க இல்ல நிச்சயமாக அப்படி அந்த பிள்ளைய சுட்டி காட்டுவர்கள் இருந்தா தான் நாங்கள் திருந்தி கொள்ளலாம். என்ன இப்போ நான் நான் எல்லாம் ஒரு ஒரு கொண்டாட்டத்துக்கு போனேன், ஆனால் காலையிலேருந்தே சரியான வேலையாக அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே கொண்டாட்டத்துக்கு போ, கொண்டாட்டத்தில் முதல் வரவேற்று நின்றவர் என்னடா கேட்டார், என்னை ஓவர் அடிச்சிட்டு உண்டு. அப்போ இவ்வளோ வெறுப்பாக இருக்குங்க எங்க ஆபம்.
2: அவர்களுக்கு போட்டிருக்கிறேன் தஞ்சை குடிக்க வழி இல்லாததான் இப்ப இப்படி நிக்கணும். அதே நீங்கள் அப்படி போடுறீங்க, அதான் தஞ்சை குடிக்க வழி இல்லாட்டியும் கூட விட்ட வரே இல்லையா?
0: மற்ற முயற்சியால முன்னுக்கு வந்த பேர்கள் என்ன வெறுப்பாக இருக்கின்றது.
2: என்ன அப்ப அதுதான் வெறுப்புகளை உண்டாக்குறது. இப்ப நாங்க கூட நல்ல எங்களுக்கு வெறுப்பேற்றி விட்டால் அது சேர்ந்தாலும் காலம் கூட அந்த மனசுக்கு அது வெறுப்பாகத்தான் இருக்கும். சும்மா நடித்துத்தான் சென்று கிடைக்கும்.
0: எதற்காக அப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்ப நான் இதுல இருந்து இத்தனையோ வெறுப்புகளை காட்டியிருக்கலாம், ஆனால் இது வந்து பொது இடம் என்ன? அப்ப இது இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் வெறுப்புகளை காட்ட முடியாது.
2: படிக்கணும் உண்மையிலேயே
0: அது அதை வரவேற்க வேண்டும், அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கிய பிரச்சனை. நீரம் வராது, மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு அடுத்தவரை இணைத்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு விமல் நிமல். வணக்கம்.
3: நிமல சிங்கம்.
0: நிமல சிங்கம், எங்கள் சிங்கம். சிங்கம் எப்படி சிங்களா நிக்கிறீங்களா?
3: நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்ற மேடம் கொடுக்கணும்.
0: சொல்லுங்கள் வெறுப்பை பற்றி.
3: வெறுப்பு என்னன்னு, சில பேருக்கு புசு பேத்தினாதான் வெறுப்பு வரும்.
0: வெறுப்பு வரும்,
3: புசு பேத்தாட்டே வெறுப்பு பெறாது. எங்க எங்க சாகிறான், எங்க தூங்குறான் என்று பார்த்து கொண்டிருப்பினும்.
0: நிச்சயமாக அந்த தங்கள் தங்களை கவனிப்பவுடன் உம்ம ஊர்ல பலர் மற்றவரை கவனிப்பது அதிகமாக இருக்கின்றது. என்ன
3: கண்காணிப்பு கூட,
0: கண்காணிப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தங்கள் தங்களில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, இப்படி இதுகள் இதை விட அவர் அந்த மற்றவர்களை கவனித்து அவர்களுக்கு வெறுப்பேற்றும் விதமாக நடந்து கொள்வது அதிகமாகவே இருக்கின்றது. நான் உட்பட
3: உங்களுக்கு தெரியாது கேது. பிபி பொன்னம்பலத்தின் மகன். அவன் என்ன பேர் மகனுக்கு?
0: பிபி பொன்னம்பலத்தின் மறந்துட்டேனே, பேசிக்கொண்டிருங்கள் சொல்லுவேன்.
3: அவன் அந்த பையன் மாதிரி கதைப்பான்னு உண்மையில தகப்பன் இதுக்கு ஈடு கொடுக்க மாட்டேன். அளவட்டி என்ன
0: பிபி பொன்னம்பலத்தின் மகன்?
3: பிபி பொன்னம்பலத்தின் மகன். அப்படி ஒரு ஒருத்தர் நாங்கள் கண்டதும் கிடைக்காது, காணப்போனதும் கிடைக்காது. மற்ற சசியாக்கள்
0: எல்லோரும் மிக அருமையானது. அந்த வெறுப்பை பற்றி சொல்லுங்கள். வேறு
3: வெறுப்பு வந்து எல்லாரும் தூக்கி போடுறது, தங்கண்ட இதில் சுகத்தை காண்றதுனால அவைக்கு சந்தோஷம். அது ஒரு காலம் நினைக்காது.
0: ஆனால் அந்த வெறுப்பு என்பது வந்து ஒரு பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன, ஒருவர் ஒருவரை வெறுத்து விட்டால் அவரை தூற்றி அவரை இல்லாம பண்ணுவது என்பது அதொரு அது அந்த அந்த மனநிலையிலிருந்து மோர் மாற வேண்டும்.
3: என்ன, நிலைமை மாற வேண்டும்.
0: ஒருவரை நாங்கள் வெறுக்கிறோம் என்றால், இல்லை ஒருவர் பேசுவது வெறுக்கப்படுகின்றது என்றால், ஒருவர் செய்வது வெறுக்கப்படுகின்றது என்றால் அதை திருத்த ஒழிக்கிட வேண்டும். இப்படி இப்படித்தான் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு
3: விட்டு அந்த இடத்தை விட்டு விலக
0: வேண்டும். அந்த பழிவாங்க நிகழ்ச்சியில் தானும் பெரும்பாலானவர்கள் ஈடுபடுகின்றார்கள்.
3: என்ன
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: அடுத்தவர்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து அவையோடு இணைந்து கொள்றேன் நான்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: மிக ஆழமான வெறுப்பு, விருப்பமின்மை காரணமாக தோன்றுவது வெறுப்பு, அனைத்து விதமான வன்முறையை உண்டாக்கிவிடும், தூண்டிவிடவும் செய்துவிடும். உன் இதயத்தையும் மனதையும் வெறுப்பு நாசப்படுத்தி விடாதே. வெறுப்பு என்ற இதனால் நாசப்படுத்தி விடாதே. வெறுப்பை நீக்குவதற்கு அன்பு ஒன்றே போதும் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி பிபி.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் தம்பு கேதீஸ்வரன் அவர்கள். கேதீஸ்வரநாதன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: இருக்கோம் இருக்கோம். நன்றி நன்றி. நீங்க சொன்ன அந்த வெறுப்புக்கு ஒத்துப்போகாத சித்தாந்தங்கள் அல்ல, அந்த பெர்ஃபெக்ஷன் பாக்குறது அக்யூரேட்டா இருக்கணும். அப்ப ரெண்டு இருக்கு. ஒரு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நீ சுத்தமா இருந்தா ஓகே, 100% சுத்தம் பாக்குற அப்படியான சில பேர்
0: இருக்கு. உண்மைதான். என்ன, ஓ ஓ,
5: பட்டும் தெளிஞ்சாம இருக்கிற ஒரு நாடு உங்களுக்கு தெரியும். ஒரு பாடம் குலவளுக்கு படத்துல
3: பூமியிலே
0: ஆயிரம் பூ, பூமியிலே பூவிலே சிறந்த பூ இந்த பூ, அந்த அப்படியான வாழ்க்கை அந்த
5: வெறுப்போடு சொல்லி வருது. எப்படி இங்கிலீஷ்ல இருக்கல குட் பெட்டர் பெஸ்ட் குட் பேட் ஆக்லி அந்த பட திரைப்படங்கள் கூட வந்து மனிதர்கள் மூன்று விதமான படிகளே இருக்குது. அப்ப ஒரு திறம் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்றதை விளங்கி கொண்டு வந்தா சுகமா நடக்கலாம். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் வைவருடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் அருமநாயம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: நான் நலமாக இருக்கிறேன். நன்றி. வெறுப்புடைய சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். வெறுப்பு என்று என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நன்றி மறந்தவர்கள் நியாயம் நியாயம் நீதி அல்லது ஒரு பிரச்சனை சம்பந்தமாக என்ன ஏது என்று சொல்லி தட்டி கேட்க போனால் கொல்லுவேன் ஒட்டுவேன் என்று சொல்வார்களே.
0: அந்த அப்படியான வெறுப்பு வார்த்தைகளை சொல்லுவாங்க.
6: அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அதிலும் குறிப்பாக ஒரு சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி அவர்களுடைய குடும்பம் சகோதரர்கள் எல்லோருமே அப்படித்தான் பேசுகிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிலே குறிப்பாக இந்த இத்தாவில் பழைய சேர்ந்த இந்தியாவிலே ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வந்த ஒருத்தர் முருகன் என்றவர் அவர் ஒரு நன்றி கட்ட ஒரு விதமாக கருதித்திருக்கிறார். அப்படி அவருடைய அஞ்சிக்கு மெசேஜ் போட்டுக்கிறார். இன்னேர் வந்தால் அவருக்கு கையை காலை வெட்டி தவண்டு போக செய்வதாக அவருக்கு அந்த மனிதன் செய்த உதவிகளை நன்றிகளை மறந்த அவன் ஒரு மனிதனா தான் ஒரு ஆன்மீகவாதி என்று கூட தான் ஒரு ஆன்மீகவாதி என்று கூட போட்டி
0: கொடுத்துக்கிறான். குறிப்பிடாமல் அந்த மன சில வெறுப்புகள் அப்படித்தான் வருவது என்ன சில உதவிகள் செய்து
6: நீங்கள் ஒரு பக்கத்தில் சொல்வீர்கள் தோல்வித்து காட்ட வேண்டும் என்று இவ்வளவு சொல்றீர்கள் பேரை சொல்ல வேண்டும்.
0: இல்ல பேரை சொல்லும் பொழுதோ நேரடியாக இப்ப நீங்கள் சொல்லும் பொழுது ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் வானிலைகளில் சொல்லும் பொழுது
6: கொஞ்சம் பொருங்கள் அஞ்சி அஞ்சி முறையானவளுக்கு சொல்கிறாய் உன்னுடைய சித்தப்பாவுக்கு அப்படி செய்கிறேன் என்று பிறகப்படி நீ அந்த அஞ்சியுடன் முகம் கொடுத்து பேச போகிறாய். அப்படி அஞ்சி என்று அஞ்சி என்று அழைக்க போகிறாய் என்ன அறிவு? அடுத்தது கைகால் பட்டினா எப்படி ஒரு தவண்டு செல்ல முடியும்? அந்த அறிவு கூட இல்லையா?
0: ஒரு ஆத்திரத்தில் அந்த வெறுப்பான வார்த்தைகளை உமிழ்ந்து விடுவது தானே.
6: ஆத்திரம் என்றாலும் ஒரு முறைதலே இருக்கிறது இல்ல. வயதுக்கு மூத்தவர்கள் என்ன முறை உறவுக்காரர் என்றதுக்கு மரியாதை இல்லாதவர்கள் உலகப்படி ஆன்மீகம் என்று பேசுவார்கள். இதெல்லாம் தவறான விஷயம். தாங்கள் தங்களை மட்டும் ஏதோ பக்குவப்படுத்திக் கொண்டு தாங்கள் தான் பெரியவர் ரெண்டு உலகத்தையும் காட்டிக்கொள்வது. இவர்களை தூக்கி எறிய பண்ணு இவர்களுக்கு பயந்து வாழக்கூடாது.
0: கண்டிப்பா
6: நன்றி. அவருக்கு அவரை ஜெயிலுக்குள்ள இருந்த போது கூட அந்த போய் அங்க பணம் கொடுத்து பல வகைகள் வாங்கி கொண்டே கொடுத்து சாப்பாடையெல்லாம் கொடுத்தது அதை கூட மறந்து
0: விட்டானு.
6: அப்படி நன்றி இல்லாதவர்கள் ஒரு மனிதர் என்று இவங்களுக்கு என்ன என்ன பயம் ஏன் பயப்படுவோம்?
0: நிச்சயமாக இப்படியான பலர் தான். ஆனால் இந்த வெறுப்பு என்பது நான் உண்மையிலேயே இது எடுத்துக்கொண்டு வந்த காரணம் வந்து இந்த வெறுப்பை வந்து நாங்கள் அந்த ஒரு பகையாகவோ ஒரு பிரிவாகவோ எடுக்காமல்
6: இல்லை ஒரு ஒரு விடயத்தை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சரி நீ எங்கே எனக்கு இந்த விடயம் பிடிக்கவில்லை நீ என்னிடம் நியாயம் கேட்டு வர வேண்டாம் நான் நியாயம் கூட தயாராக இல்லை என்று சொல்லி விட வேண்டியதானே. அது என்ன வந்தால் ஒட்டி கொள்ளுவேன் அல்லது இந்த ஊருக்கு வரக்கூடாது என்று அவருடைய ஊர் அந்த அந்த ஊர் முழுக்க அவருடைய கால்களே இருக்குதா இருக்கிறதா?
0: இல்லை அதான் சொல்லுகின்றேன். இன்று எடுத்து வந்த காரணமே நான் வெறுப்பு வந்து ஒரு சிந்தனையாக மாற வேண்டும் சிந்தனை புரிதலாக மாற வேண்டும் புரிதல் முயற்சியாக மாறி மாற்றமாக வர வேண்டும். இப்படி மாறினால்தான் ஒரு தனி மனித வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் காரணமாக போகலாம்.
6: இல்லை ஏற்கனவே 35 வருடங்கள் ஜெயிலில் இருந்து அங்கே ஜெயிலில் இருந்த போது அங்கே வாங்கின அடியின் போது அங்கே அங்கே வட்டி இருக்கலாமே ஆண்டே இருந்தா அங்கே அடி வாங்கி சக்கை போட்டு சாகர கட்டத்தில் வந்து வெட்டுவன் கொல்லுவன் நாளைக்கு வெட்டினா என்ன, இலங்கையில் அரசாங்கம் விட போதா ஒரு ஏக்கர் விட போறாங்களா? அவன் தம்பி அறிஞ்சு சொல்லியிருக்கிறான் கொல்லுவன் என்று. குடும்பமே கொலகார குடும்பம் தானே.
0: அப்ப நீங்கள் இது எல்லாம் ஒரு ஒரு நன்க சிந்தனையுடன் ஒரு புரிதலோட ஒரு நல்ல முயற்சி எடுத்து அவர்களது மனதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்.
6: அவர்களது மனத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. என்னென்றால் அவர்கள் தங்கள் தாங்கள் செய்வதுதான் நியாயம், தாங்கள் அடுத்தவரை மரியாதையின்றி பேசுவதுதான் நியாயம் என்று சொல்லுபவர்களுக்கு இடம் நாங்கள் நியாயம் கேட்க முடியாது, சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்வார்கள்.
0: அதுதான் எறும்பூர கல்லும் தெய்வம் என்று சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் மாற்றலாம், அந்த உலகத்தில் மாற்ற முடியாது என்று எதுவுமே இல்லை.
6: அது அதன் நான் சொல்றேன், நல்லவர்களை மாற்றலாம், அல்லது தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்தவர்களை மாற்றலாம், சொல்லிக் கொடுத்தால் நாங்கள் செய்த தவறு என்றுதான் உணர்ந்து கொள்பவர்களை மாற்றலாம், அல்லது ஏற்றுக்கொள்பவர்களை மாற்றலாம். இப்படியான மனப்பான்மை தாங்கள் தான் நல்லவர்கள் நினைத்துக் கொண்டு இப்படி செய்வர்களை மாற்ற முடியாது.
0: இப்ப ஒரு ஒரு மனிதனின் தவறான செயலை கண்டித்து நாங்கள் அவரை ஒரு வெறுப்பை காட்டி அவரை நல்ல வழிபடுத்துவது வேறு, ஆனால் அந்த அந்த மனிதனையே முழுமையாக வெறுப்பது வேறு தானே.
6: அது சரி, ஆனாலும் எதையும் ஒரு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் முன்னாஞ்சி என்று இருக்கிறது அல்லவா?
0: ஓ, ஒரு மனுஷனை வெறுக்காம அவற்றை தவற மட்டும் எதிர்த்து நாங்கள் வெறுப்பை காட்டுறது சரிதானே?
6: அவர் அவர் அவர் மீது வெறுப்பு இருந்தால் ஏன் அவர் அவருக்கு ஒருவர் உதவி செய்ய போகிறார், நல்ல வேற ஒன்று உதவி செய்தது, அதை சிந்திக்க வேண்டாமா?
0: நிச்சயமாக,
6: அதுவும் அவருடைய குடும்பத்தில் இல்லாதவர்கள், இன்னொருத்தர் அவருடைய குடும்ப உறவு கூட இல்லாதவர் செய்த உதவிகளை எப்படி மறக்கிறதா, மறந்து எப்படி சொல்வதா?
0: இன்னார் செய்தாலே ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடன்றெல்லாம் சொல்லுகிறார்கள் திருக்குறள் எல்லாம்.
6: அதெல்லாம் இந்த காலத்தில் எடுபடுகிறதா சொல்லுங்கள், எத்தனை பேர் காட்டுங்க?
0: நிச்சயமாக எடுபடும். நாங்கள் ஒருவரை ஒரு புன்னகையாளரை
6: இல்ல இல்ல ஒருவரை வட்டி கொலை செய்த பின் விடுபடும் சொல்ல வருகிறீர்களா?
0: இல்ல, ஒரு புன்னகையால் கூட எத்தனையோ பேரை மாத்தி விடலாம். என்ன
6: அது நீங்கள் சொல்வது? நான் நல்ல மனிதர்களை, நல்ல பண்புள்ளவர்களை, பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தவர்களை மாற்றலாம், இப்படியானவர்களை மாற்ற முடியாது. குடும்பமே கொலை செய்வதாக சொன்னால் எப்படி? அது என்ன, இது வீடு பூண்டு அடிக்கிறார்கள் கூட அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களை.
0: அது ஒருவருக்காக ஒருவர் சொல்லுவதும் அந்த ஆத்தாமையில் சொல்லுவதும் செய்வதும்
6: அது என்ன எப்படி சொல்வது? ஒரு ஒரு தாய் முறையானவளுக்கு இப்படி சொல்லிவிட்டு அந்த தாயோடு நீங்க எப்படி கதைப்பாரு?
0: அவர்களது மனசில் எத்தனையோ நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். என்ன
6: இருந்தால் இருந்தால் அதை காட்டிக்கொள்ளலாம் தானே, நான் நல்லவன் என்பதை காட்டுவதற்கு அதுதான் உதாரணம். இப்படி சொன்னால் எப்படி நல்லவர்கள் சொல்வது?
0: கண்டிப்பாக
6: ஒரு குடும்பத்தை சேர்ந்த எல்லோருமே அப்படி செய்தால், அப்படி சதிகள் செய்தால் எப்படி நல்லவர்கள்? இந்த குடும்பத்துக்குன்ற ஒரு ஒரு முறை ஒரு ஒரு ஒரு நல்ல மரியாதை உள்ள குடும்பம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் அல்லவா?
0: கண்டிப்பாக. மேலே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனைக்குரிய கருத்துகளுடன் இந்த காலை பூந்தண்டலை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புக்கள். ஆதரவு வழங்குவோர் வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஸ்தாபனத்தினர். கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய இரு தினங்களிலும் சுயின விடுமுறை அறிவித்து பணிக்கு சமம் அளிக்காமல் இருக்க கிராம உத்தியோகஸ்தர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை என்னும் வெளியுறவு கொள்கைகளில் இலங்கையுடனான உறவும் பங்களாதேஷுடனான உறவும் மிகவும் முக்கியமான முதன்மை பொருளாக விளங்குவதாக இந்திய பாராளுமன்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவர் சசி தரூர் தெரிவித்திருக்கின்றார். காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டு முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அண்மையில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக சந்தித்தபோது மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் முன்வைத்ததுதான் இந்த நெருக்கடிக்கு முதன்மையான காரணமாக உருவெடுத்திருக்கின்றது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருநாட்டு பேச்சுக்களின் போது மீனவர் பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் ரந்தீர் ஜெஸ்வால் கூறுகையில், இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுக்களின் போது மீனவர் விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு தொடர்பான கோரிக்கைகளை மனிதாபிமான முறையில் அணுக இலங்கை அரசாங்கத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் மனித புதைகுழிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மூதூர் படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்றும் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் அந்த நாட்டு வெளியுறவு பொது நடவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரவு ஹக்கீம் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை அழைப்பி வைக்குமாறும் தமது மத்திய குழுவில் ஆராய்ந்து தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் பதிலளித்திருக்கின்றார். சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் ராயபக்சாக்களுக்கும் இடையில் தொடர்பு என்று அரசாங்கம் குறிப்பிடலாம். தமது இயலாமை மற்றும் பலவீனத்தை புரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆளுங்கட்சி தோற்கடித்த போதிலும் அடுத்தடுத்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலும் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்வதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 6.59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது. நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்று அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம், துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ஒரு ரீதியான ஓர் கோட்பாடாகும். அந்த கோட்பாடுகள் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மாறுவதில்லை. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்துவத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் ஒவ்வொரு சட்டத்தரணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜைகளினது கடமையாகும் என முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சட்டத்தரணி அலி சப்ரி வலியுறுத்தியிருக்கின்றார். தற்போதைய தொழில்நுட்பத்துக்கு பொருந்தாத 30 ஆண்டுகள் பழமையான அரச வேதன முறைமையை மாற்றுவதற்காக நிதியமைச்சகம் புதிய அரச வேதன முறைமைக்கான விளம்பரத்தை வெளியிட்டிருக்கின்றது.
அமைச்சர்கள் தமது உத்தியோக அரச பங்களாக்களை பயன்படுத்துவதில்லை என்ற தீர்மானத்துக்கு அமைவாக கொழும்பில் அமைந்துள்ள 7 அரசுக்கு சொந்தமான பங்களாக்களை பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு யோசனைகளை கோரியிருக்கின்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்து 3 முக்கிய பீடங்களில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லையை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தகமாளி அறிவித்தல்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு கூட்டு எதிர்கட்சி தீர்மானித்திருக்கின்றது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் உத்தரவுக்கு அமைவாக 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்துக்காக வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தகமாணி அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி வரும் புதன்கிழமை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. நோபல் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் அஸ்பெசும ஊழல் மோசடி தொடர்பில் மேலும் 2 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நுவலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கின்றார். அஸ்பெசும திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் முறையான விசாரணைகளை செய்வதுடன் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தில் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே நேரம் இந்த செயல்பாட்டின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தினசரி விசேட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் ஒரே நாளில் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அளவிலான இணைய பணப்பறிப்பு மோசடி குறித்து இலங்கை கணனி அவசர நிலை ஆயத்தக்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதானி கூகுள் நிறுவனங்களிடம் இளைஞர்களின் தரவுகள் ஒப்படைக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ராகுல் காந்தி நேற்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்தியாவில் சில வாரங்களாக நீடித்த இளையார் போராட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கடும் நெருக்குதலை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழ் வழியில் கல்வி பயில்கின்ற காவலர்களுக்கும் PSDM சட்ட முன்னுரிமையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிதி ஸ்டால்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கின்றார். பெங்களூருவில் மனைவியை கொன்றுவிட்டு பீகாருக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் 24 வயது இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பிளாச்சிக்குறிச்சி கிராம மக்கள் குடிநீருக்காக கடந்த 45 நாட்களாக அல்லல் படும் நிலை உருவாகியுள்ளது. கனடா இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நீட்டிய விலையில் சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவனுக்கு ரூபாய் 520 உயர்ந்து 1,11,720 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் எதிர்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் பெற்றவர் என கூறப்படும் பாபா பங்கா தெரிவித்த அதிர்ச்சியூட்டும் 3 கணிப்புகள் நிறைவேறும் நேரம் நெருங்கி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது.
ஈரான் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. மேற்கு ஜெர்மனியில் உள்ள மெக்கனிஷ் ராணுவ முகாம் மீது சந்தேகத்துக்கிடமான இரண்டு ட்ரோன்கள் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. முன்னாள் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடனின் உடல்நலம் மோசமாகியுள்ளதாக திரு ஹண்டர் பைடன் விவரங்கள் வழங்கியிருக்கின்றார். தாய்லாந்தில் பங்கக் பள்ளியொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் 90,000 ரப்பர் வாத்துக்கள் ஆற்றில் விடப்பட்ட காட்சி அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோரின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. நூற்றி 121 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணம் ஒன்று தென்பட உள்ளதாக நாசா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், கொழும்பு ஆர் பிரேமதாசா சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 6வது லங்கா பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜெப்னா கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளாக வெற்றி கொண்ட கோல் கெலன்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக சூடியிருக்கின்றது. அர்ஜென்டினா அணியின் கால்பந்து நட்சத்திரம் லயனஸ் மெஸ்லியின் தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி உடல்நல குறைவால் ரிசோரியாவில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 68. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுவதற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் தூத்தியோர் இணையதளமான www.tmtamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.68% இந்திய பெறுமதியில் 110.07% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 335.37% இந்திய பெறுமதியில் 95.22% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.13% இந்திய பெறுமதியில் 117.87% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 452.47% இந்திய பெறுமதியில் 127.47% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 240.52% இந்திய பெறுமதியில் 68.30% காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரல் ஓவியத்தில் இன்று அதிகாரம் 3 நீத்தார் பெருமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 25வது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிளார் கோமான் இந்திரனே சானுங்கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிளார் கோமான் இந்திரனே சானுங்கரி.
1: ஒளியின் நடுவே அமைந்தது அந்த பர்ணசாலை. அடர்ந்த காட்டுக்குள்ளே மலைவிழ் அரபியும் மான்களின் துள்ளலும் மலர்களின் மனமும் அந்த பர்ணசாலைக்கு இன்பமூட்டிக் கொண்டிருந்தன. அங்கேதான் குடத்துக்குள் விளக்கென அந்த குடிலுக்குள் வாழ்ந்தாள் அழகின் எல்லை அகலிகை. ஓவிய பெண்ணுக்கு கூட ஒரு குறை இருந்திடலாம். சிற்ப சிங்காரிக்கும் அழகில் ஒன்று குறைந்திடலாம். அகலிகையோ அவள்

கண்டுவிட்டான் இந்திரன். மண்ணுலகை மட்டும் ஆள்பவன் இல்லை நான், விண்ணுலகையும் ஆள்பவன் என்று தனது ஆட்சியின் கீழுள்ள நிலப்பரப்பை எண்ணி எண்ணி இருமாப்பு கொண்டவன் அவன். அவளோ அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு குடிலுக்குள் மறைந்து விட்டாள். வீட்டுக்கு வந்த வேந்தன் இந்த மானை வீட்டை நடத்தாமல் திரும்ப மாட்டேன் என சூளுரைத்து தன் தங்குமிடம் சென்றான். விடியற்காலை முனிவரை போல வீடமிட்டுக் கொண்டான். முனிவரோ வைகரைக்கு முன்னெழுந்து வைதிக நெறி காக்க ஆற்றில் குளித்தெழுந்து ஆண்டவனை வணங்க சென்றிருந்தார். வீடம் குளியாமல் காம வேகம் தணியாமல் இந்திரன் குடிலுக்குள் நுழைந்தான். உறங்கிடும் பேரழகை அள்ளி பெருகினான், அணைத்து உருகினான். தனி மணந்த முனிவர் முனிவரென எண்ணி நெடுநாளிய தாமத்தை தணித்து கொண்டாள். இடையிலேயே அவன் கணவன் இல்லை என கண்ட பிறகும் புலனடுக்கும் சக்தியின்றி இன்ப போதையிலே மயங்கி கிடந்தாள். பூஜை முடிந்து திரும்பிய முனிவர் புயலாய் சீறினார், புலியாய் பார்ந்தார். சதிகாரர்களே, சண்டாளர்களே என சபித்தார். கல்லாக நிற்கின்றாள் அகலிகை. கணவனுக்கு பதிலளிக்க முடியாமல் கண்ணெல்லாம் புண்ணாக கலங்கி அழுதான் இந்திரன். புலனடக்க முடியாத தனது தவத்தினை எண்ணி இதைத்தான் குரல் குறிப்பிடுகிறது. புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் இருந்து ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை அகற்றிடும் மனிதன் வல்லமையே உலகிற்கு எடுத்து காட்டுகின்றான் என்று இதோ அந்த குரல். ஐந்தறிவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் ஓமான். இந்திரனே சாலும் கேரி. நீத்தார் பெருமை என்ற தலைப்பில் அதிகாரம் 3 பாடல் 25.

0: சுற்றுலா செப்பலில் யூழ்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: ஆயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கை விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
1: நேரடிய
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹார்லோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரத் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58 8005 சூரே. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபா.

தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி திரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

நம்பியார் அவர்களின் அன்பும் மனித பண்பும் அவரது தாராள மனப்பான்மையும் ஈழத் தமிழர்களின் அவல வாழ்க்கை பற்றி அவருக்கு இருந்த ஆழமான புரிந்துணர்வும் ஆயுத போராட்டத்துக்கு அவர் வழங்கிய பேராதரவும் இப்படியாக தனிச்சிறப்பு வாய்ந்த அவரது குணாம்சங்கள் பிரபாகரனை வெகுவாக கவர்ந்தன. முதலமைச்சரின் அன்பும் ஆதரவும் இருந்த போது தமிழ்நாட்டில் தொடர்ந்தும் தங்கியிருந்து ராஜீவ் நிர்வாக பீடத்தின் அழுத்தங்களுக்கு நெருக்குவார ராஜதந்திரத்துக்கும் ஆளாவதை தேசிய தலைவர் பிரபாகரன் விரும்பவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவமானத்துக்கு ஆளான சம்பவம் உண்ணாவிரத அனுபவம் அவரை வெகுவாக பாதித்திருந்தன. இந்தியாவின் தயவில் தங்கியிருக்க முடியாது என்பதை இந்த அனுபவங்கள் பிரபாகரனுக்கு உணர்த்தின. இந்திய அரசின் ஆதிக்கப்பிடியிலிருந்து முற்றாக விடுபட்டு தமிழீழத்தில் சுதந்திரமாக செயற்பட்டு விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதை தான் பிரபாகரன் விரும்பினார். இதன்படி அவர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற ஒழுங்குகளை செய்தார். 1987 ஜனவரி மாதம் முற்பகுதியில் ரகசியமாக பாக்கிமீரணியை கடந்து யாழ்ப்பாணம் சென்றடைந்தார் பிரபாகரன். அவரது பணிப்பின் பேரில் நானும் எனது மனைவியும் மற்ற சில மூத்த உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து அரசியல் பணியாற்றியதாக பாலசிங்கம் குறிப்பிடுகிறார். வடமராட்சி பிரதேசம் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து வலிகாமம் மீது பெரும் படையெடுப்பை நிகழ்த்துவதற்கு சிங்கள ஆயுதப்படைகள் தயாராகின. வலிகாமம் பிரதேசம் மீதான படையெடுப்பின் போது தமிழீழ மக்களின் கலாச்சார தலைநகரமான யாழ்ப்பாணம் மீதும் பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தை எரித்து தரமட்டமாக்க வேண்டும், பின்னர் மீண்டும் கட்டியெழுப்பலாம் என்று ஜெயவர்தன தனது ராணுவ தளபதிகளுக்கு கட்டளையிட்டார். தனது நூல் ஒன்றில் தீட்சித் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். பொதுமக்கள் மிக செறிவாக வசிக்கும் யாழ்ப்பாண நகரிலும் வலிகாம பகுதியிலும் பெரும் படையெடுப்பு நடத்தப்பட்டால் குறைந்தது 10,000 தமிழ் குடிமக்கள் கொல்லப்படலாம் என்று சிங்கள ராணுவ தலைமை ஜெயவர்தனாவுக்கு அறிவித்திருந்தது. அப்படியிருந்தும் படை நடவடிக்கையை முடுக்கிவிட அவர் உறுதிபூண்டு நின்றார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஈவிரக்கமற்ற கொடூரமான படை நடவடிக்கைகள் டெல்லி ஆட்சியாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தமிழ் பொதுமக்கள் மீது பாரிய உயிர் சேதத்தை விளைவித்த சிங்கள ராணுவத்தினரின் மிருகத்தனமான போக்கு ராஜீவ்காந்தியை திகைக்க வைத்தது. ராஜேந்திர வழி மூலம் தெரிவிக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் உதாசீனம் செய்து மனிதாபிமானமற்ற கடும் போக்கை கடைபிடித்த ஜெயவர்தனா மீது இந்திய பிரதமருக்கு ஏமாற்றமும் வெறுப்பும் ஏற்பட்டது. இலங்கையில் அப்பாவி தமிழ் மக்கள் மீது ஏவிவிடப்பட்ட இனக்கொலை தாக்குதலும் அதை தடுத்து நிறுத்த முடியாத இந்திய அரசின் கையாலாக தனமும் தமிழ்நாட்டு மக்களிடையே கொதிப்புணர்வை ஏற்படுத்தியது. பொருளாதார தடைகளை விதித்து யாழ்ப்பாண தமிழர்களை பட்டினி போட்டு வதைக்கும் சிங்கள அரசு மீது சீற்றம் கொண்ட தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இந்திய மத்திய அரசு தடையிட்டு ஈழத் தமிழர்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் யாழ்ப்பாண மக்களுக்கு அவசரமாக தேவைப்படும் நிவாரண உதவியை கடல் மார்க்கமாக அனுப்பி வைக்க இந்திய அரசு முடிவெடுத்தது. 1987 ஜூலை 3 நாள் 40 டன் உணவு பண்டங்களுடன் 19 இழுவை படகுகளை கொண்ட கப்பலணி ஒன்று ராமேஸ்வரத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டது. இந்திய அரசின் இந்த தலையீடு ஜெயவர்தனாவை கொதிப்படியே செய்தது. தமிழர்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு வரும் இந்திய படகுகளை தடுத்து நிறுத்துமாறு கடற்படைக்கு உத்தரவிட்டார் ஜெயவர்தனா. ஸ்ரீலங்காவின் போர்க்கப்பல்கள் இந்திய படகுகளை தடுத்து நிறுத்தின. நடுக்கடலில் 6 மணி நேரம் வரை நிகழ்ந்த இழுபறியின் பின்பு இந்திய படகுகள் திருப்பி அனுப்பப்பட்டன. யாழ்ப்பாண பொதுமக்களின் சகல தேவைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவு செய்ய முடியும் என்பதால் வெளிநாட்டிலிருந்து உதவிகள் அவசியம் இல்லை என்று ஜெயவர்தனாவின் ஆட்சிப்பிடம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்தியாவின் மனிதாயமான நடவடிக்கைக்கு எதிராக ஜெயவர்தனா அரசு கடைபிடித்த உருமாப்பான கடும் போக்கு டெல்லி ஆட்சியாளர்களுக்கு சினம் ஊட்டியது. தமிழ் மக்களை இனக்கொலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு தேவை ஏற்படின் ராணுவ ரீதியாகவும் தலையிடுவதற்கு இந்தியா தயங்காது என்பதை ஜெயவர்தனாவுக்கு உணர்த்த வேண்டும் என்று ராஜீவ்காந்தி விரும்பினார். இந்த செய்தியை ஸ்ரீலங்கா அரசுக்கு புரிய வைக்கும் நோக்குடன் இந்திய விமானப்படையின் உதவியுடன் ஆகாய மார்க்கமாக யாழ்ப்பாண மக்களுக்கு நிவாரண உணவுப் பொருட்கள்
பொருட்களை விநியோகிக்க இந்திய அரசு முடிவெடுத்தது. 1987 ஜூலை 4 நாள் மிராஜ் போர் விமானங்கள் வழித்துணை வழங்க 5 AN-30 ரூட்டாக இந்திய போக்குவரத்து விமானங்கள் 25 டன் எடையுள்ள உணவுப் பொட்டலங்களை ஆகாயத்திலிருந்து யாழ்ப்பாண மண் மீது கொட்டின. இந்த ஆகாய மார்க்கமான நிவாரண விநியோகத்தில் தலையிட்டால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்தியா கடும் எச்சரிக்கையையும் விடுத்திருந்தது. இந்திய அரசின் இந்த மனிதாயமான தலையீடு கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவின் நடவடிக்கையானது ஸ்ரீலங்காவின் இறையாண்மையை மீறிய பாரதூரமான விவகாரம் என்று வெளிவிகார அமைச்சு கடும் ஆட்சேபம் தெரிவித்தது. இலங்கையின் உள் விவகாரத்தில் அத்துமுறை தலையிட்டதாகவும் இந்தியா மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தமிழர்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்தால் ராணுவ ரீதியாக இந்தியா தலையிடலாம் என்ற ஒரு கசப்பான செய்தியை எடுத்துக் கூறவும் இந்திய நடவடிக்கை தவறவில்லை. இந்திய அரசை ஆத்திரமூட்டுவதற்கிய ஜெயவர்த்தன யாழ்ப்பாண குடாநாடு மீது பட நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி வைத்தார். யாழ்ப்பாண மக்களுக்கு அவசர மனிதாயமான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு இந்திய விநியோக கப்பல்களை காங்கேந்துறை துறைமுகம் வாயிலாக அனுமதிக்கவும் ஸ்ரீலங்கா அரசு இணங்கி பணிந்து வந்தது. இது இவ்வாறு இருக்க யாழ் குடாநாட்டில் சிங்கள ராணுவம் கைப்பற்றிய பிரதேசத்தினுள் ஊடுருவிய விடுதலை புலி குர்லா அணிகள் எதிர்த்தாக்குதல்களை தீவிரப்படுத்தின. வடமராட்சி பகுதியில் நிலை கொண்ட சிங்கள ஆயுதப்படைகளின் சுற்றுக்காவல் அணிகள் மீது தொடர்ச்சியாக குர்லா தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ராணுவ தரப்பில் பெரிய அளவில் உயிர்ச்சேதம் விளைவிக்கப்பட்டது. இந்த தாக்குதல்கள் அனைத்துக்கும் சிகரம் வைத்தால் போல் 1987 ஜூலை 5 நாள் நள்ளிரவு சிங்கள ராணுவத்தினர் மீது முதல் கரும்புலி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்தியாவையும் இந்திய மக்களையும் பிரபாகரன் எந்த அளவுக்கு நேசிக்கின்றார் என்பதற்கு அன்னை இந்திரா மறைவின் போது அவர் வெளியிட்ட அறிக்கையே சான்று பகர்கிறது. அந்த அறிக்கையின் ஒவ்வொரு வார்த்தையும் அவரது உள்ளத்தில் இருந்து வெளிவந்த உணர்வின் சிதறுகளாகவே காட்சி தருகின்றன. மறைந்த அன்னை இந்திரா காந்தி மீது பிரபாகரனும் அவரது தோழர்களும் அளவு கடந்த மதிப்பு வைத்திருந்தார்கள். மனித குலத்தின் ஒளிவிளக்காக அவரை கருதினார்கள். துயரரும் தமிழ் மக்களின் மீது அனுதாபமும் அக்கறையும் கொண்ட மாபெரும் தலைவராகவே அவரை அவர்கள் போற்றினார்கள். அவர் இறந்த செய்தி பிரபாகரனையும் தமிழீழ மக்களையும் மாபெரும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டது. அதையொட்டி ராஜீவ்காந்தி அவர்களுக்கு உருக்கமான கடிதத்தை பிரபாகரன் 1/11/84 என்று எழுதினார். அது அன்புடைய அன்னை இந்திரா காந்தி கொடிய கொலைஞர்களால் அகால மரணமடைந்த செய்தி கேட்டு நாம் ஆழ்ந்த துயரமும் பேர் அதிர்ச்சியும் உற்றோம். மனித சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகமான இந்த கொலைபாதக செயலை நாம் வன்மையாக கண்டனம் செய்கிறோம். ஒடுக்கப்பட்ட மனித குலத்தின் ஒளிவிளக்காகவும் பாரத தேசத்தின் உன்னத ஆத்மாவாகவும் திகழ்ந்த ஒரு ஒப்பற்ற பெரும் தலைவரை நாம் இழந்து நிற்கிறோம். தங்கள் குடும்பமும் இந்திய மக்களும் உலகமும் இந்த ஈடு செய்ய முடியாத பேரிழப்பால் அடைந்திருக்கும் ஆழ்ந்த துயரத்தில் நாமும் பங்கு கொள்கிறோம். திருமதி இந்திரா காந்தி உலக சமாதானத்துக்காகவும் மனித சுதந்திரத்துக்காகவும் அயராது போராடிய வீராங்கனை ஆவார். ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களின் ஏகோபித்த குரலாக திகழ்ந்தார். தீர்க்க தரிசனத்தோடும் பூரண அர்ப்பணிப்போடும் பாரத தேசத்தை சோசியலிச பாதையில் நிர்மாணம் செய்ய அயராது உழைத்தவர். நவ பாரதத்தின் சிற்பியாக அவர் திகழ்ந்தார். இந்திய துணைக்கண்டத்தில் ஏகாதிபத்தியத்தையும் அதன் பேராதிக்க சதிவலை பின்னலையும் அவர் முழுமூச்சாக எடுத்து வந்தார். தேசங்களின் சுயநிதிய உரிமையின் அடிப்படையில் உலகமெங்கும் நடைபெற்ற தேசிய விடுதலை போராட்டங்களை அவர் முன்னின்று ஆதரித்து வந்தார். அனாதரமான நிலையில் துயரும் தமிழீழ மக்களின் பால் அன்னை இந்திரா காந்தி எப்போதும் அனுதாபமும் அக்கறையும் காட்டி வந்திருக்கிறார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை நிராகரித்து வருவதை அவர் எப்போதுமே கண்டித்தார். தமிழ் மக்களின் மீதான இனப்படுகொலையை நிறுத்தியாக வேண்டும் என்று அரசியல் ராஜேந்திர வழிகளில் அவர் ஸ்ரீலங்கா அரசை நிர்பந்தித்தார். இந்தியாவின் நல்லெண்ண அனுசரணையின் கீழ் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கும் தனிப்பட்ட முறையில் பெரும் அக்கறை செலுத்தினார். தமிழ் மக்களின் பெரும் காவலராக திகழ்ந்த அன்னை இந்திரா காந்தியின் தனிப்பட்ட அக்கறை மட்டும் இல்லாது போயிருந்தால் எமது தேசமே அழிந்து போயிருக்கும். தமிழ் விடுதலை இயக்கத்தின் ஆன்மீக வலிமையின் கோபுரமாக அவர் திகழ்ந்தார். தமிழீழ மக்கள்
இந்திராவை என்றும் அன்புடனும் நன்றியுடனும் பெரும் மதிப்புடனும் நினைவு கூர்வார்கள். தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நீங்கள் எந்த உன்னத லட்சியத்துக்காக அன்னை இந்திரா காந்தி வாழ்ந்து போராடி இறந்தாரோ அந்த லட்சியங்களை முன்னெடுத்து செல்வீர்கள் என்றே நாம் பூரண நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெற்றி பெற எமது நல்வாழ்த்துக்கள். இந்த கடிதத்தில் தனது நெஞ்சத்தினை மட்டும் அவர் பிரதிபலிக்கவில்லை, தமிழீழ மக்களின் உள்ளார்ந்த உணர்வினையும் பிரபாகரன் சரியாக எதிரொலித்தார். அன்னை இந்திராவின் மறைவு தமிழீழ மக்களை சொல்லனா சோகத்தில் ஆழ்த்தியது. 3 நாட்கள் தமிழீழ மக்கள் துக்கம் கடைபிடித்தார்கள். யாழ்ப்பாண மருத்துவமனை மீது கருப்பு கொடியேற்ற முயன்ற 2 விடுதலை புலிகளை சிங்கள ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அன்னை இந்திராவுக்காக தமிழர் ரத்தமும் சிந்தினார்கள், உயிரையும் தியாகம் செய்தார்கள். இந்தியாவின் மீதும் அதன் தலைவர் இந்திரா மீதும் அளவற்ற நம்பிக்கையும் மரியாதையும் பிரபாகரன் கொண்டிருந்தாலும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் விடயத்தில் இந்திய அரசுக்குள்ள வரம்புகளை பிரபாகரன் அறியாமல் இல்லை. இந்திய அரசில் உள்ள பல்வேறு மாறுபட்ட சக்திகளின் கருத்தோட்டங்களையும் பிரபாகரன் அறிந்திருந்தார். அதிலும் குறிப்பாக அன்னை இந்திராவின் மறைவுக்கு பின் புதிய சூழ்நிலையில் தனக்கு எதிரான சக்திகளின் கை ஓங்கி வருவதை பிரபாகரன் உணராமல் இல்லை. தமிழீழ கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவு தர மறுப்பது பற்றியும் பிரபாகரன் தெளிவாக அறிந்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த கோரிக்கையை இந்தியா ஆதரிக்க வேண்டிய அவசியம் நேரும் என்று பிரபாகரன் நம்பினார். இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் அவர் வைத்திருந்த நம்பிக்கைதான் இதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. ஆண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை நலநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: பிறகு சியாச்சல் ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஆ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA Sound Service.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: செய்யறீங்க?
1: என்ன அங்கடி சோறு மறைய என்னத்தை சமைக்கிறது?
0: என்ன கறி?
1: நேற்று அப்பா வந்து ஆட்டு பங்கு வாங்கணும்னு ஒரு அதைத்தான் சமைச்சு கொண்டு
0: நீங்க கறி சமைச்சா அது சூப்பரா தான் இருக்கும்.
1: என்ன வாய்ஸ் எல்லாம் தலைமை
0: ஒன்றுமில்ல, நான் வளமையை தான் சமைக்கிறேன். நான் வளமையே உங்களோட டிஷ் நல்லா தானே இருக்கேன்னு சொல்றேன். நான் எல்லாரையும் விட நீங்க நல்லா சமைப்பீங்க. சரி, இந்த சட்டி எப்படி இருக்கு?
1: கலாச்சாரம் அதுல ஒரு வடிவு இருக்கு, அதை நீ சொல்லி
0: அம்மா. இந்த கர்டன் எங்க வாங்கினீங்க?
1: இது இந்த போனவங்கம்மா அதுல மார்க்கெட்டுக்கு போனேன்னா அதுல பார்த்தாப்பல கொஞ்சம் மடிவா இருந்தாப்பல வாங்கிக்கணும்.
0: நீங்களா அப்பாவா?
1: என்னோட
0: நல்லா இருக்கிறது வேற விஷயம். ஆனா அவ வந்தம்மா எல்லாரோடையுமே அப்படித்தான், எல்லாருக்குமே உதவி செய்யணும். அந்த கஷ்டப்பட்ட ஆக்களை பார்த்தால் அவைகளுக்கு சாப்பாடு வண்டி கொடுக்கணும். அந்த விஷயம் எல்லாமே அவள்கிட்ட இருக்கு. இன்னொரு தமிழாக்கள் மதிக்கிறேன். நீங்க கரைக்கிறதுல வச்சு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒண்ணு சொன்னாங்க, நீங்க அவளை கண்டாலே கருப்பி அது இது என்று சொல்லுவீங்க. அவளை அண்டர்ஸ்டாண்ட்
1: பண்றேன்.
0: நீயும்
1: கதைய கொடுத்து கொண்டே இருக்கிற வந்து சமைக்க விடாம.
0: அம்மா அப்பா இங்க,
1: அப்பா அங்காலதான்
0: வீட்டுல
1: என்ன சொல்ல
0: எல்லாத்தையும்
1: புது புதுசா வந்து கதையாக
0: நான் லவ் பண்ணலாமா?
1: லவ் பண்றதுன்றது எங்கடத்துல இல்ல, லவ் பண்ணினாலும் ஒழுங்கா பண்ண தெரியும். லவ் நல்ல இடத்துல
0: நான் லவ் பண்றேன்மா. என்ன கொலை செய்த மாதிரி கத்துறீங்க?
1: என்ன லவ் பண்றேன்ட்டு என்ன சின்ன பிரச்சனையா?
0: என்ன லவ் பண்ண கூடாது?
1: சரி அதிர
0: புரியனா? சத்தம்
1: போடாதீங்கம்மா. ஐயோ அப்பா, எனக்கு மயக்கம் எல்லாம் வர மாதிரி கிடக்குது. ஐயோ
2: என்ன என்ன என்ன நடந்தது? அடுப்புக்கு ஏதாவது கை வச்சிட்டியா? என்ன படப்படுத்து கொண்டு இருக்கிறாய்?
1: இல்லையப்பா, சும்மா இருங்கப்பா. நீங்க
2: அவரோட பொம்பியை காட்டுக்கிட்டா? என்ன நடந்தது?
1: இல்லையப்பா. ஐயோ இவளப்பா, ஐயோ ஐயோ இவள் என்னமோ சொல்றாளப்பா.
2: என்னப்பா, நேரமும் அஞ்சலி ஆச்சு. என்னப்பா, பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு?
1: அவளுக்கு
2: என்னக்கு
1: அக்காவோட
2: தெருவில் நானே இனி மொட்டாக போட்டோம்னா தெரியும்.
0: நடந்தறிஞ்ச ஓடி போட்டு அழுது கொண்டிருக்கிற
3: பாருங்க நாங்களும் எதிர்பார்க்கலத்தான். சரி, அவளை விடு, முதல்ல போய் பாக்கட்டுக்கும். பார்த்து முதல்ல என்ன மாதிரி அவளை தேடி புடிச்சு கொண்டு வர சொல்லு. ஆமா, இப்படி இருக்காதீங்க, ரொம்ப ஆசாசியா வளர்த்தீங்களே பொண்ணு. என்ன அண்ணன் பையனுக்கு கட்டி குடிக்க போறான், கட்டி குடுக்க போறான், அமெரிக்காவில இருக்கிறான் இன்ஜினியர், என்ன பண்ணிட்டு ஓடி போட்டு ஆப்பிரிக்கனோட.
0: நீங்க வேற ஏத்தி கொண்டு இருக்கிறீங்க. அம்மா இருங்க, கொஞ்சம் அவா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடுங்க.
3: சும்மா இருங்க, ஏத்தி வரல இருந்தா அவங்களுக்கும் தெரியணும்ல. பெண் இப்படி போனா இப்ப அவங்க புருஷன் வந்து ஒதுக்கதான போறான். இப்போ
0: நொந்த புண்ணில மண்ணெண்ண ஊத்துற மாதிரி இருக்குங்கிற கதையப்பா.
2: நான் போற இடமெல்லாம் போய் பார்த்தான், அவளை இந்த திக்கிலையும் காணையில என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. போலீஸ் அது இது எல்லாம்
4: அதுதானே அது வெங்கட கலாச்சாரம் பண்பாடு. என்ன கரவலோட போய்
3: இஞ்சி வாங்கோ. நீங்கள் அவளை ஒன்னும் சாட்டாதீங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அவளையே சாட்டி கொடுக்க. நீங்கள் என்ன செய்யறீங்க வீட்டுல?
2: நான் என்ன செய்யறதோ? நான் வேலைக்கு போவா, வீட்டுல இருந்து நான் அடுப்படி பார்த்து கொண்டிருக்கட்டும்.
3: வேலைக்கு எந்த நேரம் வேலைக்கு தான் போறீங்களோ?
2: வேலைக்கு எந்த நேரம் போவோம்? உங்களோட நேரத்துக்கு நாங்க வேலைக்கு போறோம்.
4: இஞ்சி வாங்க அக்கா, இஞ்சி வாங்கோ. அவர் வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும், எல்லாம் பார்க்கணும். பொம்பளைகளுக்கு என்ன வேலை கேட்க வேணாம்? வீட்டுல இருந்து இந்த புள்ள ஒட்டிய கவனிக்க வேண்டியான அது பல்ல காட்டி கொண்டு திரியக்கே உங்க ஊர்ல முழுக்க கதைச்சது. ஆடன் ஓடுமண்டு அது போய் கருவலோடய போய் ஓடுறது. அவர்ல போய் குற்றம் சொல்லி கொண்டிருக்கீங்க. அந்த மாடா உழைக்கு இந்த குடும்பத்துக்காண்டி இல்லையே. உங்களுக்கும் தெரியும் தானே இது எப்படி இந்த குடும்பத்தை வச்சிருக்க. அந்த கேட்ட எல்லாம் வாங்கி கொடுக்கும். போச்சு கருவலோடான ஓடினது. என்றாலும் சனம் ஒரு மாதிரி கதைக்கும், அதானே பிரச்சனை. அது கருவலோடையா போய் ஓடுறது. ஒரு வில்லக்காரனோட போனாலும் பரவாயில்ல. என்ன கருவலைகள் இப்ப பிரச்சனை இல்ல. அவன் ஓகே கருவலோடானே ஓடினது. ஆனா அவங்க கொஞ்சம் களவு கஞ்சாவது எல்லாம் அவங்ககிட்ட பழக்க வழக்கம். இப்படி குப்பிகள் குளிக்க மாட்டாங்க, தண்ணி போடுமண்டு, கரண்ட் பில்லு பாப்பங்கள், களவுதுகள். அது இங்கே வந்ததுல இருந்து
3: பாத்தியே கண்ட கண்டதெல்லாம் வந்து இப்படி சொல்றதுக்கு நீ என்ன செய்யற? இருந்து உங்க புருஷன் வேற ஏதோ கதைச்சு கொண்டிருக்கிற.
4: என்ன கண்ட கண்டதுல சொல்றீங்க? நான் அவனோட உண்டா வேலை செய்தனா அவன இங்க பாருங்க. டெலிபோன்ல வேற விதத்தான் கேட்க போயிடும்.
2: டெலிபோனோ அதை முதல் அதுல முதல் டிபார்ட்மெண்ட் முதல் அதை இந்த டெலிபோன் மறைக்க வேணா, இந்த ரிங் பெல் மறைக்க வேணா. அவங்க எனக்கு மண்டை கட்டையெல்லாம் படிக்குது.
4: வாடாப்பா ஒரு மனுஷர் அறிஞ்சா உண்டே அன்பிலானே வாட. நான் வேலை என்ன கட்டிஞ்ச வந்து நிக்கிறேன்.
2: உங்களையெல்லாம் பார்த்தா அன்பில வாடாக்கள் மாதிரி கிடக்கு. ஆளுக்கு ஒரு உசாலத்தோட இங்க வந்து நிக்கிறீங்க.
4: உண்டே பிரச்சனை விளங்குறீங்கப்பா. நீ கோவப்படுறது நியாயம் தான். ஆனா இஞ்சப்பா நம்மள உள்ள அக்கறை எல்லாம் நான் இங்க வந்துறேன். எனக்கு 1008 வேலை இருக்கு. உண்ட குடும்பம் மாதிரி இல்ல. என் குடும்பம் வீட்டை நான் போய் நானும் இந்த பிள்ளைகளை பாக்கணும். ரெண்டோனும்
2: பாத்தியா? அவன் தன் குடும்பத்துக்கு விளம்பரம் செய்ய வந்திருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒவ்வொரு தினம் வந்து தெரு தெருவா இருக்கிறவன வந்து இங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வழிகிட்டான்.
3: நீ
4: சொல்றாங்க செருப்பால அடிக்கணும். எனக்கு இங்க இவ்வளவு வேலை அங்க அந்த அதை பாக்கணும் இதை பாக்கணும் 1008 வேலை இருக்கு. இவர புள்ள மாதிரி நாங்க புள்ள வளர்த்து வச்சிருக்கோம்.
3: சுரேஷ் இனி இந்த பக்கம் தலையிடாத. அவ பொண்ணு கருள் நமக்கு என்ன, வெள்ளக்காரன் ஓட நமக்கு என்ன? நீ பாட்டு உன் ஜோலியை பாரு, நான் ஏன் ஜோலியை பாக்குறேன்? நான் ஒரு வாரமா சீரியல் கூட பாக்காம இங்க வந்து உங்களை விசாரிக்க வந்தேன். பாத்திய ரெண்டு பேரும் நல்ல டுசியா கதைச்சு கொண்டு இருக்கிறேன். குடும்பமே நாறி போச்சு.
1: ஐயோ என் புள்ள வந்துட்டாள்.
3: உம்மன் நேரம் அழுது கொண்டிருந்தவ இப்ப பெரிய செல்ல புள்ள வந்துட்டான் எழும்பிட்ட.
2: எங்கடி வாராய்? அவன் கருவலையும் கூட்டிகளையும் வந்துருக்கியோ? முதல்ல வெளியில போடி, முதல்ல வெளியில போ, வெளியில போ முதல்.
5: அப்பா என்ன நடந்தது? கத்துறீங்க
4: போய் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கை வைக்காத ஜிவா. அவளுக்கு என்ன நடந்து போச்சுப்பா? கை வைக்கிற ஒரு அளவு கை வைக்காத. இப்ப வளர்ந்த பிள்ளைகளுக்கு கை வைக்க கூடாதாப்பா.
5: அப்பா ஏன் பேசுறீங்க?
2: பேசாமல் உன்ன என்ன கண்டுபிடிச்சு கொஞ்சம் சொல்றீங்க. முதல்ல நீ வெளியில போ, சரியா? முதல்ல நீ வெளியில போ. உண்ட விளக்கம் இங்க எனக்கு தேவையில்லை. இந்த தெரு தெருவா உண்ட எல்லா விளக்கம் தெருவில வச்சுக்கோ.
4: மச்சான் இப்ப புள்ளிய கேள்வி என்ன இருந்தாட்டு நீ அவசரப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி கிடைக்குது எனக்கு. எல்லாரும் மாதிரி நீயும் அவசரப்படாத. முதல் புள்ளிய ஒரு வார்த்தை கேள், அதுக்கு பிறகு கதை.
3: என்னத்துக்கு நீங்க இப்ப வெளியில கலைக்கிறீங்க?
2: என்னது கலைக்கிறதோ? நீ
3: வீட்டுலயே செத்த வீடு வச்சிருக்கிற ஊர் உலகமே வீட்டை குவிஞ்சு நிக்குது. பெரியம்மா எல்லாம் உங்களாலதான் பிரச்சனை. நீங்களே இவ்வளவு டென்ஷன் இருந்தா அம்மா டென்ஷனா தானே இருப்பா. நீங்களே எல்லாரும் சேர்ந்தா அம்மா டென்ஷன்
2: ஆகிடுவோம். வந்ததே இங்க டென்ஷனே ஏத்துறது தான்.
4: இஞ்சபா புள்ள நீ என்ன நடந்தேன்னு சொல்லிஞ்சபா. இவ ஒரு தரம் உங்க கதையை கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு சொல்லிஞ்சபா என்ன நடந்தது.
3: என்ன சொல்றீங்க? நாங்க வந்த உடனே டென்ஷன் டென்ஷன். சுரேஷ் நீங்க நிக்காத, ஏந்தி கேள்வி வா. அப்பா நீங்க முதலாவது நியூஸ் பாத்தீங்களா? நான் வந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாமே. என் போன்ல சார்ஜ் இல்ல. நான் எவ்வளவு வந்துடப்பட்டேன்னு தெரியுமா?
2: நான் நியூஸ் பாக்குற மாதிரி அவன் இங்க வந்த நான் வரைகளே இங்க எல்லாம் இப்படி நடந்து ஓடிட்டு.
3: ஏன்னப்பா அதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கள? ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா ஓகே. முதல்ல நீங்க என்ன நடந்தது பிள்ளைக்கன்னு நீங்க நான் வந்த பாதையில பஸ் நீங்க பாத்துருக்கோம் இல்லாட்ட நியூஸ்
2: உங்கெல்லாம் பிள்ளை எங்க வேலாம் பிள்ளை. நீங்க தான் இந்த ஊர்ல அதுக்கு உங்களோட பிள்ளைய விட்டு கொண்டு நிக்கிறீங்களா? இங்க பாப்பிள்ள நீ முதல்ல அதெல்லாம் வந்துட்டு என்னமா நடந்தது? ஒரு புள்ளியட்ட ஒரு புள்ளைக்கு ஒரு இதுண்டா உடனே வடிவா கேட்காம கொள்ளாம வெளியப்பா. நீங்கள் தான் ஊர்ல அதுக்கு வித்தத. ஒரு புள்ளைய காணா இப்படியே கதைக்கிறது தேவைப்பா புள்ள. அப்ப நீ கதையோட ஓடலையே.
3: என்னப்பா நீங்க
0: பாக்குற சீரியல் இல்ல,
3: நீங்க
4: ஒரு புள்ளையர பெரியம்மா வந்து புள்ளிய கதைக்கிறது, அந்த புள்ள கரவலோட பல்ல எழுதி கொண்டு என்னம்மா நடந்தது, நீ கரவலோட ஓடிட்டான்னு சொல்லிதான் கொப்பான் சொல்லித்தான் இங்க நாங்க வந்து நாங்க இப்ப கேக்குறதுக்கு.
0: என்ன பல்ல காற்று கதைக்கிறீங்க, பின்ன உங்களுடைய ஆக்கள மாதிரி யாரையும் கண்டா முறாச்சு முறாச்சு பாக்க சொல்றீங்களா? எங்க தமிழாக்களை கண்டாலே திரும்பி நிக்கிற ஆக்கள் தானே நீங்க.
3: முதல் இவியல் ஒருத்தரையும் கதைக்கு
4: நாங்க போறோம், இது சரி வரா இங்க நாங்க சரி என்ன இப்ப புள்ள வந்துட்டு தானே அடையப்பா நான் பாரம் போட்டு எனக்கு 1008 வேலை எனக்கு.
3: அம்மா முதல்ல என்ன நடந்ததுன்றத நீங்க கேளுங்க. ஒரு பஸ் பிந்தி வந்ததுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எப்படி வந்து சேர்ந்திருக்கிறேன்றது இல்லாமல் இந்த அளவு எல்லாம் நடந்திருக்குது. வீட்டுல கருவல் கருவல் சொல்லி எவ்வளவு கேவலமா கதைக்கிறேன். இவையுக்கு தெரியுமா ஒரு மனசரை எப்படி மதிக்கிறேன்னு சொல்லி. இவையிலிருந்து கதையில வாயால வர முழு கதையின் பாதிப்பு வந்து இவைய பாக்குற சீரியல் தான். அதை பார்த்துட்டு அவரோட ஓடுறது ஓடுறதுன்றா என்னம்மா?
1: இல்ல பிள்ளை நீ அன்றைக்கு கருவல கதை சொன்னதானே.
3: அம்மா நான் உங்களுக்கு சொன்னேனா என்ன எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் தான் சொன்னீங்க இன்ன வயசுக்கு வந்தா ஓகே எல்லாருக்கும் லவ் வாரது சகஜம், நீ யாராவது லவ் பண்றியா உனக்கு யாராவது விருப்பம் இருக்கான்னு அப்படி சகஜம். நான் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி தான் கதைக்கிறேன். அப்பா நீங்களும் தான் கேளுங்க. அந்த ரீதியில தான் நான் உங்களுக்கு ஓகே நான் இப்படி சோஃபின்டே அண்ணாவே எனக்கு விருப்பம் சொல்லி நான் கதைச்சிருக்கேன். அதை விட கூட்டிட்டு ஓடுறதுன்றலாம் சொல்லி என்ன நான் கூட்டி கொண்டு போய் மேரி பண்ண போறேன் நீங்க எல்லாரும் நினைச்சீங்களா?
0: இதனாலதான் ஒன்றும் சொல்றேன். நீங்க உங்களுடைய அக்காவுக்கு சொல்றீங்க, அப்பா தன் தம்பிக்கு சொல்றது, இப்படியே பிரான்ஸ்ல இருந்து ஸ்ரீலங்கா வரை கதைக்கிறீங்க இந்த கதையெல்லாம்.
4: நான் சொல்றேனா இந்த உலகமே சொல்லி இங்க வந்து ஒப்பாரி வச்சு கொண்டிருக்குது.
3: இந்த உலகத்துக்கு தெரியாது உங்களோட நீங்க உலகம் என்று சொல்றாக்கள் இந்த ஆக்கள் தான். இவையில எல்லாரும் அங்க படிச்சு ஸ்ரீலங்காவில வளர்ந்து அந்த கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லி அங்கத்த கலாச்சாரத்தை கூட ஒழுங்கா பின்பற்றாதான் இவையல்
4: அதான் கண்டுபிடிச்சு கொண்டு இங்க கொண்டாட வந்து நிக்கிறாங்க. நான் அப்பயும் சொன்னான் எந்த புள்ள அப்படி செய்யாது. இங்க இருக்கிறாள் எனக்கு இருக்கிறாளே.
3: அப்ப நீ கரவலத்தான் கட்ட போற கரவலத்தான் கட்ட போட்டு இப்படியா நிக்கிற அதுதான் இந்த கதையெல்லாம் கதைக்கிற. பெரியம்மா இது எங்கட ஃபேமிலி மேட்டர், உங்களுக்கு அது தேவையில்லை. முதலாவது நான் இன்றைய அம்மாக்கு சொன்னேன் எனக்கு விருப்பம் என்றுதான் சொன்னேன். ஒழிய நான் கல்யாணம் கட்ட போறேன் கொண்டு போக போறேன் ஓட போறேன் நீங்க உங்களோட வேர்ட்ஸ்ல சொல்றேன்னா நான் ஓட போறேன் நான் சொல்லல.
4: அந்த புள்ள சொல்றதும் ஒரு வகையில சரிதான்.
3: எனக்கு எந்த வயசுக்கு நான் வந்து ஓகே ஒரு லவ் பண்றோம்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். அம்மா அந்த விருப்பம் இல்லாம நான் ஒன்றும் செய்ய போறேன்னு சொல்ல இல்லையா? அவன் விருப்பத்தை தான் நான் கேட்டேன்.
0: இப்படி ஊரை கூட்டி வச்சு கதைக்கிறதுக்கு அம்மா உங்களோட விருப்பம் இல்லாமல் நான் இதை செய்யறதுனாலம்மா ஏனம்மா நான் உங்கள்ட்ட வந்து சொல்ல போறேன். நான் சொல்றதுக்காக இருந்தாலும் நீங்க என்ன நம்ப வேண்டாமா?
4: அடியே நீயும் இதுக்கு சம்மதமா சொல்லிட்டியா? நீ
1: சும்மா இருங்கப்பா இப்பதான் வந்தவள் சாப்பிட்டு நீ அம்மா
3: இப்ப கேளுங்க.

0: நகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சக்தி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா கவலை விடுங்கள். இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணதி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொயி பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandan@gmail.com. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இது மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினர், 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும்.

0: கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி பகுதி இரண்டு.
1: இந்த ஒட்டுமொத்த சதி திட்டத்தில் மையப்புள்ளியாக இருக்கும் பீட்டர் டேசாக் மற்றும் அவரது ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் என்ற தனியார் நிறுவனம் அமெரிக்காவின் பொதுப்பணத்தை வாங்கி அதை சீனாவில் உள்ள வூஹான் ஆய்வகத்திற்கு மாற்றிய இடைத்தரகர் இவரே. பெருந்தொற்று பரவிய போது இந்த விவகாரத்தை விசாரிக்கும் குழுவின் தலைவராகவும் இவரே நியமிக்கப்பட்டார். தனக்குத்தானே சுத்த சுபம் கொடுத்து கொண்டு ஆய்வக கசிவு ஒரு பொய் என்று உலகை நம்ப வைக்க ஃபாவ்சியுடன் இணைந்து இவர் தீவிரமாக முயன்றார் என்பது இப்போது அதிகாரப்பூர்வமாக அம்பலமாகியுள்ளது. அதாவது அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு டிஃபியூஸ் ப்ரொபோசல் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைக்கு வெடிகுண்டை முடக்குவது அல்லது ஆபத்தை தணிப்பது என்று பொருள். உலகை பெருந்தொற்று என்ற வெடிகுண்டிலிருந்து காப்பாற்றப் போவதாக கூறிக்கொண்டு ஃபாவ்சியும் பீட்டர் டேசாக்கும் அமெரிக்க மக்களின் தரிப்பணத்தை வூஹான் ஆய்வகத்துக்கு மாற்றியுள்ளனர். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆபத்தை தணிக்கவில்லை. அதற்கு மாறாக ஆபத்தான வைரஸ் பரிசோதனைகளை உலகெங்கும் சிதறடித்து உலக மக்களையே ஒரு பெரிய வெடிகுண்டின் மேல் அமர வைத்துள்ளனர். இது பற்றி ப்ரொஃபசர் சாக்ஸ் மேலும் கூறுகையில், இந்த விசித்திரமான டிஃபியூஸ் திட்டத்தை அது மிகவும் ஆபத்தானது என்ற காரணத்துக்காக அமெரிக்க பாதுகாப்பு துறையின் டார்பா அமைப்பு நிராகரித்தது. ஆனால் அங்குதான் ஒரு பெரிய தந்திரம் நடந்தது. டார்பா நிராகரித்த அதே ஆபத்தான கூட்டு ஆராய்ச்சியை டாக்டர் ஃபாவ்சியின் தலைமையிலான தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்கள் நிறுவனம் NIAID தனது NIH நிதி மூலமாக இரகசியமாக தொடர அனுமதித்தது. பாதுகாப்பு துறை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கொடிய பரிசோதனைக்கு பொது சுகாதாரத்துறை நிதி வழங்கியது. இந்த திட்டம் பற்றி டாக்டர் ஃபாவ்சி மற்றும் அவரது குழுவினருக்கு ஆரம்பத்தில் இருந்தே முழுமையாக தெரிந்திருந்தது. ஆனால் ஒரு துணிச்சலான தகவல் அளிப்பவர் 2021 இந்த ஆவணங்களை வெளியிடும் வரை அரசாங்கம் இதை உலகிற்கு மறைத்து விட்டது. இந்த அமெரிக்க விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட செயற்கை வைரஸ் சீனாவில் உள்ள வூஹான் ஆய்வகத்தில் வவ்வால்களின் மீது சோதிக்கப்பட்ட போது அங்கிருந்து எதிர்பாராமல் கசிந்தது என்பதுதான் தற்போதைய மிக வலுவான அறிவியல் கோட்பாடு. ஜஸ் நெபாலிட்டானோ ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸிடம், அப்படியானால் இந்த வைரஸ் அமெரிக்காவின் நார்த் கரோலைனா யூனிவர்சிட்டியில் இருந்து சீனாவில் உள்ள வூஹான் ஆய்வகத்துக்கு எவ்வாறு சென்றது என்று கேட்டபோது அதற்கு பதிலளிக்கையில், வைரஸ்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்புவது மிகவும் எளிதானது. அவை வடிப்பான் தாள்களில் வைக்கப்பட்டு விமானங்களில் விஞ்ஞானிகளின் உபகரணங்கள் மூலம் தொடர்ந்து கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த ஆராய்ச்சி குழுவின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் நேரடியாக வூஹான் ஆய்வகத்திலேயே பணியாற்றினார். இதை நான் தெளிவாக கூறுகிறேன். இது இன்னும் முழுமையாக நிராகரிக்க முடியாத ஒரு வலுவான கோட்பாடு. ஆனால் இதில் இருக்கும் மிக கொடூரமான உண்மை என்னவென்றால், இந்த ஆபத்தான சாத்திய கூறுகள் அனைத்தும் ஃபாவ்சிக்கு ஆரம்பத்தில் இருந்தே தெரிந்திருந்தது. உண்மையை அப்பவே அறிந்து ஆய்வக கசிவு பற்றி பேசியவர்களை இவர்கள் கன்ஸ்பிரசி தியரிஸ்ட், சதித்திட்ட கோட்பாடர்கள் என்றும் பைத்தியக்காரர்கள் என்றும் பொதுவெளியில் முத்திரை குத்தினர். தொற்று நோயின் ஆரம்ப நாட்களில் அமெரிக்க மக்களுக்கு சொல்லப்பட்ட பொய்கள் அனைத்தும் இப்போது ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. டாக்டர் ஃபாவ்சியின் இந்த நடத்தை ஒட்டுமொத்த அறிவியல் உலகிற்கே தெளிவானது ஆகும். இதற்கெல்லாம் உச்சக்கட்ட சான்றாக 2020 மார்ச் மாதத்தில் உலக புகழ் பெற்ற நேச்சர் மேகசின் இதழில்

ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது. நவீன அறிவியல் வரலாற்றிலேயே மிக அதிகமாக படிக்கப்பட்ட அந்த கட்டுரையின் பெயர் The Proximal Origin of SARS-CoV-2. இந்த கட்டுரை இதன் வைரஸ் இயற்கையாக உருவானது என்று உலகை நம்ப வைத்தது. ஆனால் இந்த வைரஸ் ஒரு ஆய்வக படைப்பாக இருக்கவே அதிக வாய்ப்புள்ளது என்று அந்த விஞ்ஞானிகள் தங்களுக்கு இரகசியமாக பேசிக்கொண்ட அனைத்து உண்மைகளையும் தரவுகளையும் இந்த அதிகாரப்பூர்வ கட்டுரை திட்டமிட்டு மறைத்துவிட்டது. கொரோனா தொற்று நோய் பரவியதில் இருந்து கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வக கசிவு என்பது ஏதோ ஒரு பைத்தியக்கார தரமான சதித்திட்ட கோட்பாடு போன்ற ஒரு மாயையை இந்த அதிகார வர்க்கத்தினர் திட்டமிட்டு பரப்பி வந்துள்ளனர். அமெரிக்க நிதியுதவியுடன் நடத்தப்பட்ட இந்த அபாயகரமான மரபணு மாற்ற பரிசோதனை தான் பெருந்தொற்றுக்கு காரணம் என்ற உண்மையை டாக்டர் ஃபாவ்சியும் அவரது விஞ்ஞானிகளும் தொடர்ந்து மூடி மறைத்து வருகின்றனர். இவர்களின் இந்த தொடர் பொய்களும் உண்மைகளை மறைக்கும் அவர்கள் காட்டும் தீவிரமும் அவர்கள் எதை மறைக்க பயப்படுகிறார்கள் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. இன்று வரை நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியின் முக்கிய ஆவணங்களும் மொன்டானாவில் உள்ள ராக்கி மவுண்டன் லேப்ஸ் எனப்படும் தேசிய சுகாதார நிறுவனத்தின் இரகசிய ஆராய்ச்சி ஆய்வகத்தின் தரவுகளும் பொதுமக்களிடமிருந்து முற்றிலும் மறைக்கப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்த மொன்டானாவில் உள்ள ராக்கி மவுண்டன் லேப்ஸ் தான் இந்த செயற்கை வைரஸின் ஆரம்பகால பரிசோதனைகளில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளது என்பதற்கான வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இப்போது கிடைத்துள்ளன. துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் கோவிட் பெருந்தொற்றின் பின்னணி குறித்து இதுவரை ஒரு நேர்மையான நேரடியான பகுத்தறிவு மிக்க விவாதம் நடத்தப்படவே இல்லை. செனட்டர் வேன் பால் இந்த உண்மையை ஆராய்வதை கண்டு அவர் தன் மீது தனிப்பட்ட வரி கொண்டுள்ளார் என்று டாக்டர் ஃபாவ்சி கூறுவது ஒட்டுமொத்த அறிவியல் உலகிற்கே இழிவானது, வெட்கக்கேடானது. ஒரு உண்மையான பொது சேவகராக இருந்தால் டாக்டர் ஃபாவ்சி தனது சட்டைகளை மடக்கிவிட்டு முன்னால் வந்து, வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இந்த பெருந்தொற்றின் உண்மையான தோற்றத்தை அவசரமாக கண்டறிவோம் என்று சவால் விட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்தான் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் எனப்படும் இந்த ஆபத்தான வைரஸ் வீரிய பரிசோதனைகளை தீவிரமாக ஆதரித்து அதற்கு பொதுமக்களின் வரிப்பணத்தை வாரி இறைந்தவர். இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆபத்து என்று வாதாடியவர். ஆனால் அவர் 2020 ஜனவரியில் இருந்து இன்று வரை உண்மைகளை மூடி மறைப்பதிலேயே குறியாக இருக்கிறார் என்று பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் இந்த உரையாடலில் கூறினார். மேலும் ஜட்ஜ் நெபாலிட்டானோ ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸிடம், நேற்று நடந்த இந்த நாடாளுமன்ற கூத்து மற்றும் உங்களுக்கு தெரிந்த உண்மைகளின் அடிப்படையில் டாக்டர் ஃபாவ்சியிடம் நேரடியாக ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என்றால் நீங்கள் என்னத்தை சொல்வீர்கள் என்று கேட்டபோது அதற்கு பதில் அளிக்கையில், மனிதநேய அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் தன்னைத்தானே மீட்டெடுத்துக் கொள்ள ஃபாவ்சிக்கு கிடைத்துள்ள கடைசி வாய்ப்பு இதுதான் என்று நான் அவரிடம் கூறுவேன். என்னை போன்று உண்மையை தேடி வரும் பலருடனும் இந்த உண்மையை மிக துணிச்சலாகவும் புத்திசாலித்தனமாகவும் தேடி வரும் செனட்டர் வேன் பாலுடனும் இணைந்து ஃபாவ்சி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதே சமயம் நான் அமெரிக்காவின் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு ஒரு விஷயத்தை கூற விரும்புகின்றேன். லட்சக்கணக்கான மக்களின் உயிரை குறித்த ஒரு உலகளாவிய பெருந்தொற்றின் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை ஆராய்வதை விடுத்து டாக்டர் ஃபாவ்சி என்ற ஒரு தனிநபரை அவர்கள் தொடர்ந்து கண்மூடித்தனமாக பாதுகாப்பது எனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. இது ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறுவது என்னவென்றால், அமெரிக்காவில் உள்ள 2 மிகப்பெரிய கட்சிகளில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியும், இதில் தற்போது ஃபாவ்சியை விசாரிப்பவர்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள். அதே நேரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் ஃபாவ்சியை பாதுகாக்கும் விஷயத்திலேயே மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.
லட்சக்கணக்கான மக்களின் உயிரை குறித்த ஒரு உலகளாவிய பெருந்தொற்றின் உண்மையை அறிவதில் அவர்கள் ஆர்வத்தை காட்டவில்லை. மேலும் ப்ரொஃபசர் சாக்ஸ் கூறுகையில், நாம் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பெருந்தொற்றுக்கு காரணமாக இருந்த அதே ஆபத்தான வைரஸ் பிஏவிய பரிசோதனைகள் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான். இதுதான் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய புள்ளி. அமெரிக்க அரசாங்கத்தின் நேரடி நிதியுதவி மற்றும் கண்காணிப்பு இல்லாமலேயே அமெரிக்காவின் உள்ளூர் ஆய்வகங்கள் இன்றும் இந்த மரபணு மாற்ற வேலைகள் தொடர்கின்றன. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், 2022 பாஸ்டன் யூனிவர்சிட்டி நடந்த விசித்திரமான சம்பவமாகும். அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் அரசாங்கத்தின் அனுமதியின்றி SARS-CoV-2 வைரஸை மேலும் வீரியமைக்கதாக மாற்றியமைத்தனர். இதற்கு யார் உங்களுக்கு அனுமதி தந்தது என்று அமெரிக்க அரசு கேட்டபோது, நாங்கள் உங்கள் நிதியை பயன்படுத்தவில்லை, அதனால் உங்களிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று அந்த பல்கலைக்கழகம் மிகவும் அலட்சியமாக பதிலளித்தது. மேலும் ப்ரொஃபசர் சாக்ஸ் பிரதான ஊடகங்களின் துரோகத்தை மிக கடுமையாக கண்டிக்கின்றார். இந்த விவகாரத்தில் நான் குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழை குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்களின் செயல்பாடு அதிர்ச்சியூட்டும் வகையில் திறமையற்றதா அல்லது அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த சில நாட்களாக அவர்களின் செய்திகளை பார்த்தால், இது ஏதோ ஒரு சுரந்த விஞ்ஞானிக்கு எதிராக நடக்கும் தனிப்பட்ட அச்சுறுத்தல் என்பது போன்ற ஒரு தவறான பிம்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். கோவிட் வைரசின் உண்மையான தோற்றத்தை கண்டறிவது பற்றிய கேள்வியை அவர்கள் முற்றிலும் திசை திருப்ப முயல்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான அறிவியல் விவாதத்தை அவர்கள் கையாண்ட விதம் முற்றிலும் வெட்கக்கேடானது, இழிவானது. இவ்வாறு ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் நியூயார்க் டைம்ஸை பற்றி கூறுகின்றார். மேலும் ப்ரொஃபசர் சாக்ஸ் பிரதான ஊடகங்களில் துரோகத்தை மிக கடுமையாக கண்டிக்கின்றார். இந்த விவகாரத்தில் நான் குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழை குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்களின் செயல்பாடு அதிர்ச்சியூட்டும் வகையில் திறமையற்றதா அல்லது அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த சில நாட்களாக அவர்களின் செய்திகளை பார்த்தால், இது ஏதோ ஒரு சுரந்த விஞ்ஞானிக்கு எதிராக நடக்கும் தனிப்பட்ட அச்சுறுத்தல் என்பது போன்ற ஒரு தவறான பிம்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். கோவிட் வைரசின் உண்மையான தோற்றத்தை கண்டறிவது பற்றிய கேள்வியை அவர்கள் முற்றிலும் திசை திருப்ப முயல்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான அறிவியல் விவாதத்தை அவர்கள் கையாண்ட விதம் முற்றிலும் வெட்கக்கேடானது, இழிவானதாகும். இவ்வாறு ப்ரொஃபசர் சாக்ஸ் நியூயார்க் டைம்ஸை பற்றி கூறுகின்றார். மேலும் ப்ரொஃபசர் சாக்ஸ் கூறுகையில், இது செனட்டர் ரேன் பாலுக்கும் டாக்டர் ஃபவுச்சிக்கும் இடையே நடக்கும் தனிப்பட்ட சண்டை அல்ல, இது நமக்கு உண்மை சொல்லப்படவில்லை என்ற மிக நியாயமான சந்தேகத்தை பற்றியது. இந்த விவகாரத்தில் பல முக்கிய ஆதாரங்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ளன அல்லது அழைக்கப்பட்டிருக்கலாம். நார்த் கரோலினா யூனிவர்சிட்டி மற்றும் மொன்டானா ராக்கி மவுண்டன் ஆய்வகங்களின் உண்மையான ஆவணங்களும், NIH வழங்கிய நிதி மறு ஆய்வு அறிக்கைகளும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவே இல்லை. இந்த பழியை ஒட்டு மொத்தத்தில் சீனாவின் மீது மட்டுமே போடுவதற்கு ஒரு தந்திரமான திசை திருப்பல் நடக்கின்றது. வூகான் ஆய்வகத்தில் இருந்து வைரஸ் கசிந்திருந்தாலும், அந்த செயற்கை வைரஸ் முதலில் அமெரிக்காவில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த உண்மையை ஆராய்வதிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை நமது உளவுத்துறை தடுத்து நிறுத்துகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க தரப்பில் இருக்கும் ஆவணங்களை ஒரு நேர்மையான சுதந்திரமான அமைப்பின் மூலம் முறையாக சோதித்தால் உண்மை என்ன என்பதை நாம் மிக எளிதாக கண்டறிந்து விட முடியும். ஆனால் அதை அவர்கள் இதுவரை செய்யவே இல்லை. இவ்வாறு ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் ஜட்ஜ் ஆண்ட்ரூ நெபாலிட்டானோவுடன் உரையாடிய போது,
கடந்த ஜூலை 29ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்ற செனட் ஹியரிங்கில் டாக்டர் அந்தனி ஃபாவுச்சி மீண்டும் எவ்வாறு கொரோனா வைரஸ் மனிதர்களை தாக்கும் வைரஸாக மாற்றும் ஆய்வுக்கு நிதியுதவி செய்த பின்னரும் இன்றும் அவர் அந்த உண்மைகளை எவ்வாறு மறைத்து வருகிறார் என்று அந்த அது பற்றிய விவரங்களை இந்த உரையாடலில் கூறினார். இதுவரை பார்த்த இந்த ஆதாரங்கள் நமக்கு ஒரு கசப்பான உண்மையை உணர்த்துகின்றன. உலகை காப்பாற்றப் போகின்றோம் என்று கூறிக்கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட டிஃபியூஸ் ப்ரொபோசல் என்ற திட்டத்தின் பெயரிலேயே உண்மைகளை உலகெங்கும் சிதறடித்து மனித குலத்தை ஏமாற்றும் ஒரு மிகப்பெரிய அதிகாரபூர்வ சதி ஒளிந்திருந்தது என்பது இப்போது அம்பலமாகியுள்ளது. டாக்டர் ஃபாவுச்சி, பீட்டர் டாசக் மற்றும் ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் போன்ற அதிகார மையங்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு உலகையே ஒரு பெரிய வெடிகுண்டின் மேல் அமர வைத்துள்ளனர். பிரதான ஊடகங்கள் உண்மைகளை திசை திருப்ப முயன்றாலும் செனட்டர் ரேன் பால் மற்றும் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் போன்றவர்களின் அறிவுசார் நேர்மையும் துணிச்சலும் தான் நமக்கு இன்று உண்மையான சுதந்திரத்தை நோக்கிய பாதையை காட்டுகின்றன. 70 லட்சம் முதல் 2 கோடி மக்களின் உயிரை குறித்த ஒரு பெருந்தொற்றின் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை அறிந்து கொள்வது வெறும் கடந்த கால குற்றவாளிகளை கண்டறிவதற்காக மட்டுமல்ல, நமது எதிர்கால உயிர் வாழ்வையும் நமது அடுத்த தலைமுறையின் சுதந்திரத்தையும் உறுதி செய்வதற்கான ஒரு கட்டாய கடமையாகும். நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இதுவே. சிதறடிக்கப்பட்ட பொய்களுக்கு நடுவிலும் உண்மையை நோக்கிய நமது தேடல் என்றும் தொடரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காற்றண்டாடி மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரேஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது பரிசு மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நெருங்கிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள்.
1: 9 86 79 59 புதிய வருவாக எம்பவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. நீச்சுவல் சுயர்வு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPH 77@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77. வாகன தரப்பின வசதியும் உண்டு.

வாரம் ஒலிக்கிறது சினிமா சிதறல். வித்தியாசமான முறையிலே சினிமா செய்திகளை சினிமா சிதறல்களாக தொகுத்து தருகின்றார்கள் கலைஞர் காஞ்சோங்க.

0: கடவுளே ஒரு பக்கத்தாலும் இல்லையப்பா, சுருட்டோட சேர்ந்தாத்தான் அப்பா எனக்கு பைய ஹபலி ஹபலியா இருக்குது. அந்த கவலையும் முடியுது இல்ல, அது மண்டைக்குல இந்த நேரம் வந்தோண்டே இருக்குது அப்பா. திரும்ப திரும்ப இதுதானப்பா அந்த படங்கள்ல சுருட்டு போடுறோம். அந்த காட்சியல் சில நேரம் வந்து வந்து வந்து வந்து மனக்கவலையை தர்ற மாதிரி காட்சியல்டா. அந்த மாதிரி அந்த காலத்திலேயேப்பா ஒரு படத்தை பார்த்தாலும் ஆறுதலான. இந்த காலத்துல எங்கேப்பா படமும் இல்ல ஒன்றும் இல்ல. அந்த காலத்துல சுருட்டு உனக்கு பிடிச்ச படத்தை சொல்லு. அந்த காலத்துல
1: சூப்பரா வரும் கலைஞர் எல்லாம் இருக்குது திருட்டோட சேர்ந்து உங்களுக்கு
0: அந்த ஈரல வாங்கிடாப்பா. அந்த உள்ளி
1: எல்லாம் போட்டு தாளிச்சு போட்டு கலைஞர் பஜ்ஜவளவாயும் ரெண்டா ஒட்டி போட்டு கலைஞர் கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் தேதிக்காயும் பச்சை தேதிக்காயும் புளிஞ்சு விட கலைஞர்.
0: அந்த
1: கடவுளே அம்மா தவச்ச சாப்பாடு மாதிரி இருக்கும் கலைஞர். அதை விட்டுட்டு கலைஞர் இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன கலைஞர்?
0: அந்த காலத்து படம் இந்த காலத்து படத்தை வந்து நான் திராசில போட்டு நிறுக்குறேன்.
1: ஐயோ கலைஞர், நாங்கள் அந்த காலத்தாக்கள் கலைஞர், இப்ப இருக்கிறது இந்த
0: காலத்தாக்கள்.
1: நாங்கள் பண்ணுவோம் அந்த காலத்து படத்தை
0: பார்த்து. நாள் 150 நாள் 275 நாள் 3 வருஷம்
1: 100 நாள் கூடி ஓடி
0: இருக்கேன். தியாகராஜ பாவதூர் 3 வருஷம் தீபாவளி
1: கலைஞர். அவ்வியார் படம் கலைஞர் 60 தியேட்டர்ல ஏதோ 120 நாள் 53ஆம் ஆண்டே ஓடி இருக்காங்க கலைஞர்.
0: அப்ப வந்து வலைத்தளங்களால வந்து பாக்குறாங்களோ
1: வலைத்தளங்களும் பாக்குறாங்க கலைஞர். பார்த்தும் கலைஞர் படங்களா எல்லாம் 2-3-4 எல்லாம்
0: ஒரு விமர்சனம் செய்யறது. இவன் காட்சி கருப்பு காக்கச்சட்டை அந்த சட்டை
1: கருப்பு சட்டை நீல சட்டைன்னு யார் விமர்சனம் செய்தாலும் ஓட வேண்டிய படங்கள் ஓடிக்கொண்டு
0: நான் இப்ப பெருமையா சொல்ல
1: போறேன்.
0: சீனிவாசன் தயாரிச்சவர், கண்ணதாசன் முழு பாட்டு அவற்றமகன்
1: கண்ணதாசன் முழு பாட்டும்
0: எழுதினது. கே பி சுந்தராம்பாள்ல இருந்து, சீராளி கோவிந்தர்ராஜன்ல இருந்து, டி எம் சவுந்தரராஜன்ல இருந்து, சுசிலா அம்மாவில இருந்து, எங்களை சுப்பு அர்ஜு அந்த சூலமங்கலம் சகோதரியும் பாடினது. திருப்பரங்குன்றத்தில் நீ
1: சிரித்தால்
0: செங்குட்டு எழுதின பாட்டு முடியும்.
1: பாட்டுனாலும் இப்ப கேட்டாலும் கலைஞர் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கின்ற மாதிரி கலைஞர். இதுவும்
0: நடிச்ச சிவாஜி செத்து போன
1: சொன்னாலும் கலைஞர் இவ்வளவு பேர் அந்த படத்துல நடிச்ச கண்ணன் கருணோ படத்துல நடிச்ச இவ்வளவு வீர கலைஞர் படத்துல எடுத்த ஒரு பாடின சீர்காழி கோவிந்தராஜன் செத்து
0: போனாள்.
1: கண்ணதாசன் இல்ல
0: தயாரிச்ச அவருடைய பெரியப்பா ஏ.எல். சீனிவாசன்.
1: ஏ.எல். சீனிவாசன்
0: அண்ணன்
1: படத்தை
0: இயக்குனர். அப்படியே ஒரே அட்டாசமா இருந்த குறு படம் அந்த காலத்துல.
1: என்ன கலைஞர் எல்லாரும் ஒற்றுமை கலைஞர் ஒவ்வொரு நடிப்பையும் ஒவ்வொரு ஒரு ஆக்களும் திரமா என்கரேஜ்
0: பண்ண தெரியுமா உனக்கு?
1: தெரியும் கலைஞர். அவர் இத்தனை தெய்வ படங்கள் எல்லாம் எடுத்த ஒரு கலைஞர் பேர்
0: வெற்றி
1: அவர் കലഞ്ഞർ കലഞ്ഞർ
2: മിക്ക രാമസ്വാമിന്റെ ക്ലാസ്മേറ്റ്
1: ക്ലാസ്മേറ്റ് ഇതവിടെ കലഞ്ഞർ അന്ന കാലത്തില് എല്ലാം നല്ല ഒറ്റുമയായിരുന്ന വേ കലഞ്ഞർ ഇപ്പൊ ഒരുതന്നെ വടിവാൻ അടിച്ചിട്ടാ കാണും കലഞ്ഞർ വോട്ട് എഴുതി ക്ലിക്ക് ഇവൻ എന്നെ നടിക്കത്തിരിയാതെ അത് ഇത് അപ്പടിത്തന്നെ കലഞ്ഞർ ഇപ്പൊ തീരാത് കലഞ്ഞർ ഒറ്റുമയാ ഒരു കലഞ്ഞിട്ട്
2: സിനിമ
1: സിനിമ പാക്കാട്ടിയും കലഞ്ഞർ അയ്യോ ഇങ്ങ പോയി പാറങ്ങ കലഞ്ഞർ ലാജപ്പല്ല മൂലയ്ക്ക് മൂല കലഞ്ഞർമാർ അടിപെടുറാങ്ങൾ കലഞ്ഞർ എങ്ക പാത്താലും കലഞ്ഞർ കലഞ്ഞർക്കും കലഞ്ഞർക്കും അടിപാട് കലഞ്ഞർ എങ്ക പോണാലും ഒരു വിഷയത്തെ ചെയ്യേണ്ട കലഞ്ഞർ പെരിയ കരച്ചിലായിരുക്ക് അന്തളാവ് ഒരു കസ്റ്റമോടെ ഇരിക്ക കലഞ്ഞർ ഇവങ്ങൾ ഇപ്പിയെല്ലാം ഇണഞ്ചി ഉണ്ട് വരെയും നാങ്കൾ കലയ്ക്കുന്ന ആളാക്ക് ഒരു പണത്തെ കൊടുത്തിട്ട് വേണ്ട അത് വേറെ വേറെ ലെവൽ തന്നെ
2: ഇഷ്ടപ്പാള് കേവി
1: പാട്ടുകളെല്ലാം അത് തന്നെ
2: കളഞ്ഞാണ് എടുത്തത് എന്ത് മനുഷ്യൻ പടത്തെ
1: പടത്തെ
2: അപ്പൊ ശിവകുമാർ നെഞ്ച തട്ടി പുന്നരസിയോടെ ഇവർ
1: അന്ത നേരത്തിലെ മുഖപ്പൊരുത്തം കൊണ്ടുണ്ട് എങ്ക രണ്ടുപേർക്ക് ഇരിക്കില്ല കളഞ്ഞ ഇത് ചൊല്ലേക്കാൻ കളഞ്ഞർ ഇപ്പൊ എന്താ മുന്തിരാളോ എന്നുമോ ചിത്രാക്ക് പൂർണ്ണടിച്ചിടാൻ കളഞ്ഞർ അയ്യോ മനുഷ്യ ഇപ്പൊ വന്നിട്ടുണ്ടാവില്ല ഇതുണ്ടാവില്ല നിക്കാണ്ടാവില്ല പൂർണ്ണടിച്ച മനുഷ്യ ഓ ഇല്ല ഇപ്പൊ ഇഞ്ച് വന്നിരിക്കാ കളഞ്ഞർ
2: വന്നിട്ടോ
1: പന്ത്രണ്ട് ഇടത്തിലെ കലഞ്ഞർ പൂണടിച്ച ചുറുപ്പിൽ ഒന്നിക്കുക കലഞ്ഞർ പൂണടിക്കുക കലഞ്ഞർ മനുഷ്യ ഇണ്ട് വരെയും കലഞ്ഞർ മനുഷ്യക്ക് എന്ന പുള്ള സിദ്ധ കവല
2: കലഞ്ഞർ
1: നന്ദനാവോ എങ്കിലും വായില നീച്ചൽ കുളത്തിലില്ല ഒരു ഒരു അഞ്ചു ദിവസം തന്നെ കലഞ്ഞർ അയ്യോ പുള്ളിയെ വിളിക്കെടുത്തി
2: മനുഷ്യയും ഇല്ല
1: പുള്ളിയെ വിളിക്കെടുത്തി വിട്ട് കലഞ്ഞർ സാറിയ ചരിവണ്ണ പൂരം ആവാൻ കലഞ്ഞർ അതിലാവണ്ട് പോയി ഇത് ഇവളും തോച്ചു
2: യമൻ
1: പോയിട്ടാണ്
2: ൂടാതെ കടവിളക്ക് നേർക്കും ഒരു കൊഞ്ചം
1: അപ്പടി താൻ
2: കലഞ്ഞാണ്
1: ടെസ്റ്റ് ട്യൂബ് അത് ഇതെല്ലാം ഇതണ്ട് പോയി എല്ലാം പിള്ള ചെയ്താനേ കടത്തി അപ്പുറം എന്താ പിള്ള കലഞ്ഞർ എന്തായാലും എന്റെ സീറ കലഞ്ഞർ
2: ഇപ്പം
1: കടവിള കുമ്പിട്ടാലും കലഞ്ഞർ കടവിള എല്ലാവർക്കും എല്ലാം കഴിക്കും എന്ത് റാധാറവി ഇരിക്കല്ല കലഞ്ഞർ അവർ ഒരു കടവിളയെ കുമ്പിടേ
2: അത്
1: അറിഞ്ഞാ
2: പ്രേമലതാന്റെ
1: വിജയകാന്ത് വരത്തമാക്കട
2: ശോക കൂടാതുണ്ട് കടവുള്ള വരത്തമാക്കടക്കേക്കാവേണ്ടി കടവിളെ കുമ്പിടാതെ രാധാ
1: രവി
2: വിജയകാന്തി മറ്റൊരു അടിപൊളപ്പെട്ടി
1: അതെല്ലാം പെരിയ വിരചന കലഞ്ഞ അയ്യോ കലഞ്ഞരുന്ന് റാധിയാവുടെ വിരചന കലഞ്ഞർ അയ്യോ ഇപ്പൊ തമിഴ്നാടിലെ വലിയ വിരചനയല്ല കലഞ്ഞർ അത് വേറെ ഇത് കലഞ്ഞർ ഇങ്ങടെ എതിർക്കച്ചി തലവരെ ഉള്ളു പിടിച്ചു പോട്ട വിരചനയെല്ലാം ഇന്ന വാർത്ത പ്രയോഗങ്ങളാലേ കലഞ്ഞർ വിരഞ്ചന അതുമാതിരി ഞങ്ങളും ഇന്ത്യ ഇതിലെ കൊഞ്ചം വളർന്ന് കഥയ്ക്കോട് വന്നാലും കലഞ്ഞർ ഞങ്ങൾ തണ്ണി അരിച്ചു കൊടുക്കാനേ കലഞ്ഞർ നമ്മുടെ
2: അവങ്ങളെല്ലാം
1: ചെയ്യാതെ കലഞ്ഞർ ഇതവിടെ കലഞ്ഞർ തമിഴ്നാടിലെ വിരജനുണ്ടാ കലഞ്ഞർ ഇപ്പൊ ജീവാണുക്കെല്ലാം പതിനാറ് വർഷം വെണ്ടാൽ ഇത് തോറ്റാൽ പായിച്ചിയാണ് ചൊല്ലിക്കൊണ്ട് ഒരു കോലാരിയില്ല
2: സീമാന്റെ സ്പീച്ച് അങ്ങനല്ലായിരുന്നു
1: അത് കഥ സൊല്ലേ കെട്ടിക്കാരൻ കലഞ്ഞർ
2: അയ്യോ
1: കലഞ്ഞർ അവർക്ക് മണ്ട വളം ചരിയില്ല കലഞ്ഞർ കഥ സൊല്ലാൻ അവർ നിൽക്കാറ് ഒളിയ സേൽപ്പാട്ടേ ഇല്ല കഥ
2: அந்த பாத்திர படைப்பவருக்கு நேர்மை அவன் வந்து மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டான் இலவசம் கொடுக்க மாட்டான் மக்கள் சிந்திட்டு வாக்களி
1: ஐக்கியநாடு
2: சபையில போய் கதைக்கக்கூடிய வல்லம் உள்ளவங்களை நீங்க ஆதரிங்க நிச்சயமாக சீமான உள்ளுக்கு விட மாட்டாங்க
1: அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் பறிச்சு போட்டு வச்சாச்சு கலைஞர் இப்ப அங்க
2: அரைக்கலாம் வந்து எங்க மக்ரோனோட கதைக்கிற அளவுக்கு ஒரு சவுதி உள்ளவர்
1: அவருக்கு அதெல்லாம் இல்ல கலைஞர். அவர் சும்மா என்ன செய்யறது, சும்மா உசுப்பேத்துற கதையில காய்ச்சி கலைஞர்
2: தமிழர் நிக்கிறாங்க.
1: அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாரும் விஜய் பக்கம்
2: வந்துட்டாங்க. காதோட காத வச்சு மாதிரி 1,00,000 வர்த்தக சங்க தலைவர் லட்சம்
1: அனுப்பினானே ராஜபல்லி இருந்து அனுப்பினானே கலைஞர். ராஜபல்லி இருந்து அது வந்து எலெக்ஷன் மூட்டமும் சேர்த்து அனுப்பினர்
2: சீமானுக்கு.
1: ஐயோ அஜி அது இல்ல அதெல்லாம் பிரியது தானே கலைஞர். நாங்கள் ஒரு கட்சி தோங்குமா கலைஞர்.
2: எனக்கு புள்ள இருக்க
1: பாரதிய ஜனதா கட்சிகள் ஊழிடணும் அதை தண்டு சொல்லி அது பெரிய சொல்லி கலைஞர் என்ன
2: நடக்க
1: போதும் பேசாம இருந்தா கலைஞர் என்ன செய்யறேன்னு தெரியா கலைஞர். இதை விட கலைஞர் பெரிய பிரச்சனை என்ன காப்போம் கலைஞர். எங்களை சவுக்கு சங்கட்ட மகனும் இல்லாண்டே தூக்கி சிந்து வச்சு கலைஞர். சவுக்கு சங்கட்ட மகனுக்கு தெரியும் தானே கலைஞர் எல்லாத்தையும். அவர் இப்ப என்ன செய்யறா கலைஞர், அதுதான் நிலைமை கலைஞர்.
2: மகளின் மகளும் வைஜி மகேந்திரன் பெரிய யூனிவர்சிட்டியில அந்த புள்ளிய சாகாட்டிடாப்ப நீதிக்கு அநீதியா கலைஞர்.
1: அந்த நேரத்தில் விஜய தாங்கி கொள்ள முடியாம இருக்கு கலைஞர். அதால கதறி
2: கொண்டிருக்கிறார்கள்.
1: விசாரணை நடந்து கொண்டிருக்கு கலைஞர். ஆனா பெரிய பாவம் அவருக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவிக்கணும்.
2: அது சரி சொல்லு. அது
1: என்னன்னா ஒரு உயிர் போச்சண்டா கலைஞர். அது அது பெருமதி இல்லாத கலைஞர். அதுக்கு ஒரு மரியாதை நாங்க
2: போட்டு
1: நாங்கள் அடுத்தது இவன் கவினுக்கு அரட்டப்புள்ள வளர்ந்திருக்கு கலைஞர். வடவெடுத்து கலைஞர் ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்த கலைஞர்.
2: சரியான மகிழ்ச்சியில சந்தோஷம்,
1: சரியான சந்தோஷம் தாங்கியலா சந்தோஷம் கலைஞர். அவர் இந்த பிக் பாஸ்ல வரையக்கே கலைஞர். எனக்கு தெரியும் நயன்தாரா அவனு படம் நடிச்ச ஒரு கலைஞர். இன்னும் படம் வரையில போல கலைஞர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதுதான் என்ன செய்யறான் நிறையா இரு கலைஞர். இதை விட கலைஞர்
2: எனக்கு மற்றவனம்
1: அவன் அவன் அவன் அவன் வேறு ஒரு டைப் கலைஞர். அவன் என்ன கலைக்கிறான் ஏது
2: புகழ்றா
1: சொல்லுவான் புகழ்றா அப்படி இப்படி இல்ல கலைஞர். உங்கடையாக்கள் போல்ற விட அந்த மாதிரி பெருசா போலவாரு கலைஞர் போல்றவனுக்கே எல்லாம் போயிடுற வாரிக
2: எல்லாம்
1: போல அது
2: சொல்லி
1: கலைஞர் அவற்றே எடுபட்டு போய் கொண்டு இருக்கு கலைஞர் கூல் சுரேஷன் இதை பார்த்துட்டு கலைஞர் வேற இது இப்படி கலைஞருக்கு கலைஞர் அன்னைக்கு அந்த சமையல்காரன் மானம்பட்டி ரங்கராஜ் அவரை கண்டேன் கலைஞர் அவர் அவர் நடிகைக்கும் அவருக்கும் காதை கொடுத்து எல்லாம் கட்டி தானே பெரிய பிரச்சனைப்பட்ட கலைஞர் இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டு கலைஞர் நான் இனி மனைவி புள்ளியோட துணையா இருப்பேன் சொல்லி ஒரு ஆர்க்கிய
2: விட்டுட்டார்
1: எல்லாரும் எல்லாரும் தங்க திறமைய காட்ட வாங்கிட்டு மாறி போறாங்க
2: படிக்க
1: மாட்டேன்
2: கூத்தி கும்மாளும் வந்து இருக்கிறாங்க
1: காரும் வச்சு கூத்தியும் வச்சு விட்டா கலைஞர் எல்லாம் கூத்தடிச்சு
2: போவோமே
1: எல்லாம் அவள் வாச்சு
2: விட்டாளன்னா பாட்டு அந்த இசைப்புல விடுற டைம் இருக்கு அந்த டைம்ல போயிருக்கிற படத்துக்கு இசையமைச்சு
1: அவர் தான் இசையமைச்சு
2: போக வாட்ச்மேன் சொல்லி தான் அஞ்சு கூயா கூவோ
1: செருப்பும் இல்லாம காயன் பண்ண கசங்களை சீட்டோட
2: ஒரு
1: எடுத்து வளர்த்த அவர் மதுரையில் இருந்தவர் வச்சு கூப்பிட்டு கண்ணால பார்த்துட்டு கலைஞர் வாயால சொல்லிடலாம் கலைஞர் சில விஜய கலைஞர்
2: மன்மதன்
1: ஐயோ கலைஞர்
2: தனுசோட
1: வந்த கலைஞர் மன்மதராசா
2: அந்த
1: மலேசியாவில இருந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு கதை கலைஞர். ஆனா தனுசுக்கு அந்த காலத்துல அந்த பாட்டு நல்ல படங்கள் கிடைக்கல
2: கொஞ்சம்
1: தசப்பிடிப்பா இருக்கணும் கலைஞர், ஆட்டம் ஆடுற கலைஞர் மெல்லிசா இருந்தா கலைஞர் அவனை போயிடுவான் கலைஞர்.
2: அது சரி, நீ சரவணன் கதைக்கு போட்டு அங்கால போயிட்டோம்.
1: அதுதான் அவாக்கு முதல் கலைஞர் 4 மாசத்துல வா கருக்கலைஞ்சு வச்சு கலைஞர். அப்ப அவ நான் ஐயோ நானே எக்ஸ்பெக்டிங் இருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாம் போட்டி கொடுத்தவா கலைஞர். இப்ப இந்த அடுத்த முறை இதா இருக்கு கலைஞர் சத்தமா இருந்து இப்ப ரெட்ட பிள்ளைகள் அவாக்கும் பிறந்திருக்கு கலைஞர். அவங்க ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் கலைஞர், கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டா கலைஞர். இப்ப அவா பெரிய சந்தோஷம் கலைஞர், அவாவும் இன்னும் குண்டா
2: போனா
1: புடையில என்ன இந்த முறை எலெக்ஷனுக்கு கூப்பிட்டவங்க எல்லாம் கலைஞர் பாரதிய ஜனதா கட்சி இவர் போவா போகல கலைஞர் சில பேர் கதைக்கிறது நிஜமா வந்திருந்தாரே கலைஞர். இந்த திருசாக்கு எல்லாம் கலைஞர் ஒரு ராணியின் உடுப்பு கிடந்தா கலைஞர் ஒரு கப்பல் சூட்டிங்கல அது அவாக்கு போடுற உடுப்பு இல்லையா கலைஞர். இவா
2: மனுஷருக்கு
1: குடும்பத்தை விஜய் எந்த அப்பா தான் ஹீரோ போடுவோம் எல்லாம் சொல்லிவிட்டான். ஒட்டு மனத்தியால 8 கோடி பேரை பார்த்தோம் கலைஞர்.
2: அப்பா வச்சு எடுக்க
1: அப்பா அப்பா தான் தனக்கு ஹீரோ அப்பா தான் கலைஞர்.
2: அப்ப அது யாருக்கும் மண்டைக்குல ஒண்ணுமில்ல
1: கலைஞர். நீங்க கலைஞர் நீங்கள் என்ன பிரச்சனை
2: சொல்லித்தான் எனக்கு தகப்பன தெரியும். தகப்பன் என்று சொன்னா தன்மானத்தோட ஒரு கௌரவ பதவியை பெற்றுட்டு இனி நாங்கள் ஊக்குதமாக இருக்கோம் நாங்கள்
1: சொன்னா கலைஞர் அப்பாவை போல அம்மா
2: என்ன மலவாடி கதையா
1: போல
2: அம்மா தான் எனக்கு முந்திக்கு ஹீரோ
1: தண்ணி வருமா வராதான்னு கேட்டது அவட ஒரு
2: சண்ணையும்
1: என்ன
2: பாடுபடும் மகளும் மகனும் தாயும்
1: மகள் வந்து அமெரிக்கால படிச்சு கொண்டிருக்கிறார்
2: அந்த நேரத்தில் அந்த சரித்திரங்களை பார்க்கவே
1: படிச்சு கொண்டிருக்கிறார் குடும்பத்தில்
2: இந்தியாக்கார பெண் அல்ல என்ன பேர் சங்கீதா அவாக நடிகன கட்டினதே முதல் பிள்ளை
1: ஐயோ கலைஞர் நீங்களே அந்த நேரத்தில் சொல்லியில கலைஞர் ஏன் கட்டி
2: விஜயம்
1: எல்லாம் முழுக்க பெய்தாவே
2: இருந்தோம் பெரிய பணக்காரியாரன் தகப்பு நல்லா ஒன்பது படம்
1: ஒன்பது
2: படம் விஜய் தகப்பன் சந்திரசேகர் தான் போட்டு அந்த தகப்பனை மதிக்கிறேன் வீடு கதையை
1: உங்களுக்கு உடனே வனிதா அந்த கதையை வந்து ஐயோ நான் மேக்கப் போட அவர் கண்ணாடி
2: பிடிச்சவரே
1: கலைஞர் இந்த அற்பம் சொற்பங்களுக்கு கதை
2: சொல்றேன் சிவமார்த்த குடும்பத்தையோட அஸ்மிகுமாருக்கு காசு இல்லாம இருந்திருக்கிறார் என்று சொல்லி உடனடியாப்பா பதட்டமா
1: போனேன் பயங்கர கஷ்டம் தானே கலைஞர் படம் நடிக்க முதல் வர கலைஞர் வீட்டுக்கு வாடகட்டி இல்லாம 180 ரூபா வாடகை
2: வருஷம் கணக்கில்
1: ஆரம்பத்தில் கஷ்டம் தானே கலைஞர் நாங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் காசா இருந்த கலைஞர்
2: ஐயோ திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு
1: வந்த பிறகு கலைஞர் காசு
2: இருக்காது தெரிஞ்ச பிறகு
1: அது எல்லாம் தெரிஞ்ச பிறகு கஷ்டம் இருக்கு
2: அமெரிக்காவுக்கு போறதுக்குடாப்பா காசு டிபாசிட் பண்ணணும் பேங்குக்கு அந்த பேங்குலாப்பா உங்க வாதியா தங்கச்சி கொடுத்துருக்குறாங்க காசு
1: அதுல போட்டுதான் போனது
2: ஒரு
1: பக்கம் நிக்காது கலைஞர் ஒரு இதோட இருக்காது கலைஞர் காலம் அப்ப இதுதான் பிரச்சனைகள் வர
2: கலைஞர்
1: ஆத்தின் அம்மா கிட்ட கலைஞர் ஆனா 40 லட்சம் என்ன செலவானுக்கு புள்ளியாளுக்கு கட்டுறதுக்கு மாதம் 4 லட்சம் கடைசியா வந்து சொல்லி விட்டார் இவருடைய படம் தயாரிக்கிறதுக்கு நான் வாங்கின கடனை கட்டுறதுக்கு இவர் காசு ரோடு மண்டு கலைஞர் ஆனா அவன் ஒரு பாட்டு போட்டு ஆடிவிட்டான் ராஜா ராஜா தி ராஜன் இந்த அண்டு ஆடி போட்டு கலைஞர், ட்விட்டர்ல போட்டு விட்டாங்க கலைஞர், அது ரெண்டா இது கலைஞர். நீ என்னத்த சொல்றத சொல்லிக்கணும் இது கலைஞர், நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆடிக்கொண்டே இருப்போம் என்று கலைஞர் கலக்கி கொண்டு ஊரான் கலைஞர். இப்படி இதுதான் ஆர்த்தின்றது. 40 லட்சம் எல்லாம் கொடுக்கலாது, 4 லட்சம் ரூபா இது கொடுக்கலாம்.
2: படிப்பு
1: செலவுக்கு அதுவும் தேவையில்லை கலைஞர். அடுத்த இடத்த அவ்வளவு
2: ஜெயன் ரவி வந்து பிள்ளைகள் சரியான உயிர் தான்,
1: எல்லாரும் உயிர் தான் கலைஞர், யாரும் உயிர் இல்ல கலைஞர். பிள்ளைகள் இல்ல
2: மகாலட்சுமியும்
1: தேடி வந்து

0: தொடர்ந்து வரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்டினிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் புது வசந்தமாய் வாழ்வில் புத்தொளி பெருக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடிச்ச ஒரு ஃபீல், ஒரே அழகான ஒரு சூரிய உதயம், பாசிட்டிவான ஒரு எண்ண அலைகள், அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே குளிச்சுட்டு நல்ல சிந்தனையோட கடவுள்கிட்ட பிரார்த்தனையோட வாழ்க்கை தொடங்கும் பொழுது ஏற்பட்டக்கூடிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான மனநிறைவான நினைவலைகளோடு உன்னதமான சிவராத்திரி நாளை மகிழ்ச்சியோடும் இறைவனோடு ஐக்கியப்படுதல் என்ற உன்னத நிலையோடும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா மனநிறைவோடு நிம்மதியோடு நல்லெண்ணங்களின் தொகுப்பாக நம்முடைய பக்கங்களின் வாழ்க்கை அத்தியாயத்தின் எண்ணங்களை பதிய வைப்போம். நல்பதிவுகள் நல்லெண்ணங்கள் நம்மை மென்மேலும் வாழ வைக்கும், பிறருக்கும் வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இருண்ட பக்கங்களிலிருந்து தெளிவையும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய நன்னிகழ்வாக

நினைவுகள் இனிமையானவை. கடந்த காலத்தில் நடந்த நினைவுகளை நம் எண்ணங்களில் அசை போடுதல் கூட ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உங்கள் அப்பா சிந்தின வியர்வையில்தான் உங்கள் படிப்பே நடக்குது. இந்த உழைப்பை மதிக்கிற ஒருத்தனுக்கு காதலர் தினம் மீது நாட்டம் வராது. படிக்கின்ற வயதில் புத்தகம் மீது மட்டுமே காதல் வையுங்கள். அதுதான் உங்களை உயரத்தில் உட்கார வைக்கும். உங்கள் வெற்றி தான் உங்கள் அப்பாவோட கஷ்டத்திற்கு கிடைக்கின்ற உண்மையான மருந்து. அந்த லட்சியத்தை மட்டும் பாருங்க. படித்து வைத்து அழகு பார்க்கும் உங்கள் பெற்றோருக்கு தெரியும். தன் பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து உங்களை வாழ வைக்க தெரியும். கல்யாணம் முடிந்த பிறகு உங்கள் கணவனை மனைவியை காதலியுங்கள். வாழ்க்கை இனிக்கும். படிக்கின்ற வயதில் காதல் என்ற பொருளில் சிக்கி உங்கள் வாழ்க்கையையும் சீரழித்து உங்கள் பெற்றோர் குடும்பத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தலைகுனிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். தவறான கலப்பு காதலுக்கு ஆதரவளித்த எண்ணங்கள் சில நேரத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தில் ஆழ்த்தி விடுகிறது. நமது பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியத்திற்கு இவை பெருமை இல்லை, அவமானம். மாணவ செல்வங்களே, உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். காதலர் தினம் கொண்டாடி உங்கள் பெற்றோர்களுக்கு அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இதை படிப்பதற்கு முன்னெடுத்து செல்லுங்கள். பெற்றோர்களே, காதல் அனைவருக்கும் வரும். காதல்தான் வாழ்க்கையை வாழ வைக்கிறது. படிக்கின்ற காலத்தில் பெற்றோர்களை ஏமாற்றி ஊர் சுற்றுவது காதல் இல்லை, காமம். குடும்பம், பெற்றோர், உற்றார், உறவினர், சகோதர சகோதரிகள், உறவினர்களை காதலியுங்கள். படிப்பை மட்டும் காதலித்து எல்லோருக்கும் பெருமை சேருங்கள். அப்பாவை விட்டுக் கொடுக்காத அம்மா, அம்மாவை விட்டுக் கொடுக்காத அம்மா, அப்பா, இவர்களை விடவா சிறந்த காதல் ஜோடி உலகத்தில்? இவர்களுக்கு இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். கோப்பையில் கொதிக்கும் நீரின் விளைவு ஆவியாகிவிடும். கோபத்தில் உதிர்க்கும் வார்த்தையின் விளைவு ஆவி போல் போனாலும் விடாது. மன்னிக்கிறது வேற, மறக்கிறது வேற. சீக்கிரம் மன்னிச்சிடலாம், ஆனால் சீக்கிரம் மறக்க முடியாது. மாற்றத்திற்கு எப்போதும் தயாராக இருங்கள். ஆனால் அதில் உங்கள் மதிப்பு வாய்ந்தனவற்றை இழக்கும்படி விட்டுவிடாதீர்கள். சூரிய ஒளி, ஓய்வு, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, நண்பர்கள், இவை முன்னேற்றத்திற்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமையட்டும். சிரமம் பார்க்காமல் உழைத்தால்தான் உன் கனவுகளை உன்னால் அடைய முடியும். புகழ்ச்சியில் வாழ்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வாழ்பவனுக்கு தன்னம்பிக்கைதான் துணை. குணம் என்பது ஒரு கண்ணாடி. தங்களுடைய உண்மையான உருவத்தை ஒவ்வொருவரும் அதில் பார்த்துக் கொள்ளலாம். வசீகரிக்கும் வார்த்தைகளை விட சாந்த குணம் எல்லோரையும் ரசிக்க வைத்துவிடும். பகுத்தறிவை வெளியே வைத்துவிட்டு பணத்தறிவை உள்ளே வைத்திருக்கும் சமூகம் இந்த சமூகம். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியில் உயரும் போது அந்த மகிழ்ச்சி அவருக்கு மன வலிமை

தங்களின் பொருள் வளர்ச்சியையும் மன ஊக்கத்தையும் பாதிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பழக்கங்கள் மற்றும் தவறான முடிவுகள் ஒருவர் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம். மேலும் துன்பகாலங்களில் விலகிச் செல்லும் நண்பர்களை நினைத்து மனம் வருந்தாமல் அந்த அனுபவத்தை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு மன உறுதியுடன் முன்னேற வேண்டும். தடைகளை எண்ணி தளராமல் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதே வெற்றிக்கு வழி. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. யாரும் நமக்கு எதிரிகளோ நண்பர்களோ இல்லை, அனைவரும் நமக்கு ஆசிரியர்கள். ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம், நம்பிக்கையை இழந்திருந்தால் மீட்க முடியுமா? வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும், தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நில், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களே வாழ்வில் எப்போதும் உயர்ந்தவர்கள். துரோகம் செய்து விட்டார்கள் என்று வருந்தாதே, அதை காட்டி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல். எத்தனை குழப்பங்களும் அத்தனை குழப்பங்களுக்கும் மத்தியிலும் கிடைக்கும் ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு சரி வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம் என்பதே. நேர்மையாக பேசிப்பார், எதிரிகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய். உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பார், உறவுகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய். பெண்ணிடம் பிறந்தவன் பெண்ணை துணையாக பிடித்து நிற்பவன், பெண்ணின் கனவுகளில் எதிர்காலம் தேடுபவன் பெண்ணை அவமதிக்கின்றான் எனில் அவன் விழுந்திருப்பது உயரத்திலிருந்து அல்ல, அறிவிலிருந்து. நான் வளர்த்த புறா எங்கு விட்டாலும் வீடு திரும்பி விடுகிறது, நான் வளர்த்த கிளி சிறகு முளைத்தவுடன் பறந்து விடுகிறது. அன்பு செலுத்துவது என் கடமை, வீடு திரும்புவதும் திரும்பாமல் திரும்புவதும் திரும்பாததும் பறவையின் விருப்பம். இழந்த அனைத்தையும் விட்டுவிடலாம், நம்பிக்கையை இழந்திருந்தால். அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன, ஆனால் அழகான மனங்களை கண்டுபிடிப்பது கடினம். தவறை மறந்துவிடலாம் என்றால் அது தெரியாமல் செய்வது, ஆனால் துரோகத்தை மன்னிக்க கூடாது, அது தெரிந்தே திட்டம் போட்டுத்தான் செய்வது. காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சில நட்புகள் இருப்பதாலே வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஒரு மன்னன் தன்னுடைய கணக்க பிள்ளையிடம் விசாரித்தான், நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? 16 தலைமுறைக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம் அண்ணா, கணக்க பிள்ளை பதில் சொன்னார். மன்னன் கவலையில் ஆழ்ந்தான், ஐயோ என்னுடைய 17வது தலைமுறை என்ன ஆகும்? இப்படியான கவலையில் மிகவும் நோய்வாய்ப்பட்டான். ஊரில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் தெரிவிக்கப்பட்டு மருத்துவம் செய்தும் நோய் குணமாகவில்லை. ஒரு யோகிய ஊருக்கு வந்தார். அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னனை சந்தித்தார். மன்னா, உங்களுடைய நாட்டில் இருக்கும் ஓரிரு பச்சிளம் குழந்தைகளுடன் கூடிய இளம் விதவை தேடி கண்டுபிடி. முக்கியமாக அவள் தினசரி கூலி வேலைக்கு போய்தான் சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும். 2 வண்டிகள் நிறைய உணவு தானியங்களை அனுப்பு, அப்புறம் என்னிடம் வா, உன்னுடைய வியாதிக்கு நான் மருந்து தருகிறேன் என்றார். மன்னனும் அவ்வாறே செய்ய தன்னுடைய வீட்டு முன் 2 வண்டிகள் வந்து நிற்பதை பார்த்த அந்த இளம் விதவை என்னவென விசாரித்தால், மன்னன் உணவு தானியங்கள் அனுப்பியதை சேவகன் சொல்ல தன்னுடைய மகளிடம் தன் வீட்டில் அரிசி பானையில் எவ்வளவு அரிசி இருக்கிறது என பார்க்க சொன்னாள். 4-5 நாளைக்கு சமைக்கலாம் அம்மா என்று சிறுமி பதில் சொல்ல, உடனே அந்த இளம் விதவை வண்டிக்காரர்களிடம், எனக்கு 5 நாட்களுக்கு உணவு இருக்கிறது,

இப்போதைக்கு போதும், தேவைப்பட்டால் நாங்களே கேட்கிறோம் என அந்த வண்டிகளை திரும்பி அனுப்பிவிட்டாள். யோகி மன்னனிடம், பார்த்தாயா, தினசரி வருமானத்திற்கு கூலி வேலைதான் செய்ய வேண்டும். சம்பாதித்து தர தனது கணவனும் இல்லாமல் இரண்டு குழந்தைகளை காப்பாற்று பொறுப்போடு இருக்கும் அந்த பெண் 5 நாட்களுக்கு மேல் ஒன்றுமே இல்லை. எனினும் உழைக்கும் உறுதியோடு இருக்கிறார். ஆனால் நீயோ 17வது தலைமுறைக்கு கவலைப்படுகிறாய். இதுதான் உன் வியாதி. இதை மாற்று மருந்து உன்னிடம்தான் இருக்கிறது என்றார் மன்னர். தெளிவு பெற்றார், உடல்நலம் தேறினார். இன்று பல பேர் இருக்கும் நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்தை நோக்கி கவலைப்படுவதால் வாழ்க்கையின் அருமையான பக்கங்களை இழந்து விடுகின்றனர். 3 சிவரகசியங்கள், இவற்றை தெரிந்துகொள்தான் தெரிந்தால்தான் தெரிந்தவன் வாழ்க்கையை வென்றுவிடுகிறான். ஒரு தாய் அப்போதுதான் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள். அந்த குழந்தையின் தந்தை 1 வாரத்துக்கு முன்புதான் இறந்து போனான். யமதர்மன் ஒரு யமதூதனை அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்கிறான். இந்த யமதூதன் நினைக்கிறான், ஐயோ பாவம், அப்பாவும் இல்லை அம்மாவையும் நான் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இந்த குழந்தைக்கு யார் கதி என்று எடுக்காமல் திரும்பிவிட்டான். நீங்களெல்லாம் அந்த நிலையில்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்று ஒரு எண்ணங்களை வைத்திருக்கிறீர்கள், அளவுகளை வைத்திருக்கிறீர்கள். ஆக யமதூதன் அந்த குழந்தைக்கு யார் கதி என நினைத்து பரிதாபப்பட்டதனால் உயிரை எடுக்காமல் போய்விட்டான். ஆனால் அங்கே யமன் சொல்லிவிட்டார், உனக்கு சிவலோக ரகசியங்கள் தெரியவில்லை, கடவுளுடைய அருளாட்சி எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. அது தெரிகிற வரைக்கும் பூமியில் போய் கிட என்றும் அவனை தூக்கி பூமியில் போட்டுவிட்டார். அவன் ஒரு பூங்காவில் முழுகிக் கொண்டு கண்ணங்கரேல் என்று கிடக்கின்றான். அப்போது அந்த வழியாக வருகிற ஒரு தையற்காரன், என்னடா இது, இங்கே முனகல் சத்தம் கேட்கிறதே என்று அவனை பார்த்துவிட இவனிடம் இருந்த துணியை அவனுக்கு போடுகிறான். மேலும் என்னுடன் வா என்கிறான். யமதூதன் ஒரு வார்த்தை பேசவில்லை. தையற்காரனுடன் அவன் வீட்டுக்கு சென்றான். திண்ணையில் யமதூதனும் அந்த தையக்காரனும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தையக்காரன் மனைவி தையக்காரனை மட்டும் பாவா வந்து கொட்டிக்கோ என்று கூப்பிடுவாள். அவன் விருந்தாளி வந்திருக்கிறானே என சொல்வான். அவள் கணவனை திட்டி விரட்டுவாள். தன்னுடன் சாவா மருந்தனும் வேண்டப்பாற்று என் யமதூதன் ஒன்றும் சொல்ல மாட்டான், போய்கொண்டே இருப்பான். 10 நிமிடம் கழித்து இவள் சரி சரி வா என்று யமதூதனை மறுபடியும் கூப்பிடுவாள். அப்போது அங்கே லேசாக சிரிப்பான். கண்ணங்கரேல் என்றிருந்த அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறும். ஆனால் ஒன்றும் பேச மாட்டான். தையக்காரன் சொல்வான், எனக்கு இந்த காஜா போடுவதற்கு பட்டன் தைப்பதற்கு எல்லாம் ஆள் இல்லை, தங்குவதற்கு இடமும் சாப்பாடு போடுகிறேன், எங்கள் வீட்டில் இருந்துகொள் என சொன்னான். யமதூதன் டெய்லரிங் அசிஸ்டன்ட் ஆகிவிட்டான். 10 வருடம் ஆகிறது. ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பெண்மணி, கை கொஞ்சம் உடமாக இருக்கிறது, குழந்தை அத்துடன் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை என 2 பேரை கூட்டிக் கொண்டு வந்து தையற்காரனிடம், இந்த குழந்தைகளுக்கு நல்ல தளர்வாக தைக்க வேண்டும், கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது என சொல்வாள். யமதூதன் அந்த குழந்தையை பார்ப்பான், அந்த பணக்கார பெண்மணியையும் பார்ப்பான், சிரிப்பான். அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறும். இன்னும் 5 வருடம் ஆகிவிடும். ஒரு நாள் பெரிய பணக்காரன் பென்ஸ் காரில் வருவான். வந்து இந்தாங்க 10 மீட்டர் துணி இருக்கிறது, இதில் 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக சவாரி சூட் தையுங்கள் என சொல்லி கொடுத்து விட்டு போவான். அதற்குள் நாம் யமதூதன் தேர்ந்த தையற்காரன் ஆகிவிடுகிறான். முதல் நாள் போய்விட்டது, 2ம் நாள் போய்விட்டது. தையக்காரன் நாளை டெலிவரி. அந்த பணக்காரன் வந்து கேட்பான், என்ன சொல்வது என்று கேட்கிறான். இவன் டர்ரென்று அந்த பேண்ட் துணியை கிழிப்பான். ஒரு தலையணை உரை, ஒரு பெட்கவர் தைப்பான். தையற்காரன் திட்டுவான், என் பிழைப்பில் மண்ணை அள்ளி போடுவதற்காக வந்தாயா, இப்போது அவன் வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவது என்பான். அப்ப
அப்போது கார் டிரைவர் ஓடி வருவான். நீங்கள் சஃபாரி தைக்காதீர்கள் என் முதலாளி இறந்து விட்டார். அதனால் அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்து விடுங்கள் என்று சொல்வான். இவன் முகத்தில் சிரிப்பு வரும்பொழுது பொன்னிறமாக மாறிவிடுவான். அப்படியே மேலே போவான். அப்போது தையக்காரன் சொல்வான், அப்பா நீ யார்? வாழ்க்கையில் இதுவரைக்கும் மூன்று முறைதான் சிரித்தாய். ஒவ்வொரு தடவை சிரிக்கிற போதும் உன் உடம்பு பொன்னிறமாக மாறியது. அதனால் அதற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நீ போ என்பான். அவன் நான் யமதூதனுடைய தூதுவன். ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு யார் கதி? அந்த தாயின் உயிரை எடுக்காமல் விட்டதனால் பூமியில் போய் சிவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு வா என அனுப்பினார்கள். அதனால் வந்தேன். என்ன தெரிந்து கொண்டாய் என்று இவன் கேட்டான். முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வந்தாள் அல்லவா? அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்து பத்தாவது நிமிடம் என்னை சாப்பிடவா என கூப்பிடும் போது அன்னை மகாலட்சுமி தெரிந்தார். அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன். இது போய்விட்டு அது வருவதற்கு 10 நிமிடம்தான் தேவை என தெரிந்து கொண்டேன். இதுதான் சிவரகசியம். 1. மனிதர்களிடமே பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த கார்டை வைத்து விளையாடுவது என்று தெரியாததினால் வம்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். 10 வருடம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தாள் அல்லவா? அவளுடன் ஒரு குழந்தை கைமுடமாக வந்தது அல்லவா? அதுதான் நான் இதற்கு அம்மா இறந்துவிட்டால் யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை. நிஜமான தாய் ஏழை. அவள் இறந்து விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வதற்கு இதற்கு கொஞ்சம் தளர்வாக தைக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான். இது எனக்கு தெரிந்த போது 2வது முறை சிரித்தேன். ஒரு யமதூதனாகிய எனக்கே பச்சாதாபம் இருக்கிற போது இறைவனுக்கு இருக்காதா? அதற்கு ஒரு மாற்று வழி வைத்துக் கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான். இது எனக்கு தெரிந்த போது 2வது சிவரகசியம் புரிந்தது. கடவுள் எல்லா காரண காரியங்களோடு நடத்துகிறான். 3வது சிவரகசியம். 3 நாட்களில் சாகப்போகிறவன் இன்னும் 20 வருஷம் நான் உயிரோடு இருக்க போகிறேன் என நினைத்துக் கொண்டு நன்றாக 20 வருஷத்துக்கு வருகிற மாதிரி துணித்தை என்று சொன்னானே, எனக்கு தெரியும் அவன் சாகப்போகிறான் என்று. அதனால்தான் நான் துணி தைக்கவே இல்லை. அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன். இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் கொட்டகை போட்டுக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சாவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அதுதான் இந்த கலியுகத்தில் யதார்த்தமான உண்மை. அதுவே தெரியாமல் ஒவ்வொருவனும் நான் மட்டும் 2 வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்துக் கொண்டிருக்கிறான் என்றும் நினைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அதுதான் 3வது சிவரகசியம். அதனால்தான் இந்த உலகத்தில் அவன் திறமையாக செயலாற்ற முடியாமல் இன்னும் 20 வருஷம் கழித்து நடக்கப் போகிற குழந்தையுடைய கல்யாணத்திற்கு இன்றே காசு இல்லையே என வருத்தப்படுகிறான். இன்னும் 15 வருடம் கழித்து கல்லூரியில் படிக்கப் போகிற பையனுக்கு பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் உலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கிற போது இப்போதே செத்து போவோம் என்று நினைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய். இந்த 3 ரகசியங்கள், அதாவது ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்களால் நடக்கிறது. 2வது எது நடந்ததோ அது கடவுளுக்கு ஒரு மாற்று வழி வைத்திருப்பார். மனிதனின் மனநிலையில் உள்ள ஈகோவினாலும் அறியாமையினாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. 3வது எந்த நேரத்திலும் சாவு வரலாம். இது தெரியாமல் மனிதர்கள் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அஞ்ஞானம்தான் உலகத்தின் துக்கங்களுக்கு எல்லாம் காரணம். இவைதான் அந்த ரகசியங்கள், சிவரகசியங்கள். எனவே நாமும் இந்த சிவரகசியங்களை புரிந்து கொண்டு வாழப் பழகிவிட்டால் நாம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம். ஓம் நம சிவாய. இந்த சிவராத்திரி
நம்முடைய ஆன்ம விழிப்புணர்வுக்கும் ஆன்மாக உள்ளொலிக்கும் அற்புதமான தருணத்தை வாரி வழங்கட்டும். சிவாய நமோம். அன்னை சிவசக்தி துணை என்று நமக்கு துணையாக இருந்து நம்முடைய பிரிவி பெருங்கடலை இணைந்து இறைவனுடைய பொற்பாத கமலங்களை அடைவதற்கான வழிவகையை தரட்டும். இந்த அற்புதமான சிவராத்திரியில் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன் என் அன்பு உறவுகளே என்னென்று சொந்தங்களே.

0: சரியே, இத்துடன் இன்றைய சங்கமத்தை நிறைவு செய்து கொண்டு
1: நூல் உலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: Mélodie et Tordre, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கிஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய இரு தினங்களில் சுயின விடுமுறை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க கிராம உத்தியோகர்கள் தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே கிராம உத்தியோகர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்கே இதனை தெரிவித்தார். கிராம உத்தியோகர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். 2024 ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு நிகரான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. இருப்பினும் இதுவரை அந்த கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மற்றும் நாளை மறுதினம் சுயின விடுமுறை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்காது தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக நந்தன ரணசிங்கே தெரிவித்தார். இதன்படி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்தியாவின் அண்டைய நாடுகளுக்கு முன்னுரிமை எனும் வெளியுறவுக் கொள்கையில் இலங்கையுடனான உறவும் பங்களாதேஷுடனான உறவும் மிக முக்கியமான முதன்மை பொருளாக விளங்குவதாக இந்திய பாராளுமன்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிலைக்குழுவின் முக்கிய கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்கால நகர்வுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இலங்கை இந்திய உறவுகள் குறித்து இந்த குழுவின் பதவிக்காலம் முழுவதும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட சசி தரூர், முன்னதாக வெளியுறவுச் செயலாளர் மற்றும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய தூதுவர்கள் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்களுடன் நிலைக்குழு ஆலோசனைகளை நடத்தியிருந்தது நினைவூட்டினார். இலங்கை உடனான சமீபத்திய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் குறித்த தகவல்களை உள்ளடக்கிய இறுதி நிலைக்கட்ட ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான விரிவான ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு விரைவில் இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கை விவகாரத்தில் இந்தியாவின் கவலைகள் மற்றும் அனைத்து அம்சங்களையும் நிலைக்குழு மிகவும் தீவிரமாக அணுகி வருவதாக தெரிவித்த அவர் பாகிஸ்தான் மற்றும் சீனா தொடர்பான முந்தைய அறிக்கைகள் இன்னமும் நடைமுறையில் செல்லுபடியாகும் நிலையில் இருப்பதால் தற்போதைக்கு அவை குறித்து புதிய அறிக்கைகள் ஏதும் தயாரிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். அண்டிய நாடுகளுடனான உறவில் இலங்கைக்கு இந்தியா அளிக்கும் உயர்மட்ட முக்கியத்துவத்தை இந்த நகர்வு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலம் வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டு முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ஆண்மையில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனந்தகுமார திசநாயக்கவை சந்தித்த போது மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் முன்வைத்ததுதான் இந்த நெருக்கடிக்கு முதன்மையான காரணமாக உருவெடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்திய தூதரக ரீதியிலான அறிவிப்பு முக்கியமானதொன்றாகும். ஏனெனில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தும் தம் கோரிக்கைகளை முன்வைத்து அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த வெளியுறவு செயலாளர் அதே கோரிக்கையை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியது வெறும் தற்செயல் நிகழ்வாக பார்க்கப்படவில்லை. தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சி தலைவர்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் மாகாண சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு முறை குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என பிரதான கோரிக்கையை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி தெரிவுக்குழுவின் தலைவர் அமைச்சர் விஜித ஹெரத்திடம் இதுகுறித்து கலந்துரையாடி பதிலளிப்பதாக உறுதியளித்தார். இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜனாதிபதியிடம் கால எல்லை கோரப்பட்ட போதிலும் அதனை வழங்க மறுத்துள்ளார். அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்ய தவறினால் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டணி அவதானம் செலுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த கோரி சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுடன் நாடு தழுவிய ரீதியில் தொடர் மக்கள் சந்திப்புகளையும் போராட்டங்களையும் ஒருங்கிணைந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள் முடிவு செய்துள்ளன. அதேவேளை முக்கிய செய்தி மூலங்களின் தகவல்களின்படி மாகாண சபை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதால் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக கட்டம் கட்டமாக மாகாணங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்தும் அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இதன்படி முதற்கட்டமாக வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கான தேர்தல்களை முதலில் நடத்துவது குறித்து அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் தீவிர ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சர்வதேசத்தின் ஆதரவு, உள்நாட்டு அரசியல் கூட்டமைப்பின் கெடுபிடிகள் மற்றும் தேர்தல் முறைமை குறித்த யோசனைகளுக்கு இடையே மாகாண சபை தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என்ற தார்மீக மற்றும் அரசியல் இக்கட்டான சூழ்நிலைக்கு தற்போதைய அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உத்திபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருநாட்டு பேச்சுகளின் போது மீனவர் பிரச்சினைக்கு மனிதமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தினார். இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில், இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுக்களின் போது மீனவர் விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாகவும், மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு தொடர்பான கோரிக்கைகளை மனிதமான முறையில் அணுக இலங்கை அரசாங்கத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தனது விஜயத்தின் போது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்க, பிரதமர் ஹரணி அமர்சூரிய மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தினார். இந்த சந்திப்புகளின் போது டிட்வா புயல் பாதிப்புக்கு பிந்திய மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்தியா வழங்கி வரும் $450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி திட்டம் உட்பட பல்வேறு கூட்டு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இருதரப்பும் திருப்தியை வெளிப்படுத்தின. மேலும் ரயில்வே திட்டங்களுக்காக $250 மில்லியன் மற்றும் கால்நடை பராமரிப்பு முன்னுரிமை துறைகளுக்காக $100 மில்லியன் மதிப்பிலான இரு இந்திய ரூபாய் கடனுதவி ஒப்பந்தங்கள் அதிபர் திசநாயக்க முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மனித புதைகுழிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், மோதூர் படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் அந்த நாட்டு வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை ராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்திருந்த வேளையில் 2006 August 4 அன்று அஷன் அகேன்ஸ்ட் ஹங்கர் என்ற அமைப்பின் 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் அதற்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் வெளியுறவு அலுவலகத்தின் பாராளுமன்ற விவகார செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு பின்னர் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது இலங்கையின் மனித புதைகுழிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், மோதூர் படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் வெளியுறவு அலுவலகத்திடம் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் வலியுறுத்தினார். குறிப்பாக ஜால் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் பிரஸ்தாபித்த உமா குமாரன் பாராளுமன்ற அமர்வில் தான் இதுபற்றி உரையாற்றியதன் பின்னர், அந்த மனித புதைகுழியில் இருந்து குழந்தைகள் உள்ளடங்களாக 400க்கும் மேற்பட்ட மனித எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அதேபோன்று இந்த விவகாரத்தில் உள்நாட்டு பொறிமுறைகள் தொடர்ந்து தோல்வியடைந்திருக்கும் நிலையில் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளை சர்வதேச கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் வலியுறுத்தி வருவதாக அவர் எடுத்துரைத்தார். அதேவேளை மனித புதைகுழிகள் பாதுகாப்பு மற்றும் விசாரணைக்கான போர்மவுத் நெறிமுறை குறித்து விளக்கம் அளித்த உமாகுமாரன், பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் போர்மவுத் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து போர்மவுத் நெறிமுறையின் அடிப்படையில் செயற்படுவது குறித்து பரிசீலிக்குமா என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மரபணு மாதிரிகளின் ஊடாக மனித எச்சங்கள் யாருடையவை என்பதை அடையாளம் காணும் செயல்முறைக்கு வெளியுறவு அலுவலகம் ஆதரமளிக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுபாகியம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் தமது மத்திய குழுவில் ஆராய்ந்து தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் பதிலளித்தார். இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை எனும் பெயரில் இணைந்து செயற்படுவதற்கு இணங்கி இருந்த நிலையில் அந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் கடந்த வாரம் ஜனாதிபதி அனில்குமார திசநாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருடன் சந்திப்புகளை நடாத்தியிருந்தனர். இந்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்வாங்கப்பட்டிருக்காத நிலையில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் சந்தித்த வேளையில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ரவூப் ஹக்கீம் தன்னிடம் கோரிக்கை விடுத்ததாக கஜேந்திரகுமார் தெரிவித்தார். இந்த கூட்டணியில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த நிலைப்பாட்டை மலேக மற்றும் முஸ்லிம் கட்சிகள் எதிர்க்கவில்லை. ஏனைய கட்சிகளும் இணங்குவது போலுள்ளது. எனவே இதில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என ரவூப் ஹக்கீம் கஜேந்திரகுமாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார், தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்வதில் எமக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் அதனூடாக நீங்கள் எந்தெந்த விடயங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்ற விவரங்கள் அடங்கிய அழைப்பை நீங்கள் எமக்கு உத்தியபூர்வமாக அனுப்பி வைத்தால் அதனை எமது கட்சியின் மத்திய குழுவில் சமர்ப்பித்து உரிய தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். இது இவ்வாறு இருக்க ஏற்கனவே அண்மையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது தனிப்பட்ட மற்றும் கட்சி சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களை தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் சேர்க்காமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டையே நானும் தெரியப்படுத்தியிருந்தேன் என கஜேந்திரகுமாரிடம் மனோகணேசன் கூறியதாகவும் அறிய முடிகிறது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் ராஜபக்சேகளுக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் குறிப்பிடலாம். தமது இயலாமை மற்றும் பலவீனத்தை பிரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றுள்ளது என ஸ்ரீலங்கா பொஜன பெருமவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். ராஜபக்சேக்கள் ஒருபோதும் வன்முறையை கட்டவிழ்த்து விடவில்லை. அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக வன்முறையை கையில் எடுக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் ஆட்சியில் பூகோள ரீதியிலான தாக்கங்கள் பொருளாதார பாதிப்பை தீவிரப்படுத்தியிருந்தது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் மக்கள் எமது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தினார்கள். நாங்களும் பதவி விலகினோம். நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வன்முறையை கையில் எடுக்கவில்லை. ஜனநாயக போராட்டங்களுக்கு மதிப்பளித்து அவர் பதவி விலகினார். அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக இளைஞர்கள் மீதும் போராட்டக்காரர்கள் மீதும் அரசு தாக்குதலை பிரயோகிக்கவில்லை. இந்த அரசாங்கம் ஜனநாயகம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சூட்சுமமான முறையில் முடக்குகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலை கட்டமைப்பில் காணப்படும் பலவீனம் மற்றும் நிர்வாகத்தின் தோல்வி தற்போதைய மோதல்களாக வெளிப்படுகிறது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் நாமல் ராஜபக்சேவுக்கும் இடையிலான தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் குறிப்பிடலாம். நமது இயலாமை மற்றும் பலவீனத்தை பிரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றுள்ளது. சிறைச்சாலை கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கும் உயிரிழப்புகளுக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க 2022 காலப்பகுதியில் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே தற்போது அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆளும் கட்சி தோற்கடித்த போதிலும் அடுத்தடுத்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலும் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் மற்றும் நிர்வாக திறனின்மைக்கு எதிராக எதிர்க்கட்சி சார்பில் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டது. இந்த அமைப்பில் காணப்படும் அப்பட்டமான குறைபாடுகள் மற்றும் அநீதிகளை சுட்டிக்காட்டி கொண்டுவரப்பட்ட அந்த பிரேரணைக்கு ஆதரவாக எமது தரப்பில் 36 வாக்குகள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்க தரப்பில் உள்ள 152 உறுப்பினர்கள் பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து அமைச்சரை பாதுகாத்தனர். பிரேரணையை தோற்கடித்து விட்டோம் என்ற பெருமிதத்தில் ஆளும் கட்சியினர் அன்றைய தினம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாங்களும் ஜனநாயக ரீதியாக எங்களது தோல்வியை அமைதியாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதன் பின்னர் என்ன நடந்தது? நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை தொடர்ந்து மகர சிறைச்சாலை, மெகசின் சிறைச்சாலை, குருவிட்ட சிறைச்சாலை மற்றும் பள்ளஞ்சேனை சிறைச்சாலை என நாட்டின் பல சிறைச்சாலைகளிலும் அடுத்தடுத்து பாரிய அசம்பாவிதங்களும் மோதல்களும் வெடித்தது. நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்த போதிலும் சிறைச்சாலைகளில் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. அன்று அமைச்சரை காப்பாற்றுவதற்காக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து சிறைச்சாலை அமைப்பின் சீரழிவை மறைத்து பாதுகாத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அமைப்பின் தோல்வியை மறைக்க முற்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதிகள் எந்த முகத்துடன் இனி பொதுமக்களுக்கு முன் செல்ல போகிறார்கள்? அவர்களுக்கு சிறிதேனும் வெட்கம் இல்லையா? நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எந்த ஒரு தனிப்பட்ட துவேசத்தின் காரணமாகவும் கொண்டுவரவில்லை. சிறைச்சாலை அமைப்பினுள் காலம் காலமாக புரையோடி போயிருக்கும் தீவிரமான நெருக்கடிகள் காரணமாகவே கொண்டு வந்துள்ளோம். உண்மையில் 10,000 அல்லது 11,000 கைதிகளை மட்டுமே வைக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட எமது நாட்டின் சிறைச்சாலைகளில் இன்று 35,000 முதல் 40,000 பேர் வரை அடைக்கப்பட்டுள்ளனர். இது இன்று நேற்று உருவான பிரச்சினை அல்ல, நீண்ட காலமாக இருக்கும் பிரச்சினை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் ஜனாதிபதி பதவியை கைப்பற்றி பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மையை பெற்றது பழைய முறையை மாற்றுவோம், அமைப்பை சீர்திருத்துவோம் என்ற வாக்குறுதியை அளித்தே ஆகும். ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலமாகியும் அந்த பழைய முறையில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். இலங்கையின் உத்தியபூர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 6.59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 6.45 பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட கையிருப்பு ஜூலையில் 133 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 2.1% வளர்ச்சியாகும். இதேவேளை நாட்டின் தங்க கையிருப்பும் ஜூலை மாதத்தில் 1 மில்லியன் டாலரால் அதிகரித்து 192 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்ற அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம், துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான ஒரு கோட்பாடாகும். அந்த கோட்பாடுகள் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மாறுவதில்லை. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்துவத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் ஒவ்வொரு சட்டத்தரணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என முன்னாள் வெளிவார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி வலியுறுத்தினார். இந்த விடயம் குறித்து அலி சப்ரி அவரது உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில், இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் என்பது ஒரு பாரம்பரிய தொழிற்சங்கம் அல்ல, மாறாக சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதும் மேலும் பலப்படுத்துவதுமே அதன் முதன்மை பொறுப்பாகும். முறையான அதிகார பரவலாக்கமின்றி சட்டத்தின் ஆட்சியை பேண முடியாது. அதேபோன்று சுயாதீன நீதித்துறையின்றி அதிகார பரவலாக்கத்தை மேற்கொள்ள முடியாது. நீதித்துறையில் சுயாதீனத்துவம் இல்லாவிடின் சட்டத்தின் ஆட்சி என்பது வெறுமனே ஒரு விருப்பமாக மாத்திரமே எஞ்சியிருக்கும். நீதித்துறையினால் அதன் சுயாதீனத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பகிரங்கமாக முன்வர முடியாது. நீதித்துறையின் அதிகாரம் என்பது தீர்ப்புகளை வழங்குவதிலேயே தங்கியிருக்கிறது. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அதன் குரலாக செயற்பட வேண்டிய கடமை சட்டத்தணிகள் சங்கத்துக்கே இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி, அதிகார பரவலாக்கம் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பவற்றை பாதுகாக்க வேண்டுமாயின் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றிலிருந்து வரும் நேரடி மற்றும் மறைமுக தலையீடுகளை எதிர்கொள்வதற்கு சட்டத்தணிகள் சங்கம் தயாராக இருக்க வேண்டும். சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் மாத்திரம் சட்டத்தரணிகள் சங்கம் அதன் அரசியலமைப்புசார் கடப்பாட்டிலிருந்து பின்வாங்கிவிட முடியாது. அதேபோன்று நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்று அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம், துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான ஒரு கோட்பாடாகும். அந்த அரசியலமைப்பு கோட்பாடு தமது பதவி மற்றும் பதவி உயர்வையும் தனிப்பட்ட வசதியையும் பணையம் வைப்பதற்கு தயாராக இருந்த நீதிபதிகளின் துணிச்சல் மூலமே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் அரசியலமைப்பு சார்ந்த பல்வேறு போராட்டங்களின் போது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பலர் சட்டத்தணிகளுடன் தோளோடு தோல் நின்று குரல் கொடுத்தார்கள். அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு அரசியலமைப்பு கோட்பாடுகள் மாறுவதில்லை. அவற்றில் அன்று எது சரியாக இருந்ததோ அதுவே இன்றும் நாளையும் சரியாக இருக்கும். இவ்வாறானதொரு பின்னணியில் நீதித்துறையின் சுயாதீனத்துவத்தின் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தணிகள் சங்கத்தின் பொறுப்பு மாத்திரமல்ல, மாறாக அது ஒவ்வொரு சட்டத்தணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தொழில்நுட்பத்துக்கு பொருந்தாத 30 ஆண்டுகள் பழமையான அரச வேதன முறையை மாற்றுவதற்காக நிதி அமைச்சகம் புதிய அரச வேதன முறைக்கான விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றின் தகவல்களின்படி அரச நிறுவனங்களுக்கான வேதன முறைமையின் வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் செயலாக்கத்திற்கான கொள்முதல் என்ற கேள்வி பத்திர அறிவிப்பை நிதி அமைச்சின் மாநில கணக்குகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. தற்போதைய GPS முறைமை 1996 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அமைச்சகங்கள், திணைக்கழகங்கள், சிறப்பு செலவின அலகுகள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் சில சட்டப்பூர்வ நிறுவனங்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய முறைமையின் கீழ் பல்வேறு குறைபாடுகள் உள்ளது. இதன் பலவீனமான பாதுகாப்பு நெறிமுறைகள், கையாளுதல் மற்றும் வேதனம் தொடர்பான மோசடி அபாயங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இது அரசு நிதிக்கூறுகளின் நம்பகத்தன்மையை மற்றும் செயல்திறனை குலைக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய முறைமையில் ஒருங்கிணைந்த மனித வளம் மற்றும் வேதன முகாமை தளமாக செயற்பட தேவையான நிகழ்வு தன்மையும் அளவிடக்கூடிய தன்மையும் இல்லை. இதனால் நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் தடைபடுகிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொழில்நுட்ப ரீதியில் மேம்பட்ட பாதுகாப்பான மற்றும் ஒருங்கிணைந்த வேதன செயலாக்க முறைமைக்கு மாறுவதற்கான தேவை அவசரமானது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ அரச பங்களாக்களை பயன்படுத்துவதில்லை என்ற தீர்மானத்திற்கு அமைவாக கொழும்பில் அமைந்துள்ள 7 அரசுக்கு சொந்தமான பங்களாக்களை பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு யோசனைகளை கோரியுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய 24 பங்களாக்களை பொது தனியார் பங்களிப்பு அடிப்படையில் 30 வருட காலத்திற்கு குத்தகைக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 7 பங்களாக்கள் தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய பங்களாக்களை இவ்வாறு உணவகங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக குத்தகைக்கு விடப்பட உள்ளது. இதற்கான பிரேரணைகளை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 25 பிற்பகல் 2 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்து 3 முக்கிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கிற்கு கடிதம் எழுதியுள்ளனர். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க திப்பட்டு மாவே ஸ்ரீ சித்தாந்த ஸ்ரீ சுமங்கல தேரர் இதனை தெரிவித்துள்ளார். சுதந்திர சட்டத்தரணிகள் இயக்கம் மற்றும் தினன தகுன சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் காண்டி நகரில் மகாநாயக்க தேரரை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது இலங்கையின் சட்டங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி செயற்படும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பணிகளை மகாநாயக்க தேரர் பாராட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லையை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் உத்தரவுக்கு அமைவாக 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி வரும் புதன்கிழமை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தின்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 65ஆகவும் திருத்தப்பட்டுள்ளது. எனினும் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற வேண்டிய திகதியானது அவருக்கு 67 வயதாகும் திகதி அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி ஆகிய 2ல் எது முதலில் வருகிறதோ அந்த திகதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நகர்வு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள கூட்டு எதிர்க்கட்சியின் ஏற்பாட்டாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் நாட்டின் அரசியலமைப்பிற்கு அமைவாக இத்தகைய மாற்றங்களை மேற்கொள்ளவே முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளை நினைவூட்டிய அவர், ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் நேரடியாகவோ அல்லது நலம் சார்ந்த இணைப்போ உள்ள எந்தவொரு அரசு அதிகாரியும் அது தொடர்பான முடிவுகளிலோ அல்லது வாக்களிப்பிலோ பங்கேற்க முடியாது என்றும், மீறினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஊழல் எதிர்க்கட்சி சட்டத்தின் 162வது பிரிவின்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அரசு அதிகாரிகள் என்ற வரையறைக்குள்ளேயே அடங்குவதால் தங்களின் சொந்த ஓய்வு பெறும் வயது தொடர்பான இந்த விவகாரத்தில் தீர்மானம் எடுக்கும் சட்ட ரீதியான அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு கிடையாது என்றும் பீரிஸ் விளக்கம் அளித்துள்ளார். அரசாங்கம் அவசரமாக நிறைவேற்ற துடிக்கும் இந்த சட்டமானது ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்த அல்லது ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைத்து உருவாக்கப்படும் சட்டமாகும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. நபர்களை மையமாக கொண்டு தனிப்பட்ட ரீதியில் சட்டங்களை உருவாக்க முடியாது என்பதை நீதித்துறை ஏற்கனவே பலமுறை தெளிவாக ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் இந்த மறைமுக நகர்வு பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் மிகப்பெரிய அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. நார்வோட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் ஆஸ்வெஸ்ம ஊழல் மோசடி தொடர்பிலும் மேலும் 2 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சென்றடைய வேண்டிய ஆஸ்வெஸ்ம கொடுப்பனவை தங்களது மற்றும் உறவினர்களின் வாங்கு கணக்குகளில் முறைகேடாக வரவு வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 11 அரசு ஊழியர்களில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 2 அதிகாரிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் கேட்டன் கல்வி வலயத்தைச் சேர்ந்த 6 ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறை அலுவலக ஊழியர் ஒருவர் தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய அதிகாரிகளுக்கு எதிராக கேட்டன் காவல்துறையின் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் முறையான விசாரணைகளை செய்வதுடன் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேநேரம் இந்த செயற்பாட்டின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை பகுதியில் ஆஸ்வெஸ்ம திட்டத்தின் நிதியை தவறாக கையாண்ட விடயத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை வெளியிட வேண்டும். ஏனில் தங்களுடைய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக செயற்பட வேண்டியவர்கள் இவ்வாறு முறை தவறி நடந்துள்ளமை அந்த சமூகத்தின் ஏனைய அரசு அதிகாரிகளுக்கும் அவப்பெயரை கொண்டு வருகிற ஒரு செயலாகும். அரசு சேவைகளில் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என நாம் கடந்த காலமாக போராடி வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. வயது முதிர்ந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், வருமானம் குறைந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த திட்டத்தின் நிதியை கையாடல் செய்தவர்களை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். ஏனெனில் தங்களுடைய அன்றாட பசியை போக்குவதற்காகவும் தங்களுடைய சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தங்களுடைய நோய்க்கான மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்குமே இந்த நிதி பயனாளிகள் பலராலும் செலவு செய்யப்பட்டது. அதனை இல்லாமல் செய்து தங்களுக்கு தேவையானவர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் இதனை வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது. மேலும் நாம் பலமுறை இந்த ஆஸ்வெஸ்ம திட்டத்தில் வசதியானவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை பாராளுமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டிய பொழுது அவர்கள் எமக்கு கொடுத்த பதில் அவ்வாறான தவறுகள் நடைபெறவில்லை, சரியானவர்கள் இனம் காணப்பட்டே வழங்கப்படுவதாக கூறினார்கள். ஆனால் இன்று கோடிக்கணக்கில் நிதி மோசடி செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பாக இன்னும் எத்தனை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் தராதரம் பார்க்காமல் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சட்டங்கள் போதாவிட்டால் புதிய சட்டங்களை பாராளுமன்றத்திற்கு அரசாங்கம் கொண்டு வந்தால் அதனை நாம் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார். பொரளை மகசின் சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை சுவரை தாண்டி வீசி எறிய முயன்ற 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பேஸ்லைன் வீதியில் உள்ள மெகசின் சிறைச்சாலை சுவருக்கு அருகில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட திடீர் நடவடிக்கையின் போது குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதிகளுக்கு வழங்க முயன்ற அந்த பொருட்களிலிருந்து பல்வேறு பொருட்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 22 கிராம், 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 2 மில்லிகிராம் குஷ் போதைப் பொருள், 250 கிராம் புகையிலை இலைகள், 2 சிறிய கையடக்க தொலைபேசி, 2 கையடக்க தொலைபேசி மின்னெட்டிகள், 10 லைட்டர்கள், 2 ஜோடி காதணிகள் என்பன அடங்குகிறது. கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பு 14 சேர்ந்த 29 வயதுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறிவிட்ட பேலன்சேன மற்றும் புதிய மெகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை நிர்வாகத்தினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அறிக்கை இவ்வாறு கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் குறிப்பிட்டுள்ளார். ரத்மலான ஞானேந்திரா வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 5 தேதி 2 மாடி வீடொன்றை இலக்கு வைத்து இரு கைக்குண்டுகள் வீசப்பட்டிருந்தது. அதில் ஒரு கைக்குண்டு வெடித்து சிதறியதுடன் வெடிக்காத மட்டிய கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் இருந்து போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த கல்கிஸ போலீஸ் நிலைய அதிகாரிகள் நேற்று மொரட்டுவ மற்றும் ரத்மலான பகுதிகளில் வைத்து 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21, 26, 28 மற்றும் 30 வயதுடையவர்கள் என்பதுடன் அவர்கள் மொரட்டுவ மற்றும் ரத்மலான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி ஒருவரின் வழிகாட்டுதலிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. பாதாள உலக குழுக்களுக்கு இடையே நிலவும் மோதலே இந்த தாக்குதலுக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை எனினும் வீட்டின் இரு ஜன்னல் கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளது. குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தினசரி விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் ஒரே நாளில் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது நாடு முழுவதும் 33,024 நபர்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 15 பேரும் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த 135 பேரும் அடங்குகின்றனர். மேலும் வீதி ஒழுங்குகளை பேணும் வகையில் நடத்தப்பட்ட சோதனையில் மது போதையில் வாகனம் செலுத்திய 65 பேரும் ஆபத்தான முறையில் அலட்சியமாக வாகனம் செலுத்திய 68 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்ட 4,189 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். வெலிகம மணல்கம கடற்கரை பகுதியில் சார்பிங் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த துனிசிய நாட்டைச் சேர்ந்த 21 வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் இன்று கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துனிசியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று நேற்று மணல்கம பகுதியில் உள்ள பழைய கடற்கரையில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்போது கடலில் வீசிய பலத்த காற்று மற்றும் சீரற்ற அலை காரணமாக குறித்த வாலிபர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். அவரை கண்டுபிடிப்பதற்காக கடற்படை, போலீஸ் உயிர்காப்பு பிரிவு மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதிலும் பலன் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் காணாமல் போன சுற்றுலா பயணியின் சடலம் இன்று பழைய கடற்கரையில் கரை ஒதுங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளின் போது உந்துகளுக்கான தரமற்ற 431 தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த தரமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தரமற்ற முறையில் 3,500 தலைக்கவசங்களை தயாரித்த 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். தேசிய வீதி பாதுகாப்பு பேரவையின் தலைவர் மஞ்சுள குலரத்னவின் தகவல்களின்படி ஆண்டுதோறும் வீதி விபத்துகளால் 2,500 முதல் 2,700 பேர் வரை உயிரிழப்பதாகவும் அதில் சுமார் 1,000 மரணங்கள் உந்துருளி விபத்துகளாகவே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயல்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அளவிலான இணைய பணப்பறிப்பு மோசடி குறித்து இலங்கை கணனி அவசர நிலை ஆயத்தக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கை இந்தியாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதுவரை திரட்டப்பட்ட தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை முன்னதாகவே திரட்டும் மோசடிக்காரர்கள் கவர்ச்சிகரமான பெண்களின் புகைப்படங்களை கொண்ட இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மூலம் ஹாய் என குறுந்தகவல் அனுப்பி பேச்சை ஆரம்பிக்கின்றனர். சில நாட்கள் நம்பிக்கை ஏற்படுத்திய பின்னர் அவர்களின் அந்தரக படங்கள் அல்லது காணொலி அழைப்புகளை பதிவு செய்து பணத்தை தராவிட்டால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி வைப்பதாக மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர். எனவே அறிமுகம் இல்லாத சமூக வலைதள கணக்குகள் அல்லது தொலைபேசி இலக்கங்களில் இருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் 2,723 பரீட்சை நிலையங்களில் அமைதியான முறையில் நடைபெற்றது. நுவரெலியா மாவட்டத்தில் அதிகாலை முதலே கொட்டி தீர்த்த கனமழையும் பொருட்படுத்தாது மாணவர்கள் தமது பெற்றோருடன் பரீட்சை நிலையங்களுக்கு ஆர்வத்துடன் வருகை தந்ததனை அவதானிக்க முடிந்தது. மழையினால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு பெற்றோர்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை பாதுகாப்பாக அழைத்து வந்திருந்தனர். மேலும் மாணவர்களின் தடையற்ற போக்குவரத்திற்காக அரசாங்கத்தினால் விசேட சிசு சிறிய பேருந்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலமை பரிசில் பரீட்சைக்கு 294,089 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். சிங்கள மொழியில் 220,366 மாணவர்களும் தமிழ் மொழியில் 73,723 மாணவர்களும் இதில் அடங்குவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 64 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. மொத்த நோயாளர்களில் 52.94%, அதாவது 47,136 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் கம்பஹா மாவட்டம் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதுடன் அங்கு 18,922 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,679 நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 6,298 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் 3,569 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,973 ஆகும். இதனிடையே ஆகஸ்ட் மாதத்தில் முதல் 7 நாட்களில் மட்டும் 3,686 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோய் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக சுகாதார பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பில் அமைந்திருக்கும் பி டி கிஷன்கரி, கஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
1: அகத்தில பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gones Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

தொடரும் இந்திய செய்திகள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதானி கூகுள் நிறுவனங்களிடம் இளைஞர்களின் தரவுகள் ஒப்படைக்கப்பட்டு வருவதாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்து கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் பேசியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆலோசித்து வருகிறது. இந்தியாவில் சில வாரங்களாக நீடித்த இளைஞர் போராட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கடும் நெருக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய தேர்வு தாள் கசைந்ததால் போராட்டம் தொடங்கியது. பின்னர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் பற்றியும் அதில் பேசப்பட்டது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வழிநடத்திய போராட்டத்தால் இந்திய கல்வி அமைச்சர் சென்ற மாதம் 25ஆம் தேதி பதவி விலகினார். தேர்வு தாள் கசிவுக்கான தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது. சில நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை காவல்துறை கைவிட்டுள்ளது. சேர்க்கை நுண்ணறிவை கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை அடையாளம் கண்டது, இணையதளம் முடக்கப்பட்டது போன்ற குறித்த அக்கறைகளும் எழுந்தது. நாட்டின்

கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜூலை 25 பெங்களூருவில் கும்பகோடு பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தீரஜ் குமார் தம் மனைவி ரீமா குமாரியை துணியால் கழுத்தை நெரித்து கொன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் உடலை படுக்கை விரிப்பில் சுற்றி வைத்துவிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிகிறது. பீகார் மாநிலத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் சுமார் 10 முன்பு ரீமாவின் குடும்பத்தினருக்கு தெரியாமல் பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். பெங்களூருக்கு வந்த பிறகு ரீமா சமூக ஊடகங்களுக்காக காணொலிகள் தயாரிப்பதில் அதிக நேரம் செலவிட்டுள்ளார். சம்பவம் நடந்த நாளில் வீட்டுக்கு திரும்பிய தீரச்சிக்கு உணவு தயாரிக்கப்படவில்லை. இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம். ரீமா முதலில் மரக்கட்டியால் தாக்கியதாகவும் அதன் பிறகே துணியால் அவரை கழுத்தை நிறுத்தியதாகவும் தீரச் கூறியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் வீட்டு உரிமையாளர் அறைக்குள் சென்றுள்ளார். கழிப்பறை அருகே ரீமாவின் உடல் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பிலாக்குறிச்சி கிராம மக்கள் குடிநீருக்காக கடந்த 45 அல்லல் படும் நிலை உருவாகியுள்ளது. உப்பு நீரும் சுண்ணாம்பு நீரும் அறந்தும் அரியலூர் மாவட்ட மக்களுக்கு தற்போது அந்த நீரும் கூட இல்லாமல் கிணறு மற்றும் ஏரி குளங்களில் சேறும் சகதியுமாக தேங்கி கிடக்கும் நீரை அருந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. அசாமில் பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளை மழை சூழ்ந்துள்ளதால் 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டத்தில் மலைப்பாதையில் நேற்று காலை பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 உயிரிழந்துள்ளனர், 11 பேர் காயமடைந்துள்ளனர். இந்தியா உட்பட ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்க வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையில் வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. லின்சே ஓ கிரஹம் ரஷ்ய ஈரான் தடைச்சட்டம் 2026 என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த இரு கட்சி ஆதரவு மசோதா மீது மேலவையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 86 MPக்கள் ஆதரவாகவும் 11 பேர் எதிராகவும் வாக்களித்துள்ளனர். அதிக உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேறியது. இந்த மசோதா ஆளும் குடியரசு கட்சியின் மேலவை உறுப்பினராக இருந்த லின்சே கிரஹம் மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ரிச்சர்ட் புளூமெத்தல் ஆகியோர் சார்பில் கொண்டுவரப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு அண்மையில் மேற்கொண்ட பயணத்தின் போது கிரஹம் திடீரென உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து இந்த மசோதாவுக்கு அவரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மேலவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வரும் August 31 கூட உள்ள அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையிலும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிரதிநிதிகள் சபையில் இந்த மசோதா ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதன் பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையொப்பமிட்டவுடன் இந்த மசோதா சட்டமாக மாறிவிடும். உக்ரைன் மீதான போர் காரணமாக அமெரிக்காவில் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ள ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் தற்போது பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் சீனா, இந்தியா, அசர்பஜான், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா ஆகிய 5 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்க வரியை விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது. அதோடு உக்ரைன் மீது போரை தொடர்ந்து வரும் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தொடரவும் ஈரானின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களை தண்டிக்கும் ஈரான் மீதான தடைகள் சட்டம் 1996 காலாவதியாகும் தேதியை வரும் 2031 வரை நீட்டிக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலவையில் மசோதா நிறைவேறியது குறித்து உறுப்பினர் புளூமெத்தல் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு உடந்தையாக இருக்கும் அனைத்து நாடுகளின் செயல்களை இந்த தடைகளும் வரிகளும் தடுத்து நிறுத்தும் என்றார். அதே நேரம் ஏற்கனவே உலக நாடுகள் மீது அதிக வரிகளை விதித்து வந்த அதிபர் ட்ரம்புக்கு இந்த மசோதா மேலும் அதிகாரம் அளிக்கும் என்று சில ஜனநாயக கட்சி எம்பிக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிரகோரி மீக்ஸ் டான்ஃபியர் கூறுகையில், இந்த மசோதா சட்டமாகும் நிலையில் உலக நாடுகள் மீது கடந்த காலங்களில் கூடுதல் சுங்க வரிகளை விதித்தது போல எந்தவித தயக்கமின்றி இந்த சட்டத்தை அதிபர் ஆயுதமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றனர். இந்தியா உட்பட 16 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா தற்போது 10% சுங்க வரியை விதித்துள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிஷன் கிரியர் அண்மையில் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த வரி விதிப்பை அமெரிக்கா மேற்கொண்டது. இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட வர்த்தக கூட்டுறவு நாடுகளின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அமெரிக்க உற்பத்தியை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை கண்டறியும் நோக்கில் அமெரிக்க வர்த்தக சட்டம் 1974 பிரிவு 31 கீழ் ஜூஎஸ்டிஆர் மூலம் விசாரணைக்கு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது.
இந்த உத்தரவின் அடிப்படையில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு இந்த பரிந்துரையை யூஎஸ்ஆர்

பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் சமர்ப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்தியா உட்பட 16 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 10% வரையும் தொழிலாளர்களை கட்டாயம் பணிபுரிய வைக்கும் தயாரிக்கும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை தடுக்க சட்டங்களை இயற்றாத சீனா, பிரிட்டன், ஜப்பான் உள்ளிட்ட 43 நாடுகள் மீது 12.5% வரையும் அமெரிக்கா விதித்துள்ளது. கனடா இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. அந்த நாட்டின் எல்லை சேவைகள் முகமை தரவுகள் மூலம் இது தெரியவந்துள்ளது. நுழைவு இசைவு மோசடி, நுழைவு இசைவு காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமுறைகள் அடிப்படையில் இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இது கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அதிக எண்ணிக்கையாகும். அமெரிக்காவை போன்று கனடாவும் அண்மைய காலமாக குடியேற்ற நடைமுறைகளை கடுமையாக்கி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் உள்ளிட்ட தற்காலிக குடியேற்றவாசிகளுக்கான அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை கனடா வெகுவாக குறைத்து வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நுழைவு இசைவு மோசடி, நுழைவு இசைவு காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமுறைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினரை அடையாளம் கண்டு நாடு கடத்தும் நடவடிக்கையை கனடா தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று ஞாயிறுத்தினை தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 7 ரூபாய் 520 உயர்ந்து 1,11,720 விற்பனை செய்யப்படுகிறது. தங்க விலை கிராமுக்கு 65 உயர்ந்து 13,965 விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். எதிர்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் பெற்றவர் என கூறப்படும் பாபா வங்கா தெரிவித்த அதிர்ச்சியூட்டும் 3 கணிப்புகள் நிறைவேறும் நேரம் நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான அவரது அச்சமூட்டும் கணிப்புகள் பற்றி மக்கள் மீண்டும் பேச தொடங்கியிருக்கிறார்கள். பல்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வங்கா. சிறு வயதில் நேரிட்ட விபத்தில் பார்வை இழந்த பாபா வங்காவுக்கு எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியும் சக்தி கிடைத்ததாக நம்பப்படுகிறது. அதாவது 12 வயது சிறுமியாக இருந்த பாபா வங்கா பார்வை இழந்த நிலையில் எதிர்காலத்தை பார்க்கும் அபூர்வ சக்தி கிடைத்ததாக அவரது தொண்டர்களால் நம்பப்பட்டார். அவரது 30 வயதில் அவர் பெரும் புகழடைந்திருந்தார் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. எதையும் நேரடியாக வெளிப்படுத்தாமல் மறைமுகமான வார்த்தைகளை தொகுத்து அவர் தனக்கு தெரிந்த காட்சிகளை வெளிப்படுத்துவார். அதில்தான் 2 உலோக பறவைகள் அமெரிக்க சகோதரர்கள் மீது மோதுகின்றன. அந்த விடியம் சாம்பலாக மாறுகிறது. மனித ரத்தம் ஆறாக பாய்கிறது என்று அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் குறித்து முன்கணித்திருந்தாராம். உலகம் முழுவதும் இயற்கை பேரிடர்கள் தலை தூக்கும் மனித தொழிலாளர்களுக்கு மாற்று வரும் என்பது உள்ளிட்ட கணிப்புகள் ஏற்கனவே நிகழ தொடங்கிவிட்ட நிலையில் மேலும் சில கணிப்புகள் மக்களை சற்று மன கலக்கத்துக்கு ஆளாக்கியிருக்கிறது. அதாவது 2026 ஆண்டு முடிவதற்குள் ஒரு பிரமாண்டமான விண்கலத்தின் வருகை பூமியில் நிகழும். 3 உலக போர் தொடங்கும். ரஷ்ய தலைமையின் வியத்தகு மாற்றம் ஆகியவை அவரது கணிப்புகளில் அடங்கும். 2026 ஆண்டுக்குள் இதெல்லாம் நிகழும் என்று அவர் கணித்திருந்த நிலையில் இன்னும் 5 மாதங்களே இருக்கிறது. அதிலும் ஒரு குறிப்புக்கு நவம்பர் மாதமே காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம். 1996 ஆண்டு மறைந்த பாபா வங்கா செப்டம்பர் 11 தாக்குதல், பிரிட்டன் டயானா மறைவு, 2004 நிகழ்ந்த சுனாமி, கொரோனா பேரிடர் உள்ளிட்டவற்றை சரியாக கணித்திருந்தார். அவரது கணிப்புகள் என்று வெளியாகும் எந்த ஒரு தகவலும் எழுத்துப்பூர்வமாக எழுதி அவர் விட்டுச் செல்லவில்லை. அவருடன் இருந்தவர்களிடம் அவர் பரிமாறிக்கொண்ட தகவல்களை தொகுத்தே இந்த வெளியீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. சில கணிப்புகள் தவறாகும் போது பாபா வங்காவின் கூற்றுக்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் என்றும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுகிறது. ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக ஆட்சியின் உயர் மட்டங்களில் பரவலாக பேசப்பட்டு வருவதாகவும் அவரது மறைவு குறித்த செய்தி விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கூட்டு ராணுவ தாக்குதல்களை நடத்தியதில் ஈரான் உச்ச தலைவர் ஹமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது மகனான மொஸ்தபா ஹமேனி சில நாட்களிலேயே உச்ச தலைவராக பதவியேற்றார். பதவியேற்ற நாள் முதல் அவர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வந்துள்ளார். அவரது தந்தையின்
இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. கமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஷ்தபா ஹமேனியும் காயமடைந்ததாகவும், அதனால் அவரது தோட்டத்தில் சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் முன்பே செய்திகள் வெளியாக இருந்தது. அதனால் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்பட்டது. அவரது நிலை பற்றி வெளியான செய்திகளை உறுதிப்படுத்தும் விதமாக முஷ்தபா ஹமேனியை நேரடியாக தொடர்பு கொள்வது கடினம் என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அரசு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார். முஷ்தபா ஹமேனியின் இருப்பிடம் மற்றும் செயற்பாடு தொடர்பாக சர்வதேச மற்றும் பிராந்திய அளவில் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அவர் ஈரானில் இல்லை என்று ஐக்கிய அரபு அமீரக செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிடுகிறது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனியார் செய்தி நிறுவன நேர்காணலில் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமை அளிக்கப்பட்டுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிட்ட ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு ஹமேனி 90% செயலிழந்து விட்டார் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உச்சத்தலைவர் முஷ்தபா ஹமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் செய்தி நிறுவனம் தெரிவித்த நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போல வீடியோ ஒன்றை ஈரான் வெளியிட்டுள்ளது. மேலும் முஷ்தபா ஹமேனி குறித்த நெடுநாள் விமர்சனங்களுக்கு பிறகு அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்ட முதல் வீடியோ இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக கட்சிகளின் பிரச்சாரம் தொடங்கியுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி பிரச்சாரம் செய்கிறது ரஷ்ய எதிர்த்தரப்பு கட்சி ஒன்று. மிதவாத ஜப்லோகோ கட்சி சண்டை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒரே கட்சி என்று கூறப்படுகிறது. ரஷ்யர்களிடையே அந்த கட்சிக்கு சுமார் 3% மட்டுமே ஆதரவு இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. நாடாளுமன்றத்தில் அது இடங்களை வெல்வதற்கான சாத்தியமும் குறைவாக தெரிகிறது. எனினும் போருக்கு எதிராக தனது முழக்கம் கூடுதல் இளம் ரஷ்யர்களை ஈர்ப்பதாக கட்சி கூறுகிறது. அண்மையில் நடந்த கருத்து கணிப்பு ஒன்றில் உக்ரைனுடனான அமைதி பேச்சுக்கு 64 விழுக்காட்டு ரஷ்யர்கள் ஆதரவளிப்பதாக தெரியவந்துள்ளது. 14 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடையோரிடையே 77% இருந்தது. ஜாப் லோகோ கட்சி ஆர்வலர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அல்லது சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். எனினும் கட்சிக்கான ஆதரவு அதிகரித்து வருவதாக உறுப்பினர்கள் கூறுகின்றனர். போர் இணையதள கட்டுப்பாடு குறித்து இளம் ரஷ்யர்களிடையே அதிருப்தி அதிகரித்திருப்பதாக அந்த கட்சி கூறுகிறது. ரஷ்யாவின் தொடர் வான்வழி தாக்குதல்களுக்கு இடையே அந்த நாட்டுடன் சுமூக உறவை பேணி வரும் செர்பியாவுக்கு உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் செலன்ஸ்கி அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். கடந்த 8 ஆண்டுகளில் உக்ரைன் அதிபர் ஒருவர் செர்பியாவுக்கு பயணிப்பது இதுவே முதல் முறையாகும். தலைநகர் பெல்ஸ்கிரேரில் செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வூசிச் மற்றும் செலன்ஸ்கி சந்தித்து பேசினர். இதில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவது மற்றும் ஐரோப்பிய யூனியனில் இணைவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆலோசிக்கின்றனர். உக்ரைன் போருக்காக ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க மறுத்து வரும் செர்பியா அதே நேரம் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை தொடர்ந்து மதிப்பதாக இந்த சந்திப்பில் மீண்டும் உறுதியளித்துள்ளது. மேற்கு ஜெர்மனியில் உள்ள மெக்ஹெர்னிச் ராணுவ முகாமின் மீது சந்தேகத்துக்கு இடமான 2 ட்ரோன்கள் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த நாட்டின் முக்கிய சரக்கு விமான நிலையமான லீப்சிக் விமான நிலையத்தில் வெடிபொருட்களுடன் கூடிய ட்ரோன் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. உக்ரைனுக்கு போர்க்கால உதவிகளையும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோவின் ராணுவ உபகரணங்களையும் கொண்டு செல்லும் முக்கிய மையமாக இந்த விமான நிலையம் செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் இதுபோன்ற பல சதி சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்களை பொய்யான ரஷ்ய எதிர்ப்பு பிரச்சாரம் என ஜெர்மனியில் உள்ள ரஷ்ய தூதரகம் மறுத்துள்ளது. காங்கோ குடியரசு நாட்டில் உகண்டா எல்லையருகே அமைந்துள்ள பனானா எஹோல் கிராமத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ADF கிளர்ச்சியாளர்கள் சனிக்கிழமை அதிகாலை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மாம்பாசா பிராந்திய தலைநகரில் புகார் பகுதியான இங்கு வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு பொதுமக்களின் பொருட்களும் சூறையாடப்பட்டுள்ளது. கிழக்கு காங்கோவின் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ள ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 அமைப்பு உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சி குழுக்களின் அச்சுறுத்தலை காங்கோ நாடு எதிர்கொண்டு வருகிறது. நாட்டின் எபோலா தொற்றின் தீவிர பரவலுக்கு மத்தியிலும் இந்த அச்சுறுத்தல்களின் காரணமாக மக்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மற்ற மாகாணங்களுக்கு இடம்பெறும் அபாயமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் உடல்நலம் மோசமாகியுள்ளதாக ஹண்டர் பைடன் விவரங்கள் வழங்கி வருகிறார்.
பைடனுக்கு வயது 83. அவர் 1942 நவம்பர் 20 பிறந்திருந்தார். அவரை பாதித்துள்ள ஆண் சுரப்பி புற்றுநோய் எலும்புகளுக்கு அப்பால் மேலும் மற்ற இடங்களுக்கு பரவிவிட்டதாக அவரின் மகன் கூறுகின்றார். பைடன் அதிக வேலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹான்சன் பைடன் பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். ஜோ பைடன் அதிபர் பதவியிலிருந்து கடந்த ஆண்டு மே மாதம் விலகியிருந்தார். அவருக்கு சுரப்பி புற்றுநோய் இருப்பதாக அடுத்த 4 அறிவிக்கப்பட்டது. பைடன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டும் இருந்தது. தாய்லாந்தின் பேங்காக் பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. பள்ளியில் 5 இறந்தனர், 20 அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். பள்ளிக்கூடத்தின் வாசலில் மலர்கள் வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளும் அங்கிருக்கின்றனர். வரும் 14 வரை பள்ளி அனைத்து வகுப்புகளையும் ரத்து செய்திருக்கிறது. அதுவரை வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி பள்ளி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்றைய துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு மாணவர்கள் குடும்பத்தினர் அக்கம்பக்கத்தினர் என பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர். சுமார் 4 பிறகு தாய்லாந்தில் நடத்தப்பட்டுள்ள ஆக மோசமான துப்பாக்கிச்சூடு அது. இந்த ஆண்டில் நடந்த 2 சம்பவமும் கூட. துப்பாக்கி சட்டம் கடுமையாக்கப்படும். அரசாங்க அதிகாரிகளின் பணியின் போது மட்டும் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்று தாய்லாந்து பிரதமர் அனஸ்டின் சான்ஸ் விராகோன் கூறியிருக்கிறார். வாக்கெடுப்புக்கு தயாராகிக் கொண்டிருந்த பிரேசில் சட்டத்துக்கு எதிர்பாராத விருந்தினர்கள் சென்றுள்ளனர். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, பாதுகாப்பு அதிகாரிகளும் அல்ல, மாறாக அவை கெப்பிஹாரா விலங்குகள். பிரேசில் மாண்டோரோசோ மாநில சட்டமன்ற கட்டடத்துக்குள் கடந்த வாரம் பல கெப்பிஹாராக்கள் நுழைந்துள்ளது. சட்டமன்ற கட்டடத்துக்கு அருகிலேயே வனவிலங்கு பூங்கா இருப்பதால் அவை அங்கிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவற்றை மீண்டும் பூங்காவுக்கு திருப்பி அனுப்ப ஊழியர்கள் முயன்றுள்ளனர். அந்த காட்சி காணொலியாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது. இவை அடிக்கடி இங்கே வருவதால் நாங்கள் இதற்கு பழகிவிட்டோம் என்று சட்டமன்ற ஊழியர் நயாரா ஃபுயேனோ கூறுகின்றார். தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட ஹெப்பிஹாராக்கள் அமைதியான குணத்தாலும் மனிதர்களோடு பிற விலங்குகளோடும் இயல்பாக பழகும் தன்மையாலும் இணையத்தில் மிகவும் பிரபலமானவை. இந்த முறை சட்டமன்ற கட்டடத்துக்குள் நுழைந்த போதும் அவை எந்த சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கவில்லை. பிலிப்பைன்ஸில் பள்ளிகளில் அதிகரித்து வரும் வன்முறையால் பிள்ளைகளுக்கு சமூக ஊடகத்தை தடை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படுகிறது. 2 வகையான தடை பற்றி ஆராயப்பட்டு வருகிறது. 1 13 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் மற்றொன்று 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கமும் தீவிரவாத குழுக்களும் இளம் வயதினரை அபாயத்தில் தள்ளுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எனினும் சமூக ஊடகத்தை தடை செய்தால் பிள்ளைகள் வேறு இணையதளங்களை நாடலாம். அவற்றை கண்காணிப்பது இன்னும் சிரமமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பள்ளிகளில் வலுவான இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், மேம்பட்ட மனநல ஆதரவு, பெற்றோரின் கூடுதலான ஈடுபாடு போன்றவை ஆக்கப்பூர்வமான முயற்சிகளாக அமையும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். இந்தோனேஷியாவின் டகாத்தா வருவாய்த்துறையின் தலைமை கட்டடத்தில் தீ மூண்டது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு 9 மூண்ட தீ கட்டடத்தின் 11 மாடி முதல் 16 மாடி வரை பரவியது. சுமார் 180 தீயணைப்பாளர்களோடு 30 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. தீயில் சிக்கிய ஒருவர் பின்னர் மீட்கப்பட்டிருந்தார். எவரும் உயிரிழந்தார்களா என்ற தகவல் இதுவரை இல்லை. மின்சார அறையில் தீ மூண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கனடிய அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்தில் அவசர நிலையை அறிவித்துள்ளனர். அங்கு பட்டியறியும் காட்டு தீயால் 20,000 அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்மர்லாந்து வட்டாரத்தில் தீ ஒரு இரவில் 2 அதிகமாக பரவியதாக கூறப்படுகிறது. வீடுகளுக்கும் கட்டடங்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 50 அகாயம் வழி மீட்கப்பட்டுள்ளனர். சுமார் 1,500 அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதும் 100 இடங்களில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீயை அணைக்க முயற்சி செய்கிறார்கள். மாநிலத்துக்கு உதவி வழங்க மத்திய அரசாங்கம் தயார் என்று பிரதமர் மார்க் கார்னி கூறியிருக்கின்றார். ஜப்பானின் தெற்கே ஒகினாவா பகுதியில் டால்பின் சூறாவளி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏறத்தாழ 14,000 கட்டடங்களில் மின்சாரம் இல்லை. மூத்தோர் 5 காயமுற்றுள்ளனர். அவர்களின் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. ஒகினாவா வட்டாரத்துக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இடைவிடாத மழை பலத்த காற்று. ககோஷிமா வட்டாரத்தின் அமாமி தீவுகளை புரட்டி போட்டுள்ளது சூறாவளி. ககோஷிமா
ஒக்கினவா பகுதிகளில் சுமார் 260,000 பேர் முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பேரலைகள், நிலச்சரிவு, வெள்ளம் ஏற்படும் அபாயம் நீடிப்பதால் மிகுந்த கவனமாக இருக்கும்படி அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே சூறாவளி நெருங்குவதால் முன்னெச்சரிக்கையாக சீனாவின் போக்குவரத்து பாதைகள் மூடப்பட்டுள்ளது. நாளையோ மறுநாளோ ஜெஸியாங்கிற்கு புஜியானுக்கும் இடையே கடலோர பகுதியில் சூறாவளி கரையை கடக்கக்கூடும். ஜெஸியாங் மால கடலோர பகுதி உச்ச விழிப்பு நிலையில் உள்ளது. துறைமுக செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வடகொரியாவில் கொளுத்தும் வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டு அரசு ஊடகம் புதிய சமையல் குறிப்பை வெளியிட்டு வெயிலிருந்து தற்காத்துக் கொள்ள மக்களுக்கு அறிவுறுத்தி வருகிறது. கொரிய தீபகற்பம் முழுவதும் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகி வருகிறது. வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியாமல் தென்கொரியா மற்றும் வடகொரிய மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் வடகொரிய அரசு ஊடகங்கள் நாய் இறைச்சி சூப் முதல் கோழி இறைச்சி சாறு வரை அனைத்தையும் உண்டு கோடியை சமாளிப்பதற்கான வழிகளாக பரிந்துரைத்து வருகின்றன. மற்றொரு பக்கம் வடகொரிய மக்கள் அனுபவித்து வரும் கொடுமையான வெப்பத்தில் அந்த நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தனது மக்களுடன் இணைந்து கடுமையான சூழல்களை எதிர்கொள்ளும் ஒரு தலைவராகவும் விளம்பரங்கள் அந்த ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. வடகொரியாவில் தற்போது 98 பாரன்ஹைட் ஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது. அந்த நாட்டின் அதிகபட்ச வெப்ப அளவாக இது கருதப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் கொடுமையானதாக இருக்கிறது. மக்கள் கடும் வெப்பத்தை எப்படி சமாளிப்பது என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாயிறச்சி சூப் குடிக்க அரசு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பது பேசு பொருளாகி வருகிறது. அதாவது மருத்துவ இதழ் ஒன்றில் அந்த நாட்டின் பொது மருத்துவமனை மருத்துவர் ஒருவர் உடலில் சூட்டை தணிக்கும் வகையில் தர்பூசணி, வெள்ளரிக்காய், நீர்ச்சத்துள்ள காய்கறிகளுடன் நாயிறச்சி சூப், மீன் சூப் போன்றவற்றை மக்கள் எடுத்துக்கொள்ள பரிந்துரைப்பதாக கட்டுரை வெளியாகி இருக்கிறது. அந்த கட்டுரையில் நாயிறச்சி சூப் என்பது நாட்டின் வெப்பகால பாரம்பரிய உணவு என்றும் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் கோடைக்காலத்தில் கடும் வெப்பமான நாட்களில் நாயிறச்சி சூப் உங்கள் பாதத்தின் மேல் சிந்தினால் கூட அது மருந்தாகவே மாறுகிறது என்று ஒரு பழமொழி இருப்பதாக வெளியிட்டு ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாயிறச்சியால் சமைத்து அசத்தும் போட்டி நடத்தப்பட்டதாகவும் விளக்கியிருக்கிறது. இதனை அந்த நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த செய்தி வெளியாகி உலகம் முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே நேரத்தில் 90,000 ரப்பர் வாத்துகள் ஆற்றில் விடப்பட்ட காட்சி அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிகாகோ டக்கி டெர்ஃபி நிகழ்ச்சியில் அந்த வினோத போட்டி நடைபெற்றுள்ளது. பாலத்தின் மீது நின்றிருந்த லொரியிலிருந்து 90,000 மஞ்சள் ரப்பர் வாத்துக்கள் சிகாகோ ஆற்றில் கொட்டப்பட்டன. சில நிமிடங்களில் 6 மஞ்சளாக மாறியது. முதலில் இலக்கை அடைத்த வாத்தும் இரண்டாவது இடத்தை பிடித்த வாத்தும் தேர்வு செய்யப்பட்டன. வெற்றி பெற்ற வாத்தை ஆதரித்தவருக்கு வாகனம் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. இரண்டாவது இடத்தை பிடித்த வாத்தை ஆதரித்தவருக்கு $2,500 அமெரிக்க டாலர் ரொக்க பரிசு வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு ஒலிம்பிக்ஸ் இல்லினாய்ஸ் அமைப்புக்கு நிதி திரட்ட ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஒரு ரப்பர் வாத்தை ஆதரிக்க $10, 6 வாத்துக்கள் அடங்கிய தொகுப்பை ஆதரிக்க $30 செலுத்த வேண்டும். போட்டிகளில் பங்கேற்கும் உடற்குறையுள்ள வீரர்களுக்கான உணவு பதக்கங்கள் உள்ளிட்ட செலவுகளுக்கு அதன் மூலம் நிதி திரட்டப்படுகிறது. இந்த ஆண்டு மட்டும் $480,000 மேல் நிதி திரட்டப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 121 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணம் ஒன்று தென்பட உள்ளதாக நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி 1905 ஆண்டிற்கு பிறகு தென்பட உள்ள இந்த சூரிய கிரகணம் இதுவன் 12 தேதி ஸ்பெயின், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யா மற்றும் போர்த்துகலின் ஒரு பகுதிகளில் காணக்கூடியதாக இருக்கும். முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரும் சந்திரனால் சூரியன் முழுமையாக மறைக்கப்படுவதுடன் பகல் நேர வானம் மாலை வெளியே போன்று இருண்டு காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. அத்துடன் கால்நடைகள் மற்றும் வன விலங்குகளின் நடத்தைகளிலும் மாற்றங்கள் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக 2024 ஆண்டில் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவிலும், 2021 ஆண்டில் அட்லாண்டிகாவிலும், 2019 ஆண்டில் சிலி நாட்டிலும் முழு சூரிய கிரகணங்கள் தென்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டு அரங்கத்தில் நேற்று இரவு நடைபெற்ற 6வது லங்கா பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் இறுதிப் போட்டி நடப்பு சாம்பியன் ஜெவ்னா ஹிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்ட கோல் ஹெலன்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை முதல் தடவையாக சூடியது.
ஆப்கானிஸ்தான் அணியின் சகலதுறை விளையாட்டாளரான அஸ்மதுல்லா ஒமர்சாய் சர்வதேச கிரிக்கெட்டில் 2000 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் கிரிக்கெட் ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் 38 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. காட்பந்து ஜாம்பவான் மரடோனாவின் உலக புகழ்பெற்ற கடவுளின் கை கோல் அடிக்க பயன்படுத்தப்பட்ட காட்பந்து ஏலத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது. 1986 ஆண்டு காட்பந்து உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினா அணி வென்றது. அந்த போட்டியில் அர்ஜென்டினா அணியின் வீரரும் காட்பந்து உலகின் ஜாம்பவானுமான மரடோனா அடித்த இரு கோல்கள் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அதில் கடவுளின் கை எனும் சர்ச்சையான வரலாற்று சிறப்புமிக்க கோலை அடிக்க பயன்படுத்தப்பட்ட காட்பந்து அமெரிக்காவில் நடைபெற உள்ள ஏலத்தில் $10 மில்லியன் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்டாடியோ அஸ்டிஹா மைதானத்தில் 1986 நடைபெற்ற உலகக்கோப்பை காலிறுதிப் போட்டியில் மரடோனா பாந்தை கையால் தட்டி அவரைவிட உயரமாக இங்கிலாந்து கோல் கீப்பரை தாண்டி கோல் அடித்திருந்தார். அதே போட்டியில் மைதானத்தின் நடுவில் இருந்து இங்கிலாந்து தடுப்பாட்ட வீரர்கள் பலரையும் தாண்டி அதிவேகமாக பந்தை கடத்திச் சென்று 2வது கோலையும் அடித்தார் மரடோனா. அது 100 ஆண்டில் சிறந்த கோல் என கூறப்படுகிறது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா 2-1 என்ற கணக்கில் வென்றுள்ளது. போட்டி முடிந்த பின்னர் செய்தியாளர்கள் சர்ச்சைக்குரிய கோல் பற்றி கேட்டபோது கொஞ்சம் மரடோனாவின் தலையாலும் கொஞ்சம் கடவுளின் கையாலும் அடிக்கப்பட்டது என்று மரடோனா கூறியிருந்தார். அந்த தொடரில் அர்ஜென்டினா உலகக்கோப்பை வென்றது. இந்த நிலையில் டெக்சாஸில் உள்ள ஹெரிட்டாஸ் ஏல நிறுவனம் August 21 to 23 வரை நடைபெறவுள்ள ஏலத்தில் $2.5 மில்லியன் ஆரம்ப விலையில் விற்பனைக்கு வைக்க உள்ளது. இந்த பந்து $10 மில்லியன் அல்லது அதற்கு மேல் வரை விற்பனையாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட போட்டியில் மரடோனா அணிந்திருந்த ஜெர்சி தற்போது உலகின் மிக உயர்ந்த காற்பந்து சட்டையாக $9.3 மில்லியன் விற்பனையாகி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா அணியின் காற்பந்து நட்சத்திரம் லயோனல் மெஸ்ஸியின் தந்தை ஜோர்ஜ் மெஸ்ஸி உடல்நலக் குறைவால் ரொசாரியோவில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 68. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாகவும் தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் 100 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்னைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் $387.68 இந்திய பெறுமதியில் $110.70 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் $335.37 இந்திய பெறுமதியில் $95.22 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $415.13 இந்திய பெறுமதியில் $117.87 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $452.47 இந்திய பெறுமதியில் $128.47 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் $240.52 இந்திய பெறுமதியில் $68.30 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேர்மும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் மத்திய பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிள்ளையில் அமைந்திருக்கும் விடி கிஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் விடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். அந்த 3 நிறுவனங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: நூலகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் பிணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம்.

நேரம் சரியாக 2:49 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

0: சரி, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றது. விடுமுறை விருப்ப முயற்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடுமுறை விருப்ப முயற்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம் திருமதி ஹேமா. பொண்டிலிருந்து வீசி நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடுமுறை விருப்ப முயற்சி சந்திப்பதற்கு மெச்சட்ட மகிழ்ச்சி. ஏ மருதகாசியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜனும் திரு வித்தியாண்டே அம்மா எம் எல் வசந்தகுமாரியும் இந்த பாடலை பாட, மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் தல்லாரி புல்லாங்குழல் தவேலா வாசித்துக் கொண்டு பாட, நாட்டிக பேரொடி பத்மினி இந்த பாட்டுக்கு நடனமாடுகிறார். மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஆடாத மனமும் உண்டு அந்த பாடலை எல்லாரும் கேட்போம்.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். அவன் விபி அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்ப தேசிய அடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் விடுமுறை விருப்பத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியானது இரண்டு நேர்களை மட்டும்தான் இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீர்கள் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: சரி, நாங்கள் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியினுடைய இசை கூட கொஞ்சம் ஒன்று தாமதம் இல்லை, அங்கும் வெளியில் சத்தத்தை கொடுக்குதில்லை. சரி, நாங்கள் வாழ்ந்திருக்கோம், நீரை பார்க்கலாம். வாழ்ந்திருப்போர் வணக்கம். ஆமாம், நிலமா இருக்கீங்களா? நாங்களும் நிலமாக இருக்கணும். நன்றி.
1: தங்கச்சி நேரம் நெருங்குது. நான் கேட்ட பாடல் வந்து நான் மலையோடு தனியாக கேட்ட பாடலே இல்ல ஒன்று கேட்போம்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். இருவல்லவர்கள் படமே காஞ்சனா மாதிரி இருக்கா? தெரியல, பாப்போம். எந்த பாடம் பாட்டோட தான் எனக்கு தெரியும். நன்றி நன்றி. ஆமாம், பாலேந்திர அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடலை இருவல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து ஒளிபரப்பு. தொடர்ந்து நீங்கள் யாராவது இணைந்து கொள்வார்கள், நான் நீங்கள் பாடுவோர் பாடலாமுக்கு வரீங்கன்னு தான் நான் எடுத்துக்கொள்வேன். ரெண்டா இதுக்கான நேரம் போதாமே இருக்கிறது. சரி, அப்படியே பாடல் திரும்புகிறேன்.

ஆமாம், நேரம் சரியாக 3:01. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆனால் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நான் இன்னும் ஒரு நேரம் இணைத்துக் கொள்கின்றேன் என்றால், உங்களுடைய தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை எங்களுடைய அறிவிப்பாளர் சோபிதா அவர்கள் தான் உங்களோடு இணைந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார். அவர் வருவதற்கு தாமதமாவதால் நான் இன்னும் ஒரு நீரை இணைத்துக் கொள்கின்றேன். அவர் வந்தவுடன் உங்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். வந்திருப்பவர் வணக்கம். படத்தில் நடித்தவர் எல் விஜயலட்சுமி என்று சொல்லி எங்களுடைய விபி அவர்கள் இணைந்து கொண்டு குறிப்பிட்டிருந்தார். அந்த பாடலும் இப்பொழுதுதான் குறிப்பிட்டிருக்கிறதை நான் கவனித்தேன். சரி, எங்களுடைய ரோஷாலி அவர்களுடைய பாடலை தருகின்றேன். புதிய பூமி திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த விடுமுறை விருப்பம், விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பிக்க இருக்கிறது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு சோவிதா இணைந்து கொள்ளியிருக்கின்றார். அவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.
1: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0203 87 02 40 39 அல்லது 608 302 45. வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷ்வப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலிக்கு வருகின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 981 4741. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் வைவரூடாக 0033 650 7 74 27. வருஷப்பூடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033 689 86 55 29. இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். இந்த வழியில் வந்திருப்பவர்களை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, ஜெயமலிருந்து பொங்கையோர் ராஜா.
1: வணக்கம் ஜெயமலிருந்து பொங்கை ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
1: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நான் வந்து உனக்காகவே நான் உயிர் வாழ்வேன் அந்த பாட்டு தான்.
1: ஓகே, பாடுங்கள்.
2: உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். மனமே ராகம் என் ராகம் பெண் தேகம் சங்கீதமாகுமே. உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். பூவிழித்தேரெனில் ஊர்வலம் போகும்,

0: முகமே மார்பில் சாய்ந்திடும் மாதவ மேனி, உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். மனமே ராகம் இந்தாகம் பெண் தேகம் சங்கீதமாகுமே, உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். மாணிக்க வீணையில் ராகங்கள் மீட்டி மணவரையில் வரும் வேளை, காணிக்கையாக வெளி தரும் போது கலைத்திடுமே மனக்கோலம், இசைத்திடு பெண்மையே இசைந்திடு உண்மையே, காலையில் தூக்கமா கண்ணிமை மேலே, உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். மனமே ராகம் எந்தாகம் பெண் தேகம் சங்கீதமாகுமே, உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். நன்றி, வணக்கம் ஜோதிதா.
1: நன்றி, நன்றி, வணக்கம் பூங்கொயிலராஜ் அவர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். நல்லது, அவரை தொடர்ந்து பைபிளூடாக வந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் சோபி, ஒன்றிணைந்து விபி, நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள கர்த்தரை வேண்டிக் கொண்டு முதல் தடவையாக இசையுடன் ஒரு பாடல் தர இருக்கின்றேன். காந்தி படத்திலிருந்து சி எம் சௌந்தரராஜன் பாடிய யார் அந்த நிலவு, சஜில சீக்ரெட் மட்டும் இல்லை.
1: ஓகே, பாடுங்கள்.
2: தருகின்றேன் பாடலை.
1: ஓகே, நன்றி.

காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, நான் வந்த வரவு.

0: மியூசிக் சத்தம் வரவில்லை, உங்களுடைய மியூசிக் சத்தம் வரவில்லை, நீங்கள் அந்த மியூசிக் வர இல்லாமல் போகும்போது உங்களுடைய குரல் இடையில நிற்கிற மாதிரி.
1: மாலையும் மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை, மஞ்சம் நெஞ்சம் பாடுவதே பெரும் வேதனை. தெய்வமே யாரிடம் யாரை நீ தந்தாயோ,

0: யாரோ சொல்ல யாரோ வென்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, நான் வந்த வரவு. இப்போ சார் வருகிறாதா?
1: இல்லை, உங்களுடைய இசை வரவில்லை, உங்களுடைய
0: நீங்கள்
1: பாடலும்
0: உங்கள் மெச்சூர்
1: தெளிவான, அதாவது
0: நீங்கள் உங்கள்
1: மெல்
0: மக்கி ஓன் பண்டேல நீங்கள் உங்கள் மக்கி ஓன் பண்டேல
1: மக்கி ஓன் பண்ணாமல் எப்படி பாடல், உங்களுடைய பாடல் மட்டும் வெளியில் வருகிறது.
0: நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே அந்த

0: காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, நான் வந்த வரவு, நான் வந்த வரவு. சோபி
1: சொல்லுங்க.
0: நான் இந்த பாடலை ஏற்கனவே ஒரு ஆளுக்கு இப்படி இந்த நிலையில பாடி காட்டினார். அவர் பகலதும் சரியா வருதுன்னு சொன்னவர், அந்த மியூசிக் மட்டும் கொஞ்சம் காணாதுன்னு சொன்னவர். அப்ப நான் கிட்ட மியூசிக் வரையத்துல
1: இல்ல, நீங்க வைபர் ஊடாக வந்து பாடும் போது அது சத்தம் வெளியில வரா. நீங்க எங்களுடைய மற்ற தொலைபேசிக்கு அழைத்து நீங்க பாடி இருந்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக உங்களுடைய இசையும் வந்திருக்கும், உங்களுடைய இசையும் வந்திருக்கும், உங்களுடைய பாடலும் தெளிவாக கூடுதலா வந்திருக்கும். இது வைபர் ஊடாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே இங்கு வந்திருக்கிறீர்கள், வந்து இந்த கலையத்தில வந்து நீங்கள் பார்த்திருக்கிறீங்கள். என்ன எப்படி என்று சொல்லி என்ன
0: தெரியவில்லை.
1: அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு வந்ததா தெரியவில்லை, ஆனா எனக்கு இசை வெளியிலே வரவில்லை. பாடல் மட்டும் கொஞ்சம் குறைவாக வந்தது.
0: மன்னிப்பு கேட்டுக்கொண்டு
1: இல்ல பரவாயில்ல.
0: இறுதியாக முயற்சி செய்து பார்க்கின்றேன்.
1: மற்றவர்களும் பாடலுக்கு அழைத்துக் கொண்டிருப்பார்கள், எனக்கு முறைப்பாடு வந்துவிடும். நான் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே என்ன நிலையில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு நீங்கள் இப்படி செய்கிறது
0: கலைக்க வேண்டாம். உங்களுக்கு முதல்ல தெரியும். நான் இறுதியாக நேரம் இருந்தால் மட்டும் படிக்கலாம்.
1: சரி, ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருக்க

0: இருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் ஆண்டி, நான் அபிவரதன் கதைக்கிறேன்.
0: வணக்கம் அபி, நலமா இருக்கிறீர்களா?
1: ஓம் ஆண்டி, ஓம் ஆம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா ஆண்டி?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் அபி, நன்றி.
1: சாப்பிட்டீங்களா ஆண்டி?
0: ஆம், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓம் ஆண்டி, ஓம்.
0: நன்றி செல்லம். உங்களுடைய பாடலை கேட்போம் என்ன?
1: ஓம் ஆண்டி, ஓம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் ஆண்டி.
0: எங்கள் அபி பாடிய பாடலை நாம் கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலை எங்களுடைய அபி பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல அழகாக பாடியிருக்கிறீங்க செல்லம், வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 3:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சுவேதானா.
0: வணக்கம் அலோசியஸ் அவர்கள்.
1: நலமா இருக்கிறீர்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: எல்லோரும் சிறப்பாக பாடுகின்றார்கள், நல்லா பாடுகின்றார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் பஞ்ச அருணாசலம் என்று சொல்லி ஒரு கவிஞர், அவர் வந்து கண்ணதாசனுடைய உதவி செயலாளராக இருந்து அவர் தான் சுவாஜினேசனையும் கண்ணதாசனையும் ஒற்றுமையாக்கி விட்டவர். அவர் அதுக்கு பிறகு அவர் நல்ல பாடல்களையும் தந்திருக்கிறார். எனவே அவருக்கு இன்று நினைவினால் என்றபடியா அவரோட நினைவாக ஒரு பாடல், பொன்னலில் பூத்தது என்ற பாடலே, டிஎம்எஸ் ஐயாவும் சுஷிலா அம்மா பாடிய பாடலை பாடிய அனுப்பியிருக்கின்றேன். அதை வலியுறுப்பமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். குங்கக ராஜா அவர்கள் அவருடைய கரோக்கு வந்து புத்தில இருந்திருக்கின்றது, ஆனால் அவருடைய டெலிஃபோனில் அந்த கரோக்கு வந்திருக்கும், ஆனா அது புலத்துவத்தில் இருந்தபடியா அந்த பாடல் வந்து அவருக்கு இசை வர இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
0: அது புங்கை ராஜா. புங்கை ராஜா இல்ல, இவர் பிபி அண்ணா.
1: பிபி அண்ணா, அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். ஆனா உண்மையாக அந்த இசை அவற்ற பாட்டு வழியா வந்தது, ஆனா இசை வர இல்லை என்றால் உண்மையா புலத்துவத்துக்கு அவருடைய கரோக்கு இருந்திருக்கு.
0: உங்களுக்கு வந்ததா இசை? உங்களுக்கு கேட்கக்கூடியதா?
1: இசை இசை அவருடைய பாடல் வந்து சரியாக ஒலித்தது.
0: இசை வந்தது
1: கரோக்கி வர இல்ல, கரோக்கி துப்புரவு இசை ஒன்று மியூசிக் ஒன்று வர இல்ல, பாட்டு மட்டும்தான் வெளியில வந்து.
0: ஓகே, நன்றி உங்களுடைய இதுக்கு. நன்றி, வணக்கம்.
1: வாய்ப்புக்கு நன்றி சோவிதா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் அலோசியஸ் பாடிய பாடலை கேட்போம்.

0: நேற்று அந்த பாடலை பாடியிருந்தவர் அலோசியஸ் அவர்கள். அலோசியஸ் அவர்களை நீங்கள் இரண்டு பாடல் அனுப்பியிருக்கின்றீர்கள். நான் பாடல் ஒரு பாடல் மட்டும் நீங்கள் அனுப்பினால் அது தெரியும் எங்களுக்கு தெளிவாக. இது வந்து நீங்கள் முதலில் ஒரு பாடல் அனுப்பி பின்னுக்கு ஒரு பாடல் அனுப்பும்போது அது எது ஒலிபரப்புறன்னு தெரியல. அப்போ கடைசியாக வந்த பாடல் தான் ஒலிபரப்பியிருந்தேன். நன்றிகள். அந்த வேலைவாய்ப்பருடாக சச்சி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அருள் சச்சி.
0: வணக்கம். நலமாக இருக்கிறோம் சச்சி அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, நலமே இருக்கிறோம். பாடியவர்களுக்கும் பாட வருபவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகளும் பாடுகளும்.
0: நன்றி. உங்கள் பாடலை கேட்போம். நன்றி. வணக்கம். நன்றி.

0: ஒலித்து அந்த பாடலை பாடியிருந்தார் சச்சி அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:43 ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsel 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நேரம் சரியாக 3:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லது, அவருடைய இணைப்பை துண்டித்து விடுவோம். இப்பொழுது வைபருடாக உதயன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் உதயன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: ஆம் சகோதரர், நல்ல சுகமா இருக்கும். நீங்கள் எப்படி, அங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: ஆமாம், இப்ப ரெடியா நின்று வந்ததாக்குமே?
0: இல்லையே. ஏன்?
2: எனது பாடல் பூமாலையில் ஒரு மல்லிகை என்று கலந்துரும் பாடல்.
0: பூமாலையில் ஒரு மல்லிகை பாடல்
2: கிடைத்திருக்கு தானே?
0: அந்த பாடலை கேட்போம்.
2: நீங்க நலம் பெற வேண்டும். நன்றி சோதரி.
0: நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம்.

0: ஒலிசா அந்த பாடலை பாடியிருந்தார். உதயன் அவர்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:51 இந்த வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பாலேந்திரா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: பாட்டு
0: வந்திருக்குது, ஆனால் இன்னும் அது உங்களோட சுத்தி கொண்டே இருக்குது. அப்ப அதனால தான் சரி கேட்போம் இந்த பாடலை, உங்கள் பாடலை கேட்போம்.
1: பாட்டு மற்றது வந்து நானும் இந்த பாடியேற்ற பாடத்தை நினைப்பு விட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் வானொலி வந்து நின்று வரையில் அது வந்து சும்மா அவங்க வீடுகளில் பிரச்சனையா இருக்கும் மொழியா வானொலியில பிரச்சனை இல்லை.
0: ஆஹா, ஓகே.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அவர் பாலேந்திரா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்து அந்த பாடலை பாடியிருந்தார் பாலேந்திரன் அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்க இருக்கும் பாடலோடு அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், நல்லது. இன்னும் ஒரு நேருக்கு இடம் இருக்கிறது. நீங்கள் அழைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பாடலை ஒலிபரப்புகிறேன். மகேந்திரன் அவர்கள் இணைந்திருந்தீர்கள். உங்களுடைய பாடலை நீங்கள் அழைத்திருந்தீர்கள், ஆனால் உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய பாடலை கேட்போம்.
1: No, take a shot, take a shot.

இயந்திரன் அவர்களை நீங்கள் எப்படி பாடல் அனுப்பி இருக்கிறீர்கள் தெரியவில்லை. ஆனால் வித்தியாசன முறையிலே இன்றைக்கு பாடல் உங்கள் பாடல் வந்திருக்கிறது. வேறு ஒரு அதாவது குறிஞ்சி மலர் என்ற ஒரு இதில் அந்த பாடலை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். ஆனால் அது வரிகள் மட்டும் அந்த பாடல் வந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய பாடல் ஒலிபரப்ப முடியாமல் இருக்கிறது. அது வித்தியாசமான முறையில் அது வந்திருக்கிறது. எங்கள் இணையத்தின் ஊடாக எங்களுடைய மெயில் ஊடாக இந்த பாடலை எடுக்க முடியாமல் இருக்கிறது. சரி, இன்னொரு நேரை நான் அதற்காக இணைத்துக் கொள்கிறேன். அடுத்து நீங்கள் இணைத்து கொண்டால் வெகு விரைவில் இணைந்து கொண்டால் உங்கள் பாடலை தர இருக்கிறேன்.

0: நல்லது இத்துடன் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நீர்களுக்கும் இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. தேன்மலை
1: பாடுவோர் பாடினார் ஆட தோன்றும்
2: தேவி டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்கிறதுன்றேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான் எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வரும். அறுபது பேருக்கு என்ன உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ அப்படி என்ன டிஆர்டி சொன்னதன் படியே ஈஸியா முடிஞ்சது. எப்படியோ நைஸ். தேங்க்யூ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள் ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம் குருத்தோலைகள் பூ மாலைகள் பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 41 76 386 14 82. மூர்த்தி லவ்சான் 41 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 41 76 51 83 34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மாதிரி இருக்கு.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காலம் வந்தது தெரியாது. எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: பரிசுலாச்சபலில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0041 76 386 14 82. மூத்தி லவ்சான் 0041 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 0041 76 51 83 03 4. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ராஜாண்ணா மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ணா? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் நீ? என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் உங்களை என் காலம் வந்தது தெரியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம்.

0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதனை நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலைஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலைஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: மலை.
1: தேன்மலை நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.
0: தேன்மலை நிகழ்ச்சிக்காக இன்று இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகின்றார்கள் அமெரிக்காவிலிருந்து ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜா சத்யா தம்பதிகள் தேன்மொழிக்காக தெரிவித்திருக்கும் முதலாவது பாடல்

நேரம் சரியாக 4:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இந்த தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவித்திருக்கும்

சரியாக 4:25 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இன்றைய தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக வயிறு நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. தேன்மலைக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள். அவர்கள் தெரிவித்திருக்கும் தேன்மலைக்கான அடுத்த பாடல்

நேரம் சரியாக 4:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இந்த தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக நிழல்கள் நிஜமாகுது திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: தன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டு பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் சரியாக 4:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இந்த தேன்மலையை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா சத்யா தம்பதிகள் அமெரிக்காவில் இருந்து. அவர்கள் தேன்மலைக்காக தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக இளமை ஊஞ்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 4:47. நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. இந்த தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் இருப்பவர்கள் ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தேன்மலைக்காக அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக சிவாஜி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

0: நெல்லில் கலை நேரம் சரியாக 4:52. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இன்றைய தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக இதயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்
1: ஒரு வட்ட நில குளிர்.

சராசரியாக 4 மணி 58 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. தேன்மலையை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பதிகளாக அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக துள்ளாத மேலம் துள்ளும் திரைப்படத்தில்

காலை நேரம் சரியாக 5:02. நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. தேன்மலை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக நிலவை வாசனைப்படுத்த இடம்பெற்ற பாடல்.

0: மகரே பா மகரே.
1: இந்த தேன்மொழிக்காக நிகழ்ச்சி சிறப்பு செய்யும் வரும் பாடலாக அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள் தெரிவித்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

அலிசிக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது தேன்மலை. இந்த தேன்மலை அழகாக தம்பதிகளாக சிறப்பித்திருந்தார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள். இனிமையான பாடல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்த இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர இருக்கும் கேமா அவர்கள் தோத்து விளங்கும் எண்ணுமலத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: சிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

0: எண்ணும் எழுத்தும் எண்ணமெழுத்தும் நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமெழுத்தும் நிகழ்ச்சியானது மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பி எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் அந்த தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்து தான் அந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை எடுக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு, தரவு என்ற அடிப்படையில் ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலில் வரும் நீர் வந்து 5 கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வருவோர் 4 கேள்விகளை கேட்கலாம். அதனை தொடர்ந்து வருவோர் 3 கேள்விகளை கேட்கலாம். அதனை தொடர்ந்து 2, 1 என்ற அடிப்படையில் நீங்கள் அந்த கேள்விக்கான அந்த உதவிக்கான கேள்விகளை கேட்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை குறிப்பிடுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் 9, 1, 10, 7, 10, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 695. 695 எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். மீண்டும் உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன். 9, 1, 10, 7, 10, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 695. சரி, மீண்டும் ஒருமுறை 9, 1, 10, 7, 10, 2 கண்டுபிடிக்க வேண்டியது 695. உங்களுக்கு 10 வந்து 2 தடவைகள் 10 தரப்பட்டிருக்கிறது. சரி, தரவோடு இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகிறது பன்மைக்கு பொருந்தாதது இதுவும். பன்மைக்கு பொருந்தாதது இதுவும். சரி, இதுதான் உங்களுக்கான தரவு, பன்மைக்கு பொருந்தாதது. இது வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு, இலகுவான சொல்லு. 4 எழுத்துக்கள் கொண்ட உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற தன்மைக்கு பொருந்தாதது. சார், நாங்கள் வந்திருக்க நேர்களை பார்க்கலாம். அந்த வகையில் வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக முதலில் வந்தவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? இந்த வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கிறதா? சரி, எங்களோட பக்கத்தில் தான் நான் கூட்ட வேண்டியிருக்க. சரியா சொல்லுங்கவா, நலமாக இருக்கிறீங்க?
1: நீங்கள்?
0: ஓ, நாங்களும் நலமாக இருக்கட்டும். நன்றி. தரவு கேட்டீங்களா? ஆமாம். பன்மைக்கு பன்மை, பன்மை ஒருமை,
1: பன்மை.
0: உங்களுக்கு என்னன்னு கேட்டது, தானா கேட்டதா, தன்மை என்று கேட்டதா? சரி, ஆனால் வேற யாருக்கும் அப்படி கேட்டிருந்தா திருத்திக் கொள்ளுங்கள். பன்மை, ஒருமை, பன்மை, பன்மைக்கு பொறுத்த, பானா, பன்மைக்கு பொருந்தாதது. ம், சொல்லுங்க. குரில் தொடங்குமா? இல்ல, ரெண்டு இல்ல.
1: ஆனாவளையும்
0: வராது. அப்படி கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்கலாம். கேள்வியை பயன்படுத்த

0: என்னங்க கூப்பிடுறீங்க? இருக்கு, உண்டு, கல்வி முடிஞ்சது. நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: இடையினம்
0: நான்கு எழுத்துக்கள். முதல் எழுத்து தெரியாதா?
1: ஒன்று
0: வச்சிருக்கிறீங்க, ஓகேவா?
1: ரெண்டாவது என்ன?
0: அதுகும் இடையினம்.
1: ஒரு கேள்வி,
0: இன்னும் ஒரு கேள்வி.
1: சரி, மூன்றாவது எங்கிட்டு போகணும் இல்ல? நாலு எழுத்துல மூன்று கேட்டாச்சு. மூன்றாவது என்ன இனம்?
0: மூன்றாவது வந்து அதுகும் இடையினம். அந்த முதலாவது அந்த உங்களோட உயிரெழுத்தை தவிர மிச்சம் எல்லாம் இடையினம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. அந்த 0-1-48-32 இணையலாமா உங்களுக்கு? அது அந்த இணைப்பு காத்திருக்கிறது. வலைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஏமா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: கணக்கு சொல்லி பார்க்குறேன். பத்து நூறு. அதை வேளால பெருக்கினா 700. மற்ற 9 மொண்டும் இருக்கு, அதை கூட்டினா 10. அதை ரெண்டால பிரிச்சு 5, அந்த 5 700 இருந்து கழிச்சு விட்டா 695.
0: அப்ப அந்த ரெண்டு எங்க போயிட்டு?
2: ரெண்டு ஒன்று இருக்குல்ல அதான் கூட்டுனேன் அதான் நீங்க வேற முயற்சிகள் சில இருக்கா இல்லையான்றது தெரியல.
0: சரி,
2: ரெண்டாவது இடையினம் என்று சொன்னது, அது முற்பாதியா பிற்பாதியா?
0: முற்பாதி.
2: ரா வந்து சொல்லி சொன்னா அங்க வல்லினத்துக்கு
0: இல்லா போயிரும்.
2: இந்த மரத்துக்கு வர்றது.
0: உங்களுக்கு அந்த உச்சரிப்பு உங்களை நீங்க பிரிச்சு அறிஞ்சு விழுவீங்க. நான் இப்ப எனக்கு இந்த இப்படி உச்சரிப்பு எனக்கு பிள்ளை இருந்தேன்னா நான் எழுத்து எழுதிக்க பிள்ளையும் விடலாம், எழுத்து பிள்ளையும் வரலாம்.
2: மூன்றாவது இடையினத்துல முன்னுக்கா பின்னுக்கா?
0: பிற்பாதி.
2: பிற்பாதி,
0: ஒண்ணும் சொல்லி பாக்கல.
2: ஒரு புடி இல்ல, அது வராது. ஒரு எல்லாம் நீங்க இடையினம் என்றீங்க இல்ல?
0: ஆமா, எல்லாம் இடையினம்.
2: ஒருமையோட வேற ஒரு கண்டு வரும். அப்போ

0: வேற ரெண்டு சொல்லி பாக்குறேன்.
1: போனவங்கள பிடிச்சதான் வந்து சொல்றேன், வாய வச்சு கொடுத்து
0: ஒரு வேற ரெண்டா. அது தன்மைக்கு பொருந்தா அது வேணு நினைக்கிற
1: வந்துட்டு பண்ணிக்கு பொருந்தாதது இதுவுமா. அப்ப உங்களுக்கு விடை வந்து விட்டது. வந்திருப்பவர் வணக்கம்.
2: ஒருவருடன்
1: ஒருவர் என்பது சரியான பதில். அத இலகு வயருக்கு மட்டும்தான் உனக்கு தந்தனான். எமது வானொலியா, வானொலியினால் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாதது. உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்காதது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல்லும். அப்படி என்ன சொல்றாங்க, அது கிடைக்கு சிலருக்கு கிடைக்கலாம், எனக்கு தெரியல. அது நான் அவரெல்லாம் சொல்லணும். வேலினம் பிற்பாதி ஒன்று ஒன்று பிற்பாதி என்று தானே சொன்னாம். பானா இல்ல நடில் தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். சரி சொல்லுங்கள். நாலு கேள்வி.
3: முதலாவது
1: தெரியும், ஒரு மெய் இருக்குன்றது தெரியும், அந்த மெய் இடை நம்ம தெரியும், மொத்தம் ஆறு எழுத்துக்கள் என்றது தெரியும்.
3: உங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்காதது
1: சொல்லப்படுது. நமது வானொலியினால் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாதது.
3: வராது.
1: இல்ல வராது. இன்னும் ஒரு கேள்வி. வாட்ஸ்அப்ல இணைந்து கொள்ளலாம் யாராவதா சொல்லுங்க. பையன்னாவிலையும் வராது. நீங்க பாஞ்சு பார்த்த நீங்க வரையல. நன்றி. மீண்டும் இணைந்திருங்க. நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவருடாக வந்திருப்போம். வாட்ஸ்அப்ல யாராவது இருக்கிறார்களா? இல்ல. வைவருடாக வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம் சோதரிகே. மஜர்மல இருந்து உதயன் பேசுகிறேன்.
1: ஆமா, நிலமா இருக்கீங்களா?
4: ஆமா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க நலம் தான்?
1: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
4: போவனால வரமோ?
1: போவனாவா?
4: ஓ,
1: போவனாவில வரம் வரம்.
4: ரெண்டாவது எழுத்து என்ன இனம்?
1: பலினம்.
4: பலினம். பிற்பாதியா பிற்பாதியா?
1: பிற்பாதி. கல்யாணம் முடிஞ்சதானே? அவங்களும் பூவண்ணாவில் தொடங்குது, ரெண்டாவது வல்லினத்தில் பிற்பாதி, ஒரு மெய் இருக்குது, அது வந்து இடையினம். அந்த மெய் வந்து இடையில இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி, கடைசி எழுத்து வந்து இடையினா. இதுக்கு தான் எல்லாரும் ஓடுறாரு. நன்றி நன்றி நன்றி. சரி, வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ராகினி அல்வம், நீங்க நலமா?
1: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
2: ஆமாம், நல, நன்றி.
1: ஒரு மெய் இருக்கு, டெய்ல வருது, அது வந்து டைனமை. எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதது, வானொலியினால் கிடைக்காதுன்னு சொல்லுறார்கள். ஆனால் வானொலியால என்று சிலருக்கு அது முரண்பாடு இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு, அது எல்லாருக்கும் இல்லை.
2: அத
1: வந்துட்டு நான் மாறி சொல்லிட்டேன், முட்பாதியில இருக்குது, அது இப்ப கேக்கல, நான் பிள்ளையா சொல்றேன், கேக்கல கேக்கல, அந்த மெய் கேக்கல, அந்த மெய் வந்து இப்ப முன்னு காஃபின்னு கேக்குறீங்களா? முட்பாதி முட்பாதி அப்படிங்களா? எனக்கும் அது தேவைப்படுது. இப்படியே நான் சொல்றேன், சொல்லி சொல்ல இல்லை, சொல்றேன், சொல்லாம சொல்றேன்னா சொல்லுங்க. ஜானாவா? இல்ல, வேற அது உங்களோட கேள்வி முதலே முடிஞ்சது, நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன், விட்டுட்டேன். ஏதாவது சொல்லி பார்க்க போறீங்களா? போயிட்டு வர போறீங்களா?
5: இணைந்து
1: கொள்ளலாம் யாராவது சொல்லுங்க. அவ வந்து கேட்டவா அந்த இடையின, அந்த இதற்கு எல்லாமே எழுத்து, அது வந்து இடையின சொன்னா அது முன்னுக்கா பின்னுக்கா? அப்ப பிறகு டானா வருமாண்டு கேட்டவா இல்லையான்னு
5: சொன்னா?
1: அந்த முன்னுக்கு இருக்கிறதுல அந்த டானா வருமாண்டா இல்ல? அப்ப உங்களுக்கு தெரியும், மிச்சம் ரெண்டுல ஒன்றுல அந்த மெய் எழுத்து இருக்குது, அந்த மெய் எழுத்து வந்து இடையில இருக்கு. போவண்ணாவில ஆரம்பிக்குது, ஆறு எழுத்துக்கள் மொத்தம். அது முதல் யாரோ கேட்டவர்கள் வந்து வேலினம்னு சொல்லி சொன்னா பிற்பாதி என்று சொன்னா? எங்கட பக்கத்துல குறைச்சிருந்தபடியதான் உங்க சத்தம் வேற இல்ல, இப்ப வருது. நன்றி. போயிட்டு வர போறீங்களா? யோசிச்சுட்டு சந்தர்ப்பத்துக்கு வந்த நீங்க. மீண்டும் இணைந்திருங்க. நன்றி நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஆம் சொல்லுங்கள். ஒரு கேள்வி போவண்ணாவில் ஆரம்பிக்கிறது, ஒருமை இருக்குது, இடையினமே முற்பாதியில் இருக்குது, டானா இல்லை, ரெண்டாவது வல்லினம் பிற்பாதியில் இருக்குது, குறிலா இருக்குது. மூன்றாவது எழுத்தும் இடையினம் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ரெண்டு சொல்றீங்களா? சரி சரி, ஒன்று எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு தரம் பார்ப்போமா. என்ன கேட்க போறீங்க? நாலாவதுல தான் எல்லாம் வந்து என்ன சொல்ற ட்விஸ்ட் இருக்குன்னு. நாலாவது வந்து உயிரெழுத்து. உயிர் அவர் தான் உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்துவார்.
0: சொன்னான்
1: நன்றி மீண்டும் இணைந்திருங்க. தொடர்ந்து நான் வைவரூடாக வந்தவர் நினைக்கணுமா இல்லை வைவர் அப்புறம் இல்லை வந்தது என்ன வந்திருப்போர். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: ஓ நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்
5: இறைச்சல் ஒன்று வந்து
1: வருதா? இப்பவும்
5: கூடுது குறையுது இருக்கா?
1: சரி பாருங்க வரணா. இப்ப இப்ப இப்ப கேக்குதா இறைச்சல்? கேக்கலையா? இப்பவும் கேக்குதா? அப்ப இங்க இல்ல
5: பிரச்சனை.
1: இறைச்சல் சரி வேற நேயர்கிட்ட கேட்டு பாக்குறேன். சில விட உங்களோட வீட்டுலயும் இருக்கலாம். யாராவது வந்து தங்களுக்கு இறையுதுன்னு சொல்லி சொன்னா வானொலியில இருந்து வருது. இல்ல தங்களுக்கு இறையலன்னு சொல்லி சொன்னா உங்களோட வீட்டுலதான் நீங்க சரிப்படுத்தணுமா? பாருங்க கேட்டுக்கொண்டிருங்க. யாராவது
5: சொல்லுறாரு அடுத்து என்ன சொன்னா ரஜினி என்ற முதல் முதல் வரைக்கும் அதுக்கு பத்மராஜன் பத்மராணி அவ முதல் வந்து ஆக முதல் அப்ப இல்ல அப்ப தெளிவா இருந்தது. இந்த என்ன தேன்மனைக்கு எல்லாம் தெளிவா இருந்தது. ரஜினி என்ற முதல் முதல் ரெண்டாவதா வந்தது இல்ல அப்ப இல்ல தான் அவட போடா கூட அப்புறம் அடுத்த சேம்ல வந்து பார்த்தா அது அப்படியேதான் நிக்குது.
1: மற்றவர்களுக்கும் வேறோம். நன்றி நன்றி பாக்குறோமா. சரி வந்திருப்போர் வணக்கம். ஆமா வானொலியில இறைச்சல் இருக்கா? அப்ப பார்த்திபன் நீங்க தான் கேட்டு பாருங்க. வேற எம்ஜிஆரும் வந்து சொல்லுவார்கள். எல்லார்ட்டையும் கேட்டுட்டு முடிவெடுக்கலாம். பார்த்திபன் வீட்டுலதான் இறைச்சல் இருக்குன்னா. சரி நீங்க சொல்லுங்கம்மா. ரெண்டு கல்லியா? சரியா? இல்ல இல்ல நான் உங்களை மாறி எடுத்துட்டேன்னா இந்த இறைச்சல்ல வந்து அரை இவர் இவர் எடுக்கணும் வந்து. நில்லுங்கவா நில்லுங்க. சரி தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஆமாம்
4: இன்னும்
1: ஒரு கேள்வி உங்களுக்கு.
4: நன்றி.
1: உங்களுக்கு இறைச்சலா இருக்கா உங்களோட வானொலி?
4: இல்ல
1: இல்ல. சரி சரி, இன்னும் ஒரு ஆள்கிட்ட தான் சொந்த பங்குக்கம் வந்து முடிவெடுக்கலாம். வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்க.
0: ஆமா
1: உங்களுக்கும் இன்னும்
6: மற்ற பக்கத்துல ஜானா வருமா?
1: வரும்.
6: சரி, சொல்ற இப்படிய போதிய இல்லை
1: என்பது தவறான பதில். எங்க இல்லை நிர்ணயிச்சிருக்கீங்க?
6: என்ன சொல்றீங்க நீங்க?
1: என்ன சொன்னீங்க நீங்க?
6: நான் ஈனா சொன்னேன்.
1: போதிய இல்லை என்று
6: சொன்னீங்களா?
1: சரி, ஆ சரியா, நான் இல்லை என்று நினைச்சேன். ஆனா அதுவும் இல்லை. போதிய மங்கால வராது, இல்லையும் வராது.
6: நன்றி.
1: நன்றி, உணவுணைந்திருங்க. நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் ராஜினி. முதலாவது போவன்னாவா?
1: போவன்னா நடில்
7: நினைச்சிட்டீங்களா?
1: நாட்டுல வெப்பநில இப்ப தற்சமயம் நோம்லா 35 என்று சொல்லி 33 இருக்குது. இந்த 33 நான் ஃபேனை வந்து நிப்பாட்டிட்டு இருக்கேன். கஷ்டம் என்று சொல்லி சொன்னா கஷ்டம் இல்ல, உங்களுக்கு தான் கஷ்டம். இந்த எனக்கு சின்ன நான் கோவம் பெறும்.
7: எனக்கு கொஞ்சம் மெதுவா தான் எனக்கு கேட்டது. அவைக்கு என்ன பெருசா சொன்ன அப்புறம் எனக்கு வந்து இறஞ்சது கேட்டது.
1: அந்த ஃபேன் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருந்தது எனக்கு. எங்கட பக்கத்துல அது ஒரு சின்ன சத்தம் மட்டும் வெளியில வந்துருந்தது.
7: என்ன இது போவன்னாண்டா மற்றது தீனான்னு ரெண்டு முடிச்சாது. என்ன ரெண்டாவது?
1: ஓ, அவன் வந்துட்டு ஒரு சொல்ல முயற்சிட்டு இருந்தா நான் தவறு, பின்னுக்கு தவறு. நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப கேள்வி கேட்டுட்டீங்களா? உங்களோட உங்களுக்கான சந்தர்ப்பம்
7: அந்த நான்காவது உயிரெழுத்தீங்க.
1: ஓ, உயிரெழுத்தாம்.
7: என்ன எழுத்தன கண்டுபிடிக்கல? நான் பிடிச்சதா
1: இல்ல
7: உயிரெழுத்துல
1: போதாமியா இருக்கு சொல்லி வயூரூடாக வந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம் ஹேமா. திருமதி நவுரேஸ்வரன். ஆனா சத்தம் நன்றாகத்தான் இருக்கின்றது. பத்மவாணி அக்கா கதை கேட்கலாம் கொஞ்சம் குறைவா வந்தது. பாத்திபரும் கதை கேட்க ஒரு சொட்டு வந்தது, ஆனால் அது நல்ல ஒளியா வந்தது.
1: அது என்னோட ஃபேன் சத்தம் நிப்பாட்டினப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அது அந்த சின்ன இறைச்சல் போயிருக்கலாம். மற்றது அவ பத்மநாபன் ராஜரன் அவர்கள் வந்த வாட்ஸ்அப்ல வந்து எங்களுடைய பக்கத்துல தான் அந்த அவருடைய அந்த ஒளி வந்து குறைக்கப்பட்டிருந்தது. இப்ப எல்லாம் சரியாயிட்டு
8: இப்ப எங்களுக்கு எங்கட வீட்டு வானொலியில ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் அந்த வேலையை ஒழித்துக் கொண்டிருக்கிறது.
1: நன்றி நன்றி. பாத்திவன் கேட்டு பாத்திவன் வீட்டைதான் செயல்படுத்தணும்.
8: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. உங்களுடைய அணி குறிப்பிட்டேன் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம். வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. மூன்றாவது தெரியும். எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு தான் குடுக்குறேன் இப்ப.
9: இதுல மெய் எழுத்து இருக்குதா?
1: இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுதுங்க வரம்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கிட்டு. என்ன பொண்ணுக்கு அந்த மூன்றுல வேற இல்ல?
9: நாலாவது உயிரெழுத்து.
1: ஓ, அப்ப உங்களுக்கு அங்காலதான் வர போகுதுன்றது தெரியும்.
9: உயிரெழுத்தா?
1: போட்டு வச்சிருக்கீங்க
10: நன்றி
1: தொடர்ந்து வந்துருப்போம். வணக்கம் சொல்லுங்க, நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க போல இருக்க, கும்பிட்டீங்களா?
11: கடைசியில வந்து பதில கேட்டுதான் இடையினம்
1: பிற்பாதியம். கடைசியில இடையினத்துல பிற்பாதியாம் இருக்கு.
11: அது கொம்பளவுலான அவர் செயல் வருமா?
1: இல்ல, உங்களுக்கு கேள்வி முடிஞ்சு. கேள்வி இல்ல, அது முதல் கேட்டுகள். ஏன்னு சரி, அடுத்தது எங்க இருங்க. வராது. நன்றி. கஷ்டமா இருக்கா? சரி, தொடர்ந்து யாரு வரணும்? வேற இல்ல, வரும் வந்துருப்போம். வணக்கம்.
12: வணக்கம் ஜெயமா.
1: ஆமா, நிலமா இருக்கீங்களா?
12: ஓ, நிலமா இருக்கிறோம். தொடக்கத்துல இருந்து கேட்க இல்லாம போயிட்டது. கணக்கு செய்தனா நான் இதுல போட்டு விட்டனா நீங்க அதை பாக்க
1: மாட்டீங்க.
12: இணைப்படுத்தி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
1: கொஞ்சம்
12: இணைப்புக்காக சொல்லல, எனக்கு
1: கடினம்.
12: தரவு அந்த என்ன டிஆர்டி நேர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாததா?
1: ஓ, அது வானொலியினால், எங்களது வானொலியில நாங்கள் பழி போடுறோம். வானொலியினால் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாது.
12: கிடையாதது ஆறு எழுத்தா?
1: ஆமா, ஆறு எழுத்துக்கள். இப்ப உங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு மூணு எழுத்து
12: போதிய வரைக்கும் கேட்டு இருக்கிறேன்.
1: என்ன கிடைக்காது?
12: சரி, அப்ப நான் ஒரு கேள்விதான்
1: அனுப்பி ரெண்டு ரெண்டு கொடுக்குறேன் இப்பமா.
12: சரியா, அது என்ன உயிரெழுத்து வரமண்ட நீங்க நாலு அஞ்சாவது
1: எழுத்து.
12: அப்ப நான் போதிய ஓய்வு என்று சொல்றேன்.
1: போதிய ஓய்வு என்று சொல்றீங்க? சரியா பொருந்துதா?
12: பொருந்துதோ, உங்களுக்கும் இல்லத்தான் நாங்க நினைச்சா ஓய்வு எடுப்போம்.
1: எனக்கு எங்களுக்கு ஓய்வு வந்துட்டு என்ன தெரியல, வானொலியில. ஆனா இந்த ஒரு இரண்டு வாரங்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட ரீதியா வந்துட்டு ஒரு ஓய்வில்லாத தன்மை ஒன்று தோன்றிருக்கு. இன்றைக்கு கூட இப்ப இந்த செய்தி வாசிச்சுட்டு போய் எங்கேயாவது பேசாம சொல்லலாம், அப்படிலாம் போய் எங்கேயாவது படுத்து நித்திர விடுவோமான்ற அளவுக்கு
12: அப்படி அதையும் கொஞ்சம் படுத்துற மாதிரியும் இருக்குது.
1: ஆனா அந்த வானொலியில வந்து இப்ப செய்ய தொடங்கினா ஒரு உற்சாகம் வரும்.
12: வரும் நாங்கள் எங்களுக்கு நீரம் இல்லை என்றாலும் விட்டுருவோம். ஆனா நீங்க பாவங்கள் வந்து
1: இல்ல, எல்லாரும் எல்லா அறிவிப்பாளர்களும் தங்களோட விருப்பத்துலதான் வந்து செய்யறார்கள். ஆனா உண்மையில இந்த தயாரிப்பாளருக்கு ஓய்வில்லை.
12: ஓ, அவர் ஆனா நாங்கள் எங்களுக்கு தேவையான ஓய்வுகளை நாங்க எடுக்க
1: வேணும். அது வந்து ஒரு என்னன்னு சொல்ற தங்களுக்கான ஒரு இதுன்னு சொல்லி நினைப்பார்கள் சில பேர் வந்து. அந்த அவர்கள் கொடுக்கணும், தான் அந்த இதை வழிவா செய்யணும்ன்றது அவர்கள் தாங்களாவே வந்தது. அதுக்குள்ள
12: அர்ப்பணிச்சுன்னா நிச்சித்திரம் அறியலாம்.
1: அதுதானதான்
12: எங்களை கவனிக்க வேறு ஒருத்தரும் இல்ல, நாங்கள் தான் எங்களை கவனிக்க வேணும். எங்களை வந்து நீ அப்படி சாப்பிடு அதை சொல்றதுக்கு ஆக்கள் இல்ல தனியோர் சின்ன கவனிப்பிடம்
1: மேடம். இந்த வயது போனாப்புறன்றது யாருமே எண்ணறியில சிந்திக்கிறீங்க. இப்ப பிள்ளைகள் வந்து சும்மா ஒரு பாடி கூட நீங்க வயது போனாப்புறம் உங்களை நான் பார்க்க மாட்டேன்டா, உங்களை நீங்க பாக்குறதுக்கு நான் இருக்க போறேன்ன்ற மாதிரி நாங்க சிந்திப்போம். ஆனா நாங்க அப்படி சொல்லுவோம், அது விரட்டுவோம் சில வேலை. ஆனா அது எல்லாம் அவன் செய்யணும் பாராட்டுக்கள் உங்களுக்கு. மீண்டும் இணைந்திருங்கள், இந்த இணைப்பிலையும் இணைந்து கொள்ளுங்கள். வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
1: பொதி ஓய்வோட இருந்தீங்களா?
4: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: எல்லாரும் கண்டுபிடிக்க தெரிஞ்சு நிக்கிற எல்லாரும் மோதி ஓய்வு கண்டுபிடித்துதான் நிக்கிறாரு. உங்களுக்கும்
4: தரவுகள் அத்தனைக்கும் முதலே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு லைன்.
1: ஆமாம், அதுவும் ஒரு உண்டு. ஆனா நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. அவ கிடைக்கிறது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் சந்தர்ப்பம். அப்ப உங்களுக்கு தரவா புது தரவா? சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. எச்சரிக்கையாவது, எச்சரிக்கையாவது. இது வந்து உயிர் எழுத்துல ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு.
4: குறில்
1: ஆரம்பிக்கும்.
4: மெய்யெழுத்துக்கள் இத்தனை
1: இல்ல.
4: அப்ப இரண்டாவது எழுத்து என்ன இனம்?
1: இட இனம்.
4: உட்பாதியா பிற்பாதியா?
1: பிற்பாதி. பிற்பாதி.
4: வானா பெருசை பெருமோ
1: அவங்கள கேள்வி முடிஞ்சது. ஏதாவது சொல்ல யோசிக்கிறீங்களா?
4: நன்றி.
1: ஆமாம், யோசிங்க. சரி, தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். போதி ஓய்வோட தான் நின்னீங்க. இப்ப பாத்தீங்களா, முதல்ல எல்லாம் சிந்திச்சிடலாம். இப்ப போதி ஓய்வு வந்துடும் ஒருத்தருக்கும்.
13: இதுகளை விட்டுட்டு ஒவ்வொன்னா விடுக்காம மற்ற உயிரெழுத்து எல்லாம் போட்டு பார்த்து பார்த்து அங்கால இல்லன்னா வரிசையை போட்டு பார்த்தேன்.
1: சரி, இந்த ஃபேன் சத்தம் கேட்டா கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்க. சரி, சொல்லுங்க நீங்க.
13: எச்சரிக்கை கூடியதோ?
1: ஆமாம், எச்சரிக்கையாவது.
13: இன்னும்
1: ரெண்டு கேள்வி.
13: மூன்றாவது எழுத்து என்ன இனம்?
1: மூன்றாவது எழுத்து வல்லினம்.
13: முட்பாதி.
1: கேள்வி முடிஞ்சது. மூன்றாவது எழுத்து வல்லினத்துல முட்பாதி, இரண்டாவது எழுத்து இடையினத்துல பிற்பாதி, கடைசியும் இடையினத்துல முட்பாதி. முதலாவது எழுத்து ஆனாவில இருக்கு. ஆனாவில வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம்.
1: சொல்லுங்க. மூன்று கேள்வி. நீங்க தான், நீங்க தான் வாட்ஸ்அப் நின்னீங்களா? இதோட ஓய்வு
14: கடைசி
1: எழுத்து வந்து இடையினத்துல முட்பாதி என்று சொன்னா.
14: ரெண்டு
1: முதலா? அது வந்து மெல்லினம். அவசர நிலை என்பது சரியான பதில். பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நன்றி. சரி, வாய்வர் ஊடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம். மாறி எடுக்க நான் அந்த எனக்கு தான் உண்மையில இது ஓய்வு வேணும் அங்கதான் எடுத்துருக்கணும் போல இருக்கு. மட்டும் அந்த சாய்வர் சரி நில்லுங்களா, என்ன ஒரு கேள்விக்குறை வந்திருப்போர் வணக்கம்.
15: வணக்கம்.
1: ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்கு தான் எடுத்துருக்கேன். அவசர நிலை. அவசர நிலை என்பது சரியான பதில். எச்சரிக்கையாவது அவசர ஒலி என்றா
15: எச்சரிக்கையா,
1: அவசர நிலையில நிலைக்கு பிறகுதான் அந்த ஒலி ஒலிக்கும். தரவுதாரம். நீங்களும் பெறக்கூடிய பெயர். நீங்களும் பெறக்கூடிய பெயர். இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு கேளுங்க கேள்வி.
15: நல்ல பெயரா?
1: ஓ,
15: எந்த இனத்துல தொடங்குது? முட்பாதியா விட்பாதியா?
1: முட்பாதி.
15: எத்தனை மெய்யெழுத்து?
1: இரண்டு.
15: இரண்டு மெய்யெழுத்து. காணா வரிசையில குறிலா நெடிலா?
1: காணாவில வராது குறில். தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
16: வணக்கம் ஹேமா.
1: ஆம் சொல்லுங்க.
16: நானும் அவசர நிலையுடன்.
1: அவசர நிலை
16: என்னது? நான் நாலு கேள்வி.
1: ஆமாம் நான்கு கல்யாணம்.
16: அப்படியே குழம்பி நலத்தையும் கொடுங்க. என்னது? சீனாவில தொடங்குமா?
1: இல்ல, சீனாவில தொடங்காது.
16: சூனாவில
1: தொடங்கும்.
16: சூனாவில தொடங்கும்.
1: ரெண்டு மெய் இருக்குது.
16: ரெண்டாவது என்ன இனம்?
1: வல்லினம்.
16: முடிஞ்சதா இல்ல?
1: இன்னும் ஒன்று இருக்கு. இன்னும் ஒன்று இருக்கு.
16: நீங்களும் பெறக்கூடியது.
1: நீங்களும் பெறக்கூடிய பெயர்.
16: பெயர்
1: பெயராம்.
16: அப்ப வல்லினத்துல ரெண்டாவது எழுத்து முன்னுக்கா பின்னுக்கா?
1: பிற்பாதி.
16: சரி, நன்றி வணக்கம்.
1: நன்றி. மீண்டும் இணைந்திருங்க. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் அந்த பவர் வணக்கம். ஆம் சொல்லுங்க. மூன்று கல்வி
17: பெறக்கூடிய பெயர்.
1: நான் குழம்பு நிலத்து தரணுமே. ஆறு மணி
17: ஆயிட்டு.
1: ரெண்டு வந்து கூட நீரம், அதிக நீரம் எடுத்துட்டேன். அதுவும் எல்லாருக்கும் ஓய்வில்லாத காரணம் தான். நீங்க இப்ப இதுக்கு மூன்று கேள்வி கேட்கலாம். சரி, குழம்பு நிலத்து பார்த்துருக்கீங்க. சரி, உங்களுக்கான இந்த வாரத்திற்கான குழம்பு எழுத்துக்கள் உலகத்துக்கு வர ஊனா, திகதிக்கு வர தீனா, சித்திக்கு வர சீனா, அச்சத்துக்கு வர இச்சன்னா, கடாவுக்கு வர டாவண்ணா. இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒழுங்கமையுங்கள். மீண்டும் அந்த எழுத்துக்களை தருகின்றேன். ஊனா, தீனா, சீனா, இச்சன்னா, டாவண்ணா. ஐந்து எழுத்துக்கள். ஊனா, தீனா, சீனா, இச்சன்னா, டாவண்ணா. சரி, வேறு முழங்காடி கேளுங்க. சரி சொல்லுங்க. என்ன சொல்லு? என்ன சொல்ல சொன்னீங்க? வாரனக்கா உச்சா இல்ல உஷ்டா சிதின்னு சொல்றீங்க தவறு.
18: என்னென்ன
1: தெரியும்? முதலெழுத்து தெரியும், ரெண்டு எழுத்து, ரெண்டாவது எழுத்து வல்லினத்துல பிட்பாதி என்றது தெரியும், ரெண்டு மெய் இருக்குன்றது தெரியும், அந்த மெய் இடையில இருக்குன்றதும் தெரியுமா? நான் தான் சொல்றேன். சரி, இடையில இருக்கு.
18: கடைசி எழுத்து என்ன?
1: கண்டுபிடிக்கல. இல்ல இல்ல. மூன்றாவது எழுத்தும் பலினம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அந்த குழம்பின் எழுத்தை முயற்சியுங்கள். அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறார், வாட்ஸ்அப்ல. சரி, நீங்க காத்துருங்கள். யார் முதல் வந்தது? வாட்ஸ்அப் தான் எடுக்கணும் நான். சரி, சொல்லுங்கள். வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
19: எழுத்துக்கள்
1: சூனாவில ஆரம்பிக்கிறதுன்றது தெரியும், ரெண்டாவது எழுத்து வல்லினத்துல பிட்பாதி என்றது தெரியும், மூன்றாவது எழுத்தும் வல்லினம்ன்றது தெரியும், ரெண்டு மெய் எழுத்து இருக்குன்றது தெரியும், அந்த ரெண்டு மெய் எழுத்தும் இடையில என்றது தெரியும், கடைசி எழுத்து வந்து மெல்லினம்ன்றது தெரியும். இப்ப நீங்க வந்து மூன்று கேள்வி கேட்க போறீங்க. மூன்று சொல்லுங்க.
19: ரெண்டாவது எழுத்து வல்லினத்துல பிற்பாடு குறிலா நடலாது,
1: அந்த எழுத்து வந்து குறில். நீங்க மெய் மெய்யண்டா. சரி, இப்ப இது இப்ப பதில் தெளிவுபடுது. மெய்யண்டாலும் நான் குறில் தான் சொல்லுவேன்னா. இனி வந்து மெய்யா மெய்யான்றது கண்டுபிடிக்கிறது நீங்க. மெய்யண்டாலும் குறில் தான் சொல்லுவேன். மெய்யுக்கு மாத்திர குறைவு தானே? என்ன
19: குறைவுதான்?
1: அரையண்டா குறில் தான். அப்ப குறிலண்டு தான் சொல்லுவேன்.
19: நீங்களும் பெறக்கூடிய பெயர் நாலாவது எழுத்து என்ன?
1: நான்காவது எழுத்து வந்து வல்லினம். வல்லினம் என்ன ஒன்று இருக்கா இல்லையா? அது வந்து அது அது அது வந்து பிட்பாதி. பிட்பாதி கேள்வி முடிஞ்சது. பிட்பாதி. நன்றி, நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு யார் இருக்கிறன்றதுதான் குழப்பம், மண்டை குழப்பம். சரி, வைவர் ஊடாக வந்திருப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
20: ஓ,
1: சொல்லுங்கள்.
20: குருவிச்சியாக்குறேன்.
1: குருவிச்சையும் அது அது அதுலயே இருந்து வந்து
20: மரங்கள்ல அந்த பெரிய மரங்கள்ல இருக்கும் புல்லுருவி ஒட்டுண்ணி தாவரம் மாதிரி தான் அது.
1: ஓ, இது புல்லுருவி வந்து அந்த பயிர்களுக்குள்ள தானம் சேர்ந்து வளர்ந்து அது எல்லாத்தையும் முறிஞ்சும். அது அதனுடைய தோற்றத்தோடய சில வேலை இருந்ததான் மனிதர்களே சில நாங்கள் சொல்றோம். நாங்க உதாரணத்துக்கு புல்லுருவி என்று
20: புல்லு
1: என்னன்னு சொல்ற கருப்பாடு மாதிரி
20: களை களை எடுப்பம் இல்லாத புல்லுருவியா இருந்து
1: ஆனால் இதில் வந்து இதில் இவர் எல்லாரையும் நம்ப போகும்போது புல்லுருவி என்றால் பொதுவாக மற்றொரு செடியின் மீது வளர்ந்து அதிலிருந்து நீச்சத்துக்களை பெறும் தாவரம் என்று பொருள் என்று சொல்லப்படுது. தமிழில் வந்து புல்லுருவி என்று நீங்கள் சரி அது ஆனால் குருவிச்சி என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த குருவிச்சிக்கும் புல்லுருவி பொருந்தும். களை வந்துட்டு களை அந்த களைக்கு வந்து இன்னும் ஒரு பேரொன்று சொல்லுவார்கள் வந்து இலங்கையில் அந்த பேர்ந்த அண்மைய காலங்களில் இல்லை பிறகு வந்து இந்த போருக்கு பிறகு அந்த வேறு நாடுகள்லேருந்து அந்த வந்த அந்த அந்த களை ஒன்று வந்து பரவலாக எல்லா தோட்டங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் இருந்தது
20: இருக்குது.
1: அந்த மண்ணின்ற சத்தியே உறிஞ்சிற அளவுக்கு இருக்கும் அது
20: இருக்காம.
1: சரி உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்ப இதுக்கு நீங்க வந்து கேள்வி கேட்க போறீங்க ரெண்டு
20: இடையில
1: இருக்கு இடையில மெய் இருக்குன்றது ஓரளவு சாடமாடியா தெரியும். அஞ்சாவது கேளுங்க.
20: அது என்ன இனம்?
1: அது வந்து வல்லினம்.
20: அதுக்கும் வல்லினம். அப்ப ஆறாவது வல்லினமோ தெரியாது.
1: இல்லை இல்லை உங்களை கேள்வி முடிஞ்சதும் இல்லை.
20: நன்றி வணக்கம்.
1: நன்றி மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம். வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்
1: சொல்லுங்க.
3: எனக்கு ஒரு கேள்வி சந்தர்ப்பத்தில் தான் நீங்களும் பெறக்கூடிய பெயர். இது வந்து நாங்கள் இந்த பெயரை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏதம் செய்தால் அதால கிடைக்கிற
1: பெயர். தர மாட்டாங்க. வீட்டுல இருந்தா தரப்பட மாட்டாது. வீட்டுல இருந்தா
3: வெளியால போய் செய்ய
1: வெளியில போகணும்.
3: அதுக்காக பாடுபட்டா தான் கிடைக்கும்.
1: பாடுபடணும் என்றதை தாண்டி அது ஒரு சந்தோஷமானவே. இப்போ நாங்கள் அதுக்கு வந்து எங்களோட உணர்வு வந்து பாடுபடுற மாதிரியான ஒரு உணர்வாக இருக்கு. அதை நாங்கள் வந்து என்ன சொல்றது என்ஜியோ அதை வந்து சந்தோஷமாயிட்டு கொள்வோம். அது சந்தோஷமா இருக்கும். அது
3: கடைசியில் எழுத்து வராது. ஒரு கேள்வி தானே அந்த சுற்று வரும்
1: வரும் வரும் சுற்று சுற்று வரும்
3: சுற்று வேண்டு வரமா சரியா பாப்பம்மா.
1: நன்றி
3: நன்றி
1: நன்றி வணக்கம். வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்க. குழம்பு நிலத்து வந்துச்சா? உச்சிடாதி உச்சிடாதி குருவிச்சை இன்னொரு மரத்துல தங்கி இருந்து அதுல உறிஞ்சிரு சொல்லிருக்கேன். அது நிலத்துல நாங்க புல்லுருவிய வந்து சாதாரணமா பச களை என்று சொல்லுவோம்.
3: உங்களுக்கும்
1: தரலாம். ரெண்டு கொடுப்போமா? கதைக்கு வந்துட்டு உங்களுக்கு தாராளமா நேரம் இருக்கும். பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க. நன்றி மீண்டும் இணைந்திருங்க. நன்றி வணக்கம். சரி தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக
2: வணக்கம்.
1: ஓ சொல்லுங்க. அப்புறம் வர நம்ம என்ன பிரச்சனை பாப்போம். இப்ப இருக்கா இல்ல? சரியா சொல்லுங்க.
2: நாலாவது வயசு வல்லினம் உண்டதுங்க. அதுல முற்பாதியா பிற்பாதியான்னு
1: இருக்கும். பிற்பாதி இன்னும் ஒரு கேள்வி.
2: அது மெய்யெழுத்தா? அது
1: அந்த நாலாவது இடத்துல ரெண்டு நாலாவது இடத்துல இருக்கிறது மெய் இல்லை. முதலாவது தடுமாட்டமா பிரச்சனை இல்ல சொல்லுங்க. நடுகு அப்படி இருப்பேன்.
2: நீங்களும் பெறக்கூடிய பெயர் கடைசி எழுத்து மெல்லினம்.
1: கேள்வி இருக்கா? ரெண்டு ரெண்டு கேள்வி தந்தீங்க.
2: தெரியாது
1: எனக்கு.
2: உங்களுக்கு
1: இடத்துல மெய்
2: இருக்கு.
1: மற்றது கேட்டதை கேட்ட நீங்க கடைசி எழுத்து. அப்ப சரி, இன்னொரு கேள்வி கேளுங்க. முற்பாதி அதுக்கு முதல் இருக்கிற அஞ்சு வந்து
2: பெறக்கூடிய பெயர்.
1: யோசிச்சுட்டு வர போறீங்களா? சொல்லி பார்க்க போறீங்களா?
2: சொல்றேன்.
1: என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லு சொல்லலாம்?
21: சுற்று வந்து கடத்தது இப்ப நான் இருக்கும். அது சரிதானே?
1: என்ன சரி
21: ஏழாவது மெல்லினம்
1: நீங்கள் வணக்கம்.
0: அது வந்து சாய்னா வருஷ வருமோ?
1: இல்ல
0: லானா
1: இல்ல ரெண்டு கல்யாணம் முடிஞ்சது. அப்ப உங்களை விட கிடைச்சிட்டு டானா வராது யாலானா வராது
0: வேணா வரிசையில் வரும்
1: வேறும் ஆறாவதுல தானா? ம், என்ன சொல்லி சொல்லி பார்க்க போறீங்க? சுட்டு வந்து தெரியுது. அதுக்கு பிறகு வந்து உதயன் அவர்களும் வந்து உங்களுக்கு ஒரு உதவி மாதிரி செய்திருந்தார். அதுக்கு வந்து இப்ப நான் போடலாம் இல்லோ தானே சொன்னா நான் மண்டே ஆட்டே இல்லையா ஓமன் சொல்லல அப்படி என்ன? அதுக்கு பொருத்தமா பக்கத்துல ஒன்று போடணும். நான் கணக்கு கழிக்கணும் என்னண்டு தெரியும் உங்களுக்கு முட்பாதி என்றதும் தெரியும்.
0: சுற்றுப்பயணி
1: என்பது சரியான பதில். சுற்றுப்பயணியா நீங்க இருக்கிறவங்களா? நீங்களும் வரக்கூடிய பேர் எல்லாருக்கும் சிலர் வந்துட்டு போறே இல்ல மாமா இருக்கிறார் மச்சான் இருக்கிறார் அங்க போயிருக்கிற அப்படி இருக்கிறவர்கள் இருக்கு. அவர்கள் வந்து சுற்றுலா பயணி இல்ல, அவர்கள் வந்து இடத்தை பாக்குறதுக்கும் அதுக்காக போறையில. இந்த சுற்றுலா பயணி சுற்றுப்பயணி என்றது வந்து அந்த இடங்களை ரசிக்கிற அது ஒரு வேற தானி. அந்த சுற்றுப்பயணியாவே வாழ்க்கையை நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா உண்மையில அது ஒரு அது இந்த அது எங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் நாங்க அதை தவிர்க்கிறோம். அதனோட சில இதுகள் அதுல அதால பயணம் இருக்கு. உண்மையில நீங்க கணக்க விடியங்கள் அரைஞ்சு கொள்ளைக்கு அந்த சுற்றுலா
0: அனுப்பிக்கலாம்.
1: மற்றது இன்னொன்று இருக்குது. இப்ப நீங்க நீங்க இப்ப எழுத்து துறைகள் இருக்கிறபடியா சொல்றேன். இப்ப நீங்க எழுதுறவர்கள் கதை எழுதுறவர்கள் கவிதை எழுதுறவர்கள் பரவலாக வந்து இந்த அறிவானந்த இதுகள்ல இருக்கிறவர்கள் வந்து நிறைய வந்து சுற்றுப்பயணம் செய்யணும். செய்தாதான் அதுக்கான உங்களுக்கான தேடல் வந்து நீங்க வீட்டுல இருந்து தனியே தேடுறதை விட இதுகள் வந்து நீங்க தேடணும் என்ற அந்த நிபந்தனத்தை தாண்டி உங்களுக்கான இது கிடைக்கும். ஆமா, சரி, உங்களுக்கும் பாராட்டுக்கள், நன்றி. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்றேன். சரி, வந்திருப்போர் வணக்கம். எல்லாரும் நான் முடிக்க முதலே தாங்களே முடித்து வைக்கிறார்கள் போல இருக்கு. முடிச்சது வாட்ஸ்அப் விடாக வந்திருப்போர் வணக்கம். நினைச்சனா நீங்களும் சுற்றுப்பயணி நீங்க அதுக்கண்டே போறவர் சுற்றுலா செய்யறதுக்கு அது உண்மையில சந்தோஷமான விஷயம். சரி, எல்லாரும் தாராளமா போங்க. வயசு ஓன அப்புறம் ஹோம் இருக்க கூடாது. சிந்தனையை யோசிச்சு பார்க்க சில நேரம் அவர்கள்ட அந்த நம்பிக்கை வந்து அவர்களை வழி நடத்துதோ அதை தெரியல. ஆனா சில ஒரு பக்கத்துல யோசிச்சா இப்ப நான் யோசிப்பேன், இப்ப வாழ்ற காலத்துல சந்தோஷமா வாழணும் அவர்கள். சரி, உங்களுக்கு தரவா முடிப்புமா?
5: ஆமா.

0: 6:22 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இன்னும் பலத்த மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சரி, ஒரே இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வைவரூடாக வணக்கம்.
1: வணக்கம்
0: வைவர் சொன்னாதான் வணக்கம் கேக்குமே.
1: வைவர் சொன்னாதான் வணக்கம் சொல்லுவேன். நாங்கள மூன்று நேற்று நீங்க எதை கூப்பிடுவீங்க?
0: அப்ப நீங்க திருப்பி தரவு தரவன் வந்தீங்களா? தரவுக்கு வந்தீங்களா? சுற்றுலா செய்யணும்.
1: ஒரு முறையில செய்தோம் இன்னொரு 10 மொண்டும் இருக்கு, அத 10ல இருந்து 1 கழிச்சா 9.
0: பாராட்டுக்கள். ஆனா இந்த முறை 2 விவாகம் சொல்லி இருந்தாரு ஜனா அவர்கள்.
1: சொன்னா
0: அப்ப 2 முறைதான் இருக்கு போல இருக்கு. பாராட்டுக்கள் உங்களுக்கு. முயற்சித்து செய்திருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களுக்கு பெறக்கூடிய பெயர், நீங்களும் பெறக்கூடிய பெயர் என்ன, ஒரு நபரை குறிக்கிற பெயர் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அவ சுற்றுலா சுற்றுப்பயணத்தை சுற்றுப்பயணி ஆக்கி இருக்கணும். நீங்களும் சுற்றுலா செய்யறது
2: இதுக்கும்
0: வெக்கைக்கும் சரியா நித்திர வேறும். ஆனா நித்திர நினைக்கிறேன் எனக்கு அப்படி இல்ல, 2 வாரம் நித்திர காணாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த நான் அந்த நித்திரைய வந்து இன்னும் வடிவா கொள்ளையிலயோ யோசிக்க
2: தெரியல. நீங்க என்ன சொல்லுங்க, நான் வீட்டுல இருந்தோண்டு இப்படி சொல்றோம். உங்களுக்கு காலையில எல்லாம் நேரத்துக்கு எல்லாம் வரணும் என்ன இருக்கும்?
0: இல்ல இல்ல, நான் இது வானொலி அதுகள சொல்லல. இப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு வாரம் எங்களோட வீட்டுல என்னோட படித்தவர்கள் வந்து நின்றார்கள். வந்து ஒரு வாரம் அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லிச்சுன்னா, விடிய 4 மணி வரைக்கும் கதைச்சு கொண்டிருப்பார். கனடால இருந்து வந்து நின்றார்கள்.
2: எல்லாரும் படுத்த
0: சரிவரக்கொள்ள
2: நித்திரையும் தேவைதான். கட்டாயம் உங்களுக்கு அந்த தூக்கமாயிரு, தூக்கம் தேவை என்னன்னு சொன்னா சொல்லு. எனக்கும் சொல்ற விதம் நடுகளும் அப்படி நித்திர விடாம இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப அப்படி இல்ல. இப்ப எனக்கு என்ன படத்தை கலவ வேண்டும், வெக்கைக்கு ஒன்றும் தெரியல. நித்திரவுதான் வருது. உலகம் வாழ்த்துக்க.
0: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. இது கதைக்கு வாருங்க, கதையை கேட்டுவிட்டு. சரி, நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நேரம் சரியாக 6:27. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் 2 மணித்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். 2 மணித்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் சிறப்பிடத்துக்கு வந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி நன்றி வணக்கம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்.
2: நேரம் சரியாக 6:30 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் மெர்சையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

0: டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிறதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணும் அழுத்தம் நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது. அந்த கதையை நீங்கள் கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பீங்கள். அதோடு அந்த கதைக்கு நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் நீங்கள் குறிப்பிடலாம். இன்றைய உங்களுக்கான சிறுகதை ஒளிபரப்பாகிறது.
1: சோழ காற்றின் வேகமான வீச்சால் தனமரங்கள் சரசரத்து ஆடின. உடுக்கின் லயந்தப்பா ஒலிக்கிணங்க தலைகொண்டு தலைவிரித்தாடும் பெண் போல் பனைமரங்கள் ஆடின. பிடிப்பிளக்க தயாரான் காய்ந்து செத்து கிடந்த காவுலைகள் இறுதி பற்றுதலோடு மரத்தோடும் தம்முடனும் மோதி சோழக்காற்றின் வீதியத்தை புலப்படுத்தின. மெல்லிய மழைவேறு ஓயாது தூறிக்கொண்டிருந்தது. இடையிடையே பனை ஓலைகளும் தங்கு மட்டைகளும் கலன்றபடி நிலத்தில் விழுகின்ற ஓசைகள் எழுந்து மடிந்தன. சின்னாட்சி கிழவர் கனத்த கம்பளி ஒன்றினால் நன்கு போர்த்தபடி வீட்டு திண்ணையில் வந்தமர்ந்து சோழக்காற்றின் அமர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கைகள் நாட்டு போயிலி ஒன்றை கிழித்து நரம்பு நீக்கி சுருட்டுவதில் ஈடுபட்டிருந்தன. கண்கள் வெளியே எங்கோ அர்த்தத்துடனோ இன்றியோ நிலைத்து பார்த்தன. இரண்டு நாட்களுக்கு முன்தான் அவர் படுக்கையில் கிடந்தெழுந்தினார். 10 நாட்களுக்கு மேல் அறிவு நினைவற்று படுக்கையில் கிடந்தார். அந்த வருத்தத்தால் தோன்றிய பலவீனம் முற்றாக நீங்கிவிடவில்லை. திண்ணையில் குந்தியிருக்கும் போது முதுகெலும்பு வலித்தது. இது ஒரு மறுபுறப்பு போல அவருக்கு இருந்தது. அவள் மட்டும் இல்லாதிருந்தால் இன்று நான் எங்கே என்று அவர் கூறிக்கொண்டார். முதுமை குடிகொண்ட அவர் உடல் மெதுவாக நடங்கியது. ஆனாலும் கண்களின் தீட்சண்யம் மங்கிவிடவில்லை. எல்லா புலன்களும் ஒன்றில் நிலைக்கவில்லை அவரை பொறுத்தவரையில். அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய திறன் அவருக்கு இருந்தது. சின்னாட்சி கிழவர் ஏனோ சிரித்துக் கொண்டார். அவருடைய பெயர் பொன்னம்பலம் பிள்ளை. ஆனால் அவருக்கு அந்த பெயர் நிலைக்கவில்லை. மனைவியின் பெயரோடு ஒரு கிழவரையும் சேர்த்து ஊரார் சின்னாட்சி கிழவர் என்று அழைத்தார்கள். அப்படியே அது நிரந்தரமாகிவிட்டது. பொன்னம்பலம் பிள்ளை என்ற பெயரை அவருக்கு ஆசையோடுதான் ஆட்சி வைத்தாள். ஆனால் வீட்டில் அவளும் அப்பவும் அவரை பெரிய தம்பி என்றே அழைத்தார்கள். திருநெல்வேலி என்ற திண்ணவேலியிலே முதன் முதல் ஓட்டு வீடு கட்டியவர் பொன்னம்பலம் பிள்ளையின் தந்தையார்தான். ஆசியோடு ஆட்சி வைத்த பெயர் சிறுவயதில் கூட அவருக்கு நிலைக்காது போய்விட்டது. கல்யாணத்துக்கு பிறகாவது அவருடைய பெயர் வழங்கியதா என்றால் அதுவும் இல்லை. சின்னாட்சி அம்மாளை அவர் தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட கால தொடக்கத்தில் கூட ஓட்டு விட்டு தம்பி பெரிய தம்பி என்ற பெயர்களே வழங்கின. 3 குழந்தைகளுக்கு தகப்பனாகிய பிறகு அவர் சின்னாட்சி கிழவர் என்ற கௌரவ பட்டத்தை பெற்றார். அந்த பெயரே தற்போது நிலைத்து விட்டது. என்றாலும் பொன்னம்பலம் பிள்ளை என்ற பெயர் இடையிடையே வழங்கத்தான் செய்கிறது. கொழும்பிலிருந்து மூத்த மகன் சிவசுப்பிரமணியம் எப்போதாவது மணியோடர் அனுப்பும் போதும், சிலாபத்திலிருந்து இளைய மகள் பூரணி எப்போதாவது கடிதம் எழுதும் போதோ முகவரியில் பொன்னம்பலம் பிள்ளை என்றே குறிக்கிறார்கள். தபால்காரர் சின்னாட்சி கிழவர்தான் பொன்னம்பலம் பிள்ளை என்று தெரியாது அலைந்து திரிவது வேறு கதை. 3 ஆண்டுகளுக்கு 1 தடவை வீடு வீடாக இறங்கி வாக்கு பிச்சை கேட்கிறவர்களும் பொன்னம்பிள்ளை என்றே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். பணம் கொடுத்து வாங்கிய காலத்திலும் பணம் கொடாமல் வாங்குகின்ற காலத்திலும் அரிசி பெற உதவும் கூப்பனிலும் கானா பொன்னம்பலம் பிள்ளை என்றே பெயர் இருக்கிறது. மற்றபடி அவர் சின்னாட்சி கிழவர்தான். அவருடைய பெயர் வழங்காமல் வேறு பெயர்களில் அவரை அழைப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பெற்றோருக்கு அடங்கிய பிள்ளை, மனைவிக்கு அடங்கிய கணவன், பிள்ளைகளுக்கு அடங்கிய தந்தை என்பவைதான் அவர் வாழ்க்கை சுயசரிதையின் 3 பெரும் பாகங்கள். அவர் இயக்கப்படுபவர் இயங்குபவர் அல்ல. அவர் பெற்றோருடன் இருக்கும் போது அவரை ஊரார் தாய் தேப்பனுக்கு அடங்கிய பிள்ளை தாய் தேப்பன்றே சொல்லே மீறாதென்கிறார்கள். உண்மைதான் என்று சின்னாட்சி கிழவர் இப்போது தலையை ஆட்டி கொண்டார். சோழக காற்று வீசிக் கொண்டிருந்தது. மழையும் தூறிக் கொண்டிருந்தது. கொட்டி ஒழிகின்ற மழையை கண்ணிமைக்காமல் பார்ப்பதிலும் நுரை பரப்பி விரைகின்ற வெள்ளத்தை பார்ப்பதிலும் அவருக்கு மிகுந்த ஆசை. சிறுவயதில் வெள்ளத்தடியே நீர் ஏற்றியபடி விரைந்து ஓட அவருக்கு ஆசைதான். ஆனால் அந்த ஆசை நிறைவேற முடிவதில்லை. தாழ்வாரத்தில் நின்று மலைத்தாரைகள் வெள்ளி கம்பிகளாக இறங்குவதை பார்த்து கொண்டு நிற்பார். பெரிய தம்பி என்று அப்புவின் குரல் இடியாக முழங்கும். உள்ளே வந்துரு. மறுத்து நிற்க அவருக்கு துணிவிருக்காது. சொல்வதும் சரிதான் என்று மனதில் படம். ஒரு சம்பவ துணுக்கு இன்றும் பசுமை மாறாமல் அவர் நினைவில் இருக்கிறது. 4 நாட்களாக மழை ஓயாது பொழிந்ததால் வளவெல்லாம் வெள்ளம் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கிறது. அந்த வெள்ளத்தினூடே நடந்து திரிய வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு. ஆச்சியும் அப்பவும் தடியாக இருந்தார்கள். ஒரு நாள் பக்கத்து வீட்டு கிழவிக்கு வருத்தம் கடுமை என்று ஆச்சியும் அப்பவும் போய்விட்டார்கள். வீட்டில் அவரும் அவரது தங்கை பாக்கியமும் தான். அவர் காலார மனமாற வெள்ளத்தினூடே நடந்து திரிந்தார். எவ்வளவு குளிர்மை, எவ்வளவு இனிமை. ஆச்சியும் அப்பவும் திரும்பி வந்தபோது பாக்கியம் உண்மையை கூறிவிட்டாள். அவர் செய்யாத ஒன்றையும் கூட்டி கூறிவிட்டாள். அப்பு அண்ணன் வெள்ளத்துக்குள் தெரிந்தவர், வெள்ளத்துக்குள்ள குளிச்சவர். அப்பு எரிமலி என்று குமுறினார். டே தம்பி, பெரிய தம்பி. சர்வமும் ஒடுங்கி போய் பலிபீடத்துக்கு வரும் உயிராக அப்புவுக்கு முன் வந்து நின்றார். அப்புவின் கைகளில் அகப்பட்டது இரட்டை மாட்டு வண்டி துவரங்கம்புதான். பலார் என்று ஒரு விளாசல் அவரின் முதுகு சதை பிளந்து கொண்டது. அன்றைய அடியோடு அவர் எவ்வளவோ மாறிவிட்டார். பெற்றோர் கூறியவை அவருக்கு தேவ வாக்கு. தனக்கு என்று ஒரு உணர்வை அவர் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. சில வேளைகளில் மறுத்து கூற மனம் துடித்தாலும் முதுகில் நிரந்தரமாக தங்கிவிட்ட பிரம்படி வடுவும் அவர்கள் சொல்வது சரிதான் என்ற உணர்வும் தடுத்தன. அப்போடு தோட்டத்துக்கு போவார். சில வேளைகளில் தண்ணீர் இறைப்பார், வரம்பு கட்டுவார். அதிலே அவர் சுவை கண்டார். அவரையொத்த பையன்கள் சினிமா திருவிழா கூட்டம் என்றெல்லாம் திரிவதை கண்டாலும் இவருக்கு அவற்றில் நாட்டம் ஏற்படவில்லை. ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு வித பயம் அவரை தடுத்தது. அவரிலும் பார்க்காத 4 வயது குறைந்த தங்கை பாக்கியம் கூட அவரை அடக்கி ஆண்டாள். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருன்ன என்று அவள் உருக்கினால் போதும் அவர் பேசாது அடங்கி விடுவார். அவருக்கு எதுவும் தெரியாதது போலவே இருக்கும். அவர் கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அவரை ஊரார் பெஞ்சாதிக்கு அடங்கிய மனுஷன் அவள் கீறின கோட்டை தாண்டாது என்று கூறிக்கொண்டார்கள். உண்மைதான். அவருடைய 19வது வயதில் அவருக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்பது அவருக்கு தெரியும். அவரது சகோதரி பாக்கியத்துக்குத்தான் என்று அவர் பேசாது இருந்து விட்டார். திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து நாள் வைத்த பின்புதான் அப்பு அவரை கூப்பிட்டார். பெரிய தம்பி, உனக்கு வருகிற புதன்கிழமை கல்யாணம். எங்கு எப்படி என்ற விவரங்கள் அவருக்கு தெரியாது. யார் மணப்பெண் என்பதும் அவருக்கு தெரியாது. கேட்டறிவதற்கு விருப்பம் இருந்தது, ஆனால் முடியவில்லை. அவருக்கு என்றொரு ஆசை விருப்பம் இல்லையா? பக்கத்து தோட்டத்தில் அதிகாலை வேளைகளில் தகப்பன் துலா மிதிக்க நீரைக்கும் ஒரு இளம் பெண்ணை அவர் கண்டிருக்கிறார். அவளது அழகு அவரை கவர்ந்ததுதான். அவளைத்தான் அவருக்கு மனைவியாக்கப் போகிறார்களோ? அப்படியாயின் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் அவருக்கு மனைவியாக வந்தவள் வேறொருத்தி, சின்னாட்சி அம்மாள். சின்னாட்சியை பொறுத்த அளவில் அவருக்கு நல்ல அபிப்பிராயம். அவள் மிகவும் கெட்டிக்காரி. குடும்பத்தை நிர்வகிப்பதில் அவளுக்கு இணை அவள்தான். அவருக்கு என்றொரு பொறுப்பையும் விடாது. அவளே எல்லாவற்றையும் நிர்வகித்தாள். இந்த முறை புயலியை எனக்கு தந்துடுங்க என்று பட்டணத்தில் இருந்து வந்த வியாபாரி கேட்பார். அவள் கேளுங்கோ என்பார் அவர். உங்களுடைய மகனின் சாதகத்தை தாருங்கோவின் ஒரு பெண் பார்ப்போம் என்று வருவார் தரகர். அவாவை கேளுங்கோ, 100 ரூபாய் இருந்தா கடனாக தாருங்களேன், 3 நாள்ல திருப்பி தாரேன் என்று பக்கத்து வீட்டு கந்தப்பர் வருவார். அவாவை கேளுங்கோ என்பார் இவர். காலகதியில் அப்படி கூறவும் வேண்டிய வேலை இல்லாமல் போய்விட்டது. எல்லோரும் அவரை எதுவும் கேளாது சின்னாட்சியே நேரடியாக கேட்டார்கள். சின்னாட்சியும் அவரை ஒன்றுக்கும் கேட்பதில்லை. அவருக்கு என்ன தெரியும் என்ற நினைவு அவளுக்கு. அவராகவே ஏதாவது செய்ய முயன்றாலும் நீங்க சும்மா இருங்க, நான் செய்கிறேன் என்றுதான் அவள் சொல்வாள். மறுத்து கூற அவருக்கு துணிவிருக்காது. எனக்கு என்ன தெரியும் என்று எண்ணி பார்ப்பார். மழையோய்ந்து வானம் சற்று வெளுத்தது போல் இருந்தது. அவர் சுருட்டை சுவைத்து சுவைத்து போய்த்தார். முதுகு தண்டு வலியை தந்தது. வளவு முழுவதும் பனைமட்டைகளும் கங்கு மட்டைகளும் பன்னாடைகளும் குமிந்து கிடந்தன. 500 பனைகளுக்கு மேல் நின்ற காணி இது என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய கண் பார்வை பதியக்கூடிய தூரத்தில் தான் காணிய பிரிக்கும் பனைமட்டையால் வரைந்த வேலி இருக்கிறது. ஆங்காங்கே மட்டைகள் உக்கி விலகி இருந்தன. தென்மேற்கு மூலையில் மலைக்கும் காற்றுக்கும் தாக்கு கொடுக்க முடியாத வேலி உட்புறமாக சாய்ந்து கிடந்தது. பாசத்தையும் பிரித்து வைத்திருப்பது அந்த வேலிதான். சின்னாட்சி கிழவர் பெருமூச்சொன்றை வெளிப்படுத்தினார். காலம் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது, நேற்று போல இருக்கிறது. இந்த பனவளவு முழுவதும் அவரும் பாக்கியமும் ஓடித்திருந்து கங்கு மட்டைகள் பொறுக்கி அடுக்கியதை இன்று ஓட முடிகிறதா? வேலிக்கப்பால் யாரோ ஒரு கிழவி பனமட்டைகளை பொறுக்கி அடுக்கிக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். பாக்கியம் கூட கிழவியாக போய்விட்டால் மெலிந்து கருத்து தள்ளாடி போனாள். ஒரு காலத்தில் அண்ண நீ சும்மா இரு என்று தன்னை உருக்கிய சகோதரி சிறுமி பாக்கியமாய்வள். காலம் எவ்வளவு கொடுமைகளை செய்துவிட்டு கழிக்கிறது. சௌதரி பாக்கியம் மட்டைகளை பொறுக்கி அடுக்குவதை காண அவருக்கு ஏக்கமாக இருந்தது. இந்த காத்துக்குள்ளும் மழையைக்குள்ளும் முதுகலை பொறுக்க வேணுமோ? தனமரங்கள் காற்றில் சிலித்தன. காணி பிரிக்கும் போது பாக்கியத்தின் வளவில் நின்றிருந்த தனைகள் இப்போது இல்லை. அரை பங்குக்கு மேல் தரிக்கப்பட்டு விட்டன. அவளுடைய பிள்ளைகள் வீடு கட்டுவதற்கென தரித்துக் கொண்டு போன தனைகள் தான் எத்தனை. பாக்கியத்தின் வீட்டில் ஒவ்வொரு முறையும் தனை தரிக்கும் போது சின்னாட்சி கிழவருக்கு தண்ணியே தரிப்பது போல உணர்வு பிறக்கும். தனையின் மீது இறங்குகின்ற ஒவ்வொரு கோடாரி வெட்டும் தன் மீது விழுவது போல அவர் துடிப்பார். அவருக்கு பிடியாத ஒன்று ஒன்றென்றால் அது தனைகளை தரித்து வீழ்த்துவதுதான். தனையிலிருந்து கிடைக்கின்ற பயன்களை கொண்டே வாழ்க்கை நடத்துகின்ற பலரை அவர் கண்டிருக்கிறார். கூப்பன் அரிசியும் அமெரிக்கா மாவும் சீனியும் மனிதரின் வாழ்வை சோம்பேறியாக்கிவிட்டன. அவர் அறியத்தக்கதாக சுற்றாடலில் இருந்த பனங்காணிகள் யாவும் அழிக்கப்பட்டு விட்டன. பால் வெளிகளாக அவை என்று கரடு பற்றி கிடக்கின்றன. பாக்கியம் இப்போது பனமட்டைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாள். விசற்பெட்டு என்று தங்கியை அவர் மனம் ஏசுகிறது. நேரில் போய் ஏசுவதற்கு அவருக்கு துணிவில்லை. எப்படி பேசுவார்? 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது அப்பு மரணப்படுக்கையில் கூறியவை மறந்துவிடக்கூடியவை தானா? பெரிய தம்பி, உங்களாலதான் நான் சாக போறேன். எனக்கு என்று மகளாக பிறந்தாளே, அவளாலே என்ற மானம் மரியாதையெல்லாம் நாசமா போச்சு. அவளை எப்படி எல்லாம் வளர்த்த நான் போட்டும். ஆனா உனக்கொன்று பெரிய தம்பி, அவளோட நீ இந்த பிறவியில சகவாசம் வைக்க கூடாது, பேசக்கூடாது. அப்புவின் வார்த்தைகளை அவர் மீறவே மாட்டார். அவரும் பாக்கியமும் பேசித்தான் எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன. அவளுடைய 17வது வயதுக்கு பின் அவளோடு அவர் பேசவே இல்லை. இல்லை, 3 தடவைகள் அவர் பேசியிருக்கிறார். 40 ஆண்டுகளில் பாக்கியத்தோடு அவர் 3 தடவைகள் தான் பேசியிருக்கிறார். அந்த நாட்கள் வெளியே பழையபடி காற்றின் வேகம் தலைப்பட்டது. வானமும் அளத் தொடங்கியது. சின்னாட்சி கிழவர் சுருட்டை வீசி அறிந்துவிட்டு உள்ளே போய் அடுப்பை மூட்டினார். இந்த குளிருக்கு சூடாக ஏதாவது குடித்தால் தான் நன்றாக இருக்கும். தனக்கு தானே சமைத்து சாப்பிடும் பொறுப்பை அவராகவே ஏற்றுக்கொண்டார். அவருடைய 3 பிள்ளைகளில் 2வது மகன் அகாலமாக இறந்து போனான். மற்ற இருவரும் குழந்தையும் குட்டியுமாக நல்லாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரை பல தடவை வருந்தி அழைத்தார்கள். அவர் மறுத்து விட்டார். தான் பிறந்து வளர்ந்த வீட்டையும் காணியையும் விட்டும் அவர் போவதா? அடுப்பு பற்றி எரியும் போது சின்னாட்சி கிழவருக்கு அந்த நாட்களே நினைவில் வந்தன. பாக்கியத்தோடு அவர் பேசிய சந்தர்ப்பங்கள். சந்தைக்கு போய்விட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். உடலில் ஒரே அசதி. சந்தையில் திரும்பும் போதுதான் அவர்களை எதிரில் கண்டார். அவள் கனகசபையோடு நின்றிருந்தாள். அவனை பார்க்கவே அவருக்கு பிடிக்கவில்லை. ஒன்றும் அறியாத ஒரு பெண்ணை ஏமாற்றி கூட்டிச் சென்றவன் அவன். கனகசபையிடம் என்னத்தை கண்டு இவள் தாய் தந்தை அண்ணன் வீடு வளவு எல்லாவற்றையும் துறந்து ஓடினாள்? முருடன் என்று ஊரின் பெயர் பெற்ற கனகசபையிடம் இவள் எதை கண்டாள்? அவனிடம் பார்க்க உயர்ந்த ஒருவனை இவளுக்கு கணவனாக்கி இருப்போம். அண்ணி என்று அழைத்தாள் பாக்கியம். அவர் அவளை நிமிந்து பார்த்தார். அவளின் விழிகள் கலங்கி தவித்தன. அவர் எதுவுமே பேசாது வெறுப்போடு ஒதுங்கி போக முயன்றார். அண்ணா நீமா என்ன வெறுக்கிறாய்? பாக்கியத்தின் இந்த வார்த்தைகள் அவரை நெகிழ வைத்தன. அவளோடு நீ இந்த பிறப்பிலே பேசக்கூடாதென்று அப்பு சத்தியம் செய்த வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தன. மானத்துக்கு பயந்து இறந்து போன அப்புவின் மகன் மானத்தை விட்டு ஓடியவளுடன் பேசுவதா? அவர் அவளை ஏளனமாக பார்த்தார். உன்னோடு எனக்கு என்ன கதை? அவர் வந்துவிட்டார். சூடாக தேநீர் கலக்கி எடுத்துக்கொண்டு வெளித்திண்ணைக்கு வந்தார். பாக்கியத்தை காணவில்லை, வீட்டுக்கு போய்விட்டாள் போலும். அவளுடைய வீட்டை சுற்றி நின்ற பனைகள் வேகமாக அசைந்து ஆடின. சோழகம் பேர்வதற்கு முன்பே ஓலைகளை வெட்டுவிக்க வேண்டும். பாக்கியம் இந்த முறை ஓலைகளை வெட்டுவிக்காததால் தலைப்பாரத்தில் பனைகள் அசைந்து ஆடின. சின்னாட்சி கிழவர் எப்போதோ ஓலைகளை வெட்டுவித்து விட்டால் கங்குமட்டைகள் கூட இப்போது காய்ந்துவிட தொடங்கியுள்ளன. அவளுக்கு யார் இருக்கிறார்கள் உரிய காலத்தில் காரியங்களை செய்வதற்கு? அவளுக்கு இன்று எவர் உள்ளார்கள்? கணவன் சிறையில் இருக்கிறான், மூத்த மகனோ போன இடம் தெரியாது, ஊமை பெண்ணொருத்தி கூட இருக்கிறாள், வேறு யார்? பளார் என்ற சத்தத்தோடு திண்ணையில் ஏதோ விழுந்தது. கங்குமட்டை ஒன்று அவருக்கு பக்கத்தில் விழுந்து கிடந்தது. நல்லவேளை கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தால் சின்னாட்சி கிழவருக்கு மேலேதான் அது விழுந்திருக்கும். 10 நாள் காய்ச்சலால் சாகாதவன் இந்த மட்டியால சாக போகிறான். கங்குமட்டியை தூக்கி எறிய போனவர் சற்று தயங்கினார். அவர் கைகள் அந்த மட்டியை ஏந்தி நிற்க விழிகள் அதன் மேலே மொய்த்தன. கங்குமட்டை கருத்து காய்ந்து பொறுக்குப்பட்டு கிடந்த அந்த கங்குமட்டையில் அவர் என்னத்தை கண்டாரோ? பனை ஓலையின் அடிமட்டை, அது பாளைக்கத்தியின் கூரான வெட்டின் வாய் அதில் இருந்தது. நுனி ஒரு மட்டியாக பொருந்தி அடியிரு கிளைகளாக விரிந்திருந்த அந்த கங்குமட்டை அவருக்கு என்ன ரகசியங்களை கூறினவோ? இத்தகைய கங்குமட்டைகளைத்தான் அவரும் பாக்கியமும் முன்பு பொறுக்கினார்கள். பாக்கியம் அப்போது சிறுமியாக இருந்தாள். உலகின் கள்ளம் புகாத வயது. சில வேளைகளில் கங்குமட்டை ஒன்றை கையில் எடுத்து கூறுவாள், அண்ணே இது நீயாம், இது நானாம். அவளது சிறுவிரல் கங்குமட்டையின் இரு கிளைகளையும் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டும். அப்போது அது அவருக்கு இன்று புரிந்தது போல் விளங்கவில்லை, இப்போது நன்கு புரிகிறது. ஒரே அடியில் பிறந்த 2 கிளைகள். ஆனால் பாக்கியம் அவரது குடும்பத்துக்கு மாறாத வசியை ஏற்படுத்தி விட்டாள். ஆச்சி அப்புவின் மரணத்துக்கு அவளே காரணமாக அமைந்தாள். ஆச்சி அப்புவின் மரணத்துக்கு மட்டுமா? அவருடைய 2வது மகன் சின்னத்துறையின் மரணத்துக்கும். அந்த சம்பவத்தை அவர் நினைத்து பார்க்கவே விரும்பவில்லை. ஆனால் நினைவுகள் அழியக்கூடியனவா? அதை எப்படி அவரால் மறக்க முடியும்? பாக்கியத்தோடு அவர் பேசிய 2வது சந்தர்ப்பமும் அதுதான். பாக்கியம் வீட்டை விட்டு கனகசபையோடு ஓடி 24 ஆண்டுகள் கழிந்து போயின. அதற்குள் எத்தனையோ நிகழ்ந்து விட்டன. அவரின் மனைவி இறந்து போனது, அவரின் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடந்தது எல்லாம் அந்த காலத்துள் தான். பாக்கியம் கணவனோடு துணுக்காயில் இருப்பதாக எப்போதோ அவர் அறிந்திருந்தார். 2 பிள்ளைகளும் இருப்பதாக எவரோ கூறியிருந்தார்கள். இருந்தால் போல் ஒரு நாள் கனகசபை அவர் வீட்டுக்கு வந்தான். வாசலில் பாக்கியமும் பிள்ளைகளும் நின்றிருந்தார்கள். அவர்கள் வந்தது ஒரு மாலை வேளையில் தான் நல்ல நினைவிருக்கிறது. கனகசபையை முதலில் அவரால் அடையாளம் காண முடியவில்லை. நான் தான் கனகசபை என்றான் அவன். பாக்கியத்தின், ஓ ஏன் வந்தனி, உனக்கு இங்கு என்ன அலுவல் என்று அவர் கேட்டார். கனகசபை மௌனமாக நின்றான். பின் கூறினான், பாக்கியத்தின் பங்கு பிரித்துக் கொடு, இவ்வளவு காலமும் நீங்கள் அனுபவிச்சது போதும். அவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். எந்த பங்கு? காணி தோட்டம். அப்போதுதான் சின்னத்துறை வெளியே வந்தான். அவரது பிள்ளைகளில் அவன் சற்றே முன்கோபமும் படபடப்பும் மிகுந்தவன். என்னத்தை பிரிக்க வேணும் மாமாப்பு, உறார் என்று அவன் கேட்டான். அதன் பின் நடந்தவற்றை நினைக்க அவரது இதயம் கலங்கியது. வார்த்தைகள் படிப்படியாக தடித்தன. கனகசபையும் சின்னத்துறையும் வாக்குவாதப்பட்டுக் கொண்டார்கள். இது எங்கட சொத்து, உனக்கு என்னடா பங்கு, எளிய நாயப்பிரவிகள் என்று ஏசினான் சின்னத்துறை. கணக்க கதைத்தாய் என்றால் உன் கழுத்துல பிடிச்சு வெளியே தள்ளுவேன், செய்யடா பாப்போம் என்றான் கனகசபை. சின்னத்துறை சின்னத்துறை என்று அவர் எவ்வளவு தடுத்தும் அவன் கேட்கவில்லை. அவர் பயந்து போய் நின்றார். கனகசபையை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டான் சின்னத்துறை. தள்ளின வேகத்தில் கனகசபை பனியோடு மோதி விழுந்தான். விழுந்தவன் கண்ணிமைக்கு நேரத்துக்குள் திண்ணையில் சாத்தியிருந்த கோடாரியை எடுத்து சின்னாட்சி கிழவர் கண்களை துடைத்துக் கொண்டார். அதோ அந்த இடத்தில் தான் சின்னத்துறை தரித்து புரட்டிய பனமரமாக விழுந்து கிடந்தான். பாக்கியமும் பிள்ளைகளும் ஓடி வந்து கனகசபையை பிடித்துக் கொண்டார்கள். பாக்கியம், இது உனக்கு நல்லா இருக்கா? இவதான் அவர் பாக்கியத்தோடு பேசிய வார்த்தைகள். கொலைகாரி, கொலைகாரி என்று இதயம் மூலமிட்டது. பாவி, வழக்கு நடந்தது. கனகசபை சிறை சென்றான். பாக்கியமும் வழக்காடி தன் பங்கை பெற்றுக் கொண்டாள். கார் ஒன்று வாசலில் வந்து நின்ற சத்தம் கேட்டது. சின்னாட்சி கிழவர் வாசலை பார்த்தார். இந்த காத்துக்குள்ளேயும் மழையிலும் யார்தான் வருவினம்? அப்பு என்று அழைத்தபடி சிவசுப்பிரமணியன் தான் வந்தான். அவனை தொடர்ந்து அவனது மனைவியும் பிள்ளைகளும் வந்தனர். அவருடைய மகள் பூரணியும் கூட வந்திருந்தாள். 10 நாட்களாக சுவமில்லாமல் கிடந்தாயா மாப்பு? எங்களுக்கு அறிவிக்கப்படாதே, இங்க தனியாக கிடந்து கஷ்டப்பட வேணுமே என்றாள் பூரணி. உனக்கு சுவமில்லை என்று சோமப்பாவின் மகன் கொழும்புல சொன்னான். உடனே வேற வசதிப்படவில்லை, நேற்று தான் சிலாபத்துக்கு போய் அப்படியே பூரணியையும் கூட்டிக் கொண்டு வந்தனான். கடுமையான காய்ச்சலே அப்பு, எங்க மருந்து வாங்கினேன் என்று பொறிந்து தள்ளினான் மகன். சின்னாட்சி கிழவர் எல்லோரையும் பார்த்து சிரித்தார். வேலிக்கப்பால் பாக்கியம் கங்குமட்டை பொறுக்கிக் கொண்டிருந்தால் அவள் மீது பூரணியின் பார்வை பட்டது. உள் இன்னும் திரிகிறாளே பரநாய்கள், தாங்களும் ஒரு மனுஷர் என்று சீலை உடுத்துக் கொண்டு திரியினம், உதுலதான் சின்னண்ணியை சரிக்கவள் என்றாள் பூரணி. அவள் பேசியதை பாக்கியத்தின் காதுகளில் விழுந்திருக்காது, விழுந்திருந்தாலும் அவள் எதுவும் பேச மாட்டாள். பாக்கியத்தின் வீட்டு பனைகள் அம்மன் கோவில் பூசாரியின் உடுக்குக்கு இணங்க தலைவிரித்தாடும் கலைவந்த பெண் போல் சிலித்து ஆடின. உள்ளே சமையல் நடந்து கொண்டிருந்தது. இன்று சமைக்கிற வேலை அவருக்கு இல்லை, அவர் திண்ணையிலே அமர்ந்திருந்தார். பாக்கியம் வேலியோரன் என்று அவரை பார்ப்பது போல் அவருக்கு பட்டது. அவள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் 40 ஆண்டுகளில் பாக்கியத்தோடு 3வது தடவையாக பேசிய சந்தர்ப்பம் மனதில் கனத்தது. அவர் புயலியை எடுத்து சுருட்டத் தொடங்கினார். 15 நாட்களுக்கு முன் நடந்தது. அவருடைய தோட்டங்கள் இன்று குத்தகைக்கு செய்ய பண்ணப்படுகின்றன. இடையிடையே சென்று தோட்டங்களை பார்ப்பதில் அவருக்கு தனியாவல். 15 நாட்களுக்கு முன் தோட்டங்களுக்கு போய்விட்டு வரும் வழியில் மழை பிடித்துக் கொண்டது. எல்லாம் வருவதற்கு காலவேளை இருக்கிறது போலும் வீட்டுக்கு வந்து தலையை துடைத்த போது மெதுவாக தும்மல் கிளம்பியது. 10 மணி அளவில் உடம்பெல்லாம் பற்றி எறிவது போன்ற உணர்வு உடலும் மெதுவாக நடுங்க தொடங்கியது. நாக்கு வேறு வறண்டு தாகத்தால் துடித்தது. சின்னாட்சி கிழவர் எழுந்திருக்க முயன்றார், முடியவில்லை. நேரம் செல்ல செல்ல நோயும் கடுமையாகியது. அவரை அறியாமலே அவர்கள் பயம் தலைதூக்கியது. ஒருவரும் பக்கத்தில் இல்லாமல் அனாதியாக சாகப்போகிறேன். உடம்புக்குள் ஏதோவெல்லாம் நடந்தன. ஐயோ என்று கூச்சலிட முயன்றார். வார்த்தைகள் வெளிவர முடியவில்லை. அதற்கு பிறகு நடந்தது அவருக்கு தெரியாது. அவருக்கு அறிவு வந்தபோது அவருக்கு பக்கத்தில் பாக்கியம் அமர்ந்திருந்தாள். அவரால் அதை நம்பவே முடியவில்லை. பாக்கியம் எப்படி இங்கே வந்தாள்? நான் வருத்தமாக கிடப்பது அவளுக்கு எப்படி தெரிந்தது? நீயா என்றார். ஏன் வந்தாய்? 10 நாள் ஆகிறது அண்ணன். அவர் திடுக்கிட்டு போனார். 10 நாட்களாக அவர் வருத்தத்தில் ஒன்றும் தெரியாமல் கிடந்திருக்கிறார். பாக்கியத்தை நன்றியோடு பார்த்தார். அவள் அவரை பாசத்தோடு பார்த்துவிட்டு வெளியேறினார். அவள் போனதன் பின்பு வைத்தியர் சோமப்பா வந்தார். நீர் பிழைச்சது பெரிய விஷயம் காணும், ஒருவரும் இல்லாமல் சாக கிடந்தீர், பாக்கியமல்லே உம்மை காப்பாற்றியது. அவர் சுகமாகி எழுந்ததன் பின்னர் அவரை கண்டு போக அவரது பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர் செத்து கிடந்தால் இன்று வந்து அடக்கம் செய்து விட்டு போவார்கள். அவர்களிலும் தவறில்லை. கம்பளியால் இறுக்கி போர்த்தி கொண்டு அந்த திண்ணையில் அவர் உட்கார்ந்திருந்தார். மாலை தேய்ந்தது, இரவு படர்ந்து கொண்டிருந்தது. முன்னால் வெகு தூரத்தில் இருந்த வேலிக்கப்பால் பாக்கியத்தின் வீட்டினுள் எரியும் விளக்கின் ஒளி செத்தை கூடாக மினுக் மினுக் என்று தெரிந்தது. பாக்கியம் இப்போது படுத்திருப்பாள். மலைக்குள் நனைந்தாளோ, வருத்தம் ஏதாவது வந்திருக்குமோ, போய் பார்த்தால் என்ன? அப்புவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. சின்னத்துறை இரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சி கண்முன் தெரிகிறது. கொலைக்காரி என்று உள்மனம் ஓலமிட்டது. ஒரு பெண் சரிவர நடக்காது போனால் அதனால் எத்தனை அனர்த்தங்கள் விளைந்து போகின்றன. பாக்கியம் எவருக்கும் பிடிக்காத, ஆனால் தனக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை தான் செய்தாள். அதனால் நிகழ்ந்தவை. அப்பு உள்ளுக்கு வாங்க, காற்று நல்லா வீசுது என்று பூரணி கூப்பிட்டாள். அவர் நினைவு எங்கோ சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு கோதாரியும் விளங்காது, எழுப்பி வானே அப்பு என்று சிவசுப்பிரமணியம் உறக்க கத்தியது காதில் விழுந்தது. உள்ளே போக எழுந்தவரின் கண்கள் எங்கோ நிலைகுத்தி நின்றன. இதென்ன, பாக்கியத்தின் வீட்டுக்கு அருகில் நின்றிருந்த பனை பீயாட்டம் ஆடுகிறதே, மற்ற பனைகளிலும் இதன் ஆட்டம் சற்று கூடுதலாக, இதென்ன, அது சரிவது போல் சரிகிறது சரிகிறது, ஐயோ பாக்கியம் ஐயோ என்று சின்னாட்சி கிழவர் கத்தினார். அவரது கூச்சலை தொடர்ந்து படீரென்று பெரும் சத்தத்துடன் பாக்கியத்தின் வீட்டின் மீது பனைமரம் சாய்ந்தது. ஐயோ அம்மா என்ற ஓலம் எங்கும் கேட்டது. புரணியும் சிவசுப்பிரமணியமும் வெளியே ஓடி வந்தார்கள். சின்னாட்சி கிழவர் பாக்கியத்தின் வீட்டை பார்த்தபடி திக்கிரமை பிடித்து நின்றார். பூரணி நிலைமையை புரிந்து கொண்டாள். உனக்கு இது நல்லா வேணும், தன மட்டுமே இடியும் விளம். சின்னாச்சி கிழவர் மகளை வெறியோடு பார்த்தார். மறுகணம் பாக்கியத்தின் வீட்டை நோக்கி ஓட தொடங்கினார். அப்படி என்று உருமினான் சிவசுப்ரமணியம். எங்கே போறாய் என்று ஓடிப்போய் அவர் கையை பற்றினான். தம்பிய வெட்டிய சரித்திரத்தை மறந்து போனாயா? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போக கூடாது. இவன் சொல்வதும் சரியோ? அவர் ஒரு கணம் தயங்கி நின்றார். அப்ப நீ போகக்கூடாது என்று தடுத்தாள் பூரணி. இவள் சொல்வதும் சரியோ? அவர் ஒரு கணம் பேசாது நின்றார். பாக்கியம் வீட்டில் ஓலம் எழுந்தது. மறுகணம் ஏதோ ஒரு உணர்வுகளை உதறிவிட்டு பாக்கியத்தின் வீடு நோக்கி ஓடத் தொடங்கினார். நில்லனே அப்பு, நீ அங்க போனால் நான் பொருடோல் குடிச்சு சாவேன் என்றாள் பூரணி. அப்பு, நீ அங்க போனால் இனி உன் முகத்துல விழிக்கவும் மாட்டேன், கொல்லியும் வைக்க மாட்டேன் என்றான் மகன். சின்னாச்சி கிழவருக்கு அவை கேட்டன. அவர் அவற்றையெல்லாம் உதறினார். தாய் தகப்பனுக்கு அடங்கிய பிள்ளை, மனைவிக்கு அடங்கிய கணவன், பிள்ளைகளுக்கு அடங்கிய தந்தை பொன்னம்பலம் பிள்ளை என்ற சின்னாச்சி கிழவர் தன் உணர்வோடு தங்கை வீட்டை நோக்கி ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருந்தார். கங்கு மட்டைகள் விழுந்து கொண்டிருந்தன.

0: ശേഷം
1: ஆமாம் நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒலித்திருந்தது, சிறுகதை ஆனால் பெரிய கதை ஒலித்து ஒழிந்திருந்தது. சரி, இந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள், இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து வைபரூடாக வாட்ஸ்அப் ஊடாக எல்லாம் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். வந்திருப்பவர் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? ஓ, நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: சின்னாஜி பொன்னம்பலம் பிள்ளையாக பிறந்து பெரிய தம்பியாக வளர்ந்து சின்னாஜி கிழவராக மாறி ஓட்டு ஓட்டு வெண்ணு ஒன்று பட்டம் வெண்ணு ஒன்று சொன்னாது ஓட்டு வச்சிருந்த
1: கணக்கு பாத்திரங்கள் இந்த கதையில
2: அவருக்கு பட்டங்களும் வந்து எல்லாருக்கும் அடங்கி அடங்கி தான் கடைசியாய் கடைசியா போகவும் மகன் பௌட்டம் குடிப்பா போல வெந்து அதுவும் போகாம
1: விட்டுட்டாரு.
2: அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தர்சனுக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டு சாப்பாடு சந்திக்கு
1: நன்றி நன்றி. நீங்க பாருங்க நன்றி. அவன் ஜோயஸ்வரி அம்மா அவர் இணைந்திருந்தார். சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேரே பார்க்கலாம். வணக்கம்.
3: தலைக்கு
1: மேல போட்டோம், தலைக்கு மேல தலைமையில. சரி சொல்லுங்க.
3: ஒரு தலைப்பு வந்து கேமா முதுமையா, முதுமையா போயிட்டாங்க. முதுமை கூறுவாங்க யோசித்து கரக்க சொல்லுவதா அது எல்லாத்தையும் தலைப்பா
1: எடுக்கலாது.
3: கங்குமட்டை கங்குமட்டை தரைக்காம தானே இருந்த தண்டை அத
1: சத்தம் கிடைக்கல போய் வருதா காணையில பாத்திவன் இணைப்புல இருக்கிறீங்களா? பாத்திவனுடைய சத்தம் எனக்கு கேட்கல. உங்களோட இணைப்ப வேணுமெண்டா நான் துண்டிக்கிறேன். திருப்பி மீண்டும் இணையுங்கள். மீண்டும் நேரம் சரியாக 6:59. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக பார்த்திவன் இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு சத்தம் கேட்காதபடியாக நான் தூண்டித்திருந்தேன். மீண்டும் அவர் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து மற்ற நேயர்களும் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். மற்ற இணைப்புகள் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: இப்போ கேட்குதா?
3: சிம் கார்டில் வச்சு என்னென்ன சில வேலை காய்ச்சி கொண்டு கிடையாது. என்னென்னு தெரியவில்லை. நான் அங்கே கேட்டுனா அவங்க சொன்னா அப்படி ஒன்றும் இல்லை, தங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாங்க. என்னென்ன விளங்குது இல்லை என்பதை கூறிக்கொண்டு அவர் அந்த அவருக்கு இன்னும் இன்னும் தலைப்பு வந்து கேமா அந்த தங்கச்சி எல்லாம் பாசமா தானே இருந்தவர் முன்பு
1: பிள்ளைகளோட
3: எல்லாம். அப்ப பாசம்னு சொல்லலாம் நினைக்கிறேன். தலைப்பு ரெண்டு தலைப்பு இருக்கு என்னட்டு
1: பாசம் ஹெல்லோலமா இருக்கு அந்த கதையில ஃபுல்லா. பாசம் வந்து அது என்ன விதமான சொல்லு, ஒரு சுயநலமான போக்கு, எல்லா இதுகளும் அதுக்குள்ள வேற இருக்குது அந்த கதையில. அவருக்கு அந்த பாசம் இருக்குது, வந்து அவருக்கு இருக்குதா அவரை சூழ வந்து கணக்கு மாதிரியான
3: அவர் ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. தாப்பல்ல இருந்து தங்கச்சியில இருந்து பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே இவரை இந்த மகன் காரன் சொன்னா போவாதீங்க, மாலும் சொன்னா தானே போவோம்னா போனா அஞ்சு குடி பெண்ணா கொள்ளி வைக்க வேண்டாம் அப்படின்னு திருப்பி ஓடணும் வருதானே உங்களா உதறி போயிட்டு. அப்ப அவருக்கு அந்த என்ன அவருக்கு அந்த இறக்கம் வந்து சொன்னா அந்த இது இருக்கு என்ன இவ இவ இந்த ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தவ தானே
1: அந்த
3: டாக்டர் தானே வந்து சொன்னாரு இவ இல்ல அடினி அங்கேயே சேர்த்து
1: அப்படி பத்து நாள் அவருடைய வந்திருந்திருக்கிறார் தங்கையா
3: தங்கு. அப்ப அதுக்கு பிறகு இந்த எண்ணம் வந்து என்ன கதைக்காம கதைப்ப வேண்டும் எண்ணம் வந்து காரணமே அதுதான்.
1: அவருக்கு ஆச்சரியமா இருக்குதா, அவ வந்து தன்னோட அந்த 10 நாட்கள் இருந்திருக்கிறான்னு சொன்னது.
3: அப்ப இவங்க எல்லாம் சொல்ல போயிருவாங்க, அவதான் தன கிட்டப்ப அந்த உடஞ்சி விழுந்தவங்க அவருக்கு விளங்கி அந்த தனம் வந்து அவரை அவளை வீட்டுக்கு மேலாம் போன அவருக்கு விளங்கி விட்டது. அதான் அவர் போக பிடிச்ச அப்புறம் திருப்பி அவர் ஓடிட்டாரு நாங்க போகணும்ட்டு. அப்படி அந்த உப்பாரி வச்சு கத்துறதுக்கு விளங்கிட்டு அவருக்கு நடந்துட்டேன்.
1: எல்லா சந்தர்ப்பத்திலயும் அவர் வந்து எல்லோருக்கும் அடங்கி, முதல் தன்னோட பெற்றோர் கடங்கி இருந்திருக்கிறார், மனைவி கடங்கி இருந்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு அடங்கி இருந்திருக்கிறார், சகோதரர்களுக்கு அடங்கி இருந்திருக்கிறார். இந்த கடைசி இந்த நேரத்துலதான் எல்லாத்தையும் தாண்டி அவர் தன்னுடைய உறவுக்காக ஓடுறார். நேர் நேரம் நடைபெற மாட்டாது.
3: நன்றி
1: நன்றி நன்றி. சரி, தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
0: வணக்கம் கேமா. வணக்கம் ரவி.
1: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் கேமா. நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
0: கதை கதையில எனக்கு கண் கலங்கி விட்டது. உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது நல்ல நல்ல என்னது படைப்பு, ஒரு படைப்பு வந்து மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்
1: என்ன,
0: அதான் நல்ல படைப்பு. ஆக்கேம் ஆசிரியர்
1: ஆசிரியர் சரி ஆசிரியர் சொல்றேன், செங்கி ஆலியான் உங்களுக்கு அறியப்பட்ட ஆசிரியர் தான். செங்கி ஆலியானுடைய கதை தான்.
0: செங்கி ஆலி எங்கள வீட்டு பக்கத்து இருந்த நாங்கள் செட்டிக்குளத்தில் இருக்க எங்கட குவார்ட்டர்ஸும் அவங்க குவார்ட்டர்ஸும் பக்கத்து பக்கத்துல தான்.
1: ஆமாம், சங்கியாலியான் எந்த இடம் வந்து புனப்பெயர், அவருடைய சொந்த பெயர் வந்து குணராஜா.
0: குணராஜா அவன் நீராவி அடி அங்கே பலாவி ரோடு கங்கால இருக்குது.
1: வண்ணார் பண்ணை யாழ்ப்பாணம் நீராவி அடி நீங்க சொல்றது, அவர் இருந்தது வந்து நீராவி அடியில தான் இருந்தது. ரெண்டு கிட்ட கிட்ட தானா
0: மனைவியின் வீடு அங்க இருந்தது.
1: அவருடைய கதை தான், அவரை வந்துட்டு உண்மையில நல்ல ஒரு நல்ல அறியப்பட்ட ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றார். இந்த கதை கூட இப்ப நாங்க இந்த இப்ப நாங்க இன்றைக்கு தந்த இந்த கதை கூட ஈழ நாட்டுல வந்து எத்தனையாம் ஆண்டு சொல்லி சொன்னா 71ஆம் ஆண்டு வந்திருக்கு. ஜனவரி மாதம் இதனுடைய முதல் பதிப்பு ஈழ நாட்டுல வந்து வெளியாகி இருக்கு. அம்பத்தி ஐந்து வருடங்கள் என்ன. ஆம்
0: இப்பதான் சொல்ற முக்கியமா உபரிவற்ற உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். தனக்குரிய விருப்பம் தனக்குரிய விருப்பம் உண்டு. இப்ப 50 வருடங்களுக்கு முதலே அந்த அந்த அந்த பதிப்ப இந்த ஆசிரியர்
1: முதலாவது பதிப்பது பிறகு பல தரம் அது பதிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. முதலாவது பதிப்பு
0: அப்ப என்னண்டா என்ன சொல்ற என்னடா அந்த ஒரு ஒரு மலைய ரசிக்கிறதுக்கு கூட கண்ட விருப்பத்துக்கு செய்ய இல்லாம இருக்கு. அதுதான் சொல்லுவேன் முக்கியமா குழந்தைகள் உங்களோட விருப்பத்துக்கு நடக்க வேண்டாம். அவைகளுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, அவைகளுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, அவையின் விருப்பத்துக்கு நடக்கும்.
1: என்ன சொல்லிச்சான் பிள்ளைகள் விடயத்துல பிள்ளைகள் எங்கள் மூலமாக வந்தவர்களே தவிர எங்களுக்கானவர்கள் இல்லை. அவர்கள் அவரு தனி
0: அப்ப அப்படித்தான் இவரில் எல்லாத்தையும் அந்த அந்த நல்ல மனிதர் என்று தன்மை மட்டும்தான் அவற்றை இருக்குதே தவிர எல்லாரையும் மதிச்சு மனைவிக்கும் மனைவிக்கும் நல்ல மதிப்பு கொடுத்துருக்கிறார். இன்னொருடைய கல்யாணம் கட்டணும் என்று விரும்பினாலும் ஆனா தன்னை மனைவிக்கு நல்ல மதிப்பு கொடுத்துருக்கிறார். என்ன மனைவிட்ட கேட்டு எல்லாம் செய்கிற மாதிரி அப்படி ஒரு படைப்பு சிறப்பான படைப்பு.
1: நாங்க கூட சமூகத்துல சமுதாயத்துல பாக்க சில நபர்கள் மிகவும் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், ஆனா அவர்களை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் சரியான மோசமான உறவுகளுக்கு மத்தியில அவர்கள் வாழ்ந்துருப்பார்களாம்.
0: அப்படியான மனிதர் தனக்கான ஒரு இல்ல இதுதான் நான் கேட்கக்கூடாது ஒரு ஒரு ஒரு இதை தாண்டி எனக்கு அந்த ஒரு பாசம் இருக்கு அந்த இறுதியிலே அவர் முறிக்கிறார் என்ன அந்த முறிக்கிற எல்லாருக்கும் அடங்கினவர். அந்த சாதம் இரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி எல்லாருக்கும் அடங்கினவர். இறுதியில எந்த வெறிட்டரும் எந்த பயமுறுத்தலும் அவருக்கு பெருசா பட இல்லை. தான் நெச்சத செய்யணும் என்று தங்கச்சி தவறிட்டான்னு சொல்ல செய்தி கிட்டத்தட்ட அதுக்கானதானே.
1: ஓ, அந்த இதோடையே அவரோட அந்த கதை முடியுது. உண்மையில அவரோட தன்னோட வாழ்க்கை பூரா எல்லாருக்குள்ளயும் அடங்கி வாழ்ந்துட்டார். இந்த அந்த முடிவு வந்து சிலவள அவரோட அந்த உடன்பிறந்த அந்த பாசமா, இல்லாட்டி அவருடைய ஏதோ ஒரு அந்த கடைசி நேரத்துல அவரை பாக்குறா இல்ல வந்து அதையும் தாண்டி அந்த சகோதர ஏதோ ஒரு உணர்வுன்றது
0: அது மட்டும் இல்ல. நிறைவாக அது மட்டும் இல்லக்கியமா என்ன, இந்த இந்த உலகம் தனக்கானது அல்ல என்று நான் இப்படித்தான் இருக்கணும் என்று இறுதியில்தான் அவர் முடிவெடுக்கிறார். கேமா இறுதியில்தான் முடிவெடுக்கிறேன். அப்ப அவர் என்னமோ சொல்ல வந்தான் மறந்து போன தெரியல. என்ன வேற என்ன ஹேமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த என்ன என்ன சொல்ல வாரேன்னா, தன்னுடைய விருப்பம் எல்லாத்தையும் அடகு வைத்தவர் சகோதரி கொண்டுட உடனே அது எல்லாத்தையும் மீறி அவர் தானா நிற்கிறார். தானா நின்றது இறுதி முடிவு தானா நின்றது. எல்லாத்திலையும் தன்னுடைய விருப்பத்தை அடகு வச்சவர் தானா நின்றது இறுதி முடிவாகுதுன்னு.
1: ஆனா இதே பாத்திரமா இப்ப நான் சமூகத்துல வந்து சில பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப நான் தாயகத்துல பாத்திருக்கிறேன், தங்களுக்கு அவர் தங்களுடைய பெற்றோரோடு இருக்கும் பொழுது பெற்றோருக்கு கீழே இருக்கிறார்கள். இப்ப திருமணமான பிறகு கணவனுடைய விருப்பம் பிள்ளைகளுடைய விருப்பம் வாழ்ந்து கடைசி வரைக்குமே தங்களுக்கு வாழாம அப்படியே கடைசி அந்த கடைசி காலத்துல கூட சில நேரம் அவர்களுக்காக வாழ வேணும்.
0: அதான்
1: கடைசி காலம் அந்த பேர பிள்ளைகள அதுகளுடைய பருவம் இவரையே தானே எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து முடித்து விடுவார்கள்.
0: வாழ்ந்து முடித்து விடுவார்கள். அப்படித்தான் எங்க சமுதாயம். எனக்கும் சில நேரத்துல இந்த கதையை கேட்க எந்த விருப்பம், ஒரு மலையை ரசிக்கவோ ஒரு பனியோடைய ரசிக்கவோ இதுகளை ரசிக்கிறதுக்கோ இடமில்லையென்ற போது அது தப்பு. எனக்கு மலைக்க நினைய விருப்பம். அப்ப நான் மலைக்க ஆத்திர குளிக்க விருப்பம் என்றா, நான் ஆத்திர குளிச்சுட்டு வந்தா என்ன தப்பு? அது பெரிய தப்பு இல்ல. என்ன கொலையோ கொள்ளையோ பொய்யோ களவோ மதுவோ மாதோ இல்ல.
1: அதான் இப்ப உங்களுக்கான விருப்பத்தையும் நீங்க வாழணும், எல்லாரும் வாழ தெரிந்து கொள்ளணும்.
0: ஓ, வாழ தெரிந்து கொள்ளணும். ஆனா அதுக்கு கூட அவருக்கு அனுமதி இல்லை என்ற போது
1: சில நேரங்கள்ல பாக்க அனுமதி வந்துட்டு இல்லை என்று சொல்லி அவர்களே அந்த பொறுப்பு சில நேரங்களில் சந்தர்ப்பம் இருக்கு. அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஏற்படுத்தி கொள்ளாதவ இடத்துல அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நான் நினையமா சில பெண்களை வந்து பார்த்திருக்கிறேன். பெண்கள் என்ன, ஆண்களும் இருப்பார்கள். தங்களுக்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டாதான் மற்றவர்களுக்கு தெரியுமோ இவருக்கும் இந்த தேவை இருக்கு, இந்த விருப்பம் இருக்கு, நாங்க விட்டு கொடுக்கணும். அவர்கள் அதை வந்து நாடாத வரைக்கும் அவர்களோடு இருக்கிறவர்களுக்கு தெரியாது உண்மையில இவருக்கானது. இவர் இதுதான் அவர்கிட்ட சந்தோஷம் என்று நினைத்து அவரை வந்து அப்படியே விட்டு விடுவார்கள்.
0: ஆனா நான் இவ்வளவு என் பிள்ளைக்கு சொன்னதும் நான் எனக்கு என்ற வாழ்க்கையை விட பிறருக்கு என்று வாழ்ற வாழ்க்கை இறுதியில சுகமானதும் அமைதியானதுமா இருக்கும். அமைதியானதுமா இருக்கும் என்று நான் நினைச்சேன். இந்த கதையில அது ஆகலும் அப்படியும் இருக்க கூடாது என்று தெரிஞ்சு கொண்டேன்.
1: நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி.

0: இது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்த நேரை நான் நினைத்துக் கொள்ள இருக்கின்றேன். அத்தோடு இன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்று நேரம் வழமையாக இடம்பெறுகின்ற எழுப்பத்திலிருந்து 8-9 மணி வரை இடம்பெறுகின்ற நேரம் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் இடம்பெற மாட்டாது என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து, நாங்கள் இப்பொழுது நேயர்கள் நீங்கள் யாராவது கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து பாப்போம் என்ன நிகழ்ச்சியை தரலாம் என்று. சரி, வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றி. நல்ல ஒரு கதையன்னு சொல்லி நல்ல கதை. அந்த கதைக்கு வந்து என்ன தலைப்பு இடுகிறதுன்றே எனக்கு தெரியாம இருக்கு. வாழ்வியல் போராட்டமா, அல்லது நெஞ்சுரமா, அல்ல பல என்னண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனா வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கதையை வந்து அந்த கதை தொடங்கின அந்த தொடங்கி அந்த கதை முடியும் மட்டும் அந்த பனைமரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பனைமர சூழல், அந்த யாழ்ப்பாணத்துல சில வறட்சியான இடங்கள்ல இருக்கிற அந்த சூழலை அப்படியே விமர்சித்து கொண்டு விமர்சனம் வந்து கொண்டிருக்கு. அந்த அந்த சோழ காற்று, பனியோல சத்தம் அப்படி வந்து சொல்லிட்டு அந்த எங்கட காதுக்குள்ளேயும் நாங்கள் அந்த காத்தோட அடிபடுறோம், அந்த தலைவிரி தாடுது அப்படி எல்லாம் சொல்லிட்டுல வந்து அந்த கதை, அந்த கதை வந்து ஒரு அன்றாட வாழ்வியலையும் மற்ற அந்த உழைக்கின்ற மக்களுடைய ஒரு தளராத மன உறுதியையும் வந்து நல்ல வடிவம் வந்து செங்கியாள் நீங்க செங்கியாளி சொன்னாங்கதான் செங்கியாளி சொன்னேன். ஆனா நீ 71 ஆம் ஆண்டு காலகட்ட கதை எண்ணிக்கல கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு ஒரு குடும்ப கட்டுப்பாடுகள், அங்கால போகக்கூடா இங்கால போகக்கூடாண்டு ஒரு வரமுறையால் இடுக்கப்பட்ட காலத்துலதான் அந்த அவரது தங்கப்பா பாக்கியம் வந்து தண்டை இஷ்டத்துக்கு கல்யாணத்தை கட்டி கொண்டு போனபடியா அந்த அண்ணன் தங்கள் பாசத்தை மீறி அந்த அவர் அந்த கட்டுப்பட்டி தகப்பனுக்கு அடங்கின பிள்ளை, பெற்றோருக்கு அடங்கின பிள்ளை, மனைவிக்கு அடங்கின பிள்ளை என்று சொல்லி அந்த ஒரு ஒரு போலி இந்த இதை கட்டுப்பாட கொடுத்த சத்தியத்தை மீற முடியாம தவிக்கிறது வந்து உண்மையான ஒரு சகோதர பாசம் அங்க நெய்ல வைக்குது. அவருக்கு அந்த பாசம் இருந்தாலும் அத வந்து காட்டி கொடுக்க முடியவில்லை. ஆனா அந்த கடைசி நேரத்துல பாருங்க, அந்த உண்மையில வந்து அந்த அந்த எத்தின புயல் எத்தின இது இருந்தாலும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பனைமரம் வந்து ஓரளவுக்கு தாண்டி குடிக்கும் அந்த உறுதியான ஒரு மரம். அது வந்து அந்த அதே போலதான் அந்த எத்தின அந்த பனைமரத்தை மட்டும் குடிக்காம இந்த வறுமை, இயற்கையில சீற்றம், சமூகம், நெருக்க நெருக்குதல் இது எல்லாத்துக்கும் அந்த வளைந்து குடுக்காமல் இருக்கிற ஒரு தன்மான மனிதர்களை பத்தி சுட்டி காட்டின கதை தான் அந்த இந்த கதை. ஆனா அந்த ஒரு பாருங்க அதற்கு அந்த
0: மனிதர்களிடமிருந்து வேறு எதிர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு இதையும் வந்து எதிர்பார்க்கிறேன். ஆனா தன்னிட்ட இருந்து எல்லாத்தையுமே குடிக்குது. இப்ப மட்ட மரங்கள் ஒன்றில் நாங்க ஏதோ ஒரு பகுதியில வந்துட்டு பாவிக்காத தன்மை இருக்கும். ஆனா பணம் அப்படி இல்லை. பணம் ஒட்டுமொத்தமா தன்னை அப்படியே அர்ப்பணிக்குது. முழுக்கலுமே எங்களுக்கு பாவனையானதான் இருக்கு. ஆனா எங்கிட்ட இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள நாங்க சின்ன இல்லாத வந்து அந்த சின்ன வடலியோ அதுக்கு முதல் இந்த குழு இதா இருக்கைகளோட தண்ணிய நாங்க ஊத்துறதே இல்லை. ஏதோ ஒரு ஓரத்துல விழுந்து முளைச்சு அது வந்துட்டு எங்களுக்கு அவ்வளவு பலனையும் தருகுதான். மாடு சூப்பன பரங்குட்டியோ ஏதோ ஒன்றுல இருந்து வந்து
1: உண்மையில வந்து அந்த மற்றது வந்து அந்த இந்த கதை வந்து இந்த பனைமரத்தை மையமாக வச்சாலும் ஒரு ஒரு ஒரு சாதாரண மக்களின் ஒரு கதையை வாழ்க்கை முறையை வச்சு தன் வாழ்வியல் இதை வச்சுதான் அந்த கதையை கொண்டு போனாலும் அந்த அந்த அதுல பாருங்க அந்த மனிதர்கள் அந்த பலவீனங்களை விட அவர்களுடைய நம்பிக்கையும் தன்மானமும் தான் அதுக்குள்ள வந்து அந்த யாங்கனாருடையும் கையேந்தாமல் அப்படியே இருந்தப்ப பிள்ளைகள் வந்து அவரை கூப்பிட்டா கூறி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த ஆக்கள்கிட்ட கையேந்தாமல் அந்த தனித்து வாழ்ற அந்த கம்பீரமும் இதான் சேர்ந்து வந்து அந்த மற்றவங்க அந்த பேச்சு வழக்க பாருங்க அந்த கதையோட பேச்சு வழக்கு வந்து அந்த ஒரு சாதாரண மனிதர்கள் கதைக்கிற அந்த பேச்சு வழக்கு அந்த அதுவும் வந்து கொஞ்சம் அந்த அதுல வந்து அந்த சில சொற்கள் வந்து வழக்கு வழக்குல இல்லாம போனாலும் ஆனா வந்து அந்த சில சொற்கள் வந்து அந்த பேச்சு வழக்குல உள்ள ஒரு இதை இழந்து இருக்குது. மற்றது வந்து இந்த எந்த சூழலையும் வந்து இந்த உழைப்பை நம்பி வாழ்பவரை வந்து வறுமை வந்து ஒரு நாளும் இதனால் என்றது நான் இதை வந்து அண்ணன் தங்க பாசம்ன்றது வந்து கடைசியில வந்து இந்த பிள்ளைகளை கூடி நான் உனக்கு சொல்லி வைக்க மாட்டேன்னு மகன் சொன்னா கூடி அண்ணனை தேடி ஓடி போற பாசம், தங்கையை தேடி ஓடி போற பாசம் இருக்குது எல்லாம். அதுதான் இவ்வளவு கட்டுப்பட்டியா எல்லாத்தையும் கட்டுப்பட்டு இருந்தவர். ஆனா அந்த தங் அம்மான குரல் கேட்டு ஓடி போறாரு எல்லாம், அங்கதான் அந்த அந்த பாசம் வந்து எல்லாத்தையும் மீறி கண்கலங்க வைக்கிறது.
0: கணக்க விதத்துல அதை நடக்கலாம். ஒன்று வந்து அவருடைய சகோதரமா இருக்குது பாசம், இன்னொன்று அதையும் தாண்டி மனித மாணவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எதிரியா இருந்தா கூட ஆறா இருந்தா கூட அவருக்கு கஷ்டம், அவருக்கான அந்த இக்கட்டான நேரத்துல வந்து அவருக்கு உதவி செய்யணும்ன்றது ஒரு மனிதம் ஒரு
1: என்ன தட்டி கவலை இல்லை. எனக்கு என்ன நீங்க செய்யாதீங்க பரவாயில்ல, நான் இந்த நேரம் அல்ல போகணும். அந்த தங்கைக்கும் தங்கையும் வந்து அண்ணனை வந்து பத்து நாள் பாக்கியத்துல வந்து அவன் வந்து ஒரு இல்ல அவரு ஒரு வித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அவாவும் பார்த்தது. அந்த அண்ணன் சுகமாகி விடுவோம் நல்ல ஒரு அண்ணன் தங்க பாசமான கதையும். ஆனா சங்கியால இந்த கதை வந்து கூடுதலா ஒரு நல்ல ஒரு கதை, நல்ல அந்த நல்ல கதையெல்லாம் வாரது. எனக்கு மேல இதுக்கு வந்து என்னண்டு கலப்பு வைக்கிறதே தெரியல, வாழ்வியல் போராட்டமா அல்லது உறுதியான நெஞ்சமா என்ன எனக்கு தெரியல. ஆனா நல்ல ஒரு கதை என்று சொல்லிக்கொண்டு விட வருகிறேன் ஜெயமா. நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம்,
1: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி அல்போன்.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
2: நீங்க?
0: நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி.
2: எழுதினவருக்கும் வாசித்த தேசனவருக்கும் வாழ்த்துக்கள். அது உண்மையிலேயே நடப்பதுதான், பெரியதையா இருந்தாலும் அந்த அந்த காலம் இல்லை, அந்த காலத்திலையும் அப்படித்தான், இந்த காலத்திலையும் அப்படித்தான் வாழ்க்கையில நடக்கிறது. அந்த சொல்லு கழுதலையும் பார்த்தா அந்த பழைய கதைகள்ல இருந்த சரி உண்மையாக கேட்கலாம் இருந்தது. அது என்ன சொல்லுங்க அமைப்பேன், பிள்ளைகளோ பிறகு ஒரு அம்மா அப்பாவை நல்ல வடிவா வைத்து அவர்கள் இறக்கும் விடையும் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த அம்மா அப்பா கொடுத்து வைத்தவர் என்ன எல்லாரையும் நான் சொல்லல. சில பேர் நல்ல பிள்ளைகளையும் இருக்குது அம்மா அப்பா அப்படின்னு சில பிள்ளைகள், ஆனா அந்த சில பேர் குடும்பத்துல சகோதர பாசங்கள் இருக்குது. ஆனா சில பேர் திருமணம் செய்த பிறகு மனைவி சொல்ல அல்லது கணவன் சொல்ல கேட்டு மாறுறாக்களும் இருக்கு, அந்த பாசத்துல அவே குடும்ப பாசத்துல
0: மாறுறாக்களும். இப்ப கணவன் மனைவி என்று ஞாபகம் வருது. இப்ப அந்த ரெண்டு பேரும் திருமணம் செய்த பிறகு சிலர் வந்து தங்களுடைய துணையை வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள், அவர்களுக்காகவே வாழ்ந்து தங்களுடைய உடன்பிறப்புகளா இருக்கட்டும் தன்னுடைய பெற்றோரா இருக்கட்டும் அவர்களோட கதையை கேட்டாலும் அந்த தன்னுடைய துணையை வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள். சிலர் வந்து இங்க வந்து ஒன்னாக இருந்து கொண்டே வந்த இவருடைய இதுகளை அங்க சொல்லி தன் ஏதோ இந்த இவர் ஒரு வந்த ஒரு வரத்துன்ற மாதிரி தங்களுடைய அந்த உடன் பிறந்த உறவுகளுடைய அந்த பெற்றோருடைய அந்த இதைத்தான் வந்து மேலாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
2: அதைத்தான் அந்த மூல காரணமா இருக்கிறோம் மேலேயே. அந்த அது உண்மைதான் நீங்க சொல்லுமா போல, சில பேர் தான் மாறினோம் இல்லையா, சில பேர் அது உண்மைதான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேர் அந்த ஆக்களுக்கு முன்ன வீட்டுல பேசினாலும் இன்னொருவர் பேச இடம் கொடுக்க
0: மாட்டேன்.
2: மற்றது சில இப்ப சகோதரங்கள் என்றாலும் அது நடக்கிறதுலயும் இருக்குது. இப்ப சொல்ல இப்ப நானே எங்கட வீட்டுல எங்களோட சச்சமே வரும் எங்க அவையில அவைய தங்கையவைய பேசாம எங்கட தங்கைய பேசினா செவாங்க உங்களோட பிடிக்காட்டிக்கு என் திருப்பிக்கிறான் தான் சும்மா பேசுறேன். அப்படியும் எனக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கலன்னா நாங்கள் விடலாம் இந்த ஒராளை பத்தி இப்படி எனக்கான பேசக்கூடாது. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த கதையில வந்து இந்த அவர் வந்து இந்த அவர்கிட்ட சகோதரம் பாருங்க அந்த கடைசி அவன் விடாலாம் அந்த அறிவில்லாம இருந்து முடிச்சு பார்க்க சகோதரம் இருக்கிறாண்டைக்கு அவருக்கு அதில் தனக்கு நடந்தது ஒன்றும் தெரியாம ஏதோ பக்கத்துல வந்து நிக்கிறான்னு தான் அவர் யோசிச்சாரு.
0: இப்ப அந்த சகோதரம் இருந்தாலும் அவர் இப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் அந்த சகோதரம் மாறுறதுக்கு காரணம் அவரை சுத்தி இருப்பவர்கள். இப்ப ஒரு தங்கை வந்து கல்யாணம் செய்யறார், கல்யாணம் செய்த பிறகு அவர் இன்னொரு கணவர் அவருக்கு ஒரு கணவர் இருப்பார், அவர் வந்து இவருடைய சகோதரங்களை நேசிப்பார்ன்றது இல்ல, அவர் சுயநலமா தான் அவர் சிந்திப்பார். அவருடைய அவர்களுக்கு பிறகு பிள்ளைகளும் அவர்கள் வேறொரு இது, அப்ப அவர்களையும் சமாளிக்க வேண்டும். அப்ப அப்படியே சிலர் வந்து அப்படியே மாறி போய்விடுவார்கள் அவர்களோட
2: குடும்பத்துல. அதுவும் இருக்கு என்ன சொல்லுங்க விட்டு கொடுக்காயிருந்தான் இப்ப எங்கடா இதுலயும் பாக்க போய் எங்கட அண்ணன் தனன் ஒரு வித்தியாசம் தான், இனிமேல் இல்லையன்ற பாசம் ரெண்டு பேரும் பிரிஞ்சதும் கிடையாது. அந்த அப்படி அந்த நாங்களே இருந்தாலும் இவரை விட்டுட்டு இந்த சொல்லுவோம் உனக்கு எல்லாம் போனா நான் இந்த நேரம் அந்த வேறு கதையில கொண்டாடுறது கஷ்டம்தான். ஆனா அவர் அப்படி இருந்து உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பாசம் அண்டையில் இந்த பாசம் இன்று வரையும் அவருக்கு அவர்கிட்ட இருக்குது. அவர் கையிலாவது வருத்தம் பண்டிகை நாங்கள் மூன்று தங்கமாரும் அவருக்காக அண்ணியும் போயிடாதபடிய நாங்கள் எனக்கே இவரை விட்டுட்டு போயிடாத ஒரு ஆளை விட்டுட்டு அப்படி நானும் ரெண்டு கிழமையில போயிட்டு வந்தேன். என்னன்னு அந்த பாசம் எங்களுக்கு இருக்குது, எங்க அண்ணாதான் எங்களுக்கு எல்லாம் செய்த ஒரு சாப்பன் மாதிரி இருந்து அதே மாதிரி இந்த கதையிலையும் பாக்கிக்க அதே அவர் அந்த சகோதர பாசம் அதுல தெரியுது. என்ன நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு இதுவும் எனக்கு அந்த தலைப்பு எதுன்னு சொல்லி இல்லாம இருக்கு. ஏன்னா பாசத்தை ஆனா பாசம் வெறும் வெளி வேஷம் வண்டினம் ஆனா
0: இந்த பாசம் வந்து விவசாயமா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. சகோதரங்கள் வந்துட்டு நாங்க எவ்வளவுதான் சண்டை பிடிச்சு மற்றவர்களுக்காக ஒதுங்கி ஓரத்துல நின்றாலும் அது அந்த தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்று சொல்லுவாங்க.
2: உண்மையிலதான் அந்த சகோதர ரத்த பாசம் உண்மையிலேயே அது சில தடுக்க முடியாது. என்ன ஆனா எல்லாருமே சொல்லல, ஒரு சிலர் தான் அந்த சில நேரம்

0: பணியோடுதான் சம்பந்தப்பட்டிருக்கு தலைப்பு. நன்றி நன்றி வணக்கம். யாராவது வாட்ஸ்அப்ல இருந்தா எனக்கு தெரியாது. வணக்கம் வாட்ஸ்அப். வணக்கம். சரி வாட்ஸ்அப்ல ஒருத்தர் வேற இல்ல தொடர்ந்து வந்திருப்போர். வணக்கம்
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
1: என்னோட உரையாடி கொண்டிருந்தார்கள். பாசம்ன்றது வந்து சகோதர பாசம்ன்றது வந்து யாராலையும் பிரிக்கவும் மேலாது ஹேமா. அதை இப்ப சின்ன சின்ன சண்டை போட்டு கொண்டு நாங்க விலகி இருந்தாலும் எங்களுக்கு மனதுக்கு அதையே நாங்க நினைச்சு கொண்டிருப்போம். அக்காவோட இன்றைக்கு தங்கச்சியோட சண்டை பிடிச்சிட்டு ஐயோ நான் தங்கச்சியை பேசிட்டேனே, வெளியாக்களோட சண்டை பிடிச்சு போட்டு நாங்கள் கோபத்துல இருந்தாலும் அந்த கோபம் நீடிக்கும். ஆனா சௌரங்களோட சண்டை பிடிச்சிட்டு அந்த நீடிப்பே இருக்காது. ஒரு செக்கனைக்குள்ளேயே தங்கச்சி அக்கா அந்த கூப்பிடக்கியே அது இருக்கு. அண்ணன் இந்த பாசம் அதற்கூடாக
0: இன்னொன்னு நாங்க விட்டு குடுக்கறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கும் பாசம் தான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்களுடைய அண்ணாவோ அக்காவோ திருமணம் செய்கிறார்கள், அவர்களுடைய துணையோட அவர்கள் வந்து தாங்கள் நல்லா இருக்கலாம், நாங்க அவர்களுக்கு அவருடைய குடும்பம் அதுக்குள்ள நாங்க போக கூடாது, அது அவருடைய இதுக்கு செய்யறாருன்னு சொல்லி விட்டு குடுக்கறது கூட அந்த பாசத்தின் காரணம்.
1: அதுவும் ஒரு பாசம். அண்ணாட்ட இப்ப எங்கட பெரிய அண்ணா நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்களோட அந்த ஒரு நிமிஷம் கூட எங்களை அந்த பாசம் காட்டினதுல குறையவே இல்லை. அப்ப அங்க திருமணம் ஆகி போய் அண்ணாக்கு குழந்தைகள் அண்ணி குழந்தைகள் என்று வரும்போது அவர் அந்த பாசத்தை முழுமையா தனது குழந்தைகளுக்கு தான் கொடுக்க வேணும். ஆனா எங்களுக்கு ஒரு கவலையா இருந்தது. என்னன்னு சொன்னா அண்ணா எங்களோட இருந்தாண்ணா இப்ப தனக்கொண்டு குடும்பம் பெற அங்கால பாசத்தை முழுமையா காட்டுறாரு. அப்ப எனக்கு அது அது வந்து தந்த குடும்பத்துக்கு பிள்ளைகளை காட்டுறாரு. அது நோமல், அது அப்படி காட்டத்தான் வேணும். பிள்ளைகள் பிள்ளைகள்ட்டு வந்துட்டு ரத்த பிள்ளைகளுக்கு தான் நீ கூட பாசத்தை காட்டுறார்கள்.
0: உணர்ந்து
1: கொள்ளணும் நாங்களா. அண்ணா குழந்தைகள் வந்துட்டு அப்ப அண்ணா அரவாசி பாசம் அங்கையும் அரவாசி பாசம் எங்களுக்கு தான் காட்டப்படும். அந்த ஆனா சில பேர் வந்து சில மனைவிமேர் வந்து முழுமையாகவே தந்த குடும்பத்தில இருந்து கணவன்மேர் சோரங்கள்ட குடும்ப தந்த குடும்பத்தில இருந்து
0: அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறார்கள். அந்த நாங்க அதுக்கான மனநிலையை முதலே
1: வளர்த்துக்கொள்ளும். இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தங்கை ஒரு தங்கையும் ஒரு அண்ணன் தான் நல்லா இருந்தவர். இனிமேல் இல்லையன்ற மாதிரி பாசம் நீதான அண்ணன் தக்க பாசம் என்றா தெரியும் தான். அண்ணன் நன்றி தங்கை உறவாகும் ஜென்ம ஜென்மத்தின் வரமாகும் என்று பாட்டே இருக்கு அண்ணனுக்கு. அப்ப அவ வந்து மனைவி வந்து அந்த அண்ணனையும் தங்கையும் பிரிச்சு எடுத்துட்டா. அப்ப தங்கை உணர்ந்துட்டா அண்ணன் இவ்வளவு நாளும் எனக்காக வாழ்ந்தவர், இனி தனக்காக வாழ வேணும், நான் சண்டைக்கு போக கூடாது, சரி அண்ணா இங்க இருந்தானே நல்லா இருக்கட்டுக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அண்ணனை நினைச்சு அர்ச்சனை செய்யாத நாளே இல்லை சீமா.
0: என்னோடதான் பாசமா இருக்கணும் அவருடைய மனைவியை விட நான் என்னத்தான் பெருசா பாக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது.
1: குடும்பம் சேர்ந்து போம், அவற்ற குடும்பம் சேர்ந்து போம். அவர் யாருக்காக பாடுவாரா? தங்கைக்காக பாப்பாரா மனைவிக்காக பாப்பாரா? அப்ப அதை உணர வேண்டியது தங்கையாகிய நாங்கள் தான் உணர வேணும். அப்ப விட்டு கொடுத்துட்டு தூர நின்று கிட்ட நின்று பாசத்தை காட்டுற பாசத்தை காட்டாம இருக்கு. தூர நின்று அண்ணனுக்கு பாசம் காட்டு அவர் தந்த குடும்பத்துல நல்லா இருக்கணும் என்று மறைமுகமாகவே அவரை நினைச்சு கொண்டிருந்தாரு. அதொரு பாசம்தான். என்ன வச்சிருக்கிறீங்க நீங்க கதைக்கு
0: தலைப்பா?
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, நான் உங்களோட அந்த தலைப்பையும் சொல்லி நிறைவு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த சிறுகதை, இந்த கதைக்கு அந்த ஆசிரியர் இட்ட தலைப்பு வந்து கங்குமட்டை.
1: கங்குமட்டை,
0: கங்குமட்டை என்றது என்னத்துக்காக இடப்பட்டிருக்கிறது என்றது எனக்கு அந்த வடிவா நான் நினைப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பீர்கள். கங்குமட்டை என்றது என்னன்னு தெரியும் தானே?
1: தனியில
0: தான் இருக்கும்.
1: தனியில இருக்குது. தனியில இருக்கிற காவோலை கருக்கு மட்டை அப்படியே கீழே கந்து
0: அந்த கருக்கு மட்டை கீழே அந்த மரத்தோட

0: கட்டி நிக்கிற விரிந்து நிக்கும்,
1: விரிஞ்சு நிக்கும் மட்டை என்று சொல்லுவோம் நாங்கள் அதை.
0: அந்த அந்த அந்த கங்கு மட்டையை தான் வந்து இந்த இதுக்கு தலைப்பா வரைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த கங்கு மட்டை என்றது இவர் தான், அந்த சின்ன சின்னாஜி பிள்ளைதான், அவர் தான் அவரைத்தான் அந்த ஆசையை வைத்து தாங்கி பிடிக்குது. அதோட விரிந்து விரிந்த அந்த அந்த ரெண்டும் ஒரு பக்கம் அது இணைஞ்சிருக்குது, இணையாமலும் இருக்குது. அது என்ன
1: கணக்கு, அந்த மூரியையும் ஓலையையும் தாங்குறது அந்த கங்கு தான்,
0: கங்கு மட்டை தான்.
1: அதான் நீங்க கதை கருத்துல நான் கதை வாய்ச்சிருந்தேன், என்னோட பெரிய கதை கதைச்சு கொண்டிருந்தா அப்ப சொன்னா கண் கலங்கினா நேற்றுக்கு இந்த சிறந்த நாள் மறந்து போனேன் அத்தான் இப்ப அண்மையில் அத்தா நான் சொன்னேன் இப்ப அத்தான் இறந்த இதுல நீங்க இருப்பீங்க அது பிரச்சனை இல்லை இல்ல என்னண்டு மறந்த நான் என்று சொல்லி துடிச்சா அதான் அந்த பாசம்ன்றது நீங்க இங்க கதை வாசிக்க வாசிக்க அந்த அதான் என்ன கோடிச்சுது அந்த பாசம்ன்றது. கங்கு சூப்பர் நல்ல தலைப்பு சேமா,
0: கங்கு மட்டை தான் அந்த தலைப்பு, பனையோடியே அந்த கதையோடி கடைசியில கங்கு மட்டையே தான் அவர் அந்த தலைப்பாக இருக்கிறது. கங்கு மட்டை அதான் ஆசிரியர் என்னத்துல என்ன இதுல, ஆனா அந்த ஈழ நாடு வந்து அந்த கங்கு மட்டையினுடைய அந்த சிறுகதைக்கு இப்ப ஒரு பத்திரிகைகள் வந்து சிறுகதைய வந்து பிரசுரி கேக்கல ஒரு சின்ன ஒரு விளக்க படம் ஒன்று கொடுப்பார்கள். இப்ப அந்த வீரகேச அந்த ஈழ நாட்டுல வந்த அந்த வெளிவரைக்கெல்லாம் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன படம் வந்து அதே படமா தான் இதுலயும் போடப்பட்டிருக்கிறது என்னுடைய இது. கங்கு மட்டை இருக்கு தானே, கங்கு மட்டை இப்ப விரிஞ்சிருக்கும், அந்த விரிஞ்சிருக்கிற அந்த கங்கு மட்டைக்குள்ள அந்த தலை வந்துட்டு அதெல்லாம் அந்த சின்ன பிள்ளை அந்த பொன்னம்பளம் பிள்ளை அந்த அதை கொடுத்து தான் அந்த இதுல அந்த அதை அந்த படமும் உங்களுக்கு வந்து அந்த கங்கு மட்டை என்றது இவர் தான் அந்த இந்த பாத்திரம் என்றது உங்களுக்கு படமும் சொல்லுது
1: சொல்லுது. வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்னோட புதிய பணத்தை விட அதான் அந்த மூரி மூரிய விட அந்த காவோலியை தாண்டி அந்த எல்லாத்தோடையும் அப்படியே அந்த கலந்து விழும் காஞ்சி நல்ல சருகான அப்புறம் அந்த கங்கு மட்டை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலண்டு கலண்டு கலண்டு கலண்டு அப்படியே தான் வந்து விடும் ஒட்டாட்டிக்கு அந்த ஓலியை விட்டாட்டி ஓலியோட தான் வந்து விடும் காவோலியோட தான் வந்து விடும். உண்மையான அந்த கதாசிரியர் கற்பனைக்கும் அந்த கதையை அந்த கங்கு மட்டையை வச்சுத்தான் பாச உறவுகளை இப்படித்தான் இருப்பினம் என்று சொல்லி அமைச்ச ஆசிரியருக்கும் அதை தோத்து வழங்குகிறார் தரிசனாக்கும். இப்போ நீங்கள் அதை எங்களோட உரையாடி உங்களுக்கும் நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா
0: நன்றி நன்றி நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள்
1: நன்றி.
0: ஆமாம், அந்த சிறுகதையினுடைய தலைப்பு கங்கு மட்டை, கங்கு மட்டை என்ற தலைப்பில் தான் அந்த சிறுகதை பிரசுரமாக இருக்கிறது. அந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து செங்கியாளியான், செங்கியாளியான் என்ற பெயரில் நீங்கள் நிறைய ஆக்கங்கள் வந்து பலர் வாசித்திருப்பீர்கள் என்றால் அவருடைய இந்த இந்த சிறுகதையே இதுக்கு முதல்ல நிறைய வெளிவந்திருக்கலாம். இந்த சிறுகதையே 71 ஆம் ஆண்டு முதலாவது பிரசுரம் வந்திருக்கிற ஈழநாடு பத்திரிகையில். அப்போ அவர் நீண்ட கால ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கின்றார். அவர் தொடர்பான சிறு குறிப்போடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். செங்கி ஆலியான் என்ற புனைப்பெயரால் பரவலாக அறியப்படும் கா குணராஜா, இவர் வந்து ஜனவரி 25 1941 பிறந்திருக்கின்றார். மிக பெருமளவு நூல்களை வெளியிட்ட ஈழத்து எழுத்தாளர் ஆவார். புதினங்கள், சிறுகதைகள், புவியியல் நூல்கள், வரலாற்று ஆய்வுகள், தொகுப்பு முயற்சிகள் மற்றும் பதிப்பு துறை என பல துறைகளிலும் குணராசாவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். நீலவண்ணன் என்ற பெயரிலும் ஆக்கங்கள், அவருடைய அடுத்த புன பெயராக நீலவண்ணன் என்ற பெயரும் இருக்கிறது. இவர் கந்தையா அண்ணம்மா தம்பதிகளின் 8வது குழந்தையாக வண்ணார்பண்ணை கலட்டி அம்மன் கோவில் அடியில் பிறந்திருக்கின்றார். ஜாழ் இந்து ஆரம்ப பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியை ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் உயர்கல்வியை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கற்றிருக்கின்றார். இவர் 2016 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தனது 75வது வயதில் இயற்கை எழுதியிருக்கின்றார். அதோடு ஈழ நாடு பத்திரிகையில் வெளிவந்த கிடுகு வேலி என்ற இவரது தொடர்கதை வாசகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. ஆமாம், கிடுகு வேலி என்ற சிலவில் அந்த சிறுகதையை வந்துட்டு தொடர்கதையாக வந்தபடியாக நீங்கள் பலர் வந்து வாசித்திருப்பீர்கள். அந்த பத்திரிகை வரும்பொழுது தொடர்ந்து அதை படித்திருப்பீர்கள். இவர் எழுதிய வாடைக்காட்டு புதினம் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு தரமான படைப்பு என்றும் அறியப்பட்டிருக்கிறது. சரி, அவர் மேற்கொண்டு நிறைய ஆக்கங்கள், இவருடைய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இவருடைய இதில் வந்து படித்திருப்பீர்கள் என்றால், நான் அன்றைக்கு முதல் இந்த கதையை வந்து அன்றைக்கு செங்கி ஆலியான் அன்றைக்கே அந்த பேர் எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அறியப்பட்ட பேராக தான் எல்லோருக்கும் அந்த பேர் வந்து அறியப்பட்ட பேராக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் அவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இதுவரை நேரம் இந்த கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள், சுயமடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். அதோடு அறிவித்தலாக, இன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் நேர நேரம் இடம்பெற மாட்டாது என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றேன்.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்குவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெட் கிராஸ், 3098 குவைனிட்ஸ் சுவிஸ், குவைனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மேலும் சரியாக 7:37 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்ந்து திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரையை கேட்போம். அந்த உரையை தொடர்ந்து நான் ஒரு சில என்னுடைய விருப்பத்தில் ஒரு சில திரைசி கானங்களை ஒலிபரப்ப இருக்கின்றேன். அதுவரை படைப்பாளிகளை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் எஸ் ராமகிருஷ்ணன்.
3: எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று வந்து அவருடைய நாவல் தான் உடனடியாக கவனிக்கப்படும். ஒரு நாவலையும் சிறுகதை தொகுப்பையும் வெளியிடும் போது அந்த பதிப்பாளர் எப்பவுமே சொல்லுவார், ஒன்னை பலி கொடுத்து தான் ஒன்றை நீங்கள் வெளியிடுறீங்க, சிறுகதை தொகுப்பு வந்து டேக் ஆஃப் ஆகாது சார். நான் அப்படி இல்லை, என்னை கேட்டால் எனக்கு வந்து ரொம்ப சவாலான, ரொம்ப விருப்பமான ஒரு வடிவம் வந்து சிறுகதை எழுதுறது தான். ஒரு நாவல் எழுதுறதுல இவ்வளவு நாவல்கள் எழுதியிருந்தால் கூட நான் ஒரு நாவல் ஆசிரியரா சிறுகதை ஆசிரியரான்னு கேட்டால் சிறுகதை ஆசிரியர் தான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் சிறுகதையை எழுதும் போது மட்டும்தான் எனக்கு வந்து நான் அந்த சவாலை முழுமையாக உணர்றேன். ஏன் அப்படின்னா, நாவல் எழுதுறதுல வந்து ஒரு நெருக்கி, அது விஸ்தாரமாக எழுதலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நின்று நிதானமாக கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நின்று ஆடலாம், இன்னொரு மெதுவாக ஒரு 10 பால் வந்து மீட் பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை. சிறுகதைங்கிறது வந்து ஒரு ஓட்டம், அவ்வளோதான். அது எங்கே ஓடி எங்கே நிற்கும்னு தெரியாது. நீங்கள் வந்து ஓடுற பஸ்லேருந்து கீழே இறங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க, இறங்கிடணும் நீங்கள், அவ்வளோதான். இல்லைன்னா விழுந்துருவீங்க. ஆனால் பழகிட்டால் இறங்கிடலாம். எந்த இடத்துல வேணாலும் ஓடுற பஸ்ஸில் ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். ஆனால் அந்த வேகம் இருக்கு இல்லையா, அது சிறுகதைக்கு ரொம்ப உதாரணம். இன்னொன்று, அந்த வடிவம் ரொம்ப சவாலான ஒரு வடிவம். போர்வே தான் சொல்லுவார் வந்து, ஒருத்தன் வந்து எவ்வளோ பெரிய கத்தியை எடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, கத்தியோட முனைக்கும் இதயத்துக்கு இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்குங்கிறதான் முக்கியம். பெரிய கத்தி எடுத்தால் வேகமாக சொல்லிட முடியாது, சின்ன கத்தி எடுத்ததுக்காக தாமதமாகாது. கத்தி முனைக்கும் இதயத்துக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்குது. அப்போ சிறுகதை தான் அந்த சவாலை கொடுக்குது. அதனால் சிறுகதைகளை பற்றி பேசணும். குறிப்பாக இன்றைக்கி நிறைய சிறுகதை எழுத விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க, எழுதுகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், தன்னோட சிறுகதைகளை பற்றியும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, சிறுகதைகளில் அவங்க சந்திக்கிற சவால்களை பற்றியும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிடணும் சிறுகதைகளை படிக்கும் போது, அதுக்கு பின்னாடி எப்படி எழுதப்படுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு. இன்னொன்று, இந்த நிலவழிங்கிற கட்டுரை தொகுப்பை நான் எழுதும்போது நான் நிறைய உலக இலக்கியங்களை பற்றி எழுதியிருக்கேன், ரஷ்ய இலக்கியங்களை எழுதியிருக்கேன், எனக்கு பிடித்தமான விஷயங்களை பற்றி நான் சொற்பொழி வாட்டியிருக்கேன். ஒரு முறை வந்து ஒரு நண்பர், அவர் ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டார், இவ்வளவு சொல்கிறீங்களே, ஆனால் நம்மளை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி எப்போவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, அது ஏன் வந்து ரொம்ப ஒரு இந்திய எழுத்தாளர்கள் யாரையும் எங்களுக்கு தெரியவே இல்லை, தெரிஞ்சது மலையாள எழுத்தாளர்கள், அது பஷீர் மாதிரியான ஒன்று ரெண்டு பேர், தகழி பஷீர் கேசவது இவங்க தான் வந்திருக்காங்க. அரிதாக NPT போட்ட புத்தகங்கள் வழியாக சில எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. என்ன வேடிக்கைன்னா, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதே. இப்போ நீங்கள் நீலகண்ட பறவையை தேடி, அதின் பந்தோபாத்தியாயா, அவர் யார் யாருமே தெரியாது, ஆனால் அந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்கு. மாணிக் பந்தோபாத்தியா, அவர் புத்தகம் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் அவர் யார் எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிய வந்த வங்காள எழுத்தாளர் தாகூர் மட்டும்தான். தாகூரோட முக்கியமான படைப்புகள்லாம் வந்திருக்கு, தாகூரை பற்றி நமக்கு விரிவாக தெரியாது. அப்போ வேறு மொழிகளில் ஒரியாவில் யார் இருக்கிறா, கன்னடத்தில் யார் இருக்கா, காஷ்மீரில் யார் இருக்கிறா, அஸ்ஸாமில் யார் இருக்கிறா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்கும் போது சொன்ன எனக்கு தோணுச்சு, சரிதானே, நானும் இவங்களெல்லாம் படிச்சிருக்கேன், ஏன் அவங்கள எழுதவே இல்லை. நான் வந்து ஒரு 17-18 வயதுகளில் ரஷ்ய இலக்கியங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது மேலே இருந்த ஒரு தீவிர ஈடுபாடு, அதை பற்றியே இன்னும் என்ன எழுத வச்சுட்டே இருக்கு. ஒரு வகையில் நான் அந்த ரஷ்ய இலக்கியங்களால் உருவாக்கப்பட்டவன் தான். எவ்வளோ எழுதினாலும் எனக்கு அதில் ஒரு பகுதி தான் எழுதியிருக்கேன், இன்னும் அதை எழுதாம விட்டனே, இதை எழுதாம விட்டனே தான் தோணிகிட்டே இருக்கு. அப்போ தான் அந்த இளைஞரோட கேள்வி எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. நான் உடனடியாக அது ஒரு வேலையாகவே செய்யணும்னு நான் நினச்சேன். ஓராண்டு அதுக்காக நான் திட்டமிட்டு இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்தேன். இப்போ எல்லா புத்தகங்களுமே ஆங்கிலத்தில் கிடைக்குதுங்கிறதுனால பெரும்பாலும் இந்த இந்திய இலக்கியங்கள் சார்ந்த புத்தகங்களை நான் ஆங்கிலத்தில் தான் வாசித்தேன். அந்த புத்தகங்களை வாசித்த பின்னாடி இதை வந்து ஒரு புத்தகமாக எழுதுறதோ ஒரு தொடராக எழுதலாமே அப்படின்றது, ஒரு தொடராக நிலவழின்னு எழுதினேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை, அது ஒரு எழுத்தாளரை பற்றி. நான் அந்த பத்திரிகையில் வந்து ஏராளமான தொடர் எழுதியிருக்கிறேன். செக்காவை பற்றி எழுதியிருக்கிறேன், வேறு உலக இலக்கியங்களை பற்றி எழுதியிருக்கேன். என்னென்னா, இந்த தொடர் தான் எந்த எதிர்வினையுமே இல்லாமல் வந்த தொடர். ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து இந்த வாரம் வந்து யாராவது ஒருத்தர் இப்படி இந்திரா கோஸ்வாமியை பற்றி எழுதியிருப்பேன், ஒன்றுமே இருக்காது. ஸோ இவங்க அஸ்ஸாம்ங்கிறதுனால படிக்க மாட்டாங்க போல இருக்கு, அடுத்த வாரம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஏதாவது மராத்தி ரைட்டர், ஒன்றுமே இருக்காது. அப்போ எனக்கு தோணுது, ஒருவேளை யாரும் படிக்கிறாங்களா, இல்லை நான் தான் வந்து சோரை பார்த்து பேசுகிற மனிதனை போல நான் யாரோ ஒரு சோரை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறேண்ணா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் அந்த புத்தகம் வெளியானது. புத்தகம் வெளியான பின்னாடியும் இதே மாதிரி ஒரு பெரிய மௌனம் இருந்தது. அந்த புத்தகத்தின் மீத வெளிச்சம் விழுகவே இல்லை. யாராவது படிச்சிருக்காங்களா, அந்த புத்தகம் உண்மையிலேயா இருக்கா, அது பயனுள்ளதாக இருக்கா, இல்லை நான் தான் ஏதாவது என்னுடைய எனக்கு விருப்பமாக இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் உட்காந்து செஞ்சிட்ருக்கிறேன்னா அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த புத்தகம் கவனிக்கப்படுதா இல்லையா, ஏன் அந்த புத்தகத்தில் இவ்வளோ இந்தியாவினுடைய மிக முக்கியமான படைப்பாளிகளை பற்றி எழுதியிருக்கிறேன்னே அப்படிங்கும் போது தான் வந்து இந்த உரைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பவித்ரன் வந்து இதை பற்றி ஒரு பேசி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார். அவர் வந்து அந்த இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தார். பார்த்த உடனே தான் தோணுச்சு எனக்கு, இல்லை படிக்கப்படுது, எங்கோ யாராலேயோ வாசிக்கப்படுது, அது வந்து பின்பற்றப்படுது, இன்னும் சொல்லப்போனால் அதை நேடி படிக்கிறாங்க. நாம் தான் என்ன செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதன் மீது கவனத்தை உருவாக்காமல் விட்டுட்டோம். அதுவும் நம்மளுடைய வேலை தானே. நம்ம புத்தகம் வந்திருக்குங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை அப்படி போட்டுட்டு போயிட முடியாது. கொஞ்சம் கவனப்படுத்தலாமேங்கிறதுனால தான் இந்த புத்தகத்தை இன்றைக்கி கவனப்படுத்துறதுக்காக செஞ்சோம். நான் அஸ்ஸாமுக்கு வந்து ஒரு இலக்கிய கருத்தரங்கத்துக்காக போனேன். அது வந்து இந்திய இலக்கியம் சார்ந்த ஒரு நேஷனல் செமினார் வந்து அஸ்ஸாமில் நடந்தது. அங்கே போயிருக்கும் போது என்னோட 9 எழுத்தாளர்கள் இந்தியாவிலேருந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க, வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. அந்த அஸ்ஸாமில் இருந்து அவங்க தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமினுடைய அங்கே இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பு தான், அரசனுடைய இலக்கிய அமைப்பு தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போய் இப்போ என்ன அறிமுகப்படுத்தி வச்சு மேடையில் பேசும்போது அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன், ஏதாவது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியம் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு. அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் தெரியும், ஒன்று திருக்குறள், இன்னொன்று ஜெயகாந்தன். அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் இலக்கியம் சார்ந்து திருக்குறளை தெரியும், ஏன்னா மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் படிச்சிருக்காங்க. கொஞ்சம் திருக்குறளில் சில திருக்குறள்கள் அஸ்ஸாமியில் வெளியாக இருக்கு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஒன்று வந்து அஸ்ஸாமியில் மொழிபெயர்க்கப்பட்டது, இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நம்ம எப்படி வந்து இப்போ உள்ள போனால் இப்போ வேடியப்பன் கேட்டது மாதிரி தமிழோட ஒரு பெரிய இதே சிறப்பே என்ன அப்படின்னா, எல்லா இந்தியாவினுடைய அத்தனை மொழிகள் உலகத்தினுடைய அத்தனை எழுத்தாளர்களையும் நாம் மொழிபெயர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம், ஆனால் நாம் வெளியில் போகவே இல்லை, நம்ம யாருமே தெரியாது. ஜெயகாந்தனையும் திருவள்ளுவரையும் தவிர தமிழ் இலக்கியத்தில் யாரையும் இன்னொரு மொழியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய பட்டியலை வந்து அன்றைக்கி என்னோடய உரை வந்து இந்த மாதிரி சமகால இந்திய இலக்கியத்தினுடைய போக்கு பற்றி தான் நான் வந்து ஒரு பெரிய பட்டியல் சொன்னேன். சமகால இந்திய இலக்கியத்தில் தாகூருக்கு இணையாக யார் இருக்கிறா, எங் யாரெல்லாம் தமிழில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் சொன்ன உடனே அவங்க கேட்டது, இவங்களோட ஆங்கில மொழிபெயர்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு. இருக்குது, ஒரு பத்து பேரோட ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் சொன்ன இதெல்லாம் பென்குயினில் வந்திருக்குன்னு வந்திருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்போது நமக்கு வந்து அவங்களோட இருக்கக்கூடிய உறவில் நாம் வந்து ஒரு இந்திரா கோசாமியை தமிழ்லேயே படிச்சிட முடியுது, தமிழில் அவங்க புத்தகம் வந்திருக்காங்க. ஆனால் நம்மளோட ஊரை சேர்ந்த ஒரு அசோகமித்திரனோ சுந்தராமசாமியோ அல்லது ஒரு பிரபஞ்சனோ அல்லது தமிழனுடைய மிக முக்கியமான படைப்பாளிகள் யாரும் அந்த மொழிகளுக்கு போய் சேரல. இது ஒரு அசாமி மொழிக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த மொழிகளுக்கும் போய் சேரவே இல்லை. ஆனால் நாம் மித்த இடங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். சரி, ஒருவேளை நாம் வந்து நம்மளை மேம்படுத்திக்கிடுவதற்காக எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி நாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதும் பண்ணி நம்ம வேலை தான் போல இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துங்க, அந்த கருத்தரங்கத்தில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எழுத்தாளர்கள் வரோம், நீங்கள் அசாமி எழுத்தாளர்கள் வாங்க, நம்ம இணைந்து பேசலாம் அப்படின்னு. ஆனால் அது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன்னா அவர்களை பொறுத்தமட்டில் அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் போத மாட்டேங்க. எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம அறிமுகப்படுத்த முடியாது. நாளைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு புதிய எழுத்தாளருடைய பேரை சொல்கிறார், அவரை படிங்கன்னு சொல்கிறார், அவரை படிக்க பின்னாடி போகிறோம். இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஒருவேளை அவங்களாம் நம்மளை அறிமுகப்படுத்தாட்டாருங்கிறவர்கள நம்ம இவர்களோட முக்கியத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இந்த கட்டுரைகளை எழுதும் போது முதல்ல வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து எழுதலான்னு. ஏன்னா இந்தியாவில் கண்டுகொள்ளப்படாத ஒரு இடம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் தான். அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அதனுடைய அரசியல் தெரியாது, சமூக பின்புலம் தெரியாது. அவங்க ஏன் இங்கே வந்து பிழைக்காக வராங்க, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வீதிகளில் இந்த சொற்று வைத்திருக்கக்கூடியவங்கள்லாம் அங்கேருந்து ஏன் இங்கே வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று, அவங்களோட இயற்கை சூழல் எப்படி இருக்குது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அங்கே யார் முக்கியமாக எதுவுமே தெரியாது. அதனால் நான் அங்கேருந்து தான் இந்த நிலவழியை தொடங்கணும்னு நினச்சேன். அதனால் முதல் கட்டுரையே அஸ்ஸாம்லேருந்து எடுத்துக்கலாம். அஸ்ஸாம், மணிப்பூரி, அப்புறம் பெங்கால், அப்புறம் ஒரிசா, அதுக்கப்புறம் வந்து உருது, பஞ்சாப், மகாராஷ்டிரா, கன்னடா, கேரளா, அப்படி வந்து ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரவுட் மாதிரி ஒன்று போட்டுட்டு நிஜமாக பயணம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பயண வழியை உருவாக்கிக்கிட்டு அந்த பயண வழி வழியாக தான் அந்த எழுத்தாளர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். ஒவ்வொருத்தரும் அந்த பயண வழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானவங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-13 கட்டுரைகள் இதில் இருக்குது. நிறைய கட்டுரைகள் இன்னும் எழுதலாம். இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெயமோகன் சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, கானாசு எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுத்தாளர்கள் இந்திய எழுத்தாளர்களே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சேர ஆனால் நமக்கு வாசிக்க அது கிடைக்கல. யாராவது ஒருத்தர் விரும்பினா சமகாலத்தினுடைய ஒரு 50 இந்தியாவினுடைய முக்கிய படைப்பாளிகளை ஒரு சேர வாசிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் இருக்கானா, இல்லை. இந்த புத்தகங்கள்லாம் ஆமாம், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் பேங்க் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நிதி கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு நிதி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் இந்தியாவே ஒன்று சேர்த்துருவேன். அவங்களுக்கு இந்திய வங்கி என்ன செய்ததுன்னா, இந்திய வங்கி இந்தியாவினுடைய எல்லா எழுத்தாளர்களையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு இலக்கிய பரிவர்த்தனையை மேற்கொள்றதுக்காக ஒவ்வொரு ஜோனுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு பணம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, விமானத்தில் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரைட்டரை வந்து ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணி எழுதினாங்க. நான் போய் பார்த்த எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து அவன் வீட்டில் நாம் சாப்பிட்டுட்டு அவன் செலவில் நாம் ஊருக்கு திரும்பி வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்த 4-5 புஸ்தங்களை அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த ஆட்கள் இல்லாமல். அதனால் நான் போக நான் ஓரளவுக்கு இந்தியாவினுடைய முக்கிய எழுத்தாளர்களை சந்திச்சிருக்கேன். நாம் விருப்பத்தின் காரணமாக பார்க்குறவங்க அவங்கள அவங்க நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, இவங்க யார். ஒரே ஒரு விஷயம், அந்த மொழியினுடைய எழுத்தாளர் அவ்வளோதான். அப்புறம் சில சமயம் இங்கே இலக்கிய பரிவர்த்தனை நிகழ்ச்சி இருக்குது. அந்த பரிவர்த்தனையின் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு எழுத்தாளர்கள் வருவாங்க, வர்றவங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க. அப்படி நான் போய் பார்த்துருக்குறேன். அவங்க பண்ணது வந்து ஒரு ப்ராஜெக்ட், அது அந்த ப்ராஜெக்ட் மொழியாக அவங்க இந்தியாவை இலக்கியத்தால் இணைக்க முற்பட்டாங்க. ஆனால் நாம் முக்கியமான படைப்பாளிகளாக நிறைய பேர் இதில் குறிப்பிடப்பட்டிருக்க நிறைய பேரை வந்து தமிழில் அவங்க புத்தகங்கள்லாம் கூட வந்துருச்சு, ஆனால் அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு தென் காமரூபத்தின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது வந்து தமிழில் வெளியாகிருக்கு, என்பிடி போட்டிருக்கிறாங்க. அந்த என்பிடி போட்ட தென் காமரூபத்தின் கதை அப்படிங்கக்கூடிய புத்தகம் வந்து இந்திரா கோஸ்வாமியுடைய புத்தகம். அந்த தென் காமரூபத்தினுடைய கதை புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு 250 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன். அப்போ ஒரு முறை சாகித்ய அகாடமி அது வந்து 100 ரூபாய் விலைக்கு புத்தக கண்காட்சியில் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய நாவல் 100 ரூபாய் தான், ஆனால் அந்த புத்தகத்தை யாருமே வாங்கவே தயாரில்லை. ஏன் அப்படின்னா அது எதுக்கு படிக்கணும், அது என்ன புத்தகம், தென் காமரூபத்தின் கதைனா முதல்ல அந்த புத்தகத்தோட தலைப்பை பார்த்த உடனே யாருக்கும் படிக்கணும்னு தோணாது. நானும் அப்படி தான் அந்த புத்தகத்தை நினச்சேன், அது வந்து ஏதோ ஒரு வரலாற்று புத்தகம் போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் படிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் தெரியுது என்னென்னா, ஒரு பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட அந்த அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய, அஸ்ஸாமில் வந்து நிறைய வைஷ்ணவ மடங்கள் இருக்குது. இப்போ நம்ம சங்கர மடம்லாம் இருக்குது இல்லையா, சைவம் சார்ந்த மடங்கள் இருக்கிறது போல் அஸ்ஸாமில் வைஷ்ணவம் சார்ந்த நிறைய மடங்கள் இருக்குது, சத்ரான்னு சொல்கிறாங்க. அந்த சத்ரா மடங்களில் அதை நிர்வகிக்கிறவர்கள் இருப்பாங்க, அவங்க பேர் ஹுசைனிஸ்னு. அந்த ஹுசைனி தான் அந்த சத்ராவை நிர்வகிக்கிறவங்க. அப்படி அந்த சத்ராவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹுசைனி குடும்பத்தினுடைய கதையை தான் அந்த நாவல் சொல்லுது. என்னென்னா ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க எழுதுகிறாங்க, அவங்க நாவலோடைய களம்ங்கிறதுக்காக அவங்க வெறும் பெண் சார்ந்த பிரச்சனைகளை எழுதலை. அபின் பயன்படுத்தப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட வாழ்க்கை என்ன ஆகுது, அபினை எப்படி வந்து எடுப்பாங்க, எப்படி பயன்படுத்துவாங்க, அபின் குடிக்கிறவன் அபின் சாப்பிட்றவனுக்கு என்ன நடக்கும், அப்புறம் அபின் பழக்கம் உள்ளவன் எப்படி போதை பழக்கத்துக்குள்ளே என்னென்ன எல்லாம் உடல் உபாதைகளுக்குள்ளாவும் எல்லாத்தையும் நம்ம எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி எழுதுனாங்க, எனக்கு அப்போ தான் அவங்கள பற்றி கூடுதலாக படிக்கணும்னு தோணுச்சு. அவங்க எப்படி எழுதுனாங்க, அவங்க வந்து இது தகவலாக எழுதியிருப்பாங்களான்னா, அவங்க சிறுவயதுலேருந்து இந்த ஆட்களை பார்த்துருக்குறாங்க. இவங்களோட தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்க வெளியில் போகும்போது இவங்களோட கிராமத்தில் இருந்து கூட படித்த மாணவர்களோட அண்ணன் அப்பா இவங்க எல்லாமே இந்த அபினால் பாதிக்கப்பட்டு, அப்புறம் தான் வந்து எதுக்கு இவங்கள்ட்ட எப்படி அபின் வந்தது அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அபினை கொண்டு போய் விற்பனை பொருளாக அறிமுகப்படுத்தி அதன் வழியாக ஒரு போதை அடிமைகளை உருவாக்கி அது வழியாக வந்து என்னென்னா அவங்கள வந்து சொற்ப கூலிகளாக பயன்படுத்த வைக்கிறதுக்கு, ஆங்கில அரசுக்கு எதிராக போராடாமல் இருக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நாவல்குள்ளாடி கூட சத்ராவனுடைய கதையை சொல்கிறாங்க, அபினை பற்றி சொல்கிறாங்க, விதவைகள் வந்து அங்கே எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த தென் காமரூபத்தின் கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஸ்ஸாமினுடைய ஒரு காலகட்டத்தினுடைய குறுக்குவெட்டை ஒரு நாவலாக எழுதுகிறாங்க. அப்போ ஒரு பெரிய நாவல், இது திரைப்படமாகவும் வெளிவந்திருக்குது. இந்த படம் வந்து NFDC தயாரித்து இந்த படமும் வெளிவந்திருக்குது, படமும் பின்னாடி நான் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ ஒரு முக்கியமான நாவல் தமிழில் வெளியாகியும் யாராலையுமே படிக்கப்படலை. இந்திரா கோஸ்வாமி வந்து அதுக்கப்புறம் படித்தா அவங்க தெரியுது, அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் வேலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போய் வந்து என்னென்னா இந்த விதவைகளை எல்லாரையும் கொண்டு போய் வந்து பிருந்தாவன்கிற இடத்துல அங்கே வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. இன்னும் அது இருக்குது, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, மதுரா அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லையா, இந்த மதுராவில் விருந்தாவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடம் இருக்குது, அதுதான் கிருஷ்ணரோட இடம், கிருஷ்ணருடைய நந்தவனம் அது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விதவைகளை அங்கே கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க, வயசான கிழவிங்களை அவ்வளோ பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து காலையில் நான் ஒரு நாள் மதுராவில் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து போகிறேன். வழி முழுக்க அங்கே வந்து இந்த மாதிரி காப்பகங்கள் தான், முதியோர் காப்பகங்கள் தான் இருக்கும். வரிசையாக கிழவிங்க ஒரு 100-200 கிழவிங்க, ஒருத்தர் கூட வந்து தலை நிமிராது, எல்லாம் கூண் விழுந்த கிழவிங்க அப்படி வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு அப்படி நிழல்கள் போகிறாங்க. எல்லாம் போய் வந்து குளிக்கிறதுக்காக போகிறாங்க, வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சத்திரம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அவங்க எல்லாமே நாள் முழுவதும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி அரைஞ்சு கிடக்கிறாங்க. அந்த மதுரா முழுவதுமே வந்து இந்த விதவைகள், புறக்கணிக்கப்பட்டவங்க. அந்த நகரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட நமக்கு போனால் திடீர்னு பயமாக இருக்கும், என்னென்னா அவ்வளோ பேரும் கண்ணீரோட கைவிடப்பட்ட ஆட்களோட ஒரு ஊர். அந்த ஊரை பற்றி இவங்க எழுதுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி எழுதுகிறாங்க. அதுக்கு ஒரு தடை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க வந்து சட்ட ரீதியாக போராடுறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ ஒரு பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் அவங்க மாநிலத்தை பற்றி எழுதுகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மதுராவை பற்றி எழுதுகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதம் சார்ந்த விஷயங்களில் வந்து அதுக்கு எதிராக போராடுறாங்க. எல்லாம் தாண்டி அவங்க அவங்களோட வாழ்க்கை முழுக்கவுமே வந்து ஒரு பெரிய புரட்சியாளரை போல நிறைய விஷயங்களுக்கு எதிராக நின்று போராடுறவங்களா இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறது வழியாக நாம் நிறைய விஷயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்கள நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தான் இதுக்குள்ளே வராங்க. இப்போ அவர் சொன்னார் திவாகர் அப்படின்னு, இந்த திவாகர் வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலை பார்த்தார். நாம் சென்னையில் எழுதாத நிறைய விஷயங்களே ஒருத்தர் கன்னடத்தில் எழுதியிருக்கார். யோசித்து பாருங்கள், நாம் இங்கே இந்த சூளைமேடை பற்றி தமிழ்ல யாரும் கதை எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. அவர் வந்து கன்னடத்துல கதை எழுதியிருக்கிறார். சோலை மேட்ல என்ன நடக்குது அப்படின்னு கன்னடத்துல கதை வந்திருக்கு. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாழையில குடியிருக்கக்கூடிய சின்ன குடியிருப்புகள்லாம் இருக்கும், சாலை வர குடியிருப்புகள், அந்த ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய குடியிருப்புகளை பற்றி கன்னடத்தில் கதை எழுதியிருக்கார். அவர் எல்லா கதையும் சென்னையை வச்சு தான் எழுதியிருக்கார், ஆனால் கன்னடத்தில் எழுதியிருக்கார். ஒருவேளை அந்த கதைகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு அப்படி தமிழில் வந்துச்சுன்னா அந்த கதைகள் எல்லாமே நேரடியாக ஒரு அசோகமித்திரன் எழுதின கதைகள் போல வந்திருக்காதான். அது வந்து அதில் என்னென்னா அந்த மொழிபெயர்ப்பில் என்னென்னா முக்கியமான கதைகள் வரல. அவருடைய திவாகருடைய ஒரு 8 கதை வெளிவந்திருக்கு. அவருடைய முக்கியமான கதைகளில் 1-2 மிருச்செஞ்சன் மாதிரி 1-2 கதை நல்ல கதை வந்திருக்கு. ஆனால் அவர் நிறைய எழுதியிருக்கிறார், நான் அவரை 2 முறை சந்திச்சிருக்கிறேன். அவருடைய கதைகள்லேருந்து ஒரு பகுதி தான் வந்திருக்கு, ஆனால் அவருடைய மொத்த கார்பஸ் அவர் எழுதினதுலேருந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட புத்தகம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் நம்ம ஊரை எப்படி பார்க்குறார், நம்ம மக்களை எப்படி பார்க்குறார், எல்லாம் இங்கே இருக்கிற ஈழ பிரச்சனையிலேருந்து எல்லாத்த பற்றியும் அவர் எழுதியிருக்கார். ஆனால் எல்லாமே இன்னொரு மொழியில் எழுதப்படுது. இதே போல் ஏதாவது ஒரு தமிழ் எழுத்தாளர் எப்போது வந்து பெங்களூரில் இருந்துட்டோ அல்லது வந்து எங்கேயாவது ஒரு நாக்பூரை பற்றியோ பாட்னாவை பற்றியோ கல்கட்டாவை பற்றியோ புத்தகம் எழுதியிருப்பாரான்னு எழுதியிருக்க மாட்டார். தமிழ் எழுத்தாளர் உலகத்தில் எங்கே ஒரு செவ்வாய் கிரகத்திலே போய் அவனை குடி வச்சாலும் அவன் அவன் ஊரை பற்றி தான் எழுதுவான், அவன் வாழ்க்கையை பற்றி தான் எழுதுவான், ரொம்ப போனால் அவன் குடும்பத்தை பற்றி தான் எழுதுவான். ஏன்னா அசோகமித்திரன் அவர் சிறு வயதில் வளர்ந்ததுனால. ஆனாலும் அவருக்கு என்ன ஆகுனா அந்த சிறு வயது நினைவுகளை ஒட்டி இருக்கிறத மட்டும்தான் ஹைதராபாத்தில் எழுதுவார். அதுக்கப்புறம் இப்போ ஹைதராபாத்தில் கலவரம் நடக்குது அதை எழுத சொல்லுங்களேன் எழுத மாட்டார். அவர் பிறந்து வளர்ந்து அவர் பிரிந்து வளர்ந்த வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திராபாத் ஹைதராபாத் இருக்குல்லையே அதான் அவரோட காலம். இப்போ ஒரு ஹைதராபாத் இருக்குது, இப்போ ஒரு சந்திராபாத் இருக்குது, இன்றைக்கி அங்கே வந்து நடந்துருக்கக்கூடிய அரசியல் மத சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆச்சரியம் என்னென்னா இது எதுவுமே வராத போர்கை வந்து இந்தியாவுக்கே வராத அவர் வந்து இந்தியாவை பற்றி கதை எழுதியிருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக மயானத்தில் வந்து தங்கம் திருடுறவர்களை பற்றி போர்கை கதை எழுதியிருக்கிறார். மயானத்தில் தங்கம் திருடக்கூடிய ஒரு இனக்குழு இருக்குங்கிறதே வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் இவர் அர்ஜென்டினாவில் உட்காந்துட்டு அதை பற்றி படித்து அல்முட்டா அசீம் அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். அதில் இந்தியாவில் மயானத்தில் தங்கம் திருடக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை பற்றி எழுதுகிறார். பஞ்சாபில் வந்து இந்திய சுதந்திரத்தின் போது வந்து ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி போர்கே கதை எழுதுகிறார். ஒரு எழுத்தாளர் அந்த ஊருக்கு போய் அங்கே பக்கத்தில் இருந்து பார்த்து வாழ்ந்து எழுதணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, அதை எவ்வளவு நுண்மையாக தெரிஞ்சுக்கிறான், அதை தெரிஞ்சுக்கிறது வழியாக நிஜம் போல நம்ப வைக்கிறான் அப்படிங்கிறது தான். திவாகர்லாம் இங்கேயே இருந்தார், இங்கேயே இருந்தார், நம்ம கூடயே இருந்தார், நம்ம சென்னையிலே இருந்தார். சாதாரணமாக இங்கே வந்து எல்லா பகுதிகளை பற்றியும் எழுதியிருக்காரு, ஆனால் நமக்கு அவரை பற்றி தெரியல. அவரை மொழிபெயர்த்து தமிழில் புத்தகம் வெளிவந்திருக்கு. ஆனால் அந்த மொழிபெயர்த்து புத்தகம் வெளிவந்த புத்தகமும் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக யாராலையும் கண்டுக்கிடப்படவே இல்லை. சந்தியா பதிப்பும் போட்டிருக்காங்க பார்த்துருங்க. நம்ம இவர் தானே வந்து மொழிபெயர் சதாசிவம் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. இன்னொரு இப்போ இந்த புத்தகத்தில் கூட இன்னொரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் வந்து இஸ்மத் சுக்தாய். அவங்க ஒரு இந்த கிட்டத்தட்ட நம்ம சதத் ஹசன் மண்டோவுக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்கோ அதுக்கு இணையான பேர் இருக்கக்கூடிய இணையான ஒரு படைப்பாளி தான் சுக்தாய். அவங்கள வந்து உருது இலக்கியத்தினுடைய ஒரு 3 பேர் முக்கியமான பெரும் படைப்பாளிகள்னா அவங்கள ஒருத்தராக சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் மண்டோவுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரொம்ப சுவையான ஒன்று. ரெண்டு பெரிய எழுத்தாளர்கள், ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு காத்திரமான குரலில் பேசக்கூடிய, எல்லாத்துக்கும் எதிராக செயல்படக்கூடிய, எதை பற்றியுமே கவலைப்படாமல் துணிச்சலானவர்கள். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மண்டோ தெரியும், மண்டோ வந்து திரைப்படத்துறையில் இருந்தார், பிரிவினையை பற்றி நிறைய எழுதியிருக்கார். மண்டோ நிறைய குடிக்கக்கூடியவர். மண்டோ எழுதுகிறார் வந்து நான் குடிச்சிட்டு எப்போவாது குடிக்கிறதுக்கோ அல்லது குடிச்சிட்டோ யார் வீட்டுக்காவது போகணுன்னா நேராக சுக்தாய் வீட்டுக்கு தான் போவேன், நேராக வீட்டுக்கு போனால் அவ வந்து கேட்பா வந்தோடனே அதை அப்படி எழுதுறாரு என்ன நடக்கும் அப்படின்னு. கதவை தட்டினா அந்த அம்மா கேட்குறா குடிச்சிட்டு வந்திருக்கியா அம்மன், அப்போ உள்ளவா அப்படின்னு. உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே என்ன வேணும் அப்படின்னு இவன் சொல்கிறார், நீ போய் ஆம்லேட் போடு எனக்காக அப்படின்னு. அந்த அம்மா எடுத்து போட்டு வச்சு சொல்கிறா, குடித்ததுனாலெல்லாம் நீ ஒன்றும் பெரிய எழுத்தாளர் ஆக முடியாது அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த உரையாடலை அப்படி மண்டோ எழுதுகிறாரு. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரெண்டு முக்கியமான படைப்பாளிகள், ஆனால் அவ்வளவு தோழமையோட நட்போட பழகியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான படைப்பாளிகள், இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா கேட்குறா வந்து, மண்டோ பேப்பரில் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்க்குறியா அப்படின்னு. ஒரு காலத்துலையும் உன்னையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிடவே மாட்டேன் அப்படின்னு அவளை சொல்கிறா. உன்ன மாதிரி ஒருத்தர் மோசமான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னா என்ன அப்படின்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல, தன்னை பற்றி இப்படி ஒரு யாரோ கிசு கிசுக்கிறாங்களே ஒம்பு பேசுகிறாங்களேங்கிறதெல்லாம். கடைசரிக்கு அவங்களுக்குள்ள ஒரு தோழமை இருந்துச்சு. ரெண்டு பேர் மேலேயுமே அவங்க ஆபாசமான கதைகள் எழுதினாங்கன்னு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் அவங்க கடிதம் எழுதிக்கிட்டாங்க. நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறான் மண்டோக்கு. மண்டோ இந்த மாதிரி லாகூரில் தான் அவங்க மேலே வந்து வழக்கு நடந்தது. லாகூருக்கு வந்து நீதி விசாரணைக்காக வரேன் அப்படின்னோடனே அவர் எழுதுறா, நானும் வரேன், பரவாயில்லையே நீ ஒரு நல்ல எழுத்தாளர் தான் போல இருக்கே, உன் மேலேயும் அரசு வழக்கு தொடுத்திருக்கே அப்படின்னு ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேர் மேலேயும் ஆபாசமாக கதை எழுதினாங்கிற வழக்கு. என்ன ஆபாசம் அப்படின்னா, முளைங்கிற வார்த்தையை மண்டோ பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மீது, அதுக்கு தான் அவர் கேட்டார், அதுக்கு என்ன வேர்க்கடலை நான் சொல்ல முடியும் பிறகு அப்படின்னு கேட்டார். நீதிபதி இவரை வான் பண்ணி அந்த கதையை தடை பண்ணார். அவங்களோட அந்த சுத்தாவிடைய கதைக்கும் இதே மாதிரியான நீதி விசாரணை நடந்தது. அவங்க அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி, அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதத்தான் செய்வேன், இதில் என்ன ஆபாசம் இருக்கு சொல்லுங்கள், இதில் ஆபாசமான ஏதாவது சொல் இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த ஆபாசமான அந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு போர்வை தான் அந்த கதையை பற்றினது. அந்த கதை வந்து ஒரு ரஜாய் போர்வை பற்று, ஒரு போர்வைக்குள்ள ஒரு பெரிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஜமானியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணும் ஒன்றா படுத்துக்கிறாங்க. போர்வைக்குள்ள என்ன நடந்துச்சு அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஆனால் அந்த போர்வைக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க எழுதுறாங்க. சுக்தாய் சொல்றாங்க, அந்த போர்வைக்குள்ள என்ன நடந்துச்சு நான் எழுதலை, நீதிமன்றம் ஏன் தூக்கி பார்க்குது அப்படின்னு. நான் எழுதலை என் கதையில், நான் வந்து அது ரெண்டு பெண்கள், அந்த ரெண்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் எந்த அளவுக்கு எழுதணும்னு எனக்கு தெரியும், அதனால் அந்த போர்வைக்குள்ளே அவங்க போனாங்கங்கிறது தானே எழுதியிருக்கிறேன். இந்த நீதிமன்றமும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அந்த போர்வைக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்க்க விரும்புகிறீங்க, அது நீங்கள் பாருங்கள், நான் என் கதை இல்லையே அப்படின்னு. அப்போது ஒரு பெண் எழுத்தாளராக இருந்தால் கூட இவ்வளோ ஒரு போல்டாக அவங்களோட போராட்டங்களை, அவங்களோட எதிர்ப்புகளை அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தினவங்க சொல்லி, அதனால் அவங்க இவங்களை மாதிரியான படைப்பாளிகள், குறிப்பாக இந்த நிலவழியில் அறிமுகப்படுத்தப்பட்டக்கூடிய ஒரு 13 பேரும் 13 விதங்களில் முக்கியமான எழுத்தாளர்கள், அதில் இருக்கிற புத்தகங்கள்லாம் எல்லாமே இங்கே கிடைக்குது. இந்த அவன் காட்டை வென்றான் அவர் சொன்ன கேசவ ரெட்டியுடைய புத்தகம் மட்டும்தான் இப்போ வந்து பிரிண்டில் இல்லை, மற்ற புத்தகங்கள் எல்லாமே கிடைக்குது. ஆனால் அந்த புத்தகங்கள் வாசிக்கப்படலை. தமிழில் நிறைய நல்ல மொழிபெயர்ப்புகள் வெளிவந்து வாசிக்கப்படவே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ராஜாராவ் சொன்னார் இல்லையா, ராஜாராவுடைய பாம்பும் கயரும் அப்படின்னு ஒரு நகவல் வந்து வெளியிட்ருக்காங்க, சாகித்ய அகாடமியில் வெளிவந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த புத்தகத்தில், அந்த புத்தகத்துக்கு இணையாக எழுதப்பட்ட இந்திய நாவலே இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோ சிறந்த நாவல். ஆனால் அந்த நாவல் யாரும் படிக்கவே மாட்டாங்க, ஏன்னா நான் அந்த நாவலோட முக்கியத்துவம் தெரியாது. ஏன் அப்படின்னா, அந்த நாவல் வந்து தத்துவத்தை வந்து மையப்பொருளாக கொண்ட ஒரு நாவல். சாவுனா என்ன, மரணம் ஏன் வந்திருக்கு, ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, ஒருத்தர் இறந்து போன பின்னாடியே அவங்களுடைய நினைவுகள் நம்மளை ஏன் துரத்திக்கிட்டே இருக்குது, அந்த நினைவு ஏன் நம்மளை வந்து எப்பவும் வந்து எங்கேயாவது நம்ம செய்யும் போதெல்லாம் நம்மளோட ஒவ்வொரு செயலையும் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ மரணங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா, உடல் வழியாக கடந்து போனால் கூட நினைவுகளில் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்களே, இதை எப்படி பார்க்கறது. அப்புறம் பலவேறு வகையான நினைவுகள் நமக்கு வரும்போது நாம் வந்து அவங்க கூடயே இருக்கிறவங்கன்னு உணர்றோமா இல்லையா, இதை எடுத்துட்டு இதை வந்து எழுதுறாரு. எழுதுகிற அவர் எப்படி எழுதுவார்னா, அவர் ஒரு தத்துவ பேராசிரியராக இருந்தார், ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சில் வந்து அவர் படிச்சுட்டு அங்கே போய் வந்து சாபான் யூனிவர்சிட்டியில் வேலை செய்தவர். அதனால் அவருடைய எழுத்தை படிக்கிறது கொஞ்சம் சிரமமானது, நேரடியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் படித்தா அவ்வளோ கவித்துவமாக அந்த நாவலுக்கூடாக வந்து ரெண்டு இந்திய ஒரு ஃப்ரெஞ்சு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை பற்றி, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பை பற்றி, அவங்களுக்குள்ள வந்து இந்த மரணத்துக்கு அப்புறம் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படி வந்து உணர்வாங்கங்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாவல். நம்ம பார்க்குற கதையோட்டத்தை மட்டும் முதன்மைப்படுத்தின நாவல் இல்லை. ஆனால் ராஜாராவ் யாரும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்லலை. அசோக் மித்ரன் எழுதியிருக்காரு, ராஜாராவை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறாரு. கானாசு ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாரு, எனக்கு அவரை பிடிக்கும், நான் அவருடைய அநேகமான முக்கிய புத்தகங்களை எல்லாம் படிச்சிருக்கேன், அதனால் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். இந்த ரெண்டு இந்த மாதிரியான ஒரு ஒன்று ஆங்கிலத்தில் எழுதினாலும் அல்லது அந்த பிராந்திய மொழிகளில் எழுதினாலும் சரி, இவங்க எல்லாமே அவங்க தன்னோட வாழ்க்கை வழியாக அவங்க மண்ணை, அவங்களோட மனிதர்களை, அங்கே இருக்கிற சமகால விஷயங்களையும் தொட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலக அளவில் நம்ம படித்த எல்லா முக்கிய படைப்பாளிகளுக்கு இணையாகவும் எழுதியிருக்கிறாங்க. இவங்களில் யாரை வேணாலும் நம்ம உலகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகள் பட்டியலில் வைக்கலாம். அதுக்கு இணையான ஒரு படைப்பு நம்ம ஊர்லேயே எழுதப்பட்டிருக்கு. என்னென்னா, அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல. அதற்கு உலகம் முழுவதும் இப்போ ஒரு நம்ம படித்து நம்ம கொண்டாடுற ஒரு மார்க்கஸ் போல் போர்கே போல் கொண்டாடப்படலை. அதுக்கு முக்கியமான காரணம், பல்கலைக்கழகங்களில் நம்ம யாரோடைய புத்தகங்களும் பேசப்படலை, கல்வி புலங்கள் இதை முதன்மைப்படுத்தலை, இதனுடைய மிகச்சிறந்த ஆங்கில மொழியாக்கங்கள் வரல, வந்தால் கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேச வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். இன்னொன்று, பொதுவாக ஆங்கிலத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள் தான் இந்திய எழுத்தாளர்களாக தெரிகிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுகிற ஒரு எழுத்தாளர்கள் மட்டும் இந்திய எழுத்தாளர்கள் இல்லையே, இந்தியாவுடைய அத்தனை பிராந்திய மொழிகளில் எழுதப்படக்கூடிய எழுத்தாளர்களும் முக்கியமானவங்க தான். இதுக்கு நான் படிக்கும் போது நான் ஒன்று உணர்ந்தேன் என்னென்னா, தமிழில் அதுலேயும் குறிப்பாக இந்த 50 வருடத்துக்குள்ளே எழுதப்பட்ட இலக்கியங்கிறது வந்து உலகத்தினுடைய எந்த சமகால இலக்கியத்துக்கும் குறைஞ்சதே இல்லை. மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நம்மகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மௌனி மாதிரி, புதுமைப்பித்தன் மாதிரி, அழகர் சாமி மாதிரி, கே ராஜநாயன் மாதிரி, சுந்தரராமசாமி மாதிரி, இப்படி ஒரு மிகச்சிறந்த படைப்பாளிகள் யாரும் உலக அரங்கில் பெரிய இடத்தை அடையவே இல்லை. அப்போ வருத்தமாக தான் இருக்குது நமக்கு. என்னென்னா இவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, எதையோ வந்து கொண்டு போய் வந்து உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, தெரியல. அப்புறம் அவங்களுடைய இலக்கிய மதிப்பீடை வந்து இன்னொரு மொழிகளில் கொண்டு போய் சேர்த்து இந்தியாவினுடைய அடையாளமாக்கி உலகளவில் உலக இலக்கியத்தினுடைய ஒரு அங்கம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான முயற்சிகள் நம்மகிட்ட இல்லை. நமக்கு நிலவழியும் தேவை. இது வந்து ஒருமையாக இருந்துடக்கூடாது. அந்த பக்கம் நம்ம எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இங்கேருந்தும் அசாமுக்கு வந்து நம்ம படைப்புகள் போகணும், பீகாருக்கு போகணும், ஒரியாவுக்கு போகணும், வேறு மொழிகளுக்கு போகணும். ஆனால் அந்த ரெண்டு மொழி தெரிந்தவர்கள் இல்லை. அந்த மொழி தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னா அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து ஊதியம் இல்லை. அப்புறம் அவர்கள் வந்து இதை ஒரு சேவையாக செய்தால் அதுக்கான அங்கீகாரம் கூட இல்லை. இப்போ கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் வங்காளத்திலேருந்து இவ்வளவு மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்காரு, தமிழ்லேருந்தும் வங்காளத்துக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. தன் வாழ்க்கை முழுக்க அவர் வந்து மொழிபெயர்ப்புக்காகவே செலவிட்டிருக்கிறார். இப்போ பாலசுப்ரமணியம்னு இருக்கார், அவர் டெல்லியில் வந்துட்டு இந்தியில் மொழிபெயர்த்திருக்கார். தமிழ் இலக்கியத்தில் முக்கியமானதெல்லாம் டெல்லியில் எச் பாலசுப்ரமணியம் மொழிபெயர்க்கிறார். யாருக்கு தெரியும் அவரை மொழிபெயர்த்தார் அந்த காலத்தில். அப்படி நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் நம்மகிட்ட இருந்தால் கூட அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அவங்களுக்கு பெரிய நிதி உதவிகள் கிடைக்கல. இதுவே வேறு ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து பேராசிரியர்களாக இருந்து மொழிபெயர்ப்பு செய்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பண உதவி கிடைக்கிது, அங்கீகாரம் கிடைக்கிது. அப்புறம் அவங்களுடைய பதிப்பகங்களை வந்து அவங்க சார்ந்து ஒரு மொழிபெயர்ப்பை செய்யலாம். ஒரு பதிப்பகம் வந்து ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ கொடுத்து ஒரு ஆண்டு அவகாசம் கொடுத்து ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்க சொல்லுது. அப்போ அவர் மொழிபெயர்க்க முழு நேராக பணியாக செய்யலாம். இங்கே செய்யவே முடியாது. இப்போ நாம் இதை பற்றி பேசணும்னா ஒரே தான், என்னென்னா ஆங்கிலமும் தமிழும் தெரிந்தவர்கள் வந்து இந்த ரெண்டையும் பற்றி பேசுங்க. வேறு வேறு ஒருவேளை உங்களுக்கு வேறு தாய்மொழியாக இருந்தால் உங்கள் தாய்மொழியில் வந்து இந்த படைப்புகளை கொண்டு போங்க. இன்னொன்று, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தகவல்களையாவது சொல்லுங்கள். நீங்கள் அந்த புத்தகங்களையெல்லாம் விட்டுருங்க, இது போல் தகவல்களையாவது சொல்லுங்கள். நமக்கு தேவை வந்து இந்த ரெண்டும் தான். ஒரு பக்கம் நாம் இவங்களை கொண்டு வந்து சேர்ப்போம், அப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. கொண்டு போய் சேர்ப்பவர்கள் குறையாக இருக்கிறோம். அவர்களை நாம் செய்யணும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களில் பலரும் நல்லா ஆங்கிலத்தில் எழுதுகிற பேசுகிற திறனுடையவங்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் படிக்கிற தமிழ் புத்தகங்களில் முக்கியமான எழுத்தாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பு எழுதுங்க, ஏதாவது ஒரு இணையதளத்தில் வெளியிடுங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் எந்த சமூக ஊடகங்களில் இருக்கிறீங்களோ அதில் அவங்கள ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் அறியாதவர்களுக்கு இது போய் சேரும். இன்னொரு பக்கம் அவர் செய்கிற இலக்கிய பற்றி போன்ற முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கேன், ஒரு வாரத்துக்கு நீங்கள் அரை மணி நேரம் இதுக்கு ஒதுக்குங்க. உங்கள் செல்ஃபோன் தான் அதனுடைய கேமரா, வேறு எதுவுமே வேணாம். நீங்களே உங்கள் செல்ஃபோனில் வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டு அதை வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றியோ கவிதையை பற்றியோ கட்டுரை பற்றியோ பேசுங்க, அதை யூடியூப்பில் போட்டுருங்க. 100 பேர் மட்டும் ஒரு போட ஆரம்பித்தாங்கன்னா போதும், ஒரு மாதத்தில் 100 புத்தகங்களுக்கான இடம் கிடைச்சிடும். ஒரு வருடத்தில் சராசரியாக பார்த்தாங்கன்னா 1000கணக்கான புத்தகங்களுக்கு வந்துடும். யாரோ அந்த புத்தகத்தை பற்றி தேடுறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 15 நிமிடத்துக்கு யாரோ சொன்னதை நம்ம கேட்கலாம். அப்படி நிறைய புத்தகங்கள் அந்த எழுத்தாளர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு எதிர்வினையும் இல்லாமல் செத்துட்டாங்க. அப்புறம் அந்த புத்தகங்கள்லாம் எழுதினவர்களுக்கு அவங்க வந்து பெரிய விருது கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல, அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. யாராவது படித்தவங்க அதை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பேசுங்க. ரொம்ப முக்கியமான தமிழில் வந்து நான் இப்போ ஒரு சமீபமாக படித்த ஞானகோத்தனுடைய 2 கவிதை தொகுப்பு வந்திருக்கு. அதில் ஒரு 2 கவிதை தொகுப்புலையுமே இவர் வந்து ஒரு அழகிய சிங்கர் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கார், இம்பர் உலகம் அப்படின்னு சொல்லி ஞானகோத்தனுடைய ஒரு கவிதை தொகுப்பு. இது போல் காலச்சூடலேருந்து அவருடைய இன்னொரு கவிதை தொகுப்பு போட்டிருக்காங்க ஞானகோத்தனுடைய. இந்த 2 ஞானகோத்தனுடைய கவிதை தொகுப்புக்கு இணையான கவிதை தொகுப்பு இந்த 10 வருஷத்தில் இந்தியாவிலே எழுதப்படலை. அவ்வளோ மிகச்சிறந்த கவிதைகள் இருக்குது. என்னன்னா அந்த 2 புத்தகமும் யாரும் கவனிக்கவே இல்லை. அதுலேயும் அந்த இம்பர் உலகத்தில் கூடிய நிறைய கவிதைகள் நாம் வாசிக்கலாம், கூடி வாசிக்கலாம், படிக்கலாம், எடுத்து சொல்லலாம். ஞானகூத்தனே என்னென்னா, நானே இப்போ வந்து அதை தாமதமாக படித்தனேன்னு சொல்லி ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளான. இப்போ அவர் வெளியிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை நாங்கள் வாங்கி படிக்கிறதுல ஏன் இவ்வளோ தாமதம்? அவர் இருக்கும்போது அவர் முன்னாடி நாம் இந்த புத்தகத்தை பற்றி பேசி ஞானகூத்தனுடைய கவிதைகளுக்கான சரியான எதிர்வினையை கொடுக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அதனால தான் நான் அந்த சைக்கிள் கமலத்தின் தங்கிங்கிற கதையவே நான் அவருக்காக எழுதணும்னு விரும்பினேன். ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் அவங்க கால முடிஞ்சு அவங்க வந்து இலக்கிய உலகத்திலேருந்து மறைஞ்சிடுறாங்க. அவங்க படைப்புகள் இருக்குது, ஆனால் அவங்க ஒரு கதாபாத்திரமாக்கப்பட்டாங்கன்னா அவங்க கதைக்குள்ளே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு எழுத்தாளனை கௌரவிக்கிறதுக்கான ஒரு கதாபாத்திரமாக்கிறது நல்லது. அவன் எங்கேயாவது ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரமாக வந்தால் அந்த கதை இருக்கிற வரைக்கும் அவன் இருந்துகிட்டே இருப்பான். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, புதுமைப்பித்தனை இந்த மாதிரி இவரை வந்து ஆத்மநாம, இப்போ இவர் ஞானகுத்தனை, இந்த எனக்கு பிடித்தமான சில எழுத்தாளர்களை கதாபாத்திரங்களாக மாற்றியிருக்கேன். அதன் வழியாக ஒரு அவங்க எப்பவும் இலக்கியத்தில் இருப்பாங்க இல்லையா. அவன் பண்ணியிருக்காரு, அவன் காணாசுவா பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னென்னா இதில் வந்து நிறைய நகுலன் வராரு, காணாசு வராரு, இந்த இம்பர் உலகம் தொகுப்புலேயே அத்தனை முக்கியமானவங்க வராங்க. அந்த ரெண்டு தொகுப்புகளும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஞானகுத்தனுடைய கவிதை தொகுப்புகளுடைய அந்த ரெண்டு தொகுப்புமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவிதை எழுத விரும்புகிறவர்கள், இளம் கவிஞர்கள் அத்தனை பேர் அதை உங்கள் பையிலேயே வச்சுக்கிட வேண்டியதான். நான் வந்து நான் ஒரு மாத காலத்துக்கு வேறு புத்தகமே படிக்காமல் அதையே படிச்சுட்டே இருந்தேன். எங்கே போனாலும் திரும்பி அதை கையில் எடுத்துகிட்டே போவேன், படிப்பேன். எவ்வளோ ஆச்சரியம் ஊட்டக்கூடிய வரிகள் அந்த வரிகள்லாம். நம்ம வந்து இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த வரிகளை எழுதிட்டு அமைதியாக எந்த அங்கீகாரமும் இல்லாமல் அதை கேட்கவே இல்லாமல் ஞானகுத்தன் போன்ற ஒரு மகத்தான கவிகளுக்கே வந்து என்னென்னா எதுவும் நடக்காமல் தான் இருந்ததுருக்கு. அவருக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் நிறையா அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். அவர் இருக்கும்போது பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய பணி, அது என்னோடதல்ல, நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய பணி என்னென்னா, இருக்கிற காலகட்டத்திலேயே எல்லா படைப்பாளிகளும், பெரிய மூத்த இளம் எல்லா படைப்பாளிகளையும் நம்ம கொண்டாடுவோம். கொண்டாடுறதன் வழியாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இலக்கியத்தை அடுத்த புள்ளிக்கு நம்ம நகர்த்தலாம்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
5: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

நேரம் சரியாக 8:11 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர்ந்து திரைசி கானங்களை ஒளிபரப்ப இருக்கின்றேன். ஆமாம், உங்களுடைய அசலம் நகலம் ஒளிபரப்பவில்லை. அடுத்த வாரம் திரு தேசன் அவர்கள் ஒளிபரப்புவார். சரி, இன்று நாங்கள் திரைசி கானத்தோடு இணைந்திருப்போம். திரைசி கானங்களில் நான் என்னுடைய விருப்ப பாடல்களை தருகின்றேன். அத்தோடு நேர்கள் யாராவது உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகள விரும்பினால் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பாடல்களையும் நான் தர தயாராக இருக்கின்றேன். நேர்கள் ஒன்று விடுமுறை விருப்பம் ஒரு சில 2 நேர்களோடு நிறைவடைந்திருந்தது. யாராவது உங்களுக்கு பாடல்கள் கேட்க விரும்பினால் நேர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி தமிழொலியில் திரைசை கானங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். திரைசை கானங்கள் என்னுடைய விருப்பத்திலும் நேர்கள் நீங்கள் யாராவது விரும்பினால் நீங்களும் இணைந்து கொண்டு கேட்கலாம். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: என்ன இந்த பாட்டு நான் கேட்டேன், நாங்க முந்தி ஊர்ல இருக்கிறோம், முந்திரி மரம் அதுக்கெல்லாம் போயிட்டு
0: இருக்கிறது. முந்திரி என்று சொல்லி சொன்னா நீங்க சொல்ற முந்திரி கொடி முந்திரியா இல்ல அடி மரம் மரம் முந்திரியா? அந்த கஜு கஜு மரம் பழம் வந்து ஏற்றுமதி செய்யறேல்ல, ஆனா அந்த பழத்தை வந்து சாப்பிடுவார்கள் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் போல இருக்கு பாக்க.
1: அதே சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்ட் அபட்டிட்டு உப்பு தண்ணி இருக்கு.
0: ஆமா,
1: உப்பு தண்ணி ஊற விடணும்.
0: ஊற விட்டா தான் அந்த கயத்தன்மை அந்த
1: கயம் போயிடும். கிளி இருக்கு தானே?
0: ஆமா,
1: கிளி முச்சம் மோசம். கிளி அந்த கருப்பு அப்படியே கிளிக்கும் சுண்டால
0: அந்த பழத்தை முந்திரி கொட்டை மாதிரி சிலர உதாரணம் சொல்லுவார்கள் என்று சொல்லிச்சுன்னா அந்த பழம் வரம் முதலே அந்த அதனுடைய அந்த விதை வழியில வந்துரும். அது அந்த கஜு
1: நோபலான விதையா புடுங்க இருக்க விதையா வந்துடும்.
0: அது செப்டம்பர் அக்டோபரா இருக்கலாம். என்ன நான் அந்த வந்த தடவை வந்து அந்த நேரம் பிஞ்சு பிஞ்சு வந்திருந்தது. சரி, உங்களுடைய பாடலை தருகின்றேன்.
1: நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி, நன்றி. ஆமாம், பார்த்திவேந்திரன் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நட்புக்காக திரைப்படத்தில் இருந்து அவர் பாட சின்ன சின்ன முந்திரி அமைந்த பாடல் இருந்துதான் நினைக்கின்றேன். அந்த படத்தில் முந்திரி பாடல் இதுதான், அவருடைய பாடல் இதான்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் திரேசி கானங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். திரேசி கானத்தில் உங்கள் விருப்பத்திலும் ஒழிக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம். ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நிலமா இருக்கிறோம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்கள் விருப்பத்திலும் பாடல் கேட்கலாம்.
0: ஆமா, உங்கள் விருப்பத்திலும் பாடல் கேட்கலாம்.
1: நீங்களும் தாங்கும் எந்த ரசனையில இன்று நாங்க இருக்கிற பாடல் வந்து கன்னிராசி என் ராசி
0: காலை ராசி.
1: ஆமா, அந்த பாட்டுக்கு ராசியில
0: சரி உங்களுக்கு தான் ராசி அடித்திருக்கிறது. குமார விஜய படத்துல இருந்தா தேவி தனராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் மிக்க அந்த பாடல் குமார் விஜயம் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: நேரம் சரியாக 8:29. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் திரேசி கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திரேசி கானங்களில் நேர்களுடைய விருப்பத்திலும் அந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நிலைமை இருக்கிறீங்களா?
1: செய்தி
0: நான் தான் வாசிக்க போறேன். அரசியல் சமூகம் விட புதுதான் வேறமா மறு ஒலிரப்ப நினைக்க வேணாம், புதுசாக தருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: நான் அது வந்து பாட்டு போட்டு முடிவெல்லாம் தெரியாது, மறந்து போச்சு.
0: ஒளிபரப்புகின்றோம். நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்து.
1: நன்றி.
0: ஆமாம், ஜோய்ஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சகலகல அவல்லவன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் திரேசி கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து திரேசி கானத்தை கேட்பதற்காக வந்திருப்போர் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல இருக்கு. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ரொசாலி, உங்களுக்கான பாடல் காத்திருக்கிறது.

சார், நான் என்னுடைய விருப்பத்தில் பாடலை ஒளிபரப்புகின்றேன். அவர் இணைந்து கொள்ளும் பொழுது அவருக்கான பாடலை தர நான் தயாராக இருக்கின்றேன். அந்த வகையில் திரைசு கானங்களில் தொடர்கிறது

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் திரேசு கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திரேசு கானங்களில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் நேர் இணைத்துக் கொள்கின்றேன் ரொசாலி காத்திரங்கள். வணக்கம்.
1: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றைக்கு சாமுராய் படத்துல இருந்து மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே.
0: நல்ல பாடல்.
1: அது இல்லாம நல்ல தத்துவ வரிகள். என்ன நதி என்ன
0: இயற்கையே வந்துட்டு
1: இயற்கையா அது வரி வருகிறது. வேரை அடித்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை. அரித்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும்.
0: அந்த இயற்கையை வர்ணிச்சு தத்துவத்தை ஏதோ சொல்ல வருகின்றார். வாழ்க்கை
1: தத்துவத்தை சொல்ல வருது. என்ன இது இதுவும் இருக்கும். சேற்று தாமரையில் பூவின் சிவப்பு தாமரையில் சேறு மணப்பதில்லை பூவின் ஜீவன் மணக்கிறது. அப்படி எல்லா வரிகளுமே
0: நல்ல வரிகள். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சாமுராய் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைந்திருப்பது திரைசி கானங்களோடு. திரைசி கானங்களில் தொடர்ந்து ரொஷாலி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் மேமா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்? உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? சரி, உங்களோட பாடல்
1: படத்தில்
0: நீங்கள் கேட்ட பாடலை
1: தருகின்றோம்
0: என்பது.
1: நல்ல
0: பாடல், நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், ரொஷாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் மிக்க அந்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: பதேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் திரைசு கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம். நிச்சயமா
0: ஓ நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
1: நாங்கள் சும்மா இருக்கின்றோம்.
0: என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக என்றார்.
0: இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று. சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புன்றோம்.
1: நன்றி
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிரமும் இணைந்திருந்த திரைசை கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.com.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Gala Gonesse Sasselil,
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodie et Tordbrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordbre, Tolevisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷ்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரு, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் அசாதாரண சம்பவங்கள் மற்றும் வன்முறைகளுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. பேலிக்கடை, நீர்கொழும்பு, பள்ளன் சேனை, குருவிட்ட, மகர மற்றும் மெகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து பேர் அவலங்கள் அரங்கறி வருகிறது. பள்ளன் சேனை போன்ற திறந்த வெளி முகாம்களை கூட ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற முதல் சம்பவத்தின் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து சென்றது. இது தொடர்பாக பொறுப்பு வாய்ந்த அமைச்சரான ஹர்ஷன நாணயக்காரவிடம் வினவிய போது அவர் சமூக ஊடகங்களில் இதனை சரியாக பார்க்கவில்லை என்றும், எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று தனக்கு தெரியாது என்றும் மிகவும் பொறுப்பற்ற முறையில் பதிலளித்தார். அத்துடன் நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு போதிய அதிகாரம் வழங்கப்படவில்லையா என்று கேட்டதற்கு, அதிகாரங்களை வழங்க வேண்டுமா என்பது பற்றியும் தனக்கு தெரியாது என கூறி தனது அறியாமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறான அனுபவமற்ற மற்றும் குழப்பமான நிலையில் உள்ள ஒரு அமைச்சரை கொண்டு நாட்டின் சிறைச்சாலை நிர்வாகத்தை சீராக நடத்த முடியுமா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது. சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள கடுமையான இட நெருக்கடி மற்றும் அடிப்படை வசதிகள் இன்மையே இது இத்தகைய வன்முறைகளுக்கு முக்கிய காரணமாகும். அரசாங்கத்தின் சமூக ஊடக பிரிவினர் மூலம் கைதிகளை கொல்லுங்கள் என்ற மிருகத்தனமான கருத்துக்களை பரப்பி சிறைச்சாலை அநீதியை நியாயப்படுத்த முயல்கின்றனர் என மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்று சபை உறுப்பினர் துமிந்த நாகமுவ சுட்டிக்காட்டினார். கைதிகளின் உரிமைகள் குறித்து தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் நோக்கில் மக்கள் போராட்ட இயக்கத்தினால் சனிக்கிழமை நடாத்தப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் சிறைச்சாலைகளில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலைகள் தொடர்பில் பார்க்கும்போது, அரசாங்கம் வழக்கம் போல தனக்கு எதிரான சட்டத்திட்டம் என்ற போர்வையினால் பின்னால் ஒழித்துக் கொள்ள முயல்கிறது. அரசு சேவையில் தனது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள இடங்களில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் வரை அதனை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து இது ஒரு சதித்திட்டம், நீதிமன்றங்களின் சதி நடக்கிறது, சிறைச்சாலைகளில் சதி நடக்கிறது என அரசாங்கம் சாக்குப்போக்கு கூற முற்படுகிறது. இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய இரு தினங்களில் சுயின விடுமுறையை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க கிராம உத்தியோகர்கள் தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே கிராம உத்தியோகர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நாம்தன ரணசிங்க இதனை தெரிவித்தார். கிராம உத்தியோகர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 ஆம் ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு நிகரான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. இருப்பினும் இதுவரை அந்த கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மற்றும் நாளை மறுதினம் சுயின விடுமுறை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்காது தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ளதாக நந்தன ரணசிங்க தெரிவித்தார். இதன்படி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்தியாவின் அண்டிய நாட்டுக்கு முன்னுரிமை எனும் வெளியுறவு கொள்கையில் இலங்கையுடனான உறவும் பங்களாதேஷுடனான உறவும் மிகவும் முக்கியமான முதன்மை பொருளாக விளங்குவதாக இந்திய பாராளுமன்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிலைக்குழுவின் முக்கிய கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையுடனான இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்கால நகர்வுகள் குறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய உறவுகள் குறித்து இந்த குழுவின் பதவி காலம் முழுவதும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய சசி தரூர், முன்னதாக வெளியுறவு செயலாளர் மற்றும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய தூதுவர்கள் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்களுடன் நிலைக்குழு ஆலோசனைகளை நடத்தியிருந்ததை நினைவூட்டினார். இலங்கையுடனான சமீபத்திய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் குறித்த தகவல்களை உள்ளடக்கிய இறுதி நிலைக்கட்ட ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான விரிவான ஆய்வறிக்கை தயாரிக்க அறிவிக்கப்பட்டு விரைவில் இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கை விவகாரத்தில் இந்தியாவின் கவலைகள் மற்றும் அனைத்து அம்சங்களையும் நிலைக்குழு மிகவும் தீவிரமாக அணுகி வருவதாக தெரிவித்த அவர், பாகிஸ்தான் மற்றும் சீனா தொடர்பான முந்தைய அறிக்கைகள் இன்னமும் நடைமுறையில் செல்லுபடியாகும் நிலையில் இருப்பதால் தற்போதைக்கு அவை குறித்து புதிய அறிக்கைகள் எதுவும் தயாரிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். அண்டிய நாடுகளுடனான உறவில் இலங்கைக்கு இந்தியா அளிக்கும் உயர்மட்ட முக்கியத்துவத்தை இந்த நகர்வு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டு முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ஆண்மையில் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனல்குமார திசநாயக்கவை சந்தித்தபோது மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் முன்வைத்ததுதான் இந்த நெருக்கடிக்கு முதன்மையான காரணமாக உருவெடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்திய தூதரக ரீதியிலான அறிவிப்பு முக்கியமானதொன்றாகும். ஏனெனில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தும் தம் கோரிக்கைகளை முன்வைத்த அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே இந்திய வெளியுறவு செயலாளர் அதே கோரிக்கையை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியது வெறும் தற்செயல் நிகழ்வாக பார்க்கப்படவில்லை. தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சி தலைவர்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் மாகாண சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு முறை குறித்து ஆராய திட்டமிடப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட திகதியை நிர்ணயிக்க வேண்டும் என பிரதான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி தெரிவுக்குழுவின் தலைவர் அமைச்சர் விஜித ஹேரத்திடம் இதுகுறித்து கலந்துரையாடி பதிலளிப்பதாக உறுதியளித்துள்ளார். இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜனாதிபதியிடம் கால எல்லை கோரப்பட்ட போதிலும் அதனை வழங்க மறுத்துள்ளார். அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்ய தவறினால் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டணி அவதானம் செலுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த கோரி சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுடன் நாடு தழுவிய ரீதியில் தொடர் மக்கள் சந்திப்புகளையும் போராட்டங்களையுமே ஒருங்கிணைக்க தமிழ் முஸ்லிம் கட்சிகள் முடிவு செய்துள்ளன. அதேவேளை முக்கிய செய்தி மூலங்களின் தகவல்களின்படி மாகாண சபை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதால் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக கட்டம் கட்டமாக மாகாணங்களுக்கான தேர்தலை நடத்துவது குறித்தும் அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இதன்படி முதற்கட்டமாக வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்களுக்கான தேர்தல்களை முதலில் நடத்துவது குறித்து அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் தீவிர ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சர்வதேசத்தின் ஆதரவு உள்நாட்டு அரசியல் கூட்டமைப்பின் கெடுபிடிகள் மற்றும் தேர்தல் முறைமை குறித்த யோசனைகளுக்கு இடையே மாகாண சபை தேர்தலை நடத்தியே ஆக வேண்டிய தார்மீக மற்றும் அரசியல் இக்கட்டான சூழ்நிலைக்கு தற்போதைய அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உத்திபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருநாட்டு பேச்சுக்களின் போது மீனவர் பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில், இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுக்களின் போது மீனவர் விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு தொடர்பான கோரிக்கைகளை மனிதாபிமான முறையில் அணுக இலங்கை அரசாங்கத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தனது விஜயத்தின் போது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, ஜனாதிபதி அனல்குமார திசநாயக்க, பிரதமர் ஹேரனி அமர்சூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தினார். இந்த சந்திப்புகளின் போது டிட்வா புயல் பாதிப்புகளுக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்தியா வழங்கி வரும் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி திட்டம் உட்பட பல்வேறு கூட்டு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இருதரப்பும் திருப்தியை வெளியிட்டுள்ளன. மேலும் ரயில்வே திட்டங்களுக்காக 250 மில்லியன் டாலர் மற்றும் கால்நடை பராமரிப்பு முன்னுரிமை துறைகளுக்காக 100 மில்லியன் டாலர் மதிப்பிலான இரு இந்திய ரூபாய் கடனுதவி ஒப்பந்தங்கள் அதிபர் திசாநாயக்க முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மனித புதைகுழிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மூதூர் படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கங்களுக்கு அழுத்தம் பிரிவிக்க வேண்டும் என்றும் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் அந்த நாட்டு வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை ராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்திருந்த வேளையில் 2006 ஆண்டு ஆகஸ்ட் 4 தேதியன்று அசன் எகைன்ஸ்ட் ஹங்கர் என்ற அமைப்பின் 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் அதற்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் வெளியுறவு அலுவலகத்தின் பாராளுமன்ற விவகார செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது இலங்கையின் மனித புதைகுழிகள் விவகாரத்தில் பிரித்தானிய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மூதூர் படுகொலைகள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் வெளியுறவு அலுவலகத்திடம் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் வலியுறுத்தினார். குறிப்பாக ஜால் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் பிரஸ்தாபித்த உமாகுமாரன் பாராளுமன்ற அமர்வில் தான் இதுபற்றி உரையாற்றியதன் பின்னர் அந்த மனித புதைகுழியிலிருந்து குழந்தைகள் உள்ளடங்களாக 400 மேற்பட்ட மனித எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அதேபோன்று இந்த விவகாரங்களில் உள்நாட்டு பொறிமுறைகள் தொடர்ந்து தோல்வியடைத்திருக்கும் நிலையில் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளை சர்வதேச கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். அதேவேளை மனித புதைகுழிகள் பாதுகாப்பு மற்றும் விசாரணைக்கான போன் மவுத் நெறிமுறை குறித்து விளக்கம் அளித்த உமாகுமாரன் பிரித்தானிய வெளியுறவு பொதுநிலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் போன் மவுத் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து போன் மவுத் நெறிமுறையின் அடிப்படையில் செயற்படுவது குறித்து பரிசீலிக்குமா என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மரபணு மாதிரிகளின் ஊடாக மனித எச்சங்கள் யாருடையவை என்பதை அடையாளம் காணும் செயன்முறைக்கு வெளியுறவு அலுவலகம் ஆதரவளிக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுபாகிம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் தமது மத்திய குழுவில் ஆராய்ந்து தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் பதிலளித்துள்ளார். இலங்கை தமிழிசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை எனும் பெயரில் இணைந்து செயற்படுவதற்கு இணங்கியிருந்த நிலையில் அந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் கடந்த வாரம் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்தியிருந்தனர். இந்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்வாங்கப்பட்டிருக்காத நிலையில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் சந்தித்த வேளையில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ரவூப் ஹகிம் தன்னிடம் கோரிக்கை விடுத்ததாக கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த நிலைப்பாட்டை மலேக மற்றும் முஸ்லிம் கட்சிகள் எதிர்க்கவில்லை. ஏனைய கட்சிகளும் இணங்குவது போல் உள்ளது. எனவே இதில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என ரவூப் ஹகிம் கஜேந்திரகுமாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார், தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்வதில் எமக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் அதனூடாக நீங்கள் எந்தெந்த விடயங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்ற விவரங்கள் அடங்கிய அழைப்பை நீங்கள் எமக்கு உத்தியபூர்வமாக அனுப்பி வைத்தால் அதனை எமது கட்சியின் மத்திய குழுவில் சமர்ப்பித்து உரிய தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். இது இவ்வாறு இருக்க ஏற்கனவே அண்மையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது தனிப்பட்ட மற்றும் கட்சி சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களை தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் சேர்க்காமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டையை நானும் தெரியப்படுத்தியிருந்தேன் என கஜேந்திரகுமாரிடம் மனோகணேசன் கூறியதாகவும் அறிய முடிகிறது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் ராஜபக்சேலுக்கும் இடையில் தொடர்புண்டு என்று அரசாங்கம் குறிப்பிடலாம். தமது இயலாமை மற்றும் பலவீனத்தை பெரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ராஜபக்ஷக்கள் ஒருபோதும் வன்முறையை கட்டவிழ்த்து விடவில்லை. அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக வன்முறையை கையில் எடுக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கொட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் பூகோள ரீதியிலான தாக்கங்கள் பொருளாதார பாதிப்பை தீவிரப்படுத்தியிருந்தது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் மக்கள் எமது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தினார்கள். நாங்களும் பதவி விலகினோம். நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் அப்போதைய ஜனாதிபதி கொட்டாபய ராஜபக்ஷ வன்முறையை கையில் எடுக்கவில்லை. ஜனநாயக போராட்டங்களுக்கு மதிப்பளித்து அவர் பதவி விலகினார். அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக இளைஞர்கள் மீதும் போராட்டக்காரர்கள் மீதும் அரசு தாக்குதலை பிரயோகிக்கவில்லை. இந்த அரசாங்கம் ஜனநாயகம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சூட்சுமமான முறையில் முடக்குகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலை கட்டமைப்பில் காணப்படும் பலவீனம் மற்றும் நிர்வாகத்தின் தோல்வி தற்போதைய மோதல்களாக வெளிப்படுகிறது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்களுக்கும் நாமல் ராஜபக்சேவுக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் குறிப்பிடலாம். தமது இயலாமை மற்றும் பலவீனத்தை பிரிதொரு தரப்பின் மீது சுமத்துவதில் அரசாங்கம் தேர்ச்சி பெற்றுள்ளது. சிறைச்சாலை கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கும் உயிரிழப்புகளுக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் ரஜிசநாயக்க 2022 ஆண்டு காலப்பகுதியில் குறிப்பிட்டார். ஆகவே தற்போது அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றார். அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் அகில இலங்கை ஜம்மத்துலாவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது.
1: அகில இலங்கை ஜமைத்துல் உலமாவின் தலைமையகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நானேக்கார், பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, சமய மற்றும் கலாசார் அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர், அகில இலங்கை ஜமைத்துல் உலமா சபையின் தலைவர் MIM ரிஸ்மி முக்தி, பொதுச் செயலாளர் அஷேக் அர்கம் நுராமித் உள்ளிட்டவர்கள் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர்.
2: உங்களுக்கு தெரியும், நாம் அரசியலமைப்பு திருத்தத்தையும் நீதித்துறை திருத்த சட்டமூலத்தினையும் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளோம். எனவே மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பை நாம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளோம். அந்த விழிப்புணர்வின் ஒரு பகுதியாக நாம் மகாநாயக்க தேரர்களை சந்தித்துள்ளோம், கர்தினால் ஆண்டகையையும் சந்தித்துள்ளோம். இன்றைய தினம் நாம் இந்த இடத்திற்கு வந்து இவர்களை சந்தித்துள்ளோம். இலங்கை ஜம்யத்துல் உலமாவுக்கு இதனை நாம் தெளிவுபடுத்தினோம். அவர்கள் கவனமாக செவிமடுத்தனர். கவனமாக செவிமடுத்துவிட்டு மக்களுக்கு நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை எமக்கு வழங்கியுள்ளனர். நாம் காரணங்களை தெளிவுபடுத்தினோம். அது மாத்திரமன்றி இது குறித்து நாம் மேலும் பல விடயங்களை பேசினோம். அதாவது நாட்டில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், பள்ளிவாசல் பிரச்சனைகள், மத வழிமுறையை தொடர்வதில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். அரசாங்கமாக நாம் இவற்றுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் தீர்வுகளை மிக தேவையோடும் ஆர்வத்தோடும் முன்னெடுப்பதாக அவர்களுக்கு வாக்களித்தோம். எனவே நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும்.
3: அகில இலங்கை ஜம்யத்துல் தலைவர் உட்பட அவர்கள் தரப்பில் இருந்து பல்வேறு விடயங்கள், முஸ்லீம் சமூகம் சார்ந்த பல்வேறு விடயங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்துரையாடப்பட்டன. அதே போன்று தற்போது எமது நாட்டில் முஸ்லீம் சமூகத்துக்குள் பேசுபொருளாக உள்ள பல விடயங்கள், குறிப்பாக பள்ளிவாயல்கள் சார்ந்த விடயம், அல் குர்ஆன் சார்ந்த விடயம், இன்னும் பல விடயங்கள் இங்கே கலந்துரையாடப்பட்டன. அந்த விடயங்கள் பற்றியும் எதிர்காலத்தில் கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் எமது அமைச்சர் அவர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே கருத்துரைத்தார்.
0: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆளும் கட்சி தோற்கடித்த போதிலும் அடுத்தடுத்து நாட்டில் ஏனைய சிறைச்சாலைகளிலும் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசம்பாவி

மெகசின் சிறைச்சாலை, குருவிட்ட சிறைச்சாலை மற்றும் பள்ளஞ்சேனை சிறைச்சாலை என நாட்டின் பல சிறைச்சாலைகளிலும் அடுத்தடுத்து பாரிய அசம்பாவிதங்களும் மோதல்களும் வெடித்தது. நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்த போதிலும் சிறைச்சாலைகளின் மோதல்களும் அசம்பாவிதங்களும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. அன்று அமைச்சரை காப்பாற்றுவதற்காக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து சிறைச்சாலை அமைப்பின் கீழ் சீரழிவை மறைத்து பாதுகாத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அமைப்பின் தோல்வியை மறைக்க முற்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதிகள் எந்த முகத்துடன் இனி பொதுமக்களுக்கு முன் செல்லப் போகிறார்கள்? அவர்களுக்கு சிறிதேனும் வெட்கம் இல்லையா? நாங்கள் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எந்த ஒரு தனிப்பட்ட துவேசத்தின் காரணமாகவும் கொண்டு வரவில்லை. சிறைச்சாலை அமைப்பினுள் காலம் காலமாக புரியோடி போயிருக்கும் தீவிரமான நெருக்கடிகள் காரணமாகவே கொண்டு வந்தோம். உண்மையில் 10,000 அல்லது 11,000 கைதிகளை மட்டுமே வைக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட எமது நாட்டின் சிறைச்சாலைகளில் இன்று 35,000 முதல் 40,000 பேர் அடைக்கப்பட்டுள்ளனர். இது இன்று நேற்று உருவான பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக இருக்கும் பிரச்சனை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் ஜனாதிபதி பதவியை கைப்பற்றி பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மையை பெற்றது. பழைய முறைமையை மாற்றுவோம், அமைப்பை சீர்திருத்துவோம் என்ற வாக்குறுதியை அளித்தே ஆகும். ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலமாகியும் அந்த பழைய முறையில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். இலங்கையின் உத்தியபூர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 6.59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 6.45 பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட கையிருப்பு ஜூலையில் 133 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 2.1% வளர்ச்சியாகும். இதேவேளை நாட்டில் தங்க கையிருப்பும் ஜூலை மாதத்தில் 1 மில்லியன் டாலராக அதிகரித்து 192 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்று அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம், துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான ஒரு கோட்பாடாகும். அந்த கோட்பாடுகள் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மாறுவதில்லை. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்துவத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் ஒவ்வொரு சட்டத்தரணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசா பிரி வலியுறுத்தினார். இந்த விடயம் குறித்து அலிசா பிரி அவரது உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்பது ஒரு பாரம்பரிய தொழிற்சங்கம் அல்ல, மாறாக சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதும் மேலும் பலப்படுத்துவதுமே அதன் முதன்மை பொறுப்பாகும். முறையான அதிகார பரவலாக்கம் இன்றி சட்டத்தின் ஆட்சியை பேண முடியாது. அதேபோன்று சுயாதீன நீதித்துறையின்றி அதிகார பரவலாக்கத்தை மேற்கொள்ள முடியாது. நீதித்துறையின் சுயாதீனத்துவம் இல்லாவிடின் சட்டத்தின் ஆட்சி என்பது வெறுமனே ஒரு விருப்பமாக மாத்திரமே எஞ்சியிருக்கும். நீதித்துறையினால் அதன் சுயாதீனத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பகிரங்கமாக முன்வர முடியாது. நீதித்துறையின் அதிகாரம் என்பது தீர்ப்புகளை வழங்குவதிலேயே தங்கியிருக்கிறது. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதன் குரலாக செயற்பட வேண்டிய கடமை சட்டத்தணிகள் சங்கத்துக்கே இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி, அதிகார பரவலாக்கம் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பவற்றை பாதுகாக்க வேண்டுமாயின் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றிலிருந்து வரும் நேரடி மற்றும் மறைமுக தலையீடுகளை எதிர்கொள்வதற்கு சட்டத்தணிகள் சங்கம் தயாராக இருக்க வேண்டும். சட்டத்தணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் மாத்திரம் சட்டத்தணிகள் சங்கம் அதன் அரசியலமைப்பு சார் கடப்பாட்டிலிருந்து பின்வாங்கிவிட முடியாது. அதேபோன்று நீதித்துறையின் சுயாதீனத்துவம் என்பது நிறைவேற்று அதிகாரத்தினால் நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை அல்ல, மாறாக அது பல தலைமுறைகளின் தியாகம், துணிச்சல் மற்றும் போராட்டம் என்பவற்றின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான ஒரு கோட்பாடாகும். அந்த அரசியலமைப்பு கோட்பாடு தமது பதவி மற்றும் பதவி உயர்வையும் தனிப்பட்ட வசதிகளையும் பணயம் வைப்பதற்கு தயாராக இருந்த நீதிபதிகளின் துணிச்சல் மூலமே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் அரசியலமைப்பு சார்ந்த பல்வேறு போராட்டங்களின் போது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பலர் சட்டத்தரணிகளுடன் தோளோடு தோல் நின்று குரல் கொடுத்தார்கள். அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு அரசியலமைப்பு கோட்பாடுகள் மாறுவதில்லை. அவற்றில் அன்று எது சரியாக இருந்ததோ அதுவே இன்றும் நாளையும் சரியாக இருக்கும். இவ்வாறானதொரு பின்னணியில் நீதித்துறையின் சுயாதீனத்துவத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பது சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொறுப்பு மாத்திரமல்ல, மாறாக அது ஒவ்வொரு சட்டத்தரணியினதும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார்.
தற்போதைய தொழில்நுட்பத்திற்கு பொருந்தாத 30 ஆண்டுகள் பழமையான அரச வேதன முறைமையை மாற்றுவதற்கான நிதி அமைச்சகம் புதிய அரச வேதன முறைமைக்கான

விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றின் தகவலின்படி அரசு நிறுவனங்களுக்கான வேதன முறைமையின் வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் செயலாக்கத்திற்கான கொள்முதல் என்ற கேள்விப்பத்திர அறிவிப்பை நிதி அமைச்சின் மாநில கணக்குகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. தற்போதைய ஜிபிஎஸ் முறைமை 1996 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அமைச்சகங்கள், திணைக்கழகங்கள், சிறப்பு செலவின அலகுகள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் சில சட்டபூர்வ நிறுவனங்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய முறைமையின் கீழ் பல்வேறு குறைபாடுகள் உள்ளது. இதன் பலவீனமான பாதுகாப்பு நெறிமுறைகள் கையாளுதல் மற்றும் வேதனம் தொடர்பான மோசடி அபாயங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இது அரசு நிதிக்கூறுகளின் நம்பகத்தன்மையை மற்றும் செயல்திறனை குலைக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய முறைமையில் ஒருங்கிணைந்த மனித வளம் மற்றும் வேதன முகாமை தளமாக செயற்பட தேவையான நிகழ்வு தன்மையும் அளவிடக்கூடிய தன்மையும் இல்லை. இதனால் நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் தடைபடுகிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொழில்நுட்ப ரீதியில் மேம்பட்ட பாதுகாப்பான மற்றும் ஒருங்கிணைந்த வேதன செயலாக்க முறைமைக்கு மாறுவதற்கான தேவை அவசரமானது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ அரச பங்களாக்களை பயன்படுத்துவதில்லை என்ற தீர்மானத்திற்கு அமைவாக கொழும்பில் அமைந்துள்ள 7 அரசுக்கு சொந்தமான பங்களாக்களை பயனுள்ள பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு யோசனைகளை கோரியுள்ளது. ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க சமர்ப்பித்த அமைச்சரவை பாத்திரத்திற்கு அமைய 24 பங்களாக்களை பொது தனியார் பங்களிப்பு அடிப்படையில் 30 வருட காலத்திற்கு குத்தகைக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 7 பங்களாக்கள் தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய பங்களாக்களை இவ்வாறு உணவகங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக குத்தகைக்கு விடப்பட உள்ளது. இதற்கான பிரேரணைகளை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 25 தேதி பிற்பகல் 2 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்து 3 முக்கிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயவிற்கு கடிதம் எழுதியுள்ளனர். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க திம்பட்டுவாவே ஸ்ரீ சித்தாந்த ஸ்ரீ சுமங்கல தேரர் இதனை தெரிவித்துள்ளார். சுதந்திர சட்டத்தணிகள் இயக்கம் மற்றும் தினன தகுன சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் காண்டி நகரில் மகாநாயக்க தேரரை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது இலங்கையின் சட்டங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி செயற்படும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பணிகளை மகாநாயக்க தேரர் பாராட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லையை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் உத்தரவுக்கு அமைவாக 22 அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி வரும் புதன்கிழமை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தின்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 65 திருத்தப்பட்டுள்ளது. எனினும் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற வேண்டிய திகதியானது அவருக்கு 67 வயதாகும் திகதி அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளிலிருந்து 6 நிறைவடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முதலில் வருகிறதோ அந்த திகதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நகர்வு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள கூட்டு எதிர்கட்சியின் ஏற்பாட்டாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் நாட்டின் அரசியலமைப்பிற்கு அமைவாக இத்தகைய மாற்றங்களை மேற்கொள்ளவே முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளை நினைவூட்டிய அவர், ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் நேரடியாகவோ அல்லது நலம் சார்ந்த பிணைப்போ உள்ள எந்த ஒரு அரசு அதிகாரியும் அது தொடர்பான முடிவுகளிலோ அல்லது வாக்களிப்பிலோ பங்கேற்க முடியாது என்றும், மீறினால் 7 சிறை தண்டனை அல்லது 1,000,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 162 பிரிவின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அரசு அதிகாரிகள் என்ற வரையறைக்குள்ளேயே அடங்குவதால் தங்களின் சொந்த ஓய்வு பெறும் வயது தொடர்பான இந்த விவகாரத்தில் தீர்மானம் எடுக்கும் சட்ட ரீதியான அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு கிடையாது என்றும் பீரிஸ் விளக்கம் அளித்துள்ளார்.
நோர்வுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் அஸ்வசம ஊழல் மோசடி தொடர்பில் மேலும் 2 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சென்றடைய வேண்டிய அஸ்வசம கொடுப்பனவை தங்களது மற்றும் உறவினர்களின் வங்கிக் கணக்குகளில் முறைகேடாக வரவு வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 11 அரசு ஊழியர்களில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 2 அதிகாரிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் கேட்டன் கல்வி வலயத்தைச் சேர்ந்த 6 ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறை அலுவலக ஊழியர் ஒருவர் தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய அதிகாரிகளுக்கு எதிராக கேட்டன் காவல்துறையின் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அஸ்வசம திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் முறையான விசாரணைகளை செய்வதுடன் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த செயற்பாட்டின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நோர்வுட் தலவாக்கலை பகுதியில் அஸ்வசம திட்டத்தின் நிதியை தவறாக கையாண்ட விடயத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை வெளியிட வேண்டும். ஏனெனில் தங்களுடைய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக செயற்பட வேண்டியவர்கள் இவ்வாறு முறை தவறி நடந்துள்ளமை அந்த சமூகத்தின் ஏனைய அரசு அதிகாரிகளுக்கும் அவப்பெயரை கொண்டு வருகிற ஒரு செயலாகும். அரசு சேவைகளில் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என நாம் கடந்த பல காலமாக போராடி வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. வயது முதிர்ந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், வருமானம் குறைந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த திட்டத்தின் நிதியை கையாடல் செய்தவர்களை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். ஏனெனில் தங்களுடைய அன்றாட பசியை போக்குவதற்காகவும் தங்களுடைய சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தங்களுடைய நோய்க்கான மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்குமே இந்த நிதி பயனாளிகள் பெறலாறும் செலவு செய்யப்பட்டது. அதனை இல்லாமல் செய்து தங்களுக்கு தேவையானவர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் இதனை வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது. மேலும் நாம் பலமுறை இந்த அஸ்வசம திட்டத்தில் வசதியானவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை பாராளுமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டிய பொழுது அவர்கள் எமக்கு கொடுத்த பதில் அவ்வாறான தவறுகள் நடைபெறவில்லை, சரியானவர்கள் இனம் காணப்பட்டே வழங்கப்படுவதாக கூறினார்கள். ஆனால் இன்று கோடிக்கணக்கில் நிதி மோசடி செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பாக இன்னும் எத்தனை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் தராதரம் பார்க்காமல் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். சட்டங்கள் போதாவிட்டால் புதிய சட்டங்களை பாராளுமன்றத்திற்கு அரசாங்கம் கொண்டு வந்தால் அதனை நாம் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார். பொரளி மயசின் சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை சுவரை தாண்டி வீசி எறிய முயன்ற 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பேஸ்லைன் வீதியில் உள்ள மெகசின் சிறைச்சாலை சுவருக்கு அருகில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட திடீர் நடவடிக்கைகளின் போது குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதிகளுக்கு வழங்க முயன்ற அந்த பொருட்களிலிருந்து பல்வேறு பொருட்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 22 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 2 மில்லிகிராம் குஷ் போதைப் பொருள், 250 கிராம் புகையிலை இலைகள், 2 சிறிய கையடக்க தொலைபேசி, 2 கையடக்க தொலைபேசி மின்னெட்டிகள், 10 லைட்டர்கள், 2 ஜோடி காதணிகள் என்பன அடங்குகிறது. கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பு 14 சேர்ந்த 29 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறிவிட்ட பல்லன் சேன மற்றும் புதிய மெகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை நிர்வாகத்தினால் தற்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையை இவ்வாறு கிடைக்கப் பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் F.U. Woodler குறிப்பிட்டுள்ளார். ரத்மலான ஞானேந்திரா வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி இருமாடி வீடொன்றை இலக்கு வைத்து 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டிருந்தது. அதில் 1 கைக்குண்டு வெடித்து சிதறியதுடன் வெடிக்காத மட்டைய கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் இருந்து போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த கல்கிஸ போலீஸ் நிலைய அதிகாரிகள் நேற்று மொரட்டுவ மற்றும் ரத்மலான பகுதிகளில் வைத்து 4 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21, 26, 28 மற்றும் 30 வயதுடையவர்கள் என்பதுடன் அவர்கள் மொரட்டுவ மற்றும் ரத்மலான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
குட்ட செயல்கள் மற்றும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தினசரி விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் ஒரே நாளில் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது நாடு முழுவதும் 33,024 நபர்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 15 பேரும் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த 135 பேரும் அடங்குவர். மேலும் வீதி ஒழுங்குகளை பேணும் வகையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் மது போதையில் வாகனம் செலுத்திய 65 பேரும் ஆபத்தான முறையில் அலட்சியமாக வாகனம் செலுத்திய 68 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 4,189 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனா்.

0: எந்த அரசாங்கத்தின் கீழ் நியமனங்கள் சேவை நீட்டிப்புகளை பெற்றாலும் நீதிபதிகள் சுயாதீனமாகவே செயற்படுவதாக ஜனநாயக இடதுசாரிகளின் தலைவர் வாசுதேவ நாணேக்கர் தெரிவித்துள்ளார்.
1: இது இவர்கள் காட்டுகின்ற அளவுக்கு பாரிய பிரச்சனை அல்ல. ஜே ஆர் ஜெயவர்தன தனது புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்த போது பல நீதியரசர்களை உயர்நீதிமன்றத்தில் அவர்களாகவே மீண்டும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு அழைக்கவில்லை. புதிய அரசியலமைப்பின் கீழ் அவர்களை நீக்க வேண்டி ஏற்பட்டது. அடுத்ததாக பார்த்தால் நெவில் சமரகோ, ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று குழுவில் இருந்தோருவர். அவரை உயர்நீதிமன்ற பிரதம நீதியரசராக நியமித்தார்கள். ஆனால் நெவில் சமரகோ அங்கு சென்ற பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இருந்த தொடர்பை மனதிலிருந்து அகற்றி தனது நியாயமான தீர்ப்பை வழங்கினார். அப்போது நெவில் சமரகோனுக்கு எதிராக ஜே ஆர் ஜெயவர்தன செயற்பட தொடங்கினார். குற்றப்பிரேரணையை கொண்டு வரவும் முயன்றார். அதனால் நெவில் சமரகோன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டார். நீதிபதி ஆசனத்திற்கு சென்ற பின்னர் ஒருவர் தன்னை நியமித்த அரசாங்கத்திற்கு சாதகமாகவே செயற்படுவதில்லை. தனது மனசாட்சி, சட்டம், நீதி, நாட்டின் பொதுவான கருத்து ஆகியவற்றை கருதியே செயற்படுகின்றார்கள். இந்த நீதிபதிகளின் சேவை காலம் நீட்டிக்கப்பட்டாலும் உயர் நீதிமன்றத்தில் தமது பணிகளை மிகவும் நியாயமாகவும் நீதியாகவும் செய்வார்கள்.
0: வேலிகம மணல்கம கடற்கரை பகுதியில் சர்ஃபிங் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த துனிசிய நாட்டைச் சேர்ந்த 21 வயதுடன் சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் இன்று கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துனிசியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று நேற்று மணல்கம பகுதியில் உள்ள பழைய கடற்கரையில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்போது கடலில் வீசிய பலத்த காற்று மற்றும் சீரற்ற அலை காரணமாக குறித்த வாலிபர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். அவரை கண்டுபிடிப்பதற்காக கடற்படை, போலீஸ் உயிர்காப்பு பிரிவு மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதிலும் பலன் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் காணாமல் போன சுற்றுலா பயணியின் சடலம் இன்று பழைய கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளின் போது உந்துருளிகளுக்கான தரமற்ற 431 தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த தரமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தரமற்ற முறையில் 3500 தலைக்கவசங்களை தயாரித்த 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார். தேசிய வீதி பாதுகாப்பு பேரவையின் தலைவர் மஞ்சுளா குணரத்னவின் தகவல்களின்படி ஆண்டுதோறும் வீதி விபத்துகளால் 2500 பேர் வரை உயிரிழப்பதாகவும் அதில் சுமார் 1000 மரணங்கள் ஒன்றுள்ள விபத்துக்களாலேயே ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் குறும்செய்தி செயலிகள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அளவிலான இணைய பணப்பறிப்பு மோசடி குறித்து இலங்கை கணனி அவசர நிலை ஆயத்தக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கை இந்தியாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதுவரை திரட்டப்பட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்படுபவர்களின் விவரங்களை முன்னதாகவே திரட்டும் மோசடிக்காரர்கள் கவர்ச்சிகரமான பெண்களின் புகைப்படங்களை கொண்ட இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மூலம் ஹாய் என குறுந்தகவல் அனுப்பி பேச்சை ஆரம்பிக்கின்றனர். சில நாட்கள் நம்பிக்கை ஏற்படுத்திய பின்னர் அவர்களின் அந்தரங்க படங்கள் அல்லது காணொலி அழைப்புகளை பதிவு செய்து பணத்தை தராவிட்டால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி வைப்பதாக மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர். எனவே அறிமுகமில்லாத சமூக வலைதள கணக்குகள் அல்லது தொலைபேசி இலக்கங்களிலிருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை நிலையங்களில் அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தமிழ் மொழி மூலம் 73,723 பரீட்சார்த்திகளும் சிங்கள மொழி மூலம் 220,366 பரீட்சார்த்திகளும் தோற்றியிருந்தன. நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் தரமாய்ந்த புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தரமாய்ந்த புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை ஒரு மாதத்திற்குள் வெளியிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: நாளை ஆரம்பிக்க உள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 5 வரை நாடளாவிய ரீதியில் பரீட்சை நடைபெறவுள்ளது. பரீட்சார்த்திகளை பரீட்சை நிலையங்களுக்கு ஒரு மணி நேரம் முன்பே வருகை தருமாறு பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 372,310 பரீட்சார்த்திகள் தோற்றுள்ளனர். பாடசாலை பரீட்சார்த்திகள் 264,496 பேரும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 107,814 பேரும் இதில் அடங்குகின்றனர். நாடுளாவிய தேதியில் 2,532 பரீட்சை மத்திய நிலையங்களில் இம்முறை பரீட்சை நடைபெறவுள்ளது. பரீட்சை மத்திய நிலையங்களில் விசேட பாதுகாப்பு வெளித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளநாயகம் தெரிவித்தார்.
2: கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையிலே தொடர இருக்கிறது. பரீட்சைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக மண்டபத்துக்கு சென்று விட்டால் பல பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரீட்சார்த்திகள் நீங்கள் உங்களுக்கான வினாபத்திரங்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் உங்களுடைய சரியான சுட்டெட்களை உங்களுடைய வினாபத்திரங்களிலே குறிப்பிடுவதிலே கூடிய கவனம் செலுத்துங்கள். அது தொடர்பாக பாடசாலைகள் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கும். மேற்பார்வையாளர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அரை மணித்தியாலத்துக்கு முன்பதாக பரீட்சார்த்திகளை பரீட்சை மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்க சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்பதாக பரீட்சை மண்டபத்துக்கு உங்களுக்குரிய அறைக்குள்ளே உங்களுக்குரிய சுட்டன் இடப்பட்டிருக்கின்ற அந்த இருக்கையிலே அமர்ந்து அனுமதி அட்டைகளை முன்கூட்டியே கையொப்பம் பெற்றுக் கொள்வதன் மூலமாக ஆறுதலாக பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
1: இம்முறை பரீட்சைக்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டைகள் எவை? தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், கடவுச்சீட்டு ஆகியவை செல்லுபடியாகும் என்பதுடன் அவற்றை தினமும் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்.
2: அனுமதி அட்டைகளுடைய தேவை கருதி ஏதேனும் தேவைக்காக மீளவும் அனுமதி அட்டைகள் தேவைப்படும் பட்சத்திலே பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அடையாள பத்திரங்களை பொறுத்தளவிலே தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, இந்த மூன்று மட்டுமே உயர்தர பரீட்சைக்கான ஆளடியாள பத்திரங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும்.
1: பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்ல முடியாத பொருட்கள் எவை?
2: பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்லக்கூடாததான எந்த விதமான ஒரு பொருளையும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது. நீங்கள் பரீட்சைக்காக கொண்டு செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எழுது கருவிகள் உள்ளிட்ட பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு இலத்திரனியல் சாதனத்தையோ, அது செல்லிட தொலைபேசியாக இருக்கலாம், ஸ்மார்ட் கடிகாரங்களாக இருக்கலாம், வேறும் ப்ளூடூத் போன்ற சாதனங்களாக இருக்கலாம், வேறும் இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம், இவற்றுள் எதனையோ எதுவித குறிப்பையோ நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே எடுத்து செல்லக்கூடாது. பரீட்சைக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகள் ப்ளூடூத் உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற முழு காலப்பகுதியிலும் தமது காதுகள் இரண்டும் தெளிவாக தெரியக்கூடிய விதத்தில் பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன.
1: பரீட்சைக்காக முன்னெடுக்கப்படும் விசேட சேவைகள் என்ன? பரீட்சை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் அதற்காக விசேட அனர்த்த முகாமைத்துவ திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. வளிமண்டல மிக திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட நிறுவனங்கள் இதில் இணைந்து செயல்படவுள்ளன. இதனிடையே அனர்த்த நிலைமை ஏதேனும் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அனர்த்தங்கள் ஏற்படும் போது 117 என்ற அவசர அழைப்பு இலக்கம், 0113-6681-19, 0113-6680-26, 0113-6680-32 மற்றும் 0113-6680-87 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும்.
0: இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 64 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. மொத்த நோயாளர்களில் 52.94%, அதாவது 47,136 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் கம்பஹா மாவட்டம் அதிக மதிப்பு பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதுடன் அங்கு 18,922 நோயாளர்கள் பாதிப்பாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,679 நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 6,298 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் 3,569 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,973 ஆகும். இதனிடையே ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 7 நாட்களில் மட்டும் 3,686 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோய் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவு டெங்கு அதி அபாய வலயங்களாக சுகாதார பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இரவு பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கிருஷ்ணகிரி, காஷ்லி புவனேஸ்வரில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75000 dit Paris.
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesse.
5: Meledige todarbugalukku VT Cash and Carry Paris La Chapelle todarbu tolebisi ilakkam 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

தொடரும் இந்திய செய்திகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதானி கூகுள் நிறுவனங்களிடம் இளைஞர்களின் தரவுகள் ஒப்படைக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி நேற்று குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறு வரையறை குறித்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்து கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் டிவிகே எஸ் இளங்கோவன் பேசியுள்ளார். தொகுதி மறு வரையறை மசோதாவை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆலோசித்து வருகிறது. இந்தியாவில் சில வாரங்களாக நடித்த இளைஞர் போராட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கடும் நெருக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய தேர்வு தாள் கசிந்ததால் போராட்டம் தொடங்கியது. பின்னர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பற்றியும் அதில் பேசப்பட்டது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வழிநடத்திய போராட்டத்தால் இந்த கல்வி அமைச்சர் சென்ற மாதம் 25ஆம் தேதி பதவி விலகினார். தேர்வு தாள் கசிவுக்கான தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது. சில நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை காவல்துறை கைவிட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவை கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடையாளம் கண்டது, இணையதளம் முடக்கப்பட்டது போன்றவை குறித்த அக்கறைகளும் எழுந்துள்ளது. நாட்டில் இளைஞர்களுடன் தொடர்ந்து பேசியிருப்பதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கூறியிருக்கிறது. மாற்றங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க இருப்பதாகவும் அது கூறுகிறது. போராட்டங்கள் பெரும்பாலும் ஓய்ந்திருந்தாலும் இளைஞர்களுடைய அதிருப்தி குறைந்ததாக தெரியவில்லை. இந்திய அரசாங்கத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நெருக்குதல் தொடர்கிறது. மேற்கு வங்க பேரவைத் தேர்தலுக்கு பிந்திய வன்முறை மற்றும் பிறரை அச்சுறுத்தி பணம் பறித்த குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ சனத் டே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் வழியில் கல்வி பயின்ற காவலர்களுக்கும் பிஎஸ்டிஎம் சட்ட முன்னுரிமையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தினார். பெங்களூருவில் மனைவியை கொன்றுவிட்டு பீகாருக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் 24 வயதுடைய இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜூலை 25ஆம் தேதி பெங்களூருவில் கும்பலஹோடு பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தீரஜ் குமார் தம் மனைவி ரீமா குமாரியை துணியால் கழுத்தை நெரித்து கொன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் உடலை படுக்கை விரிப்பில் சுற்றி வைத்துவிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிகிறது. பீகார் மாநிலத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவியிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் சுமார் 10 மாதங்களுக்கு முன் ரீமாவின் குடும்பத்தினருக்கு தெரியாமல் பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்தனர். பெங்களூருக்கு வந்த பிறகு ரீமா சமூக ஊடகங்களுக்காக காணொலிகள் தயாரிப்பதில் அதிக நேரம் செலவிட்டார். அதனால் இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது. சம்பவம் நடந்த நாளில் வீட்டுக்கு திரும்பிய தீரஜிக்கு உணவு தயாரிக்கப்படவில்லை. இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் எழுந்தது. ரீமா முதலில் மரக்கட்டையால் தாக்கியதாகவும் அதன் பிறகே துணியால் அவரது கழுத்தை நெரித்ததாகவும் தீரஜ் கூறியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் வீட்டு உரிமையாளர் அறைக்கு சென்றார். கழிப்பறை அருகே ரீமாவின் உடல் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகேயுள்ள பிலாக்குறிச்சி கிராம மக்கள் குடிநீருக்காக கடந்த 45 நாட்களாக அல்லல் படும் நிலை உருவாகியுள்ளது. உப்பு நீரும் சுண்ணாம்பு நீரும் அருந்தும் அரியலூர் மாவட்ட மக்களுக்கு தற்போது அந்த நீரும் கூட இல்லாமல் கிணறு மற்றும் ஏரி குளங்களில் சேறும் சகதியுமாக தேங்கி கிடக்கும் நீரை அருந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. அசாமில் பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் 1.55 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டத்தில் மலை பகுதியில் நேற்று காலை பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 11 பேர் காயமடைந்துள்ளனர். இந்தியா உட்பட ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையில் வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. லின்சே ஒக்ரஹாம் ரஷ்ய ஈரான் தடை சட்டம் 2026 என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த இரு கட்சி ஆதரவு மசோதா மீது மேலவையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 86 MPக்கள் ஆதரவாகவும் 11 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். அதிக உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேறியது. இந்த மசோதா ஆளும் குடியரசுக் கட்சியின் மேலவை உறுப்பினரான இருந்த லின்சே கிரஹம் மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ரிச்சர்ட் ப்ளூமெத்தல் ஆகியோர் சார்பில் கொண்டுவரப்பட்டது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு அண்மையில் மேற்கொண்ட பயணத்தின் போது கிரஹாம் திடீரென உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மசோதாவுக்கு அவரின் பெயர் வைக்கப்பட்டது.
மேலவேரில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 31 தேதி கூட உள்ள அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையிலும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிரதிநிதிகள் சபையில் இந்த மசோதா ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதன் பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையொப்பமிட்டவுடன் இந்த மசோதா சட்டமாக மாறிவிடும். உக்ரைன் மீதான போர் காரணமாக அமெரிக்காவால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ள ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் தற்போது பெட்ரோலிய பொருட்கள் வாங்கும் சீனா, இந்தியா, அசர்பைஜான், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா ஆகிய 5 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரியை விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது. அத்தோடு உக்ரைன் மீது போரை தொடர்ந்து வரும் ரஷ்யா மீதான பொருளாதார தடையை தொடரவும், ஈரானின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களை தண்டிக்கும் ஈரான் மீதான தடைகள் சட்டம் 1996 காலாவதியாகும் தேதியை வரும் 2031 ஆண்டு வரை நீட்டிக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலவையில் மசோதா நிறைவேறியது குறித்து உறுப்பினர் ப்ளூமெத்தல் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு உடந்தையாக இருக்கும் அனைத்து நாடுகளின் செயல்களை இந்த தடைகளும் வரிகளும் தடுத்து நிறுத்தும். அதே நேரம் ஏற்கனவே உலக நாடுகள் மீது அதிக வரிகளை விதித்து வந்த அதிபர் டிரம்புக்கு இந்த மசோதா மேலும் அதிகாரம் அளிக்கும் என்று சில ஜனநாயக கட்சி எம்பிக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிரகோரி மீக்ஸ் டான்ஃபியர் கூறுகையில், இந்த மசோதா சட்டமாகும் நிலையில் உலக நாடுகள் மீது கடந்த காலங்களில் கூடுதல் சுங்க வரிகளை விதித்தது போல எந்தவித தயக்கமுமின்றி இந்த திட்டத்தை அதிபர் ஆயுதமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றனர். இந்தியா உட்பட 16 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா தற்போது 10% சுங்க வரியை விதித்துள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் அண்மையில் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த வரி விதிப்பை அமெரிக்கா மேற்கொண்டது. இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட வர்த்தக கூட்டுறவு நாடுகளின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அமெரிக்க உற்பத்தியை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை கண்டறியும் நோக்கில் அமெரிக்க வர்த்தக சட்டம் 1974 பிரிவு 301 கீழ் USTR மூலம் விசாரணைக்கு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு இந்த பரிந்துரையை USTR பிரதிநிதி ஜெமிஷன் கிரியர் சமர்ப்பித்தார். கனடா இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. அந்த நாட்டின் எல்லை சேவைகள் முகமை தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. நுழைவு இசைவு மோசடி, நுழைவு இசைவு காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமுறைகள் அடிப்படையில் இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அதிக எண்ணிக்கையாகும். அமெரிக்காவை போன்று கனடாவும் அண்மை காலமாக குடியேற்ற நடைமுறைகளை கடுமையாக்கி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் உள்ளிட்ட தற்காலிக குடியேற்றவாசிகளுக்கான அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை கனடா வெகுவாக குறைத்து வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நுழைவு இசைவு மோசடி, நுழைவு இசைவு காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமுறைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினரை அடையாளம் கண்டு நாடு கடத்தும் நடவடிக்கையை கனடா தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று ஞாயிறு தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபனதகத்தின் விலை சவனுக்கு 520 உயர்ந்து 111,720 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 65 உயர்ந்து 13,965 விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 விற்பனை செய்யப்படுகிறது.

தொடரும் உலக செய்திகள். எதிர்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே காணிக்கும் ஆற்றல் பெற்றவர் என கூறப்படும் பாபா வங்கா தெரிவித்த அதிர்ச்சியூட்டும் மூன்று கணிப்புகள் நிறைவேறும் நேரம் நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான அவரது அச்சமூட்டும் கணிப்புகள் பற்றி மக்கள் மீண்டும் பேச தொடங்கியிருக்கிறார்கள். பல்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வங்கா. சிறு வயதில் நேரிட்ட விபத்தில் பார்வையிழந்த பாபா வங்காவுக்கு எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியும் சக்தி கிடைத்ததாக நம்பப்படுகிறது. அதாவது 12 வயது சிறுமியாக இருந்த பாபா வங்கா பார்வையிழந்த நிலையில் எதிர்காலத்தை பார்க்கும் அபூர்வ சக்தி கிடைத்ததாக அவரது தொண்டர்களால் நம்பப்பட்டார். அவரது 30 வயதில் அவர் பெரும் புகழடைந்திருந்தார் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. எதையும் நேரடியாக வெளிப்படுத்தாமல் மறைமுகமான வார்த்தைகளை தொகுத்து அவர் தனக்கு தெரிந்த காட்சிகளை வெளிப்படுத்துவார். அதில்தான் 2 உலோக பறவைகள் அமெரிக்க சகோதரர்கள் மீது மோதுகிறது. அந்த இடம் சாம்பலாக மாறுகிறது. மனித ரத்தம் ஆறாக பாய்கிறது என்று அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் குறித்து முன்கணித்திருந்தாராம். உலகம் முழுவதும் இயற்கை பேரிடர்கள் தலை தூக்கும். மனிதர் தொழிலாளர்களுக்கு மாட்டு வரும் என்பது உள்ளிட்ட கணிப்புகள் ஏற்கனவே நிகழ தொடங்கிவிட்ட நிலையில் மேலும் சில கணிப்புகள் மக்களை சற்று மனக்கலக்கத்துக்கு ஆளாகி வருகிறது. அதாவது 2026 ஆண்டு முடிவதற்குள் ஒரு பிரமாண்டமான விண்கலத்தின் வருகை பூமியில் நிகழும். 3 உலக போர் தொடங்கும். ரஷ்ய தலைமையின் வியத்தகு மாற்றம் ஆகியவை அவரது கணிப்புகளில் அடங்குகிறது. 2026 ஆண்டுக்குள் இதெல்லாம் நிகழும் என்று அவர் கணித்திருந்த நிலையில் இன்னும் 5 மாதங்களே இருக்கிறது. அதிலும் ஒரு குறிப்புக்கு நவம்பர் மாதமே காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1996 ஆண்டு மறைந்த பாபா வங்கா செப்டம்பர் 11 தாக்குதல், பிரின்ஸ் டயானா மறைவு, 2004 நிகழ்ந்த சுனாமி, ஹொரோனா பேரிடர் உள்ளிட்டவற்றை சரியாக கணித்திருந்தார். அவரது கணிப்புகள் என்று வெளியாகும் எந்த ஒரு தகவலும் எழுத்துப்பூர்வமாக எழுதி அவர் விட்டு செல்லவில்லை. அவருடன் இருந்தவர்களிடம் அவர் பரிமாறிக்கொண்ட தகவல்களை தொகுத்தே இந்த வெளியீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. சில கணிப்புகள் தவறாகும் போது பாபா வங்காவின் கூற்றுக்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் என்றும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுகிறது. ஈரான் உச்சத்தலைவர் முஸ்தபா ஹமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் உச்சத்தலைவர் முஸ்தபா ஹமேனி மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக ஆட்சியின் உயர்மட்டங்களில் பரவலாக பேசப்பட்டு வருவதாகவும் அவரது மறைவு குறித்த செய்தி விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் இஸ்ரேல் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கூட்டு ராணுவ தாக்குதல்களை நடத்தியதில் ஈரான் உச்சத்தலைவரான ஹமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது மகனான முஸ்தபா ஹமேனி சில நாட்களிலேயே உச்சத்தலைவராக பதவியேற்றார். பதவியேற்ற நாள் முதல் அவர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வந்தார். அவரது தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என கூறப்பட்டது. ஹமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஸ்தபா ஹமேனியும் காயமடைந்ததாகவும் அதனால் அவரது தோட்டத்தில் சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் முன்பே செய்திகள் வெளியாகின. அதனால் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்பட்டது. அவரது நிலை பற்றி வெளியான செய்திகளை உறுதிப்படுத்தும் விதமாக முஸ்தபா ஹமேனியை நேரடியாக தொடர்பு கொள்வது கடினம் என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அரசு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார். முஸ்தபா ஹமேனியின் இருப்பிடம் மற்றும் செயற்பாடு தொடர்பாக சர்வதேச மற்றும் பிராந்திய அளவில் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அவர் ஈரானில் இல்லை என்று ஐக்கிய அரபு அமீரக செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டிருந்தது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனியார் செய்தி நிறுவன நேர்காணலில் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமை அளிக்கப்பட்டுவிட்டதாக கூறினார். மேலும் குறிப்பிட்ட ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு ஹமேனி 90% செயலிழந்து விட்டார் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் உச்சத்தலைவர் முஸ்தபா ஹமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்த நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போல வீடியோ ஒன்றை ஈரான் வெளியிட்டுள்ளது. மேலும் முஸ்தபா ஹமேனி குறித்த நெடுநாள் விமர்சனங்களுக்கு பிறகு அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்ட முதல் வீடியோ இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி பிரச்சாரம் செய்கிற ரஷ்ய எதிர்த்தரப்பு கட்சி ஒன்று மிதவாத ஜாப்லோகோ கட்சி சண்டை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒரே கட்சி என்று கூறி வருகிறது. ரஷ்யர்களிடையே அந்த கட்சிக்கு சுமார் 3 விழுக்காடு மட்டுமே ஆதரவு இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. நாடாளுமன்றத்தில் அது இடங்களை வெல்வதற்கான சாத்தியம் குறைவாக தெரிகிறது. எனினும் போருக்கு எதிராக தனது முழக்கம் கூடுதல் இளம் ரஷ்யர்களை ஈர்ப்பதாக கட்சி கூறுகிறது. அண்மையில் நடந்த
கருத்து கணிப்பு ஒன்றில் உக்ரைனுடனான அமைதி பேச்சுக்கு 64 விழுக்காடு ரஷ்யர்கள் ஆதரவளிப்பதாக தெரிய வந்துள்ளது. 18 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்டோருடையே அது 78% இருந்தது. ஜாப் லோகோ கட்சி ஆர்வலர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அல்லது சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். எனினும் கட்சிக்கான ஆதரவு அதிகரித்து வருவதாக உறுப்பினர்கள் கூறுகின்றனர். போர் இணையதள கட்டுப்பாடு குறித்து இளம் ரஷ்யர்களிடையே அதிருப்தி அதிகரிப்பதாக அந்த கட்சி கூறுகிறது. ரஷ்யாவின் தொடர் வான்வழி தாக்குதல்களுக்கு இடையே அந்த நாட்டுடன் சுமூக உறவை பேணிவரும் செர்பியாவுக்கு உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் செலன்ஸ்கி அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். கடந்த 8 ஆண்டுகளில் உக்ரைன் அதிபர் ஒருவர் செர்பியாவுக்கு பயணிப்பது இதுவே முதல் முறையாகும். தலைநகர் பெல்ஸ்கிரேடில் செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வூசிச் மற்றும் செலன்ஸ்கி சந்தித்து பேசினர். இருதரப்பு உறவை மேம்படுத்துவது மற்றும் ஐரோப்பிய யூனியனில் இணைவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். உக்ரைன் போருக்காக ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க மறுத்து வரும் செர்பியா அதே நேரம் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை தொடர்ந்து மதிப்பதாக இந்த சந்திப்பில் மீண்டும் உறுதியளித்தது. மேற்கு ஜெர்மனியில் உள்ள மெக்ஹெர்னிச் ராணுவ முகாமின் மீது சந்தேகத்திற்கு இடமான 2 ட்ரோன்கள் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த நாட்டின் முக்கிய சரக்கு விமான நிலையமான லீப்சிக் விமான நிலையத்தில் வெடிபொருட்களுடன் கூடிய ட்ரோன் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. உக்ரைனுக்கு போர்க்கால உதவிகளையும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோவின் ராணுவ உபகரணங்களையும் கொண்டு செல்லும் முக்கிய மையமாக இந்த விமான நிலையம் செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் இதுபோன்ற பலசாதி சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை பொய்யான ரஷ்ய எதிர்ப்பு பிரச்சாரம் என ஜெர்மனியில் உள்ள ரஷ்ய தூதரகம் மறுத்துள்ளது. காங்கோ குடியரசு நாட்டில் உகண்டா எல்லையருகே அமைந்துள்ள பனானா எஹோல் கிராமத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ADF கிளர்ச்சியாளர்கள் சனிக்கிழமை அதிகாலை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மம்பாசா பிராந்திய தலைநகரில் தலைநகரின் புகற்பகுதியான இங்கு வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு பொதுமக்களின் பொருட்களும் சூறையாடப்பட்டுள்ளது. கிழக்கு காங்கோவின் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ள ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 அமைப்பு உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சி குழுக்களின் அச்சுறுத்தலை காங்கோ நாடு எதிர்கொண்டு வருகிறது. நாட்டில் எபோலா தொற்றின் தீவிர பரவலுக்கு மத்தியிலும் இந்த அச்சுறுத்தல்களின் காரணமாக மக்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மற்ற மாகாணங்களுக்கு இடம்பெயரும் அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் உடல் மோசமாகியுள்ளதாக திரு ஹன்னன் பைடன் விவரங்களை வழங்கியிருக்கின்றார். பைடனுக்கு வயது 83. அவர் 1942 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பிறந்தார். அவரை பாதித்துள்ள ஆண் சுரப்பி புற்றுநோய் எலும்புகளுக்கு அப்பால் மேலும் மற்ற இடங்களுக்கு பரவிவிட்டதாக அவரின் மகன் கூறுகின்றார். பைடன் அதிக வலியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹன்னர் பைடன் BBC செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் அந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். ஜோ பைடன் அதிபர் பதவியிலிருந்து கடந்த ஆண்டு மே மாதம் விலகியிருந்தார். அவருக்கு சுரப்பி புற்றுநோய் இருப்பதாக அடுத்த 4 மாதங்களுக்குள் அறிவிக்கப்பட்டது. பைடன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. தாய்லாந்தின் பேங்காக் பள்ளியொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. பள்ளியில் 5 உயிரிழந்துள்ளனர், 20க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பள்ளிக்கூடத்தின் வாசலில் மலர்கள் வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளும் அங்கிருந்தனர். வரும் 14ஆம் தேதி வரை பள்ளி அனைத்து வகுப்புகளையும் ரத்து செய்திருக்கிறது. அதுவரை வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி பள்ளி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்றைய துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு மாணவர்கள் குடும்பத்தினர் அக்கம்பக்கத்தினர் என பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர். சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தாய்லாந்தில் நடத்தப்பட்டுள்ள ஆக மோசமான துப்பாக்கிச் சூடு அது. இந்த ஆண்டில் நடந்த 2வது சம்பவம். துப்பாக்கி சட்டம் கடுமையாக்கப்படும். அரசாங்க அதிகாரிகள் பணியின் போது மட்டுமே துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்று தாய்லாந்து பிரதமர் அனஸ்டின் சான் விராகோன் கூறியிருக்கின்றார். வாக்கெடுப்புக்கு தயாராகிக் கொண்டிருந்த பிரேசில் சட்டமன்றத்துக்கு எதிர்பாராத விருந்தினர்கள் சென்றனர். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்லர், பாதுகாப்பு அதிகாரிகளும் அல்லர், மாறாக அவை கோபிபாரா விலங்குகள். பிரேசில் மாண்டோ ஹோரோசோ மாநில சட்டமன்ற கட்டடத்துக்குள் கடந்த வாரம் பல ஹோபிஹாராக்கள் நுழைந்தன. சட்டமன்ற கட்டடத்துக்கு அருகிலேயே வனவிலங்கு பூங்கா இருப்பதால் அவை அங்கிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவற்றை மீண்டும் பூங்காவுக்கு திருப்பி அனுப்ப ஊழியர்கள் முயன்றனர். அந்த காட்சி காணொலியாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. இவை அடிக்கடி இங்கே வருவதால் நாங்கள் இதற்கு பழகிவிட்டோம் என்று சட்டமன்ற ஊழியர் நயாரா ஹுயேனோ கூறுகின்றார். தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட ஹோபிஹாராக்கள்
அமைதியான குணத்தாலும் மனிதர்களோடு பிற விலங்குகளோடும் இயல்பாக பழகும் தன்மையாலும் இணையத்தில் மிகவும் பிரபலமானவை. இந்த முறை சட்டமன்ற கட்டடத்துக்குள் நுழைந்த போது அவை எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. பிலிப்பைன்ஸில் பள்ளிகளில் அதிகரித்து வரும் வன்முறையால் பிள்ளைகளுக்கு சமூக ஊடகத்தை தடை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படுகிறது. இரண்டு வகையான தடை பற்றி ஆராயப்பட்டு வருகிறது. ஒன்று 13 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளும், மற்றொன்று 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு பரிந்துரைக்கப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கமும் தீவிரவாத குழுக்களும் இளம் வயதினரை அபாயத்தில் தள்ளுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எனினும் சமூக ஊடகத்தை தடை செய்தால் பிள்ளைகள் வேறு இணையதளங்களை நாடலாம். அவற்றை கண்காணிப்பது இன்னும் சிரமமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். பள்ளிகளில் வலுவான இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், மேம்பட்ட மனநல ஆதரவு, பெற்றோரின் கூடுதலான ஈடுபாடு போன்றவை ஆக்கப்பூர்வமான முயற்சிகளாக அமையும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். இந்தோனேஷியாவின் ஜகாத்தா வருவாய்த்துறையின் தலைமையக கட்டடத்தில் தீ மூண்டது குறித்து விசாரணைகள் நடைபெறுகிறது. நேற்றிரவு 9 மூண்ட தீ கட்டடத்தின் 11 மாடி முதல் 16 மாடி வரை பரவியது. சுமார் 180 தீயணைப்பாளர்களோடு 30 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. தீயில் சிக்கிய ஒருவர் பின்னர் மீட்கப்பட்டிருந்தார். எவரும் உயிரிழந்தார்களா அந்த தகவல் எதுவும் இல்லை. மின்சார அறையில் தீ மூண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கனடிய அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தில் அவசர நிலையை அறிவித்துள்ளனர். அங்கு பெட்டியெறியும் காட்டுத்தீயால் 20,000 அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமன்லேண்ட் வட்டாரத்தில் தீ ஓரிரவில் 2 அதிகமானதாக கூறப்பட்டது. வீடுகளுக்கும் கட்டடங்களுக்கும் பலத்த சேதம். கிட்டத்தட்ட 50 பேர் ஆகாய வழி மீட்கப்பட்டுள்ளனர். சுமார் 1,500 அதிகாரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதும் 100 இடங்களில் கட்டுக்கிடங்காமல் எரியும் காட்டு தீயை அணைக்க முயற்சி செய்கிறார்கள். மாநிலத்துக்கு உதவி வழங்க மத்திய அரசாங்கம் தயார் என்றார் பிரதமர் மார்க் ஹர்னி. ஜப்பானின் தெற்கே ஒகினாவா பகுதியில் டால்பின் சூறாவளி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏறத்தாழ 14,000 கட்டடங்களில் மின்சாரம் இல்லை. மூத்தோர் 5 பேர் காயமுற்றுள்ளனர். அவர்களின் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. ஒகினாவா வட்டாரத்துக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இடைவிடாத மழை பலத்த காற்று ககோஷிமா வட்டாரத்தின் அமாமி தீவுகளை புரட்டி போட்டது சூறாவளி. ககோஷிமா ஒகினாவா பகுதிகளில் சுமார் 260,000 பேர் முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பேரலைகள், நிலச்சரிவு, வெள்ளம் ஏற்படும் அபாயம் நீடிப்பதால் மிகுந்த கவனமாக இருக்கும்படி அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். வட கொரியாவில் கொளுத்தும் வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டு அரசு ஊடகம் ஒரு புதிய சமையல் குறிப்பை வெளியிட்டு வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. கொரிய தீபகற்பம் முழுவதும் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகி வருகிறது. வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியாமல் தென்கொரிய மக்கள் மற்றும் வடகொரிய மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வடகொரிய அரசு ஊடகங்கள் நாய் இறைச்சி சூப், கோழி இறைச்சி சாறு வரை அனைத்தையும் உண்டு கோடியை சமாளிப்பதற்கான வழிகளாக பரிந்துரைத்து வருகிறது. மற்றொரு பக்கம் வடகொரிய மக்கள் அனுபவித்து வரும் கொடுமையான வெப்பத்தில் அந்த நாட்டு அதிபர் கிம் ஜோங் உன் தனது மக்களுடன் இணைந்து கடுமையான சூழல்களை எதிர்கொள்ளும் ஒரு தலைவராகவும் விளம்பரங்கள் அந்த ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. வடகொரியாவில் தற்போது 98 பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது. அந்த நாட்டின் அதிகபட்ச வெப்ப அளவாக இது கருதப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் கொடுமையானதாக இருக்கிறது. மக்கள் கடும் வெப்பத்தை எப்படி சமாளிப்பது என கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் நாயிறச்சி சூப் குடிக்க அரசு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. அதாவது மருத்துவ இதழ் ஒன்றில் அந்த நாட்டின் பொது மருத்துவமனை மருத்துவர் ஒருவர் உடலின் சூட்டை தணிக்கும் வகையில் தர்பூசணி, வெள்ளரிக்காய், நீர்ச்சத்துள்ள காய்கறிகளுடன் நாயிறச்சி சூப், மீன் சூப் போன்றவற்றை மக்கள் எடுத்துக்கொள்ள பரிந்துரைத்திருப்பதாக கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அந்த கட்டுரையில் நாயிறச்சி சூப் என்பது நாட்டின் வெப்பகால பாரம்பரிய உணவு என்றும், அதனை மெய்ப்பிக்கும் வகையில் கோடை காலத்தின் கடும் வெப்பமான நாள்களில் நாயிறச்சி சூப் உங்கள் பாதத்தின் மேல் சிந்தினால் கூட அது மருந்தாகவே மாறுகிறது என்று ஒரு பழமொழி இருப்பதாக வெளியிட்டு ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாயிறச்சியால் சமைத்து அசத்தும் போட்டி நடாத்தப்பட்டதாகவும் விளக்கியிருக்கிறது. இதனை அந்த நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த செய்தி வெளியாகி உலகம் முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே நேரத்தில் 90,000 ரப்பர் வாத்துக்கள் ஆற்றில் விடப்பட்ட காட்சி அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான கவனத்தை ஈர்ந்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிகாகோ டக்கி
டெர்ஃபி நிகழ்ச்சியில் இந்த வினோத போட்டி நடைபெற்றது. பாலத்தின் மீது நிறந்த லொரியில் இருந்து 90,000 மஞ்சள் ரப்பர் வாத்துக்கள் சிகாகோ ஆற்றில் கொட்டப்படுகிறது. சில நிமிடங்களில் 6 மஞ்சளாக மாறியது. முதலில் இலக்கை அடைந்த வாத்தும் இரண்டாவது இடத்தை பிடித்த வாத்தும் தேர்வு செய்யப்பட்டன. வெற்றி பெற்ற வாத்தை ஆதரித்தவருக்கு எஸ்யூவி வாகனம் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்தை பிடித்த வாத்தை ஆதரித்தவருக்கு $2,500 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. சிறப்பு ஒலிம்பிக்ஸ் இலினாய்ஸ் அமைப்புக்கு நிதி திரட்ட ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஒரு ரப்பர் வாத்தை ஆதரிக்க $10, 6 வாத்துக்கள் அடங்கிய தொகுப்பை ஆதரிக்க $30 செலுத்த வேண்டும். போட்டிகளில் பங்கேற்கும் உடற்குறையுள்ள வீரர்களுக்கான உணவு பதக்கங்கள் உள்ளிட்ட செலவுகளுக்கு அதன் மூலம் நிதி திரட்டப்படுகிறது. இந்த ஆண்டு மட்டும் $480,000 மேல் நிதி திரட்டப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 121 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணம் ஒன்று தென்பட உள்ளதாக நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி 1905 பிறகு தென்பட உள்ள இந்த சூரிய கிரகணம் எதிர்வரும் 12 ஸ்பெயின், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யா மற்றும் போர்த்துகலின் ஒரு பகுதியில் காணக்கூடியதாக இருக்கும். முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரும் சந்திரனால் சூரியன் முழுமையாக மறைக்கப்படுவதுடன் பகல் நேர வானம் மாலை வெளியை போன்று இருண்டு காணப்படும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கால்நடைகள் மற்றும் வன விலங்குகளின் நடத்தைகளிலும் மாற்றங்கள் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக 2024 அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவிலும், 2021 அண்டார்டிகாவிலும், 2019 சிலி நாட்டிலும் சூரிய கிரகணங்கள் தென்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற 6வது லங்கா பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜெவ்னா கிங்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்ட கோல் ஹெலன்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை முதல் தடவையாக சூடியது.

ஆப்கானிஸ்தான் அணியின் சகல துறை விளையாட்டாளரான அஸ்மதுல்லா ஒமர் ஷாய் சர்வதேச கிரிக்கெட்டில் 2000 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அணி இன்னிங்ஸ் மற்றும் 38 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து ஜாம்பவான் மரடோனாவின் உலக புகழ்பெற்ற கடவுளின் கை கோல் அடிக்க பயன்படுத்தப்பட்ட கால்பந்து ஏலத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது. 1986 ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினா அணி வென்றது. அந்த போட்டியில் அர்ஜென்டினா அணியின் வீரரும் கால்பந்து உலகின் ஜாம்பவானுமான மரடோனா அடித்த இரு கோல்கள் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அதில் கடவுளின் கை எனும் சர்ச்சையான வரலாற்று சிறப்புமிக்க கோலை அடிக்க பயன்படுத்தப்பட்ட கால்பந்து அமெரிக்காவில் நடைபெற உள்ள ஏலத்தில் $10 மில்லியன் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்டாடியோ அஸ்டேஹா மைதானத்தில் 1986 நடைபெற்ற உலகக்கோப்பை காலிறுதிப் போட்டியில் மரடோனா பந்தை கையால் தட்டி அவரை விட உயரமான இங்கிலாந்து கோல் கீப்பரை தாண்டி கோல் அடித்தார். அதே போட்டியில் மைதானத்தின் நடுவில் இருந்து இங்கிலாந்து தனிப்பட்ட வீரர்கள் பலரையும் தாண்டி அதிவேகமாக பந்தை கடத்திச் சென்று 2வது கோலையும் அடித்தார் மரடோனா. அது நூற்றாண்டில் சிறந்த கோல் என கூறப்படுகிறது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. போட்டி முடிந்த பின்னர் செய்தியாளர்கள் சர்ச்சைக்குரிய கோல் பற்றி கேட்டபோது, கொஞ்சம் மரடோனாவின் தலையாலும் கொஞ்சம் கடவுளின் கையாலும் அடிக்கப்பட்டது என்று மரடோனா கூறினார். அந்த தொடரில் அர்ஜென்டினா உலகக்கோப்பையை வென்றது. இந்த நிலையில் டெக்சாஸில் உள்ள ஹெரிட்டேஜ் ஏல நிறுவனம் August 21-23 வரை நடைபெற உள்ள ஏலத்தில் $2.5 மில்லியன் ஆரம்ப விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளது. இந்த பந்து $10 மில்லியன் அல்லது அதற்கு மேல் வரை விற்பனையாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட போட்டியில் மரடோனா அணிந்திருந்த ஜெர்சி தற்போது உலகின் மிக விலை உயர்ந்த காட்பந்து சட்டையாக $9.3 மில்லியன் விற்பனையாகி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா அணியின் காட்பந்து நட்சத்திரம் லயோனஸ் மெர்சியின் தந்தை ஜார்ஜ் மெர்சி உடல்நல குறைவால் ரொசாரியோவில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 68. நிறைவாக நாணய மாட்டு விதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்திபூர்வ இணையதளமான www.tatamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் $387.68 இந்திய பெறுமதியில் $110.07 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் $335.37 இந்திய பெறுமதியில் $95.22 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $415.13 இந்திய பெறுமதியில் $117.87 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $452.47 இந்திய பெறுமதியில் $128.47 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் $240.52 இந்திய பெறுமதியில் $68.30 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்திகளோடு. செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலையில் அமைந்திருக்கும் வி டி கிஷன்கரி, காஸ்லி குரோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான காப்புறுதியான பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

மாதம் நேரம் இது. இவர்களை வாகனங்களில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போற்று மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடி.
2: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே இன்று கலந்து கொள்ளுகின்றார். நீண்ட நாட்களாக ஒரு சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள், ஏன் இவருடைய குரலை காணவில்லை என்று. அவர் யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவை ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்களைத்தான் சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள். இன்று அவர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இணைந்து கொள்ளுகின்றார். அவரது கனடா பயணத்தின் காரணமாக அவர் கலந்து கொள்ளவில்லை. அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களே.
3: வணக்கம் தர்சன்.

0: உங்களுடைய குரலை காணவில்லை என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே உங்களுடைய குரல் இப்பொழுது ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. மீண்டும் அரசியல் சமூகம் இடையிலே உங்களுடைய கனடா பயணத்தின் ஊடாக ஈழத்தமிழர்கள் பலரையும் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததா?
1: நிச்சயமாக என்னுடைய உறவுகளை சந்தித்தேன், பலரை சந்தித்தேன். குறிப்பாக தங்கநிலையா அவர்களுடைய வீட்டுக்கும் போயிருந்தேன், அவரையும் சந்தித்தேன். அதுக்கு உதவி செய்தது நீங்கள் தான், அவரையும் சந்தித்து வருவோம். அவருடன் தொடர்பு கொண்டு
0: அவர் இந்த வயதிலும் எப்படி நடமாடக்கூடிய மாதிரி இருக்கிறாரா?
1: அவர் நடமாடக்கூடிய அவரை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அவருடைய கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவருடைய நான் பொதுவாக சொல்லிக் கொண்டு வர விடயம், அதாவது தமிழ் மக்கள் மட்டும் மீதான ஒரு தேசிய உணர்வு மற்றும் அர்ப்பணிப்பு இவைகள்ன்றது, அது அவைகளை நாங்கள் மறக்க முடியாது. அந்த ரீதியில் அவர் என்னோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக தன்னுடைய அவருடன் நான் கேட்டு தெரிந்து கொண்ட விடயங்கள், அவருடைய அரசியல் ஈடுபாடுகளை படி, அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் அவர் வேலை செய்தது, அதுக்கு பின்னர் அந்த மாற்றி கட்டுவதற்காக தாங்கள் எடுத்த முயற்சி, இறுதி நேரத்தில் துரியப்பா அவர்கள் வந்து அந்த பெயரை பெற்றுக் கொண்டது என்ற தொடக்கம், சிவஞானம் அவர்கள் எப்படி ஆணையாளராக நான் அதையெல்லாம் நாங்க பயிரங்கமாக இப்பொழுது பேசக்கூடாதுதானே. அதே நேரத்தில் புரோகிதான் மட்டக்களப்புக்கு மாற்றப்பட்டது என்ற சம்பவங்கள் தொடக்கம், அதே நேரத்தில் அவர்கள் நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர், அவர் பொருளாதார என்ன சொல்ற ஆடிட்டிங்
0: கணக்காய்வாளர்
1: கணக்காய்வாளராக தன் பயின்று அதுக்கு அனுபவங்கள் நம்ம அரசு கட்சியினுடனான,
0: பின்னர் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று கேபி அவர்களுடனான சந்திப்புகள்,
1: நைஜீரியாவில கூட அவர் வேலை செய்திருக்கிறார். பின்னர் அவர் நம்பியிருந்தது வந்து 1990களுக்கு பின்னாலே கனடாவுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளை இந்த வேலையை அவர்களை நியாயமான
0: குறிக்கப்பட்ட காலம் கிளைக்கு விடுதலை புலிகள் இதுக்காக பொறுப்பாளராகவும் இருந்து கடமையாற்றி இருக்கிறார். நெருங்கின தொடர்புல இருந்தவர் ஆரம்பத்தில் இந்திரா மாஸ்டர் போன்மையும் அவர் தான்
1: இருந்தார். அவர் இப்பொழுது கொஞ்சம் 93 வயதுலாம் வயதுக்குரிய ஒரு என்ன சொல்ற தள்ளாமே ஏற்படும் தானே.
0: எந்த அரசியல் ரீதியான விடயங்கள்ல எந்த ஒரு மறதியையும் காணையில உடனடி இப்ப எங்களுக்கு எங்களுக்கு இப்ப சில பேர்கள் உடனடியா வராது.
1: ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் இவைகள்ன்றதை தொடர்ந்து இலங்கை செய்திகள் செய்திகள் அறிந்து கொள்ளுகிறது. அதே நேரத்தில் அங்கு உள்ள என்ன அவருடைய தமிழ் என்ன உடனே தமிழ் காங்கிரஸ் என்று தமிழ் அதனுடைய முக்கிய பொறுப்பில தலைவர் பதவியில இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் விரும்பியதை அவருக்கு தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள்.
0: தமிழரசு கட்சியிலும் பொறுப்பாளராக இருந்து கூட்டங்களை நடத்தி வருகிறார்.
1: அந்த ரீதியில வந்து அவருடைய இந்த முயற்சிகள் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஆனால் அந்த முயற்சிகள் வந்து அவருக்கும் எனக்கும் அவர்பட்ட உச்ச ஒரே உணர்வு, இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பலன் அளிக்கிறதோ அல்லது சமூகத்துக்கு அது நாங்கள் பிரயோசனப்பட விடும் என்று இது செய்தாலும் வந்து எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் இவைகள்ன்றதுகள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத ரீதியில எல்லா கட்சிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் இவர்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் மனவுக்கு வினவர்த்தவம் இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் நான் அவருக்கு அவருடைய
0: திருவண்ணாமலை போன்ற எல்லா கிராமங்கள்ல தொடர்ந்து அவர் தனது பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்.
1: நிச்சயமா அதுக்காக அவர்கள் ஒரு பெரிய நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த நிதியில செல்வநாயகம் அவருடைய மகனும் அவருடைய பேர் என்று நினைக்கின்றேன் அங்கே இருந்து தங்களுக்கு பங்களிப்பு செய்த அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பக்தர்கள் நினைக்கின்றேன். அந்த ரீதியில தொழில் செய்தவர்களையும் கூட அவர் எதை மறைக்கவில்லை. அந்த ரீதியில வந்து அவர் உண்மையிலே அந்த அதை எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்னன்னு அவரை பார்த்தவர்கள்தான் நாங்கள் எல்லாம் இந்த வயதை பற்றி யோசிக்கிறவர்கள்ன்றதுகள் எல்லாம் ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒன்றிணைஞ்ச தாழ்வு மனப்பான்ன்றது அவர் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அல்லது அதில் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒருவராக நான் அடையாளம் காணக்கூடிய மனிதர்கள அவர் முக்கியமானவர் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நேர்களுக்கு குறிப்பிட வேண்டும். பலர் அவரை பேசுவார்கள், அவருடைய சுமந்திரன் அவர்களுடைய நெருக்கம் அவைகள் என்ற சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து பல வைக்கப்பட்டது. நான் அவருடைய பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் இலங்கைக்கு நான் விரைவில் செல்லப்படும் உங்களுக்கு தெரிந்த என்னுடைய சுயநலம் காரணமாக நான் கனகால நிற்க மாட்டேன், இங்கே கனடாவில என்னுடைய சகோதரி சுயநலவாதிகள் என்ற சம்பந்தமாக நான் வர வேண்டி வந்தது. அதில் என்னுடைய ரெண்டு சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள், அந்த ரீதியில வந்து அவர்களை உடைய தான் தங்கியிருந்தேன். அந்த இதுல வர வேண்டி வந்தது கூட நான் இலங்கைக்கு போனால் உலகாலன் செல்ல நிற்பனோ இல்லையே என்பதற்காக வர வேண்டி வந்தான் சொல்லி அவைகளையும் குறிப்பிட்டு அவருடைய அப்பா அவருடைய துணைவியார் சொல்லியிருந்தார், நீங்க தெளிவுல கதைச்சதுக்கு பிறகு நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் என்று சொல்லி அவருடைய துணைவியாரும் என்னை உபசரித்தார். பிறகு திருக்குறள் முழுமையான திருக்குறள் கிட்ட வந்து எனக்கு தந்தார். நான் அதில் சிலர்களை விமானத்துல அந்த பயணங்கள் பண்ணும் பொழுதுதான் அதுல இருந்து அந்த படிக்கக்கூடியதாக இருந்தது. இவர்களை என்னுடைய கருத்துக்களை அதுகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான ரீதியில வந்து அவருடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு தேவை. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த அர்ப்பணிப்புன்றது, அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, அதுக்காக நேரத்தை ஒதுக்குறதுன்றதுகள் வந்து
2: அவர் என்ன வலியுறுத்துவார், இந்த அரசியல்வாதிகள்ல தவறுகள் இதுகள் இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுல உறுதியாக
1: தமிழ் மக்களுக்கு எங்களாலே என்ன செய்ய முடியும் என்றதுகளைத்தான் கூட. இப்ப நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அவர் புறகு வாங்க இலங்கைக்கு செல்லும் பொழுது சுமந்திரன் அவர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு தான் கட்டாயம் செய்தவர் என்று சொல்லி எனக்கு தன்னோட தொடர்புகளை சொல்லி உறுதியளித்திருந்தார். அதே நேரத்துல நான் இந்த பிரச்சனையை இப்படியே போய்கொண்டிருந்தால் இது ஆனா இப்ப ஒரு முன்னல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆறு கட்சிகள் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளோட சேர்த்து இன்றைய காலகட்டத்துல வந்து நாளைக்கு அவர்கள் விட்டுட்டு போகலாம் போகாம இருக்கலாம்.
2: இதைத்தானே அரசியல் சமூகம் இடையில நீண்ட காலமாக அனைவரும் வலியுறுத்தி வருகிறீர்கள்.
1: அதனுடைய இன்றைய சந்தர்ப்பத்துல வந்து இன்றைக்கு இந்த ஜேவிபியினுடைய அல்லது இந்த என்னோட சொல்ற என்பிபியினுடைய நடவடிக்கைகள்ன்றது வந்து
2: அது வந்து இவர்கள் மாத்திரம் இல்ல, இவர் வந்தாலும் அங்கு செய்ய முடியாது. சந்திரிகா எல்லாரும் முயற்சி செய்து தேர்தலில் நீங்கள் பார்க்கிற போது மைந்தா உட்பட வந்தால் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லித்தான் வந்தவர்கள். ஆனா வந்ததன் பின்னர் அவர்களால செய்ய முடியாது.
1: இல்ல அதுல இவர்கள் வந்து கடந்த காலத்தில் அது தமிழ் மக்கள் தவறுகள் எதிர்க்கலாம், சிங்கள மக்கள் தவறுகள் எதிர்க்கலாம், இவர்கள் பற்றி இவர்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஜென்சி போராட்டங்களின் பொழுது இப்ப எல்லா இடங்களிலும் ஒரு அரசியல் தடுமாற்றங்கள் ஏற்பட தெரியும். நேபாளத்துல பங்களாதேஷ்ல அது மாதிரி அரபு வசந்தம்ன்ற ரீதியில இந்த போராட்டங்களால அந்த போராட்டங்களால நான் அப்பொழுதே கூறியிருந்தேன், இந்த என்ன அப்பொழுது முபராக்கு பதிலாக இன்னொரு சபராக்கு வர்றதுக்காக போராட்டம் நடத்துறதுன்றது. ஆனா அன்றைக்கு அப்படித்தான் நடந்துருக்குது. அதாவது பங்களாதேஷ் அதுகள்ல சமூகத்துக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது, இதனால ஆட்சி மாற்றங்கள்ன்றது மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்றதை வந்து இந்த சம்பவங்கள் உணர்த்துது. இப்ப இன்றைக்கு இலங்கை நடந்த சம்பவங்கள், இன்றைக்கு வந்தவர்கள் வந்து தங்களை அதிகாரத்துல தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்காக அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் இந்த அவர்களுடைய நடவடிக்கை இவைகள் வந்து மக்களுக்கு இருக்கிற கோபம் இவைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை இல்லாமல் செய்யறதுக்கு அல்லது அவர்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்துக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நல்ல விஷயம், ஊழல்வாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இது மட்டும் வந்தால் எங்கள் சமூகத்தினுடைய பிரச்சனை இல்லையே, ஊழல் மட்டும் ஒழிகிறதில்ல, அவர்களுடைய அடிப்படை தகவல் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், சமூக ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், இன ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும்ன்றதுல எந்த அளவுக்கு இவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள். அப்ப அந்த ரீதியா
2: உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்துல வந்து ஒரு முன்னேற்றகரமான நிலை இருந்ததுண்டா, பக்கத்துல யார் இருக்கிறார் என்றதை எல்லாம் பாக்குறதுக்கு மக்களுக்கு நேரம் தராது, எல்லாரும் பணக்காரர்களாகி தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். தங்களுக்கு பக்கத்தில் குடியேற்றினாலும் சத்தம் போடாமல் இருப்பார்கள். இப்ப பொருளாதாரத்திலே ஒரு பின்னடைவா இருக்கிறதால தான் அந்த பொருளாதாரத்துக்குள்ள மற்றவர்கள் சுழிச்சு பெரும்பான்மை இனத்தினர்களை முன்னேற்றி விட வேண்டும், அதன் மாதிரி தான் அரசியல்வாதிகளின் சிந்தனை போய்கொண்டிருக்கிறது.
1: இதுல உண்ட தரிசனம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னென்றால் குறிப்பாக நேயர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாடுகள் மனித வளத்தையும் மூளை வளத்தையும், அதாவது உடல் உழைப்பையும் மூளை வளத்தையும் வந்து இறக்குமதி செய்கின்றனவோ அந்த நாடுகள் தான் இன்றைக்கு வந்து வளர்ச்சியடைந்த, பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த நாடுகளாக இருக்கின்றன.
2: எங்கட பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப தமிழர்களுக்குள்ளேயே எடுத்துக்கொண்டிருந்தா, இப்ப ஒரு ஊர்ல வந்து இன்னொரு ஊரார் வந்து கடை போட்டாலே அவர்கள் விட மாட்டார்கள். அந்த நேரத்திலே அப்படியான ஒரு இல்லமே இருந்தது.
1: அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக தங்களுடைய இருப்பு அபகரித்து,
2: வீடு வாங்கினாலே முன்னர் வேறொரு ஊரை சேர்ந்தவர் இன்ன இந்த ஊருக்கு வந்து வீடு வாங்குறாரு என்றாலே இவர்களுக்கு இடையில,
1: அது வந்து அதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, தங்களுடைய ஊரின் காணிகள் பறி போய்விடும் அல்லது இவைகள் என்றதுல அந்த அவர்கள் வந்து அந்த கிராமிய ரீதியாக தொடர்ச்சியாக
2: அவர்களும் தமிழர் என்ற எண்ணம் உங்களோட மனதில இல்லாமல்
1: உடஞ்சு போச்சு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து அல்லது வெளிய இடங்கள்லயும் வந்து இந்த கொக்குவில் கொண்டாவில் அதுகள்னு சொல்லி இன்னும் பரவி யாழ்ப்பாணத்து நகரத்தை,
2: அதே ஏனென்று சொன்னா அந்த ஊர்ல உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார்கள்.
1: வெளிநாட்டுக்கு போனவர்களோ இல்லையோ, இன்றைக்கு தீவுப்பகுதியை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையா. தீவுப்பகுதியில ஒரு காலத்துல வந்து 58,000 அன்னைக்கரின் 60-70 தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளுக்கு கிட்ட இருந்தது 60,000 தேர்தலின் பொழுது. ஆனா இன்றைக்கு வந்து 15,000 வாக்குகளுக்கு தான் இருக்குது. 15,000
2: அவர்கள் இங்கால பரவி வந்துட்டார்கள். இங்கால மல்லாகம் சுண்ணாகம் குடியேறிவிட்டார்கள். யாழ்ப்பாணத்துல பெரும்பான்மையானவர்கள்
1: ஒரு 25% வெளிநாட்டுக்கு போனாலும் ஏனே 50% அவர்கள் இயற்கை வகையான அவர்களுடைய வளர்ச்சியின் காரணமாக அன்றைக்கு 100,000 பேராக இருந்தவர்கள் இன்றைக்கு 400,000 பேர், 3,500,000 பேருக்கு அளவுக்கு வந்திருக்க
2: 83 இனக்கலவரத்துக்கு முன்பாக சிங்கள கிராமங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருந்தார்கள்.
1: நிச்சயமா. அப்ப அந்த ரீதியில வந்து 400,000 பேர், 100,000 பேர் அந்த பிரதேசத்திலே இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் மிச்சம் வந்து 2,500,000 பேருக்கு வரையில வந்து அங்க போனவர்கள் கூடுதலாக இந்த யாழ் மாவட்டத்துக்குள்ளதான், ஏனைய பிரதேசங்களுக்கு குறிப்பாக சில பேர் வந்து பன்னி பிரதேசங்கள் அதுகளையும் குடியேறினவர்கள் மற்ற ஏனையவர்கள் வந்து ஓரளவுக்கு வியாபார இதுகளை நோக்கமாக கொண்டவர்கள் தான் பெருமளவுக்கு இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலுள்ள பல பரவலாக குடியேறியிருக்கிறது. அதனுடைய இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் சொல்ல வந்த விஷயம், அந்த 6 கட்சிகள்ன்றது இன்றைய காலகட்டத்திலே அத்தகைய தேவை இருக்கு. ஆனா இன்றைக்கு இதை சொல்ல வேணும் கத்தரசன் என்ன
2: இதுலயே வந்து தெளிவுபடுத்த வேணும் என்னன்னு சொன்னா, 6 கட்சி என்று பாக்குற போது இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற இந்த 6 தமிழ் தேசம் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்த நிலைமையிலும் கூட தாங்கள் சேரமாட்டோம் என்ற ஒரு இதோட தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தது. இப்பொழுதுதான் ரவுப் ஹாக்கிம் அவர்கள் தங்களுக்கு சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறபடியால அதன் சேருவோம் என்று சொல்லையிலே அவற்றை அழைப்பை அனுப்பி வைக்கட்டாம், அதுக்கு பிறகு மத்திய குழுவிலே ஆராய்ந்துதான் தான் தீர்மானத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி கைந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்ப இன்று கூட இணைவோம் இணையிற சூழல்ல இல்லாதவர்கள், அவர்களை வெளிநாட்டிலிருந்து கூடுதலானவர்கள் அந்த எச்சங்களாக இருப்பவர்கள் அவர்களைத்தானே அரசியல்ல பாதுகாக்க முற்படுகிறார்கள். அதை விட இங்கே வெளிநாட்டில இருந்து டெலிகாட் ஊடாக வித்து ஏமாத்தி சென்றவர்கள் அவர்கள் அரசியல்ல குதிக்கிறதுக்கான வேலைத்திட்டத்தை இப்பொழுது அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள்.
1: தமிழ் சமூகம் வந்து எவ்வளவுக்கு ஒரு சீர்குலைந்திருக்கின்ற, சீரழிவு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த இல்லை, சீர்குலைந்திருக்கிறதுக்கு வந்து அர்ஜுனா போன்றவர்கள் அரசியல் என்ன தமிழ் தலைவர்களாக இல்ல தமிழ் பிரதிகளாக உருவாகிறது என்றே அது எல்லாரும் தாங்கள் வரலாம் என்ற இது அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு காசு வைத்திருக்கிறவர்கள் நாளைக்கு தாங்களும் தலைவர்களாக ஆகலாம் என்றது. உதாரணத்துக்கு இப்ப நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இப்ப நான் அவருக்கு பெறக்கூடாது என்று நான் சொல்லல, இன்றைக்கு ஆட்சிக்கு அமரும் பொழுது அங்க வேறு பல நடிகர்கள் வந்து இன்றைக்கு தாங்களும் பெறலாம் என்று சொல்லி அவர்கள் கற்பனை பண்றது மாதிரி அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறதுக்கான இடத்தை அளிக்கிறது யாருன்றது முக்கியமானது. அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு பாரம்பரியமான தமிழரசு கட்சியும் படுமோசமாக திருடிட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து இதன் மூலம் வந்து
2: தமிழரசு கட்சிக்குள்ள மாத்திரமல்ல, இனி இனி அமைப்புகள்ல உடைக்கிற வேலையையும் வெளிநாட்டுல இருக்கிற சிலர் இரண்டு முகங்களோட கடமையாற்றுபவர்கள் அங்கரியமாக செய்கிறார்கள்.
1: அப்ப இன்றைக்கு வந்து இந்த இந்த இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வந்து இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இவர்களுக்கு வந்து தங்களுடைய பெயரை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக அங்க இருக்கிறவர்கள் இருக்கணும். இதுக்கு நீங்கள் குறிப்பிடுவது மாதிரி தேசிய தலைவர் என்ற பெயரையும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தாக வந்து தாங்கள் வருமானம் தேடுறதுக்கான அல்லது வருமானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகள். இப்ப இது கூட அங்க கனடாவிலேயும் பேசப்பட்டது. நியாயமான அளவுக்கு வந்து மக்களுக்கு தெரியும், நான் பேசினவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு இவர்கள் வந்து அந்த புரியவர்களுடைய சொத்துகள் அந்த நேரத்துல உருவாக்கப்பட்ட சொத்துக்களை வந்து இந்த அளவுக்கு அவர்கள் கவலையரம் செய்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு அப்படி தங்களுக்கான அரசியலை செய்யறதுக்கு அங்க சிலரை கூப்பிட்டு அவர்களுக்கான உங்களுக்கு தெரியும் அந்த மேசைகளுக்கு என்று சொல்லி காசுகள் கொடுத்து அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு என்று சொல்லிச்சுன்னா இவர்கள் தான் முன்னணி வகித்து அதன் மூலம் வருமானம் ஊட்டுறதுக்கு அவர்களுக்கு திரட்டி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும்.
2: சிங்கள பௌத்த பேரினவாதத்துடன் மறைமுக தொடர்பு இருக்கு அவர்களுக்கு, நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி விடுங்க.
1: அவர்களோட உறவு இல்லாமல் இந்த இவர்களையும் நின்று ஐயா இந்த கடந்த காலத்துல வந்து புலிக்கு துதி பாடினார்கள், புலிக்கிட்டே இருந்து நிதியில வந்து வியாபாரம் செய்து வளர்ந்தவர்கள் எல்லாம் வந்து எப்படி அங்க வந்து இலகுவாக அங்க தாங்கள் வந்து அரசியல் செய்கிறது அல்லது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்றோம் என்று சொல்லி சொன்னார். இந்த பேரினவாதத்தோடையோ அல்லது இந்த கட்சிகளோட தொடர்பு இல்லாமல் இவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிந்தா இருக்கும் பொழுது மகிந்தாவோட இவ்வளவு உறவு இருந்தது, இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி இருக்கிறவர்களையும் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுதான் அந்த இதையும் அடிக்கடி சொல்வேன். அதாவது இந்த பணக்காரனுக்கு, அதாவது பணக்காரனுக்கு சொல்லி சொன்னா இப்ப சாதாரணமா உள்ளவர்கள் சர்வதேச பெரிய அளவுக்கு பணக்காரா இருக்கிறவர்கள் அன்றைக்கு உலகளாவிய ரீதியில எல்லா எல்லா விதத்திலும் இருக்கிறவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவருக்கு மதம் மொழி பற்று இதுகள் ஒன்றும் இல்லை.
2: அதை நம்பி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்றால் இவ்வளவு அழிவுகள் நடந்தும் அவர்களிடம் அரசியல் ரீதியான விழிப்புணர்ச்சி இல்ல தானே.
1: இங்கதான் நாங்கள் அரசியல் கட்சிகளா குற்றம் சாட்டோம், சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது அனைவருமே, அதுல நான் அவர் இவர் என்று சொல்லி இல்ல. இந்த அரசியலை கொண்டு செல்லாமல் ஒரு போராட்டம் நடத்தினது தொடக்கம், அதற்கு பிறகாவது அதுக்கான விழிப்புணர்வை இந்த போராட்டத்திலேயே நாங்கள் தோற்றோம்ன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு ஒரு தயார் இல்லாமல் வந்து தங்கள் தாங்கள் நியாயப்படுத்துகிற நடவடிக்கைகளை சொல்லுகிற பொழுது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு போற நிலைமையை ஏற்படுத்தினதுக்கு வந்து இவர்களும் காரணம். அதை இவர்கள் ஒத்துக்கொண்டு அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போய் செல்லாத வரைக்கும் இந்த இடவெளி இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாலதான் இந்த அர்ச்சனா போன்றவர்கள் மற்ற நீங்க சொன்ன மாதிரி பெரிய அம்பாஸ்கரன் போன்றவர்கள் இதுல அவர் போய் எனக்கு மேல வழக்கு போடுறா ஒரு பிரச்சனை இல்லை போன்றவர்கள் எல்லாம் அரசியல் பேசுறதுக்கு நாங்க அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கிறோம். இனி தேவை ஏற்பட்டால் இவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் பற்றி அதுகளுக்கு ஆதாரங்களோட நாங்கள் சொல்ல வேண்டி வந்திருந்தால் சொல்லுவோம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் ரீதியா அப்ப இவர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு வந்து முன்னிலைப்படுத்துகிறது அதுகளுக்கான எல்லாமே உருவாகிறதுன்றதுக்கு வந்து யாருக்கா அது இதுவும் ஒரு காரணம் நான் முதல் குறிப்பிட்டது. அதாவது இந்த போராட்டம் என்பது ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சியை உருவாக்காமல் ஆயுத ரீதியான உருவாக்கினதும் அந்த மனோநிலையில தமிழ் மக்கள் வைத்திருக்கிறபடியே தான் அந்த வெளிநாட்டில இருக்கிற இந்த ஆயுத மோகத்துல வந்து எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனோநிலையை உருவாக்கினதால வந்தால் இவர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ன்றது நான் உடல் ரீதியாக உயிர் வாழ்றது இல்லைன்றதை சொல்லல, அரசியல் ரீதியாக அரசியல் என்றதை தங்களுடைய அந்த புல்லுட அரசியலை தொடர்ந்து தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இதுதான் இன்றைக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு கேள்வி. இப்ப இந்த ரீதியில இப்ப சமீபத்துல இந்த ஆறு கட்சிகளும் கூடும் பொழுது என்ன அனுரா பண்டாரநாயக்கா என்ன சமீபத்தில் நான் முழுமையாக இந்த செய்திகள் எல்லாத்தையும் கேள்வி செல்லவில்லை, நீங்க என்னோட பேசிய பொழுதே நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த ரீதியில நான் ஒரு விடயத்தை நான் மறந்துடுவேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா ராஜா அவர்களை நான் இந்த இதை பார்த்தனா நான் அந்த டேட் அதுகளுக்கு இங்க நிக்க முடியாம போயிட்டு அவருடைய பிறந்த நாளுக்கும் அவர் இந்த அளவுக்கு வந்து ஜிஆர்டிக்கு தன்னுடைய செயல்பாடுகளை செய்தது இந்த அர்ப்பணிப்பு வழிவைகளுக்காக அவர்களுக்கு அவர்கள் என்ன நீண்ட கால ஆய்வுகளோடும் தொடர்ந்து இந்த பணிகளை செய்ய விடும் என்று சொல்லி வாழ்த்த வேண்டிய ஒரு
2: அவருடைய அந்த பிறந்த நாளுக்கு பெருமளவான நேயர்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து வந்திருந்தார்கள்.
1: இவர் சொன்னவர் என்னுடைய சகல நாங்கள் வந்தவர்கள்
2: நல்ல அழகாக நடத்தி இருந்தார்கள்.
1: என்னுடைய சகலனும் மச்சாலும் வந்த பத்மராணியும் அவருடைய கணவரும்
2: சியாமலா அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்.
1: சிறப்பான முறையில வந்து நடந்ததை குறிப்பிட்டிருந்தவர். இப்ப நான் இஞ்சி வரைக்கும் அங்க போயிட்டு வந்துட்டேன்.
2: உங்களுக்கு உங்களுக்கும் அனுப்பி இருந்தேன். நான்
1: ஆமாமா பார்த்தேன். நான் இந்த வேற பிரச்சனைகளை அங்க இங்கே முடிச்சிருந்ததுல நான் மறந்துட்டேன். மன்னிக்கவனும் அவர் ஆரோக்கியமாகவும் நின்று நாள் வாழவனும்ன்றது என்னுடைய பிரார்த்தனைகள். அதை கூற வேணும் என்னென்று சொல்லி அப்புறம் நான் அதை இந்த பிரச்சனைகள்ல அதை தவற விட்டு விட்டு நான் ரொம்ப கூற வேண்டிய ஒரு என்ன கடமை உணர்வு எங்களுக்கு இருக்கிறதேனே. இப்ப இந்த ஆறு கட்சி நான் முதல் சின்ன விஷயத்துக்கு வரேன். ஆறு கட்சி கூட்டமைப்பு வந்து ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவரை எப்படி தட்டி கழிக்கத்தான் தட்டித்தாரே தவிர ஒழுங்கான பதில் சொல்லவில்லை என்றதை பார்க்கக்கூடிய அந்த செய்திகள்ல இப்ப சமீபத்துல நான் இந்த சந்திப்பு அதால என்ன பலாபகங்கள் ஏற்படும்ன்றதுகளை பார்த்த பொழுது அதுல வந்து அவர் இந்த இதுக்குண்டு ஒரு என்ன பாராளுமன்ற குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அதனுடைய முடிவுகளை பார்த்து அந்த உதவி நிர்ணயத்தை செய்கிறது என்று சொல்லி சொன்னார். இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில வந்து நீங்க மற்ற தேர்தல்கள் எல்லாத்தையும் நடத்தலாம், ஏன் இந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்ட பொழுது தான் மற்றவர்களோட ஆலோசித்து சொல்லுகிறேன். ஆகவே இங்க ஒரு முக்கியமாக விடையா தெரியுது, அவர்கள் எந்த விதத்திலும் வந்து இந்த தேர்தலுக்கு போறதுக்கு தயாரில்லை. அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டு தங்களுக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியில வந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு இந்த ஊழல் என்றது அவர்களை தாங்கள் இரண்டை கிடைக்கும். இந்த என்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக என்னென்ன முன்னேற்றம் சாலையை அவர்களை கைது செய்தார்கள், அதுக்கு பிறகு என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சம்பந்தமாக எல்லாம் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக எதுவும் தெரியாத நிலைமையிலே இது போய்கொண்டிருக்கிறது. ஆனா இதுல எந்த அளவுக்கு அவர்களுடைய தேடைவார்கள்ன்றது உண்மையிலே அதை கண்டு இரண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அதை செய்யப்படுமானால் பாராட்டப்பட வேண்டிய பரந்துபட்ட அளவில ரெண்டு பிரச்சனைகள் வந்து உண்டு. சமூக ரீதியான வளர்ச்சி சமூகத்துல வந்து அவர்களுக்கு இயற்கையும் செயற்கையும் வந்து உலகளாவிய ரீதியில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும் எல்லினும் இந்த பிரச்சனையில இந்த காவிரிக்கு வந்து என்ன வேறி அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியும். அதே போல நாங்க போகத்த வெளியோட சொந்தபத்தாக நினைக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வதேச ரீதியான சண்டைகள் வந்து அல்லது இவைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க உலக ஏஜென்சி போராட்டம் இந்த நீட் தேர்வு ஏற்பட்டதுகள் வந்து மோடி போன்ற இந்த ஆட்சியாளர்கள் கூட ஆடிப்பு இருக்கிறார்கள் என்றது பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா அது இல்ல அதுக்கு பதிலாக வந்து திரும்ப காங்கிரஸ் கொண்டாடுவதுகள் வந்து மீண்டும் ஒரு மாற்றத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லி எனக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அது
2: அதனுடைய தலைவர் வந்து அதுல தெளிவான கருத்தை தெரிவித்திருந்தார். நீட்டு இரவு நினைக்கிறேன் அவர் தெளிவான கருத்தை இருந்தார். தங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் கிடையாது, ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் தாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருப்போம்.
1: நான் நினைக்கிறேன் இந்தியாவில் உள்ள இந்த இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கொண்டார்கள் என்னன்னு சொல்லிச்சுனா அயல் நாடுகள்ல நடந்த அல்லது இந்த நடந்த பிரச்சனைகளால வந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் வந்து எதையும் தராது. கடைசியா அவர்களே மறியலுக்குள்ள போடுற வேலையில தான் இன்றைக்கு பங்களாதேஷ்ல இன்றைக்கு போராட்டம் நடத்துற அவர்களை போடுற வேலையில் நடந்துட்டு நேபாளத்திலேயே நடக்க போகுதே இல்லை.
2: அவர்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது ஜனநாயக ரீதியாக இருக்கிற கட்சிகளை வந்து தங்களுடைய அரசு யந்திரங்களை பயன்படுத்தி ஊழல் அமைப்புகளை அவற்றை பயன்படுத்தி அதனூடாக தவறு செய்கின்ற சில சில கட்சி உறுப்பினர்களை தங்களோட பக்கம் இணைக்கிறது. அவரை தண்டிக்கிறதுக்கு தாங்கள் ஆதரவு கொடுப்போம், ஆனா அதை பயன்படுத்தி அவருடைய தவறுகளை பயன்படுத்தி அவர்களுடைய ஊழலை பயன்படுத்தி தங்களுடைய கட்சிக்கு ஆதரவாளர்களாக இணைப்பதற்கு எதிராக இனி வரும் காலத்துல மக்களோடு இணைந்து போராட போகிறோம் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்.
1: ஒரு விஷயம் என்னன்னு இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து தீர்வு தராதுன்றது இந்த நீட் கசிவு சம்பந்தமான ரீதியில வந்து இந்த போராட்டங்கள் நடந்தது அதுக்கு போலீசாரத்த நடவடிக்கை போதும் அந்த என்ன சொல்றது ஆணவத்தோட இதை மடக்கி விடலாம் இருந்தவர்கள் வந்து அது நடைமுறையிலே மாணவர்களுக்கு மத்தியிலே பரவம்ன்றதுக்காக வங்கி வந்து அதை ஓரளவுக்கு இப்பொழுது சமாளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இதே பிரச்சனை வந்து இந்த இதே மாதிரி அந்த உள்ளூர் பயிற்சி பரீட்சைகள்ல வந்து லீக்கேஜ் வந்து பஞ்சாப்ல நடந்திருக்குது, இப்ப உங்களுக்கு ஜார்க்கண்ட்ன்ற இடத்துல வந்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அந்த அது சம்பந்தமாக இந்த எதிர்கட்சிகளையும் பேசுங்க. இவர்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு போயிருந்து கொண்டு தாளம் போட்டார்களே தவிர
2: அங்க நடக்கிற மாணவர் போராட்டங்களுக்கு இந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்த அமைப்பு ஆதரவு கொடுத்திருக்கிறது. தாங்கள் அதுக்காக உங்களோடு பக்கபலமாக நிற்போம்.
1: கனடாவில நீங்க ரெண்டு விஷயங்களை கூடலாம் ஒன்று சர்வதேச ரீதியான பிரச்சனை, ஆனா இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற இன்றைக்கு இந்த ஈரானோட உள்ள சண்டை வந்து அமெரிக்காவுக்கு இவ்வளவு தலையடிய கொடுத்திருக்கிறதுன்றது இந்த ட்ரம்பும் வந்து இந்த ஒரு ஆணவ ரீதியாக இந்த பிரச்சனை முழுதையும் தான் சென்றா ஏதோ ஒரே நாளையில மற்ற நாடுகளை மாதிரி தலைமையை மாத்திர எல்லாத்தையும் இல்லாம பண்ணி புதியவர்களை உருவாக்கி விடலாம்னு சொல்லி நம்பின இது வந்து இன்றைக்கு எங்க போய் நிக்குதுன்றது அவர்கள் இன்றைக்கு இறங்கி வர வேண்டிய நிலைமையில இன்றைக்கு மாற்றங்களா. அப்ப இது வந்து வேற நாடுகளுக்கு சில ரிலீஃபோட கொடுக்கும். அதாவது இன்றைக்கு கியூபாவை எல்லாம் இப்ப இந்தியர்கள் வெற்றி அடைந்திருந்தா அடுத்தது கியூபா, அதுக்கு அடுத்தது கிரீன்லாண்ட தாங்களே, அதுக்குள்ளே கிரீன்லாண்ட இப்ப என்ன அவர்களுக்கு என்னன்னு சொல்றது அதுக்கான ஆட்சியாளர் டென்மார்க் அரசாங்கமும் அந்த உள்நாட்டு அரசாங்கமும் வந்து அது என்னன்னு சொல்றது சுயாதீனமான ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் வந்து அது டென்மார்க். ஆனா இவர்கள் ரெண்டு பேரோடும் பேசாமல் வந்து அந்த அதனுடைய எல்லைக்குள்ள இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நிறுவனம் வந்து இது எண்ணெய் தர்றதுக்கு காசு தர்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கு என்று சரியாதல் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்ப இந்த நடவடிக்கை
2: ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் அங்க முதலிட்டு இருந்திருக்கிறார்கள், ஏற்கனவே இருக்கிறார்கள்
1: இல்ல, ஆனா இதுக்கான அனுமதியே பொருள் இல்லை என்று சொல்லிட்டு நேற்று சேர்ந்த செய்தியை பார்க்க முடியல. இன்னும் நாளைக்கு நாளைக்கு அறிவிங்க. இப்ப இது உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அப்படியே இருந்த இப்ப இன்றைக்கு ஈரான்ல இவர்கள் ஸ்தம்பித்து போனதால வந்து இந்த நெருக்கடிகள் இல்லாவிட்டா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் மிக தீவிரமான கனடாவுக்கு எல்லாம் மிக மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள். இது சம்பந்தமாக இவருடைய ஒப்பந்தவாதிகள் வந்து என்ன விட ஹைதராலி போன்ற ஒரு
2: இதுல ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ஈரான் வந்து முன்கூட்டியே இப்படி இப்படி எல்லாம் செய்வார்கள், இஸ்ரேல் இப்படி எல்லாம் செய்வார்கள் என்று முன்கூட்டியே அவர்கள் சிந்தித்து செயற்பட்டதுதான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளையே ஈடாடைச்சது இருக்குது.
1: ஆமா, அவர்கள் எந்த அழிவுண்டாலும் கூட இதுக்கு நின்று பிடிக்கக்கூடியதா தயாரிப்புகளை அவர்கள் தொடர்ந்து செய்தபடியாத்தான் அவர்கள் இது அதுல இன்றைக்கு அமெரிக்கா நிபந்தனைகள் ரொம்ப வச்சது போய் இப்ப ஈரான் இல்ல நிபந்தனைகள் வைக்குது.
2: இலகுவாக அமெரிக்காவோட சேர்ந்து நாங்கள் ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் செய்திருந்தார்கள். இப்ப ஈரானே சிந்தித்து கொண்டு எப்படி செய்யறது என்று சொல்லி அவர்களே தடுமாற வேண்டிய எல்லைக்கு போயிருக்கிறார்.
1: இல்ல, தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க தொடர்ந்து பேசலாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் வந்து அதுல முக்கியமான நிபந்தனையாக வந்து இந்த ஹோம்ஸ் திறக்க வேண்டாம். அதே மாதிரி இப்ப காசாவிலும் வந்து இவர்கள் இஸ்ரேலியன் தயாரிக்க வேண்டிய என்ன இவர்கள் இறங்கி வந்து காசாவில ஒப்பந்தம் செய்ய போவீர்களா, காசாவில உள்ள ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முழுதும் களையும் மட்டுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரேல் சொல்லி இருக்குது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று, காசாவில உள்ளவர்கள் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்ற ரீதியில வந்து அதுக்கான ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுன்றது காசாவில் உள்ள மக்களை பார்க்கிறதுக்கு மத்தியில வந்து அந்த மக்களுடைய பாதுகாப்பு
2: மேற்கு கரையில பெருமளவான இஸ்ரேலியர்கள் பலாத்காரமாக குடியேறி எவ்வளவு அந்த மக்களுக்கு கொடுமைப்படுத்துகிறார்கள்.
1: ஆமா, இந்த இவைகள் எல்லாம் வந்து இப்ப லெபனான்ல நடந்த அழிவுகள் இவைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு இதையெல்லாம் இறங்கி வர வேண்டிய நிர்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த தன்னிச்சையாக இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தினதுன்றது அமெரிக்கான்றது ஆனா இதுல எந்த அளவுக்கு துணிந்து ஏறிய நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளுகிறதில் ஆதரிக்கிறதுன்றதுகள் வந்து இனி எதிர்காலம் தான் தீர்மானிக்கப்படும். அதுல இந்த ஈரானுடைய இந்த நடவடிக்கைகள் அல்லது இதுக்குள்ள வந்து உண்மையாகவே ஆதரிச்சு இந்த பிரச்சனைக்கு இந்த அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு அல்லது தான் உலக போலீஸ்காரன் என்ற நிலைமையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் பொழுது இங்கேயும் இந்த சுயநல விதமான அரசியல் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்கள் இப்ப ரஷ்யா இப்ப உக்ரைனோட பேச்சப்படுகின்ற அதுல இருந்து எப்படி அதுல இருந்து
2: ஈரான் ஏற்கனவே நாங்கள் ஹைதர்லியோடு உரையாடுகின்ற போது நான் இதனை உரையாடி இருந்தேன். அப்ப ஈரான் மாதிரி அதாவது இந்த யுத்தத்துக்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை ஈரான் எப்படி தாக்கிச்சதோ அதே மாதிரி ரஷ்யாவும் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை தாக்கினால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ற ஒரு செயல்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் மேலும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போக மாட்டார்கள்.
1: இதை வந்து இப்ப இப்பொழுது யோசிக்கிறார்கள், இங்க உள்ள மக்களும் அதை யோசிக்கிறார்கள். இது வந்து என்ன பெருமளவுக்கு அதனுடைய ஆட்சியாளர்கள் அந்த முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தங்கள் வந்து எதிர்காலத்தில் ஏற்படலாம். இப்ப சீனாவை பொறுத்தவரை இதுல தான் எந்த அளவுக்கு லாபம் பெறலாம், எந்த அளவுக்கு தங்க ஏனைய நாடுகளின் அதை கடல் பரப்பு உள்ளது என கவலை ஏராளம் பண்ணலாம் என்று சொல்லி சீனாவின் சிந்தனை. அப்ப இப்படியான ஒரு செய்யறதும் ஒழுமித்த ரீதியில வந்து ஈரானுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும், பல சீன மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் என்ற ரீதியில வந்து இந்த நாடுகள் பேசுகின்றன ஒரு கேள்வி. ஆனா எதிர்காலத்துல இதை தாங்கள் தப்பித்துக் கொள்றதுக்காக இதை தீர்க்க தீர்மானம் என்ன தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இப்ப இது கொஞ்ச காலம் உள்ளுபட்டு கண்டு போனா வேற என்னடா எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடி அதோட இன்ச்சு அப்படிதான் இருக்கு. ஜெர்மனியில தண்ணி எல்லாத்தையும் வந்து செலவழிக்கிறதையே குறைங்கன்ற அளவுக்கு மோசமான வறட்சி இல்ல தாங்க
2: அளவுக்கு காடுகள்ல பிரான்ஸை பொறுத்தவரையில காடுகள் எல்லாம் எரியறதால வந்து மிக நெருக்கடியான நிலைமையில தான் பிரான்ஸும் இருக்கு.
1: அந்த கனடாவில வந்து ஆல்பர்டா பகுதியில வந்து பெருமளவுக்கு இந்த காடுகள் வருது. இப்பொழுது பற்றி எரியற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப சரியான புகமூட்டமா போயிட்டு
2: தெரியும். அமெரிக்கா அமெரிக்கா முழுவதும் அமெரிக்கா முழுவதும் பரவி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் நட்டகுடு தர வேணும் என்று கனடா வந்து தாங்கள் வரி போட
1: போறேன். இப்படியான கேலிக்குத்தான அரசியலும் நடந்து கொண்டிருக்குது. மற்ற கனடாவில எங்களுடைய ஜெனரேஷன் வந்து ரெண்டா ஒன்று என்னன்னு சொல்லிதான் இந்த
2: பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவர் இந்தியாவுடைய எல்லாம் முரண்பட்டதும் ஒரு காரணமா இருந்தது.
1: ஆனா அதுக்கு பிறகு ஆட்கள் எல்லாரையும் அந்த என்ன விசாரணைகள் என்ற பெருமளவுக்கு இந்தியர்கள் அங்க கூடிய போனது வந்து நியாயமான ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. இப்ப 3000க்கு மேற்பட்டவர்களை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதுன்றதுகள் அதுவும் ஒரு பொதுவாக எங்கிற தமிழர்களுக்கு மத்தியிலும் கூட அப்படியான உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இது பொதுவாக தமிழர்களுக்கு இருக்கிறது என்ன கருப்பன்றது இதுகள்ன்றது அதுகள் ஆனா என்னென்ன தாங்களும் என்ன காரணத்தால வந்து நாங்கள் அதுன்றது அதுகளை நியமம் அவர்கள் சிந்திக்க வேணும். இந்த இரண்டாவது ஜெனரேஷன் வந்து உண்மையில மிக சிறந்த முறையில கல்வி அதுகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுது. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து இவரும் கவலைப்பட்ட ரெண்டாண்டு சொல்லி சொன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்லக்கூடியதான ஒரு ஒரு ஒரு ஒரு சில குடும்பங்களிலே அதுகள் சம்பந்தமாக அதுகளை பற்றி பேசுகிறார்களே தவிர
2: பெருமளவு
1: கோயிலுக்கெல்லாம் இந்த பெருமளவுக்கு அங்க கோயில்கள் இருக்குது. கோயில்களுக்கு எல்லாம் வந்து இந்த கூடுதலாக வந்து சிறு சின்ன பிள்ளைகளை குடிகொண்டு போற வழியே வளர்ந்த ஓரளவுக்கு இந்த கோயில்ன்றது வந்து ஓரளவுக்கு அது எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கலாச்சார ரீதியாக எல்லாரையும் ஒன்றிணைக்கிற இடம். அப்ப அந்த ரீதியில அங்க ஒரு என்ன தாங்கள் பேசுகிறது உறவுகளை வளர்த்துக் கொள்றது தமிழர்கள் ரீதியில அதுன்றது. ஆனால் அதுல வந்து பெருமளவுக்கு வந்து இந்த இளம் தலைமுறையை காண முடியாம இருக்குது. இப்ப நான் சொல்ற
2: விளங்குது
1: அதாவது 20 வயது அந்த பிரிவுகள் சொல்லி அந்த வயது கூடினவர்கள் தான் ஒரு 30-35 வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான், அது அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அந்த வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் கூடுதலாக பெருமளவுக்கு கொஞ்சம் வயது கூடினவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 35 அது இளம் பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளைகளை காணக்கூடிய கூட வாரதை தவிர பேரும் பேத்தியோட வாரத அப்படியான ரீதியில வருகிறார்கள். ஆனால் இடைவெளியான அந்த இடம் தலைமுறையினர் அந்த ஆளுகளுக்கு வாரதுன்றதுகளை கூட பார்க்கல சரியான அரிதாக இருக்கிறது. இடைகள் கூட இந்த எங்களிலிருந்து அந்நியப்படுகிற எல்லாமே வந்து மற்றது அவர்கள் வந்து கனடாவை வந்து எனக்குண்டு அல்லது உங்களுக்கு என்ன இந்த நாட்டு பிரஜா உரிமைகளை பெற்றுக் கொண்டாலும் வந்து இந்த நாட்டவர் என்ற ரீதியான உணர்வு எங்களுக்கு இன்னும் வரையில் சேவை அடுத்த ஜெனரேஷன்ல அவர்களுக்கு அந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கு இங்கே வந்து
2: வளர்ந்தவர்கள் அதை வந்து இதுல வந்து இல்ல அந்த உணர்வு வரையில் என்று சொல்லி இல்லாத என்னென்று சொன்னா, இப்ப ஜெர்மனிக்கும் மற்ற நாட்டுக்கும் உதப்பந்தாட்டமோ இது நடக்கிற போது ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த மனப்பான்மை தங்களை அறியாமலே ஜெர்மனியில வாழ்ற நம்மவர்களுக்கு ஏற்படுது.
1: ஓரளவுக்கு இருக்கலாம் அதுல. ஆனா இப்ப முன்னான ஜெர்மனி விளையாடுதான் ஜெர்மனியில பற்றிருக்கோ இல்லையோ ஜெர்மனியின் விளையாட்டை ரசிச்ச நான் என்ன சொல்லி சொன்னா ஒரு காலத்துல. ஆனா இப்பொழுது ஜெர்மன் டவுன் டவுன் டவுன் உண்டல்ல ஓடிக்கொண்டிருக்கு. பிரான்ஸ் அதே நேரத்துல நல்ல ஒரு நியாயமான அளவுக்கு வந்து அது தொடர்ந்து தானே போனி.
2: அதுக்கு சில சில நாட்டு இங்க இங்கத்தியான் தீவிர வலதுசாரி அமைப்பு இருந்தவர்கள் எல்லாம் பிரான்சின் விளையாட்டாளர்களை பார்த்தா அது பிரான்ஸ்காரர் மாதிரி தெரியல என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பெயினுடைய அரசியல்வாதிகளும் அந்த கருத்தை இப்பொழுது அண்மையில சொல்லி இருந்தார்கள். பிரான்ஸ் என்று சொல்லி இல்லாத அது பிரான்ஸ் மாதிரி தெரியல.
1: ஜெர்மனியின் விளையாட்டு தரம் வந்து இன்றைக்கு நியாயமா குறைஞ்சிருக்கு. இப்ப சமீப காலமாக அவர்கள் வந்து அந்த என்ன குவார்டர் ஃபைனல் அதுகளுக்கு என்றே அதுகளே ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கிறதால பெரிய அளவுக்கு நான் ஜெர்மனியில நம்புறே இல்லை. அதை விளையாட்டு தரத்தை பொறுத்து தானே நாங்க அதை அப்படின்றது இலங்கை இப்ப இப்பொழுது நிலைமையில வேர்ல்ட் கப் வெல்லும் கிரிக்கெட்ல இருந்து சரியாரும் நம்ப முடியுமா? அது மாதிரித்தான் அது ஒரு காலத்திலே நல்ல விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள் சங்ககாரா
2: வெளிநாட்டவர்கள் தொடர்பாக சொல்லுகிற போது இன்று எங்களது செய்தி அறிக்கையிலும் சேர்த்திருந்தோம், கனடா வந்து இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தி இருக்கிறது. அமெரிக்காவை போன்று கனடாவும் அண்மை காலமாக குடியேற்ற நடைமுறைகளை கடுமையாக்கி வெளியேற்றி வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்.
1: இப்ப இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த அது
2: அதே நிலைமை இங்கே ஐரோப்பாவுக்குள்ளும் இனி வந்து விடும் தானே அதே மாதிரி
1: வெளிநாட்டவர்கள் தெரியுமா? இப்ப இந்த வலதுசாரி அரசாங்கங்கள் இங்க மேற்கொள்ளுகிறோம் ஜெர்மனியில எல்லாம் அவ்வளவு பேர் டிபோர்ட் பண்றாங்க. எல்லாரும் தப்பியாங்க பிரான்சுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கு என்ன விதத்துல ஓடியாதர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் தானே. இவ்வளவு பேரோட நான் இந்த சட்டவரணிக்க புகைக்குள்ள வந்து அவர்கள் இந்த சில காரணங்களை சொல்லி அவர்களை படிக்க வச்சு அவர்கள் என்று சொல்லி அவர்கள் உண்மையிலே வாரவர்கள் வந்து தாங்கள் தொடர்ந்து இந்த மொழியையும் தொழிலையும் பெற்றுக்கொண்டால் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரே ஒரு வழி. அதை விட இந்த அரசியல் தஞ்சம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லி சொன்னா எதுவும் இல்லை. ஏதோ எல்லாம் சும்மா கொடுத்துருவார்கள் என்று சொல்லி அவனுடைய பல நெருக்கடிகளை அந்த ரீதியில திடீர்னு கொண்டு பிடிச்சு அனுப்புறார்கள். அதுகளைதான் இப்ப முன்னதான் செய்திகளா வருது.
2: இப்ப நம்மவர்கள் இதை நீங்க சொன்னா கூடுதலான ஒரு பிரயோசனப்படுப்ப நம்மவர்கள் வந்து அரசியல் தஞ்சம் ஜெர்மனியில கேட்டால் ஏதோ ஒரு வகையிலே அங்க தங்குறதுக்கு அனுமதிக்கிறார்களா, அல்லது எப்படி அவர்கள் அந்த நிரந்தரமான வதிவிடத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்?
1: இல்ல ஒன்று வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா அரசியல் தஞ்சம் கேட்ட உடனே அவர்கள் முதல் வந்து அந்த முகாமில் இருக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெளியாலே அவர்களை இருக்கப்படுகிறார்கள் என்று சில வழக்குகள் வந்து நீடிச்சு கொண்டு போயிட்டுள்ள வந்து என்ன இது முதல் அந்த புரோட்டோகோ அதாவது முதல் வந்து அவர்களுடைய என்ன சொல்ற அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ரீதியில வந்து அவர்களுடைய அரசு தரப்புல இருந்து அவர்கள் கலந்து சார் வந்து அதையெல்லாம் ரிஜெக்ட் வந்த
2: நூறம்புக்கு இல்லையா அந்த விசாரணை நடக்கிறது.
1: பரவலாக்கிட்டார்கள். காஸ்புகையில் நடக்குது, ஹைடல்பர்க்லயும் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பல்வேறு இடங்கள்ல நடக்குது. என்ன நூறம்புக்கு இவ்வளவு விரையும் கொண்டு போயிருவாங்க
2: ஆயிரக்கணக்கானவர்கள். அந்த காலத்திலே அங்கானே நாங்கள் போக வேண்டி வந்தது.
1: ஆமா அப்பொழுது அப்ப எத்தனையாம் ஆண்டு
2: என்ன சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் இடம் இல்ல சென்டர் ஆஃப்
1: அதுக்கப்புறம் வந்து இப்ப பரவலாக்கிட்டார்கள் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த இடங்களிலே அவர்களுக்கான இதுகள் அதுல என்ன நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் ஒரு கோர்ட்ஸுக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்தார்கள். நீதிமன்றம் என்று சொல்லி சொல்றதுல வந்து லேண்டஸ்கிரிக்ட் இருக்குது, ஸ்டுட்கார்ட்ல இருக்குது, ஸ்டுட்கார்ட்ல இல்ல கார்ஸ்ரூயில அந்தந்த பிரதேசத்துக்கு அமைய அந்த வழக்கு நடைபெறும். அந்த வழக்கு வந்து நடைபெறுவதற்கு இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஒரு 6 மாதம் அளவுக்கு காலம் எடுக்கும். முதல் ஒரு 6 மாதம் அப்ப அந்த 1 வருஷம் 1.5 வருஷம்ன்றது வந்து சில வேளையில சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக அது எடுபடாமலும் இருக்கிற சம்பவங்களும் இருக்குது. ஒரு சிலருக்கு அது விரைவில் விட்டு என்ன குடிய வைக்கு
2: முந்தி வந்து சென்டர் ஆஃப்ல வந்து அக்செப்ட் பண்ணினாலும் பிறகு அந்த நாங்கள் இருக்கிற இடத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு கொடுக்க இயலாதுன்னு சொல்லி எதிர்த்து கிடைக்காமல் பண்ணுவார்கள். அந்த நடவடிக்கை இப்பவும் இருக்கா?
1: அந்த நடவடிக்கை இருக்குது, இப்பவும் கோர்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ண அப்பீல் பண்ணலாம்.
2: இல்ல இல்ல, அந்த நாங்கள் வாழ்ற அந்த சிட்டி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்வார். முந்தி சென்டர் ஆஃப்ல முந்தி அக்செப்ட் பண்ணிடும், நூரம்புக்கிலே அக்செப்ட் பண்ணி வந்தாலும் சார்லாண்டில வந்து இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரித்த நிலைமை இருந்தது.
1: வழக்கு
2: போட்டு இங்க புலிகளும் குரல் வானொலி திறந்தோடியால இங்கால வந்துட்டு
1: இல்ல அதுல பெரும்பான்மையாக நான் அறிஞ்ச வரையில அந்த சிண்டோவை அக்செப்ட் பண்ணினால் வந்து அதை ஏற்றுக்கொண்ட இதுதான் நீதிமன்றங்களை ஏற்றுக்கொண்டதான் இருந்தது. இப்பொழுது நீதிமன்றங்கள் எல்லாமே இப்ப என்ன காரணத்தை சொன்னாலும் அவர்கள் வந்து இங்க அங்கு உங்களுக்கு ஒரு துன்புறுத்தலும் இல்லையாதுன்றதுகளை வந்து தெளிவாக சொல்லுகிறார்கள். இங்க நீண்ட காலம் அதுக்கு பிறகு அவர்கள் தந்து வழியால வீடு எடுத்து நீங்க போகலாம் அதுகள் என்று சொல்லி அல்லது அவர்களுடைய முகாம் அந்த முகாம் என்று சொல்லி அவர்களே சில வீடுகள் அதுகள் என்று சொல்லி தங்கி இருக்கிற இடத்துல சமைச்சு சாப்பிடுறதுக்கு அதுகளுக்கு என்று சொல்லி காசு அதை கொடுப்பாங்க. முதல் ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். அந்த கேம்ப்ல இருக்க சாப்பிடுறதும் ஏதோ இது 70 ஐரோ. சில இடங்கள்ல வந்து காசு கொடுக்குறார்கள், சில இடங்கள்ல அந்த வவுச்சர் கொடுக்குறார்கள். அந்த இது பொருள்கள் வாங்குறதுக்கு என்று சொல்லி கையில காசா கொடுக்கறது வில சொற்பம் மற்ற பல கட்டுப்பாடுகள் நடந்திருக்கிறார்கள். என்னன்னா முன்னே எவருமே கேட்க மாட்டார்கள் வந்து காசு அனுப்புறது என்று சொல்லி சொன்னா களவாக வேலை செய்து அதுகள் என்று சொல்லி சொன்னா கொண்டு போய் காசு பேங்க்லயோ வேலை அனுப்புறதோ அல்லது பேங்க் அங்கு அக்கவுண்ட் திறக்கிறதுன்றதுகள் எல்லாம் வந்து இப்ப கெடுபிடிக்காது. அதாவது அரசியல் தஞ்சம் கூறுறவர்கள் வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்றத உறுதிப்படுத்தாதான் பேங்க் வங்கிகள்ல வந்து வங்கி கணக்கு திறக்கலாம். அப்படியான கெடுபிடிகள் வந்து ஏற்பட்டிருக்குது. முழுமையாக தெரியாவிட்டாலும் பிறகு சொல்றதை கேட்டு நான் அதை பெரிய அளவுக்கு நான்
2: முதல் இருந்த பிரதம ஜஸ்டின் ட்ரூடோவின் காலகட்டத்துல வந்து எல்லாருமே நம்மவர்கள் நிறைய பேர் அங்கு போயிருந்தார்கள்.
1: ஒரு இது ஒன்று சலுகை ஒன்று வழங்கி இருந்த அதோடுதான் பெருமளவுக்கு வந்து இங்க எங்களுக்கு நாட்டவர்களும் இதுகளும் பல பேர் வந்து சில வேலைகளுக்கு லீவை போட்டு பிறண்டு போனவர்கள் வந்து திரும்பி இலங்கைக்கு போற சம்பவங்களும் இருக்குது. எல்லாரும் அங்க தொடர்ந்து இருக்கிறார்கள்ன்றது மற்றது அங்கேயும் இந்த பொருளாதார ரீதியாக விலைவாசி வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாத பிரச்சனைகள் அதுகள் வந்து நியாயமான அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குது. அது எல்லாம் இந்த நாடுகள்ல பிரான்ஸ்லயே அதுகள்ன்ற ரீதியில ஆனா உம்மவர்கள் வந்து எந்த வேலையை இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறபடியா இங்க கூட்டுறது துடைக்கிறதுன்ற இதுல இப்ப நான் நீங்க அடுத்த கேட்டீங்க அவர்கள் தங் இருக்கிறதுக்கான வசதிகள் என்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கா? ஒன்று வந்து அவர்கள் தாங்கள் ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேணும். அதை வேலையை தேடுறதுக்கு ஆனா வேலை தேடுறதுக்கு இதாண்டாலும் வந்து அதை சொல்றது இவர்களுடைய வெளிநாட்டவர்களுக்கான திணைக்களம் வந்து அந்த அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அது வேலை செய்து இது அதை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு சொல்லி அதை காரணமாக வைத்து அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன சப்டிக்கும் உண்டு சொல்லி அதாவது வேலை செய்யறதுக்கான அனுமதி என்ற ஒரு வருஷத்துக்கு அப்படி கொடுக்குறாரு. கொடுத்தால் அது அது வந்து இவர் பாடசாலையில என்ன பாடசாலையில என்ன மொழியை கற்றுக்கொள்ளுகிறாருன்றதை நீங்க உறுதிப்படுத்தினா அந்த அதை வந்து உறுதிப்படுத்தி அது ரெண்டையும் இவர்கள் செய்து மொழியில வந்து அவர்கள் சொல்லுகிற அந்த ஆஸ்பைன்றவர்கள் அதிலே வந்து பயிற்சி தேர்ச்சி பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லி வேலையும் ஒரு நிரந்தரமாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற 30 மாதத்துக்கு என்று சொல்லி சொன்னா அவர்களுக்கு தொடர்ந்து பதிவிட அனுமதி கொடுக்குற 1.5 வருஷத்துக்கு என்று சொல்லி கொடுத்து ஆனா அதிலே கரை பேர் வந்து இலங்கைக்கு போனது வந்து போய் வந்து அதுக்கு பிறகு அதை புரிஞ்சிட்டு உனக்கு தந்தது வந்து இந்த வேலை செய்யறதுக்கும் இருக்கிறதுக்காகவும் இதுல நீ போனது என்று சொல்லி சொன்னதுன்றது கனவேர் அப்படி அத புடுங்கிட்டு திரும்ப வந்து அந்த என்ன சொல்றது அப்சி கொண்டு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறதுக்கான தற்காலிக அனுமதி பத்திரம் ரீதியிலே அனுமதி காட்டுன்ற ரீதியில காட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோ அப்படி கொடுக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. எங்க நெஞ்சிலும் வந்து இந்த ஒழுங்காக இந்த நடைமுறைகளை கூட இல்லாம இதுக்கு என்ன இந்த கிடைச்சிட்டு உடனே இலங்கைக்கு போறது கிடையாது இவ்வளவு நாளா இருந்த நீங்க 1.5 வருஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர்கள் வந்து பாஸ் இருப்பார்கள் அந்த இது சில கேள்விகள் இருப்பார்கள் அதுக்கிடையில சர்டிபிகேட் எடுத்து சர்டிபிகேட் கொடுத்துட்டா அந்த சர்டிபிகேட் பார்த்துட்டு அவங்க பேருக்கு பகிர்ச்சி வைக்க வேண்டிய நேர்மையில என்று சொல்லி நேர்மமான சொல்லி அவர்கள் பரீட்சை வைக்கிறையில போய் கதைப்பாரு நீ என்ன செய்யற இந்த மாதிரி என்று சொல்லி மற்ற அரசியல் என்ன நிலைகள்ன்றது என்னன்றது அதாவது இந்த நாட்டின் ஜனநாயக குறிப்பாக ஜனநாயக நடைமுறைகள் என்னன்றது கேள்விகள் அவர்கள் சம்பந்தமாக கேட்டால் அதுக்கான சரியான பாதிலே இவர்கள் இந்த ஜெர்மன் மொழிய சொல்ல வேணும் சொல்ற அளவுக்கான பயிற்சி இருக்க வேணும் இல்லாவிட்டா இந்த கல்வி தரவையை வந்து நிரூபிக்க வேணும் சிலர் சொல்லிட்டு ஒவ்வொரு தரம் இருக்குது. இப்ப சிலர் வந்து அவர் அதுகளை முடிக்காமல் வந்து அந்த 1 வருஷத்துக்கு விசாவை வேலை செய்வதன்றீங்க இருந்தவர்கள் 4 வருஷமா இருந்தவர்கள் வேலை செய்வதன்றீங்க பெற்றுக்கொண்டவர்கள் வந்து இந்த குலப்படிகள் அதுகள் இல்லையென்று சொல்லி சொன்னா மாரி அது கிடைச்சோட இலங்கைக்கு போய் வந்து அது கொடுத்துட்டு புய முறையை கொண்டு குளறிக்கின்றிருப்பதை விட அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா 1 வருஷத்துக்கு பிறகு இந்த உள்ளவுக்கு பாஷையில பரிச்சயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு இது ஆஃபன்ஸ் சொல்லி 2 வருஷத்துக்கு கொடுப்பார்கள் அந்த ஆஃபன்ஸ் சொல்லி சொன்னா வதிவிடம் அந்த வதிவிட அனுமதி பத்திரம் குறிப்பிட்ட இல்லை கூட இந்த 2 வருஷம் 2 வருஷத்துக்குல அந்த வதிவிட அனுமதி பத்திரம் கிடைச்சிட்டுனா நீர் இலங்கைக்கும் போகலாம் அங்கேயும் போகலாம்
2: இந்தியாவில இருந்து நிறைய தாதிமார் மற்ற வேற வேற வேலைகளுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க.
1: அதாவது இந்தியா லட்சக்கணக்கான அளவுக்கு வந்து இந்த செமி ப்ரொபஷன் செமி
2: இது அதாவது
1: அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் என்று சொல்லி சொன்னா இன்ஜினியர் டாக்டர்ன்ற தரத்திலே உள்ளவர்கள் அல்லது பதிலாக ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள் வந்து அது ஒரு உயர் கல்வியை முடித்துக் கொண்டவர் தாரியர் இவர்கள் என்றது இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கில் தட்டுப்பாடு
2: நம்மவர்கள் வந்து அப்படியானவர்களை இங்கே நம்மவர்களை வந்து அங்கே இலங்கையிலே தகுதியானவர்களை இங்கே அந்த வேலைகளுக்கு கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு நகரசபையோடும் கதைத்து நாங்கள் இவ்வளவு ஆழமா இங்கே இருக்கிறோம் எங்களுடைய உறவினர்களை வந்து இது உங்களுக்கு வேலை காக்கலையா தேவையா இருக்கு வேலைக்கான விசாவில மற்றவர்களை அழைக்கிறதுக்கான முயற்சிகளை எங்களுடைய அமைப்புகள் ஏதாவது செய்யலாம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன் அதாவது எங்களுடைய அமைப்புகள் இது இந்த விடயங்கள்ல தலையிடுகிறார்களா
1: இல்ல இல்ல அப்படி அந்த சிந்தனையில நான் பர்சனலாக கதைச்சேன் சம்பந்தமாக கதைச்ச பொழுது அவர்கள் சொல்றாரு இந்த இது வந்து சொந்தம் பந்தம் ரீதியில நாங்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி சொன்னா இங்க அவர்கள் வந்து போறதுக்கு அதுகளுக்கு சொல்லி சொன்னா உங்களுக்காக அது தரலாம் அவர்கள் வந்து பார்த்துட்டு 3 மாதம் பார்த்துட்டு ஆனா அதை விட தங்களுக்கு அந்த விதமான அதாரிட்டி இல்லையா அப்படி கொடுக்கறதுக்கு சொல்லி என்றது மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனபடியே இவர்கள் வந்து அங்கு இணையதளம் மூலம் வந்து ஜெர்மன் இது ஆங்கிலத்திலும் ஜெர்மனில இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த இருக்குது இருக்குதுன்னு சொன்னார்கள் போக வேண்டியது ஏற்படையில அதுல வந்து என்னென்ன வேலைகளுக்கு என்ன மாதிரியான தராதரம் தேவை என்னென்ன பயிற்சிகள் தேவைன்றதெல்லாம் அதுல அதை வைத்து அவர்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் நண்பர் வந்து இருந்தாருன்னு சொல்லியும் அப்படி சிலர் பின்லாண்டுக்கு எல்லாம் போனது எனக்கு தெரியும் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ற உறவினர் வந்து பின்லாண்டுக்கு அப்ளை பண்ணி அப்படி போன சம்பவம் இருக்குது. அது மாதிரி இந்த அதை வந்து அங்க இருக்கிறவர்கள் அக்கறை எடுத்து அதுக்கான பாசியை படிச்சு அதுக்கான ரீதியில அப்ளை பண்ணி அதுக்கான ஆனா அதுக்கு மிரட்டுறதுக்கு அங்கேயாக்கள் தயாரிச்சு வந்த அரசியல் தஞ்சம் வந்து சொல்லி கோடிக்கணக்கில் காணி ஏமித்து அல்லது பூமி ஏமித்து ஏதோ ஒரு விதத்துல
2: சிங்கள மாணவர்கள் மாதிரி உயர்கல்வி கற்கின்ற அந்த பல்கலைக்கழகங்களை கண்டு அதுக்கு அவர்கள்
1: தயாரில்லை போனவர்கள் எங்க தமிழாக்கள் என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து அங்கேயே யூனிவர்சிட்டியோ அல்லது அவர்களோ அவர்கள் கல்வி கற்கிறார்கள் மற்றவர்கள் வந்து அதிலே அக்கறை இல்லை அவர்கள் வந்து அதான் இருக்கிற பிரச்சனை.
2: நீங்கள் இருந்த காலத்திலே இவ்வளவு சட்டத்தரணிகள் ஒவ்வொரு துறையிலும் தமிழர்கள் ஒரு தயார்படுத்தலோடு நன்றாக கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். சட்டத்தரணிகள் எடுத்துக்கொண்டால் முன்பு ரோட்டுக்கு ரோட்டெல்லாம் சட்டத்தரணிகள் வேலை கிடைக்காவிட்டாலும் இருந்த காலகட்டம் இருந்தது 70 பகுதிகளில். ஆனா இப்ப உயர்கல்விக்கு செல்வதற்கு நம்மவர்கள் தயக்கம் காட்டி எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேறிட வேண்டும் என்று வந்து இங்கே வீதிகளிலே திரிபவர்களாகத்தானே இருக்கிறார்கள்.
1: இல்ல அது அது ஒரு அந்த மனோநிலை வந்து அவர்களுக்கு ஏற்பட்டது வந்து இங்க உள்ளவர்கள் வந்து அங்க கொடுக்குற அங்க போய் காட்டுற ஷோக்கள் அதுகள் என்றவர்கள் மூலம் ஒரு பகுதி இருக்குது. அதனுடைய மற்றது இங்க உள்ளவர்கள் வந்து இப்பொழுது அதை கொஞ்சம் நோக்கிட்டார்கள் என்னன்னு சொல்லி இப்ப முந்தைய உறவுகளை கூப்பிட்டதுல வந்து இந்த இங்க உள்ளவர்கள் அதுல அக்கறை செலுத்தினவர்கள் ஆனா இப்பொழுது அது பெருந்தொகையான காசும் அதுக்கான உறுதியும் இல்லாதபடியால் இதுல மற்றது இப்ப இருந்த ஏற்பட்ட இந்த சண்ட பிரச்சனைகள் வந்து ஒரு தாமதத்தை ஓரளவுக்கு அங்க சிந்திக்க வச்சிருக்குது. ஆனா அதை அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அல்லது இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவர்கள் வந்து அங்க இதுகளை வந்து போறவர்கள் வந்து உண்மையான நியமங்களை எத்தனை பேருக்கு சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி பேசுகிறார்கள்ன்றதை விட தாங்கள் ஒரு பெரிய வசதி படைத்தவர்களாக காட்டி கொண்டிருக்கிறது நினைப்பேன். நான் சந்திச்சா என்ன கண்டுட்டு கணவர் கேட்டாங்கள் வந்து உங்களை வெளிநாட்டிலே இந்து குலம் இருந்தவர்களாக தெரியல நான் சாரத்தோடும் பெரியனோடும் நான் தெரிவேன். அப்ப எங்களை ஊருக்குள்ள அது அதற்கு கூட ஒரு இடத்தை நான் கூட கொண்டு போனோம் நான் இடத்துக்கு போறேன்டா பரவாயில்லை அப்படி கேட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஒரு ஒரு மோகத்தை உருவாக்குறதுல வந்து எல்லா தரப்பினரும் வந்து அதுல தவறு கடந்து இருக்கிறது அதை எப்படி நிவர்த்தி செய்வதுன்றதுகள் வந்து
2: முன்பு நீங்கள் வாழ்ந்த காலத்திலே எல்லா துறைகளிலுமே வந்து தேர்லையில கற்று சிறப்பானவர்கள் இருந்தார்கள் அல்லவா? இன்று சில சில துறைகள்ல தொல்பொருள் இதுக்கு வந்து அண்மையில கேட்டிருந்த போது தகுதியானவர்கள் தமிழர்களுடைய பக்கத்திலே இல்லாமல் எல்லாம் இருக்கிறார்கள்.
1: எல்லா துறைகளிலும் வந்த பற்றாக்குறை இருக்கு. இப்ப இங்க வைத்திய வாயிலே இந்த ஹைதர்லியர்களும் சொல்லி இருப்பார்கள் அதாவது எத்தனையோ பேர் வந்து வேலையில கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்துகிறவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து SLC எக்ஸாமுக்கு செய்ய வேணும் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல வந்து தொடர்ந்து படிக்க வேணும் அதுன்றதுக்கான முயற்சிகள் இந்த தமிழ் பகுதிகளில எல்லாம் எங்களோட எழுபது இல்லையா ஒரு தாதி வந்து
2: தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு போனீர்கள் ஆனால் சாதாரண வேலையில இருந்து மருத்துவர் வரையில சிங்கள அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களோட உரையாடுகிற போது அவர்களுக்கு உண்மையிலேயே இங்க உதவிக்காக வருகிறார்களே தவிர அவர்களுக்கு இங்க வந்து தங்களுடைய ஊரை விட்டு வர்றதுல வந்து விருப்பம் இல்லாம டாக்டரோட உரையாடுகின்ற போது அவர்களுக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை. அந்த பெண்மணி சொன்னார் தனக்கு இந்த மருத்துவ துறையின் ஊடாக யாருக்காவது உதவி செய்ய வேணும் என்று வந்திருக்கிறேனே ஒழிய உண்மையிலே தனக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமா இருக்குன்றதான் அவர் சொன்னார்.
1: அந்த அந்த பிள்ளையும் அப்படித்தான் சொல்லிச்சது அதாவது இங்க இந்த மாதிரி அவங்களோட கதை கேக்குள்ள வந்து எனக்கு சிங்களம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இப்ப புரிய தோங்கிடுது ஆங்கிலமும் தெரியாது இப்ப என்ன பாஷையில பேசுறான்ற ஒரு பிரச்சனையும் இருக்குத்தானே. அப்ப நான் மென்மையாக கொஞ்சம் அவ்வளவு புரியக்கூடியதாக இப்படி இருக்குன்னு சொல்லி அதுன்னு சொல்லி அப்ப அந்த பிள்ளையும் நான் தன்னை பெரிய அரைஞ்சு விடுறேன்னு சொல்லி தனக்கு இந்த வேலை செய்யறதுல எந்த விதமான இதுவும் இல்லை நான் சும்மா சனங்கள் வந்து நல்ல அன்பாகத்தான் என்னோட இருக்குன்னு ஆனா நான் தூரத்துல இருந்தாவும் ஏதோ அன்றாத ஒரு பகுதியா இருக்கணும் அதுக்கு கிட்ட ஏதோ ஒரு கிராமம் சொன்னா அங்க இருந்து வந்து இங்க நான் செய்த வைக்கல வந்து அது எனக்கு கஷ்டம் தானே நானும் அங்க ஊர்ல இருந்தா கிட்ட இருக்கிறதுக்கு தானே நேரம் விரும்புவேன்றதுதான் அந்த பிள்ளையும் சொல்லிச்சு. ஆனா அந்த புள்ள நேர்மையா வேலை செய்யுது, அது ஒன்று எல்லாரும் ஆறு கேட்டாலும் அந்த அவ வந்து ஒரு பார விடுமுறையில வந்து அந்த சனியாறுல போவா, அதுக்கு முதலே ஏதாவது சிக்கல்கள் இருக்குண்டா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதில் சொல்லி மற்றபடி அந்த வீடுகளுக்கு போய் அந்த அல்லது இது என்ன மருத்துவ அந்த என்ன சொல்றது இது தாய்மையாக
2: அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சிறிய சிறிய வேலைகளுக்கு எல்லாம் சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றுகிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்று சொன்னா அதுல தகுதி உடையவர்களை நம்மளிடம் இருந்தா ஏன் அவர்கள் எடுக்க போறார்கள் அங்க சிங்கள இடத்துல?
1: அதாவது இந்த

0: நீங்கள் இப்ப சொல்ற போதுதான் ஒரு சிரிப்பான சம்பவம் வந்தது. அங்கட இறந்து விட்டார் மாணிக்க வாசகர் ஊடகவியலாளர் பவனியா. அப்ப அவர் என்ன கேட்டிருந்தார், என்ன வேலை செய்யறீங்கண்டு. அப்ப நான் சொன்னேன் வண்ணார வேலையாண்டு. ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு வந்த வேலை அந்த யூனிஃபார்முகள் இருக்குத்தானே, இல்ல அதை போய் எடுத்துட்டு வர்றது போலீஸ் நிலையங்கள்ல, அதுல எடுத்துக்கொண்டு வந்தா இங்க வந்து தோச்சு அயன் பண்ணி திருப்பி தருவார்கள், திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் நீதிமன்றத்தில. நீதிமன்றத்தில சட்டத்தரணி மாற்ற மற்றது காவல் நிலையங்கள்ல உள்ளவர்களுடைய அந்த நிறுவனத்துக்கு போய் அவர் தருவார், அதை போய் எடுத்துக்கொண்டு வந்து அடுக்கி வைத்திருப்பார்கள், அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க திருப்பி தோச்சு அயன் பண்ணி தருவார்கள், திருப்பி கொண்டு போய் கொடுக்கற வேலை. அப்ப அவர் சொன்னார், என்ன இப்படி சொல்றீங்கன்ட்டு, இங்க வந்து கேட்டா என்ன வேலையாண்டு கேட்டா அது அந்த ரெஸ்டாரண்ட்ல அங்க இப்படி என்று இழுப்பார்களே ஒழிய தங்கட வேலையை சொல்ல மாட்டாங்க, நீங்க எடுத்த உடனே இப்படி சொன்னா அதான் செய்யறேன், அப்புறம் என்னத்த மாத்தி சொல்றாரு.
1: அடிப்படையில மற்ற கொஞ்சம் கூட ஜெர்மன் பேப்பர்கள் அதுல வாசிக்கிறதுக்கு அதுகளுக்கு ஆர்வம் காட்டுனது வந்து ஒரு அளவுக்கு நான் பேசுறதுக்கான அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தகுதி பெற்றபடியா பிறகு நான் வேலைக்கு சேர்ந்தது வந்து அந்த முஸ்கான் டெய்மர்கள் வந்து 1885-90 சரியான பூ, அதாவது இந்த முஸ்கான் என்னன்னு சொல்றது லீவைஸ் அதுகள்ன்றது, லீவைஸ் வந்து அந்த அதுக்கு என்ன தெரியும் அந்த லேடிஸ் ட்ரவுசர் சொல்லி லீவைஸ் ஜெர்மன் யூதர்தான், ஜெர்மனியிலிருந்து குடியேறினவங்களா இருந்தாங்க. வீடுகள்ல போட்டு அதுக்கு கல்லும் போட்டு அது தேய்ச்சு சாஃப்ட் ஆக்குறதுக்கு வந்து என்சைம் கூட வந்து அது வந்து அந்த டெனிமே சாப்பிடும். அந்த அதனால எனக்கு அந்த அனுபவம் வந்தது இந்த என்சைம் அதுன்றது அவங்களும் நானும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியில நல்ல சிறப்பான பொறுப்பு வீட்டு வந்து இப்ப படிக்க வீட்டுல ஜிசியிலே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆன பாடம், அது எனக்கு இப்போ வந்து கை கொடுத்தது. அப்ப அதுல இருந்தா நான் முன்னேறி நானும் படிச்சு அவங்களும் படிச்சதுல தான் நான் இந்த இந்தோனேசிய ஆளுகளில ஒரு பிளான்ட் பொறுப்பாக இருந்து செய்யக்கூடிய அந்த ஜப்பானுக்கு அவர்களுக்கு நான் போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஏற்பட்டது, லீவைஸ் சிங்கப்பூருக்கு அது அந்த வேலை செய்ய வேண்டியது இப்படியே குறிப்பிட்ட ஆளுநர் வேலை செய்தார். அப்ப அந்த அதற்கு முதல் வந்து நாங்கள் வரலாற்றை மறக்க கூடாது எங்களுக்கு வாழ்க்கை. அப்ப நான் கூலி வேலை தான் செய்தேன், அதுல என்ன வெக்கப்படுறது இருக்கு சொல்றதுல என்ன வெக்கம் இருக்குது, அதாவது மற்றது உழைப்புக்குரிய ஊதியத்துக்காகத்தான் நாங்க வேலை செய்யறோம். ஆனபடியா எனக்கு அந்த நேரத்துல வந்து குடைக்க இது டாய்லெட் துடைக்க வேணும் சொல்லி அதுக்கு சம்பளம் தரண்டாலும் நான் செய்திருப்பேன், அதுல எந்த குச்சவும் பட்டிருக்க மாட்டேன். எனக்கு தேவை காசு, அதுதான் முக்கியமானது வருமானம். அப்ப அதனுடைய அந்த தொழிலை செய்யறவன் செய்யறது குறைஞ்ச தொழில் இதை செய்யற குறைஞ்ச தொழில் சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி, இதுதான் அதனுடைய இந்த அந்த சிந்தனை இப்பொழுது புதிய தலைமுறைக்கு இங்க உள்ளவர்களுக்கு இல்ல.
0: புதிய தலைமுறையினர் இங்கே வெளிநாடுகள்ல ஜெர்மனி பிரான்ஸ் அவற்றில் வாழக்கூடியவர்கள் நல்ல கல்வியில நல்ல ஆர்வம்

0: பக்குவமாக கற்று வருகிறார்கள்.
1: குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு இப்பொழுது உள்ள தலைமுறை தயாரில்லை. இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே வந்து ஒரு நீங்க உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுகளில் வந்து வேலை செய்யணும், ஒருவர் வந்து செய்கிறார், அவருக்கு துணையாக இருக்கிறவரும் வந்து செய்கிறார்னு சொல்லிச்சுனா ஒரு இவர்களுக்கு அது வந்து தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆன வேலையா ஹாலிடே போகும் இருக்கும் சம்மர்ல காலத்துல இதுல சொல்லி சொல்லிக்கல வந்து அவர்கள் வந்து இந்த குடும்பம் என்ற ரீதியில வந்து பொறுப்புகளை மாக்குறவர்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான ரீதியில திருமணங்கள் என்கிறவர்கள் வந்து பெருமளவுக்கு வந்து ஒரு செய்யறதுக்கு துணிச்ச தயாரில்லாத நிலைமைகள் அதுகள் வந்து அங்கே ஏற்படுகிறது இந்த தலைமுறைக்கு. அது இன்னொரு விதத்துல வந்து
0: இந்த நாடுகளிலும் இப்பொழுது பிள்ளைகள் திருமணம் செய்வதற்கு முன் வருகிறார்கள்.
1: அவர்கள் வந்து பொறுப்பு இப்ப நீங்க திருமணம் செய்தால் உங்களுக்கு குழந்தை உறக்கமுண்டா, அதுக்கு மினக்கடவுளும் அதுக்கு காசுல வடிக்கணும் அது எல்லாம் செய்யணும்ன்றத இது இது ஒரு நெகட்டிவ் அப்ரோச். அது தன்னையே பார்க்கக்கூடியதா இருக்குது. பாவம் இவைகள்ல இருந்து இந்த தலைமுறைகள் வந்து இப்ப இங்க ஜெர்மனியில முதல்தரமாக ஏதோ சைபர் நூல் ஜீரோ டூ சாரி ஜீரோ தசம் ரெண்டு வீதம் இவ்வளவு அண்டவர் வந்து கூட குறைஞ்சிருக்குது 26 ஆண்டு நாங்கள் தீர்வு காண முடியாது. நான் இன்னும் பேசலாம் இதுக்கான தீர்வுகள் இதுக்கான பொருளாதார ரீதியான கட்டமைப்புகள் இவைகள்ன்றவர்கள் வந்து இது இது இல்ல இப்ப இப்ப இதுல இருந்து அப்படி தவிர ஏனைய நாடுகளும் ஆசிய நாடுகளும் வந்து இதுல இந்த பிரச்சனைகளும் பிரச்சனைகள் படத்தான் போகணும்.
0: அடுத்த நிகழ்ச்சியில இது தொடர்பாக உங்களோட கருத்தை பார்க்கலாம். இப்பொழுது 6 அந்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினத்து கட்சிகள் இணைந்த மாதிரி ஏன் அவர்களுக்கு முன்னரே இப்படியான போராட்டம் நடைபெற்ற காலத்திலேயே இணைந்து ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரியான யோசனைகளை என் முன்வைக்கையில அந்த விடயங்கள் தொடர்பாக அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: சென்னைகளே திரு ஜெகநாதன் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நாம் கடந்த 6ஆம் தேதி ஒலிபரப்பான அதாவது குருமகான் அவர்களுடைய செவ்வியினுடைய மறு ஒலிபரப்பாக அதனை தருகின்றோம். ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படுகின்ற திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரான உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோதி குருமகான் அவர்கள் ஐரோப்பாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அண்மையில் சுவிஸ் நாட்டுக்கான விஜயத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அவர் தொடர்பான மேலதிக தகவல்களை உங்கள் அனைவருக்குமே தெரிந்த எமது டிஆர்டி தமிழொலியின் ஆர்வலர் உலக சமாதான ஆலய சுவிஸ் கிளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னர் செங்காலன் முருகன் ஆலயத்தினுடைய உருவாக்கத்தில் ஈடுபட்டு அதனை தொடர்ந்து நடத்தி வந்து பின்னர் சுயநலவாதிகளினால் அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது வானிலைகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ஐயா அவர்களே.
2: வணக்கம் தர்சன். வணக்கம் டிஆர்டி வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அத்துடன் குருமகான் குருமான் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நான் குருமான் அவர்கள் இந்தியாவில் தென்கைலை என அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரும் அறக்கட்டளை சென்ற குருமான் அவர்கள் சுவிட்சர்லாந்து ஐரோப்பா விஜயம் செய்திருக்கிறார். அந்த நேரத்திலே சுவிஸ் ஜெர்மனி சென்று இப்போது பிரித்தானியாவில் சில பயிற்சி முகாம்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் குருமகனை இங்கு டிஆர்டி வானொலி நேயர்களுக்காக இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். தற்போது என்னுடன் யோகா ஆசிரியர் கண்ணன் அவர்களும் குருமகானும் தற்போது என்னோடு இருக்கின்றார்கள். அவர்களை
0: குருமகான் அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது?
2: குருமகான் அவர்கள் நான் ஆலயத்தில் தலைவராக இருந்த காலத்தில் ஆலயத்தில் யோகா பயிற்சி இன்றைக்கு ஒரு 14 வருஷமாக யோகா பயிற்சி முன்பு நடந்தது. அந்த அந்த காலத்தில் அவருடன் தொடர்பு ஏற்பட்டு ஆலயத்துக்கு கூட பல தடவை வந்திருக்கின்றார். வந்து சென்ற போது அவருடைய அறிமுகமாகி நானும் அந்த பயிற்சி நீண்ட காலமாக எடுத்திருக்கின்றேன். அதன் மூலம் எனக்கு ஒரு நவபாசன வேல் அவர் ஊடாக
0: அந்த முதல்ல நவபாசன வேல் தொடர்பாக குறிப்பிடுங்கள். நவபாசன வேல் என்றால் என்ன என்றது தொடர்பாக முடிந்தால்
2: நவபாசன வேல் என்றது பழனி முருகன் என்ன என்ன மத்திய இதுல நவபாசனத்தாலே உருவாக்கப்பட்டது, பூகராலே உருவாக்கப்பட்டது. 9 விதமான பாசனங்களை கலந்து அந்த நவபாசன வேல் நவபாசன சிலை பழனியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிலையிலே அபிஷேகம் செய்து அதை பருகினால் நோய் நொடி தீரும் என்பது ஐதீகமான உண்மை. ஆனால் அதே போல அந்த அதே போல ஒரு சுவிட்சர்லாந்திலே வேல் வழிபாடு இருக்கிறபடியால் இலங்கையிலும் வேல் வழிபாட்டை இருக்கிறபடியால் அந்த வேலிலே அந்த நவபாசனத்திலேயே அந்த வேலை செய்து அதை ஐரோப்பாவில் அதை பிரசித்த செய்யணும் என்ற நோக்கத்தோடு அதை செய்து ஐரோப்பாவில் இப்போது சுவிட்சர்லாந்தில் நான் வழிபட்டு வருகின்றேன். அதற்கு பிரசித்து செய்து மக்களாலே அதை வழி பூஜை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு குருமான் சுவிட்சர்லாந்திலே வந்து அந்த ஒரு பூஜையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்.
0: அதாவது அவருடைய அவருடைய தொண்டராக ஜெர்மனியில் இருந்து ஒருவர் உங்களுடைய நண்பர் கடமையாற்றி வருகிறார்.
2: பிரகாஷ் என்ற யோகா ஆசிரியர், மெய்யான ஆசிரியர் பிரகாஷ்.
0: ஆமாம், அவருடைய செவிகளையும் எங்களுடைய வானொலியில் தந்திருக்கிறோம். இவர் பரஞ்சோதி குருமகான் அவர்கள் நீண்ட காலமாக இந்த பணியாற்றி வருகிறார். அதே நேரம் அவருக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அனுமதி பெற்ற அமைப்புகள் கூட அவரை கௌரவித்திருக்கிறார்கள். அதை விட ஈழத்தமிழர்களுக்காக அவர் எவ்வளவு சேவைகளை, அதுவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கின்றார். அங்கு பல இடங்களிலே தியான வகுப்புகளையும் நடத்தி இருக்கிறார் அல்லவா?
2: பல்கலைக்கழகம், பவுனியா பல்கலைக்கழகம் மற்றும் வெல்காமம் பிரதேச சபைகள் கூட இவற்ற பயிற்சி நிறைய நடந்திருக்குது. அதோட தாதிகள் பயிற்சி நிலையம், இந்த நர்சிங் அந்த இதழ் அப்படியான அலுவலகங்கள்ல கூட அவற்ற பயிற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பயனடைகிறார்கள்.
0: தற்போதைய விஜயத்தினுடைய நோக்கம் என்ன?
2: இந்த நவபாசன வேல் ஒரு தியான மண்டபமாக ஆரம்பிக்க வேணும் என்றுதான் சுவிசுக்கு வந்ததன் நோக்கம். அதை அந்த பூஜையை அவர் 108 மந்திரங்கள் மேலுக்கு 108 மந்திரம் சொல்லி அந்த பூஜையை சிறியொரு மக்கள் குழுவை குழுவூடாக அதை நிறைவேற்றியிருக்க ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்.
0: இனி அந்த தியான மண்டபம் எங்கே இருக்கு? இப்ப
2: தியான மண்டபம் எனது வீட்டிலே கீழ் மண்டபத்திலே அது வச்சிருக்க, அந்த வேல் வச்சு பூஜை நடந்து கொண்டிருக்கு.
0: நீங்கள் வழிபடுகிற இடத்திலே? நீங்க வழிபடுகிற இடத்துல?
2: ஓமம் எனது வீட்டிலேதான் இருக்கு. அதே தியான மண்டபத்துக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். விரைவில் அது அமையும் என்று நம்புகின்றேன்.
0: அப்ப அது அப்படியான ஒரு தியான மண்டபத்தை உருவாக்கினா வயது முதிர்ந்தவர்கள், தனிமையில் வாடுபவர்கள், அவர்கள் அங்கே வந்து அந்த தியானத்திலே ஈடுபடுவதன் ஊடாகவும் மற்றதும் உங்களுக்கு யோகா நிலை வகுப்புகளை நடத்தக்கூடிய சாத்திய குருகள் இருப்பதனால் அவர்களுடைய உடல்நலத்துக்குரிய வேலை திட்டங்களையும் வெகு விரைவில் ஆரம்பிப்பீர்களா?
2: நிச்சயமா, நிச்சயமா. அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. குருமான் அவரும் தனது சீடர்கள் ஊடாக அதற்கான நிலையத்தை தேடுவதற்கான வழிமுறைகளை செய்திருக்கின்றார். ஐரோப்பாவில இது என்ன ஒரு நுண்ணுயிர் தொற்று காலத்தில் இந்த வேல் பிரசித்தம் செய்யணும் என்று 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி சீக்கிரம் அப்படி ஒரு நல்ல ஒரு இடம் அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன்.
0: சரி, ஆகவே இப்பொழுது பரஞ்சோதி குருமான் அவர்களோடு உரையாடலாம்.
3: பூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல்ல அருளாக

0: வணக்கம் குருமான் ஐயா அவர்களே.
1: வணக்கம். சந்தோஷம், மகிழ்ச்சி.
0: சொல்லுங்கள்.
1: எல்லாம் வல்ல குருவின் பேரர்களின் பெரும் கருணையினால் தாங்களும் தங்களுடைய நிறுவனமான டிஆர்டி வானொலி நிலையமும் நீடூழி வாழ்க. டிஆர்டியின் மூலம் உலகளாவிய நிலைகளில் பல நேயர்கள் இதில் பங்கு கொண்டு இதில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏற்று அவர்களுடைய வாழ்வியலில் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க. உயரம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய.
0: அதாவது உங்களை பொறுத்தவரையில் எந்த வயதிலிருந்து இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தீர்கள்?
1: மகிழ்ச்சி, இந்த 7 வயதில் இருந்து இந்த ஆன்மீக அனுபவம். உடல் எது, உயிர் எது, இந்த உடல் வேறு உயிர் வேறு, இந்த உடலை விட்டு பிரித்து பார்க்கின்ற அந்த அற்புதமான ஆன்மீக அனுபவம் கிடைத்தது. அந்த 7 வயதில் இருந்து அந்த வாழ்வை நோக்கிய பயணமாக அது அமைந்தது.
0: அந்த 7 வயதில் இந்த ஆன்மீக பயணத்துக்கு உங்களை உள்ளே அழைத்து சென்றவர்கள் யாராக இருக்கும்? உங்களை இதன் மீதான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக பயணத்தோடு சென்று அதன் ஊடாகவே பயணித்தவர்களா?
1: ஆமா, இறைநிலை. சிலருக்கு யாராவது தொட்டு காட்ட வேண்டும், சிலருக்கு யாராவது இதை பற்றிய ஒரு விளக்கங்களை சொல்ல வேண்டும். ஆனால் 7 வயதிலே என் குடும்பத்தாரோ அல்லது எனக்கு இருந்த உற்றார் உறவினர்கள் அந்த சமுதாயம் கொடுக்கவில்லை, அது தானாகவே அந்த அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த இறை நிலையை நோக்கிய ஒரு அனுபவங்கள் தானாக ஏற்பட்டது. அடிக்கடி அந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டு அதை நோக்கிய பயணம், அந்த இறை நிலையை அடைதல் வேண்டும், நான் அந்த கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நோக்கிய ஒரு நிலை வந்தது. அப்பொழுதுதான் 19வது வயதிலே உலக சமாதான ஆலயத்தினுடைய நிறுவனரும் இந்த குண்டலினி யோகத்தின் மூல குருவும் தத்துவ தவ ஞானியுமான ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய இந்த உபதேசத்தின் மூலம் இந்த இறை நிலையை மீண்டும் அடைவதற்கு உரிய நிலைகள் கிடைத்தது.
0: உலக சமாதானத்தை நோக்கிய பயணம் என்று குறிப்பிடப்படுகிற போது இன்றைய உலகமானது அதாவது யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள். பல வழிகளில் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இளைஞர்கள் ஜோதிகளுக்கு இடையிலே பாரிய பொறுப்பு இருந்தாலும் அவர்கள் அதனை விடுத்து அவர்களுடைய வாழ்வியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான அந்த சூழலிலே உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது கூட யுத்தத்தினுடைய ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனூடாக பொருளாதார ரீதியான வீழ்ச்சி எல்லா நாடுகளிலுமே, சில நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக இருக்கலாம், அது எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்கிறது. இதனூடாக மக்கள் பெரும் சிரமங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த காலத்திலேயே உலக சமாதானத்தை, அதாவது உலக அமைதி தூதுவர் என்ற பெயர்களை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களால் ஏதாவது சாதிக்க முடிந்திருக்கிறதா?
1: நிச்சயமாக, நிச்சயமாக. அவ்வப்போ காலத்தில் ஏற்படுகின்ற இன்னல்கள், இடையூறுகள், இவைகளை எல்லாம் நீக்கி எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் அறியாமைதான். அறியாமையே அனைத்து துன்பத்திற்கும் காரணமாக அமைகிறது. இன்றைய சூழல்களில் தனி மனிதன் இடத்திலே அமைதி இல்லை, குடும்ப நண்பர் அன்பர்களிடையே அமைதி இல்லை, சமுதாயத்தில் அமைதி இல்லை, தேசத்தில் அமைதி இல்லை, உலகத்தில் அமைதி இல்லை. இந்த அமைதியை தேடி உலக மக்கள் புறத்தில் செல்லுகின்ற நிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் அமைதி என்பது புறத்தில் அல்ல, அதைத்தான் மன அமைதி என்கிறோம். இன்னர் பீஸ், உள்மன அமைதி. ஆகவேதான் புலன்களின் வழியாக சென்று இந்த மனத்தை உள் கோபுரம் திருத்தி அந்த உள்நிலையை உணர்த்துவதுதான் உண்மையான தியானம். தியானம் என்பது வேறு எதையோ ஒன்றை நோக்கி தேடி செல்வது அல்ல. தியானம் என்பது தனது இயல்பை, தனது இருப்பை அறிவதுதான். தன் இருப்பை தான் அறிந்தால் அதனால்தான் தன்னை அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக தனக்குள் இருக்கின்ற அந்த உண்மை நிலை. இன்று உலகத்தில் எல்லா பொருட்களையும் அடைவதற்கு பிரியப்படுகிறார்கள். இந்த அடைகின்ற பொருட்கள் அனைத்தும் அழிகின்ற பொருள், மாறுகின்ற பொருள். அழிகின்ற மாறுகின்ற இந்த உலக பொருட்களிலே மாறாத அழியாத ஒரு பொருள், அதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்ற மூலப்பொருளை உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த உள் அமைதி. அதனால்தான் அந்த தன்னிருப்பை தானறிதல், அது தன்னிலையை அறிதல். அந்த தன்னிலையில் தானாய் இருக்கின்ற பொழுது அந்த பேர் ஆனந்தமும் பேர் அமைதியையும் அவர்கள் உணர்கிறார்கள். ஆக ஒரு தனி மனிதன் இந்த நிலையை அவனது உடல் நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்ற மூன்று நிலைகளையும் கடந்து உள் இருக்கின்ற உண்மை நிலை, அதுதான் சுயநிலை, அதுதான் தன்னிலை. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தன்னிலை என்ற உண்மை பொருளை உணர்த்தி விடுவோமே ஆயின் அவரவர்கள் அமைதி பெற்று அவர்களை சுற்றிலும் அந்த அமைதியின் அலைகள் பரவி குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் உலகத்திலும் நிச்சயம் அமைதி தோன்றியே தீரும்.
0: தனி மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்திலே, அதாவது விரைவாக பணத்தை நோக்கிய ஒரு பயணமாக விரைவாக பணக்காரராக வேண்டும், ஆனால் நேர்மையான வழிகளையோ அவற்றையோ கடைபிடிக்காமல் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அரசியல்வாதிகளும் சட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் கூட உண்மையான ஒரு நீதியை வழங்குபவர்கள் கூட இந்த ஊழலை வெற்றினால் ஆர்வம் கொண்டு இந்த பணத்தை நோக்கிய இந்த பயணம் இருக்கின்ற வரையில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் சாத்தியமாகுமா?
1: நிச்சயம், நிச்சயம். ஏன்னா இப்ப வந்து பாருங்க, இந்த 19 கடைசி 20 இருந்தே இந்த கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் வந்தது. இந்த தொற்று நோய் பரவிய காலங்களிலே பணத்திற்கு இருக்கின்ற மரியாதை நீங்கி உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உண்மை நிலைதான் அங்கு வந்தது. யாரோடும் பார்க்க முடியவில்லை, யாரோடும் பேச முடியவில்லை, எந்த இடத்திற்கும் செல்ல முடியாத ஒரு நிலை. அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி நிலை, தன்னிலையை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தார். பொருள் இருந்தும் அந்த பொருளை அனுபவிக்க முடியாத நிலை. கார் இருந்தது, பயணம் இல்லை. உணவகங்கள் இருந்தது, உணவு இல்லை. நல்ல உறவுகள் இருந்தது, அந்த உறவை வளர்க்கின்ற சூழல்கள் இல்லை. அதை உலகமே அனுபவித்ததே.
0: அது அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமை இப்ப இந்த பழையபடி பழைய ஊருடைய கதவை தட்டினால் என்ற மாதிரியாக பழைய நிலைமைக்கெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது.
1: ஆமா, ஆமா, அது மாறும், மாறி மாறி வருவதுதானே உலகம். அதனால நிச்சயம், ஆமா. ஏன்னா இந்த பருவ காலங்கள் மாறுவதை போல இந்த யுக மாற்றங்களும் மாறிக்கொண்டே வருகிறது. முதல்ல உடம்பை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குங்க. அந்த உடம்பை பற்றிய சிந்தனைகளில் என்ன இருக்கும்? நான் அங்க பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த பாட்டை கேட்கணும், இந்த பாட்டை கேட்கணும், இந்த நறுமணங்களை உடம்பு முழுவதும் பூசிக்கணும், நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும், நல்ல பொருட்களையே பயன்படுத்தணும் என்ற உடல் வழி வாழ்க்கை. அடுத்த கட்ட வாழ்க்கை மனவழி. அந்த மனவழியில் பொருள் வழி, செல்வத்தை தேடுதல், செல்வத்தை பாதுகாத்தல், செல்வத்தை பெருக்குதல் என்ற மனநிலையிலோடு வாழுகின்ற மனிதர்கள். அடுத்த நிலை நிர்வாகம், அறிவு நிலை. அந்த நிர்வாகம் தனக்கான நிர்வாகம், அதாவது எல்லோருக்கான நிர்வாகம் இல்லை. தனக்கென நிர்வாகம், தன் குடும்ப நிர்வாகம், தன்னுடைய சுற்றார் உறவினர்கள் வாழுகின்ற அந்த ஒரு நிர்வாகத்தை மட்டும் வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அதற்கு பிறகுதான் ஆன்மீக நிலை. இந்த மூன்று நிலைகளுக்கும் உடல் வாழ்க்கை, மன வாழ்க்கை, அறிவு வாழ்க்கை என்ற இந்த வாழ்க்கையை கடந்த வாழ்க்கை தான் அன்பு வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. மனிதர் என்றால் இன்று ஆன்மீக வாழ்க்கை என்றால் அனைத்தையும் துறந்த வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பு எதுவோ அதுவே ஆன்மா. ஆகவே எல்லோரிடமும் அந்த அன்பு, அதனால்தான் அதை அளவற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, நிகரற்ற அன்பு, பேரன்பு, அந்த அன்பு நிலைக்கு ஒரு மனிதன் சென்றால்தான் அந்த மனிதனால் இந்த உடல் நிலையில் இருப்பவர்கள், உள நிலையில் இருப்பவர்கள், மனநிலையில் செல்வ நிலையில் இருப்பவர்கள், பொருள் நிலையில் இருப்பவர்கள், நிர்வாக நிலையில் இருப்பவர்கள் என்ற மூன்று வகை மக்களையும் இணைத்து வாழுகின்ற ஒரு சூழல்கள் உருவாகும். ஆகவேதான் இது யுகத்தின் மாற்றம். அதனால்தான் இந்த வருகின்ற யுகம் சத்திய யுகம் என்று சொல்லுகிறோம். சத்தியம் என்றாலே உண்மை. ஆக எது உண்மையோ அந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை, அதனால்தான் அது அன்பு வாழ்க்கை, அதுவே பேரறிவு வாழ்க்கை, பேராற்றல் வாழ்க்கை, பேரானந்த வாழ்க்கை, பேரருள் வாழ்க்கை, பேரமைதி வாழ்க்கை, அதுவே பேர் உண்மையான வாழ்க்கை. ஆக அந்த வாழ்க்கையை வாழ செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எல்லா நாடுகளிலும் தோன்றிய மகான்கள், மகரிஷிகள், சிந்தனையாளர்கள் இவர்களுடைய நோக்கம். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோருக்காகவும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த அறிவியல், இந்த தொலை நோக்கு சிந்தனைகள், அதே சமயத்தில் இணையதள வழிகள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் சிறிது தூரம்தான் பரவி இருந்தது. ஆனால் தற்காலத்திலே எண்ணிய எண்ணங்கள் விரைவாக அது சொல்லாக, அந்த சொல் செயலாக மாறுவதற்குரிய சூழல்கள் அமைந்திருக்கிறது. ஆகவே நிச்சயம் ஒரு நல்ல யுகம் தோன்றியே தீரும்.
0: ஆன்மீக வழிகாட்டலினூடாக ஓரளவுக்கு சமூக நீதி, அனைத்து நீதிகளும் பேணப்பட்டது. குறிப்பாக இன்றைய ஆன்மீக ரீதியான பார்ப்பமாக இருந்தால் இந்தியா போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் ஓரளவுக்கு மக்கள் இன்றும் ஆன்மீகத்தின் மீது பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மேலத்திய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள் இவற்றை பார்க்கின்ற போது இளம் தலைமுறையினர் அந்த ஆன்மீகத்திலிருந்து வெளியேறிவிட்டது மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது. அதனால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் தொடர்பாக பேசப்படுகிறது. இதே நிலைமை எங்களுடைய நாடுகளிலும் ஆன்மீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய இளம் தலைமுறையினராக வந்து விடுவார்களா? இப்பொழுது இங்கே மேற்கத்திய நாடுகளிலே அவருடைய தேவாலயங்கள் எல்லாம் வெறுமையாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செல்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசிய சமூகங்களை, ஆப்பிரிக்க சமூகங்களை சேர்ந்தவர்கள், மிகவும் கஷ்டமான பிரதேசங்களில் உள்ளவர்கள் தான் அவ்வாறான இடங்களுக்கு செல்பவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாடுகளைச் சேர்ந்த இளம் தலைமுறையினர் அதனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவை தொடர்பாக உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள்?
1: ஏனென்றால் முதலிலே பரிணாம வளர்ச்சி, படி வளர்ச்சி என்று சொல்லுவோம், அந்த பரிணாம வளர்ச்சியிலே இந்த ஆதி மூலப்பொருள் அது தன்னைத்தானே விழித்துக் கொண்டு அதுவே அசைந்து ஓசையாகி அதுவே ஒளியாக ஜோதியாக வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட அந்த ஜோதியில் இருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அதனால்தான் அந்த தோன்றிய இயற்கை அது வெட்ட வெளியிலே அணுவாகி அதுவே நீராகி நிலனாகி காற்றாகி நெருப்பாகி உலகம் என்ற பஞ்சபூத பொருட்களாக உருவானது. இந்த பஞ்சபூத பொருட்களில் இருந்து அந்த அணு, ஆதியில் இருந்த ஒரே ஒரு அணு, அதைத்தான் பரம அணு என்று சொல்லுகிறோம். அந்த பரம அணுவில் உயிர் பேர் உயிராகவே இருந்தார். அந்த பேர் உயிரிலிருந்து தோன்றிய அனைத்துமே உயிரணுக்கள் தான். அதை சிற்றணுக்கள், ஜீவ அணுக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் அந்த மூலம் பஞ்சபூதங்கள் என்ற உலகப் பொருட்களாக தோன்றி இந்த உலகப் பொருட்களிலிருந்து அதே உயிர் பொருளாக முதலிலே நீர் வாழ்வன, பிறகு நிலத்திலே தாவரங்கள், தாவரங்களை உண்டு வாழுகின்ற புழுக்கள், புழுக்களிலிருந்து பூச்சிகள், பறவை இனங்கள், நடப்பனவைகள், இந்த நடப்பனவற்றிலே முதுகந்தன்று கிளையாக இருந்த முதுகந்தன்று நிமிர்ந்து மனிதன் என்ற நிலைக்கு வந்தது. ஆக மூலப்பொருள் அந்த பரம அணுதான் இன்று மனிதனாக இருக்கின்றான். ஆக மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த உண்மையை உணர வைப்பதுதான் இந்த ஆன்மீகம். இன்று ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்புகின்றோம் என்றால் அன்பைத்தான். அதாவது ஒரு ஆடவன் தனக்கு தன்னுடைய ஒரு பெண்ணிடத்திலிருந்து விரும்புவது, ஒரு கணவன் மனைவியிடம் விரும்புவது அன்புதான். மனைவி கணவனிடம் விரும்புவது அன்பு, குழந்தைகள் பெற்றோரிடம் விரும்புவது அன்பு, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் இருந்து விரும்புவது அன்பு, சக நண்பர்களிடம் இருந்து விரும்புவது அன்பு, உற்றார் உறவினர்கள் அண்டை வைத்தார் எதிர் வைத்தார் என்று எல்லோரிடமிருந்தும் அன்பைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த சமுதாயம் அன்பை நோக்கி இருக்கிறது. ஆகவே அந்த அன்பு நிலையில் இருந்தாலும் அந்த அன்பிலே பாசம் என்றும் நேசம் என்றும் பிரிந்து வருகிறது. ஆனால் உண்மையான அன்பு கடந்து உள் இருக்கின்ற அது அன்பு. அந்த அதனால் தான் அந்த இறையை அன்பே கடவுள் என்று சொன்னார்கள். ஆகவே எல்லோருக்குள்ளும் அந்த அன்பு நிறைந்து இருக்கிறது. அன்பு என்பது தேடும் பொருள் அல்ல, அன்பு என்பது உள் இருப்பது. ஆக நம்முள் இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்பது அன்பு அல்ல, கொடுப்பதே அன்பு. ஆக இந்த உண்மையினுடைய தத்துவத்தை உணர்ந்தார்கள் என்றால் இந்த அன்பை கொடுக்கத்தான் பிரியப்படுவார்களே தவிர இந்த அன்பை பெறுவதற்கு பிச்சை எடுக்க மாட்டார்கள். என் அன்னையிடம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, தந்தையிடம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரர்களிடம் இருந்து அன்பு கிடைக்கவில்லை, நண்பனிடத்திலே அன்பு கிடைக்கவில்லை என்று அந்த அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து விடுகிறார். ஆனால் உண்மையான நிலை அன்பை கொடுப்பதுதான், அன்பை எல்லோருக்கும் கொடுப்பது. மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, சக உயிர்களாய் விளங்குகின்ற சக உயிரினங்களாய் விளங்குகின்ற எல்லோருக்கும், நீர் வாழ்வினங்களுக்கும் தாவரங்களிடத்தில் அன்பு. ஆக நாம் கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. இந்த உண்மையான தத்துவத்தை மனித உலகம் உணர்ந்தால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எதிர்பார்ப்புதான் ஏமாற்றம் ஆகிறது. அந்த ஏமாற்றத்தால் அடைகின்ற இந்த மனம் பல்வேறு மாற்றங்களை அதை எதிர்பார்க்கிறது, செயல்படுகிறது. ஆகவேதான் கொடுப்பது, நாம் அன்பை கொடுப்பது, நான் அன்பானவன். ஆகவே என்னிடம் அளவற்ற அன்பு இருக்கிறது, என்னிடம் எல்லையற்ற அன்பு இருக்கிறது. ஆகவே நான் அன்பை கொடுக்க பிறந்தவன், அன்பை எதிர்பார்க்க பிறந்தவன் அல்ல. ஆகவே இந்த அன்பு தத்துவத்தை உணர்ந்தார்கள் என்றால் இன்று நாம் சொல்லுகின்றோம் அன்பே கடவுள். ஆக எல்லோரும் அந்த கடவுள் நிலைக்கு சென்று விடுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்படுவது அன்பான எண்ணம், அன்பான பேச்சு, அன்பான செயல். ஆக எண்ணம், சொல், செயல் மூன்றும் சீராக இருந்தால் இந்த உலகமே சீராக இருக்கும். ஆக உலகத்திற்கு இந்த அன்பின் தத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் மகான்களினுடைய நோக்கமாக அமைந்திருந்தார். அதை போல இந்த அன்பு தத்துவம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான். அன்பே உயிர், அன்பே கடவுள், அன்பே உலகம். ஆக அன்பின் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.
0: அன்றைய காலத்திலே ஆன்மீகம் என்பது மற்றவர்களிடம் வலியுறுத்திய விடயங்கள், சுயநலம் இல்லாமல் வாழ்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றது தியாக மனப்பான்மையோடு இருத்தல் போன்ற விடயங்களை ஆன்மீகத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற ஆலயங்களாக இருக்கலாம், அப்படியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலத்திலே அந்த ஆன்மீக ஸ்தலங்களாக சொல்லக்கூடியவை எல்லாம் பணத்தை நோக்கி செல்வது மாதிரியான தோற்றப்பாடுகள் இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் விரைவாக ஆலயத்துக்குள் சென்று வழிபடலாம், பணம் இல்லாதவர் கீவிலே இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் இவையெல்லாம் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஆன்மீகத்தின் வழிகாட்டல்கள் தற்போது மாறுநிலைக்கு போய்கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்படுகிறது அல்லவா?
1: ஆமா ஆமா ஆமா, அதாவது மதம் அதெல்லாம் மதம், மதம் கடந்து நிலைக்கு மனிதனை உருவாக்க வேண்டும். மதம் உடையவன், அதாவது சாதாரணமாக சொல்லுவார்கள் இல்லைங்களா, ஒரு யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அவனுடைய யானைப்பாகனையே கொன்று விடுகிறது. அதை போல மனிதனுக்கு மதத்தை போதிக்காமல் மனிதனுக்கு அன்பை போதித்தால், பண்பை போதித்தால் அந்த மனிதனும் உயர்கிறான். அந்த மனிதன் உயர்வதால் அவனை சார்ந்த மனித குலத்தையும் அவன் உயர்த்துகிறான். ஆகவே மதங்கள் தேவையா என்றால் அது ஒரு மார்க்கம், தேவைதான். ஆனால் அதோடு அவனை நிறுத்திவிடக்கூடாது. அந்த மார்க்கத்தில் சென்று அடைய வேண்டியது, மார்க்கங்கள் அனைத்தும் நதிகளைப் போல, கால்வாய்களைப் போல, அது வந்து அடைகின்ற இடம் கடல். கடலை வந்தடைந்த நதிகள் அங்கு அந்த பெயரை வைத்துக் கொள்வதில்லை. காவிரி என்றும், கிருஷ்ணா என்றும், கோதாவரி என்றும், கங்கை என்றும், அது ஓடுகின்ற வரைக்கும் அந்த மார்க்கங்களை பற்றி இருக்கின்ற நிலைதான். கடலை கடந்த பிறகு அங்கு மதம் இல்லை, அதற்கு தனி பெயர் இல்லை, அது கடல் என்றே அழைக்கப்படுகிறது. அதே சமயம் கடலை வந்து அடைந்த நதிகள் மீண்டும் நதியை நோக்கி செல்வதில்லை. ஆகவே மதங்கள் அனைத்தும் மனிதனை மனிதனாக்குவதற்கும், மனிதனை உயர்ந்த மனிதனாக்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட பாதைகள். ஆனால் இந்த பாதைகள் அந்த கடலை வந்து அடையாமலேயே சென்று விடுகிறது. ஆகவேதான் இன்றைய நிலைகளில் மனிதகுலம் நல்ல அறிவுத்திறனை பெற்றிருக்கிறது. அதாவது முதலிலே ஐந்து அறிவு கொண்ட மிருக குணமாக இருந்த நிலை, அடுத்தது ஆறாவது பகுத்து அறிதல், அதாவது இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நன்மை என்ன தீமை என்ன, அந்த நன்மைகளில் பாவம் எது புண்ணியம் எது என்றதையெல்லாம் சிந்தித்து பகுத்து அறிந்து நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடிய நிலைகளையே சொல்லி வந்தார். அது பகுத்தறிவு நிலை. அதற்கு மேலாக நுண்ணறிவு, அதுதான் மகிநுட்பம். இதை அறிவு என்றும் அதை புத்தி என்றும் சொல்லுவோம். புத்தி, அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள் அறிவோடு இருந்து கொள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார், புத்திசாலியா நடந்துக்கப்பா என்றுதான் சொல்லுவார்கள். ஆக அந்த புத்தி, அந்த பேரறிவு என்ற இயற்கை அறிவிற்கும் இந்த ஐம்புலன் அறிவு என்ற சித்தறிவுக்கும் இடையில் இருப்பதுதான், அடுத்த நிலைக்கு செல்வதுதான் அந்த புத்திசாலித்தனம், புத்திமான். ஆகவேதான் மனித குலம் இன்றைய நிலைகளில் அறிவு பகுத்தறிவை கடந்து மறிநுட்பம் என்ற நுண்ணறிவை கொண்டிருக்கிறார். அதாவதுதான் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சிறந்த முறைகளிலே உலகம் முழுவதும் அந்த நுண்ணறிவு திறனை வளர்த்து வருகிறார்கள். அடுத்த நிலைதான் பேரறிவு நிலை, அதுதான் இயற்கை அறிவு நிலை. அந்த அறிவுதான் ஆரம்பத்தில் இருந்தது, அதுதான் மெய் அறிவு. அந்த உண்மை பொருள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த அறிவுதான் மெய் அறிவு. அந்த மெய் அறிவைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆக மனிதனை ஞானம் உடையவனாக மாற்றுவது, மனிதனை உள்ளது உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு உணர்த்துகின்ற அந்த உண்மை நிலை, அதுதான் இறை நிலை. அந்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் தன் தவறுகளை தானே உணர்ந்து திருத்திக் கொள்ளுகிறான். அந்த தன் நிலையை அடைந்த மனிதன் தன்னைப் போலவே சகல உயிர்களையும் பார்க்கிறான். அந்த கண்ணோட்டமே வேறு, எல்லாம் ஒன்று. ஆக எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதற்கு இரண்டு என்ற நிலை இல்லை. உடல் நிலையிலே ஆண் என்றும் பெண் என்றும், கற்றவன் கல்லாதவன் என்ற, பொருள் படைத்தவன் பொருள் இல்லாதவன் என்ற இருமைகளை எல்லாம் கடந்து நாம் அனைவரும் ஒன்று. உடல் நிலையில் வேறு, மனநிலையில் வேறு, செல்வ நிலைகளில் வேறு, அறிவு நிலைகளில் வேறு. ஆனால் இந்த மூன்றையும் கடந்து உள் இருக்கின்ற அந்த உண்மை நிலை, அதைத்தான் இறை நிலை. அது பரம நிலை, அதுவே பிரம்ம நிலை. அந்த நிலையை அடையச் செய்வதுதான் மகான்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனையும் அந்த நிலையை உணர்த்தினால் அந்த தனி மனிதன் தன் இருப்பு தன் நிலையை அறிந்து தனக்குள்ளே விருப்பு வெறுப்புகள் அற்ற ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த பேரறிவு நிலை, அது ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானமே ஆனந்தமாக இருக்கிறது. அதனால் தான் அந்த இறை நிலையை சத்து சித்து ஆனந்த நிலை, சச்சிதானந்த நிலை என்றும் சொல்லுகிறோம். ஆகவே அந்த மூலம், இந்த பிரபஞ்சத்தின் மூலம் அந்த இயல்பு நிலையில் இருந்தது. இந்த மனித ஆதியே இன்று மனிதனாக இருக்கிறான். இந்த மனிதனை மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு செல்வது, அதாவது உண்மை நிலைக்கு அழைத்து செல்வது. ஆகவே புலன் வழியில் செல்லுகின்ற இந்த மனம், பார்ப்பது கேட்பது நுகர்வது சுவைப்பது தொடுவது என்ற இந்த புலன் வழியே இந்த மனம் சென்று இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் அறிந்தது. அது ஒரு அறிவியல் தான். இந்த அறிவியல் புலன் கடந்த அறிவியல், அதை பிசிக்ஸ் பௌதீகம், இது மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஆகவேதான் இந்த மனித குலம் ஓர் உயர்ந்த மனித குலமாக மாற்றுவதற்கான வழிதான் இது. எல்லோரையும் எல்லாரையும் உயர்த்துகின்ற உன்னதத்தை அடைகின்ற ஒரு வழி. இந்த வழிதான் அன்பு வழி, இந்த வழிதான் இறை வழி. ஆக மனிதனை மீண்டும் இந்த இறை நிலையை அறியச் செய்வதற்கான ஒரு அற்புதமான வழிதான் இந்த வழி. இதுதான் யோக வழி. யோகம் என்பது உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற மூன்று நிலைகளையும் அந்த உயர் நிலையோடு ஒருங்கிணைய செய்வது. ஆக யோகத்தின் மூலம் மீண்டும் மனித குலம் இந்த எல்லையற்ற அன்பு நிலைக்கு கொண்டு செல்வது. எல்லோரும் எல்லோருக்காகவும் வாழுகின்ற உயர்ந்த பரந்த மனத்தை உடைய செய்வது. ஆகவேதான் இந்த அன்பு வழிதான் இனி வருங்காலத்தில் இந்த அற வழி. அன்பு நிலையில் அறம் காத்தல், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
0: இன்றைய மனிதர்களை எடுத்துக்கொண்டால் தங்களிடம் உள்ள மெய்யறிவை பாவிப்பதை விடுத்து சீர்கே நுண்ணறிவிடம் சரணடைகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது உங்களால் வழங்கப்படுகின்ற இந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை கூட அவர்கள் மெய்யறிவூடாக இதுக்கு நான் போகலாமா இல்லையா என்றெல்லாம் கேட்கின்ற இந்த சூழல் மெய்யறிவை விட சீர்கே நுண்ணறிவிடம் சரணடைகின்ற மனித குலமாக எல்லா விடயங்களுக்கும் அதனிடமே கேட்டு செய்கின்ற இந்த சூழலானது எதிர்காலத்தை பொறுத்தவரை ஒரு ஆபத்து நிறைந்ததாக இருக்குமா அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமா?
1: நிச்சயம், நிச்சயம். எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் அந்த வளர்ச்சியில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மை கலவாத தீமை இல்லை, தீமை கலவாத நன்மையும் இல்லை. ஆகவேதான் இந்த நுண்ணறிவு நிலைகளிலே மனித குலம் ஓர உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் கூட, முன்பெல்லாம் பாருங்கள், இப்பொழுது இந்த ஒரு தொலைபேசியினுடைய எண்களை ஒவ்வொருவரும் ஒரு 100 பேர் தன்னுடைய குடும்ப நண்பர் நண்பர்கள் நண்பர் உறவினர் நண்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க. எண்களை கூட சொல்ல முடியாத ஒரு நிலை. நுண்ணறிவு அடுத்தவர்களெல்லாம் அதாவது கேட்டு கேட்டு பெறுகின்ற நிலை, அது ஒரு நிலைக்கு நல்லா வரும். இதை விட உயர்ந்த நிலை இருக்கிறதா என்று சிந்திக்கின்ற பொழுது அடுத்த நிலைக்கு மனித குலத்தை உயர்த்தும். அதனால இன்று முதல்ல பகுத்தறிவு நிலையில் இருந்த மனிதனை இன்று நுண்ணறிவு நிலைக்கு கொண்டு செல்லுகிறார். இந்த நுண்ணறிவு நிலையும் கூடிய விரைவிலே அந்த பேரறிவு நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த பேரறிவு நிலைக்கு, ஏன்னா இதுல அழிவும் உண்டு ஆக்கமும் உண்டு. ஆனால் பேரறிவில் ஆக்கத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதனாலதான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறோம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை. அந்த ஒரு உயர்ந்த அறிவு மனித குலத்திற்கு வந்துருங்க, வந்துடும், சீக்கிரம் விரைவில் வந்துடும்.
0: உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பொதுமக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்வியலிலே மற்ற உடல் ஆரோக்கியத்தையும் மையப்படுத்தி ஆன்மீக ரீதியான அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை பிற கஷ்டங்களுக்கு மத்தியில் செய்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையிலே யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகளை நேரடியாகவே வழங்குகின்றீர்கள். இந்த சமுதாயத்துக்கு இந்த யோகா மூச்சு பயிற்சியினுடைய அவசியம் தொடர்பாக விளக்கமாக சொல்ல முடியுமா?
1: நிச்சயம் நிச்சயம். இப்ப நம்ம ஒரு முக்கோண வடிவத்தை சொல்றோம். ஒரு முக்கோணம், அதன் மையத்தில் ஒரு புள்ளி, இதுதான் திருத்துவ தத்துவம். அது திருத்துவ தத்துவம், திருத்துவ தத்துவம். அப்ப இது மூன்று கோணங்கள், முக்கோண தத்துவம். அப்ப இந்த முக்கோண தத்துவம், இது அந்த புள்ளி, இந்த பிரபஞ்சம். இருளில் இருந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் இருந்தது. ஏனென்றால் ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே ஒன்று இருந்தது, அது ஒன்றாய் இருந்தது. அந்த ஒன்றுதான் இன்று எல்லாமாக பரிணமித்திருக்கிறது. அந்த புள்ளி, அந்த ஆதி புள்ளி, அந்த ஆதிதான் தமிழ். அந்த தமிழ்தான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற மூன்று நிலைகளாக தன்னைத்தானே தமிழ் வெளிப்படுத்தி கொண்டது. ஆகவேதான் அந்த நிலையில்தான் இந்த யோகம். அந்த புள்ளிதான் பிரம்மம், புள்ளிதான் ஆன்மா, புள்ளிதான் பேரறிவு நிலை, இறை நிலை. அந்த நிலைதான் ஒருபுறம் உடலாக, இரண்டாவது மனமாக, மூன்றாவது அறிவாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டது. ஆக அந்த புள்ளியில் இருந்துதான் படைப்பு, அதாவது அந்த புள்ளி அதுவே ஒரு புறம் படைத்தல், கீழ்ப்புறம் காத்தல், மேற்புறமாக மூன்றாவது கோணம் அது ஒடுக்குதல். ஆகவே மைய புள்ளிதான், அந்த மைய சக்திதான், பிரபஞ்ச சக்திதான் படைத்து காத்து ஒடுக்கி வருகிறது. அதை போல தனி மனிதன், தனி மனிதனுக்கும் அதே முக்கோணம். அந்த முக்கோணம், அந்த புள்ளியில் இருந்துதான் ஆ என்று தோன்றியது, ஊ என்று விரிந்தது, இம் என்று ஒடுங்குகிறது. அந்த ஆதிதான் ஓங்காரமாக தோன்றியது. ஆகவேதான் ஓங்காரமே கடவுள் என்றும் சொல்வார்கள். ஆக இந்த முக்கோண வடிவத்தின் மையப்பகுதிதான் உயர்ந்த பேரறிவு நிலை, ஆன்ம நிலை. அந்த மனிதனுக்கு உடல் உண்டு, மனம் உண்டு, உயிர் உண்டு, பாடி, மைண்ட் அண்ட் இன்டலெக்சுவல். ஆக மூன்றையும் கொண்ட ஒரு மனிதன் உடல் நிலை. ஏனென்றால் உடல் நிலை இல்லாது உயிர் நிலை இல்லை. ஆகவே உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உடல் நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆகவேதான் முதலிலே அந்த உடல் நலம் காப்பதற்கான பயிற்சி. அடுத்தது மனவளம். மனவளம் என்ற மனம் அமைதி பெற வேண்டும், மனம் வளம் பெற வேண்டும். அந்த மனம் என்ற பொருள் அதுவே செல்வம். அந்த செல்வ நிலையும் உயர வேண்டும். ஆகவேதான் இந்த யோகம் மனிதனுக்கு பொருள் வளத்தையும் மன வளத்தையும் அளிக்கிறது. மூன்றாவது அறிவு, அறிய வேண்டிய பொருள், மெய்ப்பொருள். ஆகவே அறிய வேண்டிய பொருளை அறிவிக்கின்றது. அடுத்தது கடந்து உள்ளே இருப்பதுதான் தன் இருப்பு நிலையாகிய ஆனந்தமும் அமைதியும். ஆகவே மனிதா, நீ உடலை பாதுகாக்க ஆசன பயிற்சிகள், மனதை பாதுகாக்க மூச்சு பயிற்சியும் மனப்பயிற்சிகளும், அறிவை பாதுகாத்துக் கொள்ள தியான பயிற்சி, இந்த மூன்று பயிற்சிகளையும் சேர்ந்த பயிற்சிதான் யோக பயிற்சி. இதைத்தான் அஷ்டாங்க யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளின் மூலம் ஒரு தனி மனிதன் உடல் நலத்தோடு வாழ்கிறான், மன வளத்தோடும் பொருள் வளத்தோடும் வாழ்கிறான், அறிவு தெளிவு பெற்று, அறிவு மறிநுட்பம் பெற்று, அறிவு பேரறிவுக்கு ஞானத்தை பெற்று அவன் ஆனந்தமான அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறான். ஆக தனி மனிதனுடைய அமைதிதான் குடும்பத்தில் அமைதி, சமுதாயத்தில் அமைதி, தேசத்தில் அமைதி, உலகத்தில் அமைதி. ஆக யூனிவர்சல் பீஸ் த்ரூ இண்டிவிஜுவல் பீஸ். தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி. தனி மனித உயர்வுதான் குடும்ப உயர்வு, சமுதாய உணர்வு, தேச உயர்வு, உலகத்தின் உயர்வு. ஆக உலகம் உண்மையில் உயர வேண்டும் என்றால் தனி மனித நிலை உயர வேண்டும். ஆக தனி மனித நிலை உயர்வதற்காகத்தான் இந்த யோக கலையே உருவாக்கப்பட்டது. ஆகவே யோகத்தின் மூலம் இந்த கல்வி, அதனால்தான் எல்லோருக்கும் இந்த கல்வி வேண்டும். அதனால்தான் எஜுகேஷன் ஃபார் ஆல், இதன் மூலம் பீஸ் ஃபார் ஆல், முதலிலே ஹெல்த் ஃபார் ஆல், எல்லோருக்கும் உடல் நலம், எல்லோருக்கும் மனநலம், எல்லோருக்கும் பொருளாதாரம், எல்லோருக்கும் ஞானம், எல்லோருக்கும் ஆனந்தமும் அமைதியும். ஆக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதை கொண்டு சேர்க்கின்ற பொழுது அது வேகமாக பரவுகிறது. குறிப்பாக ஒரு தேச தலைவர்களுக்கு இந்த கல்வி, இந்த ஞானம் கிட்டுமே என்றால் அந்த தேசமே நலம் பெறுகிறது. இதைத்தான் அன்று சொன்னார்கள், நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இன்றைய போர்களுக்கெல்லாம் காரணம் பல மக்கள் அல்ல, ஒரு சில நாடுகளினுடைய தலைவர்கள் எடுக்கின்ற அவர்களுடைய எண்ணங்கள் தான் இன்று உலகம் முழுவதையும் அமைதியின்மைக்கு கொண்டு செல்லுகிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் எந்த நாட்டிற்கும் சொந்தமல்ல, இது உலகத்திற்கு சொந்தமானது. இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் உலகத்திற்கு சொந்தமானது. இந்த நாடு அதை நிர்வகிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவே இது என்னுடையது என்று அதை தனிப்பட்ட முறையிலே சேகரித்து அது பொருளாதாரத்தில் உயர்வுபடுத்தி அந்த பொருளாதாரத்தினால் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்துவது என்பது கூடாது. ஆகவேதான் எங்கே அடிமையாகாதே, யாரையும் அடிமையாக்காதே. ஆகவேதான் இந்த அடிமை நிலையெல்லாம் மாற உண்மை நிலை உணர வேண்டும். ஏனென்றால் இன்று எங்கு இருக்கின்ற பிரிட்டானியா, யுனைடெட் கிங்டம், இந்த நாடு உலகம் முழுவதும் சென்று ஆளுமைப்படுத்தியது. அது புறப்பொருளுக்காக அனைத்து நாடுகளையும் கைவசப்படுத்தியது. ஆனால் இந்த நாடு உண்மையில் உயர்ந்த பொருள், சிறந்த பொருளை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். இந்தியாவில் இருந்தும் பல பொருட்களை பெற்றுக் கொண்ட நிலைகளிலும் இந்தியாவினுடைய உண்மை பொருளை இவர்கள் உணரவில்லை. அந்த உண்மை உணர்ந்த இந்தியாவின் உண்மையான பொருள் மெய்ப்பொருள் தான், அதுதான் ஆன்மீகம். இவர்கள் அந்த ஆன்மீகத்தை பெற்றிருந்தார்கள் என்றால் இன்று உலகம் முழுவதும் இந்த அரசு ஓர் உலக நல் ஆட்சியாக மலர்ந்திருக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த ஆட்சி திறன், நிர்வாக திறன் சிறப்பாக அமைந்திருந்தார். அந்த நிர்வாக திறன் அடிமைப்படுத்துவதில் இருந்து, அதாவது அடக்குமுறையை நீக்கி அன்பு நிலை, உண்மை நிலையை உணர்ந்திருப்பார்கள் என்றால் இன்று உலகம் முழுவதும் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழுகின்ற ஒரு வையகத்தை உருவாக்க முடியும். ஆகவேதான் அன்பு வழியில் அறம் காத்தல். இந்த அறத்தை காக்கின்ற இந்த நாட்டு தலைவர்களுக்கு, உலக தலைவர்களுக்கு அற வழியில் ஆட்சி செய்கின்ற நிலை, அதைத்தான் அற ஆட்சி என்று சொல்லுகிறோம், நல்லாட்சி. இந்த நல்லாட்சி அன்பு நிலையில் இருக்கின்ற பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல ஆட்சி, அதுதான் ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல் ஆட்சி. இன்று எல்லோருக்காகவும் எல்லோரும் வாழ்தல், தனக்காக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று அடிமைப்படுத்தாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டு ஆட்சி புரிகின்ற பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுகின்ற ஒரு வையகத்தை உருவாக்கலாம். ஆகவே அதற்கான ஒரு பயணம்தான் இந்த பயணம், உலக ஆன்மீக அமைதி பயணம். இந்த பயணத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகின்ற பொழுது இந்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து அவர்களுக்குள் இருக்கின்ற உண்மை நிலையை உணர்த்தி அவர்களை அவர்களாக இருக்க வைத்து தங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, இந்த மக்களுக்கு இது தொண்டு செய்கின்ற சேவை செய்கின்ற சக உயிர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான சேவைதான் அரசாட்சி. ஆகவே இந்த ஆட்சி திறனை அவர்கள் உணர்ந்து ஆட்சியில் புரிவார்கள் என்றால் எங்கும் போர் இல்லை. போர் எதற்கு ஏற்படுகிறது? நீ வேறு நான் வேறு, உன் மதம் வேறு என் மதம் வேறு, உன் மொழி வேறு என் மொழி வேறு, உன் தேசம் வேறு என் தேசம் வேறு என்று பிரித்து பார்ப்பதால் தான் நாம் எல்லோரும் ஒன்று. அதைத்தான் அன்றே சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஓர் உயிர் எல்லாம் அந்த ஓர் உயிரில் இருந்தே வந்தது. இந்த உலகமும் ஒரே உலகம்தான். ஆகவே நாம் அனைவரும் ஓரினம். ஆகவே ஓர் இன மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்தல். ஆகவேதான் இதை புரிந்து கொண்ட மக்கள் ஒன்றுபடுவோம், இதை எல்லோரிடத்திலும் கொண்டு சென்று ஒன்றுபடுத்துவோம். ஆகவே நல்ல எண்ணங்கள் படைத்தவர்கள் ஒன்றுபட்டு எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல்லாட்சியை மலர வைப்போம்.
0: உங்களால் வழங்கப்படுகின்ற இந்த யோகா, மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சி போன்றவற்றை ஒருவர் கற்றுக்கொள்வதானால் எவ்வளவு காலம் பிடிக்கும்?
1: இது பாத்தீங்கன்னா இது முதல்ல ஒரு ஆமா இது வந்து நிறைய நிலைகள் இருக்குங்க. இதுல வந்து ஒரு 21 நாள் மகான் உருவாக்குன அந்த ஒரு பயிற்சி 21 நாள். இப்ப அதை நாங்க வந்து ஒரு அதாவது ரெசிடென்சியல் கோர்ஸ், அதாவது உறைவிட கல்வியா இதை கொடுக்குற 3 நாட்கள். இந்த 3 நாட்கள் அவர்கள் வந்து இந்த அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியை உணர வைத்து அனுப்புவதுதான். வேறு எல்லாமே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வே அவர்களுக்கு வழிகாட்டுது. குரு என்பவர் புறத்தில் அல்ல, குரு என்பவர் உள்ளேயே இருக்காரு. அந்த குருவை இவர்கள் உணர்ந்தால் போதும், அதுவே அவர்களுக்கு ஒளியாய் வழியாய் வழிகாட்டுதலாய் அமையும்.
0: இந்த ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்து நோயின்றி வாழ்வதற்கு தியான பயிற்சியினூடாக அவர் நோயின்றி வாழ்ந்து விட முடியுமா?
1: ஆமாங்க, அதுக்குதான் இப்ப வந்து இந்த ஜீவ ரக்ஷா அப்படின்னு ஒரு பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கறோம். அது ஒரு 3 மணி நேர பயிற்சி. அந்த 3 மணி நேர பயிற்சிக்கு உடல் தத்துவத்தை சொல்லித்தரோம். உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, நீங்க உடம்பல்ல, உடம்பு ஒரு கருவி. ஆக இந்த கருவியை நாம எப்படி பயன்படுத்தினோம், கருவி என்பது ஒரு வாகனத்தை போல. ஆகவே நாம வாகனத்தின் மூலம் பயணம், நம்மளுடைய பயணம் என்ன, வாழ்க்கை பயணம். அப்ப இந்த வாழ்க்கை பயணத்திற்கு வாகனம் மிக மிக அவசியம். அந்த வாகனம் எப்படி இருக்கணும், நல்ல வாகனமா இருக்கணும். பாதைகளும் அதற்கு ஏற்றவாறு நல்ல பாதைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும்.

0: நாம் ஏற்படுத்தி கொள்ளவும் எப்பொழுதும் நாம வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம், வருமுன் காப்பது யோகம். ஆக இந்த யோகத்தை பின்பற்றுவதால் முதல்ல உடம்பு தாங்க, உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிறதான். கடைசி வரைக்கும் நாம் யாரையும் சார்ந்து வாழாமல் எல்லோரிடமும் சேர்ந்து வாழுகின்ற தன்மை. எப்பொழுது உடல் நல குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நம் மீது நமக்கே ஒரு அன்பு நிலை மாறுது. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், தலை நல்லா இருக்கணும், கைகள் நல்லா இருக்கணும், கால்கள் நல்லா இருக்கணும், உள் உறுப்புகள் நல்லா இருக்கணும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த 3 மணி நேர பயிற்சியிலேயே இவர்களுக்கு இந்த உடல் நலத்துக்கான பயிற்சி. அதான் காய சித்தி அப்படிங்கிறோம், ஜீவரக்ஷா என்கின்ற காய சித்தி பயிற்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசுக்கு வர்றோம். மனசு இன்னைக்கு எல்லாத்துக்கும் அளவாயுது. நீங்க சொல்ற மாதிரி புலன் வழியே போகுது. அப்ப இந்த புலன் வழி செல்லுகின்ற இந்த மனத்தை எல்லோருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க, ஆனா அமைதிக்கு போக முடியறதில்ல. தூங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா தூங்க முடியறதில்ல. அதனாலதான் இந்த மனப்பயிற்சியில் இந்த மூச்சு பயிற்சி, ஏன்னா மூச்சு தான் ரொம்ப முக்கியம்.
1: மூச்சு தொடர்பாக என்ன கேள்வி என்று சொன்னா, எல்லோருமே வந்து மூச்சை உள்ளிழுக்கிறார்கள், வெளியில் விடுகிறார்கள். அதுல அதுக்கான ஒரு சிறப்பம்சமாக மூச்சு பயிற்சி என்பது தொடர்பாக எங்கள் நேயர்களுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? மூச்சு பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்?
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி, மூச்சுங்கிறது எல்லாருமே அது பாட்டுக்கு என்ன வருது போகுதுன்னு தான் நினைச்சுட்டு இருக்கிறோம். மூச்சு அத ஒரு பொருட்டா நினைக்கிறதுல
1: நிச்சயமா.
0: ஆனா அந்த மூச்சு தான், மூச்சு என்ன சொல்றோம், உயிர் மூச்சுன்னு தான் சொல்றோம். உயிர் காற்று, உயிர் மூச்சு. அப்ப அந்த உயிரே தான் மூச்சா வெளிப்படுது. இப்ப ஒரு மனிதனை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு மூச்சு தானே பாக்குறோம் இல்லைங்களா? மூக்குல கைய வச்சு அவனை பாக்குறோம், அத மூச்சு இல்லங்கிறோம். மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்ல, எதுவுமே இல்ல,
1: நாடி துடிப்பு.
0: ஆமா, துடிப்பு எல்லாம் போயிடுது. அதனால இந்த மூச்சை முறைப்படுத்தி கொள்ள சொல்றோம். எப்படி? முதல்ல நல்லா அந்த மூச்சை கவனிங்க, மூச்சை உள்ள எழுங்க, அப்படியே மூச்சை வெளியே போறது. இது வந்து மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியில அந்த மூச்சை தானே இயக்கி கொள்ளுதல், மூச்சை இழுத்தல், மூச்சு விடுதல். அடி வயிற்றுல அந்த மனசை நிறுத்தி அடி வயிற்று வரைக்கும் அப்படியே மூச்சு இழுத்தல், அப்படி மூச்சு விடுகின்ற பொழுது அடிவயிறு அப்படியே சுருங்கி உள்ள போதல். இப்ப அது குழந்தைகள் எல்லாம் பாக்குறாங்க, குழந்தைங்க படுத்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது மூச்சு இழுக்கிறப்ப அப்படியே அடிவயிறு அப்படியே மேல வரும், அப்படியே அடிவயிறு மூச்சு அப்படியே கீழே போகும். அதான் ஆழ்ந்த தூக்கம். அப்ப இந்த நிலையில பண்றப்ப அதாவது மூச்சு எங்க இருக்குதோ மனமும் அங்க இருக்குதுங்க. இல்லைன்னா இந்த மனம் என்ன ஆகும், மறுபடியும் புலன் வழிக்கு வெளியே போயிடும். அதனால இந்த வெளியே செல்கின்ற இந்த மனத்தை ஒருநிலைப்படுத்த இந்த மூச்சு. அப்ப மூச்சு இழுக்கிறோம், அப்புறம் விடுறோம், அப்புறம் இழுக்கிறோம், அப்புறம் விடுறோம். இதுல முக்கியமா என்ன சொல்லித்தரோம் அப்படின்னீங்கன்னா, இதுல ஒரு 4 நிலைகள் மூச்சு நிலைகள் இருக்கு. 1, மூச்சு இழுத்தல், மூச்சு நிறுத்தல், மூச்சு விடுதல். 3 நிலை. இந்த 3 நிலைக்கு பிறகு அது அமைதி நிலை, மூச்சற்ற அமைதி நிலை. எங்கு மூச்சு இல்லையோ அங்கு மனம் இல்லை, எங்கு மனம் இல்லையோ அங்கு எண்ணங்கள் இல்லை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4வது நிலை மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை, அதைத்தான் சூனியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு 3 என்ற எண்ணிக்கை, மூச்சை உள்ளிழுத்தல் 3, உள் நிறுத்தல் 3, மூச்சு விடுதல் 3, அப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சற்ற நிலை 3. அப்ப மூச்சு இழுத்தல் 1, 2, 3, மூச்சு உள் நிறுத்தல் 4, 5, 6, மூச்சு விடுதல் 7, 8, 9, மூச்சற்ற அமைதி 10, 11, 12, இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12, இழித்தல் ஒன்று

0: மூன்று எழுத்தல் நான்கு ஐந்து ஆறு விடுதல் ஏழு எட்டு ஒன்பது அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு எழுத்தல் எழுத்தல் விடுதல்.
1: இதை சரியாக ஒருவர் பின்பற்றி வந்த நோய் நொடிகளில் இருந்து நன்றாக வாழக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அல்லவா?
0: நிச்சயங்க நிச்சயங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமா இன்றைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் காரணம் என்னன்னு, அதாவது வந்து மன அழுத்தமே அனைத்து நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத எண்ணம். தேவையில்லாத எண்ணம் என்ன, எதிர்மறையான எண்ணம். ஒரு சிறு தேவையில்லாத எண்ணம், அந்த எதிர்மறையான எண்ணம் ஒன்று மனதில் இருந்தாலே அது மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மன அழுத்தமே உடலினுடைய நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கத்தை மாறுபடச் செய்கிறது. ஆக மாறுபட்ட உடலினுடைய அந்த உயிர் ஆதார நிலைகள் எல்லாம் மாறுபடுகிற பொழுது உடல் நோய் வாய்ப்படுகிறது. அந்த உடல் நோய், அப்புறம் உள நோய், அப்புறம் அதுக்கு அடுத்தது உயிர் நோய். இந்த மூன்று விதமான நோய்களும் ஏற்படும். இதுக்கு ஒரே ஒரு வழி, மனதை முதலிலே அமைதிப்படுத்துதல். மனதை முதலிலே அமைதிப்படுத்த மூச்சை முறைப்படுத்தி கொள்ளுதல். இதுக்கு எனக்கு எதையுமே செய்ய வேண்டாங்கள ஐயா, காலை தூக்கி போடு, இதத்தோடு கையை போடு, கழுத்துக்கு எதுக்கு, ஒண்ணும் இல்லைங்க. அமைதியா நீ மூச்சு மட்டும் கவனிப்பா. மூச்சு எடுக்கிறப்ப மூணு எழுத்துக்க, உள்ள மூணு நிறுத்து மூச்சு. இதுதான் உலக அமைதிக்கான ஒரு நிமிட தியானமா நம்ம கொடுக்கறங்க.
1: சரி, உங்களுக்கு அந்த இப்பொழுது நேரம் நெருங்குகிறது. தினமும் இந்த நேரத்திலே நீங்கள்,
0: ஆமாங்க,
1: அதற்கான நேரம் நெருங்கினா அதையும் நேரடியாக யாராவது சொல்லுகின்ற போது நேயர்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். நீங்க
0: பதினொன்று
1: ஆகிவிட்டது, பதினொன்று ஆகிவிட்டது.
0: ஆமாங்க, பதினோரு மணி பதினோரு வினாடி.
1: நீங்கள் ஆரம்பிங்க. பதினொன்று மணி பதினொரு நிமிஷமா வினாடியா? நிமிஷம். சரி, அப்ப நேரம் இருக்கிறது. வேலைப்பட்டி சொல்வதை விட இவர் கணேசகுமார் அவர்கள், கணேசகுமார் அவர்கள் இவ்வளவு சமூக பணியாற்றினார். ஒரு ஆலயத்தை நடத்துவது என்பது மிகவும் கடினமான பணியை செய்து வந்திருந்தார். ஆனால் சில தமிழர்களுடைய சாபக்கேடுகளாக இருக்கக்கூடியவர்களாக போடப்பட்டாலும் அவர்களுடைய எச்சங்களாக இங்கே அங்கீகரிக்கப்படாதவர்கள், நேர்மையற்றவர்கள் வந்து எல்லாவற்றையுமே தாங்கள் சுரண்ட வேண்டும், தாங்களே எல்லா பணத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இவருக்கு அபகீர்த்திகளை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் இன்று தொடக்கம் அவர் அதே பணியை, அந்த இல்லாவிட்டாலும் வந்து செய்ய வேண்டிய சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். அவருடன் எப்படியான பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது?
0: ரொம்ப அன்பான மனிதர், எதையும் ஒரு எதிர்பார்க்காத மனிதர், தன்னலமற்ற, தன் ஆர்வத்தோடு
1: தன்னலமற்றவர், தன்னை அர்ப்பணித்து, தன்னை அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய.
0: ஆமா, இதையே நாம என்ன சொல்றோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நீங்க இந்த முருகனுக்கு ஆற்றிய பணிகளுக்கான அடுத்த கட்ட பணிகளுக்கு உங்களை உயர்த்துவதற்காக இது நடைபெற்றது. நம்ம யாரையும் குறைபட்டுக்க வேண்டாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடக்க போவதும் நன்மைக்கு. இப்ப அங்க இருந்து சிலதையெல்லாம் செய்ய முடியாது, ஆனா இப்ப அடுத்த கட்டம் வேலவன். அங்க வந்து கதிர் வேல் ஆயுத சாமின்னு தான் வச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த எல்லாம் வல்ல அந்த இறைவனை உருவத்தால் வழிபடலாம், அடுத்தது மனதால் வழிபடலாம், அறிவாலும் வழிபடலாம். அதாவது முருகப்பெருமானை உருவத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை மந்திரத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை உருவத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை வேல் வடிவத்திலே ஞான வடிவத்திலேயே வழிபடலாம். அடுத்த கட்ட அந்த பணிக்குத்தான் அவரை கொண்டு சென்றிருக்கு. இந்த வேல் அது ஒரு அருள் வேல், அன்பான வேல், அது ஒரு ஞான வேல், அது ஒரு வெற்றி வேல், அது ஒரு வீர வேல், அது ஒரு சக்தி வேல். ஆகவே அந்த வேலிருக்கு வினை இல்லை, அதன் இருக்க விடை இல்லை, யாம் இருக்க பயம் இல்லை. ஆகவே வேலிருக்க பயம் இல்லை. ஆகவே அந்த வேலையே இறைவன். அதே சமயத்தில் அது வந்து ஒரு நல்ல நவபாஷானம், அற்புதமான, ஏன்னா வேற எங்கேயுமே இந்த நவபாஷான வேல் உலகத்துல இல்லை. அது வந்து கேட்டாருன்னு அது வந்து
1: நவபாஷணம் என்ற பெயர் என்ன எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நவபாஷா
0: அது வந்து, ஆமா, அது ஒன்பது விதமான பாஷாணங்களை கொண்டு அமைக்கப்படுவது. அது சீக்கிரம் எல்லாத்தையும் கட்டாது. அது ரொம்ப கைதேர்ந்தவர்களால் தான் அந்த பாஷாணத்தை கட்ட முடியும். அது வந்து உண்மையிலேயே உடலினுடைய இந்த இரத்த, அதாவது புற்றுநோய், புற்றுநோய்க்கு சிறப்பான மருந்து அது. அதனாலதான் அதுல போட்டு அதுல அந்த இதுல ஊத்தி அந்த தண்ணி என்னவா மாறிடுது அப்படின்னா தீர்த்தமா மாறிடுது. அந்த தண்ணீர் வந்து ஒரு அமிர்த தண்ணீரா மாறுகிறது. அதை குடிக்கின்ற பொழுது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த முருகனுக்கு அந்த பஞ்ச அமிர்தங்களை கொண்டு அது செய்யப்படுவது. அதனாலதான் அதுக்கு பஞ்சாமிர்தம், பழனிக்கு சிறப்பே பஞ்சாமிர்தம் தாங்க.
1: அதனால இந்த நவபாசன இந்த வேல் என்பது எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறதா அல்லது
0: உலகத்துல இது ஒரு இடத்துல தான் இருக்கு?
1: ஒரு இடத்துல தான் இருக்கு.
0: உலகத்துல வேற எங்கேயும் வேல் இல்ல.
1: அப்ப
0: பழனிமலையின் நவபாசன முருகன் ஒரு இடத்துல தானே இருக்காரு, வேற இடத்துல இல்லையே?
1: ஆமாம். சரி, உங்களை பொறுத்தவரையில் எப்படி எங்களுடைய தாய உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான எண்ணம் ஏற்பட்டு பல்வேறுபட்ட உதவிகளை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வேறு நீங்கள் சொன்ன இந்த மன அமைதியை ஏற்படுவது
0: எல்லா மக்களும் இருக்கவில்லை. எந்த நம்ம நோக்கம் இப்ப நம்முடைய தமிழ் மக்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு இனமும் இன்னொரு இனத்தை அழிக்கக்கூடாதுங்கிறதுதான். எல்லா மனித குலமும் ஒன்றுதானே, எல்லோரும் இந்த பூமியில வாழ்வதற்காகத்தானே பிறந்திருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மட்டும் உயர்ந்து அழிப்பது, எங்களுக்கு கீழானவர்கள் எங்களுக்கு மேலானவர்கள் இந்த எண்ணமே தேவையில்லையே. இன்னைக்கு அது வந்து அந்த நாடு அற்புதமா இருந்தது. எல்லா நிலைகளிலும் வந்து இலங்கை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அது தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளின் காரணமாக அது பாதிக்கப்பட்டு அதுல பல்வேறு இது நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்குத்தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வரவில்லை என்றால் இன்று உலகளாவிய நிலைகளில் தமிழ் மக்கள் வந்து புலம்பெயர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல இவர்கள் எங்கு சென்றாலும் முதல்ல உருவாக்குறது கோவில் தான். ஆலயம் தொழுவோம், ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆனா அந்த பழமொழியை மெய்ப்பித்தவர்கள் இவர்கள். எங்க போனாலும் ஒரு கோயிலை உருவாக்கி அதன் மூலம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தினாங்க. இன்னைக்கு அதே கோயில்னால சில பிரிவினைகளும் ஏற்படுது. அது புரிந்து கொள்ளாத ஒரு நிலைதான்.
1: அது அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? பணத்தை மையப்படுத்தி அது இருக்கிறவர்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாமே ஒழிய நீண்ட கால கண்ணோட்டத்திலே அவர்கள்
0: அழிஞ்சு அழிஞ்சு. ஆமாங்க, ஆமாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்த முடியாம எல்லாம் வெவ்வேறு இதுக்கு போயிருக்கிறாங்க. ஆமாங்க. அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இலங்கை வாழ் மக்கள், உலகளாவிய நிலைகளில் இருக்கின்ற மக்கள் இந்த வேலை புரிந்து கொண்டு இதை வந்து ஒரு நல்ல, இந்த வேல் தனக்குள்ளேயே இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான நிலைகளுக்கு வருவாங்க.
1: நீங்கள் அங்கே தாயத்துக்கு சென்றிருந்த போது நீங்கள் பார்த்த காட்சிகள் உங்கள் மனதிலே பாதித்த அல்லது உங்களை கவர்ந்த காட்சிகளாக இருக்கக்கூடியவை?
0: ஆமாங்க. இல்ல, எல்லா மக்களிடத்துல இந்த அன்பு, அன்புதான். எவ்வளவு தூரம் நல்ல அன்பான மக்கள். அங்க போன காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் இல்ல, அந்த டீசல் இல்ல, எல்லாம் பாவம். அந்த எல்லா தாய்மார்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பல மைல் தூரம் நின்றுகிட்டு இருந்தது எல்லாம் பாக்குறப்ப மனசு ரொம்ப வேதம். அப்ப எங்களை வர வேண்டாம், இங்க வராதிங்க, இங்க வந்தா ஒண்ணுமே ரொம்ப சிரமம் இந்த நேரத்துல எல்லாம் அப்படின்னா. ஏப்பா, சிரமமான நேரத்துலதான் மகான்கள் அங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்லத சொல்ல முடியும். அதனால ஒரு ஃபயர் சர்வீஸ் எப்ப வேணும்? தீ பிடிச்சிருக்கிற நேரத்துலதான் போனோம். ஐயோ, இங்க தீ பிடிச்சிருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் வராதிங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நாங்க போய் முதல்ல போனோம். அப்புறம் இரண்டாவது முறை அப்ப நம்மளுடைய இதுல இருந்து, லண்டன்ல இருந்தும் நம்ம சுவிஸ்ல இருந்தும் நம்மளுடைய மெய்யன்பர் கிருஷ்ணகுமாரும் சார் கணேஷ்குமாரும் வருகி போயிருந்து எல்லாம் அங்க எல்லாம் எவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியுமோ எல்லாத்துக்கும் போய் லங்கா இந்த பக்கத்துல இருந்து அப்படியே மேல வரைக்கும் போயிருக்கோம். இன்னைக்கு மனித அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு இந்த வேல் வந்திருக்கு. இந்த வேல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு உயர்ந்த தமிழ் மக்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடிமக்கள், அந்த குடிமக்களாகிய தமிழ் குடிமக்களை பாதுகாக்க வேண்டியது உலக மக்களினுடைய கடமை. ஆனால் இன்று அந்த தமிழ் மக்களையே அழிக்கின்ற ஒரு சூழல்களை இருந்தும் இப்ப உலகமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்குங்களே. இதெல்லாம் நிச்சயம் மாறும், மாறியே தீரும்.
1: நீங்கள் வேறு வேறு மத தலைவர்களை எல்லாம் வேற்று மதத்தவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறீர்கள், அவர்களுடைய உரையாடல் ஊடாக நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்கள் என்ன?
0: நிச்சயம் நிச்சயம் எல்லாருக்குள்ள இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கடைசியா பார்த்தா அந்த பொருளாதாரத்துல போய் இதான் நிக்குதுங்க. எல்லாம் ஏதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணா பொருளாதாரம் வருமானம் பாக்குறாங்களே தவிர அது வேணும் தான். ஆனா நம்முடைய செயல்களின் மூலம் அது நடந்தா நல்லா இருக்குமே.
1: அந்த செயலையும் செயல்படுத்தி இப்ப செயல்படுத்துறதுக்கு பொருளாதாரம் தேவைதான். ஆனா தனிய பொருளாதாரத்தை மையப்படுத்தி செய்ய முற்படுவதுதான் தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது.
0: ஆமாங்க, நிச்சயம் நிச்சயம் வாருங்க, தமிழ் உலகை ஆளும்.
1: சரி, நாங்கள் இத்துடன்
0: பதினொன்று
1: ஆகுறது சரி, நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடுவோம். நன்றி.
0: இப்போ பதினொன்று அங்க இருப்பாங்களாங்க,
1: அதையும் நேர்கள் கேட்கலாம் நினைக்கின்றேன். இரண்டு
0: போட்டுருவாங்க, ஒன்பது பதினொன்று பத்துக்கு போட்டுருவாங்க இந்த பாடல். அதை அப்படியே பதிவு பண்ணிக்கங்க.
1: சரி, அதை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் எவ்வளவு நாட்களுக்கு உங்களுடைய இந்த பயணம், எந்தெந்த நாடுகளை நோக்கி பயணிக்கிறீர்கள்?
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா இது முடிஞ்சது, மூனிக்கு சுவிஸ், அப்புறம் பிராங்க்பர்ட் முடிஞ்சிட்டு இப்ப இங்க லண்டன் வந்திருக்கோம்.
1: அடுத்த பயணம்
0: வந்துருச்சு.
1: சரி, தொடங்க சொல்லுங்க, அதையும் நேயர்கள் கேட்பார்கள்.
0: 11:13 உலக அமைதிக்கான நேரம், 1 நிமிட அமைதி. இந்த அமைதிக்கான நேரத்திலே தங்களுடைய இருப்பினை சுகமாக வைத்துக் கொள்ளுதல்.
2: அமைதிக்காக 1 நிமிடம் அமைதி காப்போம்.
0: இந்த அமைதியில் மூச்சின் இயக்கத்தை இயக்கி அமைதி நிலைக்கு செல்லுதல். மூச்சை இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, மூச்சு விடுதல் 7, 8, 9, மூச்சற்ற அமைதி 10, 11, 12, இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12.

0: 그들을 아무리 난 아메리카 팬 구름배 아메리카 팬 내세 아메리카 팬 우레레 아메리카 팬 우레레 아메리카가 ஒரு நிமிடம் அமெரிக்காத்த அத்துணை மெய் அன்பர்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா.
1: சந்தோஷம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேறு வேறு விடயங்கள் தொடர்பாக உரையாடலாம். அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கின்றோம்.
0: இங்க சனிக்கிழமை வரைக்கும் இருக்குங்க ஐயா. நீங்க அவர்கிட்ட அது ஒரு இதை
1: பண்ணிருங்க.
0: இப்ப குருமானிட்ட யாராவது சந்தேகங்கள் தீர்க்க வேணுமெண்டா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு இரவோ கலைக்கலாம். பிரச்சனை இல்லை.
1: அப்ப சனிக்கிழமைக்கு அதை ஒழுங்குபடுத்துவோம்.
0: சனிக்கிழமை ஒழுங்குபடுத்தினா குருமா
1: உங்களுடைய
0: சந்தேகங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள, யோகா பற்றிய சந்தேகங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள விரும்புற மக்கள் ஜிஆர்டி ஊடாக வானிலையில வாங்க அவர் பதில் சொல்லுவார் என்று சொல்லுங்க.
1: சரி, வியாழக்கிழமை இரவு நாங்கள் சந்திப்போம். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் தர்ஷன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தர்ஷன்?
1: இப்பொழுது பேசிய அவரால் வெளிக்கொணரப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டவர்களுக்கு ஒரு மன அமைதியும் மற்றும் இந்த மூச்சு விடும் பயிற்சி தொடர்பாகவும் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். அதை அவர்கள் செய்து பார்த்தால் தான், உபதூரம் அதை செய்து பார்த்தால் தான், அவர் சொன்ன 1, 2, 3, 4, 5, 6 அதை செய்து பார்த்தால் அவர்களிடம் கடிகார மூச்சை அவர்கள் செய்து பார்த்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தை வியாழக்கிழமை இரவு சொல்வார்கள் என்று நம்புகிறோம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
1: சந்திப்போம்.
0: எப்படியாவது ஆமா, இந்த யார் யாருக்கோ இந்த ஞானம் போகுது. ஆனா ஏற்கனவே இந்த ஞான நிலையில இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள், இவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் உலகம் விரைவில் அமைதி அடையும்.
1: சரி, நன்றி.
0: ஆமாங்க, மீண்டும் சந்திப்போம். தங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தங்களுடைய இந்த நிலையத்து வானொலி நிலையத்திற்கும் பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷங்க, மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி.

சத்தியமாய் ஏகமாய் எல்லாமாய் விளங்குகின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின்

0: 5 இன்னும் சில வினாடிகளே
1: உள்ளன.
2: போர்ட் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. விருஷா பாலு யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல நாம கேட்க போறோம்.
0: காலை 7 மேல உங்களுக்காக பரிசு காத்துக்கிட்டே இருக்குங்க. ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபிய நீங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி
3: பக்கமாக 9:00 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 15 அம்ச காசா அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ளார். ஹமாஸ் குழு முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேல் அதன் துருப்புகளை மீட்டுக் கொள்ளாது என்று திரு நெட்டன்யாகு சொன்னார். இஸ்ரேலிய மக்கள் படைகள் மீதான அச்சுறுத்தல்களை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து முறியடிக்கும் என்றும் அவர் கூறினார். காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் கடந்த மாதம் ஒப்புக்கொண்டது. பிபிசி செய்தி நிறுவனத்தில் திடம் பேசிய ஹமாஸ் அதிகாரி அந்த கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தினார். 15 அம்ச திட்டத்தை செயல்படுத்துவதில் தீவிரமாகவும் பொறுப்புடனும் ஈடுபட தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். ஈரானிய புரட்சிப்படை ஹொர்முஸ் நீரிணை மீதான முற்றுகை தொடரும் என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்கா அதன் நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வரை முற்றுகை தொடரும் என்று அது சொன்னது. எல்லா தரப்பிலும் சண்டை நிறுத்தப்பட வேண்டும். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும். முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும். போரால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும். இவை ஈரானின் நிபந்தனைகள். நீரிணை கடல்பாதை மட்டுமல்ல, தற்போது போர்க்களமாகவும் மாறிவிட்டதாக ஈரானிய புரட்சிப்படை சொன்னது. இதற்கிடையே நீரிணையை திறப்பதை ஈரான் தாமதப்படுத்துவது குறித்து அதிபர் டிரம்ப் எந்தவித அதிருப்தியையும் வெளிப்படுத்தவில்லை என்று எக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் சொன்னது. ஈரான் மீதான பொருளாதார நெருக்கடியை அதிகரிக்க தாம் தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் தொலைபேசி உரையாடலில் தெரிவித்ததாக நிறுவனம் சொன்னது. ஆனால் ஈரான் மீது கூடுதல் ராணுவ தாக்குதல்கள் மேற்கொள்வது குறித்து எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. இந்த விவகாரம் ஒரு சதுரங்க ஆட்டத்தை போன்றது என்றும் இறுதியில் அனைத்தும் சரியாகிவிடும் என திரு டிரம்ப் சொன்னார். தெற்கு சீனாவில் டால்பின் சூறாவளி காரணமாக 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல பகுதிகளில் கடுமையான வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஜெச்சியாங் மாநிலத்தை சூறாவளி கடந்தது. கனத்த மழையையும் கொண்டு வந்தது. ஷங்காயில் மட்டும் குறைந்தது 30,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். சுமார் 1,400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. வன்ஜோ நகரில் 1,000 அவசர கால முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே டால்பின் சூறாவளி ஹாங்காங்கின் பல பகுதிகளில் வெப்ப அலையை கொண்டு சென்றுள்ளது. சூறாவளி அதிகளவு வெப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அது செவ்வாய்க்கிழமை வரை தொடரும் என்றும் ஹாங்காங் வானிலை ஆய்வகம் சொன்னது. நாட்டின் வடக்கே வெப்பநிலை 39.8°C தொட்டது. 1980களுக்கு பிறகு அங்கு பதிவான மிக அதிகமான வெப்பநிலை இது. மிக கடுமையான வெப்பம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடிய மத்திய அரசாங்கம் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்திற்கு அவசர உதவி வழங்கவிருக்கிறது. குடியிருப்பாளர்களுக்கான தற்காலிக தங்குமிட வசதிகளுக்கான நிதிக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அங்கு 100க்கும் அதிகமான காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிகிறது. சமலன் பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அருகில் வசிக்கும் சுமார் 10,000 பேருக்கு வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் நாள்களில் நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. தைவான் அடுத்த ஆண்டுக்கான தற்காப்பு செலவை 16% உயர்த்தவிருப்பதாக தெரிகிறது. தைவான் தனக்கு சொந்தமானது என்று சீனா கூறி வருகிறது. அதை நிலைநாட்ட கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் ராணுவ ரீதியாக சீனா தைவானுக்கு கடுமையான நெருக்குதல் கொடுத்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டுக்கான தற்காப்பு செலவை 16% அதிகரிக்க தைவான் அமைச்சரவை பரிந்துரைக்கவிருக்கிறது. முதன்முறையாக தைவானின் தற்காப்பு செலவு 31 பில்லியன் டாலரை தாண்டும் என்று தைவானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கர்களில் சுமார் 60 விழுக்காட்டினர் சமூக ஊடக நிறுவனங்களை கண்காணிக்க ஆதரவு தெரிவித்துள்ளனர். ராய்டர்ஸ் இப்சாஸ் நிறுவனங்கள் இம்மாதம் 3 தேதி வரை 6 நாள் நடத்திய கருத்தாய்வில் அது தெரியவந்துள்ளது. மெட்டா, கூகுள் போன்ற நிறுவனங்கள் இளம் வயதினரை கையாளும் நடைமுறைக்காக கடுமையான நெருக்குதலை சந்திக்கின்றன. அமெரிக்கர்களில் 1/3 அரசாங்கம் சமூக ஊடக நிறுவனங்களை கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். அந்நிறுவனங்கள் எப்படி வர்த்தகம் செய்கின்றன, பிள்ளைகளை சமூக ஊடகத்திலிருந்து விலக்கி வைக்க அவை எப்படி வயதை சோதிக்கின்றன என்பதையும் கண்காணிப்பது முக்கியம் என்று அவர்கள் கூறுகின்றனர்.
2: சொல்லும் பொருளும்
3: கன்சென்சஸ், கருத்திணக்கம். ஒரு பிரச்சினையில் ஒருமித்த முடிவெடுக்க கருத்திணக்கம் மிகவும் முக்கியம். கன்சென்சஸ், கருத்திணக்கம்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
6: புத்தம் புதிய BYD C-Lion 7ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
5: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61 தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டோர், புஷ்பக.

0: வணக்கம் சிங்கை.
1: சிவகாசி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் கே கே வசுந்தரா தாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: அதுக்குள்ள தீபாவளியா அப்படின்னு கேக்குறீங்களா?
1: ஆமா, இன்று வந்து நீண்ட வார இறுதியா இருக்கு இல்லையா, தேச தினத்தை முன்னிட்டு. அடுத்த நீண்ட வார இறுதி எப்ப வருது?
2: தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்காக வரப்போற அந்த விடுமுறை தான். குறிப்பா நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி, ஞாயிற்றுக்கிழமை, அதனால 9ஆம் தேதி பொது விடுமுறை.
1: அப்ப தீபாவளி நீண்ட வார இறுதிக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க அப்படிங்கறத இன்னைக்குல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க.
2: நாய் அபியாங்கர் ஸ்ருதி ஹாசன் கூட ஒரு பாடல் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது.
1: நட்சத்திரம் பாடகி மின்மினி அவங்க மனவோடு சேர்ந்து பாடியிருந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோம். இந்து திரைப்படத்துல இருந்து
2: இப்போ ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபிக்கான கேள்வி தயாரா இருக்கீங்களா?
1: கேள்வி இதுதான். தேசிய தினத்தை முன்னிட்டு நாங்க ஒரு இளையரை சந்திச்சிருந்தோம். இவர் ஒரு பாடகர். அவருடைய பெயர் என்ன?
2: தெரியலன்னு சொல்றவங்க கவலை விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க நாங்க குடுக்கறோம், போய் பாருங்க, பேரை கண்டுபிடிங்க, வந்து சொல்லுங்க. உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசா.
1: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
3: 96 8 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: குளிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்லவிருக்கிறார். அது நீங்களா? பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெண்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம். ஷான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் shanbrothers.com. அழையுங்கள் 6212-96719.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-up Place, B1-25.
3: இப்போதே அழையுங்க 6334-1055-6334-1055.
5: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது, அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்க வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் 12.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.
9: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம், குஜம் ஜம், ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பாட்டு
3: பாடுறது
2: மூணு பேரோட பேரு முனியமா தான், அதனால அந்த பேரை பத்தி தப்ப பேசக்கூடாது. நல்ல பேரு, அற்புதமான பேரு, பொருத்தமான பேரா இருக்கலாம்.
3: எனக்கு பிடிச்சிருக்கு, ஒலி ஒன்பதாறு எட்டின் முனியம்மா
2: அப்படின்றீங்க. இப்ப மறுபடியும் போட்டிக்குள்ள போக போறோம். போட்டியுடைய கேள்வி என்னங்கறத தெளிவுபடுத்துறோம்.

0: காணொலி எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலையா? கவலையே படாதீங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க நாங்க கொடுக்கறோம். சரியான பேரோட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப்பர்ஸ் பக்கடை வழங்கும்
1: லெவிஸ்டா காஃபி.
0: வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய
1: 9678 9 68. அடுத்து உங்களுக்காக இடம்பெற்ற இரண்டு விறுவிறுப்பான பாடல்கள்

அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும். Thank you.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீஸாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
1: GRP Jewelers-ன் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும் அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: 80களில் வெளிவந்த இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. புன்னகை மன்னன் திரைப்படத்தில இருந்தும், அடுத்த வாரிசு திரைப்படத்தில இருந்தும் இசைஞானி இளையராஜாவின் இசையில உங்களுக்காக பாடல்கள்
3: ஒலித்தன.
4: பாட்டு வர போகுது, அதனை அடுத்து
3: அடிக்காம
4: கருந்துயிலோட்ட காவல்காரன் படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. இது வணக்கம் சிங்கை.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது, வணக்கம் சிங்கை ரவிஜி சஜினி, நாங்க தேசிய தினத்தை முன்னிட்டு ஒரு இளையரை சந்திச்சிருந்தோம். இந்த இளையரின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தோம். சரியான பதில சொன்ன முதல் நேயர் புனிதா.
4: தர்மின் அப்படிங்கிற இளையர் வளர்ந்து வரும் ஒரு கலைஞர். இவரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மாணவரா போய் தேசிய தின அணிவகுப்பை பார்த்திருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நினைச்சு பார்க்காத அளவிற்கு தேசிய தினத்துல ஜோகின் கோமஸ் பக்கத்துல நின்று பாட ஆட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த அனுபவம், இந்த லட்சியம், இந்த ஆசை, இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம், அந்த கனவு, இவற்றை பத்தி எல்லாம் அவரு தெளிவா பேசியிருக்காரு. இப்படி ஒரு வளர்ந்து வரும் கலைஞருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை?
2: நம்முடைய கடமை. எனவே அவரோட நாம உரையாடியது எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல இருக்கு. ஒலி 968 இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பக்கங்களுக்கு போங்க, காணொளிய பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
4: மறக்காம அதை எல்லாருக்கூடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய கலைஞர்களுக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும்.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:40 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
6: போக்குவரத்து நிலவரம்.

0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை
0: வணக்கம் சிங்கே
2: அங்கஞ்சங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சா

0: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
1: எங்களுக்கு இன்னும் வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
1: எனக்கு எல்லாமே வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்திரியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
2: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
3: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: முதல் மரியாதை படத்துல வந்த இந்த மீன் குழம்பு காட்சிய மறக்க முடியுமா?
5: உன்ன பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயிற்று வலிக்கும், அதுக்குதான் பயமா இருக்கு. 4 மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
6: என்ன புள்ள பெரிய தொந்தரவா போச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன் போதும் போதும். அப்படிதான், அதுக்கு மேல வேணாம். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா
2: உங்க மீன் குழம்பு சாப்பிடுறவங்களோ இப்படி புகழணுமா? அப்படின்னா குழம்புல மீன அப்படியே போடாம கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் தடவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த மீனை பொரிச்சிருங்க. பொரிச்சு அந்த மீனை மீன் குழம்புல சேர்த்துருங்க. மீனு உடையாது, மீன் கறியும் ருசியா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: 53 ஆகிவிட்டது.
1: சங்கர் கணேசன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் தாய் வீடு திரைப்பட பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க.
0: 8 மணிக்கு மேல உங்களுக்காக சிறப்பு பேட்டி இடம்பெற போகுது. வானொலி பக்கம் பாருங்க. இது உங்க அபிமான வணக்கம்
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சுமூகமாக இருக்கிறது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: நம்பதுகளின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: வணக்கம் சிங்கே, ஆதரவு
1: BYD. புத்தம் புதிய BYD C-Lion 7 ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
0: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலைமணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 15 அம்ச காசா அமைதி திட்டத்தை நிராகரித்துள்ளார். ஹமாஸ் குழு முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேல் அதன் துருப்புகளை மீட்டுக் கொள்ளாது என்று திரு நெட்டன்யாகு சொன்னார். இஸ்ரேலிய மக்கள் படைகள் மீதான அச்சுறுத்தல்களை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து முறியடிக்கும் என்றும் அவர் கூறினார். காசாவில் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் கடந்த மாதம் ஒப்புக்கொண்டது. பிபிசி செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஹமாஸ் அதிகாரி அந்த கடப்பாட்டை மீண்டும் மறு உறுதிப்படுத்தினார். 15 அம்ச திட்டத்தை செயல்படுத்துவதில் தீவிரமாகவும் பொறுப்புடனும் ஈடுபட தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். ஈரானிய புரட்சிப்படை ஹொர்முஸ் நீரிணை மீதான முற்றுகை தொடரும் என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்கா அதன் நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வரை முற்றுகை தொடரும் என்று அது சொன்னது. எல்லா தரப்பிலும் சண்டை நிறுத்தப்பட வேண்டும். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும்.